பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே அவர்தான். பெரிதான காரியமா இருந்தாலும், சிறிதான காரியமா இருந்தாலும், நம்மளால முடியாத காரியமா இருந்தாலும், நம்ம தவிக்கின்ற நேரத்திலே இயேசப்பாவுக்கு விடும்பொழுது எல்லாமே அவர்தான். நமக்கு ஆளினால் அழகு ராஜா நம்ம இயேசப்பா தான். எல்லாம் செய்ய முடியும். அவரால் முடியாத காரியம் என்று ஒன்றுமே கிடையாது. அவர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர். அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ, முடியவே முடியாது. அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. இயேசுப்பாவுக்கு நன்றி அப்பா. ஆமாப்பா, ஆமாப்பா. தகப்பனே அம்மை, நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. அப்பா நீரே பெரியவர் ஐயா. ஆமாப்பா, அம்மைக்கு எல்லா துதிக்கான மகிமையும் செலுத்துகிறோம் ஐயா. அப்பாவுமே நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா.

உம்முடைய நாளப்பா, ஒவ்வொரு நாளையும் நீங்க தான் இப்ப ஆரம்பித்து தருகிறீங்கப்பா. இந்த நாள் முழுவதும் அப்பா பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அப்ப நீங்க சந்திங்கப்பா. அவளுடைய எல்லா காரியத்தையும் நீங்க பொறுப்பேற்று நடத்துங்கப்பா. ஆம் தகப்பனே, ஆமாப்பா, நீங்க எல்லாமே எங்களால ஒன்றும் செய்ய முடியாதப்பா. எங்களுடைய கரத்தை பிடித்து தகப்பனே நீங்க இந்த நாளில எங்களை நடத்துங்க. நல்ல வழியிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. ஒரு குழந்தையை தகப்பன் பிடித்து கொண்டு எப்படி போவது போல அப்பா, அதே மாதிரியப்பா எங்களுடைய வாழ்க்கையும் அப்பா உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோமாப்பா. ஆமாப்பா, நாங்கள் ஒன்றும் இல்லை தகப்பனே, எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோமாப்பா. அப்ப நீங்க மாத்திரம் பெரியவரப்பா, நீங்க எங்களுடைய வாழ்க்கையில் பெரியவர் அப்பா. நாங்க எங்களுடைய பிரச்சனையை நாங்க பக்கத்துல வச்சுட்டு உண்மையும் பார்க்கும் போது நீங்க எவ்வளவு பெரியவங்கப்பா. நாங்க பிரச்சனையை பாராதபடி உண்மையே பார்க்கின்ற பொழுது அப்ப அந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை தகப்பனே. ஆமாப்பா, இந்த நாளில அப்பா எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம்ப்பா. நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா. அப்ப நீங்க வழி நடத்துங்க சுவாமி. ஆமாப்பா, உமக்கே நன்றிப்பா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. அப்பா உமக்கு நன்றிப்பா. நன்றி தகப்பனே.

இயேசுவின் நாமம், வியாதியின் கூரை முறித்த ஒரே நாமம் இயேசுவின் நாமம். இந்த நாமத்தை நாம் உயர்த்துகிற வேளையில தேவ பிரசன்னம் நம் மத்தியிலே கடந்து வருகிறது. பரலோகம் திறக்கப்படுகிறது. தேவ தூதர்களோடு தேவன் கடந்து வருகிறான். ஹாலலூயா.

இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிற வேளையில நீங்கள் இருக்கிற இடத்துல அவர் கடந்து வருவான், அற்புதங்களை செய்வான், உங்கள் சரீரங்களில் ஒரு விடுதலையை தருவான். அவரை உயர்த்துவோமா? அவரை உயர்த்துவோம்.

அல்லேலூயா. ஓ மக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இந்த இயேசு என்கிற நாமத்தை எங்களுக்கு தரித்திரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். உமக்கு துதிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமை நாங்கள் உயர்த்துகிறோம்.

ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும் பொழுது ஓ மரித்து போன நிலைக்கு ஒப்பான சூழ்நிலைகள் மாறுகின்றன, சரீரத்தில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன, பிசாசின் கட்டுகள் முறிகின்றன. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த இன்பம் எஃப்எம் எங்கெல்லாம் துணித்து கொண்டிருக்கிறதோ அந்தந்த இடங்களிலெல்லாம் நம்முடைய வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ மக்கு நன்றி, நன்றி, நன்றி. நானே உன் பரிகாரியாகிய தேவன் என்று சொன்ன கர்த்தர் எங்கள் மத்தியில் இறங்கி வருகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.

கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய மருந்து. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவிலிருந்து மீட்டுக் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஓ ஹல்லேலூயா, பாடுவோமா. வார்த்தைகள் என்ன மருந்து, அவருடைய தழும்புகளாலே குணமானோம் என்று வேதம்

ஹாலலூயா ஹாலலூயா. ஓ நன்றி சுவாமி, நன்றி. ஆம் பிரியமானவர்களே, அவரே நம்முடைய பரிகாரியாகிய தேவன் சிலுவை மரத்தின் மேல் ஓ அந்த சுகத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்றைக்கும் இன்றைக்கும் தேவ பிரசன்னம் உங்கள் மத்தியில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எங்களுடன் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் உடைய சுகம் அளிக்கிற வல்லமை ஒவ்வொரு சரீரத்திற்குள்ளும் பாய்ந்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. உம்முடைய தொடுதல் ஒவ்வொருவரின் மேலும் கடந்து வந்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. ஒவ்வொரு சரீரத்திலும் காணப்படுகிற சுகவீனங்கள் பலவீனங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், ஒரு பூரண சுகத்தை இப்பொழுது அருளட்டும், பூரண சுகத்தை ஒவ்வொருவருக்கும் அருளட்டும், ஒரு விடுதலை கட்டளையிடும், ஒவ்வொரு குடும்பத்திலும் விடுதலை உண்டாகட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, விசேஷமாய் பொருளாதாரத்திற்காக ஜெபிக்கிறோம், கடன் பிரச்சனையில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கடன் வாங்க கடன் கொடுத்தவர்கள் வந்து ஆண்டவரே தொந்தரவு செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் இப்பொழுது இறங்கட்டும், இப்பொழுது இறங்கட்டும், ஒரு அற்புதத்தை செய்யும், ஒரு அதிசயத்தை செய்யும் ஆண்டவரே. உம்முடைய சர்வ வல்லமையுள்ள கரங்களில் புவிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த நாள் முடியும் என்பதாக உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். இந்த நாள் முடியும் முன்பதாக ஒரு விடுதலை கட்டளையிடும் ஆண்டவரே. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இன்பம் எஃப்எம் துணிக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் தேவ சமாதானம் இறங்கட்டும், தேவனுடைய ஆளுகை இறங்கட்டும். தொடர்ந்து பொறுப்பெடுத்து வழி நடத்தும், எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்தி மீட்பரே சுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 4 அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். பிள்ளைகளை, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது, என் கட்டளைகளை கை கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்து கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். என் மகனே, கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். நீ அவைகளில் நடக்கும் போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. நீ அவைகளில் ஓடினாலும் இடற மாட்டாய். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே, அதை வெறுத்துவிடு, அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. பொல்லாப்ப செய்தால் ஒழிய அவர்களுக்கு நித்திரை வராது. அவர்கள் யாரையாகிலும் விழப்பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போகும். அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும். தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறு மாறுகளை உன்னை விட்டகற்றி, உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. உன் கால் நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இன்னும் சில நிமிடங்களிலே தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வருகிற அவருடைய அன்பு தாசனோடு நாம் பேசவிருக்கிறோம். திருப்பதியை மையமாக கொண்டு
தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிற பாஸ்டர் டேனியல் ஏப்ரஹாம் இன்றைக்கு நம்முடன் இணைந்திருப்பது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாய் நாம் பாஸ்டரோடு பேசவிருக்கிறோம். இது காஃபி வித் எம்எம்எஃப்எம்.

பிரியமானவர்களே, காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. இன்னும் சில நிமிடங்களிலே பாஸ்டர் டானியல் இப்ராஹிமோடு பேசவிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். வல்லவர் என்ற இசை தொகுப்பிலிருந்து ஜோசப் வினோத்துடைய குரலிலே

பிரியமானவங்களே, இயேசுவே இன்பம் ஊழியங்களின் வானொலி சேவையாக இன்பம் எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சி காஃபி வித் இன்பம் எஃப்எம். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இன்னும் சில நிமிடங்களிலே திருப்பதியை மையமாக கொண்டு தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வருகிற அவருடைய அன்பு தாசன் டேனியல் இப்ராஹிமோடு பேசவிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வேதநாயக சாஸ்திரி அவருடைய குரலில்

0: அற்புதமான ஒரு பாடலை கேட்டோம். பிரியமானவர்களே, காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் தேவனால் வல்லமையாய் உலகம் எங்கிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிற அவருடைய அன்பு தாசன் பாஸ்டர் டேனியல் ஏப்ரஹாமோடு பேசவிருக்கிறோம். பாஸ்டர் டேனியல் ஏப்ரஹாம் திருப்பதியை மையமாக கொண்டு ஊழியம் செய்து வருகிறார். இன்றைக்கும் அவர் தன்னுடைய அன்பு மனைவியோடு நம்முடன் இன்பம் எஃப்எம் ஸ்டுடியோஸில் இணைந்திருக்கிறார். நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி, நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். தேவன் எப்படி அவர்களை பயன்படுத்தி வருகிறார் என்பதை குறித்தும், அவருடைய வாழ்க்கையில தேவன் எப்படி குறுக்கிட்டார், இப்படி பல காரியங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார். சுவாரஸ்யமான ஆசீர்வாதமான வேளை நமக்கு முன்பு காத்திருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். பாஸ்டர் டேனியல், பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட்,
1: பிரைஸ் தி லார்ட்.
0: ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய குரலை கேட்பதில்.
1: எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்பம் எஃப்எம்மோட எல்லாருடைய என்னை போன்ற ஆண்டவரை அன்பாய் தேடுகிற எல்லோரையும் சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷமாக இருக்கேன்.
0: ஆமென், ஆமென். நீங்கள் வந்து திருப்பதியை சென்டராக கொண்டு ஊழியம் செய்து வருகிறீர்கள்.
1: ஆமாங்க
0: இல்லையா? ஸோ அநேகமாக எல்லாருக்குமே திருப்பதியை குறித்து தெரியும்னு யோசிக்கிறேன் நான்.
1: ஆமாம், எல்லாருக்கும் ஒரு பாரம் இருக்குது.
0: ஆமாம், இல்லை நம்ம வெளிநாட்டில் இருக்கிற நேயர்கள் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இருந்தாலும் திருப்பதி வந்து ஒரு பெரிய வழிபாட்டு ஸ்தலம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருப்பது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். ஸோ அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி பாஸ்டர், இப்போ நீங்கள் எப்படி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டார், அதாவது நீங்கள் சிறு வயது முதற்கொண்டே ஒரு போதகர் குடும்பத்தில் பிறந்த அந்த தரிசனத்தை பெற்று அப்படியே வளர்ந்தீங்களா?
1: இல்லைங்க, நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன் தான். சிறு வயதுலேருந்தே ஜீசஸ்னா ஒரு ஒரு நல்ல ஒரு அன்பான கடவுள் என்ற, ஏன்னா சென்னையில் நான் பிறந்து வளர்ந்ததால் அந்த ஒரு இது இருக்குது எனக்கு. ஜீசஸ்னா ஒரு அன்பானவர், ஒரு எல்லோரையும் நேசிக்கிறவர். இந்த கரப்பத்திரங்கள்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் சின்ன வயசுலாம் படிச்சுன பழக்கம். அப்படி இருக்கிறப்ப நாங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நிறைய பிரச்சனைங்க வந்ததால் திருப்பதியில் போய் செட்டில் ஆனோம்.
0: ஓகே,
1: அதனால் நாங்கள் தெலுங்கு, அதாவது மதர் டங் எனக்கு தெலுங்கு தான், பட் வந்து தெலுங்கு எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான். திருப்பதி போனதால் எங்கள் படிப்பு எல்லாமே அங்கே மாற்றப்பட்டது. அங்கே போன பிறகு தான் மிகுந்த கஷ்டம் எங்கள் குடும்பத்துக்கு வந்தது. எங்கெல்லாம் குடும்பமாக வந்து விஷம் குடித்து மறிக்கலாம்னு சொல்லி விஷம் வாங்கி வச்சுருந்தோம். நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என்னுடைய தம்பி, தங்கச்சி எல்லாம்.
0: எத்தனை பேர் உங்களோட பிறந்தவங்க?
1: என்னுடைய ஒரு ஒரு சகோதரன், ஒரு சகோதரி, எனக்கு ரெண்டு பேர் சின்னவங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் எங்கள் பக்கத்தில் வந்து ஒரு சபை இருந்தது எங்கள் வீட்டு பக்கத்தில். அங்கே கேட்குற பாடலை கேட்டு தான் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் சின்ன பசங்க போய் போவாங்க, அவங்களோட சேர்ந்து நாங்களும் போய் அமர்ந்தோம். அமர்ந்தப்போ முழங்கால் படியிடுன்னு சொன்னாங்க, அங்கே ஜெபம் பண்ணுறவங்க பிரச்சனை தீரும் அப்படின்னு. நான் முழங்கால் படிப்போம்.
0: உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்?
1: எனக்கு அப்போ வந்து 18 வயசு.
0: 18 வயசுனா எல்லாம் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு என்ன பிரச்சனை என்ன இது அதெல்லாமே தெரிஞ்சிருக்கும். உங்க தம்பி தங்கச்சிங்களை கடைசி இருந்தவங்களுக்கு என்ன வயசு? கடைசி தம்பியா தங்கச்சியா?
1: அவங்க என்னை விட தம்பிக்கு 4 வயசு சின்னது.
0: சின்ன
1: 4 இயர்ஸ்.
0: தங்கச்சி எல்லாருமே விவரம் அறிஞ்ச பிள்ளைங்க தான்.
1: ஆமாங்க. அதாவது எங்களை ஒரு இயலாத நிலைமை, வெளி ஊர்ல வந்து நாங்கள் படுற கஷ்டம்,
0: பொருளாதார பிரச்சனை.
1: அது பெரியவங்க சுரந்துட்டாங்க, நாங்கள் என்ன செய்ய முடியும்? என்ன, நான் வந்து ரொம்ப சென்சிட்டிவ், 4 பேரில் நின்று பேச கூட ரொம்ப கூச்சம்.
0: இப்போ 18 வயசுன்னு பொழுது நீங்கள் ஒரு வேலை கூட செய்திருக்கலாம் அப்படி.
1: இப்போ வந்து பிகாம் படிச்சுட்டு இருக்கேங்க.
0: பிகாம்
1: செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் நான். அந்த மாதிரி நேரத்தில் தான் நான் சபைக்கு போனேன். அதாவது எனக்கு சரி போய் பார்க்கலாம் என்ன இருக்குது ஜீசஸ் கிட்ட, அவர் ஒரு அன்பான கடவுள் தான் செய்வார். நான் முழங்கால் படியிட சொன்னால் நான் கண்ணு திறந்துட்டு தான் இருந்தேன். முழங்கால் படிக்கிடும்போது அவர் சொல்லி ஜெபிக்கும் போது நான் சிரிச்சுட்டு தான் இருந்தேன். ஒரு ஒரு வித்தியாசமாக இருந்தது. பட் அந்த அவர் ஜெபிச்சுட்டு போன பிறகு அந்த இரவு நாங்கள் படுத்த பிறகு இரவு 1-2 மணி இருக்கும், முதல் அற்புதம் நடந்தது எங்கள் வீட்டில். எங்கள் வீட்டில் இருந்த
0: ஒரு இரவு,
1: அதே இரவுங்க, நைட்டு 10 மணிக்கு நாங்கள் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். 2 மணிக்கு எங்கள் வீட்டில் இருந்து ஒரு பயங்கரமான பிசாசு அது எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி போகுது. அதுக்கு முன்னாடி வந்து இயேசுவானவர் எங்கள் வீட்டு வெளியே நின்று ஆமேன் என்ற சத்தத்தை கேட்டு நாங்கள் எல்லாரும் கேட்டோம்.
0: எப்படி உங்களுக்கு இயேசு நிக்கிறாருன்னு தெரிஞ்சது? எப்படி, அதாவது கண் கூட பாத்தீங்களா? அதை
1: நாங்க வந்து அவரை நாங்க அவங்க வாய்ஸ் கேக்குறோம். அவருடைய கையில ஒரு ஒரு அந்த மோஷே கையில இருக்குது பாருங்க, ஒரு ஒரு கோல், அதே மாதிரியான கோலோடு நின்று ஒரு அதிகாரத்தோடு சொன்னதை நாங்கள் கேட்டோம், எல்லாரும் கேட்டோம், ஆமேன் என்ற சத்தம். அந்த சத்தம் வந்த பிறகு வீட்டில் இருக்கிற அந்த பிசாசானவன் பயந்து அதை பின்னாடி ஒரு அக்கினி துரத்தி போ, நாங்கள் எல்லாரும் பார்க்குறோம், எங்கள் கண்ணால் பார்க்குறோம். அப்போதான் எங்களுக்கு ஒரு ஒரு ஆச்சரியம் வந்தது, இது ஒரு பேசுகிற ஆண்டவர், இது இத்தனை நாட்கள்
0: பிசாசுன்னு சொல்லும்பொழுது அந்த பிசாஸ் எப்படி இருந்தா பார்வை,
1: ஒரு பூனை ரூபத்தில் இருந்ததுங்க, ஒரு பூனை ரூபத்துல கத்தி கொண்டு போச்சு.
0: ஆனா அந்த உங்களுக்கு தெரிஞ்சது அது பிசாசுன்றது உள்ள,
1: எங்களுக்கு தெரியல, சம்திங் ஏதோ நடக்குது நம்மளுக்குள்ள, நம்மளை விட்டு ஏதோ ஒரு ஒரு பிரச்சனை போய் கொண்டு இருக்கிறது. இவரு நைட்டு தான் போய் ஒரு சின்ன ஜபம், நான் கண்ணு கூட மூடல அந்த ஜபத்துல, ரொம்ப வித்தியாசமா இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு பேசுகிற கடவுள் நம்மளுக்கு வேணும் சொல்லி ரெண்டே நாள்ல நாங்க எல்லாரும் அஞ்சு பேர் ஞானஸ்தானம் எடுத்தோம். வீட்டில் இருக்க எல்லாரும் அஞ்சு பேரும் ஞானஸ்தானம் எடுத்தோம். அப்படிதான் ஆண்டவர் எங்க வாழ்க்கையில வந்தார்.
0: அதன் பிறகு என்ன ஆச்சு? அந்த பிரச்சனைகள் வந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டுதான் எப்படி?
1: எங்க அப்பா வந்து செயின் ஸ்மோக்கர், பயங்கரமான குடிகாரர்,
0: சரி,
1: தன் இஷ்ட பிரகாரம் வாழ்கிற ஒரு மனுஷன். எங்க தாயார் வந்து குடும்பத்துக்காக கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கிற நிலைமையில அவரு வந்து எல்லா பழக்கம் விட்டுட்டாரு சடனா, அவருக்கே தெரியாம ஸ்மோக்கிங் நிறுத்திட்டாரு, ட்ரிங்கிங் நிறுத்திட்டாரு,
0: யாருமே
1: சொல்லலைங்க, அதுதான் விசித்திரம். அவரை நிறுத்திட்டு குடும்பம் நல்லா மாறிடுச்சு, ஒரு செழிப்பை நாங்க கண்டோம். ஒரு இப்படிப்பட்ட ஒரு ரட்சிக்கிற ஆண்டவர், நாங்க வந்து ஒரு அந்நிய இடத்துல இருக்கிறோம், நாங்க வந்து பயங்கரமான அந்த திருப்பதி அந்த இடத்துல இருக்கிற அந்த கடவுளை நாங்க பயங்கரமா ஆராதனை செய்யறவங்க. அந்த கோயிலுக்கு சென்று மொட்டை அடித்து கடைசி எங்க அம்மா வந்து இந்த ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி தாலியை கூட போய் போட்டுட்டு வந்துட்டாங்க. இந்த உண்டியல்ல இப்படி போட்டுட்டோன்னா கூட நம்ம எல்லா பிரச்சனை தீரும், நாங்க வேண்டிக்கிட்டு அந்த மாதிரி செஞ்சோம். அப்ப கூட பிரச்சனை தீரல. ஆனா இயேசுவானவர்கிட்ட போய் சும்மா நாங்க ஒரு கெஸ்டா தான் போனோம். அவர் பாருங்க,
0: ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க, கெஸ்டா போய் ஆண்டவர் வந்து அற்புதம் செய்து தன்னுடைய பிள்ளையை மாற்றிட்டு.
1: ஆமாங்க, எனக்கு ரொம்ப விசித்திரமா, எங்க வீட்டுல அவங்களுக்கு எப்படி இருந்ததோ, பட் எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டது. அதாவது ஒரு இருட்டுல இருக்கிற மனுஷன் வந்து, நான் வந்து சின்னப்பத்துல இருந்து இந்து பக்தி வைராக்கியம் நிறைய இருக்கு, அதாவது இந்த பகவத்கீதை, ருக்வேதம், இந்த மாதிரி புஸ்தகங்கள் நடிகைய படிக்கிறது எனக்கு ரொம்ப விருப்பம். கடவுள் என்கிற ஒரு கேள்வியை நம்ம தெரிஞ்சுக்கணும், அது எப்படி அந்த கடவுள் பேசணும் நம்ம கிட்ட அப்படின்னு ஆசை இருந்தது. ஆனா ஒரு ஜீவனுள்ள தேவனிடத்துல வந்திருக்கிறோன்ற நிச்சயம் எனக்கு உள்ள வந்ததுங்க. இந்த 18 வயசுல நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடினால நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு வேற பேர் வேணும், பாஸ்டருக்கு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு டேனியல் ஆவது டேவிட் ஆவது நீங்க பேர் வைக்கணும், இந்த பேர் வைக்கிறதுல நீ உண்மையான தேவனா இல்லையா நான் தெரிஞ்சுப்பேன். அந்த வயசுல எனக்கு ஒரு ஒரு நான் தனியா ஜெபம் பண்றேன். அப்படி மறுநாள் என்ன, அந்த திருப்பதியில் வந்து ஒரு ஆறு இருக்கு, ஒரு டேம் பக்கத்தில் சின்ன தண்ணி நதி இருக்கு, கல்யாணி டேம், அங்கே எடுத்துகிட்டு போய் எங்களை ஞானஸ்தானம் கொடுக்குறேன், எல்லாருக்கும் ஒரு ஒரு பேர் வச்சாங்க. அடுத்து நான் போனேன், என்னை வச்சதும் என்னை தண்ணியில் முழுக்கி எடுத்து அவர் சொன்னார், உன் பேர் இன்னிலேருந்து டேனியல் அப்படின்னு. அவ்வளோதான், பயங்கரமாக அசந்துட்டேன். நான் தனியாக இருட்டில் ஜெபம் பண்ணது இந்த பாஸ்டருக்கு எப்படி தெரிஞ்சது? இது என்ன விசித்திரமாக இருக்குது, இப்படி நம்ம பேசுறதெல்லாம் கேட்குற ஆண்டவருக்கு நம்ம எதனா செய்யணும். இனிமேல் நம்மளுக்கு கடவுள் வாழ்க்கையில் எந்த கடவுளும் இல்லை, ஓன்லி ஒன் வே, ஒரே வெளிச்சம். இதை கேட்குற எல்லாருக்கும் கூட என்னுடைய சாட்சி சொல்ல ரொம்ப ஆசையாக நான் வந்திருக்கேன். ஏன்னா நான் யாருன்றது யாரும் உலகத்துக்கு தெரியாது, ஆனால் எனக்குள்ள இருக்கிற அந்த ஆண்டவருடைய அற்புதங்களை நான் சொல்லணும், அவரோட அவர் செஞ்ச அற்புதங்கள். ஏன்னா நானும் வந்து நிறைய நாள் இன்போம் எஃப்எம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். ஏன் இப்படி நம்மளுடைய சாட்சி கூட அநேகரை பலப்படுத்தும். ஏன்னா இந்த 18-19 வயசுலலாம் நிறைய பேர் பாவம் பண்ண தான் ஓடுவாங்க. ஆனால் நான் கடவுளை தேட ஆரம்பித்தேன், எனக்குள்ளே இருக்கிற எல்லா பாவங்களை விட்டு ஒழியத்துக்கு எத்தனை நாள் உபவாசம் பண்ணியிருக்கேன். இப்படி ஒரு ரட்சிக்கிற ஆண்டவர், இப்படி ஒரு பேசுகிற ஆண்டவர் உலகத்தில் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. அப்படி சொல்லித்தான் அவரை தொழ ஆரம்பிச்சேன். அவர் ஊழியம் பண்ணணும் நான் என்றைக்கும் நினைச்சதில்லை, அந்த அருகதையும் எனக்கு இல்லை.
0: சரி, உங்கள் காலேஜ் லைஃப் என்ன ஆச்சுன்னா, நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க,
1: அது என்ன ஆயிடுச்சுன்னா வீட்டில் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளத்தால் நான் செகண்ட் இயர் அப்படி அதோட நிறுத்த வேண்டிய
0: சூழ்நிலை.
1: ஏன்னா நாங்கள் இறக்க போகிற நேரத்துலாம் ஆண்டவர் வந்தார். அதை டிஸ்கண்டினியூ அப்புறம் என்ன பண்ணேன்னா, ஒரு 2 வருஷம் கழித்து நான் அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பிகாம்.
0: ஆண்டவர் அதை முடிச்சு கொடுத்தாங்க,
1: கர்த்தர் முடிச்சு கொடுத்தார். பிஜிடிசியை பண்ணியிருக்கேன், அப்புறம் டிடிபி கோர்ஸ் பண்ணேன், அப்புறம் டைப்ரைட்டிங் ஷார்டன், ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு தான் டைப்ரைட்டிங் ஷார்டன் பண்ணேன். எல்லாமே
0: ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள். வண்டர்ஃபுல், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்த உங்கள் வாழ்க்கையில் எப்படி இந்த ஊழியன்ற ஒரு காரியம் ஏற்பட்டது?
1: ஊழியத்துக்கு ஆண்டவர் வந்து ஒரு 2 வருஷம் நான் சபையில் போன பிறகு எல்லா பாட்டை கற்றுக்கிட்டேன். பைபிள் ஆதிக்காண்டத்துலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லாம் படித்து அதில் இருக்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தினந்தோறும் படிப்பேன். தினந்தோறும் 10 அதிகாரம் படிப்பேன், அதில் இருக்கிற விஷயங்களெல்லாம் நோட் பண்ணுவேன். இப்படி பைபிள் மொத்தம் ஆகிப்போச்சு. எங்களுடைய சபை ஊழியருக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா, நான் வளர ஆரம்பித்த பிறகு அவருக்குள்ளே இந்த திருப்பதியில் இருக்கிற பிசாசானவன் அவருக்குள்ளே பிரவேசிச்சிட்டார். சவுலுக்கு தாவீதுக்கு நடக்கிற போராட்டம் தான் எனக்கு அவருக்கு நடந்தது. நான் ஒரு நாளும் அவரை வந்து கனவீனப்படுத்தே இல்லை, ஆனால் அவர் என்னை பார்க்குறப்பெல்லாம் விரோதியை தான் பார்ப்பார்.
0: ஒரு இன்செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க அவருக்குள்ள,
1: ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்கும். நான் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் அவர் வச்சு, ஏன்னா எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தது அவர் தான். அவர் எனக்கு விரோதியாக மாறுவார் நினச்சி கூட பார்த்ததில்ல. ஏன்னா பிசாசுக்கு தெரியும் இல்லையா, நம்ம ஊழியம் செய்வோம் அப்படின்னு அவனுக்கு தெரியும். சில காரியங்கள் அவன் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான், நிறைய பிரச்சனைங்க பண்ணுவார். என்னை பாடுறதுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டார், சபையில் எல்லாரும் முன்னாடி என்னை கனவீனப்படுத்துவார், அவமானப்படுத்துவார். அப்போ கூட நான் அவரை, இதுவரைக்கும் கூட இன்னைக்கு நான் இவ்வளோ பெரிய ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறப்ப கூட பாடல் சிடி ஆல்பம் ஓப்பனிங் கூட அவரை போய் நான் இன்வைட் பண்ணியிருக்கேன், ஆனால் வரமாட்டார். அவர் இப்போ கூட திருப்பதியில் தான் இருக்கார். அவ்வளோ பிரச்சனை பண்ணுவார் அவர். என்கிட்டையும் பேசினார் கடவுள், உன்னை ஊழியத்துக்கு கூப்பிட்றேன். நான் சொன்னேன் நான் அருகதை. ஒரு நாள் அவர் வந்து அந்த பாஸ்டர்ன்றவர் ஒரு ஊழியக்காரரை சென்னையிலேருந்து இட்டுன்னு வந்தார். நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வரப்போகிறாங்க, ஆண்டவருடைய வசனத்தை கேட்க போகிறோம் அப்படின்னு ஆசையாக போய் அமர்ந்திருந்தேன். முதல் நாள் கூட்டம் ஆச்சு. சாதாரண என்ன பண்ணுவார்னா, வந்த ஊழியக்காரருக்கு வந்து நான் தான் எல்லா வேலை செய்வேன், சபையில் எல்லாம் செய்வேன், அவருக்கு உணவு விஷயத்தில் எல்லாம் உதவியாக இருப்பேன், எங்கள் குடும்பம் தான். அந்த ஊழியக்காரரை இப்போ அவர் என் கூட பேசவே விட மாட்டார். ரொம்ப மன கஷ்டம், என்னை பற்றி எதுவுமே அவருக்கு தெரியாது. என்ன வந்தாவே உடனே என்னை வேலை சொல்லி அமுச்சிடுறாரு. 2வது நாள் கூட்டத்தில் நான் வந்து பாய் போடும்போது எல்லாருக்கும் அந்த பாயெல்லாம் மேட்டெல்லாம் சரி செய்து கொண்டிருந்தேன். அப்போ அவர் என்னை பார்த்து ரொம்ப ஏளனமாக ஒரு வார்த்தை சொன்னேன், மனசை துக்கப்படுத்தின சபை ஊழியக்காரர். அப்போ கூட நான் உட்காந்து அழுத ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா, இப்படி இந்த சபையில் நான் நசுக்கப்பட்டிருக்கிறேனே, எனக்கு ரொம்ப கவலை, ரொம்ப மனக்கு. ஏன்னா அப்போ நான் வந்து 19-20 இயர்ஸ் தான் இருக்கேன் எனக்கு. அப்போவே எனக்கு கல்யாணம் ஆகிப்போச்சு, ஒரு ஆக்சிடென்டலாக கல்யாணம் ஆச்சு.
0: ஆக்சிடென்டல் நம்ம சொல்கிறோம், ஆனால் தேவன் எல்லாத்தையும்
1: குறித்தாக இருக்காது.
0: ஆமாம், நிறைய பேர் அப்படி தான் யோசிக்கிறாங்க, கல்யாணம்ன்றது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் அப்படின்னு. ஆனால் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது தீமையை கூட நன்மையாக மாற்றுகிற தேவன். திருமணம்ன்றது தீமை கிடையாது. பட் ஆனால் அப்படி நீங்கள் யோசிப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது யாராக இருந்தாலும் சொல்கிறேன், ஆண்டவர் நன்மையாக மாற்றி விடுவார்.
1: ஆமாம், ஏன்னா 20 வயசில் அந்த பாரன்னா ரொம்ப கஷ்டம். எங்கள் அம்மா, இவன் ரொம்ப ஆண்டவர்ன்றான், இவன் கல்யாணம் பண்ணி வச்சாதான் அப்புறம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டான் போல அப்படின்னு சொல்லி
0: அந்த பயம் அவங்களுக்கு.
1: ஆமாங்க, பெரிய பையன் அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சுட்டாங்க. என் ஒய்ஃப் வந்திருக்காங்க, அப்போ கூட என் ஒய்ஃப் முன்னாடி என்னை அவமானப்படுத்துவார் பாஸ்டர். அப்போ அமர்ந்து ஜபிச்சுட்டு அப்படியே இருந்தேன். ஆராதனை தொடங்கிச்சு. வந்த ஊழியக்காரர் வசனத்தை சொல்ல ஆரம்பித்தார். வசனத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிற பொழுது 130 பேர்கிட்ட ஜனங்க இருந்தாங்க. நான் எப்பயும் ஃப்ரண்ட்டில் இருப்பேன், அன்னைக்கு மட்டும் நான் நடுவில் இருக்கேன், ஏன்னா பாஸ்டர் என்னை உட்கார வைக்கல. ரொம்ப கவலையாகி போச்சு. சரி, எனக்கு ஒரு பாடல் கூட சான்ஸே கொடுக்கல. வந்த ஊழியக்காரர் சொன்னார், இன்னைக்கு இங்கே ஒருத்தரை ஊழியக்காரரை நான் ஏற்படுத்த போகிறேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னார். சரி, நான் திரும்பி பார்த்தேன், யாரோ இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம மனசில் நம்மளை பற்றி நம்மளுக்கு தெரியும் இல்லையா, நம்ம எவ்வளோ வேஸ்ட்டு அப்படின்னு. ஏன்னா மற்றவங்களுக்கு நம்ம பெரிய விதமாக தெரியலாம், பட் நம்ம உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு தெரியும் நம்ம ஒரு உதவாதவங்க அப்படின்னு. ஆனால் அங்கே இருந்த ஊழியக்காரர் எல்லாரும் முன்னாடி என்னன்னா, ஒன்று ராஜாக்கள் 19:19 சொன்னார், எலியா வந்து எலிஷா மேலே அந்த தன்னுடைய சால்வையை போட்டு இன்று முதல் நீ எனக்கு பணிவிடை செய்ய அப்படின்றார். அப்படி அந்த வசனத்தை சொல்லி அவர் சொன்னார், என்னை எழுப்பி வர சொன்னார். சரி, நான் என்ன இது, அதுக்கு முன்னாடி தான் ஒரு பையனை கூப்பிட்டு காமெடி பண்ணார், சின்ன பையனை, அந்த பாஸ்டர், நம்மளை கூட எதுக்கு நம்ம வேற கல்யாணம் வேற பண்ணி வச்சுட்டாங்க, அந்த மா முன்னாடி நம்மளை எதுனா காமெடி பண்ண போகிறாங்களோ, ஃபன்னியாக நம்ம அசிங்கமாக எதனா ஐப்போட போதா. ஏன்னா அந்த பையனை ரொம்ப இதுவாக பண்ணியிருந்தார். அவர் என்னை கூப்பிட்டு நிற்க வச்சு முழங்கால் படிக்கிடுன்னார். சரி, நான் முழங்கால் படிக்கிட்டேன். முழங்கால் படிட்டு தான் அந்த பாஸ்டர் கையை பிடிச்சார், சபை ஊழியக்கார். அவர் கையை பிடிச்சி அவரை கை அழைச்சி என் தலைமையில் கையை வச்சார், இவரும் வச்சார், வந்திருந்த இன்னொரு ஊழியக்கார் கையும் கூப்பிட்டார். எங்கள் பாஸ்டருக்கு ஒரே ஷாக், என்ன நடக்க போகுதுன்னு கேட்குறார். கேட்கும்போது சொன்னார், அவர் கடவுள் உங்ககிட்ட சொன்னார் இவனை ஊழியக்காரராக அபிஷேகம் பண்ண சொல்லி, நீ பண்ணலை, இன்னைக்கு நான் பண்றேன் இவரை, இன்னிலிருந்து இவன் ஊழியக்காரன். அநேக கிராமங்களுக்கு, அநேக நாட்டுக்கு, அநேக இந்தியா ஃபுல்லா ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக இன்னைக்கு அபிஷேகம் பண்றேன். 2002 அக்டோபர் இதே மாதிரி 3rd தாங்க, 3rd, 4th, 4th தான் நடந்தது அந்த மாதிரி, 2002 அப்படி கை வைத்து எல்லாரும் முன்னாடி 130 பார்க்கும்போது என்னை ஆர்டினேஷன் பண்ணாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம், இந்த பாஸ்டரை கையை பிடிச்சி வச்சாங்களே அதுதான் எனக்கு சந்தோஷம். பாருங்கள் கடவுள் எவ்வளோ அற்புதமாக நம்மளுடைய விரோதிகளை கூட அவர் நினைக்கிற, நான் நினைக்கல இது வரைக்கும், அவரை அழைச்சி வச்சதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் முன்னாடி அப்படித்தாங்க ஆண்டவர் என்ன உழைத்துக்கு அழைச்சிருந்த.
0: வண்டர்ஃபுல். பாஸ்டர், நம்ம தொடர்ந்து பேச போகிறோம், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. அன்பர்களே, நாம் காஃபி வித் இன்பம் எஃப்எம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். நம்ம பாஸ்டர் டேனியல் இப்ராஹிமோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பாஸ்டர் அவர்களுடன் பேசும் முன்பதாக கீர்த்தனைகளிலிருந்து இனிமையான ஒரு பாடல். அநேகர் வந்து நீங்கள் கீர்த்தனையெல்லாம் ப்ளே பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவர்களுக்காக கீர்த்தனைகளிலிருந்து ஒரு பாடல் மீண்டுமாய் நாம் சந்திக்கப் போகிறோம்.

0: பிரியமானவர்களே, காஃபி விதின் பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். கத்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் நம்ம பாஸ்டர் டேனியல் இப்ராஹிமோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். பாஸ்டர் டேனியல் இப்ராஹிம் திருப்பதியை மையமாக கொண்டு தேவனுக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்து வருகிறார். ரொம்ப அற்புதமான ஒரு சாட்சி. 19 வயது இருக்கும் பொழுது, அதாவது சராசரியாக தோராயமாக ஒரு 19 வயது இருக்கும் பொழுது, குடும்பத்தோடு மறித்து விட வேண்டும் என்று அவங்க அம்மா தம்பி தங்கச்சி எல்லாம் தீர்மானம் எடுத்தார்கள். ஆனால் ஆண்டவர் குறுக்கிட்டு அவர்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றி இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஒளி விளக்காய், ஒளி ஏற்றுகிற ஒரு விளக்காய் தேவன் அவரை மாற்றி இருக்கிறார். ஸோ தொடர்ந்து பாஸ்டரோட பேச போறோம். பாஸ்டர் ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ வாலிப பிள்ளைகளுக்கு நான் நிச்சயமா ஒரு காரியத்தை கூறணும்னு விரும்புறேன். கல்யாணம்ன்றது நம்ம ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருக்கும் இல்லையா? நிச்சயமா இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நாங்கள் பார்க்குறோம் உங்களையும் உங்கள் மனைவியும். ஸோ ஊழியத்தில் அவங்க வந்து உங்களோட அந்த ஒருமணம் இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியாது. இன்னைக்கும் நீங்கள் குடும்பமாக கிளம்பி வந்திருக்கிறீங்க, அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம் பாருங்க. ஊழியத்தை தனியாக செய்கிறது, நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஓடுறேன் நான் ஓடுறேன், உங்கள் கணவர் என்ன, இல்லை நான் என் தரிசனத்தில் ஓடுறேன் அப்படின்னு ஓடுறவங்கள பார்க்குறோம், இல்லை மனைவியை விட்டுட்டு கணவன் ஓடுறத பார்க்குறோம். பட் குடும்பமாக ஊழியம் செய்வது தான் தேவனுக்கும் மகிமை, அது ஒரு பெரிய சந்தோஷம். உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி நம்முடைய சொந்த மனைவியோ கணவனையோ ஆதாயப்படுத்த முடியலன்னா
1: கண்டிப்பாக
0: அதில் பிரயோஜனம் இல்லை.
1: கடவுள் எனக்கு கொடுத்த தரிசனமே அதுதான். ஏன்னா ஊழியக்காரன்றவன் முதல்ல மற்றவங்க குறைய சொல்லக்கூடாது.

0: நிறைய பேர் வந்து வயசு தெரியாது, என்ன கேக்குறவங்களே ரொம்ப கம்மியா கேட்பாங்க. இங்க வந்து உண்மையா அதுதான். ஒருத்தர் வந்து கேட்டாரு, பிரதர் உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சான்னு கேட்டாரு. என் மனைவிய கூப்பிட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி அவர் கேக்குறாரு அப்படின்னு சொல்லி. அதாவது நம்ம தேவன் சொன்ன காரியங்களை நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். நம்ம அதை பேச பேச பேச நிச்சயமா அது நம்ம வாழ்க்கையில நடைபெறும். ஏன்னா வேதத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த வானத்தையும் பூமியும் ஆண்டவர் தன் வார்த்தைகளினால உண்டாக்கினார், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் தேவன் பெயர் சொல்லி அழைக்கிறார். ஸோ ஜீவனுள்ள நாளெல்லாம் சிலுவையில தேவன் பெற்ற சுகத்தை நம்ம அனுபவிப்போம். நம்ம சரீரத்துல சுகம் இருக்கும், எங்க பாத்திரம் நிரம்பி வழியும். இதே தான் நம்ம பேசணும். பேச பேச பேச அற்புதத்தை நம்ம பார்ப்போம்
1: கண்டிப்பா.
0: ஸோ பாஸ்டர், நம்ம முடிக்கிற ஒரு வேலை வந்து விட்டது. ஸோ நீங்கள் சொன்னது போல் நீங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம், நானும் இருக்கலாம், ஆனால் நமக்கு மற்ற நிகழ்ச்சிகள் காத்திருக்குது. ஸோ நம்ம முடிக்கும் முன்பதாக நம்முடைய நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: எனக்கு வேதத்தில் ரொம்ப கவர்ந்த பகுதினா யோவான் 17:4 அந்த ஒரு வசனத்தை நான் எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தணும்னு விரும்புகிறேன்.
0: நிச்சயமாக
1: அதை இயேசுவானவர் தான் சொன்னது, அது அப்படியே நிறைவேறுச்சு. அவர் சொன்னார் அந்த வார்த்தையை, நான் படிக்கிறேன் கேளுங்க. இயேசுவானவர் ஜெபம் பண்றார் பரலோக பிதாவை நோக்கி, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். இந்த மாதிரி ஒரு வெற்றியோடு முடிக்கிற வாழ்க்கை தான் எல்லாருக்கும் வேணும். எல்லாரும் நம்ம உயிர் பிரியறப்ப நம்ம சொல்லணும், கடவுள் கொடுத்த எல்லா வேலையும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். அந்த ஒரு பாக்கியம் பெற்றுட்டான்னா அவன் பரலோகம்தான். தேவனானவர் நமக்கு கொடுத்த வேலையை நம்ம முடிச்சிட்டோம்னா போதும். இந்த உலகத்தில் இயேசுவை போல நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னை போல யார் யார் விஸ்வாசத்தை நோக்கி ஓடுறாங்களோ, ஆண்டவரை நோக்கி ஓடுறாங்களோ, பரலோகம் சேரணும் வாஞ்சியோடு வாழ்கிறாங்களோ, அவங்கெல்லாம் இதே மாதிரியான ஒரு வைராக்கியத்தை மனசில் வச்சுட்டு அவங்க வாழ்க்கையில் இன்னைக்கு கடவுள் கொடுத்த எல்லா வேலையும் நான் செஞ்சிட்டேனா, தேவனானவர் கொடுத்த எல்லாம் ஒரு உண்மையான காரியங்கள் நான் செய்து முடித்தேனா அப்படி அவங்க நினச்சிட்டாலே, அந்த மனநிறைவோடு இருந்தாலே பரலோகம் போய் சேர வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கணும். அந்த ஒரு காரியத்தை தான் நான் அவங்ககிட்ட சொல்கிறேன்னு விரும்புகிறேன்.
0: நம்ம முடிக்க முன்பதாக நம்முடைய நேயர்களுக்கு நீங்கள் ஒரு ஜபத்தை எடுத்தால் நல்லாயிருக்கும்.
1: கண்டிப்பாக நான் ஜபம் பண்ணலாம். எல்லோரும் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடுங்க. நம் அன்பு ஆண்டவர், அவர் அவரை நேசிங்க. அநேகர் கண்ணீர் விட்டு அழுறீங்க, இருதயத்தில் துக்கத்தோடு இருக்கிறீங்க. ஒரு சிலர் இந்த சாட்சியை கேட்டு சந்தோஷப்படுறீங்க. இன்பம் எஃபத்தை கடவுள் நம்மளுக்கு கொடுத்ததுக்கு அவருக்கு நன்றி சொல்லுவோம். முதல்ல இப்படி அநேக சாட்சிகளை அவங்க அழைச்சிட்டு வர்றாங்க. அவங்களுடைய இந்த அற்புதமான ஊழியத்தை ஆண்டவர் பலப்படுத்தணும். ஆண்டவரே, உன் பாதத்தில் விழுந்து ஜெபிக்கிறாப்பா. நான் அருகதை இல்லாதவனப்பா, எதுவுமே தெரியாதவனை என்ன அழிச்சிட்டு வந்தீங்க, என்னை சுத்தப்படுத்துனீங்க. இந்த உலகத்துக்கு வெளிச்சமா நீர் இருக்கிறதால தான் நான் இவ்வளோ வெளிச்சமாக இருக்கிறேன்ப்பா. இதோ இந்த நாளில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம் அப்பா, இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிங்க. என்னை போல ஊழியத்தில் கஷ்டப்படுற உதவி செய்யுங்க அவங்களுக்கு. எல்லாருடைய பிரச்சனைகளில் ஆபத்தில் கஷ்டத்தில் துக்கத்தில் உதவி செய்யுங்கப்பா. குடும்ப பிரச்சனை மூலமாய், குடும்பத்தில் துன்பங்கள் மூலமாய், கணவன் மனைவி ஆண்டவரே ஒரு மனம் இல்லாத இடங்களில் தயவு செய்து ஒரு மனம் தாருங்க. எங்கள் அன்பு சகோதரிகள் பொறுமை காக்க உதவி செய்யுங்கப்பா. எல்லா விஷயத்திலும் பெண்களுக்கு பொறுமையை தாருங்க. கணவன்மார்கள் செய்கிற காரியங்களிலே சத்தியத்தை உண்மை என்ன என்று தெரிந்து கொண்டு அவர்கள் பேச உதவி செய்யுங்க. தாண்டவர் இந்த சாட்சியை கேட்டு இன்பம் எஃப்எம் எதிரில் யார் யார் அமர்ந்து கொண்டு இந்த வசனத்தை கேட்டு அப்பா இப்படி அன்பாய் ஐக்கியப்படுறாங்களோ, அவங்க எல்லோரையும் அவங்களுடைய கரத்தால் நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. இப்பொழுது உங்களுடைய கரத்தை நீட்டுங்க, எல்லோரும் தலை மேலே கைகளை வைங்க ஆண்டவரே. நீர் அபிஷேகிங்க. அவர்கள் குடும்பத்தில் இந்த நாளில் எந்த துக்கத்தோடு இருக்கிறாங்கோ அதில் விடுதலை கொடுங்கப்பா. அபிஷேகம் தொடட்டும் அப்பா. நீர் சொன்னீரே அப்பா ஆண்டவரே, உபாகமம் 31:6 சொல்லியிருக்கிறீங்க, உன்னோடு கூட வருகிறவர் நான் அல்லவா, பயப்படாது, உன்னோடு கூட வருகிறவர் உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் அல்லவா என்று சொல்லியிருக்கிற வசனத்தின்படி அவர்களோடு கூட நீங்கள் இருங்க. எல்லா காலத்திலும் நன்மையும் சந்தோஷமும் பரி

0: சம்பூர்ணம் பண்ணுங்க. ஆண்டவரே, எல்லாருடைய தேவைகளை சந்திங்க, அவர்கள் உமக்காக ஒளி வீசட்டும். ஆண்டவரே, புதிதாய் ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுகிறேன். முன்னோக்கி தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய சின்ன சின்ன காரியங்களிலும் சின்ன சின்ன ஊழியங்களிலும் உங்களுடைய உதவி பரிபூர்ணமாகட்டும். சோர்ந்து போகிற எல்லோருக்கும் நீர் பலம் கொடுத்து உயர்த்துங்க. எங்களையும் உங்களுடைய ஊழியத்தில் பயன்படுத்துங்க. இன்பம் எஃப்எம்ஐ ஆண்டவரே பலமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. இதற்கு உதவி செய்கிற எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் பல மடங்கு அநேக ஜனங்கள் இதை கேட்டு பயன் அடைவார்களாக. உடைய சமாதான சந்தோஷம் துணையா இருக்கட்டும். எங்கள் அன்பு சகோதரர் ஜான் மோகன பிரகாஷ் அவர்களை ஆசீர்வதித்து உமக்கென்று எடுத்து பயன்படுத்துங்க. அடியனுக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக கோடி நன்றிகள். எங்கள் ஜபம் கேட்ட உடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமென். ஸோ பாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கும் நீங்கள் உங்கள் நேரத்தை எடுத்து வந்து நேயர்களோடும் எங்களோடும் இந்த காரியங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். இயேசுவை இன்ப மொழியங்கள் சார்பாகவும் இன்பம் எஃப்எம் நேயர்கள் சார்பாகவும் எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மிகுந்த நன்றிகளை தெரிவித்து
0: நானும் ரொம்ப மனசோடு கூட எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச்.
1: அன்பு நேயர்களே, இதுவரை காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருந்தீர்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிச்சயமாய் தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார், உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்பதை நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுத மறவாதீர்கள். நீங்கள் எழுத வேண்டிய இமெயில் முகவர் inbamfm@gmail.com inbamfm@gmail.com. உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் கூட அந்த இமெயில் முகவரிக்கு நீங்கள் அனுப்பலாம். நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபித்து வருகிறோம். இன்பம் எஃப்எம் துணிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் வீட்டிற்காகவும் நாங்கள் ஜெபித்து வருகிறோம். ஒவ்வொரு லிசனருக்காகவும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். எங்கள் உபவாச ஜெபங்களில, தனிப்பட்ட ஜெபங்களில நாங்கள் கூடி ஜெபிக்கும் பொழுது ஜெபித்து வருகிறோம். ஆகவே தயவு செய்து உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு நீங்கள் அனுப்ப தவறாதீர்கள், தயங்காதீர்கள். பிரியமானவர்களே, பல நிகழ்ச்சிகள் உங்களுக்காக இதை தொடர்ந்து காத்திருக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் இன்னொரு காஃபி வித் இன்பம் எஃப்எம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான்.

ஓ வாசல்கள் திறக்கப்படுவதாக, அடைப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக. உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் எல்லாம் கூடும். Thank you, Lord. Thank you. Oh, Jesus.

சகோதரர்களே, இந்த நாளிலும் நீதிமொழிகள் 13 நாம் வாசிப்போம். ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவிகொடான். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்மாவோ கொடுமையை புசிக்கும். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும். நீதிமான் பொய்ப் பேச்சை வெறுக்கிறான், துன்மார்க்கனோ வெட்கமும் லட்சியம் உண்டாக்குகிறான். நீதி உத்தம மார்க்கத்தானே தற்காக்கும், துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும். ஒன்றுமில்லாது இருக்க தன்னை செல்வனாக பாராட்டுகிறவனும் உண்டு, மிகுந்த செல்வம் இருக்க தன்னை தரித்திரனாக பாராட்டுகிறவனும் உண்டு. மனுஷனுடைய ஐஸ்வர்யம் அவன் பிராணனை மீட்கும், தரித்திரனோ மிரட்டுதலை கேளாதிருக்கிறான். நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போகும். அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போகும், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம், நற்புத்தி தயையை உண்டாக்கும். துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது, விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்ளுகிறான், மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான், உண்மையுள்ள ஸ்தானாபதியோ ஔஷதம். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியையும் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது, தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவறுப்பு. ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும், நியாயம் கிடையாமல் கெட்டுப்போகிறவர்களும் உண்டு. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான், துன்மார்க்கருடைய வயிறோ பசித்திருக்கும்.

0: என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர்.
1: Listeners, ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் மீட் பண்ணதுல. God has given me this wonderful day. நான் வந்து ஆண்டவருக்கு பெரிய நன்றி சொல்லணுங்க, பிகாஸ் ஆண்டவர் எனக்கு இன்னொரு நாள் குட்டி கொடுத்துருக்காரு உங்களை எல்லாம் மீட் பண்ணதுக்கு. இட்ஸ் எ கிரேட் கிரேட் கிரேட் ப்ரிவிலேஜ். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை வந்து கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப அழகாக மழை பெஞ்சுது. அண்ட் இந்த மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் உங்களோட பிளேஸில் எப்படி இருக்குன்றதுக்கு பற்றி கூட என்கிட்ட தெரிவிக்கலாங்க. ஸோ நம்ம லிஸ்னர்ஸ் எல்லாருக்கும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாநிலத்தில் இருக்கவங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருக்க எல்லாருக்குமே நம்ம சொல்லலாம் இந்த இடத்துல எப்படி இருக்குது, இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு. அண்ட் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி info@gmail.com. அது மாத்திரம் இல்லாமல் ஃபேஸ்புக் InBamFM Radio page மூலமா உங்களோட ஒப்பீனியன், ஃபீட்பேக், ப்ரேயர் ரிக்வெஸ்ட், சாங், வாட் எவர் இட் இஸ், பிகாஸ் தேர் இஸ் ஆல்வேஸ் அன் ஓப்பன் டோர் இன் InBamFM. நம்ம வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு இனிமையான பாடல் ப்ளே பண்ண போகிறேன், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. திஸ் இஸ் ஃபார் யூ லிஸ்னர்ஸ். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. தி ஷோ இஸ் உமாரிகளே. இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் ரொம்ப ஸ்பெஷல் சொன்னாங்க. எஸ், இட் இஸ் வெரி ஸ்பெஷல். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம டெஸ்டிமனிஸ், அதாவது சாட்சிகளை பற்றி நான் உங்ககிட்ட பேச போகிறேன். நம்ம InBamFM மூலியமாக ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் அநேக பேர் இருக்காங்க. அண்ட் அவங்களோட டெஸ்டிமனிஸை நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேங்க. இதை ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பிகாஸ் என்னோடய வாழ்க்கையில் கூட நிறைய விதமான டெஸ்டிமனிஸ் இருக்குது. நான் InBamFM-க்கு என்னைக்கு வந்தனோ அன்னிலேருந்து காட் இஸ் பிளெஸ்ஸிங் மீ அமேசிங்லி. இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் InBamFM மூலியமாக, அதாவது InBamFM ப்ரோக்ராம்ஸ், பல விதமான ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி வித் InBamFM, யூ டர்ன், உம் அருகினிலே, அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் செல்லக்குட்டீஸ், இந்த மாதிரியான சூப்பரான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் உங்களுக்காக வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் இந்த ப்ரோக்ராம் மூலியமாக நீங்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் எங்களுக்கு மெயில் பண்ணலாம். எங்களோட முகவரி InBamFM@gmail.com. அது மாத்திரம் இல்லாமல் ஃபேஸ்புக் InBamFM ரேடியோ பேஜ் மூலயமா உங்களோட ஒப்பீனியன், உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து டைப் பண்ணி அனுப்பலாம். ஸோ தட் வில் பி ரியலி ஹாப்பி. அண்ட் உங்களுக்காக தொடர்ந்து ப்ரே பண்ணாங்க இருக்கோங்க. அண்ட் என்னென்ன சாட்சியெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன்றது, நான் வந்து நிறைய சாட்சிகள் இருக்குது, அந்த நிறைய சாட்சிகள் வந்து உங்களுக்காக ஒரு சூஸ் பண்ணி உங்களுக்காக ஒரு அழகான சாட்சிகள்லாம் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேங்க. அண்ட் அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு இனிமையான பாடல் வந்துட்டுருக்கு, கேளுங்க. இது உங்கள் InBamFM தந்துட்டுருக்கு முச்சு பிள்ளை. Hey guys, welcome back to the show. The show is Umarilla. இன்னைக்கு வந்து நம்ம டெஸ்டிமனிஸ் பற்றி பேச போகிறோங்க. வாழ்க்கையில் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு கஷ்டமான பாதையில், நம்ம வந்து ரொம்ப துன்பத்தின் பாதையில் நடக்கும்போது நம்ம ஆண்டவர் நோக்கி ஆப்வியஸாக நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு கஷ்டம் வந்தால் தான் சில பேர் கடவுளே தேடுவோங்க. ஸோ இந்த மாதிரியான டைமில் வந்து நம்ம ஏசப்பாவை தேடும்போது ஆண்டவர் வந்து இறங்கி வந்து நம்மளுக்கு பிளெஸ் பண்ணார் பார்த்தீங்களா. ஒரு சூப்பரான டப்பால் நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு அற்புதங்களை செய்கிறது பேர் தாங்க டெஸ்டிமனிஸ். அண்ட் சில வேளையில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரோட பிரசன்னம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் சூழ்ந்திருக்கும் போது அந்தளோட அந்த ஃபீல், அந்த ஒரு விதமான ஒரு ஒரு பிரசன்ஸ் வந்து இட் இஸ் ரியலி அமேசிங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் சர்ச், நம்ம InBamFM-ல ஆன்லைன் சர்ச் வந்து ஃப்ரைடே வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. அது மூலியமாக ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் அநேகம் பேர் இருக்காங்க. அண்ட் அதுலேருந்து உங்களுக்காக ஒரு டெஸ்டிமனி படிக்கிறேன். தேங்க்யூ பாஸ்டர், ரியலி ஐ வாஸ் பிளெஸ்ட் பை யூ. ஐ கேன் சீ காட்ஸ் காலிங் இன் மை லைஃப். தேங்க் யூ InBamFM. டானி ஃப்ராங்க்லின் அவர்கள் அனுப்பியிருக்காங்க. பிரதர், ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பிகாஸ் நீங்கள் வந்து InBamFM மூலியமாக ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினிருக்கு. அண்ட் டானி ஃப்ராங்க்லின் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நம்மளோட ஃபவுண்டர் பிரதர் ஜான் மோன பிரகாஷ் அவங்களுக்கு வந்து சொல்கிறாங்க, தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர், வந்து என்னோட வாழ்க்கையில் இருக்குது அப்படின்றது InBamFM மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சமயத்தில் நீங்கள் InBamFM கேட்கும் போது கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது சேஞ்ச் இருந்திருக்கும். அண்ட் இந்த சேஞ்ச் வந்து உங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு, நம்மளோட ஸ்ட்ரேஞ்சர்ஸ், நம்மளோட நெய்பர்ஸ் எல்லாருக்கிட்டே சொல்லுங்கள். ப்ளீஸ் லாகின் டு www.InBamFM.com. இங்கே பல விதமான ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்காகவே வந்துட்டுருக்கேன். அண்ட் கைண்ட்லி டெல் யோர் ஃப்ரெண்ட்ஸ் டு லாகின் டு திஸ் favorite FM. So, நம்ம தொடர்ந்து நிறைய டெஸ்டிமனிஸ் பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு இனிமையான பாடல் வந்துட்டுருக்கு, கேளுங்க. இது உங்கள் InBamFM துன்பத்திற்கு ஒரு முற்று புள்ளி. Hey listeners, welcome back to the show. The show is Om Harile. இன்னைக்கு நான் உங்க உங்ககிட்ட இன்பம் எஃப்எம் மூலியமாக ஆசீர்வதிக்கப்பட்ட டெஸ்டிமோனிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு டாபிக் பற்றி பேசுவோம், பட் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டெஸ்டிமோனிஸ் பற்றி பேச போகிறோம். ஃபுல்லாகவே அதை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, டெஸ்டிமோனிஸ் வந்து ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையும் உயிர்ப்பிக்கிற விஷயமா இருக்குங்க. ஒருத்தவங்களோட வாழ்க்கை ஃபீல் பண்ணுறாங்க, கண்ணீர் ஒடிக்கிறாங்க, கவலைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அவங்ககிட்ட பேசலாம், ஏய் கவலைப்படாதையா, இதே மாதிரி தான் எனக்கு சுச்சுவேஷன் நடந்தது, நான் வந்து இப்படி தான் ஃபேஸ் பண்ணேன், நீ காட் ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணு, கண்டிப்பாக ஆண்டவர் உனக்கு பதில் தருவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு உயிர்ப்பிக்கிற ஒரு சாட்சியாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான சாட்சிகள்லாம் உங்களுக்காக நான் படிக்க போகிறேங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் மன்னா டுடே பற்றி இன்றைக்கி உங்ககிட்ட பேச போகிறேங்க. மன்னா டுடேன்றது ஒரு எஸ்எம்எஸ் த்ரூ மெயிலில் கூட வரும். அண்ட் அது மாத்திரம் இல்லாமல் மெசேஜ் மொபைல் மெசேஜஸ் கூட மன்னா டுடே வந்து அனுப்புகிறோம் நாங்கள். அண்ட் மன்னா டுடேயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிஸ்டர் அனுப்பியிருக்காங்க, சுனிதா உடிசா அப்படின்றவங்க வந்து எங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மறக்காமல் எங்களுக்கு மன்னா டுடே டெய்லி அனுப்புங்க, ஏன்னா ஆனவர் எனக்கு அது மூலியமாக பல விஷயங்களை எனக்கு பேசியிருக்காரு, பல விஷயங்களை எனக்கு வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஸ்டர் உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் கவலைப்படாதீங்க, யூ வில் பி ரிசீவிங் அ மன்னா டுடே. அண்ட் இன்னைக்கு ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷோ. ஏன்னு கேட்டிங்கன்னா டெஸ்டிமனிஸ் பற்றி பேசிட்டு இருக்கோங்க. டெஸ்டிமனிஸ் அப்படினாலே என்னோட ஒரு சூப்பரான விஷயங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி டெஸ்டிமனிஸ், ஏதாவது வாழ்க்கையை மற்றவங்களை மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு டெஸ்டிமனி உங்கள் வாழ்க்கையில் இருந்ததுதான், நீங்கள் மறக்காமல் எங்களுக்கு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய டெஸ்டிமனிஸை நம்ம லிஸ்னர்ஸ்க்கு சொல்ல நாங்கள் ரெடியாக இருக்கோங்க. எங்களுக்கு அனுப்ப வேண்டிய முகவரி infm@gmail.com. அது மாத்திரம் இல்லாமல் infm ரேடியோ பேஜ் மூலயமா உங்களோட ஃபோன் நம்பர்ஸ் ஒரு உங்களோட டீட்டெயில்ஸ், நீங்கள் எப்படி ஆண்டர் உங்களை எப்படி தொட்டார் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க. உமாரிகள ஷோவில் உங்களை பற்றியும் அண்ட் உங்களோட சாட்சியை பற்றியும் நம்ம லிஸ்னர்ஸ்க்கு எடுத்து சொல்லுவோங்க. ஸோ நீங்கள் தொடர்ந்து கேளுங்க, இது உங்கள் எஃப்எம் துன்பத்திற்கு முற்று புள்ளி. Hey listeners, welcome back to the show. The show is Umharinle. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா டெஸ்டிமோனிஸ், அதாவது சாட்சி நேரம். எனக்கு வந்து ஐ எம் ரியலி கிளாட் தட் காட் ஹஸ் கிவன் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் டெஸ்டிமோனிஸ் பற்றி நம்ம முன்னாடி வந்து ஆன்லைன் சர்ச் பார்த்தோம், மன்னா டுடே பார்த்தோம். ஸோ உங்களுக்கு மன்னா டுடே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் எங்களுக்கு infm@gmail.com மூலமாக உங்கள் நாம் ஃபோன் நம்பர்ஸ் அண்ட் உங்களோட மெயில் ஐடி அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக யூ வில் பி ரிசீவிங் யோர் மனாஸ் எவ்ரி டே. Hey listeners, welcome back to the show. The show is ummargale inikina testimonies ungalukaga read panitirukenga and testimonies nalai kandippa nam ellarkume pidikunga and innor oru unmayame nadandha testimonies ungakitta na share panna porenga. Life la pathina nariya vishayathula vandu nariya nerathula vandu oru oru oru oru oru thunbathin paadhila kandu po and sometimes vandu nama jolly ah irukumbodhu kuda aandar vandu nammalku oru oru prophecy mooliyama nammalku vandu theriyapaduthuvaar nama enna panna porar appdin solradha enna லைஃப் என்னோட டெஸ்டிமோனி சொல்ல போறேங்க. ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன் எஃப்எம்க்கு நான் ஸ்டார்டிங்ல வந்து என்டர் ஆகிற டைம்ல பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பிரதர் ஜான் மோகன பிரகாஷ் அண்ணா வந்து எங்களை எனக்காக ப்ரே பண்ணாங்க. ப்ரே பண்ணும்போது அண்ணா டோல் மீ தட் யூ ஆர் கோயிங் டு டூ இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி அப்படி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக், நம்ம எங்க பண்ண போறோம், நம்ம விஎஸ்எஸ் நத்திங் அப்படி சொல்லி ஒரு ஒரு ஒரு மைண்ட் செட்ல நான் வந்து அப்படியான்னு சொல்லி ஐ டென்ட் டேக் இட் டு மை ஹார்ட். ஸோ நான் அப்படியே அதை விட்டுட்டேன். அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே எங்க டேடி வந்து சொல்றாங்க, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து ஸ்ரீலங்கா போகிறோம் அப்படின்னு. எனக்கு செம்ம ஷாக், பிகாஸ் எங்கள் டேடி ரொம்ப நாளாக சொல்லிட்டுருக்காரு ஸ்ரீலங்கா போகலாம். ஆனால் இதுதான் இங்கே எங்களுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடச்சிது. எனக்கு எனக்கு ஒரே ஷாக். அப்போ தான் வந்து நான் நினச்சேன் ஆண்டர் வந்து ப்ராஃபஸி, அதாவது ஊழியக்காரங்க மூலமாக கொடுக்குற ப்ராஃபஸி கூட நிறைவேறுதுன்னு. ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட்டிக்கலாக சொல்கிற விஷயங்கள் கூட நிறைவேறுதுங்க. ஸோ உங்களுக்காகவே ப்ரே பண்ண நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு என்ன கஷ்டம்னாலும் சரி, நீங்கள் என்ன நிலமையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதங்கள் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தெய்வமாக இருக்காரு. ஸோ நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. இது உங்கள் இன் எஃப்எம் துன்பத்திற்கு முற்றுப்புள்ளி. ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிமோனிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோங்க. என் லைஃப்பில் நிறைய டெஸ்டிமோனி இருக்கும், அண்ட் அதை நம்ம வந்து ஷேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு பூஸ்டப் மாதிரி. ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோடய லைஃப்பில் இப்படி இருக்கு, எனக்கு மட்டும்தான் இந்த கஷ்டமானு சொல்லி எப்போவுமே நம்ம வந்து கஷ்டப்படும் போது சொல்லுவோம். அண்ட் ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில் வந்து கஷ்டன்றது எல்லா ஒருத்தருக்கு மட்டும் இருக்கிறது கிடையாது, எல்லாருக்குமே இருக்குது. நீங்கள் ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிங்கன்னா அதை விட பயங்கரமாக இன்னொருத்தவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதோட பயங்கரமாக எல்லாருமே நம்ம ப்ராப்ளமாக மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஐயோ ஆச்சு, அவங்கள மாதிரி நான் கஷ்டப்படல அப்படின்னு கண்டிப்பாக நம்ம நினைக்க தோணுங்க. ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த காலகட்டத்தில் நம்ம கூட ஆவியானவர் அது ஏசு கிறிஸ்துவான நம்ம கூட இல்லைனா கண்டிப்பாக நம்மளால் சர்வைவ் பண்ணவே முடியாது. ஸோ உங்களுக்காக ப்ரே பண்ண முடியல, இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல, ஓகே நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் எங்களுக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ தட் வில் டெஃபினெட்லி டெஃபினெட்லி டெஃபினெட்லி ப்ரே ஃபார் யூ. அண்ட் இன்னொரு ஒரு ஒரு சூப்பரான ஒரு காலர் நம்ம எடுக்க போகிறோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு இனிமையான பாடல் ப்ளே பண்ண போகிறேன், கேளுங்க. இது உங்களின் எஃப்எம் துன்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி.

பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். எங்கே விடுதலை? யார் என்னை விடுதலை ஆக்குவார்? விடுதலைக்காக ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இயேசுவை நோக்கி கூப்பிடு. விடுதலை இயேசுவின் மூலமாகவே உங்களுக்கு வரப்போகிறது. என்னோடு சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். கர்த்தர் என்னை சுகமாக்குவார்.

உன்னுடைய பாவங்களை மனிதர்கள் மன்னிக்காமல் இருக்கலாம், திரும்ப அதை சுட்டி காட்டலாம், ஆனால் இயேசுவோ அவருடைய இரத்தத்தினால் உன்னை கழுவி உன் பாவங்களை நீக்கி உன்னை பரிசுத்தமாக்கி அவருடைய வல்லமையினால் உன்னை தேற்றி உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்.

ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, இது காஃபி வித் இன்பம் எஃப்எம். இன்றைக்கு விசேஷமான நாள். தேவனை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நாளும் விசேஷமான நாளாய் அமையும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. அவரை நோக்கி பார்க்கிற நம்முடைய முகங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. இன்றைக்கும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கப் போவது உறுதி. நம்முடைய வெட்கத்தை மாற்றி கனத்தை கொடுக்க போவது உறுதி. நம்முடைய துக்கத்திற்கு பதிலாக தேவன் இரட்டத்தனியான சந்தோஷத்தினால் நம்மை உடுத்துவிப்பது உறுதி. நம்முடைய நிகழ்ச்சிக்குள் கடந்து செல்ல முன்பதாக நாம் தேவனை நோக்கி பார்ப்போமா? நம்முடைய இருதயங்களை ஒருமுகப்படுத்துவோம். பிரியமானவர்களே, நீங்கள் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, இப்பொழுது நம்முடைய இருதயங்களை நாம் ஒருமுகப்படுத்தி தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தரை ஆராதிப்போம். பிரியமானவர்களே, தேவன் பெரிய காரியங்களை நம் மத்தியிலே செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.

ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையில் நம்முடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியாகிய தேவனங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு ஆராதனையின் ஆவியை, ஆராதனையின் அபிஷேகத்தை எங்கள் மேல் ஊற்றுவீராக. உண்மை நாங்கள் இணைந்து ஆராதிக்க கிருபை பாராட்டுவீராக சுவாமி. உம்முடைய சர்வ வல்லமையுள்ள கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு மட்டுமே நாங்கள் செலுத்தி மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.

உமக்கு நன்றி சுவாமி, உமக்கு நன்றி. அவர் எல்ஷடாய் மட்டுமல்ல பிரியமானவர்களே, எல்ரோயா இருக்கிறார், நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். வனாந்திரத்திலே ஆகாரின் அழுகுரலை கேட்டு அவளுக்கு அங்கே ஒரு ஊற்றை திறந்த தேவன் நம்முடைய தேவன். நமக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவராய் மட்டுமல்ல மனதுள்ளவராய் இருக்கிறார். He is willing to perform a miracle for us. Hallelujah. அவரை நாம் ஆராதிப்போமா, நம்முடைய இருதயங்களை உயர்த்தி அவரை நாம் ஆராதிப்போமா. We worship you Lord, we give you the glory. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆண்டவரே, அண்ட சராசரங்களை உருவாக்கி ஆளுகை செய்கிற தேவனப்பா, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன், எங்களை கைவிடாத தேவன், எனக்கா யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் என்று சங்கீதக்காரன் உம்மை குறித்து சொல்லுகிறான். ஐயா, ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். We worship you, we give you the glory. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. உமால் எல்லாம் கூட சுவாமி. ஹல்லேலூயா.

ஹலலூயா ஹலலூயா. ஆம் பிரியமானவர்களே, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, மனிதனாலே கூடாத காரியம் தேவனாலே கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. We thank you, Lord. We worship you, Lord. We worship you. We worship you. Oh, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you, Holy Spirit. லாசருக்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், மூடப்பட்ட கல்லறைகள் இருக்கலாம். பிரியமானவர்களே, எல்லாம் முடிந்தது. All hope is lost. எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நீங்கள் மூடி வைத்த காரியங்கள் இருக்கலாம், மற்றவர்கள் கூறியிருக்கலாம், அவ்வளவுதான், இனி உனக்கு ஹோப்பே இல்லை. ஆனால் பிரியமானவர்களே, அவரை நோக்கி பார்க்கிற வேளையில கல்லறைகளை திறக்கிறவராய் அவர் வெளிப்படுகிறார். லாசருக்களை உயிர்ப்பிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். Do not let your hearts be troubled. உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. முடியாது என்று சொல்லப்படுகிற அந்த காரியத்தையும் தேவன் வாய்க்க பண்ண வல்லவராயிருக்கிறார். இந்த வேளையிலே கர்த்தர் அதை செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கைகளிலே எது முடியாது என்று மூடப்பட்டு இருக்கிறதோ, கர்த்தர் அதை மீண்டுமாய் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். Thank you, Holy Spirit. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் நீர் ஆண்டவரே, எங்கள் வேதனை அறிந்திருக்கிற தேவன் நீர், எங்கள் கூக்குரலுக்கு செவி சாய்க்கிறவர் நீர் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஓமே, நாங்கள் ஆராதிக்கிறோம். We worship you. We worship you. We give you the glory. உமக்கே மகிமை, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை.

உமை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. யூ அலோன் டிசர்வ் அவர் பிரைஸ். இருவரே எங்கள் துதிக்கு பார்க்கிற, இருவரே எங்கள் ஆராதனைக்குரியவரப்பா, எல்லா மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் தேவன், எங்கள் அடைக்கலம் நீர், எங்கள் தஞ்சம் நீர், நாங்கள் நம்பி இருக்கிற துருகம் நீர், எங்களுக்கு தாசை வருகிற பர்வதம் நீரப்பா. உமை நோக்கி பார்க்கிறோம், உமை நோக்கி பார்க்கிறோம். உலகத்தின் எந்த மூலையிலும் இருந்து இப்பொழுது இணைந்திருந்தாலும் சரியப்பா, ஒவ்வொருவருடைய ஆண்டவரே சரீரத்தில் உம்முடைய வல்லமை இப்பொழுது கடந்து வருவதாக. இன்பம் எஃப்எம் துணித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் உம்முடைய பிரசன்னம் கடந்து சென்று கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் இப்பொழுது உம்முடைய கரம் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. குடும்பங்களிலே காணப்படும்

வெளிப்படட்டும், ஒவ்வொரு சரீரத்திலும் உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. கேன்சர் கட்டிகள் மறைவதாக, மறைவதாக சுவாமி. ஆண்டவரே, எல்லா குரோத் மறைவதாக இயேசுவின் நாமத்தினால. அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், அதிசயம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த அதிசயமானவர் அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு மட்டுமே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 11 நாம் வாசிக்க கேட்போம். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது, சுமித்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். அகந்தை வந்தால் இலட்சியம் வரும், தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். உத்தமனுடைய நீதி அவன் வழியை செமைப்படுத்தும், துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தினால் விழுவான். செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும், துரோகிகளோ தங்கள் தீவினையிலே பிடிபடுவார்கள். துன்மார்க்கன் மறிக்கும் போது அவன் நம்பிக்கை அழியும், அக்கிரமக்காரரின் அபேட்சை கெட்டுப்போம். நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான், நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் கழிகூறும், துன்மார்க்கர் அழிந்தால் கம்பீரம் உண்டாகும். செம்மையானவர்களுடைய ஆசிர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றோங்கும், துன்மார்க்கருடைய வாயினால் அது இடிந்து விழும். மதிகெட்டவன் பிறனை அவமதிக்கிறான், புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். அந்நியனுக்காக பிணைபடுகிறவன் வெகு பாடுபடுவான், பிணைபடுவதை வெறுப்பவன் சுகமாயிருப்பான். நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள், பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள். தயையுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான், கடூரனோ தன் உடலை அலைக்கழிக்கிறான். துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பலனை பெறுவான். நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல் தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான். மாறுபாடு உள்ள இருதயமுடையவர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். கையோடைய கை கோர்த்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான், நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும். மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். நீதிமான்களுடைய ஆசை நன்மையே, துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கினையாய் முடியும். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசிர்வாதம் தங்கும். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போலே தழைப்பார்கள். தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்திரிப்பான், மூடன் ஞானமுள்ளவனுக்கு அடிமையாவான். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே, துன்மார்க்கனும் பாவிக்கும் எத்தனை அதிகம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கும் காஃபி வித் இன்பம் எஃப்எம் இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி மீண்டும் ஒரு விசை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிற அவருடைய அன்பு தாசனை தேவன் நம்மத்திலே கொண்டு வந்திருக்கிறார். நான் அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை. தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். இன்றைக்கு மிக ஆசீர்வாதமான ஒரு வேளையை தேவன் நமக்கு முன்பு வைத்திருக்கிறார். நம்முடைய நிகழ்ச்சிக்குள் கடந்து செல்லும் முன்பதாக ஆராதனைக்குரியவரே என்ற இசை தொகுப்பிலிருந்து ஒரு பாடல் மீண்டுமாய் உங்களை சந்திக்கிறேன்.

பிரியமானவர்களே, காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்னும் சில நிமிடங்களிலே நாம் அன்பு தேவதாசனோடு பேசவிருக்கிறோம். ஆசீர்வாதமான அற்புதமான வேலை நமக்கு முன்பு காத்திருக்கிறது. தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். We are heading towards a very blessed time.

0: Wow, that was a beautiful song. Pirimanogle, the coffee within Bum FM. இன்றைக்கும் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு விசியாய் நான் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் இன்பம் எஃப்எம் ஸ்டுடியோஸ்ல நம்முடன் இணைந்திருப்பவர் தேவனால் வல்லமையாய் உலகம் எங்கிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிற அவருடைய அன்புதாசன். தேவனுடைய குரலாக, தேவனுடைய வாயாக தேவன் அவரை எடுத்து பயன்படுத்தி வருகிறார். இஸ் அ பாஸ்டர் ஃப்ரம் மஸ்கட், ஒமான். பாஸ்டர் டேனியல் மோசஸ். ஸோ இன்றைக்கும் அவர்கள் நம்முடன் இணைந்திருப்பது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய சந்தோஷம். அண்ட் லெட் மீ அஷ்யூர் யூ, யூ கன் ஹேவ் அ பிளஸ்ட் டைம். நம்ம யாருக்கும் இந்த வேளை மிக ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. ஆகவே தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். ஒருவேளை இப்பொழுது அவங்க கேட்க முடியவில்லை என்று சொன்னால், இன்றைக்கு இதை தொடர்ந்து இந்திய நேரப்படி மதியம் 2 மணி அளவிலும், இரவு 9 மணி அளவிலும், அதைத் தொடர்ந்து அதிகாலை 2 மணி அளவிலும் இந்த நிகழ்ச்சி மறு ஒலிபரப்பு செய்யப்படும். எப்படியாவது உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இதை கேட்கும்படியாய் அவர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். Let them also receive the blessing of God. என்னைக்கும் பிரியமானவர்களே, லெட்ஸ் வெல்கம் பாஸ்டர் டேனியல் மோசஸ். பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட்.
0: சோ ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய குரலை கேட்பது. சொல்லுங்க. சோ நீங்க வந்து மஸ்கட்டை மையமாக கொண்டு ஊழியம் செய்து வருகிறீர்கள், பல இடங்களுக்கு பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. சோ இது எல்லாத்துலயுமே உங்களுடைய ஃபேவரட் சிட்டின்னு சொன்னா இது தொடங்கும் பொழுது இப்படி ஒரு ட்ரிக்கியான க்வெஸ்சன் தேவையா
1: அப்படி இல்லை. அதாவது நம்ம ஊர் மாதிரி வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால நான் பிறந்த ஊர் மதுரை. மதுரை தான் ஃபேவரட் சிட்டின்னு சொல்லுவேன்.
0: வண்டர்ஃபுல். மதுரை, மதுரைன்னு சொன்னாலே ஐ திங்க் என்ன ஃபுட் ரொம்ப ஃபேமஸ் மதுரையில்?
1: மதுரையில் அதாவது மதுரை வந்து உறங்கா நகரம் சொல்லுவாங்க. த சிட்டி தட் நெவர் ஸ்லீப்ஸ். நான் சொல்லும்போது நிறைய மதுரைக்காரங்க கேட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
0: ஆமாம், நிச்சயமாக. பல தேசங்களிலிருந்து, இன்ஃபேக்ட் பீப்புள் ஆர் லிசனிங் ஃப்ரம் சிங்கப்பூர், யுனைடெட் ஸ்டேட்ஸ், மலேசியா, ஆஸ்திரேலியா, தாய்வான், யூகே, சவுதி அரேபியா, அப்புறம் அஃப்கோர்ஸ் இந்தியா. இன்னும் ரீப்ராட்காஸ்டில் டெஃபினட்டாக லாட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் ஃபின்லேண்ட், டென்மார்க், நார்வே. அண்ட் ஐ எம் சாரி, நான் உங்கள் கண்ட்ரியை சொல்லனா, பெலீஸ், யூனோ, பெலாரஸ், யுக்ரைன், பல தேசங்கள் இணைய போகிறீர்கள். அவங்கள எல்லாரையுமே ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துக்கிறோம். எஸ் பிரதர்,
1: மிடில் ஈஸ்ட்லேருந்தும் நிறைய பேர் நிச்சயமாக இணைவாங்க. எங்கள் சபை மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால்
0: வந்து வாங்க.
1: மதுரையில் வந்து சாப்பாடு நீங்கள் கேட்டீங்க, எல்லாமே மதுரை ஆக்சுவலி வந்து மல்லிகைப்பூக்கு தான் ஃபேமஸ்ஸு. ஆனால் எல்லாமே கிடைக்கும், சாப்பாடு ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். ஆமா, நீங்க எதனாலும் நேம் பண்ணலாம் எல்லாமே.
0: இல்ல, ஏன் கேக்குறேன்னா, சப்போஸ் மதுரைக்கு போனா அந்த டிஷ் மிஸ் பண்ணிட கூடாது இல்லையா? நம்மளுடைய கேக்குற நேயர்களும் மதுரைக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா பாஸ்டர் சொன்னாரே அப்படி.
1: மதுரையில முட்டை பரோட்டா ரொம்ப ஃபேமஸ்.
0: ஓகே, கிரேட்.
1: ஆமா, சோ நிறைய இருக்கு, எல்லாமே இருக்கு.
0: நிச்சயமா வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் நீங்க இந்தியாவுக்கு வந்து மதுரைக்கோ அல்லது சென்னைக்கு, சென்னையிலும் கிடைக்கும் பட் பாஸ்டர் சொல்ற போல மதுரைக்கு நீங்க நிச்சயமா போவீங்கன்னு சொன்னா, டோன்ட் மிஸ் தி முட்டை பரோட்டா. உலகத்துல எங்கேயுமே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் நானு, இல்லையா பாஸ்டர்?
1: அந்த மாதிரி கிடைக்காது.
0: ஆமா, அந்த கொத்து பரோட்டா, அந்த முட்டை பரோட்டா, அது எங்கேயுமே இல்லைன்னு நினைக்கிறேன். யூ நோ இட், யூ பீன் டிராவலிங் எல்லாம். வண்டர்ஃபுல் பாஸ்டர். ஸோ நீங்க தேவனால் வல்லமையை பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறீர்கள் உலகம் எங்கிலும். ஸோ லாட் ஆஃப் யங் பீப்புள் ஆர் லிஸ்னிங். ஸோ அதனுடைய ரகசியத்தை கேட்கறதுக்கு முன்னாடி, எப்படி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில குறுக்கிட்டார்? அதாவது நீங்க பிறந்து வளரும் பொழுதே அப்படியே ஒரு செயின்ட்லி பாயா வளர்ந்தீங்களா, எப்படி?
1: இல்லவே இல்லை. அதாவது என்னுடைய சாட்சிய நான் பகிர்ந்து கொள்வதற்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு. ஒன்று என்னன்னா, அதாவது எவ்வளோ பெரிய பின்மாற்றத்தில் இருக்கிற ஒரு மனுஷனையும் தேவன் திரும்பமாக அவருடைய அன்பினால் அழைத்து கொண்டு வந்து அவருடைய அந்த ஒரிஜினல் பர்பஸ், ஒரிஜினல் பிளான் அதில் நிலைப்படுத்தி பயன்படுத்த முடியும் அப்படின்றதுக்கு நான் ஒரு சாட்சி. ரெண்டாவது ஒரு தாயுடைய கண்ணீரின் ஜெபம். அந்த கண்ணீரோட தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்க இல்லையா, அந்த ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது அப்படின்றதுக்கு நான் ஒரு பெரிய சாட்சி. என்னுடைய குடும்பத்தில் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த அந்த வார்டில் இருக்கிற டைமில் அம்மாக்காக அப்பா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ரூமில். அப்போது ஆண்டவர் வந்து அவங்களோட பேசி உனக்கு நான் வந்து ஒரு ஆண் பிள்ளை தர்றேன்.
0: அப்போ பேக்ரவுண்ட் வந்து நல்ல காட்லி ஃபேமிலி, காட்லி பேரண்ட்ஸ்
1: டெஃபினட்டா, ஏன்னா ரொம்ப பக்தி உள்ள பேரண்ட்ஸ். ஆமா, அப்பாவும் அம்மாவுமே நல்ல ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற ஒரு தாய் தகப்பன்.
0: கத்தரப்ப என்ன சொன்னாரு?
1: ஆமா, அந்த அந்த டைம்ல வந்து உனக்கு என்னுடைய தகப்பன்ட்ட சொல்லியிருக்கிறார், உனக்கு வந்து ஒரு ஆண் பிள்ளை நான் தர்றேன், அவனுக்கு வந்து டேனியல்னு பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் இப்ப நாங்கள் டேனியல்னு கூப்பிட்டு இருக்காங்க எல்லாரும். என்ன ஸோ பிறந்து அந்த ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் வளர்ந்ததுனால ரொம்ப பக்தியாக வளர்க்கப்பட்டேன். சின்ன வயசுலலாம் வந்து எல்லா கிறிஸ்துவ குடும்பத்துலேயும் எப்படி பக்தியாக அவங்க வளர்ப்பாங்களோ அது போல் வளர்க்கப்பட்டேன். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் வசனம் மனப்பாடமாக படித்து அதை ஒப்புவிக்கணும். அப்படி மனப்பாடமாக வசனங்களை சொல்லலைன்னா சாப்பாடு கிடையாது. அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்க்கப்பட்டோம். வீட்டுக்கு பக்கத்துலேயே அசம்பிளி சாப் கட்சாச்சு இருந்தது. அதனால சின்ன ஒரு இதுனா கூட எல்லாத்துக்கும் ஊழியக்காரங்க இருப்பாங்க ஜெபிக்கிறதுக்கு. நாங்கள் அந்த ஒரு ஊழிய குடும்பம் போல தான் வளர்க்கப்பட்டோம். அப்பா வந்து அந்த டைமில் ஸ்கூல் டீச்சராக இருந்தாங்க, அம்மாவும் ஸ்கூலில் டீச்சர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வேலை நேரத்துக்கு போக மித்த நேரங்கள்லாம் ஊழியம் செய்வாங்க, அப்படி தான் இருந்தாங்க. ஸோ எனவே ஒரு பக்தி உள்ள குடும்பத்தில் பக்தியோட வளர்க்கப்பட்டோம். சின்ன வயசில் எனக்கு ஒரு பெரிய ஆசை, நான் இப்போ வந்து 6வது படிக்கிறேன், அதே மாதிரி எனக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா ஆண்டவர் வந்து என்னை வந்து பெயர் சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை.
0: சாமுவேல் கதையெல்லாம் நம்ம
1: அந்த மாதிரிலாம் கேட்டு வளர்ந்ததுனால. ரெண்டாவது, சில ஊழியர்கள் பெரிய ஊழியர்களை பார்க்குறோம், அவங்க ஊழியத்தில் வல்லமையாக தேவன் அவங்களை பயன்படுத்துகிறாரு, அவங்க பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, இதெல்லாம் அது பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் மதுரையில் ஒரு பெரிய தேவ ஊழியர்காரர் ஒருத்தர் மீட்டிங் நடத்தினாங்க. அவங்க ஒரு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய தேவ மனிதன் சொல்லலாம், இப்போ அவங்க இல்லை. ஆனால் அந்த ஊழியத்தில் அந்த கூட்டத்தில் நான் ஒவ்வொரு நாளும் அங்கே போனேன். என்ன எதிர்பார்ப்போடு போனேன்னா என்னுடைய பேரை அந்த ஊழியக்காரர் எப்படியாவது கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி. 7 நாட்கள் நடந்த மீட்டிங்கில் 6 நாள் வரைக்கும் என் பேரை சொல்லி கூப்பிடலை. ஸோ 6வது நாள் சனிக்கிழமை அன்றைக்கி நான் ஒரு ஜெபம் பண்ணேன் வீட்டில் போயிட்டு, ஆண்டவரே நாளைக்கு என்ன எப்படியாவது நீங்கள் கூப்பிடணும் அப்படின்னு. ரெண்டாவது, நான் மனசில் நினச்சேன் நம்ம வந்து ஏதோ பொய்யெல்லாம் சொல்கிறோம், ஏன்னா தங்கச்சி அக்காலாம் இருக்காங்க, அவங்ககிட்ட ஏதாவது பொய் சொல்லியிருப்போம், அதனால தான் ஆண்டவர் நம்மளை கூப்பிடல போல இருக்குன்ட்டு நான் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன். இன்னைக்கு யார்ட்டையும் நம்ம பேச வேண்டாம், பேசுனா ஒருவேளை தெரியாமல் போய் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஜெபம் பண்ணி ரொம்ப பக்தியாகவே இருந்து சாயங்காலம் பெரிய நிச்சயத்தோடு போனேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம யார்ட்டையும் போய் சொல்லலை, ஒன்றும் செய்யலை, பேசலை, அதனால் கண்டிப்பாக நம்மளை வந்து ஆண்டவர் நீ கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு.
0: என்ன வயசு இருக்கும் உங்களுக்கு? அப்போ
1: அதான் நான் 6th படிச்சுட்டு இருக்கும்போது. ஆமாம்,
0: 6th சொன்னால் ஒரு 12 வயது
1: அந்த டைம். ஆமாம், சரின்னு அந்த மீட்டிங்கில் போயிட்டு அந்த நான் சொன்ன அந்த பெரிய தெய்வ மனிதனுக்கு அந்த மைதானமே நிரம்பும், அவ்வளோ கூட்டம் வரும். அப்போ நான் போய் முன்னாடி போய் அந்த ரோப்புக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டேன். ஸ்டேஜிலேருந்து நேர ஊழியக்கார் பார்த்தார்னா எனக்கு தெரியும், ஸோ நம்ம அப்படிலாம் கொஞ்சம் வசதி பண்ணி கொடுப்போம் ஆண்டவருக்கு ஈஸியாக நம்மளை கூப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருக்குறேன். அப்படி உட்காந்துருக்கும் பொழுது அன்றைக்கு செய்தியெலாம் நான் ஒன்றும் பெருசாக கவலைப்படலை. ஏன்னா என்னுடைய நோக்கம் என்னென்னா அதுக்கப்புறம் கடைசியில் பேர் சொல்லி கூப்பிட்ற நேரம் என்னுடைய பேர் வரணும் அப்படின்ட்டு. இது மதுரை தமுக்க மைதானத்தில் நடந்தது. அப்போது அன்றைக்கு அநேக பேர் அவர் சொல்லி கூப்பிட்டார். அப்போ ஒவ்வொரு முறையும் நான் நினைப்பேன் அடுத்தது வந்து என்னுடைய பேராக தான் இருக்கும், கண்டிப்பாக அடுத்து வந்து என்னை தான் சொல்லுவார் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருப்பேன். என்னோடய பேர் சொல்லவே இல்லை. கூட்டம் முடிஞ்சிருச்சு. கூட்டம் முடிஞ்ச பிறகு அவங்க அவங்கள அழைச்சவங்க நிறைய கீழே இறங்கி வராங்க. அப்போ அவங்கள அநேகர் வந்து சும்மா தொடலாம் போவாங்க, தொட்டாவது அப்படிலாம் நிறைய இது பண்ணுவாங்க. நானும் அந்த கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு போய் அவருடைய கையை போய் பிடிச்சேன். ஸோ அப்படியாவது வந்து அவரை வந்து அந்த நேரம் ஆண்டு சொல்லிடுவாரு அப்படின்ட்டு. ஆனால் அவங்க அவசரமா கிளம்பி போனதுனால அவங்க அவரை கவனிக்கலாம் போயிட்டாங்க. அப்போ அந்த இரவு எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு வேதனை. நான் என்ன நினைச்சேன்னா, கடவுள்னு ஒருத்தர் இருப்பாருன்னு சொன்னான், இந்த சின்ன பையனுடைய நினைவுகள் அவருக்கு தெரியாம போகுமா? ஏன்னா சின்ன வயசுல இருந்தே வந்து அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க உன்னுடைய நினைவுகள் எல்லாம் தூரத்துல இருந்து அறிஞ்சுக்கிறாருன்னு சொல்லிட்டு. அப்போ அப்பா கடவுள் இருந்திருந்தா ஒரு சின்ன பையனுடைய நினைவு அவருக்கு தெரியாம இருந்திருக்காது, தெரிஞ்சிருந்தா சொல்லியிருப்பாரே, நம்ம தான் இன்னைக்கு ஒரு பாவம் செய்யலையே, ஏன் நம்மளை கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைவுகள் என்னை வந்து எப்படி ஆக்கிடுச்சுன்னா, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்தாலும் அந்த ரங்கத்தில் ஒரு நாத்திகனை போல, அதெல்லாம் கடவுளெலாம் கிடையாது,
0: ஒரு விரக்தி
1: ஒரு விரக்தி நிமித்தமாக சார் இப்படி நான் இப்படி கூப்பிடலையே அப்படின்ட்டு எப்படி யோசனைனா, கிறிஸ்தவ குடும்பத்தில் நம்ம பிறந்ததுனால கிறிஸ்தவனை வளர்க்கப்படுகிறோம், வேற குடும்பத்தில் பிறந்திருந்தா வேற மாதிரி வளர்ந்துருப்போம், அதனால வந்து அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அந்த சின்ன வயதில் அது நடந்ததுனால என்னுடைய இருதயத்தில் அது பதிந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் இது நான் சொல்கிற காரியங்கள் எதுவுமே நான் யார்ட்டையுமே சொன்னது கிடையாது, இதெல்லாம் என்னுடைய ஃபீலிங்ஸ் ஆஃப் மை ஹார்ட், என்னுடைய இருதயத்துக்குள்ளேயே நான் அதை பூட்டி வச்சுக்கிட்டேன். வச்சுக்கிட்டு நான் அப்படியே வளர ஆரம்பிக்கிறேன். உலகத்தில் வந்து பணம் நிறையா இருக்கிறவனை எல்லாம் மதிக்கிறாங்க. ஸோ நம்மளும் பின்னாடி வந்து அது ஒரு லட்சியம் தான், ஒரு பெரிய பணக்காரனாக வரணும், அதான் ஒரு லட்சியமே தவிர மற்றபடி கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிறனால நிர்பந்தங்களின் நிமித்தமாக நான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தேன். அப்பா அம்மாக்காக சபைக்கு வருவேன், ஏன்னா எங்கள் அப்பா வந்து மெசேஜெலாம் என்னன்னு கேட்பார். ஆராதனை முடிச்சு வந்து நான் இப்போ ஒருவேளை என்னைக்காவது தப்பித்தவரி ஆராதனைக்கு இல்லாமல் ஓடி போயிட்டேன்னா கூட என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது அட்டன் பண்ணவன் கேட்டுக்கிடுவேன், என்னப்பா இன்னைக்கு மெசேஜ் என்ன ஏதுன்னு ரெண்டு மூணு பாயிண்டாக சொல்லணும், இல்லைனா
0: நல்ல காரியத்தோடு சேர்ந்து இந்த டிப்ஸையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க இப்போ.
1: அப்படி இருக்கிற அந்த நாட்கள்ல கிறிஸ்தவனா, அதாவது இவங்களுடைய கண்டிப்பு நிமித்தமா அந்த பக்தி உள்ள ஒரு குடும்பத்துல இருந்ததுனால அவங்களுக்காக அந்த மாதிரி வாழ்ந்தேன். இத்தனையும் ஊழியக்காரங்க வருவாங்க வீட்டுக்கு, பெரிய தெய்வ மனிதர்லாம் வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, எனக்கு அதெல்லாமே வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா தெரியாது. ஏன்னா வந்து என்னுடைய ஃபீலிங்ஸை வந்து ஆண்டவர் புரிஞ்சுக்கலையே அப்படின்னா ஒன்றும் இல்லைன்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன். இப்படியே என்னுடைய வாழ்க்கை நகர்ந்தது. நான் எயித்து படிக்கிற வரைக்கும் சினிமா தியேட்டர் எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது. ஆமாம், நான் எயித்து படிக்கும் போது தான் முதல்ல சினிமாவே பார்க்க ஆரம்பித்தேன். அப்படி இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் தான், ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து இதெல்லாம் தெரியக்கூடாது. அப்பா வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட், ரொம்ப ஒரு போலீஸ் அடிக்கிற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் நடக்கும் இந்த நம்ம தவறு செய்யும் பொழுது, அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தது. ஒரு எயித்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்னுடைய லைஃப் ரொம்ப வேர்ல்லியாக ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த மாதிரி ஒரு வேர்ல்லி லைஃப், ஒரு பெரிய திரைப்பட நடிகருடைய ரசிகனாக மாறி ரசிகர் மன்றம்லாம் அவனுடைய இதில் பண்ணிக்கிட்டு, புது படம் வந்தால் உள்ளே போய் அவ்வளோ கலாட்டா பண்ணுறது, எங்கள் பசங்க வந்து கூப்பிட வருவாங்க, எங்கள் அப்பா பார்த்தோன்னே ஓடிடுவானுங்க, அப்பா இல்லாத நேரத்தில் வந்து கூப்பிடுவாங்க, வந்து அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, ஒரு வேடிக்கையான விளையாட்டான ஒரு வாழ்க்கை அப்படி இருந்து கொண்டிருந்தது. அப்போது 11ஆம் வகுப்பு படித்து முடித்தேன் அந்த டைமில்,
0: 15 வயது இருக்கும்.
1: ஆமா, அந்த டைம்ல இன்னொரு மீட்டிங் அதே மைதானத்தில் நடக்குது, இன்னொரு மீட்டிங். அதுல இன்னொரு தெய்வ ஊழியக்காரர் சென்னையில் இருக்கிற பிரதர் ஜான் சாலமன் சொல்லுவாங்க, மிராக்கிள் மினிஸ்ட்ரி, அந்த ஊழியக்காரர் அந்த நாட்கள்ல வந்து மதுரையில் அதே போல கூட்டம் நடத்தினாங்க. அது அவங்களுடைய ஆரம்ப கால ஊழியமா இருந்தனால அவ்வளவு ஜனங்கள் இருக்க மாட்டாங்க, ஆனா நிறைய அவங்களுடைய ஊழியர்கள் மூலமாக நிறைய அற்புதங்கள் நடந்து கொண்டது. அப்போ அவங்க வந்து கடைசி நாளுக்கு முந்தின நாள் அவங்க சொல்லியிருக்காங்க, நாளைக்கு வந்து நீங்கள் வந்து குடும்பமாக வாங்க, குடும்பங்களுக்காக நான் விசேஷமாக ஜெபம் பண்ணிட்டு நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய சின்ன வயதில் நடந்த இந்த அனுபவத்துக்கு பிறகு நான் இந்த கூட்டங்கள் இதுக்கெல்லாம் எதுக்குமே போகிறதே கிடையாது. சபைக்கு வந்து அப்பா அம்மாவுடைய நிர்பந்தத்தினால போகிறதே தவிர மற்றபடி எந்த கூட்டங்களுக்கும் போகிறது கிடையாது. அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில் என்னுடைய தாய் வந்து அன்னைக்கு அம்மா வந்து சொன்னாங்க, இன்னைக்கு சாயங்காலம் இந்த மீட்டிங்க்கு நீ வரணும்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஞாயிற்றுக்கிழமை சொன்னாங்க. அப்போ நான் ரொம்ப அவங்கக்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணினேன், ரொம்ப வாக்குவாதம் பண்ணி அதெல்லாம் வர முடியாது அப்படின்லாம் அவங்ககிட்ட ரொம்ப எதிர்த்து பேசி அப்படி மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு ஜீவனில் தேவன் உன்னை சந்திப்பாருடா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப சிரிப்பாக விளையாட்டாக தெரிஞ்சு. அப்புறம் அவங்க வந்து அழுதுனால, அவங்க வந்து அழுதாங்கன்றனால ஒரு சென்டிமெண்ட் மூவில் நான் என்ன பண்ணேன், சரி நான் வருவேன், ஆனால் நீங்கள் எங்கே உட்காந்த என்னெல்லாம் கேட்கக்கூடாது, நான் ஏதோ ஒரு ஓரத்தில் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக அந்த கூட்டத்துக்கு நான் சென்றேன். அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு தமுக்கு மைதானத்தில் அந்த பேக் சைடில் ஒரு ஒரு சின்ன ஒரு கேலரி போல் ஒன்று இருக்கும், இன்றைக்கி அதெல்லாம் உடஞ்சி போச்சு, அந்த மாதிரி ஒரு இடம், அதில் இருட்டுக்குள்ள நான் உட்காந்துருந்தேன்.
0: எனக்கு தெரியக்கூடாது,
1: யாருக்கும் தெரியக்கூடாது, யாரும் பார்க்கக்கூடாதுன்னு. என்னை போலவே கொஞ்சம் பசங்க அந்த சைடில் ஏனைய மாதிரியே உள்ள பசங்கள்லாம் உட்காந்துருந்தாங்க. எனக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி உட்காந்துருந்த ஒரு நபர், எனக்கு நண்பர், அவர் என்னோட மூத்தவர், அசம்பி ஆஃப் கார்டில் இன்னைக்கு வேளாயுதம் பாளையத்தில் பாஸ்டராக இருக்கிறாரு, பாஸ்டர் டேனியல் ராஜப்பான்னு சொல்லிட்டு. அவர் அன்னைக்கே ரொம்ப செயின்ட்லியாக இருப்பார், ஸோ அதனால் அவர் கொஞ்சம் தள்ளி உட்காந்துருக்கிறாரு. நான் வந்து கடலை சாப்பிட்டுக்கிட்டு கையில் தேவையில்லாத ஒன்றை கையில் வச்சுக்கிட்டு அப்படி உட்காந்துருக்கிறேன், நான் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு அப்படி உட்காந்துருக்கிறேன். கொஞ்சம் கூட வந்து ஒரு சம்மந்தமே இல்லாமல், இன்னும் சொல்லப்போனால் என் வாழ்க்கையில் முன்னாடி சின்ன வயசில் நடந்த காரியங்கள் எல்லாமே ஆழமாக பதிந்திருந்தாலும் அன்றைக்கு அது எதுவுமே என் நினைவில் இல்லை, அதெல்லாம் மறந்து சும்மா வந்து ஏதோ உட்காந்துருக்கிறேன். அப்போ அந்த அருமையான ஊழியக்காருடைய மனைவி சிஸ்டர் சாந்தி சாலமன், அவங்க வந்து நல்லா பாடுவாங்க, அவங்க ஒரு பாடலை பாடினாங்க, அந்த பாடல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு இசைக்கருவிகளில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால அதை கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கேன்ற மாதிரி அதை கேட்டுட்டு அப்படியே இருக்கும் பொழுது அன்யூஷுவலாக திடீர்னு சொல்லிட்டு அவர் அந்த பாடல் முடிந்தவுடனே அந்த ஊழியக்காரர் எழும்பி, எல்லாரும் எழும்புங்க, கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம்னு சொன்னார். ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் அந்த மாதிரிலாம் நான் அந்த டைமில் பார்த்ததில்லை, ஆனால் அவர் கொஞ்சம் ஒரு வர்ஷிப் மாதிரி கொண்டு போயிட்டு,
0: அதாவது அந்த நாட்களில் அப்படி ஒரு
1: பழந்த நாட்களில் பழக்கம் கிடையாது அப்படி, ஸோ வர்ஷிப் மாதிரி அவர் கொண்டு போயிட்டு நல்ல ஒரு அனாயிண்டிங்குள்ள நடத்தி ப்ரொஃபடிக்கலாக பேச ஆரம்பித்தார். அவர் சொன்ன முதல் காரியமே எனக்கு நேராக தான் இருந்தது, நான் நினைக்கவே இல்லை. ஆனால் இந்த எனக்குள்ள நான் முன்னாடி சொன்னது போல் எனக்குள்ளே இருந்த, நான் அடக்கி வச்சிருந்த அந்த ரகசியங்கள் எனக்குள்ளேயே தான் இருந்துச்சு, வேறு யாருக்கும் என்னுடைய தாய் தகப்பன் யாருக்குமே தெரியாது, உடன் பிறந்தவனுக்கெல்லாம் தெரியாது. அவர் மூலமாக ஆண்டவர் இப்படி சொன்னார், பல வருஷத்துக்கு முன்னாடி இதே மைதானத்தில் நான் உன்னை பேர் சொல்லி அழைக்கணும்னு நீ விரும்பின, ஆனால் அன்னைக்கு நான் உன்னை அழைத்திருப்பேன்னு சொன்னான், உன்னுடைய பரிசுத்தத்து நிமித்தமாக தான் நான் உன்னை அழைக்கிறேன் நீ நினைச்சிருப்ப, இன்னைக்கு நீ வந்து பாவியாக என்னை விட்டு தூரமாக நீ நின்றுகிட்டு இருக்கிற, ஆனாலும் உன்னை நான் நேசிக்கிறேன், நீ என்னுடைய நினைவில் இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த நாளில் நடந்த அவ்வளவு காரியங்களையும் சொல்லி அந்த தெய்வ மனுஷன் மூலமாக என்னுடைய பேர் அன்னைக்கு அழைக்கப்பட்டது. அப்படி சொல்லும் பொழுது நான் நினைக்கிறேன், இதே மாதிரி சிச்சுவேஷனில் வேற யாராவது இருக்க மாட்டாங்களா ஒருவேளை வேற டேனியல் இருந்தா, வேற ஏதாவது இங்க இருந்தா
0: சொன்னாரு.
1: ஆமா, ரொம்ப அவரு ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொன்னார் அவரு. அதை விட இன்னொன்னு என்னன்னா, இத சொல்லி இப்படி நான் நினைச்சேன் பாருங்க, இப்படி நான் நினைச்ச அடுத்த நிமிஷம் அவர் சொன்னாரு, எனக்கு நேர் எதிரா உட்கார்ந்திருக்கிற வாலிபனை, எனக்கு நேர கையவே காமிச்சிட்டாரு, எனக்கு நேர் எதிரா இந்த ஸ்டேடியத்தில் உட்கார்ந்திருக்கிற வாலிபனே உன்னை பத்தி தான் ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு, இன்றைக்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் உன்னை ஏத்தமுடைய வல்லமையில பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணுவார், உலகம் முழுவதையும் கொண்டு உன்னை அநேக இடங்களை கொண்டு சென்று உன் மூலமா அவருடைய வார்த்தையை அநேகருக்கு வெளிப்படுத்துவார், அநேகர் உன் மூலமா தொடப்படுவாங்க, தாயின் கருவிலிருந்து அவனை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு பயம் ஏற்பட்டது. ஏன்னா நீதான்னு நேரம் சொன்ன உடனே அப்ப நான் உடனே என்ன சொன்னேன்னா, எனக்கு பக்கத்துல இருந்து இந்த செயின்ட்லி அண்ணன் பாஸ்டர் ராஜப்பா அவர் தான் பக்கத்துல இருந்தனால டக்குன்னு அவர்கிட்ட அண்ணா என்னதான் கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னேன். உடனே ஓடா முன்னாடி ஓடு அப்படின்னாரு அவரு. நான் சரின்ட்டு வேகமா வந்து, என்னுடைய ஃபீலிங் எப்படி இருந்துச்சுன்னா ஏதோ முகமெல்லாம் அழுக்கா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. நான் போய் என்னுடைய ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு வேகமா ஃப்ரண்ட்ல அந்த ஸ்டேஜுக்கு நேர போனேன். அங்க போனதா எனக்கு தெரியும் பிரதர், ஒரு வல்லமையான ஒரு அபிஷேகம், ஆண்டவர் அன்றைக்கு வல்லமையான ஒரு அபிஷேகத்தினால நிறைத்தார். என்னை அறியாம நான் அந்நிய பாஷையில பேச ஆரம்பித்தேன். பேசி ரொம்ப ஒரு என்னுடைய சரீரத்தில் ஒரு பெரிய லைட்டாக நான் ஃபீல் பண்ணேன். அந்த தெய்வ அக்கினியின் மேல் இறங்கினதை நான் உணர்ந்தேன். வல்லமையான ஒரு அபிஷேகமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு அறிமுகம் இல்லாதவங்களெல்லாம் பார்த்து நான் ரசிக்கப்பட்டேன் ரசிக்கப்பட்டேன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இதாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு சாட்சி சொல்லிட்டு அப்படியே முடிச்சிடுறது நல்லா இருக்கும், ஆனால் இது உண்மை இல்லை. இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இங்கே நம்ம நிறுத்திட்டு போகக்கூடாது. ஏன்னா எனக்கு இதுக்கு பின்னாடி தான் ஒரு பெரிய பின்மாற்றமே வந்தது, அதை நான் சொல்லாம இருக்கக்கூடாது.
0: என்னுடைய
1: லைஃப், ஏன்னா இதுதான் நான் அநேக இடங்களில் இதை நான் சொல்வதுண்டு. ஏன்னா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஊழி அழைப்பு, அவர் சொன்னதுலேருந்து அந்த ஊழி அழைப்பு உறுதியானது. என்னுடைய தாய் முன்னாடியே சொல்லுவாங்க, இதுக்கு தான் ஆண்டவர் உனக்கு கொடுத்தாரு, நீ பிறந்ததே இதுக்கு தான்லாம் சொல்லுவாங்க. நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸராக மாறின்னு தான் நினச்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான், ஒரு ட்ரீம் அதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி. ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்து போலீஸ் ஆஃபீஸராக மாறிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டதுனால எனக்கு ஊழியம் செய்கிறதே பிடிக்காது. இந்த மாதிரி பைபிள் எடுத்துட்டு போய் அநேகரை போய் பாக்குறது பேசுறது,
0: ஆமா போலீஸ் ஆபீசர் பொழுது நெஞ்ச நிமித்தி அது ஒரு பெருமை ஒரு கம்பீரம், ஊழியம் பொழுது நம்ம பணிஞ்சு ஆழ்வாக
1: இன்னொரு அது மாதிரி நான் நினைப்பேன். அது மாதிரி வந்து ஜெபம் பண்ணும் பொழுது சரி, ஊழியன்றது வந்து எதுவுமே வேணாம்னா அவங்க செஞ்சுக்கலாம் போல இருக்கு, அந்த மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருப்பேன். அப்படி இருந்த டைம்ல எனக்கு அந்த நல்ல தேவனோட நான் ஜெபம் பண்ணேன் உறவாடினேன் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து இந்த ஊழியத்தை நேசிக்காதனால, அதுக்குன்னு என்னை ஒப்பு கொடுக்காதனால என்னோட லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பின்மாற்றம் வந்தது. அப்போ அமெரிக்கன் காலேஜில் நான் படிச்சுட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் இயர் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நான் எந்த அளவுக்கு பின்னாடி போயிட்டேன் அப்படின்னா, போதைப் பொருள்களுக்கு அடிமையாகிற நிலைமைக்கு நான் பின்னாடி போயிட்டேன். இது வந்து தேவனோட நடக்கலனா, நடக்காம இருந்து
0: ஏன்னா
1: யோவான் 6:66 என்ன போட்டிருக்குன்னா, அது முதல் அவர்கள் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்போ தேவனோட நம்ம நடக்கிறது குறைய குறைய, அது ஒரு நாளாக இருந்தாலும் சரிதான், ஒரு பின்மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வர ஆரம்பிக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போய் இப்போ எப்படி இருக்கும்னா, இப்போ உண்மையான தேவன் இயேசுதான்னு தெரியும், அவர் தான் வல்லமையான தேவன் தெரியும், நமக்கு எவ்வளவோ பெரிய காரியத்தை செஞ்சாருன்னு தெரியும். ஆனால் இதெல்லாம் நம்ம ஐயோ இதெல்லாம் இனிமே திரும்பியே வர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு, நம்பிக்கையற்ற ஒரு நிலைமைக்கு நான் போயிட்டேன். சில நேரம் கஷ்டமாக இருக்கும், வந்து பார்த்தீங்கன்னா இருட்டை தான் விரும்புவேன், ராத்திரி பகல் வர்றதே பிடிக்காது. ஊழியக்காரங்களை பார்த்தா ஓடி ஒளிஞ்சிருவேன், எந்த ஊழியக்காரங்களையும் பார்க்கவே எனக்கு ஃபேஸே பண்ண முடியாது, அவங்க ஃபேஸே பார்க்க முடியாது. சாதாரணமாக நல்ல ஜெபிக்கிற ஒரு பிலீவராக இருந்தால் கூட அவங்கள என்னால் பார்க்க முடியாது. அந்த மாதிரி என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய பின்மாற்றம். அந்த பின்மாற்றத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அழுது சொல்லுவாங்க சில நேரம்,
0: அவங்களுக்கு இது தெரியும்.
1: ஆமாம், அவங்களுக்கு தெரியும், பகிரங்கமாயிடுச்சு. ரொம்ப மோசமான நண்பர்கள், அடிதடி செய்கிற காரியங்கள், இப்படிப்பட்ட ஒரு இதில் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கேங் மெம்பராக இருந்துக்கிட்டு, ஸோ அப்படி ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை. எங்கள் வீட்டு பக்கத்தில் அசம்பிளி ஸ்டாஃப் கட்சி இருந்தது. வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் ஆராதனை நடக்கும், ஒரு கூரை போட்ட ஷெட் அண்ணாநகரில் இருந்தது. மற்ற நாட்களில் என்னுடைய நண்பர்கள் நாங்கள்லாம் அங்கே கூடுகிற இடமாக தான் அது இருக்கும். ஆமாம், ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து ஆட்டோவில் பசங்க வருவாங்க, அப்பா அம்மா போன பிறகு வந்து நான் ரெடியாக இருப்பேன் எங்கேயாவது போகிறது வர்றது, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. ஸோ எங்க அம்மா வந்து சில நேரம் வந்து நான் ராத்திரி வீட்டுல வருவேன், என் நிமித்தமா வீட்டுல பயங்கரமான பிரச்சனைகள், நான் தான் அதாவது இந்த குடும்பத்திலே ஜோனாவா இருந்தேன் பாத்துக்கிட்டுங்களேன் அந்த மாதிரி. அப்போ வீட்டுக்கு வரும்பொழுது எங்க அம்மா அழுது சொல்லுவாங்க, இதுக்கு மேல ஆண்டவர் என்னப்பா செய்ய முடியும், ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்துல அவன் அழைத்தாரு அபிஷேகித்தாரு, இதுக்கு மேல ஆண்டவர் என்ன செய்ய முடியும், இவ்வளவு தூரம் ஆண்டவர் உனக்கு செய்துட்டும் நீ இப்படி வாழ்க்கையில இப்படி பின்னாடி போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
0: சகோதர சகோதரிகள் அவங்க எப்படி உங்களை அணுகுனாங்க, அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருந்தது?
1: அவங்களுடைய ஆட்டிடியூட் வந்து எப்படின்னா கூட பிறந்தனால நேசிப்பாங்க. ஆமா, என்னுடைய சகோதரிகளுக்கெல்லாம் பயங்கர பாடி கார்ட்ஸ் மாதிரி பாதுகாப்புலாம் இருக்கும். எங்க பசங்க நல்லா வண்டியில போகும்போது கிம்போதெல்லாம் வந்து யாரும் தொடக்கூடாது பார்க்க கூடாது அந்த மாதிரி ஒரு இதா இருப்பாங்க. யாராவது கேலி கேலி பண்ணா கூப்பிட்டு இழுத்து போட்டு அடிச்சிருவானுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அவங்கெல்லாம் வந்து அதை வந்து ஒரு கூட பிறந்தான் அப்படின்னால நேசிச்சாங்களே தவிர அவங்களுக்கு வந்து கஷ்டமா தான் இருந்திருக்கும். நான் வந்து அவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்ஸ் நிறைய ஏற்படுத்தி இருப்பேன் எனக்கும் தெரியாமலே. ஏன்னா அவங்க காசு சேர்த்து வச்சிருப்பாங்க, நான் அதை எடுத்துட்டு ஓடிடுவேன். அந்த மாதிரி இருந்தது. பாசம் எல்லார்ட்டையும் இருந்தது, எல்லாருமே என்னை நேசிச்சாங்க. ஆனா வந்து எல்லாருக்கும் வந்து நான் வந்து ஒரு ப்ராப்ளம் மேக்கராக தான் இருந்தேன், என் நிமித்தமா பிரச்சனை இந்த மாதிரி தான் இருந்தது. அப்படி இருந்தது. அப்போ அந்த டைமில் இவ்வளோ தூரம் சொல்லுவாங்க. சில நேரங்கள்லாம் வந்து அம்மா வந்து அம்மா அப்பாலாம் இது மாதிரி சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்கும். நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், ஏன் நம்ம அந்த மாதிரி இருக்கிறோம்னு சொல்லிட்டு. ஆனாலும் மனஸ்தாபம் வருமே தவிர மனம் திரும்புதல் வந்ததே இல்லை, திரும்பினதே கிடையாது. நான் ரெண்டு நாள் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். திரும்ப என்னுடைய நண்பர்களை பார்க்கும்போது திரும்ப அந்த பழைய வாழ்க்கை, அவங்கள பிரியப்படுத்துகிற ஒரு காரியங்கள், அப்படி தான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது. அப்போ ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒரு ஒரு அது தரிசனமா என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா ஒரு பெரிய குழிக்குள்ள நான் வந்து விழுகிறேன். அந்த குழிக்குள்ள நான் விழுந்து போகும்பொழுது எனக்கு தெரியுது இதுதான் வந்து பாதாளம் அப்படின்ற மாதிரி தெரியுது. பல ஜனங்கள் அதுக்குள்ள வந்து விழுகிறாங்க, பல தேசத்தார் வந்து விழுகிறாங்க. அவங்க எல்லாருமே உள்ள விழுகிறவங்க எல்லாருமே ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்லி சொல்லி கத்துறாங்க. அவங்க சொல்றாங்க, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு. நானும் வந்து பாத்தீங்கன்னா நான் நினைச்சிட்டேன், அதை பார்க்கும்போது நான் நினைச்சிட்டேன் நம்ம செத்துட்டோம் போல இருக்குன்ட்டு. அப்ப நானும் என்ன செய்யறேன்னா என்னுடைய குடல் துடிக்கிற மாதிரி நான் கத்துறேன்.
0: அதாவது நீங்க உறங்கும் பொழுது இது வந்து தூங்கிட்டு
1: இருக்கு. ஆமா, இது பகல் நேரத்துல.
0: ஆமா,
1: ஒரு நாள் கொஞ்சம் ரொம்ப இந்த தேவையில்லாத காரியங்களை உட்கொண்டதுனால வந்த ஒரு மயக்கம் என்று சொல்லலாம். அந்த நேரத்துல நான் இதை பார்த்தேன். இது வந்து தரிசனமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து நான் வந்து கதறேன். நான் என்னுடைய சரித்திரத்தை சொல்றேன். நான் எவ்வளவு நல்ல குடும்பத்துல பிறந்தேன், இப்படி எல்லாம் இருந்தது, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் இனிமேல் அப்படி செய்யவே மாட்டேன் அப்படின்னு நான் வந்து கதறேன். நான் அந்த கதறுதல் வந்து எனக்கு நல்லா தெரியுது. என்னை போலவே பல மொழிகள்ல பல ஜனங்கள் கதறுகிறாங்க அதுல, அந்த குழியில விழுகிறவங்க. அந்த குழி எங்கேயோ போயிட்டே இருக்கு, முடிவே இல்லாம போயிட்டே இருக்கு.
0: இருளா இருந்ததுனால
1: பயங்கர இருள். அதாவது இப்ப கொடைக்கானல் எல்லாம் போனோம்னா எப்படி வந்து காது நம்ம காதை வந்து ஏர் அடைக்குமோ ஃபிளைட்ல கூட மேலே ஏறும்போது மாதிரி, அதே மாதிரி இருட்டு வந்து ஒரு மனுஷன் அப்படியே நசுக்கிறத நான் பாக்குறேன். என்ன நசுக்குது அப்படியே? பயம் என்பது அந்த இடத்துலதான் உண்மையா உணரலாம். அவ்வளவு பயத்தால் நிறையப்பட்ட ஒரு இடம், ஒரு மனுஷனுமே வந்து விரும்ப மாட்டாங்க அந்த இடத்த. அவ்வளவு பயங்கரமான ஒன்றுதுல நான் போகும்பொழுது நான் இப்படி கத்தி என்னுடைய ஜீவனுக்காக நான் வந்து ரொம்ப அபயமிட்டு கத்துன நேரத்துல யாரோ என்னை அப்படி பிடிச்சு தூக்குறாங்க. யாருன்னு எனக்கு தெரியல, யாரோ பிடிச்சு தூக்குறாங்க. அது ஒரு கரம். அதே நேரத்துல அந்த கரம் என்னை தூக்கி எங்க விட்டது அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு சிட்டி, ஒரு பெரிய ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் சிட்டின்னு சொல்லலாம், ரொம்ப மகிமையான ஒரு நகரம். அந்த இடத்துல அந்த நகரத்துக்கு வெளியில விடுறாங்க. யாருமே என்னை தடுக்கல, நீ அங்க போகக்கூடாதுன்னு யாரும் என்னை தடுக்கல. ஆனா என்னாலேயே போக முடியல. நான் எவ்வளவோ போகணும்னு முயற்சி பண்ணி பாக்குறேன், என்னால போகவே முடியல. கண்ணை திறந்துட்டேன். கண்ணை திறந்தா சாயங்காலம். உண்மையிலே இது காலையில இருந்து இந்த சாயங்காலம் வரைக்கும் உள்ள சம்பவத்துல இந்த டைம்ல இந்த சம்பவம் நடந்தது. அத வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்து. என்னடா இது மாதிரி, ஒருவேளை நல்ல வேலைக்கு நம்ம பொழைச்சுக்கிட்டோம், ஆனா இது எப்படி நடந்தது, நம்ம செத்துதான் போனோமா என்னன்னு தெரியலையேன்னு சொல்லி ஒரு இதா இருந்தது. ரெண்டு நாட்கள் அப்படி இருந்தது, நான் எந்த ஒரு இதுவும் இல்லாம கொஞ்சம் இதா இருந்தேன். ஆனா திரும்பமா அந்த பாவத்தின் கட்டு பாருங்களேன்,
0: விடுதலை
1: இல்லை. ஏன்னா இன்னைக்கும் கூட அநேக வாலிபர்

0: இருந்தது. ஒரு சில நாட்களுக்கு பிறகு மதுரையிலிருந்து நான் சென்னைக்கு வர வேண்டியதாக இருந்தது. அப்போ எனக்கு டிக்கெட் எடுத்தவர் வந்து ஒரு பரிசுத்தவான், ஜபிக்கிற பரிசுத்தவான், எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த சபையிலேயே தங்கி இருந்து அங்கேயே ஒரு இதாக இருந்தவர், தேவனுடைய மனுஷன். அவர் இன்றைக்கு உயிரோடு இல்லை, காலம் சென்ற பிரதர் மனேசன்னு சொல்லுவாங்க, மனாசி அண்ணாஜின்னு. அவர் தான் டிக்கெட் எடுத்திருந்தார். அந்த அந்த அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், அது மட்டும்தான் பஸ்ஸு. அங்கேருந்து இங்கே வரதுனா 137 சொல்லுவாங்க, மதுரையிலேருந்து சென்னைக்கு வர வண்டி. அதில் அவங்க சீட் எங்கன்னா லாஸ்ட் ரோக்கு முதல் ரோவில் எடுத்திருந்தாங்க. அப்போ நான் அவரை ரொம்ப சத்தம் போடுறேன், அண்ணே நீங்கள் இப்படி எடுத்துட்டீங்க டிக்கெட்டை எப்படி? அவருக்கு சொன்னார், ஸ்தோத்திரம் தம்பி, ஸ்தோத்திரம் தம்பி, திரும்ப திரும்ப
1: கம்ஃபர்டபுளாக இருக்காது அந்த நீங்கள் சொல்கிற அந்த சீட், அதனால
0: தூக்கி தூக்கி போட்டுட்டே இருக்கும்
1: டயருக்கு மேலே.
0: ஆமாம். ஸோ சென்னை வரைக்கும் போனோம். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் திரும்ப திட்டமாட்டார், ஸ்தோத்திரம் தம்பி, ஸ்தோத்திரம் தம்பின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ நான் அந்த பஸ்ஸில் போகும்பொழுது என் கையில் ஒரு பன் வச்சு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், ஃப்ரூட் பன் வச்சு இருந்தேன். முன்னாடி டிரைவர் சீட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சீட் இருக்கும், அதுக்கு பின்னாடி ரெண்டு சீட் இருக்கும். அந்த ரெண்டு சீட்டில் ஒரு சீட் காலியாக இருந்துச்சேன். அப்போ நான் நினச்சேன், நம்ம வந்து இந்த வண்டியில் போகிறோம், எனிவே நம்ம பின்னாடி உட்காந்துருக்கோம், தூக்கி தூக்கி போட்டு நம்மளால் தூங்க முடியாது, அட்லீஸ்ட் நம்ம வந்து முன்னாடி போய் உட்காந்துட்டோன்னா இந்த வியூவை பார்த்துட்டே நம்ம வரலாம், ரோடு எப்படி இருக்குது, டிரைவ் பண்ணுறதை பார்த்துட்டே வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். சரி, நம்ம இதை மெதுவாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த ஃப்ரூட் பிரெட் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் சாப்பிட்டே இருந்தேன். விராலிமலைன்னு ஒரு இடம், அது தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் வந்துட்டுருக்குது. வரும்பொழுது நான் பார்க்குறேன், என்னுடைய கண் எதிரை இந்த பஸ்ஸு வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு லாரியோட போயிட்டு மெட்டல் ஏற்றின லாரியோட போய் பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட், நேருக்கு நேராக பயங்கரமான கோர விபத்து, பயங்கரமான ஆக்சிடென்ட் அது. அந்த ஆக்சிடென்ட்டில் பாதி வண்டி ஒரு சைடாக வந்து பாதி வண்டி சுத்தமாக ஸ்மாஷ் ஆயிடுச்சு. அப்படியே ஜனங்கள் வந்து அங்கே அந்த லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி உடம்பு உள்ளே பாதி உடம்பு வெளியே, அந்த கம்பி குத்தி கிழிச்சு வெளியே தொங்குறாங்க. இடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூட் கேஸ் எல்லாம் என்னுடைய தலைக்கு மேலே பறந்து வின் பின்னாடி பெரிய அந்த இது இருக்கும் இல்லையா, கிளாஸ் இருக்கணும், அதை உடைச்சிட்டு வெளியே போய் விழுகுது. ஒரு நிமிஷத்தில் பெரிய கூக்குரல் தான் அங்கே எழும்புது, பயங்கரமான அழுகுரல், பயங்கரமான கூக்குரல் எழும்புது.
1: மரணங்கள் இருந்திருக்கும்.
0: ஆமாம், மரணம் இருந்திருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா மரணம் இருந்ததா என்னன்னு எனக்கு தெரில, பட் நிச்சயமாக அந்த ஃப்ரண்ட் சைட்லலாம் அடிச்சிருக்கணும், ஒரு 6-7 பேர் கண்டிப்பாக அந்த இடத்துல செத்துருக்கணும். ரத்தம் ஓடினது, அம்படைய ரத்தம் ஓடினதுலாம் இன்னைக்கு நான் மறக்கலை, பயங்கரமான ஒரு இது. இதில் ஒரு என்ன அப்படின்னா, எனக்கு பின்னாடி உட்காந்துருந்தவங்களுக்கு கூட அடிபட்டுச்சு, அவங்க தலை வந்து அந்த இதில் அடிச்சு அவங்களுக்கு தலையில் அடி. எனக்கு ஒரு நிமிஷம் நான் பார்க்குறேன், எனக்கு ஒரு சின்ன காயம் கூட இல்லை. அந்த லாஸ்ட் ஸ்ட்ரோக்கு முன்னாடி ரோல உட்காந்துருக்கேன், ஒரு சின்ன காயம் கூட இல்லை. ஆனால் ஒன்று எனக்கு தெரியுது, நான் அந்த முன்னாடி சீட்டில் உட்காந்துருந்தேன்னா கண்டிப்பாக நான் செத்துருப்பேன், நல்லா எனக்கு தெரியுது அது. நம்ம அங்கே போய் உட்காந்துருந்தோம்னா, ஏன்னா அந்த சீட்டே இல்லை சுத்தமாக, அந்த இடமே அப்படி நொறுங்கி ஒன்றுமே இல்லாமல் போச்சு. அதை பார்த்தோடனே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பஸ்லேருந்து குதிச்சு தான் வேற பஸ்ஸை பிடிச்சி திரும்ப சென்னைக்கு வந்தேன். வந்துட்டு மடிப்பாக்கம்னு சொல்லி சென்னையில் என்னுடைய உறவினருடைய வீடு, அந்த வீட்டில் மாடியில் அங்கே ஒரு ப்ரேயர் ரூம் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த இடத்துல நான் உட்காந்துருந்தேன். உட்காந்தா எனக்கு வந்து பேச்சே கிடையாது, பேசவே எனக்கு முடியல. நம்ம எப்படி உயிரோடு இருக்கிறோம், நம்ம செத்துருந்தா நம்ம பார்த்த இடத்துக்கு போயிருப்போமே, இதுதான் என்னுடைய மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. அப்போ நம்ம செத்துருந்தோம்னா அந்த ஒரு குழியில் போயெல்லாம் நம்ம விழுந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய ஒரு இது. என்னுடைய ஷூக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே பிளட்டும் ஃப்ளஷும் ஸ்டிக் ஆகிருந்துச்சு ஏதோ. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பயம். அந்த பயமான ஒரு சூழ்நிலையில் எப்படி நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருந்த நேரத்தில் முதல் முறையாக ஆண்டவருடைய சத்தம், ஒரு மனுஷன் எப்படி பேசுகிறானோ அதுபோல் எனக்கு கேட்டது. ஆண்டவர் சொன்னாங்க, என்னுடைய கிருபையின் கரங்களை உன்னை விட்டு நான் எடுப்பேன்னு சொன்னான், இந்த பூமியிலேருந்து நீ மாற்றப்படுவ, ஆனால் உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறேன், அதனால உன்னை நான் பூமியில் வச்சிருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாங்க. அந்த ஆண்டுடைய பிரசனம் எனக்கு

0: மிகவும் சமீபத்தில் வந்ததுனாலையும் அவருடைய சத்தத்தை நான் கேட்டதுனாலையும் அந்த நிமிஷத்தில் எனக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையை நான் உணர்ந்தேன். எங்கேயாவது போய் கதறி அழுது ஜெபிக்கணும் அப்படின்னு எனக்குள்ள மனசில் இருந்தது. அழுது கொஞ்சம் மனம் விட்டு அழுது ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் என்ன பண்ணேன்னா அந்த என்னுடைய உறவின வீட்டில் இருந்தது ப்ரேயர் ரூம், அந்த ப்ரேயர் ரூமை கொஞ்சம் சுத்தப்படுத்துறாங்க, நடுவில் ஒரு பைபிள் இருக்கும், அதை கொஞ்சம் சுத்தப்படுத்தி அந்த இடத்துல உட்காந்து கதவை பூட்டிட்டு நான் திரும்பமாக ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். என்னுடைய வாழ்க்கையை பூரணமாக ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ எந்த ஆவியானவர் என்னை பல நாட்களுக்கு முன்னாடி அபிஷேகித்தாரோ அதே அந்த அபிஷேகத்தை, அந்த ஆவியின் அபிஷேகத்தை நான் திரும்ப உணர்ந்து திரும்ப நான் விடுதலையோடு அந்நிய பாஷையில் பேசி ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு பெரிய தெய்வீக சமாதானம், ஒரு பெரிய ஏதோ ஒன்றை கடந்து வந்துட்டோம் நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபீலிங். அது மட்டும் இல்லாமல் ஐ எம் சோ டெப்டட் டு காட் அப்படின்ற மாதிரி ஒரு நான் ரொம்ப கடன்பட்டிருக்கேன் ஆண்டவருக்கு. ஏன்னா அந்த வார்த்தையை நான் சொன்னேன், ஆண்டவரே இனிமே நான் வாழ்வது நிச்சயமாக உமக்காகத்தான் இருக்கும், ஏன்னா இந்த வாழ்க்கை வந்து நீங்கள் எனக்கு தானமாக இலவசமாக எனக்கு கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் ஒரு தீர்மானத்தை எடுத்து நான் மதுரையில் வந்தோடனே எங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னேன், அம்மா நான் முழுவதுமாக என்னை ஒப்புக் கொடுக்குறேன், நான் ஊழியத்துக்கு போக விரும்புகிறேன், ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக டெடிக்கேட் பண்ணேன். அதுக்கப்புறம்
1: அந்த வேளையில் அம்மா என்ன சொன்னாங்க?
0: அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பெரிய சந்தோஷம். அப்போ சில அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த படிப்பை நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு தான் ஐ வென்ட் டு திருவெல்லா, கேரளாவில் திருவெல்லான்னு சொல்லி அங்கே காஸ்பல் ஃபார் ஏஷியா பிப்ளிக்கல் செமினாரின்னு ஒன்று இருக்கு, அதே ஆண்டவர் அற்புதமாக நடத்தினார். அங்கே தான் போய் படிக்கணும்னு அந்த டைமில் அவங்க அப்போ தான் அதை ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அங்கே போய் ஒரு 4 இயர்ஸ் ஆண்டோடைய வார்த்தையை படிக்கும்படி, பேச்சுலர்ஸ் இன் தியாலஜி அதை போய் படிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அதுக்கப்புறம் 1996 நாங்கள் முடித்தோம், 1996-1997 அதில் அந்த அகாடமிக் இயரில் முடித்தோம். அதுக்கு பிறகு மதுரையில் வந்து கொஞ்ச நாள் அப்பா அம்மா கிராமங்களில் ஊழியங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க, அது கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மதுரையில் என்னென்ன ஊழியங்களை தேவன் தர்றாரோ அதெல்லாம் செய்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஏற்ற வேளையில் ஆண்டவர் இந்த ஹோமான் தேசத்துக்கு கொண்டு சென்றார்.
1: வண்டர்ஃபுல், ரொம்ப அற்புதமான ஒரு சாட்சி. அதாவது எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறவரையும் தேவன் தூக்கி நிறுத்த முடியும்.
0: நிச்சயமாக
1: இன்றைக்கு நம்ம கேட்கிறவர்களில் யாராவது ஒருவர் இப்படி நான் தேவனை நேசித்தேன் பின்வாங்கி போயிருக்கிறேன், தேவன் என்னை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னாலும் நிச்சயமா இன்றைக்கு அவர்களோடு தேவன் பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை தாய் தகப்பன்மார் கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஏன்னா இப்படி சில தாய்மார்கள் எனக்கு ஃபோன் பண்ணது உண்டு. யூகேல இருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட சாட்சிக்கு அப்புறம், பிரதர் என் பையனும் இதே நிலைமையில இருக்கான், தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை தாய் தகப்பன்மா நீங்க உபவாசித்து உங்கள் பிள்ளைகளுக்காக செபித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு நம்பிக்கையை, தேவன் என்றுமே அவர்களை தூக்கி நிறுத்த வேண்டும் என்ற ஒரு மனதுள்ளவராய் தான் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு வி ஆர் சீயிங் அ பர்சன் ஹூ இஸ் யூஸ்ட் ஆஃப் காட் மைட்டிலி, அவருடைய வாழ்க்கையை மனம் திறந்து நம்முடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளையும் தூக்கி நிறுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து பாஸ்டர்களோடு நாம் பேசவிருக்கிறோம், ஆனால் அதற்கு முன்பதாக இனிமையான பாடல் ஒன்று மீண்டுமாய் உங்களை நான் சந்திக்கிறேன்.

0: Wow, that was a beautiful song. பிரியமானவர்களே, காஃபி வித் அன்பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் நாம் பாஸ்டர் டேனியல் மோசஸ் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். அற்புதமான ஒரு வேளையை தேவன் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பாஸ்டர்களோடு பேச இருக்கிறோம். பாஸ்டர், ரொம்ப அற்புதமான ஒரு சாட்சி. ஸோ சொல்லுங்க, இப்போ இன்றைக்கு ஆண்டவர் வந்து உங்களை உலகமெங்கிலும் பயன்படுத்தி வருகிறார். இப்ப நிறைய பேருக்கு பாருங்க, தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சை இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு மெயில் வந்தது, ஒரு யங் கேர்ள். என்ன மெயில்னா, ப்ளீஸ் ப்ரே அண்ட் டெல் மீ வில் காட் யூஸ் மீ லைக் பெனிஹின். அப்போ நான் எழுதினேன், ரியலி அப்ரிசியேட் யுவர் டிசையர், பட் காட் ஹஸ் எ யூனிக் பிளான் ஃபார் யூ,
1: டெஃபினெட்லி.
0: ஸோ இன்றைக்கு குறிப்பாக வாலிபர்களை தேவன் பயன்படுத்துறாரு. அதை பார்க்கும் பொழுது பலருக்கு ஒரு தாகம் ஏற்படுகிறது, நானும் ஆண்டவருக்காக பிரகாசிக்கணும். ஸோ வாட் இஸ் அ சீக்ரெட்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உலகம் எங்கிலும் கொண்டு போறாரு, பயன்படுத்துறாருன்னு சொல்லும் பொழுது அதன் ரகசியம் என்ன?
1: அதாவது ரகசியம் என்று சொன்னால், ஒன்று வந்து ஆண்டுடைய அழைப்பு. I mean, behind every call, he has a purpose. So, வந்து எல்லாருமே உலகம் முழுவதும் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனால் உலகம் முழுவதும் போகிறதுக்குன்னு சிலர் தேவன் என்ன செய்கிறார் என்றா தெரிந்து கொள்கிறார். அப்படி அவர் அந்த மாதிரி ஒரு இதில் பயன்படுத்துகிறார். ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா, பீயிங் அவைலபிள் டு காட். தேவன் வந்து அவர் வந்து இப்போ சாமுவேலின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு காலத்தை பற்றி வேதம் சொல்கிறது. அந்த காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாக இருந்தது அப்படின்னு சொல்லி,
0: எஸ்
1: பிரத்யட்சமான தரிசனங்கள் இல்லாத இருந்தது.
0: ஒன்று சாமுவேல் 3:1.
1: ஆமாம். ஆனால் அந்த காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஒரு மனுஷனோட பேசியிருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி ஒருவன் வந்து ஏலிக்கு சொல்கிறான், கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறான், ஏலியுடைய குமார்களை குறித்த தேவனுடைய நியாய தீர்ப்பை நம்ம பேசுகிறான். அப்போது நீதிமொழிகளில் கூட ஒரு வசனம் இருக்கும், 20 இருக்குது, காண்கிற கண்ணும் கேட்கிற காதும் ஆகிய விரண்டையும் கர்த்தர் உண்டு பண்ணினார். நம்ம மற்றதெல்லாம் கர்த்தர் உண்டு பண்ணலையா? எல்லாத்தையுமே தான் ஆண்டர் உண்டு பண்ணார். ஆனால் ஏன் அது மட்டும் சொல்லப்பட்டிருக்கு? அப்போது தேவன் அதை எதிர்பார்க்கிறார், நம்முடைய காதுகள், கேட்கிற காது, ஆண்டவர் பேசுகிறத கேட்கிற காது நமக்கு இருக்கணும். இருந்தால் நம்முடைய கண்கள் அவருடைய மகிமையை கண்டிப்பாக பார்க்கும். அப்போது அந்த சாமுவேலுடைய சம்பவத்திலும் அதான் பார்க்குறோம். God was willing to talk. He wanted to express. வந்து ஆண்டவர் பேச வர்றாரு. அவர் பேசின சப்ஜெக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, சாமுவேலிட்ட பேசின சப்ஜெக்ட் ஒன்று கூட சாமுவேலை பற்றியே இல்லை, எல்லாமே ஏலியை பற்றி இருக்கு. இன்னைக்கு பெரிய சில நிலையில இருக்கிறவர்கள், முதிர்ந்தவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, தரிசனத்தை இழந்திருக்கிறாங்க. அடுத்தபடியா வந்து ஓபினி பினேகாஸ் வந்து நல்ல வாட்ட சாட்டம் உள்ளவர்கள், நல்லா வந்து ஆசாரிய பணிவிடையை செய்கிறவர்கள், லேவிய பணிவிடையை செய்கிறவர்கள், ஆனால் அவர்கள் பாவத்தையும் செய்கிறாங்க. ப்ரைவேட்லி தே லிவ் இன் சின் அப்படியும் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் புறக்கணித்து அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு பையனை தெரிந்து கொள்கிறார். அவர் வந்து இருதயத்தில் நிறைய பேச வச்சிருக்கிறார், அதை கேட்கிற காது அவங்களுக்கு தேடுறார். ஸோ பீயிங் அவைலபிள் டு காட், தட் இஸ் ப்ரைமரி திங் நான் நினைக்கிறேன். ஏன்னா தேவனால் எல்லாரையுமே பயன்படுத்த முடியும், யாருனாலும் பயன்படுத்த முடியும். ஆனால் இப்போ சென்னை அப்படின்னா, இந்த சென்னையில் அவருடைய இருதயத்தில் ஒரு சிலர் இருப்பாங்க, நான் இவங்ககிட்ட அதை சொல்லலாம் நம்பி அந்த ஒரு பிளேஸில் நம்ம வரணும். பீயிங் அவைலபிள் டு காட்.
0: ஏன் பாஸ்டர், அதாவது ஆனால் என்னுடைய உள்ளத்தில் என்ன ஒரு எண்ணம் வந்ததுன்னா, கேத்ரின் குல்மேன் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா இருந்தாங்க, பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், வல்லமையாய் தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு
1: பேரு பாத்திரம். ஆமா.
0: அப்ப அவங்களுடைய ஒரு வீடியோவை நான் பார்க்க நேர்ந்தது. அப்ப அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் வந்து இந்த ஊழியத்திற்கென்று முதலாவது தெரிந்து கொண்டதை வேற ஒரு நபர், It was a man whom God chose. Since that person rejected God's call, God has chosen me.
1: Amen.
0: அப்படின்றது அவங்க ரிப்பீட்டடா வந்து அந்த ஃபுல்லாவே எம்ஃபசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க.
1: தேர் இஸ் ஆல்சோ தேர். ஏனா ஒருத்தர் செய்ய வேண்டியதை அவர் செய்யாதனால. ஆனா பெரும்பாலும் நான் என்ன
0: பாக்குறேன், அவைலபிள்னு சொல்லும் பொழுது இட் கோஸ் அலாங்
1: டெஃபினெட்லி. ஏன்னா பெரும்பாலும் என்ன பாக்குறேன்னா, அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள் சொன்னதுனால, அதாவது ஒரு ஒரு காரியத்துக்குன்னு ஒரு ஆளை பிடிக்க நினைக்கும் பொழுது சில நேரம் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அந்த ஆளதான் பிடிச்சிட்டு வர்றாரு. இப்போ வந்து பேதுருக்கு பதிலாக, சரி பேதுரு வந்து திரும்ப திரும்ப போறான்றதுனால அவனை விட்டுட்டு அவர் வேற ஒரு ஆளை தேடுறதில்ல. ஏ, இது நம்ம இவங்ககிட்ட நான் சொல்றதும் போது, நான் ஐ ஃபீல் இன் மை ஸ்பிரிட் தட் தெர் இஸ் சம் ஒன் ஹூஸ் லிசனிங், வந்து காட் இஸ் ஆஃப்டர் ஹிம், God says he will not leave him. ஆண்டவர் விட மாட்டார் கண்டிப்பா. அப்போ ஒரு சிலர் எவ்வளவுதான் ஓடினாலும், ஓடி ஒளிஞ்சாலும் ஆண்டவர் அவங்களை விடுறதே கிடையாது. சவுல பாத்தீங்கன்னா, சவுலுக்கு வந்து ஒரு அந்தரங்கத்துல ஒரு அபிஷேகம் இருந்தது, வெளியரங்கமா ஒரு அபிஷேகம் இருந்தது. சாமுவேல் வந்து சவுல் மேல தைல கொம்ப ஊற்றின பொழுது, நீ தரித்து நெல் அப்படின்னு ஊற்றின பொழுது உன வந்து தலைவனா தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறான்னு ஊற்றியாச்சு. அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா, பகிரங்கமா அதை வெளிப்படுத்துறாரு ஆண்டவர், சீட்டு போட்டு எல்லாருக்கும் முன்னாடி ஒரு அப்ரூவல், ஜனங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் வரணுன்றதுனால அவரு சீட்டு போட்டு எல்லாம் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா, கடைசியில அவனை தேட வேண்டியதா இருக்கு, அவன் போய் ஒளிஞ்சுக்கிட்டான்னு இருக்கு. அப்படி ஒளிஞ்சுக்கிட்டாலும் ஆண்டவர் அவங்களை என்ன செய்யறாருன்னா கொண்டு வர்றார் அப்படி. ஆனா அதே நேரத்துல வந்து தேவன் நிர்பந்திக்கிறவர் அல்ல. இப்ப நீங்க சொன்னது போல அவருடைய நுகம் வந்து மெதுவானது. ஒரு ஒரு மனுஷன்ட தேவன் பேசுகிறார், அவன் வந்து அந்த ஊழியத்தை செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி உதறி தள்ளும் பொழுது அதை நிர்பந்திக்கிறவர் அல்ல. அவருடைய சிலுவையை ஒரு நாளும் வந்து நிர்பந்தமா இன்னொருத்தர் சுமக்கிறது விடவே
0: மாட்டார்.
1: ஆமா, அந்த பட்சத்துல என்ன செய்யறார் ஆண்டவர் அப்படின்னா, அதுக்கு பதில சரி இவன் செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்றதுனால தேவன் என்ன செய்யறாருன்னா, இவங்க நீங்க சொன்னீங்களே கேத்ரின் கோல்மன் அந்த மாதிரி அவங்கள கொண்டு செய்கிறார். அதுவும் இருக்கு வாய்ப்பு அந்த மாதிரி.
0: ஸோ பாஸ்டர், இப்போ நீங்க இவ்வளோ டிராவல் பண்றீங்க, ஸோ ஹவு டு யூ ஃபைண்ட் டைம் ஃபார் யுவர் கம்யூனியன் வித் காட்? எப்படி ஆண்டவரோடு நெருங்கி இருக்க அந்த ஒரு நேரம் உங்களுக்கு கிடைக்கும்?
1: கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டீங்க. அதாவது ஒரு ஃபேன் வந்து சுவிட்ச் போட்டு ஓடிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் ஃபேனை அணைச்சிட்டா கூட, சுவிட்சை அணைச்சா கூட கொஞ்ச நேரம் சுத்த தான் செய்யும். தட் டசன்ட் மீன் இட் இஸ் கனெக்டட், இட் இஸ் பவர்லெஸ் ஆக்சுவலி. அப்போ அந்த மாதிரி ஒரு பவர்லெஸ் ரன்னிங் நம்ம லைஃப்பில் இருக்கவே கூடாது. வி மஸ்ட் பி கனெக்டட் வித் காட். இப்போ சில நேரங்களில் வந்து ஒரு இடத்துல இருந்து பிரயாணம் பண்ணி போய் ஊழியம் செஞ்சுட்டு திரும்ப இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும். அந்த நிர்பந்தமான நேரங்களில் கூட வி கேன் ஹேவ் ஃபெலோஷிப் இன் த ஸ்பிரிட், ஆவியானவரோட கூட உறவாடி ஜெபம் பண்ணி அப்படி செய்யலாம். ஆனா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா, நமக்குன்னு தனியா ஒரு ஸ்டடி டைம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆமா, பர்சனலா, ஏன்னா என்னுடைய ஆத்மாவுக்கு, என்னுடைய ஆத்மாவுக்கும் தேவைப்படுது. அப்போ நாம் பெற்றுக்கொண்டு என்னிடத்தில் தேவன் பேசுகிறத எனக்கு பேசி உபதேசித்து இருக்கிற காரியத்தை நான் வந்து ஜனங்களுக்கு உபதேசிக்கும் பொழுது நிச்சயமா வந்து அது பிரயோஜனமா இருக்கும். ஒவ்வொரு முறை வந்து மெசேஜ் கொடுக்கும் பொழுதும் ஃபர்ஸ்ட் வந்து காட் ஸ்பீக்ஸ் டு மீ, என்னோட பேசின பிறகுதான், என்னோட பேசி அந்த நிறைவு தான் ஜனங்களுக்கு வருது. அதனால அதை இன்னைக்கு பெரும்பாலமான ஊழியர்கள் அதை கருத்துல வச்சிருக்கிறாங்க நான் நினைக்கிறேன்.
0: ஸோ வெறுமனே நான் ஒரு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்றேன் உட்கார்ந்து அதை படிக்கிறதுல அவ்வளோ இது இல்லை.
1: அதெல்லாம்
0: வாட் வி ரிசீவ் ஃப்ரம் காட் அதை கொடுக்கும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதம்.
1: நிச்சயமா, நிச்சயமா,
0: இட்ஸ் பியூட்டிஃபுல்.
1: ஆமா, அதாவது பாருங்க, ஸ்பிரிச்சுவலி வந்து சில சில ரூல்ஸ் இருக்கு, வானத்தின் நியமங்கள்னு சொல்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து 9:00 சர்வீஸ் அப்படின்னா, நான் வந்து 9:30 தான் வரேன்னு வச்சுக்கிடுவோம். அப்படி இருக்கும் பொழுது ஐ வில் நாட் ஹாவ் அத்தாரிட்டி டு ப்ரீச் அபவுட் டைமிங்.
0: ட்ரூ, வெரி ட்ரூ.
1: ஆமாம், ஏன்னா நான் வந்து அதை வந்து என்னுடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தாத ஒன்றை நான் செய்தியாக பிரசங்கிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் மேல் எனக்கு அதிகாரம் இருக்காது. எனக்கு அதிகாரம் இராதபடினால் அது கிரியையும் செய்யாது. நான் எவ்வளோதான் சொன்னாலும் அது ஒன்றுமே செய்ய நடக்காது. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம அபியாசப்படுத்தி இருக்கிறவைகளை ஜனங்களுக்கு போதிக்கும் போது அது நிச்சயமாக வந்து வல்லமையில்தான் இருக்கும். இயேசு கிறிஸ்துடைய போதகங்கள் பெரிய அற்புதங்களை செய்தது. காரணம், அவரையும் வார்த்தையும் பிரிக்கவே முடியாது. அதுதான், ஆமாம். ஸோ பீயிங் அவைலபிள், அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, கோயிங் வித் த ஃப்ளோ ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். ஆமாம். ஸோ வந்து அவர் சொல்லுகிற காரியத்தை நமக்கு புரியுதோ புரியலையோ அதன்படி செய்கிறது ரொம்ப ரொம்ப தேவையானது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பிச் பண்ண சொல்கிறார். டென்ட், இங்கே கூடாரம் போடு, இங்கே பலிபீடம் கட்டு, இங்கே கூடாரம் போடு. அவனுக்கு தெரியாது, ஏன் ஆண்டவர் இங்கெல்லாம் போட சொல்கிறீங்க, இங்கெல்லாம் கூடாரம் வைக்க சொல்கிறீங்க. ஆனால் பின் நாட்களில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பிப்ளிக்கல் ஹிஸ்ட்ரி வாசித்து பார்த்தீங்கன்னா, இவன் எங்கெங்கே கூடாரம் பாட்டானோ அந்த பிளேசஸ் எல்லாம் சிக்னிஃபிகண்ட் பிளேசஸாக வருது பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அப்போது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, இவன் எங்கே கூடாரம் பாட்டானோ அதே இடத்துல தான் ஆயி என்கிற அந்த பட்டணத்தை பிடிக்கிறதுக்காக யோசுவாவுடைய ஜனங்கள் பதிவு இருக்கிறாங்க. கரெக்டாக அதே லொக்கேஷன், பைபிள் அதே லொக்கேஷனை சொல்லுது. ஆமாம். ஸோ இங்கே அவன் கூடாரம் போட்ட பொழுது அவனுக்கு தெரிஞ்சிருக்கே தெரிஞ்சிருக்காது, எதுக்கு இங்கே போய் கூடாரம் போட சொல்கிறாருன்னு. ஸோ அவர் நடத்துகிறபடி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது,
0: எத்தனையோ ஜெனரேஷன்ஸ்க்கு அப்புறம்,
1: ஆமாம், அந்த அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். அதனால தான் இங்கே இது பண்ண சொல்கிறார். ஸோ அப்படி இப்போ ஊழியத்தின் பாதையில் கூட வந்து சில இடங்களில் வந்து கால் மிதிக்க சொல்வார், இங்கே போ, இந்த இடத்துல போ, இந்த வார்த்தையை பேசு, இந்த நபரை போய் பாரு, இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள். அதே மாதிரி வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, டிலேடு ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ் சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு காரியத்தை நிர்பந்தம் பண்ணும் பொழுது, அவர் சொல்லும் பொழுது அப்பவுமே சில நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜோமனை சொல்லுவார் ஆவியானவர், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க சொல்லுவார். நமக்கு தெரியாது, நம்ம நினைப்போம் நல்லா தானே நம்ம ப்ரே பண்ணிக்கிறோம், அப்படி இல்லை. ஜஸ்ட் கோ அக்கார்டிங் டு த ஃப்ளோ ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், வாட் எவர் ஹி சேஸ் சே யெஸ். அதாவது ஜனங்கள்கிட்ட, பீப்புள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, வி மஸ்ட் லேர்ன் டு சே நோ. அப்படி இல்லைன்னா நிறைய எஸ் சொல்ல வேண்டியது இருக்கும். ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, வி மஸ்ட் லேர்ன் டு சே யெஸ் டு ஜீசஸ். ஸோ எப்போவுமே வந்து அவர் என்ன சொன்னாலும் நம்ம வந்து எஸ், சரி ஆண்டவரே நான் அப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உடைய பிரியம் ஏற்படுது. அப்படியாக கர்த்தர் நடத்துகிறார். ஆமாம்,
0: வண்டர்ஃபுல். அதாவது நீங்கள் சொன்னீங்க, நம்ம வி ஷுட் கோ வித் த ஃப்ளோ ஆஃப் த ஸ்பிரிட் அப்படின்னு. எப்படி அதை அறிந்து கொள்வது, அது ஒரு பெரிய கேள்வியாகவே நிறைய பேருக்கு இருக்குது இல்லைங்களா?
1: இல்லை, அதாவது ஆவியானுடைய நடத்துதல், இப்போது ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வெரி ஹார்ட் டு எக்ஸ்பிளைன் பட் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னது. ஆமாம். இப்போ வந்து ஒரு சொப்பனை வந்து எப்படி பார்க்கறதுன்னு அவங்களால என்னால் உங்களுக்கு சொல்லித்தர முடியாது இல்லையா. இப்படி நீங்கள் படுத்தீங்கன்னா, இந்த திரும்பினீங்கன்னா சொப்பனை வந்துடும் சொல்ல முடியாது. பட் சொப்பனை பார்க்கறது பெரிய விஷயமே இல்லை, எனிபடி கேன் சி இல்லையா. அதே மாதிரி டியூனிங் அவர் ஹார்ட் டு காட்ஸ் வாய்ஸ், தட்ஸ் ஆல். இது எல்லாமே இந்த பேசிக்காக ஆரம்பிக்கிறது இதுதான். ஏன்னா வந்து டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் இருக்கு பாருங்கள். ஒன்று வந்து என்னென்னா, இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் பேசுகிறீங்க, இது வந்து மனிதன் பேசும்போது நம்ம செவிகளில் கேட்குறோம், இதுதான் மேன்ஸ் டொமைன். நான் வந்து உங்கள் இருதயத்தில் பேச முடியாது, நான் உங்கள் மனசுக்குள்ளேயும் பேச முடியாது, நான் வந்து உங்கள் செவிகளில் தான் பேச முடியும். பிசாசுக்கு ஒரு டொமைன் இருக்குது, அது எங்கே அப்படின்னா வந்து மனதில். அவன் வந்து உங்கள் காதில் வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டான், ஆனால் உங்கள் மனதில் என்ன செய்கிறான்னா பேசுகிறான். அதே போல் காட் ஹேஸ் அ டொமைன், but because God is all powerful, he can speak to your ears, he can speak to your mind, and also he can speak to your heart. But speaking to heart அப்படினு சொல்லும்போது, இதயத்தில பேசுகிறது தேவன் மாத்திரமே செய்ய முடியும், எந்த மனுஷனும் செய்ய முடியாது. அதனால தான் சில மெசேஜ் நம்ம கேட்கும்போது, சில செய்தி கேட்கும்போது, அதுல தேவன் பேசுவதை ஜனங்கள் உணர்ந்து அவங்க சொல்லுவாங்க, எனக்குனே பேசினது போல இருந்துச்சுவாங்க. ஏன்னா God has spoken to their hearts. அதனால தான் அப்போ நம்முடைய இருதயம் வந்து அந்த இதை கேட்டு பழகுது. எப்படி வந்து நான் வந்து ஒரு பிஸியான ரோட்டில் நின்று ஒரு ஃபோன் கால் எடுக்கும்போது நான் எப்படி எடுப்பேன், வெளியில் இருக்க சத்தம் வந்து எனக்கு நாய்ஸாக தான் இருக்கும், அந்த ஃபோனில் வர்றது வந்து எனக்கு வாய்ஸ். ஸோ நான் மற்ற இதெல்லாம் ஜீரோ பண்ணிவிட்டு, மற்ற அந்த சத்தம்லாம் இருக்க தான் செய்யும், ஆனால் ஐ வில் பி மச் கீன் டு லிசன் வாட் இஸ் பீங் ஸ்போக்கன் பை த அதர் பர்சன்.
0: ரொம்ப அழகான எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறீங்க. நீங்கள் எப்படி யூ லுக் ஃபார் எக்ஸாம்பிள்ஸா இல்லை?
1: இல்லை,
0: வெரி வெரி ஆப்ட், வெரி ஆப்ட்.
1: அண்டர் சொல்லி தர்றது தான் என்ன,
0: ஏன்னா அந்த ஃபேனும் சரி இதுவும் சொன்னீங்க, ஏன்னா ப்ராக்டிக்கலாக எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக, ஏன்னா ஒரு நமக்கு அண்டர் சொல்லி கொடுத்தது, எனக்கு பர்சனலாக புரிய வச்சது, அதை நம்ம சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப புரிஞ்சது. எனக்கெல்லாம் இப்படி சொன்னா தான் புரியும், ஆண்டவர் தெரியும், அதனால இவனுக்கு இப்படி சொன்னாதான்னு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வச்சிருப்பாரு. எப்படி சொன்னா அவங்களுக்கு புரியும்னு சில ஆட்களுக்கு சும்மா ஆண்டவர் பார்த்தாலே புரிஞ்சிடும். எனிவே, ஸோ அந்த மாதிரி ஒரு கால் வரும் பொழுது ஐ வில் பி மச் கீன் டு லிசன். அந்த அதே போல டியூனிங் மை ஹார்ட், தேவன் என்ன பேசுகிறார். அப்போ ஒரு வேதத்தை வாசிக்கும் போதுலேருந்து அது ஆரம்பிக்குது, ஏன்னா தேவன் எப்பொழுதுமே தமது வார்த்தையின் மூலமாய் பேசுகிறார். அப்புறம் இன்ஸ்பிரேஷன் சொல்றோம் இல்லையா, உள் உணர்வுகள் மூலமாக உணர்த்தி பேசுகிறார். இப்படி பல காரியங்களை சொல்லலாம். இந்த வார்த்தையில அதை பேசுறத அப்புறம் ஒரு முழு சங்கீதத்தை வாசிச்சிருப்போம், இல்ல ஒரு முழு வேத பகுதியை வாசிச்சிருப்போம், ஆனா அதுல ஒரு வசனம் மட்டும் நமக்குன்னு துணுக்கா நிக்கிறது போல இருக்கும், ஏதோ நமக்குன்னே இருக்கிறது போல இருக்கும். அப்ப அதை நம்ம வாசிக்கும் போது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, காட் இஸ் கம்யூனிகேட்டிங் த்ரூ திஸ் டு மீ. ஸோ நம்ம அதை வாசிச்சிருப்போம், பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அந்த வாரத்தில் செய்தி கொடுக்கும்போது அதே வசனத்தை யாராவது சொல்லுவாங்க, இல்லை சாட்சி சொல்லுவாங்க அதே வசனத்தை சொல்லுவாங்க, அதை உறுதிப்படுத்துகிறார் ஆண்டவர். இப்படியாக தேவன் பேசுவதை கேட்டு பழக ஆரம்பிக்கும் போது அவருடைய நடத்துதலை நம்ம அழகாக உணர்ந்து கொள்ளலாம். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில எல்லைகள் இருக்கு பாருங்க. முதலாவது வந்து நேசத்தின் எல்லைன்னு சொல்லுவோம். இந்த நேசத்தின் எல்லையில் வந்து என்னன்னா, உங்களை யாருமே வந்து சொல்லவே தேவையில்லை, நீ ஜோம் பண்ணு, நீ பைபிள் வாசின்னு ஆண்டவர் உணர்த்தாமலே நீங்கள் செய்வீங்க. நேசத்தின் மிகுதி, அவங்க வந்து ஆராதனை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும், ஜபம் என்பது பிரியமாக இருக்கும். வேத வசனம் வந்து போரிங்காகவே இருக்காது, அதிகமாக வந்து வேதத்தை இன்னும் வாசிக்கணுமோ இன்னும் வாசிக்கணுமேனு இருக்கும். அது நேசத்தின் எல்லை. அந்த நேசத்தின் எல்லைக்கு அடுத்தபடியாக வந்துட்டாங்கன்னா அது வந்து உணர்வின் எல்லை. உணர்த்தி உணர்த்தி உணர்த்துவார் நீங்கள் செய்வீங்க, உணர்த்துவார் செய், அது மாதிரி வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிச்சை நிலைன்னு இருக்கு, உணர்த்தினாலும் செய்ய மாட்டீங்க, ஆனால் வந்து ஆண்டவர் எப்படியாவது ஒரு சின்ன சின்ன சிச்சைகளை அனுமதித்தாவது அவன் செய்ய வைப்பார். அதுக்கு பிறகு போகிறது தான் ரொம்ப மோசமான ஒரு எல்லை, சாபத்து நிலைன்னு சொல்கிறோம். அதனால இந்த ஆண்டவரோட நெருங்கி வர வர வர வர ஆட்டோமேட்டிக்காக இந்த காரியங்கள் எல்லாமே நமக்கு தெரிய வருது.
0: ஸோ நீங்க சொன்னது ரிவர்ஸ்ல சொல்லியிருக்கீங்க.
1: எஸ் எஸ் எஸ், நம்ம பாவத்தில் இருக்கும்போது சாபத்து நிலையில் இருக்கிறோம், அதுல இருந்து அப்படியே கர்த்தர் இடத்துல நம்ம நெருங்கி வருகிறோம், நேசத்தில் வளர்கிறோம். ஆதி அன்புன்னு சொல்றோம் இல்லையா, அந்த அன்புக்குள்ள நம்ம நடத்தப்பட்டு வருகிறோம். அப்ப தேவனை நேசிக்க நேசிக்க புரியுது அவருடைய இதெல்லாமே. ஒரு தகப்பன் வந்து தன்னுடைய மகனை பார்த்தாலே மகனுக்கு தெரியும் அப்பா என்ன சொல்ல வராரு அப்படின்னு தெரியும். அதே போல சங்கீதத்தில் இருக்கு இல்லையா, வேலைக்காரிகளின் கண்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருக்கும், அதே போல வேலைக்காருடைய கண்கள் எஜமானுடைய கைகளை நோக்கி இருக்கும். அந்த கையில் உள்ள ஆக்ஷன் இங்கே வா அப்படின்னு தான் சொல்லுவார். இந்த வேலைக்காரங்களாம் எஜமானுடைய கையை தான் பார்த்துட்டே இருப்பாங்க, அதனால் இப்படின்னா வந்துடுவார், அப்படின்னா போனால் போயிடுவார். சொல்லவே தேவையில்லை, சத்தமே இல்லை அங்கே, ஆனால் ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கு. அதுபோல அவரோட நெருங்கி நடக்க நடக்க தேவன் நம்மோடு கூட பேசுகிறத, இது தேவன் தான், அந்த உறுதி ஒரு நிச்சயம் ஆழமா இருக்கிற காரியத்தை உணர்கலாம். அதுல வந்து இந்த கன்விக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். என்னன்னா, இப்ப நீங்க சொப்பனை பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கிடுங்க, இந்த சொப்பனத்துல வந்து நீங்க வந்து ஒரு பச்சை கலர் கார் பார்த்துருக்கீங்க, நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா, இல்ல அது ரெட் கார்ன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நீங்க சொல்லுங்க, இல்ல நான் தான் பார்த்தேன் பச்சை தான் சொல்லுவீங்க. அது போல when God speaks we have a conviction assurance, இது it is from God, அந்த நிச்சயம் நமக்கு இருக்கு.
0: Wonderful, ரொம்ப அருமையா சொன்னீங்க பாஸ்டர். சோ தொடர்ந்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி, ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கணும் நான் விரும்புறேன். நம்ம ஒரு பாடல் கேட்பதற்கு முன்னாடி, ஆதி அன்புல அந்த நீங்க சொன்னீங்க அந்த படிப்படியா வளரும் பொழுது நேசத்துல வளரணும். அப்போ நிறைய பேர் வந்து பாருங்க, நம்ம ஆண்டவரை அறியும் பொழுது இருக்கிற ஒரு நேசம் அந்த அனல் ஒரு பக்கம், ஆனா அது படிப்படியா வந்து சில நேரங்களில அது தணிஞ்சு போலனாலும் அப்படியே ஒரு சில காம்ப்ரமைசஸ் இப்படியெல்லாம் இருக்கலாம்.
1: ஆமாம்,
0: பட் எப்படி வந்து அந்த ஒரு பீக் ஆஃப் தட் இதுக்கு நம்ம நம்மளை வைத்துக் கொள்வது, அந்த அன்பின் உச்சக்கட்டத்தில் எப்படி நாம் இருப்பது?
1: நிச்சயமாக, அதாவது என்னன்னா இப்போ நம்முடைய பேட்டர்ன், நம்முடைய பேட்டர்னை பாருங்களேன். இப்போ நான் நேற்று சாப்பிட்டேன், இன்னைக்கு நான் சாப்பிடாம இருந்துக்கலாமா?
0: நிச்சயமா இல்லை.
1: என்னுடைய பேட்டர்ன், என்னை கிரியேட் பண்ணியிருக்க பேட்டர்னை எப்படி வச்சிருக்கிறாருனா, யூ ஹாவ் டு ஈட் டெய்லி, யூ ஹாவ் டு ஸ்லீப் டெய்லி, அந்த மாதிரி வச்சிருக்கிறார். ஸோ டெஃபினட்டாக வந்து கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்றது, தேவனோடுல இருக்கிற ஐக்கியன்னு சொல்வது அனுதின அடிப்படையில் இருக்கு. ஆமாம், அதாவது பாருங்க, ரோமர் 6:14 நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதுன்னு சொல்லி அவங்க சொல்றாரு. அப்போ கிருபைக்கு கீழ்படுறது அப்படின்றது இட்ஸ் அ டெய்லி சாப்டர் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு நாளும் காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம ஆண்டவரோட கூட உறவாடி அந்த நாளுக்குரிய கிருபையை பெற வேண்டியது இருக்கு, அந்த நாளுக்குரிய அபிஷேகத்தை பெற வேண்டியது இருக்கு, அந்த நாளுக்குரிய வார்த்தையை பெற வேண்டியது இருக்கு. அப்ப இந்த ஒரு இதுல நம்ம அவரோட கூட நடக்கணும், அவரோடு கூட நடக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு நம்ம செயல்படும் பொழுது என்ன, நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த அனல் கூட தான் செய்யுமே தவிர குறையாது. இப்போ நல்லா நீங்க பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன காரியங்களை நம்ம வந்து செவி கொடுக்க கொஞ்சம் தாமதித்து அப்படியே கொஞ்சம் நம்ம செய்கிறனால தான் இந்த ஒரு ஒரு லூக் ஃபார்ம் லைஃப்குள்ளே வந்துடுறோம். அப்படியே வந்து ஒரு அனலும் இல்லாத குளிரும் இல்லாத ஒரு இதில் போயிடுது. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா தேவனோட நெருங்கி உறவாட ஆரம்பித்தா அந்த இட் வில் பி அட்வென்ச்சரஸ் நான் சொல்வேன். ஒவ்வொரு நாளும் வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு பயங்கரமான புதையல் இருக்கிற இடத்துல ஒருத்தரை கொண்டு போயிட்டு வந்து இன்னைக்கு இவ்வளவு போதும் நாளைக்கு வாங்கன்னு சொன்னா நிச்சயமா நாளைக்கு அவர் வரணும் தான் இருப்பாரு.
0: ஆமா,
1: நைட் எல்லாம் நினைச்சிட்டே இருப்பாரு,
0: அவரு தெரியாம கூட வந்து எட்டி பார்த்துட்டு போவாரு.
1: அதனாலதான் தாவீது சொல்றான் இல்லையா, நாள் முழுவதும் அதன் தியானம் வார்த்தையை வாசிக்கிறாரு. 119 சங்கீதத்துல அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதை பற்றி. அப்போ தேவன் வந்து ஒரு நேசிக்கிற ஒன்றாக மாறிவிடுகிறார். என்ன, இந்த வேதத்தை பற்றி நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், சின்ன காரியம். ஒரு ஊழியக்காரர் சொன்னது எனக்கு, அது ரொம்ப தேவையான ஒரு காரியம். அதனால என்ன, ஏன் அப்படின்னா இன்னைக்கு அநேகருக்கு வந்து வேதம் வாசிக்கிறதே ஒரு போரிங்காக இருக்கிறது நீங்க பார்க்குறீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வாசிச்சோடனே தூங்கிடுவாங்க, பைபிள் வாசிக்கிறேன்ட்டு. அப்படி இருக்கு, ஒரு வேடிக்கையான சம்பவம். ஆனால் அதில் ஒரு சத்தியம் மறைந்திருக்கிறதுனால அதை நான் சொல்கிறேன். ஒரு பெண் இருந்தா, அந்த பெண் வந்து நாவல்கள் வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்,
0: கதைகள்.
1: ஸோ பல ஆத்தர்ஸ் பல ஆட்களுடைய கவிதைகளை வாசிப்பா, அந்த கதைகளை வாசிட்டு ரொம்ப பாராட்டுவா எல்லாரையும். ஒரு நாள் ஒரு புத்தகத்தை வாங்கினா, ரொம்ப விலை கொடுத்து வாங்கினா, அந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அவளுக்கு வந்து அது பிடிக்கவே இல்லை. என்ன அது இப்படி இவர் எழுதியிருக்கிறாரு, என்ன ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிக்கல. பிடிக்காமல் என்ன பண்ணுறா, வந்து அந்த பப்ளிஷருக்கு ஒரு லெட்டர் எழுதுறா. எழுதி சொல்கிறா, இந்த மாதிரி ரைட்டர்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணாதீங்க, இவங்க நீங்கள் பப்ளிஷ் பண்ணிங்க, நான் அந்த புத்தகத்தை வாங்கினேன், இவர் இப்படி எழுதியிருக்கிறாரு, பயங்கர போராக இருக்குது, ஜவ்வாக இருக்குது, ஒரே இதாக அறுவையாக இருக்குது, எங்கள் ஊரில் சொல்லுவாங்க ரம்பமாக இருக்குன்னு, இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் சொல்லிவிட்டு அதை என்ன பண்ணுறான், அந்த புத்தகத்தையும் தூக்கி அப்படி மாடியில் அந்த ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்கல தூக்கி போட்டுறா. போட்டுட்டு ஷீஸ் கண்டினியூங். சில மாதங்களுக்கு பிறகு அவளுக்கு பெண் பார்க்க வர்றாங்க, மாப்பிள்ளை உண்டு, நிச்சயமாகிறது. நிச்சயமான பிறகு திருமண நாள் ஒன்று குறிக்கப்படுது. அந்த காரியங்களாக அவங்க அங்கே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ரோட்டில் நின்றுட்டுருக்கிறா. அப்போது அங்கே ஒருத்தர் கார் ஓட்டிட்டு வர்றாரு, வந்து அவர் இவளை பார்த்தோன்னே நிறுத்திடுறாரு. ஏன்னா அவர் தான் இவளை திருமணம் பண்ண போகிற நபர். உடனே கேட்குறாரு, எங்கம்மா போகணும் அப்படின்னே அவர் சொன்னால், இல்லை நான் இந்த இடத்துக்கு போக வேண்டியது இருக்கேன்னோடனே நான் இறக்கி விட்டுறேன் வாங்க அப்படின்னு சொல்லி காரில் ஏற்றி உட்கார வச்சுட்டு போகிறாங்க. போனும்போது ஒருத்தர் பேசுறதுக்கு முதல்ல தயக்கமாக இருக்கு, பிறகு அவர் பேசுகிறாரு. அவர் கேட்குறாரு, உனக்கு ஹாபி என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்லுது, எனக்கு வந்து நாவல்ஸ் வாசிக்கிறது தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் என்னோடதுன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சிஸ்டர் மெதுவாக இவர்கிட்ட கேட்குது, உங்களுடைய ஹாபி என்னன்னா. அப்புறம் அவர் சொல்றாரு, நாவல் எழுதுறதான் என்னுடைய ஹாபி அப்படிங்கிறாரு. உடனே இந்த அம்மா கேட்குறாங்க, ஓகே நீங்க எழுதின ஒரு பெஸ்ட் நாவல் ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னு. அவர் டக்குன்னு எடுத்தோடனே அந்த ஒரு பேரை சொல்றாரு. இந்த அம்மாவுக்கு ஒரு ஷாக் ஆயிடுது, ஏன்னா அந்த புத்தகத்தை தான் இதுல போட்டு செல்ஃப்ல போட்டு வச்சிருக்கு. உடனே அவர் கேட்கிறாரு, நீங்க வாசிருக்கீங்களான்ட்டு. இந்த அம்மா சொல்லுது, நான் லேசா வாசிருக்கேன், பட் நான் வாசிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போன பிறகு முதல் காரியம் என்ன செய்யுது அந்த பொண்ணுனா, அந்த ஷெல்ஃப்ல இருக்க அந்த புத்தகத்தை எடுக்குது, டஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ணுது, தொடக்குது, அந்த புத்தகத்தை வந்து வாசிக்க ஆரம்பிக்குது. வாசிட்டு ஒரு ஹாஃப் அன் அவரில் அவர் ஃபோன் பண்ணுது. அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுது, என்னங்க என்ன மாதிரி எழுதியிருக்கீங்க, என்ன எழுத்து அது, எவ்வளோ ஒரு பக்கத்துக்கு மேலே வாசிக்கவே முடியல, அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஒரே பேஜில் இவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு சொல்லி பாராட்டுது. அப்போ ஒரே பெண் ஒரு புத்தகத்தை வந்து வேணான்னு தூக்கி போட்டால், இன்னைக்கு அதே புத்தகத்தை திரும்ப எடுத்து அவ்வளவு ஆர்வமாக வாசிக்கிறான்னா என்ன வித்தியாசம்னா, இந்த பெண் இப்பொழுது அந்த புத்தகத்தின் ஆக்கியவனை நேசிக்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ நேசிக்க ஆரம்பிச்சதுனால இந்த பக்கங்கள் சுவையுள்ள பக்கங்களாக தெரியுது. இதே போல தான் பரிசுத்த ஆவியானவர் தான் வேதாகமத்தின் ஆக்கியவன். அப்போ அவருடைய அவரை நேசித்து நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது அது நமக்கு ஒரு பெரிய ஒரு தாவீது சொல்றது போல சுவையுள்ள உணவை உண்பதை பார்க்கிலும் நம்முடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறேன்னு சொன்னது போல நமக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நிச்சயமா மாறும்.
0: வண்டர்ஃபுல், ரொம்ப அருமையா சொன்னீங்க பாஸ்டர். ஸோ நம்ம தொடர்ந்து பேச போறான், அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. அன்பு நேர்களே, நாம் பாஸ்டர் டேனியல் மோசஸ் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அவருடன் பேசும் முன்பதாக ஒரு இனிமையான பாடல் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன்.

0: பிரியமானவர்களே, காஃபி வித்இன் பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் பாஸ்டர் டேனியல் மோசஸ் அவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அற்புதமான ஆசீர்வாதமான வார்த்தைகளை தேவன் அவர் மூலமாக நமக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ரொம்ப அருமையாக தேவன் உங்கள் மூலமாக இதுவரை உங்கள் சாட்சியின் மூலமாக இடைப்பட்டு கொண்டிருந்தார். பட் ஆனாலும் ஒரு காரியம், கர்த்தர் உங்கள் இருதயத்தில் தீர்க்க தரிசனமாக இன்றைக்கு நம்முடைய நேயர்களுக்கு ஒரு சில காரியங்களை கொடுத்திருக்கிறார்.
1: ஆமென்.
0: ஸோ தயவுசெய்து அதை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டு எங்களுக்காக நீங்கள் ஜெபித்தால் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
1: ஆமென். ப்ரைஸ் அல்லாஹ். நிச்சயமாக, அதாவது ஒரு வசனத்தின் அடிப்படையில், ஏன்னா அந்த வசனத்தை தான் இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நேயர்கள் எங்கிருந்து எந்த நாட்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் இன்னைக்கு நான் சொல்ல போகிற இந்த வார்த்தை அவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளதாய், அவருடைய சூழ்நிலைக்கு தீர்க்க தரிசனமாய் இருக்க போகிறது. யாத்ராமத்து புஸ்தகம் 14 அதிகாரத்தில் 13 மற்றும் 14 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கட்டுமா? யாத்ராமத்தின் புஸ்தகம் 14:13-14 வசனங்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அருமையான ஒரு வாக்கு தத்தம், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். என்னை கேட்கிற தேவ ஜனமே, நீங்க எந்த இடத்திலிருந்து எந்த சூழ்நிலிருந்து கேட்டாலும் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோடு கூட பேசிக்கொண்டு இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் உள்ள கானான் தேசத்துக்கு நேராக அவர்கள் புறப்பட்ட போது அவர்களுக்கு முதலாவது தடை போல காணப்பட்ட ஒரு காரியம் தான் இந்த செங்கடல். செங்கடலை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை போல தோன்றுகிறது. ஏன்னா நமக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள், இன்னும் பாடல் எழுதினவர்கள், இவர்கள் எல்லாருமே செங்கடலை ஒரு பிரச்சனையாக சித்தரித்திருக்கிறபடினால செங்கடல் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை போல தெரிகிறது, காட்சி அளிக்கிறது. ஆனா ஒரு வித்தியாசமான ஒரு வெளிப்பாட்டை உங்களுக்கு நான் சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். முதலாவது, தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த அந்த நாளில், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, சேர்ந்த ஜலம் ஒரு இடத்திலும் வெட்டாந்தரை ஓரிடத்திலும் காணப்படும்படி தேவன் செய்தார். அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நீங்க பார்க்கறது போல பூமியில பல இடங்கள்ல சமுத்திரங்கள் இல்லை, ஒரே இடத்துல சேர்ந்த ஜலங்கள் இருந்தது, ஒரே இடத்துல வெட்டாந்தரை இருந்தது. வெட்டாந்தரையை பூமி என்று அழைத்தார், அந்த சேர்ந்த ஜலத்தை சமுத்திரம் என்று அழைத்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்படி இருந்த அந்த சூழ்நிலையில ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10:25 பேலேகு என்கிற ஒரு மனுஷனுடைய காலத்தில், அந்த காலத்தில் தான் பூமி பகுக்கப்பட்டதாம். அதாவது நோவா காலத்தில் எல்லாம் ஓர் இடத்தில் தான் ஜலம் இருந்தது. ஆனால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10:25 பேலேகு என்கிற அந்த மனுஷனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டு, அதாவது வகுக்கப்பட்டு, இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறது போல நாடுகள் பிரதேசங்களுக்கு இடையிலே நதிகள் கடல்கள் சமுத்திரங்கள் அப்படி இருக்கிறது. அப்படியாக நீங்க பார்க்கும் பொழுது இந்த செங்கடலை உருவாக்கினதே ஆண்டவர் தான். இந்த செங்கடலை தேவன் உருவாக்கினார் என்று சொன்னால், நாம் ஒருவேளை நம்முடைய பிரச்சனையவே ஆண்டவர் தான் உருவாக்கினார் என்று சொல்ல முடியுமா? இல்ல. நம்முடைய பார்வைக்கு செங்கடல் ஒரு பிரச்சனையாக தோன்றுகிறது, ஆனா அதே செங்கடல் ஆண்டவருடைய பார்வையிலே ஒரு தீர்வாக இருக்கிறது. ஆண்டவருக்கு தெரியும், இந்த ஜனம் புறப்பட்ட பிறகு 600 பிரதானமான ரதங்களை எடுத்துக்கொண்டு பார்வோன் தன்னுடைய சேனை அனைத்தையும் கூட்டிக் கொண்டு இந்த ஜனத்தை பின்தொடர்வான் என்று தெரியும். இந்த ஜனம் சிவந்த சமுத்திரத்தின் ஊடாக நடந்து அதை கடந்து போனது ஒரு பெரிய அற்புதம் தான். ஆனா அதைவிட பெரிய அற்புதம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய திட்டத்தின்படி இந்த தொடர்ந்து வருகிற இந்த 600 பிரதானமான ரதங்களையும் பார்வோனின் சேனையும் அந்த கடலிலே அமிழ்த்த வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். இல்லைன்னு சொல்லியிருந்தா, இந்த செங்கடல் மட்டும் அன்னைக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தா, சிறுவில் ஜனங்கள் எங்க போயிருந்தாலும் எந்த இடத்துல போயிருந்தாலும் இவர்களுடைய ரதங்கள் அவ்வளவு பிரதானமாய் இருந்தபடினால அவர்கள் வேகமாக சீறி சென்று கால்நடையாய் புறப்பட்டு போன அந்த இஸ்ரவேல் ஜனத்தை அடித்து ஒடுக்கி திரும்பமாக அடிமைத்தனத்துக்குள் இழுத்து கொண்டு வந்திருப்பாங்க. என்னை கேட்கிற தேவ ஜனமே, நீ எதை பிரச்சனையாக பார்க்கிறாயோ அதை தேவன் ஒரு தீர்வாக பார்க்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, அது ஆண்டவர் ஒரு தீர்வா பார்க்கிறார். God wants to bring a solution. எல்லாவற்றுக்கும் ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தும்படி. அது என்ன பிரச்சனையாகவும் இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய விசா ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், உங்களுடைய பேப்பர் ஒர்க் பெண்டிங்காக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஹெல்த் கண்டிஷனாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் ஒரே தீர்வாக ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு நேராக கொடுக்கப்பட்ட இந்த வசனத்தை நீங்க அப்படியே உங்க இருதயத்துல, நீங்க எங்க இருந்தாலும் உங்க இருதயத்துல அதை பதித்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். என்னை கேட்கிற தேவ ஜனமே, அது வேலை ஸ்தலமா இருக்கலாம், வீடாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சின்ன டிஸ்பியூட்டா இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், God will definitely settle everything. He will settle every dispute and he will open all doors for you. அற்புதத்தை தேவன் செய்வார். அவர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபடாது என்று யோபின் புஸ்தகம் 42:2 சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்க விசுவாசத்தோட இந்த வார்த்தையை முழு இருதயத்தோட நீங்க நம்புனீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை, ஒரு பெரிய அதிசயத்தை, ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். அப்படியே நீங்க இருக்கிற இடத்துல, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்துல உங்களுடைய கண்களை அப்படியே நீங்க மூடி தேவ சமூகத்துல, ஆண்டவரே, நீர் இன்றைக்கு எனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறீர், இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன், இன்றைக்கு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என் கணவனுடைய வாழ்க்கையில, என் மனைவியுடைய வாழ்க்கையில, எங்க வேலை சூழ்நிலையில, ஆண்டவரே, நீங்க ஒரு அற்புதத்தை செய்ய போகிறீங்க. தேவ ஜனமே, நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் ஓய்வு நாள்லயும் அற்புதம் செய்தார். He has no holiday. God has no holiday. He works even on his holiday. ஆண்டவர் உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய ஒரு வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு நீ விசுவாசத்தோடு கூட நீ இருப்பாய்னு சொன்னால், நான் ஒரு பாடலை பாடி, ஒரு ஆராதனையின் பாடலை ஒன்றை பாடி உங்களை அப்படியே ஆராதனைக்குள்ள நடத்தி நான் சபித்து முடிக்கும்படி விரும்புகிறேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா.

தேவச்சனமே, இன்றைக்கு ஆண்டவர் அனுப்பின வார்த்தையின்படி இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் பெரிய ரட்சிப்பை, பெரிய ரட்சிப்பை நீங்க பார்க்க போறீங்க. நீ சமாதானத்தோட போ, உன் வேண்டுதல் உனக்கு கேட்கப்பட்டது என்று சொல்லி அன்றைக்கு அனுப்பின எங்கள் தேவன் இன்றைக்கும் அன்னவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்குள்ளாக இப்பொழுதே ஒரு நுகத்தை முறிக்கும் அபிஷேகத்தை அனுப்புவீராக. அன்றுவரை சுரைப்பட்டிருக்கிற நிலைமையில் இருந்து புறப்படத்தக்கதாக ஒரு அபிஷேகம் தேவ ஜனங்களுக்குள் கடந்து வரட்டும் அப்பா. அன்றுவரே, நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபடாதப்பா. அன்றுவரே, வல்லமையுள்ள தேவனே, யார் யார் அன்றுவரே தாங்கள் இருக்கிற இடத்தில் இருந்து தங்களுடையவர்களுக்காக, தூரத்தில் இருக்கிற தங்களுடையவர்களுக்காக அன்னவரே கண்ணீரோடு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கும் அற்புதம் செய்யும் ஆண்டவரே. நீர் வரவழைக்கிற, நீர் அழைத்து வரவழைக்கிற தூரமான எவ்விடத்திலும் இருக்கிறவர்களுக்காக வேண்டுகிறோம். வார்த்தை அற்புதத்தை செய்யட்டும் அப்பா. Yes Lord, hallelujah.

தேவச்சனமே, அப்படியே கண்களை மூடுவோமா? உங்களுக்காக ஆண்டவரை நோக்கி நான் ஜெபிக்கப் போகிறேன். பரிசுத்தமுள்ள தேவனே, ஆண்டவரே, சமீபத்திற்கு மாத்திரமல்ல நிதூரத்திற்கும் தேவனாக இருக்கிறபடினால இந்த ஆண்டவரே ப்ரோக்ராமை எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிற அந்த நேரத்தில் உங்களுடைய அன்பின் கரம் அவர்களுக்கு நேராக நீட்டப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, அறைகளுக்குள் இருந்து, அறை வீட்டிலிருந்து, பூட்டப்பட்ட நிலைமையிலிருந்து கேட்கிறவர்களுக்கு கூட உண்டு அல்லவோ ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, குடும்பங்களுக்குள் தெய்வீக சமாதானம் கடந்து வரட்டும் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா. அற்புதங்களை செய்யும்படி உமது கரங்கள் நீட்டப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. நீர் அதிசயமானவைகளை செய்கிறவர் அல்லவோ? ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்றைக்கு இரட்சிப்பை காட்டுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே. உம்முடைய வார்த்தை அனுப்புகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திர வேலை நிலைமையில ஆண்டவரே பிரச்சனையோடு இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாளை தினத்தை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவரே நாளை

0: விசேஷமாக ஜெபிக்கிறேன். எந்த இடத்தில் இருந்தாலும் ஆண்டவரே, அந்த பலவீனம் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த பலவீனங்களை நீக்கி போடுவீராக என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உடைய நாமம் வல்லமையுள்ளது, உடைய நாமம் வல்லமையுள்ளது, அற்புதங்களை செய்யும் அப்பா. நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, பிரிந்து போய் நிலைமையில காணப்படுகிற குடும்பங்களை இணைத்து தருவீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், கதறி அழுகிற ஒரு சகோதரன் எனக்கு காட்டுகிறீங்களே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மனைவியோடு இருக்கிற அந்த பிரச்சனைகளை மாற்றி ஆண்டவரே நீர் அவர்களை இணைத்து தருவீராக என்று சொபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. எல்லா மனுஷ ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, காரியங்களை அகற்றி போடுங்க. அந்த குடும்பத்தில் காணப்படுகிற ஆண்டவரே மனுஷ ஆலோசனைகளை அகற்றி தெய்வீக ஆலோசனைகள் ஆண்டவரே நடத்தி தருவீராக. தொடர்ந்து அற்புதத்தை செய்துவிட்டீர். விசுவாசிக்கிறோம், பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க. இந்த நேரத்திலும் இன்பம் எஃப்எம் நிறைவேற்றி வருகிறீர். பல ஜனங்களுக்கு இவர்களை ஒரு ஆசீர்வாத வாய்க்காலாக, ஆசீர்வாத ஊற்றாக நீர் வைத்திருக்கிறீர் கர்த்தாவே. அன்னவரே, வரும் காலங்களில அன்னவரே உலகம் எங்கிலும் அன்னவரே அருமை சகோதரனை நீ கொண்டு சென்று ஒரு ஹீலிங் எவாஞ்சலிஸ்டா நீங்க பயன்படுத்த போறீங்க. நன்றி அப்பா. அன்னவரே, சோதரம் பெரிய பெரிய வாசல்களை திறந்து தர போறீங்க. நன்றி கர்த்தாவே. அன்னவரே, உங்க நாம மகிமைப்படும் நியமிப்பீராக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவரே, ஊழியர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் ஊழியர்களின் எல்லைகள் விரிவாகும்படி சொபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, இந்த ஆண்டு ஒரு ரகபோத்தின் ஆண்டா இருப்பதாக நீ சொபிக்கிறேன். நன்றி கர்த்தாவே, சோத்திரம் தகப்பனே. அன்றவரை விசேஷமாக அன்றவரை அநேக சேலஞ்சஸ் மத்தியில, அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில அன்றவரை பயத்தோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள் அன்றவரை ஒரு பெரிய விடுதலைக்குள் நடத்தப்படுவார்களாக. நன்றி ஆண்டவரை, சோத்திரம் கர்த்தாவே. அன்றவரை, இயர் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்டா இருக்கட்டும். நீங்க சொன்னவைகளும் அந்த ஜனத்திற்கு நிறைவேறட்டும் கர்த்தாவே. நாம மகிமைப்படும்படி சொபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உன் கருத்தில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் சொபிக்கிறோம் தகப்பனே. ஆமென்.
1: ஆமென். ஆமென். வண்டர்ஃபுல் பாஸ்டர், ரொம்ப அருமையாக இருந்தது. நிச்சயம் அநேகர் தொடப்பட்டிருக்கிறார்கள், அதில் எந்த விதமான சந்தேகமும் எனக்கு இல்லை. அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை தயவு செய்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் எழுத வேண்டிய இமெயில் முகவர் inbamfm@gmail.com, inbamfm@gmail.com. பாஸ்டர், இன்றைக்கும் உங்கள் நேரத்தை எடுத்து நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த காரியங்களையும் கர்த்தர் உங்கள் இருதயத்தில் கொடுத்த வார்த்தைகளையும் எங்களோடு பேசினீர்கள். ஸோ இயேசுவின் இன்பம் ஊழியங்கள் சார்பாகவும், இன்பம் எஃப்எம் நேயர்கள் சார்பாகவும், இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ வெரி மச்.
0: நானும் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நிச்சயமாக இந்த ஊழியம் இன்னும் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாத வாய்க்காலாக, வாழ்க்கையில அவர்களுக்கு தேவையான ஒரு பாலமாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தர்கள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். உலகம் எங்கிலும் உங்க வார்த்தைகளை இப்போ உங்க மூலமா, அந்த ஊழியத்தின் மூலமா வார்த்தைகள் அனுப்புறீங்க. அடுத்த ஆண்டவர் உங்களை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல போகிறார். நாம் மேம்படுத்துவோம். தேங்க்யூ.
1: தேங்க்யூ வெரி மச். அன்பு நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இதை தொடர்ந்து அற்புதமான நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. மீண்டும் இன்னொரு காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற அற்புதமான நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்துல இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். God bless you.
2: சங்கீதம் 24. பூமியும் அதன் நிறைவும், உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபின்

யாக்கோபு எனும் சந்ததி. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. வாசிக்கப்பட்டது சங்கீதம் 20.

துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் உங்கள் இன்பம் எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மின்னும் நட்சத்திரங்களில் உங்கள் ஹைமா. டியர் லிஸ்னர்ஸ், எப்படி இருக்கீங்க? திரும்பவும் உங்களை இந்த மின்னும் நட்சத்திரங்களில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை கேட்டுட்ருக்கிற நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் தேவன் உங்களை அதிகமாக ஆசீர்வதித்துட்ருக்காங்க அப்படின்னு நம்புகிறோம். இந்த நாட்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமான நாட்களாக இருக்கும். இன்றைக்கி கூட இந்த மின்னும் நட்சத்திரங்களில் ரொம்ப அழகான ஒரு மிஷினரியோட நான் உங்களை மீட் பண்ணியிருக்கிறேன். யார் இந்த மிஷினரி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சாங் கேட்கலாம். சாங்க்கு அப்புறமா தொடர்ந்து இந்த மிஷினரியுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, அநேக பிரச்சனைகளை நம்ம சந்தித்துட்ருக்குறோம் ஒவ்வொரு நாளும். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எல்கேஜி குழந்தைய நீங்கள் கேட்டிங்கனாலே இப்போ அவங்க சொல்லுவாங்க, எனக்கு எக்ஸாம் இருக்குது, நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த நாட்களில் நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கலாம், தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறது என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தேவன்ட எதிர்பார்ப்பை எப்படி நம்ம பூர்த்தி செய்ய முடியும்? கிறிஸ்மஸ் நாட்களில் அதிகமாக தேவனை குறித்து நம்ம தியானித்துட்ருக்குறோம், இயேசுவை குறித்து தியானித்துட்ருக்குறோம். அதனால் இந்த நாட்களில் எப்படி தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும், எப்படி தேவனை சந்தோஷப்படுத்த முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு அழகான சாங் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் வித் இன்பம் எஃப்எம், துன்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி.

துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் உங்கள் இன்பம் எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மின்னும் நட்சத்திரங்களில் உங்கள் ஹைமா. லிஸ்னர்ஸ், நான் முன்னாடியே சொன்னது மாதிரி கிறிஸ்மஸ் நாட்களில் இருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு நம்புகிறோம். இந்த நாட்களில் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எதற்காக தேவன் நம்ம இந்த உலகத்திலே படைத்தார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் பார்க்குற நேரத்தில் தேவன் நமக்காக எல்லாவற்றையும் படைத்தார். முதலாவது பார்த்தீங்கன்னா, அழகாக ஒளியை படைத்தார். இந்த உலகத்தில் இருளாக இருந்த இந்த உலகத்தில் ஒளியை அவர் படைத்தார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, மிருகங்களை படைத்தார். அழகாக பேர்ட்ஸை படைச்சிருக்காங்க. அநேக காரியங்களை நமக்காக வைத்திருக்கிறாங்க. மவுண்டன்ஸ் இருக்குது, ரிவர்ஸ் இருக்குது. இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேவன் எல்லாவற்றையும் முதலாவது படைத்தார். இறுதியாக தான் பார்த்தீங்கன்னா, மனிதனை தேவன் படைத்தார். தேவனுடைய படைப்பின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அவருடைய இருதயத்தில் எப்பொழுதும் இருந்த ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் படைக்கிற இந்த மனிதன் சந்தோஷமாக இருக்கணும், அவன் என்னோடு கூட எப்பவும் பேசுகிற ஒரு மனிதனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய நோக்கமாக இருந்தது. ஆரம்ப காலத்தில் தேவன் இந்த உலகத்தை படைத்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, தேவன் அழகாக இந்த மனிதனை படைத்து ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் இந்த மனிதனோடு கூட பேசுவாராம். எவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்களேன். ஒவ்வொரு நாள் சாயங்கால நேரத்துலையும் சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த உலகத்திற்கு வந்து அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்து அந்த மனிதனோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசினாராம். ஆதாமோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசினார். ஏவாளோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசினார். என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். அவங்களுக்கு பேசுறதுக்கு என்ன இருந்திருக்கும்? இன்னைக்கு நீ என்ன பண்ண, இன்னைக்கு நாள் உனக்கு எப்படி இருந்து, இப்படி தான் ஆண்டவர் வந்து அந்த மனிதனோடு கூட பேசியிருப்பார். இந்த நாட்கள்லையும் கூட தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறது அது மட்டும்தான். நம்ம வந்து தேவனோடு கூட பேசுகிற ஒரு நபராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நம்ம அந்த தேவன்ட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்துட்டுருக்குறோமா அப்படிங்கிறதை யோசித்து பார்க்கணும். அநேக நேரங்களில் நம்ம வந்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம மறந்து விடுகிறோம். ரொம்ப பிஸி ஷெட்யூலில் இருக்கிறோம். அதனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கூட நம்ம மறந்து விடுகிறோம். ஆனால் தேவன் ஒவ்வொரு நாளும் ரொம்ப ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய மகன் என்னோடு கூட பேசுவானா, என்னுடைய மகள் என்னோடு கூட பேசுவாளா அப்படின்னு ஆண்டவர் வந்து ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போடு அவர் வந்து காத்து கொண்டிருக்கிறார். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் தேவனோடு பேசுகிறவர்களாக இருக்கணும். நமக்கு கூட ஆசை தான், இல்லை? ஆண்டவரோடு கூட பேசணும். எல்லாருக்குமே ஆசை தான், நான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும், ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும் அப்படின்னு நமக்கு ரொம்ப பெரிய ஆசை இருக்குது. ஆனால் அநேக காரியங்கள் இதை தடுக்கிறதா இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்முடைய வேலைகள் ஒருவேளை இதுக்கு தடையாக இருக்கலாம். ரொம்ப பிஸியாக இருப்போம். காலையில் 6:00 கிளம்பி வேலைக்கு போகணும். அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா 9:00 தான் வீட்டுக்கு வருவோம். அதுக்கப்புறமா விமன் பார்த்தீங்கன்னா குக் பண்ணணும், பிள்ளைகளை கவனிக்கணும். அதுக்கப்புறமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்பவும் படுக்க ரொம்ப லேட் ஆயிரும். நம்ம வந்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல் விட்டு விடுகிறோம். இன்னும் மென் பார்த்தீங்கன்னா, அவங்களும் காலையில் எழும்பி வேலைக்கு போகிறாங்க. ரொம்ப ஆஃபீஸில் நிறைய டென்ஷன், பாஸால டென்ஷன், பல காரியங்களை நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் சந்திக்கிறோம். ஈவினிங் வந்தோன்னா அந்த ஆஃபீஸ் ஒர்க்கே ஈவினிங்கும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் இதை பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் நம்ம வந்து இந்த ஒர்க்குக்கு வந்து நிறைய நேரத்தை கொடுக்குறோம். நம்ம இந்த உலகத்தில் நம்ம செய்கிற அந்த வேலைக்கு நம்ம அதிகமான நேரத்தை கொடுக்குறோம். அந்த ஆஃபீஸ் டென்ஷன் கூட ஒருவேளை நம்மளை வந்து தேவனுடைய பாதத்தில் அமர்றதுக்கு ஒரு தடையாக இருக்கலாம். இப்படி அநேக தடைகள். இன்னும் சின்ன குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் இருக்குது, நான் படிக்கணும், எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் 12th படிக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா, டியூஷன், காலையிலே டியூஷனுக்கு போகிறாங்க, ஈவினிங் டியூஷன், ஃபுல்லாக டியூஷன் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் அவங்களுக்கு இருக்குது. இன்னும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, செமஸ்டர் எக்ஸாம்ஸ் இருக்குது, செமஸ்டர் ஒவ்வொரு நாளைக்கும் அசைன்மெண்ட்ஸ் இருக்குது. இப்படி பல காரியங்களை நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம். அநேக நேரங்களில் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுக்காமல் விட்டு விடுகிறோம். அதனால் ஆனால் நம்மை படைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அவரோடு கூட பேச வேண்டும் அப்படிங்கிறது தான்.
பல காரியங்கள் நம்மளை வந்து தடை பண்ணி கொண்டிருக்கிறது. இதுக்கு எல்லாமே ஒரு பேசிக் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த காரியங்கள் நம்ம கிட்ட வருகிற நேரத்தில், இந்த ஆஃபீஸ் டென்ஷன், ஸ்கூல் எக்ஸாம்ஸோட டென்ஷன் எல்லாம் வருகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம முட்டி போடுவோம். ஆனால் இந்த ஞாபகங்கள் வந்துட்டே இருக்கும். இந்த நம்ம டென்ஷன் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வருத்தத்தை நமக்கு கொடுக்கும், சமாதானத்தை நம்ம இழக்க பண்ணிவிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, வருத்தமாகவே இருப்போம் எப்போவும். டென்ஷன், ஆஃபீஸ் டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக இருப்போம். இல்லை ஸ்கூலில் நாளைக்கு போனால் என்னோட மேம் என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற அந்த டென்ஷனில் குழந்தைங்க வந்து வருத்தமாக இருப்பாங்க. காலேஜ் பசங்க பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்குது, எக்ஸாம்ஸ் கூட மேனேஜ் பண்ணிடலாம், ப்ராக்டிக்கல்ஸ் இருக்குது, நாளைக்கு லேபுக்கு போனால் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தமாக இருப்பாங்க. ஜெபிக்கிற நேரத்தில் கூட இந்த வருத்தம் வந்து நம்ம இருதயத்தை மூடிக்கொள்ளும். தேவனோடு கூட பேச விடாமல் இந்த வருத்தம் வந்து நம்முடைய இருதயத்தை மூடிவிடும். ஆனால் வேதத்தில் பார்த்தோன்னா, ரொம்ப அழகான ஒரு நபரை குறித்து இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிஷினரியுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். இந்த வேதத்தில் ஒரு நபரை குறித்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவர் வந்து பவுல் அப்படிங்கிற ஒரு மனிதர். இவருடைய பழைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுல். இவர் வந்து தேவனை சந்தித்ததுக்கு அப்புறமா இவருடைய பெயர் பவுல் அப்படின்னு மாற்றிட்டாங்க. சவுல் அப்படிங்கிற பெயர் வந்து பவுல் அப்படிங்கிறதா மாறிடுச்சு. இவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து தேவனை குறித்து அறியாமல் வாழ்ந்த காலங்கள் உண்டு. அதுக்கப்புறமா இவர் வந்து ஒரு நாளைக்கு தமஸ்கோவுக்கு போகிற நேரத்தில் தேவன் இவரை சந்தித்தார். தமஸ்கோவுக்கு எதுக்காக போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை துன்பப்படுத்துகிறதற்காக தான் இவர் வந்து தமஸ்கோவுக்கு போயிட்டுருந்தார். அந்த நேரத்தில் தேவன் அவரை சந்தித்தார். இவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் வந்துட்டுருக்கு. ஸ்டே டியூன்ட் வித் இன்பம் எஃப்எம், துன்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி.

துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் உங்கள் இன்பம் எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மின்னும் நட்சத்திரங்களில் உங்கள் ஹைமா. லிஸ்னர்ஸ், ரொம்ப அழகான ஒரு சாங் கேட்டீங்க. இந்த சாங் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். தொடர்ந்து இன்னைக்கு நம்ம வந்து எப்படி சந்தோஷமாக இருக்கலாம், கிறிஸ்மஸ் நாட்களில் இருக்கிறோம், எப்படி சந்தோஷமாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையை எப்படி நம்ம மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். வேதத்துலேருந்து ஒரு நபரை குறித்து உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அவங்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவுல். இவர் வந்து புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அநேக புத்தகங்களை எழுதினது இந்த பவுல் தான். இவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவர் வந்து அதிகமாக கற்ற ஒரு மனிதர். கமாலியல் அப்படிங்கிற ஒரு ஒரு ஒருவருக்கு கீழே இருந்து அவர் வந்து அதிகமாக கல்வியிலே கற்று தேர்ந்த ஒரு நபராக இருந்தார். அது மட்டும் இல்லை, அவர் வந்து ரொம்ப செல்வந்தராக இருந்தார் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அவரோட அப்பா வந்து நிறைய ஷிப்புக்கு ஓனராக இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதனால் இவர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு மனிதராக, அந்த சொசைட்டியில் ஒரு பெரிய மனிதராக அவர் இருந்தார். ஆனால் இவர் வந்து தேவனை குறித்து அறியாத ஒரு நபராக இருந்தார். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் துன்பப்படுத்துகிறவராக காணப்பட்டார். என்ன பண்ணார்னா அநேக இடங்களுக்கு போய் அங்கே இருக்கிற கிறிஸ்தவங்க எல்லாரையும் அழிக்கிற ஒரு வேலையை தான் அவர் செய்துட்டு இருந்தார். ஒரு நாளைக்கு அதே மாதிரி தான் தமஸ்குவுக்கு போகிற நேரத்தில் தேவன் அவரை சந்தித்தார். தேவனுடைய சத்தத்தை வந்து பவுல் கேட்டார். அந்த நேரத்தில் அவர் ஆண்டவரை பார்த்து கேட்ட ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அப்படின்னு அவர் அந்த நேரத்தில் கேட்டார். அந்த நாளிலே தேவன் அவரை சந்தித்தார், அவரை தம்முடைய ஊழியக்காரராக அந்த நாளிலே மாற்றினார். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பவுல் அநேக சபைகளுக்கு அநேக இடங்களுக்கு போய் கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லை, அந்த நாட்களில் இருந்த சபைகளுக்கு அநேக லெட்டர்ஸை வந்து அவர் எழுதினார். மோஸ்ட் ஆஃப் த லெட்டர்ஸ் எப்போ அவர் எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறையில் இருந்த நேரத்தில் தான் அவர் எழுதினார். ஆனால் அவர் எழுதுகிற நேரத்தில் எல்லாம் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருங்கள் அப்படிங்கிறது தான். கிறிஸ்துவின்டைய பிறப்பில் கூட அந்த தேவதூதன் சொன்ன காரியம் என்னென்னா பயப்படாதிருங்கள் அப்படின்னு தான் சொன்னார். பயம் இல்லைனாலே நமக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும். இந்த பவுல் கூட சபைகளுக்கு நிரூபங்களை எழுதுகிற நேரத்தில் அவர் சொல்லுகிற காரியம் என்னென்னா நீங்கள் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாயிருங்கள். திரும்பவும் திரும்பவும் இதே தான் பவுல் சொல்லிகிட்டே இருக்காங்க. பிலிப்பியர் 4:4 பார்த்தீங்கன்னா பவுல் சொல்கிறாரு, சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் மறந்துடுங்க, ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜெபங்கள்னால தேவனுக்கு அதை தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிலிப்பியர் 4:4 பார்த்தீங்கன்னா இதை தான் பவுல் வந்து சொல்லி இருக்கிறாங்க, நீங்க சந்தோஷமா இருக்கணும், அதுதான் தேவனுடைய சித்தம் அப்படின்னு. அப்போஸ்தலர்ல கூட நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 14:4 பாத்தீங்கன்னா இந்த பவுல் வந்து அடிக்கப்படுகிறார். அப்போஸ்தலர் 14:19 வசனம் பாருங்கள். அநேகர் வந்து அவரை வந்து அடிக்கிறாங்க, அவரை வந்து கொலை பண்ணுற அளவுக்கு அவர் வந்து கல் எறியப்படுகிறார், அவர் வந்து அடிக்கப்படுகிறார். அப்போஸ்தலர் 19:19 வசனத்தில் இது இருக்குது. பவுல் வந்து அவ்வளவு அதிகமாக அடிக்கப்படுகிறார். பார்க்குறவங்க சீஷர்கள் எல்லாம் என்ன நினைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து மரித்து போனார் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அவரை வந்து கல்லால் எரிந்து அடித்து அந்த ஊருக்கு வெளியில் இழுத்து கொண்டு வந்து போட்டாங்களாம். இவர் மரித்து போயிட்டார் அப்படின்னு நினச்சி தான் அவரை இழுத்து கொண்டு வந்து அந்த ஊருக்கு வெளியில் போட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல தேவன் அவருக்கு பெலத்தை கொடுத்தார். அந்த இடத்துலேருந்து எழும்பி அவர் வந்து திரும்பவும் போய் உடனே அவர் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தார். அந்த நேரத்துலையும் அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாயிருங்கள் அப்படின்னு தான் சொல்கிறார். 21 வசனத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை அவர் வந்து அறிவித்தார். அது மட்டும் இல்லை, அவங்களே வந்து திடப்படுத்தினாராம். அவருக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த பவுல்டே வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் சந்தித்த பிரச்சனைகளை விட அவர் வந்து எல்லாம் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து அவர் திடப்படுத்துகிற ஒரு ஊழியத்தை தான் செய்தார். அவர் எப்பவுமே சொல்கிற ஒரு காரியம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நம்ம வந்து எப்பவுமே ஒன்று ஞாபகம் வச்சுருக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல, நம்ம வந்து கிறிஸ்துவுக்குரியவர்கள். நம்முடைய வாழ்க்கை வந்து இந்த உலகத்தோடு முடிந்து போகிற ஒரு வாழ்க்கை கிடையாது.
தேவன் நம்மை ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்காக தான் நம்மளை வந்து தேவன் வந்து அழைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும், ஆனால் அதுக்கப்புறமா நம்ம வந்து கிறிஸ்துவோடு கூட சந்தோஷமாக இருக்க போகிறோம். அதனால் இந்த உலகத்தில் தேவன் நம்ம வைத்திருக்கிற நாட்களில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கணும். இந்த தேவன் நமக்கு ஒருவேளை ஒரு வேலையை கொடுத்துருக்கலாம், குழந்தைகளை கொடுத்துருக்கலாம், குடும்பத்தை கொடுத்துருக்கலாம், எல்லாவற்றுக்காகவும் நம்ம வந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறவர்களாக இருக்கணும். பிரச்சனைகள் வருகிற போது எதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். என்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்கு, எனக்கே வியாதி இருக்கு, நான் எப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும் அப்படிங்கிற கேள்வி நம்முடைய மனதில் வரும். ஆனால் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும், எப்பவும் ஸ்தோத்திரிக்கிறவர்களாக இருக்கணும், அது மட்டும் இல்லை சந்தோஷமாக இருக்கிறவங்களாக இருக்கணும், எப்பவும் நம்முடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். எப்படி இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு அழகான சாங் வந்துட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம், துன்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி.

துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் உங்கள் இன்பம் எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மின்னும் நட்சத்திரங்களில் உங்கள் ஹைமா. லிஸ்னஸ், ஒரு சாங் கேட்டுட்டு வந்திருக்கீங்க. இந்த நேரத்தில் கூட நம்ம எதை பற்றி பேசிகிட்ருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான். பிலிப்பியர் 4:6 உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு பவுல் எழுதியிருக்கிறாங்க. இதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எதுக்குமே கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். கவலைப்படுகிறதுனால நம்ம வந்து எதையுமே பண்ண முடியாது, எந்த நம்மளால் எதையுமே யோசிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு போயிடுவோம். அதனால் நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட அந்த நேரத்தில் நம்ம தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். சிச்சுவேஷன்ஸ் வந்து பார்க்குற நேரத்தில் ரொம்ப கஷ்டமானதாக தான் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் என்ன பண்ணுங்க, உங்கள் ரூமுக்குள்ளே போய் ரூம் அடைச்சிட்டு சத்தமாக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிஜமாகவே சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படி செய்த நேரத்தில் தேவன் அநேக சிச்சுவேஷன்ஸ் அப்படியே தலைகீழாக மாற்றி இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம எப்போவுமே என்ன நினைப்போம்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்களை தான் ஆண்டவரால் பண்ண முடியும், இந்த சிச்சுவேஷனில் எல்லாம் ஆண்டவர் எதுவுமே பண்ண முடியாது. சிலவங்க சொல்லது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், கடவுளே வந்தால் கூட இதில் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம ஆராதிக்கிற தேவனால் கூடாத காரியம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நீங்கள் எதை கேட்டாலும் அவர் வந்து உங்களுக்கு பதிலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுடைய சிச்சுவேஷன்ஸ் எவ்வளவு வேர்ஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், முழங்காலில் நின்று தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் நான் இருக்கேன், ஆனாலும் நான் உண்மை ஸ்தோத்திரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஆண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நான் உண்மை ஸ்தோத்திரிப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே அப்படியே தலைகீழாக மாறுவதை நீங்கள் பார்க்க முடியும். கண்டிப்பாக இதை தேவன் உங்களுக்கு செய்வார். அதனால் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் முழங்காலில் நின்று தேவனை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் பிஸ்னஸில் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, பெரிய லாஸ் நாளைக்கு நான் பெரிய லாஸை சந்திப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் முழங்காலில் நின்று நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய பிஸ்னஸை என்னை கையில் கொடுத்தது நீங்கள் தான், என்னுடைய ஊழியத்தை என் கையில் கொடுத்தது நீங்கள் தான். நான் இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனை சந்தித்து கொண்டிருக்கிறேன், ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நான் உங்களை ஸ்தோத்திரிப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள். எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் ஆண்டவரை பார்த்து நீங்கள் கேள்வியே கேட்காதீங்க. ஆண்டவரே, நான் எதுக்காக இப்படி ஒரு சிச்சுவேஷனை சந்திக்கணும், நான் எதுக்காக, நீங்கள் தானே இதை என் கையில் கொடுத்தீங்க, நான் எதுக்காக இப்படி அவமானப்படணும் அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. எல்லா சூழ்நிலைகள்லையும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். தேவன் அப்படியே உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். பவுல் கூட தான் சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றுக்குமே கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா எல்லாமே தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. இந்த உலகத்தை படைத்த தேவன் அவர் எவ்வளோ பெரியவர் பாருங்களேன். நம்ம நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த உலகம் எப்படி சுற்றிட்டுருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம வந்து இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்லுவீங்க, நான் பூமியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. என்னோடய சேர் வந்து பூமியில் ரெஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு. ஆனால் இந்த உலகம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன், அது தன்னாலே அதனுடைய ஆக்சஸில் வந்து அது சுற்றிட்டே இருக்குது. உலகத்தை வந்து கையில் ஏந்தி கொண்டிருக்கிறது தேவன் தான். அவரால் இதையே பண்ண முடியும்னா, இந்த உலகத்தை அதனுடைய ஆக்சஸில் சுத்த பண்ண முடியும்னா, இவ்வளவு பெரிய பிளானட்ஸை ஒன்றுக்கு ஒன்று மோதாமல் இவ்வளோ அழகாக சுத்த வைக்க முடியும்னா, உங்களுடைய பிரச்சனைகள் அவருக்கு பெருசா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன். அவருக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்ம செய்கிற தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தேவனை நோக்கி பார்க்கறது கிடையாது. எதையுமே தேவனிடம் நம்ம கொண்டு போகிறதே கிடையாது. பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நம்மளே சுமந்துக்கிறோம். நான் வந்து இந்த பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட கொடுக்க மாட்டேன், நானே சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்னு அநேக நேரங்களில் நம்ம நினைக்கிறோம். அதுதான் நம்ம பண்ணுற தப்பு. ஒருவேளை ஹெல்த் இஷ்யூஸாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸில் பிரச்சனை எதாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கொண்டு போங்க. அதை எதையுமே நீங்கள் சுமக்க தேவையில்லை. அவர் உங்களுக்காக தான், உங்களுடைய பிரச்சனைகளுக்காக தான் அவர் வந்து சிலுவையில் அவர் அவ்வளோ பெரிய சிலுவையை சுமந்தார். உங்களுடைய எல்லா பிரச்சனையையும் அவர் வந்து சிலுவையில்
சுமந்து முடிச்சாச்சு. இனிமே நீங்க எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு போயிருங்க. ஒருவேளை யாராவது உங்களை திட்டினாலும் நீங்க அதை ஆண்டவர்கிட்ட கொண்டு போங்க. ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறேன், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேளுங்க. என்னோட பாஸ் என்ன திட்டுறாங்க, நான் என்ன பண்ண முடியும், நான் உண்மையா இருக்கிறேனே, ஆனாலும் நான் இந்த சூழ்நிலையை சந்திக்கிறேன். தேவன் உங்களை கவனிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் அவருடைய முகத்தை மறைத்து கொள்கிற தேவனே கிடையாது. நீங்க அவருக்கு உண்மையா இருக்கும் போது அவர் உங்களை கனப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அதனால இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய எல்லா சிச்சுவேஷன்ஸையும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொண்டு போக வேண்டும். ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் நான் ஜெபம் பண்ணுவேன், வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் சர்ச்சுக்கு போவேன், வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் வோர்ஷிப் பண்ணுவேன் அப்படிங்கிறது கிடையாது. தினமும் ஒரு நேரத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. எப்போ எனக்கு நேரம் கிடைச்சாலும் நான் தேவனை ஸ்தோத்திரிப்பேன். ஒரு நாள் கூட நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. தேவன் நமக்கு ரொம்ப கிருபையாக ஒவ்வொரு நாளையும் நம்முடைய வாழ்க்கையிலே கூட்டி தந்து கொண்டே இருக்கிறார். யோசிச்சு பாருங்கிறேன், அநேகர் இந்த உலகத்திலே கிடையாது, ஜீவனுள்ள மனிதர்கள் வாழ்கிற இந்த உலகத்தில் அநேகர் இன்னைக்கு கிடையாது. பாருங்க, மரித்து போயாச்சுன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியாது. அதனால தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிற ஒவ்வொரு நாளும் நம்ம அவருக்கு வந்து நன்றி உள்ளவர்களாக இருக்கணும், அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். எல்லா சிச்சுவேஷன்ஸையும் நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் கொண்டு போகணும். அதுதான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை உங்கள் பாஸ் வந்து உங்களை ரொம்ப ப்ரைஸ் பண்ணிட்டாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இன்னைக்கு நீங்கள் எனக்கு என்னோட பாஸ் வந்து என்ன ப்ரைஸ் பண்ணாங்க, நான் அந்த கனத்தை உமக்கு செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க தான் எனக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க, எல்லா கனத்தையும் நான் உங்களுக்கு தான் செலுத்துறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணீங்கன்னா கூட உடனே ஆண்டவர்கிட்ட போங்க. ஆண்டவரே, இந்த சிச்சுவேஷனை நான் உங்க கரத்துல கொடுத்துட்டேன், இனிமேல் இது என்னுடைய பிரச்சனை அல்ல, இது உங்களோட பிரச்சனை தான் அப்படின்னு எல்லாத்தையுமே ஆண்டவர்கிட்ட கொடுங்க. உங்க மனசுல எந்த பிரச்சனையுமே இருக்காது. இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். இது ரொம்ப கஷ்டம்தான். நம்ம வந்து சந்தோஷப்படுறது வந்து நம்ம கையில தான் இருக்கு. யாருமே இன்னொருத்தங்க வந்து என்ன சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வைத்து கொள்றதும் உங்க வாழ்க்கையை சோகத்துக்குள்ள கொண்டு போறதும் உங்க கையில தான் இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை உங்க கரத்துல இருக்கு. அதை எப்படி வேணாலும் உங்களால மாத்த முடியும். எப்பவுமே தோல்வியை பத்தியே நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது, எல்லாமே ஃபெயிலியராகவே இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டுட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், நம்முடைய வாழ்க்கை ரொம்ப வருத்தமான வாழ்க்கையாக போயிட்டு இருக்கும். தோல்விகளை சந்தித்தா கூட இல்லை, என்னுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார், இந்த சூழ்நிலைகளை மாற்ற என்னுடைய தேவனால் முடியும் அப்படின்னு பாசிட்டிவாக பேசி பாருங்களேன். எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிற தேவன் உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவார். அது மட்டும் இல்லை, உங்களுடைய இருதயத்துக்குள்ள நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சந்தோஷத்தை அவர் வைப்பார். அந்த சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தினால தேவன் உங்களுடைய இருதயத்தை நிரப்புவார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கணும். நான் வருத்தமாகவே இருக்க மாட்டேன், எப்பவும் நான் இப்படி சோகமாக இருக்க மாட்டேன், நான் எப்பவும் சந்தோஷமாக இருப்பேன். கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார், ஜீவனுள்ள தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், அதனால் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் ஒரு டிசிஷன் எடுங்க. அது மட்டும் இல்லை, தினமும் தேவனை ஸ்தோத்துறீங்க. எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன்ப்பா, நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன், இதை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுங்கள். கஷ்டம்தான், பிரச்சனைகள் வரும்போது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி தேவன் உங்களை அளவில்லாத ஒரு சந்தோஷத்தினால தேவன் உங்களை நிரப்புவார். அதனால் இந்த நாளில் நம்ம பண்ணலாமா, எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் ஆண்டவரை வந்து இந்த நாள்லேருந்து நம்ம ஸ்தோத்திரிக்க போகிறோம், நம்ம தேவனை துதிக்க போகிறோம். தேவனை துதிக்கிற நேரத்தில், தேவனை ஸ்தோத்திரிக்கிற நேரத்தில் ஆண்டவர் வந்து நம்மை இந்த உலகத்தில் இல்லாத ஒரு அளவுக்கு தேவனுடைய சந்தோஷத்தினால நம்முடைய இருதயத்தை அவர் நிரப்புவார். தொடர்ந்து ஒரு பாட்டை கேட்க போகிறோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு எந்த மிஷினரியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம், துன்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி.

துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் உங்கள் இன்பம் எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மின்னும் நட்சத்திரங்களில் உங்கள் ஹைமா. டியர் லிஸ்னர்ஸ், இப்போ நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை கேட்டதுக்கப்புறம், இன்னைக்கு மின்னும் நட்சத்திரங்களை கேட்டதுக்கப்புறம், நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலேயே தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார். இதை கேட்டுட்ருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தங்களுக்காகவும் ஜெபிக்க போகிறோம். அந்த தேவன் நிச்சயமாக இதை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். நீங்கள் அதை நிச்சயமாக பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி கூட ரொம்ப அழகான ஒரு மிஷினரியுடைய வாழ்க்கையை தான் பார்க்க போகிறோம். இந்த மிஷினரி பார்த்திங்கன்னா, அநேக மிஷினரிகளை கடந்த நாட்களில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். எப்படி அவங்க தேவனுக்காக ஊழியம் செய்தாங்க, அவங்களோட லக்ஷூரியஸான வாழ்க்கையெல்லாம் எப்படி அவங்க ஒதுக்கி வைத்து விட்டு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த நேரத்தில் கூட ரொம்ப அழகான ஒரு மிஷினரியை பார்க்க போகிறோம். இந்த மிஷினரியோட வாழ்க்கையை பார்த்திங்கன்னா, இவரோட தாத்தா கூட தேவனுக்காக ஊழியம் செய்த ஒரு நபராக இருந்தார். இங்கிலாண்டில் யார்க்ஷையர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இவங்க பிறந்தாங்க. இவருடைய தாத்தா பார்த்திங்கன்னா, அவர் வந்து ரொம்ப விசுவாசம் உள்ள ஒரு மனிதனாக இருந்தார். தேவன் மேலே அளவில்லாத விசுவாசம் உள்ளவராக இருந்தார். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணுவாராம். கிறிஸ்துவனுடைய வேதத்தை அவர் அதிகமாக கற்றிருந்ததால் அங்கே இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் இந்த வேதத்தின் அடிப்படையில் நிறைய உபதேசங்களை கொடுக்கிற ஒரு மனிதராக இருந்தார். என்னுடைய சின்ன வயசில் கூட பார்த்திங்கன்னா, நீங்கள் கூட இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. வில்லேஜஸில் வாழ்கிறவங்களுக்கு தெரியும், அப்படியே நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தோம்னாலே வயசான தாத்தா ஆப்போசிட்ல வந்தாங்கன்னா ஒன்னு சொல்லுவாங்க, நல்லா சாப்பிடுமா, என்ன நீ சாப்பிடாம இருக்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படியே நம்ம நடந்து போய் நம்ம போக வேண்டிய இடத்தை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய அட்வைசஸ் நம்ம கேட்போம். அதே மாதிரிதான் இந்த மிஷினரியுடைய தாத்தா கூட அநேகருக்கு வேதத்தின் அடிப்படையில அட்வைஸ் கொடுக்கிற ஒரு மனிதராக இருந்தார். அது மட்டும் இல்ல, அவர் தேவனுக்காக ஊழியம் செய்கிற ஒரு மனிதராகவும் இருந்தார். அநேகருக்கு கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து அவர் அறிவித்தாராம். இவருடைய மகன், இந்த நம்ம பார்க்க போகிற மிஷினரியுடைய அப்பாவோட பேர் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ். இவர் கூட தேவனுடைய ஊழியத்தை செய்தார். அவருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்மசிஸ்டாக இருந்தார், ஒரு மருந்து கடை வைத்திருந்தார். அதுவும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட வீடு ரொம்ப சின்ன வீடாக இருந்தது. வீட்டினுடைய ஒரு போர்ஷனில் அவங்க வந்து இந்த மருந்து கடையை வைத்திருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டோர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நாட்களில் சின்ன அளவில் அவங்க வந்து ஒரு மருந்து கடையை வைத்திருந்தாங்க. ஆனால் இந்த வேலையை செய்தால் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃப்ரீ டைமில் அநேக இடங்களுக்கு போய் அவங்க வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு வேலையும் செய்தாங்க. பிரசங்கங்களை ஆயத்தப்படுத்தி அதுக்கப்புறமா ஒவ்வொரு இடங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு மனிதராக இருந்தார். இவரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்க. அவங்களோட பேர் அமேலியா. இந்த அமேலியா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜேம்ஸ் அப்படிங்கிறவங்க பிரசங்கங்களை ரெடி பண்ணுற அந்த நேரத்தில் அமேலியா பக்கத்தில் போய் உட்காந்து அதெல்லாம் எழுதி கொடுப்பாங்களாம். ஜேம்ஸ் வந்து டிக்டேட் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் இந்த அமேலியா வந்து அதெல்லாம் எழுதி அழகாக ஒரு மெசேஜாக ஒரு செய்தியாக அதை கன்வெர்ட் பண்ணி அவங்க கையில் கொடுப்பாங்களாம். இப்படி அந்த ஊழியத்துக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணுற ஒரு பெண்ணாக இவங்க காணப்பட்டாங்க. ஜேம்ஸ் வந்து அநேக மனிதர்களுக்கு, அநேக ஊர்களுக்கு போய் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. அவங்க வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற நிறைய இடங்களுக்கு போய் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு மனிதராக இருந்தார். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப உற்சாகமாக தேவனுக்காக ஊழியம் செய்தாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க வீட்டில் வர்றவங்களுக்கு கூட இவங்க வந்து தேவனுடைய அன்பை சொன்னாங்க. இந்த மருந்து வாங்க வர்ற ஒவ்வொருத்தங்களுக்கும் இவங்க வந்து தேவனுடைய அன்பை அவங்க சொன்னாங்க. இப்படியே இவங்களுடைய நாட்கள் போயிட்டு இருந்தது. ஒரு நாளைக்கு தேவன் வந்து இவங்களே ஒரு குழந்தையை கொடுத்து இவங்களை ஆசீர்வதித்தாங்க. முதலாவது பார்த்திங்கன்னா, ஒரு அழகான ஆண் குழந்தையை தேவன் கொடுத்தார். அந்த நேரத்தில் இந்த ஜேம்ஸுடைய மனதில் வந்த ஒரு காரியம் என்னென்னு பார்த்திங்கன்னா, முதலாவது கொடுக்குற குழந்தையை நான் வந்து தேவனுக்காக கொடுக்கணும். ஏன்னா யாத்ராகமத்தில் நம்ம பார்க்குறோம், தேவன் சொல்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, முதலாவது பிறக்கிற குழந்தையெல்லாம் என்னுடையது, முதலாவது பிறக்கிற விலங்குகளாக இருந்தாலும் சரி, எல்லாம்
முதற் பேரானது என்னுடையது அப்படின்னு சொல்கிறத இந்த ஜேம்ஸ் வந்து வாசித்தாங்க. அந்த நாளில் அவர் வந்து ஒரு டிசிஷன் எடுத்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது பிறக்கிற குழந்தையே நான் தேவனுக்காக கொடுப்பேன், தேவனுடைய ஊழியத்திற்காக நான் அர்ப்பணிப்பேன் அப்படிங்கிற ஒரு டிசிஷனை அந்த நாளில் இந்த ஜேம்ஸ் எடுத்தாங்க. அதே மாதிரி தேவன் வந்து ரொம்ப அழகான ஒரு ஆண் குழந்தையை அவங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த குழந்தையுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹட்சன் டெய்லர். இந்த பேரை நம்ம எல்லாருமே கண்டிப்பாக கேட்டிருப்போம். எல்லாம் மிஷினரி அப்படின்னாலே ஹட்சன் டெய்லர் தான் நமக்கு ஞாபகம் வருவாங்க. ஹட்சன் டெய்லர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிஷினரி. இந்த முதல் குழந்தையாக பிறந்த ஹட்சன் டெய்லரை ஜேம்ஸ் வந்து கிறிஸ்துவனுடைய ஊழியத்திற்காக அர்ப்பணித்தாங்க. அந்த நாள் அந்த சின்ன வயதிலேயே தேவன் அவரை தெரிந்து கொண்டார். ரொம்ப அழகாக இந்த ஹட்சன் டெய்லர் வளர்ந்து வந்தாங்க. இவங்க வீடு கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு வீடாக இருந்தது. அமீலியாவை பற்றி பார்க்க போகிறோம். அமீலியா வந்து ஹட்சன் டெய்லரோட அம்மா தான். அமீலியா இவங்க வந்து தேவனுக்குள்ளே ரொம்ப விசுவாசம் உள்ள ஒரு பெண்ணாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இவங்களோட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க வீடு எப்போவுமே நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க வீடு கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடு தான், ஒரே ஒரு ரூம் தான். அதுக்கு ரெண்டு ரூம் தான் இவங்க வீடு. அந்த ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா மருந்து கடை, இன்னொரு ரூமில் தான் இவங்க தங்கியிருந்தாங்க. இந்த ரூமை கூட அவங்க வந்து ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்களாம், ரொம்ப டெக்கரேட்டிவாக வச்சுருப்பாங்க. ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் இருக்கும், இன்னொரு பக்கத்தில் சோஃபா எல்லாம் இருக்கும், இன்னொரு பக்கத்தில் இந்த ஹட்சன் டெய்லர் விளையாடுறதுக்கு டாய்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் எல்லாத்தையுமே அவங்க ரொம்ப நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த அமீலியாவுக்கு ரொம்ப பிடித்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா தைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க தையல் தொழில் பண்ணுகிற ஒரு பெண்ணாக இருந்தாங்க. அநேகருக்கு ட்ரெஸ்ஸஸ் தைத்து கொடுக்கிற ஒரு வேலையை அவங்க செய்தாங்க. ஆனால் இவங்களுக்கு எல்லாத்த விட ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து ரொம்ப நீட்டாக வச்சுருக்கணும். அதான் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அமீலியா கற்றுக் கொடுத்த இந்த காரியம் பின் நாட்களில் கூட ஹட்சன் டெய்லர் எப்போவுமே சொல்லுவாங்களாம், என்னோடய வீடு வந்து எப்போவுமே ரொம்ப நீட்டாக இருக்கும், என்னுடைய அம்மா எனக்கு இதை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஹட்சன் டெய்லர் எப்போவுமே அதை ஞாபகப்படுத்துகிறது உண்டு. நம்ம வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வீட்டை ரொம்ப நீட்டாக வச்சுருக்கணும். ஒவ்வொரு இதை ஒருவேளை பெண்கள் கேட்டுட்ருக்கிறீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம வீட்டை ரொம்ப ரொம்ப நீட்டாக வச்சுருக்கலாம். அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நாட்கள் நிறைய டெக்கரேஷன்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். ரொம்ப அழகாக நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணலாம். ஹட்சன் டெய்லருடைய வீடை பாருங்களேன், ரெண்டே ரெண்டு ரூம் தான், ஒன்று வந்து மருந்து கடை, இன்னொன்று வந்து அவங்க தங்குகிற ஒரு ரூம். ஆனாலும் அது அந்த ஒரு ரூம் இருந்தால் கூட அவங்க வந்து அது ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க, ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. கெஸ்ட் வந்தாங்கன்னா கூட அந்த வீட்டை வந்து அந்த ரூமை வந்து அமீலியா கெஸ்ட் ரூமாக மாற்றிடுவாங்களாம். அவ்வளோ அழகாக அவங்க கெஸ்ட்டு அந்த வீட்டுக்கு இன்வைட் பண்ணாங்க. நிறைய பேர் அவங்க வீட்டுக்கு வந்து ஹட்சன் டெய்லரோட அப்பாவோட பேசிகிட்டு இருப்பாங்களாம். மிஷினரி ஊழியங்களை குறித்து எல்லாம் அந்த வீட்டுக்கு வந்து அநேகர் உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கிற ஒரு வீடாக தான் அது இருந்திருக்கு. அதனால் நம்ம வந்து இன்னைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நாட்கள் அப்படிங்கிறதால நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம வீட்டை ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணணும், ரொம்ப அழகாக வச்சுருக்கணும். அநேக நேரங்களில் நம்ம பார்த்தோன்னா க்ளீன் பண்ணுறது வந்து நமக்கு ரொம்ப பெரிய வேலையாக இருக்குது. எப்போ இது ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு நினைப்போம், ஆனால் அப்படி கிடையாது. ரொம்ப ஈஸியான வேலை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை வந்து க்ளீன் பண்ணுறது தான். ரொம்ப அழகாக நம்ம வீட்டை க்ளீனாக வச்சுருப்போம். ஆண்டவர் வந்து இதை நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ரொம்ப டிசாஸ்டராக இருக்கிற ஒரு வீடு மாதிரி கிடையாது. எப்போவுமே நம்ம வீட்டுக்குள்ளே எப்போ போனாலும் அந்த வீடு ரொம்ப நீட்டாக இருக்கிற ஒரு வீடாக இருக்கணும். நம்ம வீட்டை க்ளீன் பண்ணுகிற நேரத்தில் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவரை உங்கள் வீட்டுக்குள்ளே இன்வைட் பண்ணுங்கள். முதல்ல வந்து உங்களுக்கு இது ரொம்ப வித்தியாசமாக தான் தோணும், அது எப்படியும் ஆண்டவர் என் வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் உங்களுக்குள்ளே வரும். ஆனால் பெண்கள் இதை கேட்டுட்ருக்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டை க்ளீன் பண்ணுற நேரத்தில், ஒருவேளை வீட்டை பெருக்கிற நேரத்தில், இல்லைன்னா பாத்திரம் கழுவுகிற நேரத்தில், எல்லா நேரத்துலையும் நீங்கள் ஆண்டவரை கூப்பிடுங்க. ஆண்டவரே, நான் என் வீடை நீட்டாக வச்சுருக்கிறது எதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என் வீட்டுக்குள்ளே வரணும், நீங்கள் என் வீட்டில் வாசம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணுறேன். அதனால் நீங்கள் என் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு கூப்பிடுங்க. நிச்சயமாக தேவனுடைய பிரசன்னம் உங்கள்கிட்ட வீட்டை சூழ்ந்து கொள்ளும், உங்கள்கிட்ட வீட்டை நிரப்பும். நீங்கள் அதை

அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இவங்க இவங்க ஹட்சன் டெய்லரை பாருங்களேன், அவங்க வீடு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தான். சின்ன வீடு அப்படின்னு அவங்க வந்து ஒரு நாளைக்கு முறுமுறுத்ததே கிடையாது. அவங்க வந்து வீட்டை ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. நிறைய கெஸ்ட்டு இதுக்கப்புறமா வர்ற இதில் கூட நம்ம பார்ப்போம். அநேகர் வந்து அந்த இடத்துல இருந்து மிஷினரி ஊழியங்களை குறித்து பேசுகிற ஒரு இடமாக தான் அந்த வீடு இருந்து. அதனால் நம்ம கூட என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டை ரொம்ப அழகாக வைப்போம். அது மட்டும் இல்லை, ரொம்ப குப்பையாக நம்ம வீடு இருக்கவே கூடாது. குப்பை இருந்துன்னு வைங்களேன், அந்த இடத்துல பிசாசு வந்து குடியிருக்கிற ஒரு இடமாக இருக்கும். அதனால் நம்ம ஆண்டவர் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்மளை ஆண்டவர் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஹெவனை பற்றி கூட சொல்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹெவன் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும், இப்படியெல்லாம் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். கோல்டன் ரோடெல்லாம் இருக்கும். அப்போது ஹெவன் எவ்வளோ நீட்டான ஒரு இடமா இருக்கும் பாருங்களேன். நான் அடிக்கடி இதை யோசிக்கிறது உண்டு. இந்த உலகத்தில் தேவன் நம்ம வைத்திருக்கிற இந்த காலத்தில் தேவன் நமக்கு கிருபையாக ஒரு வீட்டை கொடுத்துருக்கலாம். அந்த வீட்டை வந்து நம்ம ரொம்ப நீட்டாக வச்சுருக்கணும். தேவன் கொடுத்துருக்கிற சின்ன காரியங்களில் நம்ம உண்மையாக இருக்கும் போது தான் ஆண்டவர் வந்து நம்ம அதிகமாக ஆசீர்வதிப்பார். சின்ன வீட்டை கொடுத்துருக்கும் போது நம்ம அதை நீட்டாக வச்சோன்னு வைங்களேன், ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு பெரிய வீட்டை கொடுத்து நம்ம ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் நிச்சயமாக பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, இவங்க இந்த ஜேம்ஸ் டெய்லரை பற்றி சொல்கிற நேரத்தில் அநேக அவர் வந்து எப்படி வேலை செய்தார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஆனால் இவருடைய பர்சனல் லைஃப் பார்த்தீங்கன்னா, இந்த ஹட்சன் டெய்லரோடு கூட உள்ள உறவு எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு அப்பாவாக இருந்தார். எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் ஹட்சன் டெய்லர்கிட்ட. அவர் வந்து அதிகமாக ஹட்சன் டெய்லருக்கு சொல்லி கொடுத்த ஒரு காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசமும் சாட்சியான வாழ்க்கையும். ஆண்டவர் மேலே நம்ம அதிகமாக விசுவாசமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறத அவர் அதிகமாக ஹட்சன் டெய்லருக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். அது மட்டும் இல்லை, வெளி உலகத்திற்கு நம்ம போகிற போது, வீட்டில் மட்டும் இல்லை வெளியில் போகிற போது, நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு சாட்சியான வாழ்க்கையாக இருக்கணும். நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை கண்டு கொள்ளணும். நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் ஒருவேளை கிறிஸ்துவை குறித்து அறியாத மக்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம அந்த இடத்துக்குள்ளே போகிற போது அவங்க அந்த கிறிஸ்துவின்டைய சமாதானத்தை உணரணும். இவங்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது. நம்ம வேலைக்கு போகும்போது நம்மளும் தான் வேலை செய்கிறோம், ஆனால் இவன் செய்கிற வேலையில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு அந்த நம்மை பார்க்குறவங்க நமக்குள்ளே கிறிஸ்துவை பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். இந்த காலங்களில் பார்த்திங்கன்னா உண்மை இல்லாத ஒரு உலகத்தில் தான் நம்ம இருக்கோம். வேலை செய்தால் கூட அந்த நேரத்தில் பாஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். இல்லை, ஒரு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கையில் கொடுக்காங்கன்னா எப்படியாவது அதை முடித்து அவர் கையில் கொடுத்துடணும். நம்ம வந்து அதுக்கு ஒரு நான் இதை பொறுப்பெடுத்து பண்ணுவேன் அப்படிங்கிறது நம்ம வந்து அநேக நேரத்தில் யோசிக்கிறது கிடையாது. எங்கேயோ இருக்காங்க, இந்த பிஸ்னஸோட ஓனர் வந்து எங்கேயோ இருக்காங்க, என் கையில் இந்த வேலையை கொடுத்துருக்காங்க, எப்படியோ இன்னைக்கு இதை முடித்து அவர் கையில் கொடுத்தா போதும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. நம்ம கரத்தில் கொடுத்துருக்கிற ஒரு வேலையை நம்முடைய வேலையாக நினைத்து அதை வந்து செய்து முடிக்கிறவர்களாக இருக்கணும். எந்த ஒரு சின்ன வேலை, ஒரு டீச்சிங் வேலையில் நீங்கள் இருந்தால் கூட நீங்கள் வந்து உண்மையாக அந்த பிள்ளைகளுக்கு அந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம பிள்ளைக்கே அதை சொல்லி கொடுக்கணும்னா நம்ம அதை எப்படி சொல்லுவோம் பாருங்களேன். அதே மாதிரி அந்த பிள்ளைகள் புரிந்து கொள்கிற விதத்தில் சொல்லி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். குறை சொல்கிறவர்களாக அல்ல. இந்த பையனுக்கு என்ன சொன்னாலும் புரியாது, நீ வந்து இந்த கிளாஸ்ல ஒஸ்ட் அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கக்கூடாது. நம்ம கரத்துல கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா டீச் பண்றது. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவனுக்கு அது புரிய வைக்கிறது தான் நம்முடைய கடமை. அதனால நம்ம வந்து எந்த வேலையை நம்ம கையில கொடுத்தாலும் அதை வந்து நம்ம உண்மையாக செய்யணும். பிஸ்னஸ் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல மத்தவங்கள பார்த்தோம்னா அவங்க எல்லாம் தப்பான முறையில பிஸ்னஸ் செய்கிறத நம்ம பார்க்க முடியும். தப்பா பொய் சொல்லி பிஸ்னஸ் செய்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனா நம்ம எப்போவுமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நம்ம உண்மையாக இருக்கணும். தேவன் நிச்சயமாக நம்மை கனப்படுத்துவார். அதனால் இந்த ஹட்சன் டெய்லருடைய அப்பாவும் அவருக்கு சொல்லி கொடுத்த காரியம் அதான், சாட்சியான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லி கொடுத்தாங்க. நம்மை பார்க்குற மக்கள் சொல்லணும், இவன் கிறிஸ்துவனுடைய
பிள்ளை அப்படின்னு சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ ஜேம்ஸ் வந்து ஹட்சன் டெய்லருக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, தினமும் ப்ரேயர் பண்ணணும், பைபிள் ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க. நம்ம பார்த்த ஒவ்வொரு மிஷினரிகளுடைய வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா ஜபம், வேதத்தை தியானிக்கிறது, இதில் தான் அவங்க வந்து அவங்களுடைய ஊழியத்தை செய்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நீங்கள் ஊழியம் செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்கள், அதிகமாக ஜபம் பண்ணுங்கள்,

ஊழியத்திலே வருகிற பிரச்சனைகளை தேவனிடத்தில் கொண்டு போங்க. அது மட்டும் இல்லை, அதிகமாக வேதத்தை தியானிக்கணும். வாலிப பிள்ளைகள் இதை கேட்டுட்ருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு அதிகமாக தேவனுக்காக ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற வாஞ்சை உங்களுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கலாம். நீங்கள் முதலாவது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, வேதத்தை தியானிக்கணும். தேவனை நோக்கி பார்த்து அவரோடு கூட பேசுகிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். தொடர்ந்து நம்ம எப்படி தேவனோடு கூட உள்ள தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு அழகான சாங் வந்துட்டுருக்கு. ஸ்டே டியூன்ட் வித் இன்பம் எஃப்எம், துன்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி.

துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் உங்கள் இன்பம் எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மின்னும் நட்சத்திரங்களில் உங்கள் ஹைமா. டியர் லிஸ்னர்ஸ், ரொம்ப அழகான ஒரு சாங் கேட்டிங்க. தொடர்ந்து ஹட்சன் டெய்லருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க போகிறோம். இவங்களுடைய குழந்தை பருவம் ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மா அப்பா இவங்கள ரொம்ப அழகாக வளர்த்துட்டு வந்தாங்க. அநேக காரியங்களை கிறிஸ்துவை குறித்து அவங்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஹட்சன் டெய்லர் வளர்ந்து வந்த நாட்களில் கூட அவர் அதிகமாக வேதத்தை குறித்து அறிந்திருந்த ஒரு மனிதராக தான் இருந்தார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தாலும் ஒரு பிரச்சனையை அவர் சந்தித்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அதிகமாக சிக்காகிற ஒரு மனிதராக இருந்தார். ரொம்ப சீக்கிரமாக அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போயிருமா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவர் வந்து வாழ்ந்துட்டு இருந்தார். அதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவரால் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. இவரை வந்து ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆனாலும் அவர் வந்து ஸ்கூலுக்கு ஒழுங்காக போக முடியலை. அவர் போயிட்டு இருந்தார், ஆனால் வாரத்தில் ரெண்டே ரெண்டு நாள் தான் அவரால் ஸ்கூல் அட்டன் பண்ண முடியும். மற்ற நாள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் அப்படி இருப்பார். அதனால் அவங்க ஸ்கூல்லேருந்து கூட கூப்பிட்டு என்ன சொல்லிட்டாங்க, ஹட்சன் டெய்லரை நாங்கள் ஸ்கூலில் வச்சுருக்க முடியாது, அவர் வந்து ரெகுலராக ஸ்கூலுக்கு வரமாட்டேங்கார், அதனால் இவரை வந்து ஸ்கூலில் வச்சுருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டதும் அவங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஹட்சன் டெய்லர் அந்த ஸ்கூல்லேருந்து வெளியே வருகிற ஒரு சூழ்நிலை இருந்தது. இவருக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு தங்கச்சியும் இருந்தாங்க. ஹட்சன் டெய்லர் தங்கச்சியும் அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்வாங்க. ஹட்சன் டெய்லர் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய தங்கச்சிக்கு நல்லா தெரியும். அவருடைய தங்கச்சி பார்த்தீங்கன்னா அவருக்காக அதிகமாக ஜெபிக்கிற ஒரு பெண்ணாக காணப்பட்டாங்க. அவர் வந்து சிக்காக இருக்கிற நேரத்துலையும் அவருக்காக அதிகமாக ஜெபிக்கிறவங்களாக இருந்தாங்க. அவர் வந்து ஸ்கூல்லேருந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்ட நேரத்துலையும் அவருக்காக அவருடைய தங்கச்சி அதிகமாக ஜெபித்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க வளர்ந்து வாலிப நாட்களை எட்டின போது அந்த வாலிப நாட்களில் அவர் வந்து அநேக பிரச்சனைகளை சந்தித்தார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அவர் ஊழியத்திற்காக அவரை அர்ப்பணித்த போது கூட அவர் வந்து அநேக பிரச்சனைகளை சந்தித்தார். இந்த எல்லா நேரங்களையும் அவர் வந்து அவருடைய தங்கச்சி பார்த்தீங்கன்னா அவருக்காக ஜெபிக்கிற ஒரு பெண்ணாக இருந்தாங்க. இவருடைய ஊழியத்தின் கடைசி வரை அவருடைய தங்கச்சி பார்த்தீங்கன்னா அவருக்காக அதிகமாக ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. இப்படி தான் ஹட்சன் டெய்லருடைய குழந்தை பருவம் இருந்தது. அவர் வந்து ஸ்கூல்லேருந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டார். அதனால் அவரோட அப்பா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை அந்த மெடிக்கல் ஸ்டோரில் கூட்டிகிட்டு போய் அவருக்கு அந்த மருந்துகளை குறித்து கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த மருந்துகள் எப்படி அந்த மருந்துகளை கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஹட்சன் டெய்லருடைய அப்பா வந்து அவருக்கு கற்றுக் கொடுத்தாங்க. வளர்ந்து வந்த நாட்களில் ஹட்சன் டெய்லர் அவருடைய அப்பாவோடு சேர்ந்து அந்த மெடிக்கல் ஸ்டோரை கவனிக்கிற ஒரு நபராக இருந்தார். அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கடினமாக இருந்தாலும், பிரச்சனைகளை அவர் சந்தித்தாலும், அவர் வந்து அதிகமாக கிறிஸ்துவுக்குள்ளே சந்தோஷப்படுகிற ஒரு மனிதராக இருந்தார். அது மட்டும் இல்லை, அவருடைய தங்கச்சி வந்து அவரை வந்து ரொம்ப அதிகமாக உற்சாகப்படுத்தினாங்க. இப்படியே அவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்த அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஹட்சன் டெய்லர் வளர்ந்தாங்க. வாலிப நாட்களை எட்டின போது ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வீட்டிற்கு அநேகர் வந்திருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா, அவரோட அப்பா ஜேம்ஸ் இருக்காங்க, அவங்களோட கூட பேசுறதுக்காக அநேக மிஷினரிகள் வந்திருந்தாங்க. அவங்க உட்கார்ந்து எதை பத்தி பேசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனால இருக்கிற மிஷினரி ஊழியங்களை குறித்து அவங்க பேசிட்டு இருந்தாங்க. மிஷினரி ஊழியங்களில் இருக்கிற தேவைகள் எப்படி இருக்கு, சைனால எப்படி கிறிஸ்துவின் அன்பை குறித்து சொல்லப்படுகிறது, இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இதை வந்து ஹட்சன் டெய்லர் ரொம்ப அமைதியாக உட்கார்ந்து கேட்டுட்டே இருந்தாங்க. அந்த நாள்லேருந்தே அவருக்கு சைனா மேல ஒரு பெரிய ஈர்ப்பு வந்தது. சைனாவுக்கு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை எடுத்துகிட்டு போகணும், ஏன்னா அங்கே பல பிரச்சனைகளை அந்த மக்கள் சந்தித்தாங்க, மிஷினரிகள் சந்தித்தாங்க. அதனால் எப்படியாவது சைனாவுக்கு மிஷினரியாக போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை அவருக்குள்ளே இருந்தது. ஆனால் அவர் வந்து அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கலை. எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அதனால் ஒருவேளை எனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை ரொம்ப பெருசாக எடுத்துக்கலை. வாலிப நாட்களில் இருந்ததால் அவர் ரொம்ப அதிகமாக அந்த மருத்துவ துறையில் வந்து அவர் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு
செஞ்சிட்ருந்தார். அவருடைய அப்பாவுடைய மருந்து கடையில் மருந்துகளை எடுத்து கொடுக்குற வேலையை அவர் செய்துட்ருந்தார். அதனால் அவர் அதிகமாக இந்த மிஷினரி ஊழியத்தை பற்றியெல்லாம் அவர் வந்து யோசிக்கலை. ஆனால் அந்த நாட்களில் வந்து தேவன் அவரை சந்தித்தார். எப்படி தேவன் ஹட்சன் டெய்லரை சந்தித்தார், எப்படி அவர் மிஷினரி ஊழியத்திற்காக அவருடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் வந்துட்டுருக்கு. ஸ்டே டியூன்ட் வித் இன்பம் எஃப்எம், துன்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி.

துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் உங்கள் இன்பம் எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மின்னும் நட்சத்திரங்களில் உங்கள் ஹைமா லிஸ்னர்ஸ். இன்னைக்கு கூட மிஷினரி ஹட்சன் டெய்லருடைய வாழ்க்கையை பார்த்துட்ருக்குறோம். எப்படி இவருடைய குழந்தை பருவம் இருந்தது, என்னெல்லாம் இவர் பண்ணார் அப்படிங்கிறத பார்த்தோம். இவர் வந்து சின்ன வயசுலேயே அவர் வந்து ரொம்ப சிக்காக இருந்ததுனால அவரால் ஸ்கூல் அட்டன் பண்ண முடியலை. அதை தொடர்ந்து அவர் வந்து அவருடைய அப்பாவுடைய மருந்து கடையில் போய் வேலை செய்ய ஆரம்பித்தார். அப்படியே கொஞ்சம் நாட்கள் கடந்து போனது. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ல போய் சேர்ந்தார். ஒரு பேங்க்ல அக்கௌண்டண்டாக சேர்ந்தார். அந்த வேலையும் அவரால் செய்ய முடியலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பழைய காலங்களில் சிம்னி விளக்க அவங்க வந்து அதிகமாக யூஸ் பண்ணாங்க. இவர் வந்து அந்த பேங்க்ல அதிக நேரம் வேலை செய்ய வேண்டியது இருந்தது. அந்த சிம்னி விளக்க அவர் வந்து யூஸ் பண்ணதால் அவருடைய கண்கள் பாதிக்கப்பட்டது. அதனால் அவரால் அதிக நேரம் அந்த சிம்னி விளக்குக்கு கீழே உட்கார்ந்து வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. அதனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க் வேலையையும் அவர் வந்து விட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இப்படி அவருடைய வாழ்க்கையில் அநேக தோல்விகளை அவர் ஒரு பக்கம் சந்தித்து கொண்டிருந்தார். ஒரு அப்பா வந்து கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தாங்க, அம்மா வந்து கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தாங்க. ஆனால் அவரோட பர்சனல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா அவர் வந்து அநேக தோல்விகளை சந்தித்து கொண்டே இருந்தார். சின்ன ஒரு வயசுலேருந்தே அவர் வந்து கண்டினியூஸாக இந்த தோல்விகளை சந்தித்து கொண்டிருந்தார். வாலிப நாட்கள் வந்த அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவர் வந்து பாவத்திற்குள்ளாக போக ஆரம்பித்தார். இந்த வாழ்க்கை வந்து அவருக்கு ரொம்ப கடினமானதாக மாறிவிட்டது. அதனால் அவர் என்ன பண்ணார் பார்த்திங்கன்னா, தேவனை விட்டு தூரமாக போக ஆரம்பித்தார். இந்த நேரத்தில் தான் அவர் வந்து அவருக்காக அவருடைய தங்கச்சி அதிகமாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவரோட அம்மாவும் அவருக்காக அதிகமாக ஜெபித்து கொண்டிருந்தாங்க. மருந்து கடையில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான வேலை இருந்ததால் அவர் வந்து ப்ரேயர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டார். அது மட்டும் இல்லை, பைபிள் படிக்கிறதையும் ஸ்டாப் பண்ணிட்டார். இந்த நேரத்தில் பாவம் அவருடைய வாழ்க்கையில் அதிகமாக ஆரம்பித்தது. அவருக்கும் தேவனுக்கும் உள்ள இடைவெளி ரொம்ப அதிகமானது. அதுக்கப்புறமா அவர் வந்து கொஞ்ச நாட்களில் தேவனை குறித்து முற்றிலுமாக மறந்து போன ஒரு மனிதராக மாறிவிட்டார். இப்படியே இருந்த நாட்களில் ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அவருடைய அம்மாவும் தங்கச்சியும் விடவே இல்லை. எப்படியாவது தேவன் என்னுடைய மகனை சந்திப்பார் அப்படின்னு அவரோட அம்மாவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. என்னுடைய அண்ணனை தேவன் எப்படியாவது மாற்றி விடுவார் அப்படின்னு அவருடைய தங்கச்சிக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. ரெண்டு பேரும் இந்த ஹட்சன் டெய்லருக்காக அதிகமாக உபவாசம் இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அப்படியே ஜெபித்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹட்சன் டெய்லர் அவருடைய அப்பாவோட புக் ஷெல்ஃப்லேருந்து அப்படியே ஒரு பேப்பரை எடுத்து அதை வாசிக்க ஆரம்பித்தார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராக்டாக இருந்தது. கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு ட்ராக்டை அவர் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் தேவன் அவரோடு கூட பேச ஆரம்பித்தார். தேவன் அவருடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றி விட்டார். அவர் எப்படிப்பட்ட பாவமான வாழ்க்கைக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கிறார் அப்படிங்கிறத தேவன் அவருக்கு வெளிப்படுத்தினார். அந்த நேரத்தில் அவர் வந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தார். அந்த இடத்துலேயே அவர் முழங்காலில் நின்று, ஆண்டவரே, நான் பாவியான மனிதனாக இருக்கிறேன், என்னை தயவுசெய்து நீங்கள் மன்னிங்க, இந்த பாவமான வாழ்க்கையை என்னை விட்டு எடுத்து போடுங்க அப்படின்னு அவர் வந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் தேவன் வந்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்தாங்க. அது மட்டும் இல்லை, அவர் பண்ண இன்னொரு ஜெபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் என்னுடைய பாவத்தை எடுத்துட்டீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்காக அர்ப்பணிப்பேன் அப்படின்னு அந்த நேரத்தில் அவருடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தார். தேவன் ஹட்சன் டெய்லருடைய ஜெபத்தை கேட்டார். அது மட்டும் இல்லை, அவருக்காக ஜெபித்த அவருடைய அக்கா, அவருடைய தங்கச்சி, அவருடைய அம்மாவுடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டு அந்த நேரத்தில் பதிலை கொடுத்தார். அந்த நேரத்தில் தேவன் வந்து அவருடைய பாவமான வாழ்க்கையை மாற்றினார். அது மட்டும் இல்லை, கொஞ்ச நாட்கள்லேயே ஹட்சன் டெய்லர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார். அந்த நாளிலிருந்து அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறினது. அவர் வந்து அந்த பாவத்தை திரும்பி பார்த்ததே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அவர் வந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றி விடுகிறார். பாவமான வாழ்க்கை திரும்ப அதுக்கப்புறமா நம்மை தொடவே முடியாது. அதனால் நீங்களும் கண்டிப்பாக ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவரே உடைய அபிஷேகத்தினால என்னை நிரப்புங்க, உடைய பரிசுத்தாவியானவரை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேளுங்க. அவர் பரிசுத்தாவியானவரை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் வந்து நமக்கு நல்ல ஒரு கைடாக இருப்பாங்க, நமக்கு நல்ல ஒரு கம்ஃபோர்டராக இருப்பாங்க அப்படின்னு வேதம் அவரை குறித்து சொல்கிறது. பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்கிற போது தேவன் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றுவார். அது மட்டும் இல்லை, பாவத்தை விட்டு விலகி வாழ்கிற ஒரு வாழ்க்கையே தேவன் நிச்சயமாக நமக்கு கொடுப்பார். அதனால் இந்த நாளில் நீங்கள் அதிகமாக அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள
வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த ஹட்சன் டெய்லர் தேவன்டே தே ஆண்டவர்கிட்ட இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறினது. அவர் வந்து அவருடைய வாழ்க்கை அப்படியே தலை கீழாக மாறினது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த நாள்லேருந்து அவர் வந்து அவருடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். அது மட்டும் இல்லை, தேவனுக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். ஹட்சன் டெய்லர் ஒரு பெரிய மிஷினரி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சைனாவில் போய் அவர் வந்து அதிகமாக மிஷினரி ஊழியத்தை செய்தார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இவருடைய ஆரம்ப கால ஊழியம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்காக ஒரு அழகான சாங் வந்துட்டுருக்கு. அந்த பாடலை கேட்டதுக்கு அப்புறமா இந்த ஹட்சன் டெய்லர் எப்படி அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்தார், ஆரம்ப காலத்தில் அவர் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தார், அவருடைய வாழ்க்கை எப்படி மாறினது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு அழகான சாங் வந்துட்டுருக்கு. ஸ்டே டியூன்ட் வித் இன்பம் எஃப்எம். துன்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி.

துன்பத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் உங்கள் இன்பம் எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மின்னும் நட்சத்திரங்களில் உங்கள் ஹைமா. லிஸ்னஸ், ரொம்ப அழகான ஒரு சாங் கேட்டிங்க. தேவனுடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதனுடைய பாவத்தை சுமக்கிறதற்காக தேவன் இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக வந்தார். அதுதான் இயேசு அப்படிங்கிற பேரில் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் வந்து நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். அது அவருடைய முதலாவது வருகையாக இருந்தது. அவருடைய 2வது வருகையில் அவர் ராஜாவாக வருவார். முதல் வாட்டி நான் வருவேன் அப்படின்னு தீர்க்க தரிசிகளை கொண்டு அவர் வந்து உரைத்திருந்தார். அதே மாதிரி அவருடைய வாக்கு தத்தத்தின் படி அவர் வந்து ஒரு குழந்தையாக இந்த உலகத்திற்கு வந்தார். 2வது முறை நான் வருவேன் அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவர் வந்து உரைத்திருக்கிறார். நிச்சயமாக தேவன் 2வது முறை ராஜாவாக இந்த உலகத்திற்கு திரும்பி வருவார். அவரை சந்திக்க நம்ம எப்போவுமே ஆயத்தமாக இருக்கணும். எப்படி ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக தான் நான் இன்றைக்கி சொன்னேன், ஆரம்பத்திலே சொன்னேன், சந்தோஷமாக இருங்க அப்படின்னு. வருத்தத்தோட இருந்தோம்னு வைங்களேன், தேவனை சந்திக்கிற நேரத்திலையும் நம்ம வருத்தத்தோடே தான் இருப்போம். ஆனால் கிறிஸ்துவனுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். அவரை சந்திக்க நம்ம எப்போதுமே ஆவலாக காத்து கொண்டிருக்கணும். தூங்கிட்டு இருக்கிற நேரமாக இருந்தாலும் சரி, நைட்டில் கூட என்னுடைய தேவனுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கணும். அவருடைய அவர் வரும்போது எக்கால சத்தத்தை நான் கேட்பேன், நான் அவரோடு கூட இருப்பேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கணும். அதனால் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. இந்த நேரத்தில் கூட மிஷினரி ஹட்சன் டெய்லருடைய வாழ்க்கையை தான் பார்த்துட்ருக்குறோம். ஹட்சன் டெய்லர் அவருடைய வாலிப நாட்களில் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அவருடைய பாவமான வாழ்க்கையை தேவன் முற்றிலுமாக மாற்றினார். என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தேவனுக்கு அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள ஒரு பெரிய ஆத்தும பாரம் இருந்தது. அழிந்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஒரு பெரிய பாரத்தை ஆண்டவர் வந்து அவருடைய இருதயத்தில் வைத்தார். அதனால் இவர் எப்படி அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வீட்டை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு போய் அவர் வந்து ட்ராக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தார். கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிற அந்த ட்ராக்ஸை தான் அவர் முதல்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தார். யார் யாருக்கு இயேசுவை குறித்து தெரியாதோ அவங்க எல்லாருக்கும் இந்த ட்ராக்ஸை கொடுத்து கிறிஸ்துவனுடைய அன்பை அவர் வந்து சொல்ல ஆரம்பித்தார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ட்ராக்ட் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்ட் அப்படியே ஒவ்வொருத்தங்க கையில் கொடுப்போம். ஆனால் அந்த நாட்களில் அப்படி கிடையாது. கிறிஸ்துவை குறித்து ஒரு 2 வார்த்தை சொல்லி அதுக்கப்புறமா தான் அந்த ட்ராக்டை கொடுத்தாங்க. அப்படி தான் இந்த ஹட்சன் டெய்லரும் ஒவ்வொருத்தங்களை சந்தித்து அதை கொடுத்து அவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு மனிதராக தான் அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். இதையே அவர் நிறைய நாட்கள் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சபைக்கு அநேகரை கூட்டி கொண்டு வர ஆரம்பித்தார். அவருடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கிறிஸ்துவை குறித்து சொல்லி அவருடைய சபையில் அநேகரை அவர் கூட்டிட்டு வந்தார். இதுதான் அவருடைய 2வது ஊழியமாக இருந்தது. 3வது அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்கள கூட்டிட்டு அங்கே அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்த குடிசைகளுக்கு போய் அந்த இடங்கள் கிறிஸ்துவனுடைய அன்பை வந்து அவர் சொல்ல ஆரம்பித்தார். ஒரு கிறிஸ்துவனுடைய அன்பை ஒவ்வொரு வீட்டுக்காக போய் ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார், ஆண்டவர் அவங்களை எப்படி ஆசீர்வதிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்காக போய் அவர் வந்து சொல்ல ஆரம்பித்தார். இப்படி தான் ஹட்சன் டெய்லருடைய ஊழியம் ஆரம்பித்தது. முதலாவது வந்து அவர் ட்ராக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தார், அநேகரை சபைக்கு கூட்டிட்டு வர ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லை, அவங்க வீட்டை சுற்றி இருக்கிற ஏழை மக்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தார். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து செய்த இன்னொரு காரியம் என்னென்னா நிறைய புக்ஸ் வாசிக்க ஆரம்பித்தார். ஆண்டவர் வந்து அவருக்குள்ள சைனாவை குறித்த ஒரு தரிசனத்தை கொடுத்திருந்தார். அதனால் இவர் வந்து சைனாவை குறித்து நிறைய வந்து புக்ஸ் வாசிக்க ஆரம்பித்தார். சைனாவில் எப்படிப்பட்ட ஊழியம் நடந்துட்டுருக்கு, இன்னும் எப்படிப்பட்ட ஊழியங்களை அங்கே செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து வாசித்து தெரிந்து கொள்ள ஆரம்பித்தார். இந்த நேரத்தில் தேவன் வந்து அவருக்குள்ள சைனாவுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பாரத்தை கொடுத்தார். இந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டன் மிஷினரி சொசைட்டியில் அப்ளை பண்ணி அந்த சொசைட்டி மூலமாக சைனாக்குள்ளே போகலாம் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணார். அந்த நாட்களில் ஒரு மிஷினரியாக போகணுன்னா அவங்க கண்டிப்பாக மெடிசின் தெரிஞ்சிருக்கணும். டாக்டராக இருந்தால் தான் அவங்கள வந்து ஒரு தேசத்திற்குள்ளே அனுப்புவாங்க. ஏன்னா அவங்க முதலாவது போய் அவங்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்து அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து கிறிஸ்துவனுடைய அன்பை அவங்களுக்கு வெளிப்படுத்துவாங்க. அதனால் இவர் வந்து முதலாவது மெடிசின் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தார். அதனால் லண்டனில் போய் அவர் முதலாவது மெடிசின் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்.
இந்த நாட்களையும் தேவன் அவரை அதிகமாக ஆசீர்வதித்தார். ஆண்டவர் வந்து அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தார். அவர் வந்து ரொம்ப ஈஸியாக, அவருக்கு ஆல்ரெடி மெடிசன் பற்றி தெரிஞ்சதுனால அவர் ரொம்ப ஈஸியாக இதை வந்து கற்றுக்கிட்டாரு. அந்த நாட்களில் சைனாவுடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சைனாவில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு புற ஜாதி எந்த ஒரு கடவுளை குறித்தும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதற்கு அநேக தடைகள் இருந்த காலமாக இருந்தது. மிஷினரிகள் வந்து கொல்லப்பட்ட ஒரு நாட்களுக்குள்ளே இருந்தாங்க. அதுவும் எப்படிப்பட்ட தண்டனைகள் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்கள கட்டி ஒரு கிணத்துக்குள்ளே போட்டுருவாங்களாம். அந்த கிணத்துக்குள்ளே எதுவுமே இருக்காது, தண்ணி இருக்காது, எதுவுமே இருக்காது. வறண்டு போன ஒரு கிணற்றுக்குள்ளே தூக்கி போட்டுருவாங்க. அந்த இடத்துலையே அவர் இருந்து பட்டினியாக இருந்து அவர் அந்த இடத்துல மறித்து போவார். அது மட்டும் இல்லை, அந்த கிணத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய விஷ பூச்சிகள் இருக்கும், பாம்பு, இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் அதுக்குள்ளே இருக்கும். அது எல்லாம் அவரை கடித்து அவரை கொன்று போடும். இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் சுவிசேஷத்தை அறிவித்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எருமையுடைய தோலுக்குள்ளே வச்சு கட்டி அவரை தூக்கி வெயிலில் போட்டுருவாங்களாம். அப்படியே அந்த தோல் வந்து கடினமாக ஆக, அந்த வெயில் படுகிற நேரத்தில் அந்த தோல் வந்து அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் அப்படியே அவருடைய எலும்புகள் எல்லாம் உடைந்து அதுக்குள்ளே மறித்து போவார். இப்படிப்பட்ட பல தண்டனைகள் கொடுக்கப்பட்ட காலமாக இருந்தது. ஆனாலும் அந்த நாட்களில் அந்த சைனாக்குள்ளே அநேக மிஷினரிகள் கிறிஸ்துண்டே சுவிசேஷத்தை எடுத்துகிட்டு போனாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு மிஷினரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, கால் கட்ஸ்லஃப் அப்படிங்கிற ஒருத்தர் தான். அவர் வந்து ரொம்ப அதிகமாக சைனாக்குள்ளே மிஷினரி ஊழியத்தை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதர். ஆனால் அவர் சந்தித்த ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அநேகரை வைத்து அந்த சைனா முழுவதும் மிஷினரிகளை அனுப்பி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருந்தார். ஆனால் அவங்க சந்தித்த ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, அந்த நாட்களில் சைனாக்குள்ளே மருத்துவம் அதிகமாக காணப்பட்டது. மெடிசன் பற்றி ரொம்ப அதிகமாக அவேர்னஸ் இருந்து அவங்க என்ன மெடிசன் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ஸை மட்டும் யூஸ் பண்ணுற மெடிசன் தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. இன்றைக்கி இருக்கிற இங்கிலீஷ் மெடிசன் அவங்க கண்ட்ரிக்குள்ளே அன்றைக்கி போகலை. இந்த மிஷினரிகள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கண்ட்ரியில் போனோடனே அவங்களுடைய இங்கிலீஷ் மெடிசனை இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த இங்கிலீஷ் மெடிசன் கொடுத்த உடனே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வியாதிகள் எல்லாம் உடனேயே குணமாக ஆரம்பித்தது. இதனால் அந்த மக்கள் வந்து அவங்களுடைய அந்த ட்ரெடிஷ்னலாக அவங்க யூஸ் பண்ண அந்த மெடிசின்ஸை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால் அந்த இடத்துல இருந்த டாக்டர்ஸ் வந்து, அந்த இடத்துல டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இது இருந்தது. அவங்களுடைய மதிப்பு குறைந்து கொண்டே வந்தது. இது அவங்களுக்கு பெரிய கோபத்தை கொடுத்தது. அதனால தான் அவங்க வந்து அதிகமாக இந்த மிஷினரிஸை வந்து வெறுக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய பாரம்பரிய மருத்துவம் வந்து குறைந்து கொண்டு வந்ததுனால தான் அவங்க வந்து இந்த மிஷினரிஸை வெறுக்க ஆரம்பித்தாங்க. அந்த நாட்களில் அதிகமாக காலரா பரவி கொண்டிருந்தது. இந்த காலராவை தடுக்கிறதுக்கான மருந்துகளை இந்த மிஷினரிஸ் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்க. அவங்களுடைய அந்த சைனாவில் யூஸ் பண்ண மெடிசனை விட இந்த மிஷினரிஸ் கொடுத்த மெடிசன் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரம் ரிசல்ட்ஸை கொடுத்தது. ரொம்ப சீக்கிரம் அந்த மக்களுக்கு சுகத்தை கொடுத்தது. இது எல்லாமே அந்த மக்களுக்கு வந்து ரொம்ப கோபத்தை கொடுத்தது. மக்கள் பயன்பட்டாலும் அங்கே இருந்த அந்த டாக்டர்ஸுக்கு வந்து இது பெரிய கோபத்தை கொடுத்தது. அதனால் அவங்க ஒரு பொய்யை சொல்ல ஆரம்பித்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் இருக்கிற குழந்தைகளை வந்து இந்த மிஷினரிஸ் வந்து கடத்திட்டு போய் அவங்களுடைய கண் மூளை எல்லாம் வச்சு தான் இந்த மெடிசின்ஸை வந்து அவங்க தயார் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பொய்யை அந்த தேசத்துக்குள்ளே பரப்ப ஆரம்பித்தாங்க. இதை கேட்டதுமே அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க. அவங்க கண்ட்ரியில் இருக்கிற சின்ன குழந்தைகள் கடத்தப்படுறாங்க அப்படின்னு அவங்க நினைச்சு அதை வச்சு தான் இந்த ஃபாரின் மிஷினரிஸ் வந்து மருந்துகளை தயாரிக்கிறாங்க அப்படின்னு நினச்சி அவங்க ரொம்ப பயந்து இந்த மிஷினரிகளை எதிர்க்க ஆரம்பித்தாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் சைனா தேசத்தில் ஊழியம் செய்துட்டு இருந்த மிஷினரி கால் கட்ஸ்லஃப் வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டார். அவர் தான் ரொம்ப அதிகமாக சைனாக்குள்ளே மிஷினரி ஊழியத்தை செய்தார். அவர் வந்து அடிக்கப்பட்டார். அவர் வந்து ரொம்ப அதிகமாக துன்பப்படுத்தப்பட்டார். இதை எல்லாமே ஹட்சன் டெய்லர் வந்து கேள்விப்பட்டார்.
உடனே அவர் ஒரு தீர்மானம் பண்ணார். நான் இந்த தேசத்திற்குள்ளே மிஷினரியாக போக போகிறேன், நான் இந்த மக்களுக்கு ஊழியம் செய்ய போகிறேன் அப்படின்னு அவர் தீர்மானம் பண்ணி அநேக நாட்கள் ஜெபித்து அவர் இந்த தீர்மானத்தை எடுத்தார். தொடர்ந்து ஹட்சன் டெய்லர் சைனாவுக்குள்ளே மிஷினரியாக போனார். இவருடைய மிஷினரி பயணம் பார்த்திங்கன்னா 4 months இவர் வந்து ஷிப்பில் ட்ராவல் பண்ணி தான் சைனாவுக்குள்ளே போனார். 4 months அவர் அந்த ட்ராவல் பண்ண நேரத்தில் பார்த்திங்கன்னா அநேக பிரச்சனைகளை சந்தித்தார். ஏன்னா 4 months கடலில் பிரயாணம் பண்ண வேண்டியது இருந்தது, அநேக பிரச்சனைகளை சந்தித்தார், சிக்னஸ் வந்தது. ஆனாலும் அதையும் தாண்டி அவர் வந்து சைனாக்குள்ளே போய் அவருடைய மிஷினரி ஊழியத்தை ஆரம்பித்தார். சைனாவில் ஹட்சன் டெய்லருடைய மிஷினரி ஊழியம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சாங் கேட்க போயிங்க. ஸ்டே டியூன்ட் வித் இன்பம் எஃப்எம், துன்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி.

துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் உங்கள் இன்பம் எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மின்னும் நட்சத்திரங்களில் உங்கள் ஹைமா. லிஸ்னர்ஸ், இந்த நேரத்தில் கூட நம்ம ஹட்சன் டெய்லருடைய வாழ்க்கையை பார்த்துட்ருக்குறோம். மிஷினரி ஹட்சன் டெய்லர் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தார் அப்படிங்கிறத தான் பார்த்துட்ருக்குறோம். அவருடைய ஆரம்ப நாட்களில் அவர் எப்படிப்பட்ட ஊழியத்தை ஆரம்பித்தார். தொடர்ந்து அவர் இந்த நேரத்தில் வந்து சைனாவுக்கு போயிட்டாங்க. சைனாவில் போய் பார்த்திங்கன்னா அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். சைனாவில் அவர் முதலாவது போன இடம் ஷாங்காய் அப்படிங்கிற இடத்துல தான் அவர் போனார். அந்த இடத்துல அவர் ஃபர்ஸ்ட் வந்து செய்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் பண்ணார். அந்த சைனீஸ் லாங்குவேஜில் அவர் பிரிண்ட் பண்ணியிருந்த அந்த ட்ராக்ஸை அங்கே இருக்கிற அந்த மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தார். அநேக மக்கள் வந்து கிறிஸ்துவை உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் அவர் வந்து சோர்ந்து போகாமல் அவர் தொடர்ந்து தேவன் அவருடைய கரத்தில் கொடுத்த ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். இவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊர்களுக்காக போய் அந்த இடத்துல வந்து அவர் வந்து இந்த ட்ராக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். அது மட்டும் இல்லை, அவர் வந்து மெடிசின் தெரிஞ்சு வச்சுருந்ததால் அந்த மக்களுக்கு மருத்துவ உதவிகளை கூட அவர் வந்து செய்தார். அவர் அந்த தேசத்திற்குள்ளே போன நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மருந்துகளை அவர் எடுத்துகிட்டு போயிருந்தார். அதனால் முதலாவது அவங்களுக்கு மருத்துவ உதவிகளை அவர் வந்து செய்ய ஆரம்பித்தார். அந்த மக்களுக்கு அதிகமாக அவர் வந்து உதவி செய்ய ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லை, ட்ராக்ஸை கொடுத்து அவங்களுக்கு கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து அவர் வந்து சொல்ல ஆரம்பித்தார். ஹட்சன் டெய்லர் பார்த்திங்கன்னா அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து நிறைய சைனீஸ் லாங்குவேஜஸை தெரிஞ்சு வச்சுருந்தார். நம்ம இந்தியாவில் நிறைய லாங்குவேஜஸ் இருக்கிறது மாதிரி சைனாலேயும் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. அதனால் ஹட்சன் டெய்லர் அங்கே இருந்த நிறைய லாங்குவேஜஸை அவர் ஆல்ரெடி அவர் கற்றுக்கிட்டு இருந்தார். ஆண்டவர் வந்து இந்த மிஷினரிகளுக்கு ஒரு விசேஷித்த ஒரு கிருபையை கொடுத்துருந்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எந்த தேசத்திற்கு போனாலும் அங்கே இருக்கிற லாங்குவேஜஸை அவங்க ஈஸியாக கற்றுக்குவாங்க. ட்ரைபல் பீப்புள்கிட்ட போனாங்கன்னா கூட அவங்க அந்த ட்ரைபல் லாங்குவேஜஸை ஈஸியாக கற்றுக்குவாங்க. மிஷினரி டேவிட் லிவிங்ஸ்டனை பற்றி நம்ம பார்த்தப்போ கூட அவங்க வந்து ஆப்பிரிக்காவுக்கு மிஷினரியாக போனாங்க. அந்த இடத்துல இருந்த ஆப்பிரிக்கா மக்கள் பேசுகிற மொழியை அவங்க ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை அந்த மிஷினரிகளுக்கு கொடுத்திருந்தார். ஆண்டவர் வந்து அழைத்த அழைப்பிற்கு உண்மை உள்ள தேவனாக இருந்தார். அவங்களுக்கு அந்த மிஷினரியை அந்த தேசத்திற்குள்ள தேவன் அனுப்புகிற நேரத்தில் அவங்களுக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் தேவன் அந்த மிஷினரிகளுக்கு கொடுத்தார். அதே மாதிரி தான் ஹட்சன் டெய்லரும் கூட சைனா தேசத்திற்குள்ளே போன நேரத்தில், நீங்கள் எல்லோரும் சைனீஸ் லாங்குவேஜ் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்க, அந்த சைனீஸோட நேம்ஸே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ப்ரொனவுன்ஸ் பண்ண. ஆனாலும் ஹட்சன் டெய்லர் அநேக சைனீஸ் லாங்குவேஜஸை ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லை, அந்த தேசத்திற்குள்ளே போய் சைனீஸ் லாங்குவேஜஸில் அவங்களுடைய பைபிளை கூட டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாரு. முதலாவது நியூ டெஸ்ட்மெண்ட்டை அவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணார். ஒரு லாங்குவேஜில் கிடையாது, நிறைய லாங்குவேஜஸில், சைனீஸ் லாங்குவேஜஸில் அவர் அந்த பைபிளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணார். அவர் இப்படிப்பட்ட அநேக காரியங்களை செய்தார். அது மட்டும் இல்லை, புக்ஸ் எழுதினார். குறிப்பாக அவர் செய்த ஊழியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்த மிஷினரிகளை உற்சாகப்படுத்துகிற ஒரு மனிதராக இருந்தார். நிறைய வாட்டி அந்த சைனாவை சுற்றி போய் அங்கே இருந்த மிஷினரிகளை சந்தித்து அவங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு ஊழியத்தை செய்தார். எப்படி பவுல் வந்து சபைகளை உற்சாகப்படுத்துகிற ஒரு மனிதராக இருந்தாரோ, அதே மாதிரி தான் ஹட்சன் டெய்லரும் அங்கே இருந்த கிறிஸ்தவர்களை, நிறைய ஒடுக்கப்பட்டுட்டு இருந்தாங்க கிறிஸ்தவர்கள், ஆனாலும் அவங்க மத்தியில் போய் அவங்களை ரொம்ப உற்சாகப்படுத்துகிற மனிதராக அவர் காணப்பட்டார். அவர் வந்து 18 வாட்டி அந்த சைனாவை சுற்றி போய் அவர் ஃபுல்லாக போய் அந்த இடத்துல இருந்த மக்களுக்கு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்து அவர் வந்து அந்த மக்களுக்கு நம்பிக்கையையும் சொன்னாராம். அவங்கள உற்சாகப்படுத்துகிற ஒரு ஊழியத்தையும் செய்தாராம். இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை தான் ஹட்சன் டெய்லர் செய்தாங்க. இந்த நாட்களில் அவர் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருந்த மிஷினரிகள், அவருக்கு முன்னாடி போன சில மிஷினரிகள் வந்து ஈஸியாக பின்வாங்கி போகிறவங்களாக இருந்தாங்க. ஒருவேளை அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த உதவிகள் வராமல் இருக்கிற நேரத்தில் அவங்க வந்து உடனே பின்வாங்கி போகிற ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, பிரச்சனைகளை அவங்கள சந்திக்கிற நேரத்தில் அவங்க தேவன் அவங்களை அழைத்த அழைப்பை விட்டு ரொம்ப ஈஸியாக பின்வாங்கி போகிறவர்களாக இருந்தாங்க. இது வந்து அவருக்கு ஒரு பெரிய வருத்தத்தை கொடுத்தது. அதனால் இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா உள்நாட்டு மிஷினரி சங்கத்தை வந்து அவர் வந்து ஆரம்பித்தார். இந்த சைனா உள்நாட்டு மிஷினரி சங்கத்தின் மூலமாக அவர் வந்து அநேக மிஷினரிகளை அவர் வந்து உருவாக்க ஆரம்பித்தார். இதுதான் அவருடைய ரொம்ப பர்டிகுலராக அவர் பண்ண, சைனாவில் பண்ண
ஊழியம். அநேக மிஷினரிகளை அவர் எழுப்ப ஆரம்பித்தார். அந்த சைனாவில் இருந்துட்டு அவர் வந்து அந்த மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அந்த மக்களை மிஷினரிஸாக அவர் வந்து எழுப்ப ஆரம்பித்தார். இந்த மிஷினரிஸுக்கு அவர் கற்றுக் கொடுத்த காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட தேவைகளுக்கு கிறிஸ்துவை மட்டுமே சார்ந்திருக்க அவர் வந்து கற்றுக் கொடுத்தாராம். இந்த சைனா உள்நாட்டு மிஷினரி சங்கத்தின் மூலமாக அவங்களுக்கு எந்த உதவிகளும் கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். நீங்கள் உங்கள்ட தேவைகளுக்காக தேவனை மட்டும்தான் சார்ந்திருக்கணும் அப்படின்னு அவர் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தார். இப்படி தான் அவர் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அநேக மிஷினரிகளை அந்த தேசத்திலே அவர் எழுப்பினார். அவர் மிஷினரியாக போனது மட்டும் இல்லை, அந்த சைனா தேசத்தில் அவர் வந்து அநேக மிஷினரிகளை எழுப்புகிற ஒரு மனிதராக காணப்பட்டார். அவரை தொடர்ந்து அநேகர் வந்து மிஷினரிகளாக அந்த சைனா தேசத்தில் உருவானாங்க. இதுதான் ஹட்சன் டெய்லர் பண்ண ஒரு ரொம்ப பெரிய ஊழியமாக இருந்தது. அவர் வந்து அந்த சைனா தேசத்தை சுற்றி போய் அங்கே இருந்த எல்லாருக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்தார். அதோடு கூட அந்த மக்களை கொண்டே அந்த தேசத்திற்குள்ள மிஷினரிகளை அவர் உருவாக்கினார். அது மட்டும் இல்லை, நிறைய சர்ச்சஸையும் அவர் வந்து கட்டி கொடுத்தார். அவர் பிளான் பண்ணார் அந்த சைனா தேசத்தில் மக்களுடைய எதிர்ப்பின் மத்திய எப்படி கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறத அந்த மக்களுக்கு அவரே ஒரு எக்ஸாம்பிளாக இருந்து அவரே அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இன்னும் பார்த்தீங்கன்னா, இவருடைய ஊழியத்தில் அவர் ஃபாலோ பண்ண சில விஷயங்கள் இருக்குது. அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த கண்ட்ரிக்குள்ளே போன நேரத்தில் அவரை எல்லாரும் பிளாக் டெவல் அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் போட்டிருந்த பிளேசர்னால் அவர் பிளாக் கலர் பிளேசர் யூஸ் பண்ணார். இதை பார்த்த உடனே எல்லாரும் பிளாக் டெவல் வருது அப்படின்னு பயந்து ஓடினாங்களாம். ஆனால் அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, மொட்டையடிக்கப்பட்ட தலையோடு அந்த சைனாவோட அந்த ட்ரெஸ்ஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தார். சைனீஸ் யூஸ் பண்ணுற ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அவர் போட்டுட்டு அந்த மக்களை போய் சந்திக்க ஆரம்பித்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனீஸ் கல்ச்சரை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா ஈஸியாக அந்த மக்களை சந்திக்க முடியும் அப்படின்னு அவர் சொன்னார். நம்முடைய தேசத்திற்கு வந்த ஏமி கார்மிக்கேல் அம்மா கூட பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் யூஸ் பண்ணுற சாரியை தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. எல்லா மிஷினரிஸுமே இதை வந்து ஹட்சன் டெய்லர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தேசத்திற்குள்ளே போகிற போது அவங்கள்டைய கல்ச்சரை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும் அப்படிங்கிறத ஹட்சன் டெய்லர் பலருக்கு கற்றுக் கொடுத்திருந்தாங்க. அவருக்கு பின்னாடி வந்த எல்லா மிஷினரிகளுக்கும் அவர் இதை கற்றுக் கொடுத்திருந்தார். அது மட்டும் இல்லை, இவருடைய ஊழியம் ரொம்ப அதிகமாக சைனாவுக்குள்ளே பரவினது. அநேகர் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. நிறைய அப்போசிஷன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் இன்னொரு பக்கம் அநேக சைனாவை சேர்ந்த அநேக மக்கள் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. இப்படி தான் ஹட்சன் டெய்லருடைய ஊழியம் சைனாவுக்குள்ளே நடந்துட்டுருந்தது. தொடர்ந்து இவருடைய ஃபேமிலி லைஃப் எப்படி இருந்து இவருடைய வாழ்க்கையை தேவன் எப்படி ஆசீர்வதித்தார், ரொம்ப சந்தோஷமாக இவர் ஊழியம் செய்திருக்காரு, அநேகரை என்கரேஜ் பண்ணுற ஒரு ஊழியம் செய்திருக்காரு, இவரோட வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு அழகான சாங் வந்துட்டுருக்கு. ஸ்டே டியூன்ட் வித் இன்பம் எஃப்எம். துன்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி.

துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் உங்கள் இன்பம் எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மின்னும் நட்சத்திரங்களில் உங்கள் ஐமா லிஸ்னஸ், இன்னைக்கு கூட மிஷனரி ஹட்சன் டெய்லருடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கிறோம். சைனாவுக்குள்ள

அந்த அந்த மரணத்தின் மத்தியிலையும் ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கிற மக்கள் வந்து அந்த குழந்தைகளை அந்த இடத்துல அடக்கம் பண்ணுறதுக்கு இடத்த கொடுக்க மாட்டாங்க. பல மைல் தூரம் ஹட்சன் டெய்லர் அவருடைய குழந்தையை கையில் தூக்கிட்டு போய் அடுத்த ஊருக்கு போய் அடக்கம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையை அவர் சந்தித்தார். இது வந்து ஒரு முறை அவர் சந்திக்கலை, பல முறை திரும்ப திரும்ப அவர் வந்து ஒவ்வொரு குழந்தையாக மரிக்கிற போதும் அவர் இதே கஷ்டத்தை அவர் சந்தித்தார். ஆனாலும் அவர் அந்த இடத்துல இருந்து அவர் வந்து தேவனுக்காக ஊழியம் செய்தார். இன்னும் அவர் சந்தித்த ஒரு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நிறைய மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தார். அந்த இடத்துல அவர் வந்து சைனாவில் இருந்த நேரத்தில் அநேகர் வந்து அவருடைய மெடிசின்ஸ் எல்லாம் திருடிட்டு போயிடுவாங்க. அவர் பகல் நேரத்தில் மிஷினரி ஊழியத்திற்காக போகிற நேரத்தில் அந்த சைனாவில் இருக்கிறவங்க வந்து அவருடைய மெடிசின்ஸ் எல்லாம் திருடிட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு முறை அவருடைய முழு வீடே தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. அவர் கொண்டு வந்த எல்லாமே அந்த தீயில் வந்து அழிந்து போனது. ஆனாலும் தொடர்ந்து மிஷினரி ஹட்சன் டெய்லர் அந்த சைனாவில் இருந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். இன்னும் பார்த்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எந்த ஃபண்டுமே கிடையாது. அவர் அவருடைய ஊழியத்திற்காக முழுவதுமாக தேவனை மட்டுமே சார்ந்திருந்தார். இப்படி பல பிரச்சனைகளை அவர் இந்த ஊழியத்தில் சந்தித்த நேரத்திலையும் அவர் தொடர்ந்து கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். நம்ம வந்து நினைப்போம் மிஷினரி ஊழியம் செய்கிறவங்களுக்கு மிஷனோட சப்போர்ட் இருக்கும், அதனால தான் அவங்க இவ்வளவு அதிகமாக செய்கிறாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் மிஷினரி ஊழியம் வந்து ரொம்ப ரொம்ப கடினமாக ஒரு ஊழியம். அவங்களுடைய தேவைகளுக்காக அவங்க தேவனை மட்டுமே சார்ந்திருக்கிற ஒரு ஊழியம். அவங்களுடைய வீட்டு அவங்களுடைய குடும்பத்திற்காக பார்த்தீங்கன்னா அவங்க தேவனை மட்டுமே சார்ந்திருப்பாங்க. அவங்களுடைய சொந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போய் தங்கி இருக்கிற நேரத்தில் அவங்களுடைய குடும்பத்தினுடைய பாதுகாப்பிற்காக அவங்க வந்து தேவனை மட்டுமே சார்ந்திருப்பாங்க. எவ்வளவு ஒரு கஷ்டம் பாருங்களேன், எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. ஏன்னா முற்றிலுமாக அவங்களுக்கு தெரியாத ஒரு ஊரில் போய் அவங்க தங்கி இருப்பாங்க. அந்த அவங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆகும், அவங்களுடைய மனைவிக்கு என்ன ஆகும், எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. எல்லாவற்றுக்கும் அவங்க தேவனை மட்டுமே சார்ந்திருக்கணும். ஆனாலும் இந்த மிஷினரிகள் எல்லாமே அவங்க வந்து ரொம்ப உற்சாகமாக கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை செய்தாங்க. அவங்களுடைய இறுதி மூச்சு வரை நம்ம இதுவரை பார்த்த ஒவ்வொரு மிஷினரியுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜீவன் பிரிகிறது வரை அவங்க வந்து கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்தவங்களாக இருந்தாங்க. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆண்டவர் மேலே வச்சுருந்த விசுவாசம், அது மட்டும் இல்லை ஆண்டவர் மேலே வச்சுருந்த அன்பு, அதனால தான் அவங்களால அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய முடிந்தது. இழப்புகளின் மத்தியிலும் கண்ணீரின் மத்தியிலும் அவங்களால தொடர்ந்து அந்த ஊழியம் செய்ய முடிந்ததுக்கு காரணம் என்னென்னா அவங்க கிறிஸ்துவின் மேல் வைத்திருந்த அன்பு மட்டும்தான். ஆண்டவர் எவ்வளவு அதிகமாக அவங்கள நிரப்பியிருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்தின் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் விட கிறிஸ்துவனுடைய அன்பு தான் அவங்களுக்கு மேலானதாக இருந்தது. அதனால தான் அவங்க தொடர்ந்து போய் அவங்களுடைய ஊழியத்தை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடிந்தது. இந்த மிஷினரி ஹட்சன் டெய்லர் பார்த்தீங்கன்னா அவருடைய ஊழியத்தின் முடிவில் அவர் வந்து 102 சர்ச்சஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை 100 மிஷினரிகளை அவர் எழுப்பியிருந்தார். அந்த சைனாக்குள்ளே 100 மிஷினரிகளை எழுப்பியிருந்தார். 102 சர்ச்சஸை வந்து அந்த சைனா தேசத்தில் அவர் உருவாக்கியிருந்தார். அது மட்டும் இல்லை, இவருடைய ஊழியத்தை கேள்விப்பட்டு பின் நாட்களில் அநேகர் வந்து கிறிஸ்துவுக்காக அவங்களுடைய ஊழிய அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிம் எலியட் அப்படிங்கிற ஒரு மிஷினரியை பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அந்த மிஷினரி கூட இந்த மிஷினரி ஹட்சன் டெய்லருடைய வாழ்க்கையை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி தான் அவருடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்தார். அது மட்டும் இல்லை, நம்முடைய தேசத்திற்கு வந்த சிடி ஸ்டட், அவங்க மிஷினரி ஏமி கார்மேக்கல், இவங்க எல்லாமே இந்த மிஷினரி ஹட்சன் டெய்லருடைய வாழ்க்கையை பார்த்து தான் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்தாங்க. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் நாட்களுக்கு முன்னே நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருந்த மிஷினரி இவாஞ்சலிஸ்ட் பில்லி கிரஹாம் கூட அவங்க வந்து ஹட்சன் டெய்லருடைய வாழ்க்கையை பார்த்து அவங்க வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகியிருந்தாங்க. இப்படி அநேக பெரிய மிஷினரிகளை பெரிய இவாஞ்சலிஸ்டை எழுப்பின ஒரு நபராக அவர் இருந்தார். அவர் வந்து கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்தது மட்டும் இல்லை, அவர் வந்து அநேக மிஷினரிகளை எழுப்பின ஒரு நபர். 102 சர்ச்சஸை வந்து அவர் பிளான் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ ஒரு அதிசயம் பாருங்களேன். சைனாக்குள்ளே அவ்வளவு எதிர்ப்புகள் இருந்த நாட்கள்லேயும் கூட, வியாதிகள் பரவிட்டு இருந்த நாட்கள்லேயும் கூட அவ்வளவு அதிகமாக
மூலமாய் அவர் வந்து சர்ச்சஸை எழுப்பியிருந்தார். நிறைய மிஷினரிகளையும் அவர் எழுப்பியிருந்தார். இந்த மிஷினரிஸ் எல்லாருக்குமே அவர் கற்றுக் கொடுத்திருந்த காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனை சார்ந்திருப்பது. இந்த சைனாவை சந்திக்கணும் அப்படின்னா முழங்காலில் நிற்கணும் அவர் அப்படின்னு ஹட்சன் டெய்லர் சொல்கிறாங்க. அந்த அந்த தேசத்தில் அவர் வந்து ஒவ்வொரு மக்களையும் சந்திக்க போகிறதுக்கு முன்னாடி அவர்

முழங்கால பல மணி நேரம் நிற்பாராம். இதுதான் ஹட்சன் டெய்லருடைய சீக்ரெட்டாக இருந்தது. அவர் வந்து அவருடைய ஒரு பெரிய சீக்ரெட்டே இதுதான், முழங்கால நின்னோனா இந்த தேசத்தை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்த முடியும் அப்படின்னு வந்து ஹட்சன் டெய்லர் சொல்கிறாங்க. அதனால் முழங்கால நின்று ஹட்சன் டெய்லர் பண்ண ஜபங்கள் எல்லாவற்றுக்கும் தேவன் பதில் கொடுத்தார். அநேக மிஷினரிகளை சைனா தேசத்தில் எழுப்பினார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சைனாவில் நிறைய சபைகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, கிறிஸ்துவை அறிந்து கொண்ட அநேக மக்களும் அந்த தேசத்தில் இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் நிற்கிற நிறைய மக்கள் அந்த தேசத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கும் அந்த தேசத்தில் நிறைய அப்போசிஷன்ஸ் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் ரொம்ப பக்தி உள்ளவங்களாக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பேப்பர்ஸில் நம்ம பைபிளை எழுதி அதை மனப்பாடம் பண்ணிக்குவாங்க. முழு பைபிளை சொல்ல சொன்னால் கூட அவங்க அப்படியே அந்த பைபிளில் இருக்கிற வசனங்களை அப்படியே சொல்லுவாங்க. அவ்வளோ அதிகமாக அவங்க தேவனை நேசிக்கிற மனிதர்களாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, வேதத்தை நேசிக்கிறவங்களாக இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப நாட்களில் அந்த இடத்திற்குள்ளே போன மிஷினரி ஹட்சன் டெய்லர். இந்த மாதிரி அநேக மிஷினரிகள் போயிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ஹட்சன் டெய்லர் பார்த்தீங்கன்னா அநேக மிஷினரிகளை அந்த இடத்துல ஏற்படுத்தினது மட்டும் இல்லாமல் அவர் பர்சனலாக போய் அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் வந்து அந்த தேசத்தில் மட்டும் இல்லை, அமெரிக்கா இங்கிலாண்டுன்னு பல தேசங்கள்லையும் அவர் வந்து போய் அந்த சைனாவுடைய நிலைமையை அவர் வந்து சொன்னாராம். சைனாவில் எப்படிப்பட்ட தேவைகள் இருக்குது, அந்த மக்களுக்காக ஜப தேவைகள் எவ்வளவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அவர் தேசம் முழுவதும் பல தேசங்களுக்கு போய் அவர் வந்து சொல்ல ஆரம்பித்தார். இறுதி நாட்களில் பார்த்தீங்கன்னா ஹட்சன் டெய்லர் ஒரு நாளைக்கு ஒரு ரிவரில் போயிட்டு இருந்த நேரத்தில் அவர் கால் தடுக்கி கீழே விழுந்தார். அந்த நேரத்தில் அவர் ரொம்ப அதிகமாக அதில் பாதிக்கப்பட்டார். அதுக்கப்புறமா அவர் வந்து அவருடைய சொந்த தேசத்திற்கு வந்து அவருடைய இறுதி நாட்களை அவருடைய சொந்த தேசத்திலே அவர் வந்து கழித்தார். இதுதான் ஹட்சன் டெய்லருடைய வாழ்க்கை. ஆனால் இந்த ஹட்சன் டெய்லருடைய வாழ்க்கையிலேருந்து ஆண்டவர் வந்து நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா பாவமான வாழ்க்கையில் இருந்தப்போ கூட தேவன் வந்து ஹட்சன் டெய்லரை அவருக்காக தெரிந்து கொண்டார். அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்தார். ஆண்டவரே, நீங்கள் என்னுடைய பாவங்களை மாற்றினீங்கன்னா நான் உமக்காக ஊழியம் செய்வேன் அப்படின்னு அவர் வந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து அவருடைய பாவங்களை மாற்றி அவரை ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை அவருக்கு கொடுத்தார். அது மட்டும் இல்லை, அவருடைய ஊழியத்திற்காக அவரை வந்து தெரிந்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை கொடுத்தோன்னா ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப அழகாக அவருக்கு ஏற்ற விதத்தில் நம்மை வணைந்து கொள்ள முடியும். எப்படி ஒரு குயவன் ஒரு களி மண்ணை வணைகிறானோ, ஒரு அழகான பானையாக வணைகிறானோ, அதே மாதிரி நம்முடைய தேவனுடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கும் போது ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக அவர் வந்து நம்மை வணைந்து கொள்ளுவார். இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற போது அவருக்காக நம்ம ஊழியம் செய்ய அவர் வந்து நம்மை வணைந்து எடுப்பார். அவருக்காக அவருடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்கிற ஒரு பாத்திரமாக அவர் நம்மை வணைந்து எடுப்பார். அதனால் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்தில் கொடுங்க. நீங்கள் உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக இருக்கிறது, ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையை உங்கள் கரத்தில் நான் கொடுக்குறேன். உங்களால் என்னை யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஏற்ற பாத்திரமாக என்னை நீங்கள் வணைந்து கொள்ளுங்க அப்படின்னு கேளுங்க. அது மட்டும் இல்லை, சந்தோஷமாக இருக்கணும். நம்ம சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் தான் ஆண்டவர் வந்து நம்மை பயன்படுத்த முடியும். அதனால் இந்த நாளில் நம்ம ஒரு டிசிஷன் எடுப்போமா. நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நான் இன்னையிலேருந்து ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபங்கள்னால என்னுடைய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்த எல்லா பிரச்சனைகளையும் நான் தேவனுடைய கரத்தில் கொடுத்து நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அப்படின்னு கேட்குற நேரத்தில் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இன்றைக்கி நம்ம மிஷினரி ஹட்சன் டெய்லருடைய வாழ்க்கையை பார்த்தோம். திரும்பவும் அடுத்த வாரம் ரொம்ப அழகான ஒரு மிஷினரியுடைய வாழ்க்கையோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஹைமா.

39 தாவீது சொல்லுகிறார், எந்த மனுஷனும் மாயே என்பது நிச்சயம். வேஷம் போட்டு நாசம் பண்ண தெரிகிறான். ஆம், எந்த மனுஷனும் நிரந்தரம் அல்ல. வேஷம் போட்டு நாசம் பண்ண தெரிகிறான். எல்லாரும் பாடுவோமா? அக்தர் நல்ல

0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் மார்க்கு 6:3-6 உள்ள வசனங்கள். மார்க்கு 6:3-6. இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனமடையான் என்றார். அங்கே அவர் சில நோயாளிகளின் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவ்விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ணினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிராமங்களிலும் பட்டினங்களிலும் சுற்றித் திரிந்து பலரை குணமாக்கினார். பிசாசின் பிடியில் இருந்தவர்களை விடுதலை ஆக்கினார். மரித்தவர்களையும் உயிரோடு எழுப்பினார். வேதத்தை வாசிக்கும் பொழுது இதை தெளிவாய் நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஆனால் அவர் பிரயாணப்பட்டு வருகையில் தன்னுடைய இடத்திற்கு அங்கே வருகிறார். தன்னுடைய சொந்த ஜனம், அவர் ஒரு உற்சாகத்தோடு கூட வந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஆனால் அங்கே அவரால் பலத்த அற்புதங்களையோ அடையாளங்களையோ சுகங்களையோ நிகழ்த்த முடியவில்லை. ஏனென்றால் இந்த ஜனங்கள் அவரை பார்த்து இடறல் அடைந்தார்களாம். அவர்களை சுற்றி உள்ள பட்டணங்கள், கிராமங்களில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் இவரை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். ஒருவேளை அவர்களில் சிலர் ஏதோ பெரிய தீர்க்கதரிசி வராருன்னு எதிர்பார்த்து வந்திருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்த உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா? இங்கே நம்ம கூட இருக்க மரியாளுடைய பையன் தானே இவன். இப்படி அவருடைய குடும்பத்தை இவர்கள் பார்த்து, இவன் தானே, இவன் என்ன இன்னைக்கு பெரிய ஆள் மாதிரி எல்லாரும் கொண்டாடுறாங்களே, இவன் யாரு? இப்படி இயற்கையான மண்டலம், அந்த நேச்சுரல் ரெல்ம்ல அவங்க எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள். They failed to recognize the anointing on Jesus Christ. இயேசு கிறிஸ்து சுமந்து வந்த அபிஷேகத்தை அவர்கள் அங்கீகரிக்க தவறிவிட்டார்கள். அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, தேவன் இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். அவங்க வெறும் இயற்கை மண்டலம், இந்த நேச்சுரல் ரெல்மை மட்டுமே பார்த்ததினாலே இயேசு மேசியா என்பதை அவர்கள் கவனிக்க தவறிவிட்டார்கள். மற்ற இடங்களில் அப்படி இல்லை, இவர் மேசியா, இவர் உன்னதமான தேவனுடைய தீர்க்கதரிசி, இவர் நம்மை மீட்க வந்த மேசியா என்று அவர்கள் அங்கீகரித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாய் புறப்பட்ட வல்லமை அவர்கள் பெற்றுக்கொண்டபடியினாலே பலத்த அற்புத அடையாளங்கள், மரித்தவர்களும் உயிர் பெற்றார்கள், பிசாசின் பிடியில் இருந்தவர்கள் விடுதலை அடைந்தார்கள். அதனால தான் இயேசு சொல்லுகிறார், ஒரு தீர்க்கதரிசிக்கு தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலையும் மரியாதை இல்லை, கனவீனம் அடைவான் அப்படின்றார். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் தானே, இவனை நமக்கு தெரியாதா, இவன் எப்படி இருந்தவன், அந்த இயற்கை மண்டலத்திலேயே அவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு பெருமைன்னு கூட சொல்லலாம். இவன் என்ன நேற்று வரைக்கும் இப்படி சுத்திக்கிட்டு இருந்தவன், இன்னைக்கு என்ன நம்ம விட பெரிய ஆளா இவன், நம்ம இவனை நம்ம அங்கீகரித்து இவனுக்கு நம்ம மரியாதை செலுத்தணுமா, அது ஒரு பெருமை. அப்ப அந்த பெருமையினாலே அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். எவ்வளவு ஒரு பரிதாபம் பாருங்க. இயேசு பல இடங்களில சுற்றி திரிந்து தேவனுடைய ராஜ்யத்தை அறிவித்து ஜனங்களை குணமாக்கி விடுதலை ஆக்கினார். தன் சொந்த ஜனத்தினிடம் வரும் பொழுது அதை பல மடங்கு அந்த இடத்துல காண வேண்டும் என்று விரும்பியிருப்பார். ஆனால் இவர்களோ இயற்கையான மண்டலத்திலே அவரை பார்த்தபடியினால, இட் வாஸ் லைக் வேரிங் காகிள்ஸ், இந்த வெயில் காலத்தில் நம்ம கருப்பு கண்ணாடி கூலிங் கிளாஸ் போடுறோம் பாருங்கள், அது மாதிரி. அப்போ இயேசுவை இவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய குமாரன் மேசியா என்பதை கவனிக்க அங்கீகரிக்க தவறினார்கள். அதன் விளைவு அவர்கள் தங்கள் ஆசீர்வாதங்களை இழந்து போனார்கள். இன்றைக்கு கூட இயற்கையான மண்டலத்தை மட்டுமே நாம் சார்ந்து வாழ்கிறோமா? தேவன் நம்மை சுற்றிலும் அல்லது நமக்கு மீது இப்படிப்பட்ட மென்டர்ஸை ஒருவேளை வைத்திருக்கலாம். இயற்கையான மண்டலத்தை மட்டுமே பார்ப்போம் என்று சொன்னால் நாம் நம்முடைய ஆசீர்வாதங்களை இழந்து விடுவோம். விலையேற பெற்ற அபிஷேகத்தை தேவன் மண் பாண்டங்களிலே வைத்திருக்கிறார். மனிதன் இந்த மண் பாண்டத்திற்கு ஒப்பானவன். இந்த மண் பாண்டத்தில்தான் விலை மதிப்பற்ற அபிஷேகத்தை தேவன் ஊற்றியிருக்கிறார். ஞானம் உள்ளவன் இந்த மண் பாண்டத்தை தாண்டி அந்த அபிஷேகத்தை பார்க்க கற்றுக்கொள்ளுகிறான், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறான். ஆகவே இன்றைக்கும் இந்த ஜனத்தை போல நாம் இல்லாமல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட மண்டலத்தை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எனிபடி கேன் சீ த நேச்சுரல். யார் வேண்டுமானாலும் இந்த இயற்கையான மண்டலத்தை பார்த்து அதை குறித்து பேசலாம். இதை தாண்டி இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரலை பார்க்க தேவன் நம் கண்களை திறப்பாராக. கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பாராக. ஆல்வேஸ் ஆல்வேஸ் கோ ஃபார் தட் ப்ரெஷியஸ் அனாயிண்டிங். அந்த விலை மதிப்பற்ற அபிஷேகத்தை எப்பொழுதும் நாம் காண கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. டோன்ட் நெக்லெக்ட் தி அனாயிண்டிங். அபிஷேகத்தை நெக்லெக்ட் செய்யாதீங்க. ஆல்வேஸ் வெல்கம் தி அனாயிண்டிங். Always acknowledge the anointing. அபிஷேகத்தை அங்கீகரியுங்கள். அபிஷேகத்தை வரவேற்க கற்றுக்கொள்ளுங்கள். பலத்த காரியங்களை உங்கள் வாழ்வில் காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளைக்காய் நன்றி. என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற இவர்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் இவர்கள் மேல் இறங்கட்டும். கர்த்தருடைய அக்கினி இவர்கள் ஒவ்வொருவரின் மேலும் இறங்கட்டும். இவர்கள் குடும்பங்களின் மேலும் உடைய வல்லமை இறங்கட்டும். உம்முடைய மார்போடு இவர்களை அணைத்துக் கொள்ளும். உம்முடைய மார்போடு அணைத்துக் கொள்ளும். விசேஷமாய் எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். ஒவ்வொருவருடைய மனக்கண்களையும் திறந்தருளும் சுவாமி. இப்பொழுது ஆண்டவரே, எஸ் இயற்கைக்கு அப்பாற்பட்ட மண்டலத்தை நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்யும். விசேஷமாய் இன்றைக்கு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த குடும்பங்களில சமாதானம் உண்டாகட்டும். சந்தோஷமும் ஒருமனமும் உண்டாகட்டும். குடும்பங்களில சமாதானத்தை குலைக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் நான் இப்பொழுது கடிந்து கட்டுகிறேன். எல்லா பில்லி சூனிய செய்வனை ஆவிகளையும் இப்பொழுது நான் கடிந்து கட்டி அபரப்படுத்தி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். கர்த்தருடைய அக்னி இறங்கட்டும். எல்லா வியாதியின் கட்டுகளையும் முறிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. Oh, in the mighty name of Jesus, every spirit of infirmity and weakness, I come against you. I rebuke you, I bind you, and I cast you out. ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் ஒரு விடுதலை, ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் சுகம் உண்டாகட்டும். இதுவரை செயல்படுத்த முடியாத அவயவங்கள் செயல்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். விசேஷமாய் பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பு உண்டாகட்டும். நெருக்கங்கள் மாறட்டும். கடன் மாறட்டும். பற்றாக்குறையும் தரித்திரமும் ஒழிந்து போகட்டும். உம்முடைய பிள்ளைகள் செழிக்கட்டும் அப்பா. ஒவ்வொருவரின் மீதும் உம்முடைய முகம் பிரகாசமாக இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதியும். துதி கன மகிமை உமக்கே. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். தேங்க்யூ சோ மச். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தயவுசெய்து உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதீர்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நீங்கள் பெறுகிற ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு எழுதுங்கள். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: தேவன் என்னை அபிஷேகித்த நாள் முதல் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சியும் விருப்பத்தையும் தந்தார். அது நாளுக்கு நாள் வளர்ந்து என்னை நெருக்கிக் கொண்டே இருந்தது. நான் ஆண்டவருக்காக என்னுடைய வேலையோடு கூட ஊழியங்களும் செய்து கொண்டிருந்தேன்.
2: ஆனால் கடந்த ஜூன் மாதம் வரையிலும் நான் எம்என்சியில் ஹெட் ஆஃப் ஆபரேஷனாக உயர்ந்த பதவியிலும் நிறைந்த சம்பாதியத்துடனும் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். ஏப்ரல் மாதத்தில் தேவனனை தெளிவான தரிசனத்துடன் மற்றும் அவருடைய அபிஷேகத்தின் மூலமாக நான் செய்ய வேண்டிய காரியத்தை வெளிப்படுத்தினார். அதற்கு இணங்கி செவி கொடுத்து என்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு இப்பொழுது அவருடைய சித்தத்தையும் ஊழியத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான் என்றால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதை காட்டிலும் மேன்மையானதும் சந்தோஷமானதும் எதுவும் இருக்க முடியாது. ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் பிதாவின் கனத்துக்குரியவர்கள். ஆதலால் ஊழியம் செய்கிறவர்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் கர்த்தருக்குள் களி கூறுங்கள். ஊழியத்தின் அழைப்பு பெற்று தயங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உங்கள் கனத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக உங்கள் தயக்கத்தை விட்டுவிட்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்வீர்களாக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.

சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, வாலிபம் மாயை, உலகம் மாயை, வானத்தின் கீழே ஒவ்வொன்றும் மாயை என்று நாம் வாசிக்கிறோம். ஆம், இந்த உலகத்தில் நாம் செய்கிற எல்லா வேலையை காட்டிலும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதை காட்டிலும் மேன்மையானது, சிறந்தது வேறு ஒன்றும் இருக்க முடியாது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் சிறந்ததை ஆண்டவருக்கு கொடுக்க முன் வருவீர்களா?

என் பேர் ஹானா ஸ்டெஃபி. கிறிஸ்டின் ஃபேமிலியில் பிறந்து வளர்ந்துருந்தாலும் நான் கர்த்தருக்குள் என்னோடய 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் பேருக்கு எங்கள் அம்மா திட்டம் வாசித்தேன். அப்போவும் நான் சாம்ஸ் ப்ராவபர சாப்டரே நான் எடுத்து வாசித்தது கிடையாது என்னோட லைஃப்பில். அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய கிருபையின் மூலம் காலேஜில் எனக்கு அட்மிஷன் கிடச்சிது. அந்த அட்மிஷன் கிடச்சது பெரிய கிருபை தான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாக உள்ள ஃபெலோஷிப் ப்ரேயர் ப்ரேயர் செல்ஸ் அந்த மாதிரி சண்டேஷிப் அந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரேயராக தான் இருக்கும். அப்போ அங்கே ஆண்டவரை தேடணும் அப்படின்ற ஒரு வாஞ்ச எனக்குள்ள. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல்லாக ரட்சிப்புக்குள்ளே வரோட செகண்ட் இயர் நான் படிச்சுட்டு இருக்கப்போ எப்பவுமே வருஷம் வருஷம் வந்து கண்ணாய்ஸ் வந்து எங்கள் காலேஜ்க்கு வரது உண்டு. அப்போ வந்து பிரதர் ஜான் மோகன பிரகாஷன் தான் எல்லாரும் எங்கள் காலேஜ்க்கு வந்திருந்தாங்க. ஒரு வீக்கெண்ட் வந்திருந்தாங்க. ஒரு ஃபெலோஷிப் இருந்துச்சு. சண்டே சர்வீஸ் முடிச்சதுக்கு அப்புறமா அதெல்லாம் கர்த்தருக்குள்ள வர ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு தனி ப்ரேயர் இருக்கும்னு சொன்னாங்க. அப்போ அதில் நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு நான் வந்து போனேன். ஜான்னா லதாக்காலாம் வந்து எல்லாம் இதில் அட்டன் பண்ணுவாங்க அந்த மீட்டிங்கை. நானும் கேஷுவலாக அட்டன்ஸுக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த மீட்டிங்கில் ஆண்டவர் என்னை தொட்டாரு பட்டேன். அவங்களோட ஜபத்தின் மூலமாக நான் ரட்சிக்கப்பட்டேன். அது வந்து எனக்கு அந்நிய பாஷின் அபிஷேகமும் ஆண்டவர் எனக்கு தந்தாரு. வாழ்க்கையே ஒரு திசை மாறி போனது போல எனக்கு ஒரு ஃபீலிங். அதுக்கப்புறமா என்னோட லைஃபே வந்து ஒரு மாறிப்போன மாதிரி இருந்துச்சு. அந்த தேர்ட் இயர்ல பிளேஸ்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சிச்சு. எல்லாத்துக்கும் இருக்கிற ஆசிரியர்ல நான் வரும்போது தேர்ட் இயர்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைச்ச உடனே ஒரு கம்பெனில வந்து நல்லா நம்ம ஃபைனல் இயர் மட்டும் இல்ல ஜாப் வச்சு செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தேன். ஆனா வந்து தேர்ட் இயர்ல பிளேஸ்மெண்ட் வரும்போது தேர்ட் இயர் நான் எனக்கு 80% அக்ரிகேட் இருந்துச்சு அகாடமிக்ஸ்ல. ஆனா இது கம்பெனிலயுமே எனக்கு கிடைக்கல தேர்ட் இயர்ல. சரி ஃபைன் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தப்போ எனக்கு ஃபைனல் இயர்லாம் ஒரு 25-30 கம்பெனிஸ் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பேன். அப்படிலுமே பிளேஸ்மெண்ட் கிடைக்கல. என்ன ஆண்டவரேன்னு நான் ஆண்டவர் கேள்வி கேட்டா உண்டு. நான் உனக்காக நான் என்னோட லைஃப் நான் எல்லாரும் கேக்குறாங்க. அதுக்காக என்னோட நான் வீட்டுக்கு கூட நான் எப்பவுமே வீட்டுக்கு போவேன். எங்க அம்மா அப்பா பார்க்காம என்னால இருக்க முடியாது. அடுத்த வீட்டுல எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ ஃபைனல் இயர் படிக்கிற உனக்கு பிளே அப்படின்லாம் அவங்க எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சதுனால நான் வீட்டுக்கு போறதே நான் 4-5 மாசத்துக்கு ஒரு தடவை தான் நான் வீட்டுக்கு போவேன். அப்போ நான் வீட்டுக்கு வெளியில் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போக மாட்டேன். எல்லாரும் உனக்கு கேம்பஸ்ல எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அப்பாவும் இதனால இருக்காங்க. எங்க அப்பாவோட கம்பெனில கூட ஒர்க் பண்ண கொலீக்ஸ் எல்லா பசங்க இந்த காலேஜ்ல இந்த கம்பெனில பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்லாம் போது ஓன் பொண்ணுக்கு என்ன அப்படின்னு எங்க அப்பா கிட்ட கேட்கும் போது அவன் அவனமா இருக்கிற வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருந்துச்சு. என்னடா பண்றது என்ன வந்து எஜுகேஷன் லோன்ல ஃபைனல் இயர் முடிக்கும் போது எனக்கு ஒரு நம்ம அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஃபைனல் இயர் முடியும் வந்து வேலை கிடைக்கல. அப்ப எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இருந்தேன். ஆனாலும் ஒரு ஓரத்துல ஆண்டவர் வந்து எனக்கு பெரிய காரியம் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நான் கிராஜுவேஷனுக்கு நான் வரும்போது என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி நான் எடுத்துட்டு வரணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் ஜோம் வந்து May 12, 2009 நான் வந்து காலேஜ் விட்டு வெளியே பண்ணி நான் வீட்டுக்கு போனேன். எனக்கு தன்னால ஒரு இன்டர்வியூ கால் வந்து May 29 சென்னையில் ஆல்செக்ன்ற கம்பெனிக்கு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். உடனே செலக்ட் ஆனேன். அதே மாதிரி June 10 நான் ஜாயின் பண்ணி July 4 நான் என்ன மாதிரியே ஆண்டவர் வந்து நான் காலேஜ் கான்வெகேட் நான் போகும்போது நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி எடுத்துட்டு போக ஆண்டவர். ஆனால் இந்த ஜாப் வந்து என்னோட கோர் கூட நான் நினைச்ச மாதிரி எனக்கு ஆண்டவர் வந்து என்னோட பேட்ச்ல என்னோட டிபார்ட்மெண்ட்ல யாருமே வந்து கான்வெகேஷன் டேக்குமே வந்து வேலை கிடைக்கல. ஆனால் எனக்கு மட்டும்தான் வேலை கிடைச்சிது. அப்படி ஒரு பேர் தந்தாரு. அதுக்கப்புறமா நான் 10 மந்த்ஸ் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட பெரியால இந்த ஜாப் இல்லாததுனால நான் வேற ஜாப்க்கு நான் ட்ரை பண்ணிட்டு படிக்கலாமான்ற ஒரு எண்ணம் கூட என்னோட உள்ளத்துல இருந்துச்சு. நான் அதுக்கப்புறமும் கூட நிறைய இன்டர்வியூஸ் நான் அட்டன் பண்ணேன். எனக்கு எதுவுமே நான் நல்லா படிப்பேன். எதனால எனக்கு வேலை கிடைக்கலன்ற ஒரு கேள்வியும் இருந்துட்டே இருந்துச்சு. அப்ப வந்து ஒரு ஸ்டேஜ்ல அப்ப எனக்கு வந்து ஒரு நைட் ஷிஃப்ட் ஜாப். அதுல வந்து என்னோட ஹெல்த் பாதிக்கப்பட்டுச்சு. அதனால நான் என்னடா பண்றது நான் வேற வேலை அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஒரு டிப்ரெஷன்ல என்னோட ஃபியூச்சர் என்ன பயங்கர ஒரு கேள்விக்குறியோட நான் வந்து ஒரு என்ன பண்ணாலும் இதே ஞாபகம் என்னோட ஃபியூச்சர் என்ன நீ அம்மா அப்பாக்கு அப்படின்ற ஒரு கேள்வியே அப்படியே என்னோட உள்ளத்துல வந்து அது ஒரு ஒரு விஷயமா என்னோட உள்ளத்துல அது எழும்பி ஒரே அதுவும் தெரியாம நான் இருந்தேன். அப்ப வந்து ஜானனாவை வந்து நான் பார்த்தேன் வீட்டுல. ஜானனாவையும் லதாக்காவையும் மன உருக்கத்தோடு எனக்காக ஜோம் பண்ணி வந்து ஒரு சொன்னாங்க காட் இஸ் ஓபனிங் அ டோர் ஃபார் யூ அப்படின்னு சொன்னாங்க. வரும்போது என் கண் முன்னாடி எல்லா கதவும் பூட்டப்பட்ட உறப்பா அவங்க இந்த வார்த்தையை அவங்க சொல்லும் போது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை கர்த்தர் என்னையும் நேசிக்கிறாரு
என் பாரு அப்படின்னு சொல்லி நான் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஆனா அதுக்கு முன் கண்ட்ரீஸ்க்கு நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்காக நான் ட்ரை பண்ணேன், அது எல்லாமும் ஃபெயிலியர். யூஎஸ்க்கு ட்ரை பண்ண ஃபெயிலியர் ஆச்சு, ஸ்வீடனுக்கு ஜெர்மனிக்கு ட்ரை ஃபெயிலியர் ஆச்சு. இப்படி நான் என்ன ஸ்டெப் எடுத்தாலும் அது எல்லாமே வந்து ஒன்பது போனப்போ எனக்கு ரொம்ப கவலையோட நான் இங்க வந்து அண்ணா கிட்டயும் அக்கா கிட்டயும் சொன்னேன். அவங்க எனக்காக அண்ணா வந்து ஜபத்துல இந்த வார்த்தையை சொன்னப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு. அப்புறம் அண்ணா என்ன உட்கார வச்சு என்னென்ன ட்ரை பண்ணு அண்ணா உட்கார்ந்து பேசி அப்புறம் அவங்க என்ன இன்னொருத்தவங்களை கைட் பண்ணி விட்டாங்க இந்த ஹையர் ஸ்டடீஸ்க்காக. அப்புறமா நான் வந்து இந்த ஒரு அயர்லாண்ட் ஒரு கண்ட்ரிக்கு யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டிக்கு நான் வந்து எம்எஸ் அப்ளை பண்ணேன். இதுக்கு முன்னாடி மூணு கண்ட்ரிஸ்மே ஃபிளாப் ஆனப்போ வந்து பாக்கலாம் ஒரு ஸ்காலர்ஷிப் லெட்டர் வந்தா பாக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சு நான் இது பண்ணப்போ அதே இது ஆஃபர் லெட்டர் வந்துச்சு. சரி இன்னும் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண பாக்கலாம் அப்படின்னு இருந்தேன். நான் நினைச்ச மாதிரி ஸ்காலர்ஷிப் லெட்டர் அதுவும் நான் வந்து நான் ப்ரே பண்ணேன், ஆண்டவரே இது உங்களுடைய விசாக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் நான் கலெக்ட் பண்ணணும், அப்படி கலெக்ட் பண்ணியும் நான் வந்து ரெக்கமெண்டேஷனோ இல்ல வந்து பொழஞ்சு இல்ல காசு கொடுத்து அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணக்கூடாது, சுத்தமா இருந்தா அதிகாரிகள் உள்ளத்துல நீங்க பேசி எனக்கு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு எல்லாமே கரெக்டா எனக்கு எந்த நேரத்துல எந்த ஃபைல் கைக்கு வரணுமோ அதெல்லாம் கரெக்ட் டைம்ல எனக்கு வந்துச்சு. நான் வந்து அப்ளை பண்றதுக்காக July 3rd வந்து நான் சென்னை சொல்லி நான் டிக்கெட் புக் பண்ணிருந்தேன், ஜூன் மாசத்திலே புக் பண்ணிருந்தேன். July 2nd வரைக்கும் இந்த July 3rd ஒரு

இருக்கு. நீங்க எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி சொல்லி மாதிரி எனக்கு ஆண்டவர் எல்லா காரியத்தையும் நேத்தியா கர்ணாத்துல வரணுமோ அதெல்லாம் வந்துச்சு. அதே போல வீசா நான் அப்ளை பண்ண எனக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா பிளஸ் வந்து 5 lakhs அக்கௌண்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட் வீசான்றதுனால பைனான்சியல் செக்யூரிட்டி தான் வந்து எம்பசியில் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பைனான்சியல் ஃபைனான்ஸ் அக்கௌண்ட் அமௌண்ட் இருந்துச்சுன்னா ஈஸியா வீசா கிடைச்சிடும் சொல்லி சொன்னாங்க. ஆனா வந்து நான் அவ்வளோ காசு நான் காட்டல, 3 lakhs பிளஸ் தான் நான் வந்து என்னோட அக்கௌண்ட் நான் அப்ளை பண்ணும்போதே அவங்க சொன்னாங்க கன்சல்டன்ட் என்னமா இவ்வளவுதான் இருக்கு, நீ எப்படி உனக்கு தெரியல, ஒருவேளை உனக்கு எம்பசில இருந்து கால் பண்ணலாம், நீ இவ்வளவு அமௌண்ட் வச்சு நீ எப்படி அங்க வந்து சர்வை பண்ண போறேன்னு அவங்க வைப்பாங்க. எக்ஸ்பிளனேஷன் நீ கொடுத்து அந்த எக்ஸ்பிளனேஷன் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா மாத்திரம்தான் உனக்கு வீசா இஷ்யூ பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்க தரம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அப்ளை பண்ண ஆண்டவரே இது உங்க சித்தமான காரியமானால் நீங்க சொல்லிதான் இது வரைக்கும் என்ன நேர்த்தியா நடத்தி வந்தீங்க, இதுவும் இந்த வீசா காரியத்திலயும் உங்களோட கரம் இருப்பதற்காக நன்றி, நீங்க எனக்கு போவீங்க, நீங்க இதுக்கு சித்தம் இருந்தா எனக்கு தாங்கையிலே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் ஜோம் பண்ணி நான் அப்ளை பண்ண. அதே இஷ்யூ பண்ணணும்னா மினிமம் 4 weeks, எனக்கு 2 weeks என்னோட பாஸ்போர்ட்ல ஸ்டாம்ப் ஆகி என் கைக்கே வந்துருச்சு. இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா த்ரூன்னு சொல்லி 7 working days எனக்கு நியூஸ் ஒரு 7 working days என்னோட வீசா என்னோட பாஸ்போர்ட் வந்து கையில கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்ததுன்னு எல்லாத்துக்கும் ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா ஏன் கூட பண்ணும்போதும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிலே ஆச்சு. இதை விட அவங்களுக்கு ஈஸியா வந்து இஷ்யூ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருந்தாலும் கஷ்டப்பட்டு அவங்க வாங்கினாங்க. எனக்கு வந்து நான் எந்த கஷ்டமும் படல. அதிகாரிகளின் கண்களில ஆண்டவர் வந்து ஒரு 2 அதிகாரிகளின் கண்களில ஆண்டவர் காட்டி எனக்கு வந்து வீங்க. இதுக்காக எனக்காக வந்து ஒவ்வொரு காரியத்திலயும் ஜான் அண்ணாக்கும் லதாக்காக்கும் நான் போன் பண்ணிக்குவேன். அவங்க எனக்காக ரொம்ப மன உருக்கத்தோட அவங்க ஜோம் பண்ணாங்க. அவங்களுடைய ஜபத்தையும் ஆண்டவர் கேட்டு எனக்கு இவ்வளவு தூரமா ஆண்டவர் காரு. நான் ஆண்டவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இப்படி ஒரு ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு சகோதரி ஆண்டவர் கொடுத்ததுக்காக நான் தேங்க்ஃபுல்லா இருப்பேன்.

துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் உங்கள் இன்பம் எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மின்னும் நட்சத்திரங்களில் ஹைமா. டியர் லிஸ்னர்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கூட உங்களை மின்னும் நட்சத்திரங்களில் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்த போகிறார். இந்த நாளில் கூட உங்களோடு கூட ஒரு மிஷினரியுடைய வாழ்க்கையை குறித்து பேச போகிறேன். அது மட்டும் இல்லை, நிறைய பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. நிறைய வேத வசனங்களை தியானிக்க போகிறோம். தேவன் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறத கூட பார்க்க போகிறோம். அதனால் தொடர்ந்து இணைந்திருங்கள். முதலாவது உங்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வருது, அதை தொடர்ந்து மிஷினரியுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். ஸ்டே ட்யூன்.

துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் உங்கள் இன்பம் எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மின்னும் நட்சத்திரங்களில் ஹைமா லிஸ்னர்ஸ், இந்த நேரத்தில் கூட ரொம்ப அழகான ஒரு சாங் கேட்டீங்க. தேவனுடைய வருகை மிக மிக சமீபம். ஆண்டவர் இந்த உலகத்திலே ராஜாவாக திரும்பி வரப்போகிறார். அவர் வரும்போது அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, நம்மை சுற்றி எத்தனையோ பேர் தேவனை குறித்து அறியாமல் இருக்கிறாங்க. ஜீவனுள்ள தேவன் யார் அப்படிங்கிறது தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அந்த மக்களுக்கு கிறிஸ்துவின்டைய அன்பை நம்ம சொல்லணும். ஏன்னா தேவன் வருகிற நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்பார், உன் வீட்டு பக்கத்தில் நிறைய பேர் இருந்தாங்களே, இவங்களுக்கு நீ என்னை பற்றி சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மை பார்த்து கேட்பார். அந்த ஜனங்களும் சொல்லுவாங்க, எனக்கு யாராவது கிறிஸ்துவை குறித்து சொல்லியிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப கடவுள் மேலே நம்பிக்கை உள்ளவங்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய தெய்வங்கள் மேலே அதிகமாக நம்பிக்கை உள்ள மக்களாக இருக்கிறாங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பிஸ்னஸில் பெரிய லாஸை சந்திச்சிருக்காங்க. இன்னும் வீட்டில் பல பிரச்சனைகள், கணவனால் பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகளை சந்தித்து ரொம்ப வருத்தமான ஒரு நிலையில் அவங்கள இருக்கிறாங்க. அவங்கள இன்டர்வியூ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பெண்கிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கே, ஆனால் நீங்கள் இவ்வளோ உங்கள் தெய்வத்தின் மேலே நம்பிக்கையாக இருக்கிறீங்களே, நீங்கள் சந்திக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் உங்களுடைய கடவுள் காரணம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் இவ்வளோ பக்தியாக இருக்கிறீங்க, ஆனாலும் உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருதே, உங்கள் கடவுள் மேலே உங்களுக்கு கோபமாக இல்லையா, உங்களுக்கு வருத்தம் இல்லையா அப்படின்னு கேட்குற நேரத்தில் அந்த பெண் சொல்கிறாங்க, என்னுடைய சூழ்நிலையை பார்த்து என்னுடைய தெய்வத்தை குறித்து நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா என்னுடைய தெய்வம் ரொம்ப பெரியவர். அவர் வந்து எனக்கு எப்போவுமே நல்லதை மட்டும்தான் பண்ணுவார். நான் போயிட்டுருக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு என்னுடைய தெய்வம் ஒரு காலம் காரணமாக இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களாகிய நாம், கிறிஸ்துவை தெரிந்து கொண்ட நாம், பல நேரங்களில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது ஆண்டவரை பார்த்து பல கேள்விகளை கேட்டுட்ருக்குறோம்ல. பிஸ்னஸ் தோல்வி வரும்போது ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி அப்படிங்கிற கேள்வியை கேட்குறோம். உண்மை குறித்து அறியாத மக்கள் எல்லாம் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாங்களே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் தோல்வி அப்படின்னு கேட்குறோம். வேலையில பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது, பிள்ளைகளால் பிரச்சனை வரும்போது நம்ம கடவுளை பார்த்து கேட்குறோம், நம்முடைய ஜீவனில் தேவனை பார்த்து கேட்குறோம், ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை. ஆனால் கிறிஸ்துவை குறித்து அறியாத மக்கள் அவங்களுடைய தெய்வத்தை அதிகமாக நம்புகிறாங்க. அவங்களுக்கு ஜீவனில் தேவன் யார் அப்படிங்கிறது தெரியலன்னா கூட அவங்க அவங்களுடைய தேவனை அதிகமாக நம்புகிறாங்க. நம்ம எவ்வளோ அதிகமாக நம்முடைய தேவனை நம்பணும் இல்லை. இந்த நாளில் கூட தேவன் நம்மை பார்த்து ரொம்ப அழகான ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்குறார். என்னன்னு பார்க்கலாமா? ஆதியாகமம் 28:15. ஆதியாகமம் 28:15. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆண்டவர் வந்து இதை யாக்கோபை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இந்த நாளில் கூட கேட்டுட்ருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில்லை. இப்போ உன்னுடைய நிலைமை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ இப்போ ஃபேஸ் பண்ணுற சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை நீ இந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், எல்லாமே எனக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு நீ நினைக்கலாம். இல்லை ஒருவேளை ஒரு சிலர் இதை கேட்டுட்ருக்கிறவங்க, நான் ஃபேஸ் பண்ணுற சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன்ஸாக இருக்குது, என்னுடைய ஃபைனான்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள், இப்படி பலவிதமான சிச்சுவேஷன்ஸில் நீங்கள் இருந்துட்டுருக்கலாம். உங்கள் ஒவ்வொருத்தங்களையும் பார்த்து ஆண்டவர் இந்த நேரத்தில் சொல்கிறாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரொம்ப அழகான வாக்கு தத்தங்களை ஆண்டவர் வந்து யாக்கோபுக்கு கொடுக்குறாரு. இதுக்கு முந்தின வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 28:13. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அடுத்த வசனம் பாருங்கள், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. யாக்கோபு ஒரு இடத்துல படுத்திருக்கிறாரு,
இந்த சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, யாக்கோபு வந்து அவனுடைய சகோதரனாகிய ஏசாவை ஏமாத்திடுறான். ரெண்டு முறை அவன் வந்து ஏமாத்திடுறான். முதலாவது அவனுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை ஏமாத்தி அவங்ககிட்டேருந்து வாங்கிட்டான். ரெண்டாவது முறை பார்த்தீங்கன்னா, அவனுடைய அப்பா வந்து என்னுடைய மூத்த மகனை நான் பிளஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாக்கோபுடைய அப்பா ஈசாக்கு சொல்கிறாரு, நான் ரொம்ப வயசானவனாக இருக்கேன், என்னுடைய மூத்த மகனை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். ஈசாக்குடைய மூத்த மகன் வந்து ஏசா, நான் ஏசாவை ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன நேரத்தில் யாக்கோபு அவருக்கு தெரியாமல் வந்து, அவருக்கு கண் தெரியாது, அந்த நேரத்தில் வந்து ஏமாற்றி அவனுடைய பிளஸ்ஸிங்ஸையும் வாங்கிட்டு போயிடுறான். இந்த நேரத்தில் ஏசா வந்து ரொம்ப ரொம்ப கோபமாக இருக்கான். ஏசாக்கு தப்பி யாக்கோபு ஓடுறான். அவனுடைய மாமா அவனுடைய வீட்டுக்கு ஓடுகிற நேரத்தில், இருட்டான ஒரு நேரத்தில் அவன் படுத்திருக்கிறான். ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவன் ஒரு சொப்பனத்தை பார்க்குறான். இந்த நேரத்தில் அவன் பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமியிலிருந்து வானத்திற்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறான். அந்த ஏணியினுடைய ஒரு பக்கம் பூமியில் இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வானத்தில் தொட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஏணியை பார்க்குறான். அந்த ஏணியில் தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் பார்க்குறான். அந்த ஏணியினுடைய மேலே பார்த்தீங்கன்னா தேவன் நின்று கொண்டிருக்கிறத பார்க்குறான். அவனுக்கு ஒரே ஆச்சரியம், தேவனை அந்த இடத்துல அவன் தரிசிக்கிறான். அந்த நேரத்தில் கர்த்தர் அவனை பார்த்து சொல்ற வசனம் தான் இது, தன்னுடைய தகப்பனை ஏமாற்றி தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி ஓடுகிற நேரத்தில், அவன் ஓடி ஒழிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தேவன் அவனை பார்த்து சொல்றாரு, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நான் உனக்கு உன்னுடைய தாத்தாக்கு நான் நிறைய வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறேன். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு தத்தத்தை கொடுத்திருந்தார். ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா தேவனோடு நடந்த ஒரு மனிதர், தேவனுடைய சிநேகிதன் அப்படின்னு சொன்ன ஒரு மனிதர். தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்தார், நான் உன்னுடைய சந்ததியை நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன், அவங்கள பாதுகாப்பேன், அவங்கள பெருக பண்ணுவேன், இந்த பூமியின் வம்சங்கள் எல்லாம் உன்னுடைய சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதே வாக்கு தத்தத்தை இந்த நேரத்தில் ஆபிரகாம் மரித்ததுக்கு அப்புறமா ஈசாக்கு ரொம்ப முதிர் வயதாக இருக்கிற நேரத்தில் ஈசாக்குடைய மகனாகிய யாக்கோபுக்கு கிட்ட ஆண்டவர் வந்து சொல்றாரு, அவர் வந்து கொடுத்த வாக்கு தத்தத்தை ஒருபோதும் மறக்கிற தேவனே கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் எந்த வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறாரோ அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். இந்த நாளில் கூட தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில்லை. யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னுடைய தகப்பனுக்கு பல வாக்கு தத்தங்களை கொடுத்தேன், இந்த நேரத்தில் உங்ககிட்ட கூட நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் வாக்கு தத்தங்களின் தேவன், வாக்கு தத்தங்களை கொடுக்கறது மட்டும் இல்லை அதை நிறைவேற்றுகிற தேவன், நான் உனக்கு சொல்கிறத நான் செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யாக்கோபுக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காதில்ல, அவன் ஓடிட்டுருக்கிறான். இந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, அவன் ஒருவேளை நினைச்சிருக்கலாம், நான் என் அப்பாவை ஏமாத்திட்டேன், என் சகோதரனை ஏமாத்திட்டேன்னெல்லாம் அவன் நினைச்சிருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் தேவன் யாக்கோபை பார்த்து சொன்னார், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை, அதை சொன்ன தேவன் அதை நிறைவேற்றினார். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த வசனங்களுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, யாக்கோபு லாபான்கிட்ட அவனுடைய மாமாண்டைய வீட்டிற்கு போகிறான். அந்த இடத்துல தேவன் அவனை அதிகமாக ஆசீர்வதித்தார். திரும்பி வருகிற நேரத்தில் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதங்களோடு அவன் திரும்பி வந்தான். இந்த நேரத்தில் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடுவதே இல்லை. ஒரு அழகான சாங் வந்துட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம், துன்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி. துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் உங்கள் இன்பம் எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மின்னும் நட்சத்திரங்களில் ஹைமா. டியர் லிஸ்னர்ஸ், ரொம்ப அழகான ஒரு சாங் கேட்டிங்க. தேவன்டே அன்பு ரொம்ப ரொம்ப பெரியது. இந்த நேரத்தில் கூட நம்ம வந்து வாக்கு தத்தங்களை குறித்து பார்த்துட்ருக்குறோம். ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை கைவிடுவதே இல்லை. கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்குறாங்களோ அதை செய்து முடிக்கும் அளவும் உங்களை அவர் கைவிடவே மாட்டார். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை கைவிடுகிற தேவனே கிடையாது. ஒருவேளை நீங்கள் இந்த நேரத்தில் நினைக்கலாம், ரொம்ப நல்லது பண்ணிட்டு இருந்தால் ஆண்டவர் ஒருவேளை கைவிட மாட்டார், என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பாவங்கள் இருக்கிறது, நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ கூட ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கலாம். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் உங்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை
மற்றவங்கள் மேலே அதிகமாக அன்பு வைக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் அவர் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஒரே குமாரனை உங்களுக்காக பூமியிலே அனுப்பினார். உங்களுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக அவருடைய குமாரனை, ஒருவேளை நம்ம நல்லவங்களாக இருக்கிற நேரத்தில் அவர் வந்து அவருடைய மகனை இந்த பூமிக்கு அனுப்பலை, நாம் பாவிகளாக இருந்தபோது அவர் நமக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார். நம்முடைய பாவங்களை நீக்கும்படியாக வேற எதுவுமே நம்முடைய பாவங்களை நீக்க முடியாது, அவருடைய இரத்தம் மட்டும்தான் நம்முடைய பாவத்தை நீக்க முடியும். அதனால் இந்த நாளில் கூட ரொம்ப சந்தோஷமாக இருங்க, ஏன்னா அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும், நீங்கள் எப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் இருந்தாலும், அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஒரு வாக்குத்தத்தம் கூட நிறைவேறாமல் இருக்கவே இருக்காது. வேதம் சொல்கிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போவதே இல்லை. வானமும் பூமியுமே ஒருவேளை மறைந்து போகக்கூடும், ஆனால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒருபோதும் ஒழிந்து போவதே இல்லை. நம்ம என்ன பண்ணணும், ஒருவேளை நம்ம தேவனோடு ஒரு ஐக்கியமாக இல்லாமல் இருக்கலாம். இந்த நேரத்தில் கூட நீங்கள் ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை இந்த நேரத்தில் உங்கள் கரத்தில் தருகிறேன், நீங்கள் என்ன பயன்படுத்துங்கப்பா, என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க, உங்களால் முடியும், என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க, நான் என்னை முற்றிலுமாக உங்களுடைய கரத்தில் தருகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த நேரத்திலேயே ஆண்டவர் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுவார். ஒருவேளை பாவமான சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா உங்களுடைய பாவத்தை எல்லாவற்றையும் மாற்றி அவருடைய பிள்ளையாக உங்களை மாற்றுவார். ரொம்ப பெரிய சந்தோஷத்தினால உங்களை அவர் நிரப்புவார். அது மட்டும் இல்லை, உங்களை கொண்டு அநேகரை அவர் தொடப்போகிறார். தொடர்ந்து இணைந்திருங்க, ரொம்ப அழகான ஒரு மிஷனருடைய வாழ்க்கையை தொடர்ந்து கேட்க போகிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம், துன்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி.

துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் உங்கள் இன்பம் எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மின்னும் நட்சத்திரங்களில் ஹைமா. டியர் லிஸ்னஸ், இந்த நேரத்தில் கூட ரொம்ப அழகான ஒரு சாங் கேட்டீங்க. கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார். அதே தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அந்த நாட்களிலே அவர், இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவர் பார்த்த யார் யாருக்கு வியாதி இருந்தோ எல்லாருமே சுகமாக்கப்பட்டாங்க. வேதத்தில் ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்குது. அவர் செய்த நன்மை எழுதணும்னா இந்த புக்கே, ஒரு உலகத்தில் இருக்கிற எல்லா புக்கையும் சேர்த்தாலே எழுதி முடிக்க முடியாதான். அவ்வளவு நன்மைகளை அவர் செய்திருக்கிறார் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில். தேவன் அதை தான் நம்மை கொண்டும் செய்ய விரும்புகிறார். ஆண்டவர் கேட்கிறார், யார் என்னுடைய காரியமாய் போவான்? ஒரு நபரை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். யார் எனக்காக ஊழியம் செய்வான் அப்படின்னு தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் அப்படின்னு தேவன் சொல்றாங்க. நிறைய பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆட்களே இல்லை. நீங்கள் பாருங்களேன், எத்தனையோ இடங்களில் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் இன்னும் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. இயேசு அப்படிங்கிற பேரை இன்னும் ஒரு முறை கூட கேட்காத எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய தேசத்தில் நம்மை சுற்றி எத்தனையோ மக்கள் இயேசு அப்படிங்கிற பேரை ஒரு முறை கூட கேட்காம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அப்படியே அவங்க கேட்டிருந்தாலும், எதுக்காக இந்த தேவன், இவரும் இன்னும் பல தெய்வங்களில் இவரும் ஒரு தெய்வம் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு கிறிஸ்துவின்டே சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு ரொம்ப அழகான ஒரு மலை பகுதி இருந்தது. அந்த மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஸ்கூல் இருந்தது. டெய்லி இந்த மலைக்கு கீழே இருக்கிற அந்த ஸ்கூலில், மலை பகுதியில் இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் ஏற்றிட்டு ஒரு ஸ்கூல் பஸ் வந்து அந்த மலையின் மேலே போகும். அந்த ஸ்கூலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வீடு இருந்தது. அந்த வீட்டில் ரொம்ப பெரிய கேட் இருந்தது. அந்த கேட்டில் நின்று ஒரு குட்டி பையன் அந்த டிரைவருக்கு கை காமிச்சிட்டே நிற்பான். அந்த பஸ்ஸு போகிறப்பவும் இந்த குட்டி பையன் நின்று கை காமிப்பான். திரும்ப வர்றப்பவும் இந்த குட்டி பையன் நின்று கையை அசைத்து ரொம்ப சந்தோஷமாக அந்த டிரைவரை பார்த்து கை அசைத்து கொண்டே இருப்பான். இது ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருந்தது. எல்லாரும் பார்ப்பாங்க, இந்த பையன் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் அவன் அந்த கேட் பக்கத்தில் நின்று அந்த டிரைவருக்கு கை அசைத்து கொண்டே இருப்பான். இப்படியே அந்த ஒவ்வொரு நாளும் கடந்து போய் கொண்டிருந்தது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் திடீர்னு பிரேக் வந்து ஃபெயிலியூர் ஆயிடுச்சு. இந்த பிரேக் வந்து ஒர்க் ஆகாத ஒரு சூழ்நிலை. இப்போ இந்த டிரைவர் வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணுறாரு, எதுவுமே பண்ண முடியலை. இப்போ அவருக்கு வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்ஸை எப்படியா நிறுத்தணும். இந்த பஸ்ஸை நிறுத்துறதுக்கு வேற இடமே இல்லை. ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேட்ல கொண்டு மோதுனா அந்த பஸ் நின்றோம். இந்த பஸ்ல இருக்கிற எல்லாரும் காப்பாற்றப்படுவாங்க. சின்ன பிள்ளைகள் பஸ்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் காப்பாற்றப்படுவாங்க. இந்த டிரைவர் ரொம்ப பார்க்குறாரு, எப்படியாவது இந்த பஸ்ஸை கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. ஆனால் முடியவே இல்லை. ரொம்ப அவர் முயற்சி பண்ணியும் அவரால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை காண பட்டது. அந்த வீட்டு பக்கத்தில் அவர் வந்துட்டு இருக்கிறாரு. இப்போ அவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. ஏன்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த கேட் பக்கத்தில் கண்டிப்பாக அந்த குட்டி பையன் நிற்பான். இவருடைய பஸ்ஸை கொண்டு அதில் மோதினார்னா அது அந்த பையனுக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும். ஒருவேளை அவர் மோதாமல் இருந்தால் இந்த பஸ்ஸில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆபத்தான ஒரு சூழ்நிலை. இவர் ரொம்ப யோசிக்கிறாரு, ரொம்ப வருத்தப்படுறாரு. அந்த வீட்டை நெருங்க நெருங்க அவருடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா அவர் திரும்பி பார்க்கிறாரு, நிறைய குழந்தைகள் ரொம்ப சந்தோஷத்தோட சிரித்து கொண்டிருக்கிறத பார்க்கிறாரு. அவர் இந்த நேரத்தில் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பஸ்ஸை அப்படியே கொண்டு போய் அந்த கேட்ல வந்து அவர் மோதினார். அந்த அதில் போக போக அவர் அந்த குட்டி பையன் நின்று கை காமிக்கதை பார்த்தாரு. ரொம்ப சந்தோஷத்தோட அந்த குட்டி பையன் அந்த டிரைவரை பார்த்து கை அசைச்சிட்டே இருக்கிறத பார்த்தாரு. ஆனாலும் அவருக்கு வேற எதுவுமே பண்ண முடியலை. அவர் அந்த பஸ்ஸை ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் அந்த கேட்ல மோதினார். அப்படியே அந்த பஸ் அந்த இடத்துல நின்று போனது. அத்தனை பிள்ளைகளும் காப்பாற்றப்பட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்த ஒரு காட்சி அவரை ரொம்ப உடைத்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேட்ல நின்று அந்த குட்டி பையன் மறித்து போனான். இப்போ எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க, வந்து சொல்றாங்க, நீங்கள் எங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸும் வந்து அந்த டிரைவருக்கு ரொம்ப தேங்க் பண்ணாங்க. ஆனாலும் அந்த குட்டி பையனை பார்த்து சொன்னாங்க, இது யாரோட பையன்னு தெரியல.
தெரியலையே, மறித்து போனானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அந்த டிரைவர் அந்த நேரத்தில் பார்த்து சொல்கிறாரு, அது வேற யாருடைய பையனும் இல்லை, அது வேற யாருடைய மகனும் இல்லை, என்னுடைய மகன்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அத்தனை பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக அந்த டிரைவர் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பிள்ளையுடைய ஜீவன் போகிறது அப்படிங்கிறத பார்க்கல. அந்த நேரத்தில் அந்த குட்டி பையன் மறித்து போனான், ஆனால் அத்தனை பிள்ளைகள் அந்த பஸ்ஸில் இருந்த அத்தனை குட்டி பிள்ளைங்களும் காப்பாற்றப்பட்டாங்க. இதே போல தான் நம்முடைய தேவன் நம்முடைய பாவங்களுக்காக அவருடைய குமாரனை சிலுவையிலே கொடுத்தார். ஒரு பாவம் அறிந்திராத, எந்த தப்பும் செய்யாத, ரொம்ப பரிசுத்தமான தன்னுடைய குமாரனை சிலுவையிலே மறிக்க கொடுத்தார். எவ்வளவு வருத்தமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஒருவேளை அவர் அதை செய்யாமல் இருந்திருந்தா நம்முடைய பாவங்கள் இன்னைக்கும் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய வியாதிகளுக்காக அவர் சிலுவையிலே மரித்தார். நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே எடுத்துக்கொண்டார். நாம் சந்தோஷமாக இருப்பதற்காக அவர் சிலுவையை சுமந்தார். இந்த நாளிலே கூட இதை கேட்டுட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. என்ன வேதம் சொல்கிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே எனது பெலன். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தங்களும் பெலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பது, வருத்தமா இருக்கிறது கிடையாது, எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னத்தினால நிரம்பி இருப்பது, எப்பொழுதும் தேவனுடைய சந்தோஷம் நமக்குள்ள நிறைந்திருப்பது தான் நம்முடைய பெலன். எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, நமக்காக, நம்முடைய பாடுகளுக்காக, நம்முடைய துக்கங்களுக்காக தேவன் சிலுவையை சுமந்தார். இயேசு சிலுவையை சுமந்தார் நாம் சந்தோஷமா இருப்பதற்காக, நம்முடைய நமக்கு அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்காக. அவர் கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். எப்படி இது முடியும், எப்படி முடியும், என்னுடைய சூழ்நிலை பார்த்தா இதெல்லாம் நடக்காத மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சாலும், தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை அவர் கைவிடவே மாட்டார். தொடர்ந்து உங்களுக்காக ஒரு அழகான சாங் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட் வித் இன்பம் எஃப்எம், துன்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி.

துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் உங்கள் இன்பம் எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மின்னும் நட்சத்திரங்களில் ஹைமா. டியர் லிஸ்னர்ஸ், இந்த நேரத்தில் கூட ரொம்ப அழகான வேத வசனங்களை வாசித்தோம். தேவன் ரொம்ப அழகான வாக்கு தத்தத்தை கொடுத்தார்ல, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இந்த நேரத்தில் கூட தேவன் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை கூட பார்த்து தொடர்ந்து நம்ம மிஷனரியோட வாழ்க்கையை பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 11 அதிகாரத்தில் ரொம்ப அழகான ஒரு வேத பகுதி இருக்கிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் பூமி எங்கும் ஒரே லாங்குவேஜ் தான் இருந்தான். பூமி முழுசும் ஒரே லாங்குவேஜ், எல்லா மக்களும் ஒரே லாங்குவேஜ் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க, நம்ம வந்து இந்த ஒரு கட்டடத்தை கட்டி எழுப்ப வேண்டும், ஒரு கோபுரத்தை கட்டி எழுப்ப வேண்டும். இதை எழுப்புகிறதன் மூலமாக, இதை கட்டுகிறதன் மூலமாக பேர் உண்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நமக்கு பேர் உண்டாக பண்ண போகிறோம், நம்முடைய பெருமையை எல்லாரும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனங்கள் நினைக்கிறாங்க. நான் வாசிக்கிறேன், ஆதியாகமம் 11:4. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாத படிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம், வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் வந்து சொல்கிறாங்க. நமக்கு பேருண்டாக நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனங்கள் எல்லாம் நினைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்த மக்கள், பூமி எங்கும் ஒரே லாங்குவேஜ் இருந்த அந்த நேரம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. இல்லை, ஒருத்தங்க பேசுகிறது இன்னொருத்தங்களுக்கு புரியும். ரொம்ப சந்தோஷமாக இருந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க திடீர்னு, வானம் வரை நம்ம ஒரு கோபுரத்தை கட்டணும், அது கட்டுறதுனால நம்ம எங்கேயுமே சிதறி போக மாட்டோம், அது மட்டும் இல்லை நமக்கு பேருண்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் வந்து இதை பார்க்குறாரு. எப்போ இந்த ஜனங்கள் நமக்கு பேருண்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த நேரத்தில் தேவன் இந்த மக்களுடைய பாஷையை மாற்றி போட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க பேசுகிறது இன்னொருத்தங்களுக்கு புரியாமல் போச்சு, என்ன பேசுகிறாங்க அப்படின்னே யாருக்குமே தெரியாது. இந்த மக்கள் எல்லாம் ஒரு இடத்தை விட்டு ஒருத்தங்களை விட்டு ஒருத்தங்க சிதறி போனாங்க. நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் வந்து ரொம்ப குறிப்பாக நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகிமையை தேவனுக்கு செலுத்தணும் அப்படிங்கிறது தான். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மகிமையை தேவனுக்கு செலுத்தணும் அப்படிங்கிறது தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ஒருவேளை தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்துட்ருக்கலாம், ஒருவேளை உங்கள் பிஸ்னஸில் தேவன் உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து கொண்டிருக்கலாம், உங்களுடைய வேலையில் நீங்கள் தான் ரொம்ப பெஸ்ட்டாக உங்கள் வேலையை செய்கிறவங்களாக இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணாலும் மகிமையை தேவனுக்கு செலுத்த மறக்கவே கூடாது. என்ன காரியம் பண்ணாலும், ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், வீட்டில் ரொம்ப நல்லா குக் பண்ணுவோமா இருக்கலாம், அந்த நேரத்தில் கூட எல்லாரும் நம்மளை ப்ரைஸ் பண்ணலாம், நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, மகிமையை தேவனுக்கு செலுத்த வேண்டும். இல்லை, ரொம்ப பெரிய பிஸ்னஸ் பண்ணி அதில் ரொம்ப பெரிய சக்ஸஸ் கிடைச்சாலும் மகிமையை தேவனுக்கு செலுத்தணும். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து ஒருவேளை ஊழியம் செய்துட்ருக்கிற நேரத்தில் எல்லாரும் நம்மை பார்த்து புகழ்கிற நேரத்தில் மகிமையை தேவனுக்கு மட்டுமே செலுத்த வேண்டும். ஒருவேளை அந்த மகிமையை நாம் எடுத்துக்கிட்டோன்னா தேவன் நம்முடைய பாஷையை குலைத்து போடுவார். அது மட்டும் இல்லை, எப்பவும் மகிமை தேவனுக்கு மட்டும்தான். நம்ம இதை எப்பவுமே ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். ஏன்னா ஒரு மனிதனை சந்திக்கும் போது, ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது அது நம்மளால் கிடையாது. வேதம் தெளிவாக சொல்கிறது, ரட்சிப்பு கர்த்தரால் மட்டும்தான் வரும். நம்ம எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் ரட்சிப்பு கர்த்தரால் மட்டும்தான் வரும். ஒருவேளை நம்மளை வந்து ஆண்டவர் வல்லமையாக யூஸ் பண்ணும்போது, நம்ம தொடுறப்போ வியாதிகள் குணமாகிற போது, நம்ம தொடுறப்போ மரித்தவன் எழும்புகிற போது மகிமையை தேவனுக்கு செலுத்த கவனமாக இருக்கணும். தேவன் இதை அதிகமாக நம்ம கிட்டேந்து எதிர்பார்க்கிறார், மகிமையை தேவனுக்கு மட்டுமே செலுத்த வேண்டும். நம்முடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும், ஒருவேளை ரொம்ப சோகமான நிலையில் இருந்தாலும் தேவனை கேள்வி கேட்காமல் அவருக்கு எப்போவும் மகிமையை செலுத்த தெரிய வேண்டும். அது மட்டும் இல்லை, அவருக்கு கனத்தை செலுத்தணும். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம எப்போவுமே கொடுக்கணும்.
தேவன் நம் மத்தியில் இருக்கிறார் அப்படிங்கிற பயபக்தி நமக்குள்ளே இருக்கணும். பழைய காலங்களில் பார்த்தீங்கன்னா, நான் அதிகமாக பழைய நாட்களை யோசிக்கிறது உண்டு. ஏன்னா சின்ன வயசில் சர்ச்சுக்கு போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயபக்தியாக பெரியவங்க இருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த இடத்துல இருந்து எதுவுமே விளையாட முடியாது. அவங்க ரொம்ப கோபப்படுவாங்க. அந்த நாட்களில் தேவனுக்கு முன்பாக பயபக்தியாக இருக்கிறத நான் கற்றுக்கொண்டேன். அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு உணர்வு எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அந்த பெரியவங்க வந்து ரொம்ப வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. யாரும் பேசக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். சர்ச்சில் இருக்கிற நேரத்தில் தேவனுக்கு முன்பாக பயபக்தியாக இருக்கிறத கற்றுக் கொடுத்தாங்க. இந்த நாட்களில் கூட நம்ம தேவாலயத்துக்கு போகும்போது பயபக்தியாக இருக்கணும். தேவன் தானே, அவர் வந்து எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டார் அப்படின்னு யோசிக்காம சர்ச்சுக்குள்ள மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. தேவனுக்கு முன்பாக நம்ம பயபக்தியாக இருக்க வேண்டும். அவர் நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். எங்கே இரண்டு பேர் என்ற நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வருவேன் அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையையும் அவர் செய்வார். நான் உங்கள் மத்தியிலே வருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்கன்னா, நாம் ஆராதிக்கிற நேரத்தில், வேதத்தை தியானிக்கிற நேரத்தில் அவர் பரலோகத்தை விட்டு நம் மத்தியிலே இறங்கி வருவார். அந்த நேரத்தில் நாம் ஒருவேளை மொபைலை வச்சு பார்த்துட்டு இருந்தோன்னா, கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தோன்னா, இல்லை யாருக்கோ டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தோன்னா, அது எவ்வளவு அதிகமாக அவரை அவமான படுத்துகிறதா இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நம்முடைய தேசத்து பிரதமர் இருக்கிற ஒரு ரூம்ல நம்ம போய் இருந்து மொபைலை பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளை அலோ பண்ணுவாங்களா? கண்டிப்பா அலோ பண்ண மாட்டாங்க. சர்வ வல்லமை உள்ள தேவன் நம் மத்தியில வந்து நிற்கும் போது, நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கும் போது, அவருக்கு முன்பாக நம்ம பய பக்தி உள்ளவர்களா இருக்கணும். அது மட்டும் இல்ல, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது, தேவன் நம்மை உயர்த்தும் போது மகிமையை தேவனுக்கு மட்டுமே செலுத்த வேண்டும். இந்த ரெண்டு காரியங்களையும் நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. தேவனுக்கு முன்பாக பயபக்தியாக இருக்க வேண்டும். கனத்தை அவருக்கே செலுத்த வேண்டும். எல்லா மகிமையையும் தேவனுக்கே செலுத்த வேண்டும். இதை தான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ஒருவேளை அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர் ரொம்ப துக்கப்படுவார். ஆவியானவர் துக்கப்படுறதை நீங்கள் உணர முடியும். அவர் ரொம்ப அதிகமாக துக்கப்படுறதை நீங்கள் பார்க்க முடியும். ஒருபோதும் நம்ம தேவனை துக்கப்படுத்தவே விடக்கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் நம்மால் துக்கப்படக்கூடாது. தேவன் நம்மை பயன்படுத்தும் போது மகிமையை அவருக்கு செலுத்த மறக்காதீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது, உங்களை உயர்த்தி வைக்கும் போது மகிமையை அவருக்கு செலுத்த மறக்காதீங்க. எப்படி மகிமையை அவருக்கு செலுத்தலாம்? எப்போ நீங்க சொல்லுங்க, யாராவது உங்களை கன்கிராஜுலேட் பண்ணாங்கன்னா, உங்களை பிரைஸ் பண்ணாங்கன்னா, ஆண்டவருக்கு தான் நான் மகிமையை செலுத்துறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவர் அதன் மூலமாக மகிமைப்படுவார். நம்ம சொல்ல சொல்ல தான் அது வந்து நம்முடைய மனதில் பதியும். ஒருவேளை நம்ம இதுவரை அப்படி செய்யாதவங்களா இருக்கலாம். திடீர்னு யாராவது நம்மளை பிரைஸ் பண்றப்போ, வாவ் நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்குள்ள அந்த சிந்தை வராதபடி எப்பொழுதும் ஆண்டவரை வாயை திறந்து நீங்க சொல்லுங்க. ஆண்டவரே, மகிமையை உங்களுக்கு செலுத்துகிறேன், மகிமையை உங்களுக்கு செலுத்துகிறேன். இதை நம்ம சொல்ல சொல்ல ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய மனதில் அது பதிந்து விடும். நம்ம எப்போ மகிமையை தேவனுக்கு தான் செலுத்துவோம். அதனால இதை ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. தேவன் உங்களை பயன்படுத்தும் போது, உங்களை உயர்த்தும் போது மகிமையை தேவனுக்கு செலுத்துங்கள். அது மட்டும் இல்லை, ஆலயங்களுக்கு போகும்போது, தேவனை வழிபடும் போது பயபக்தியாக இருங்கள். ஆண்டவர் உங்கள் மத்தியில் இறங்கி வருவார். அவருக்கு முன்பாக பயபக்தியோடு அமர்ந்திருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவர் உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். தொடர்ந்து உங்களுக்காக ஒரு சாங் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட் வித் இன்பம் எஃப்எம். துன்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி.

துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் உங்கள் இன்பம் எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மின்னும் நட்சத்திரங்களில் ஹைமா. டியர் லிஸ்னர்ஸ், இந்த நேரத்தில் கூட வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன் நம்முடைய தேவன் அப்படிங்கிறத பார்த்தோம். அது மட்டும் இல்லை, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மகிமையை தேவனுக்கு செலுத்த வேண்டும். எப்பொழுதும் சொல்லிகிட்டே இருங்க, ஆண்டவரே மகிமையை உமக்கு செலுத்துகிறேன், மகிமையை உமக்கு செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லுங்க. தேவன் அதை கேட்டு உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். என்னுடைய மகனே, நான் எவ்வளோ உயர்த்தினாலும் அவன் மகிமை எனக்கு மட்டும்தான் செலுத்துவான், எவ்வளவு உயர்த்தினாலும் என்னுடைய மகள் மகிமையை எனக்கு தான் செலுத்துவான், நான் இவளை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இதே போலதான் மகிமையை எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்தின ஒரு மனிதருடைய வாழ்க்கையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவர் வந்து ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் வின் பண்ணப்போ கூட அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மகிமையை தேவனுக்கு செலுத்துகிறேன், அவர் தான் என்னை ஓட வைக்கிறார், இது என்னால கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு மனிதருடைய வாழ்க்கையை தான் நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம். 16th January 1902 சைனாவில் ரொம்ப அழகான ரெவரண்ட் அண்ட் மிஸ்ஸஸ் ஜேம்ஸ் டன்லப் லிடலுக்கு ரொம்ப அழகான ஒரு மகன் பிறந்தான். இந்த பையனுக்கு எரிக் லிடல் அப்படின்னு பேர் வச்சாங்க. ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தான். இவங்க வந்து ஸ்காட்லாண்டை சேர்ந்தவங்க. ஸ்காட்லாண்ட்லேருந்து சைனாவுக்கு மிஷினரியாக வந்தவங்க தான் இந்த ஜேம்ஸ் டன்லப் லிடல். இவர் வந்து அவருடைய சொந்த தேசமான ஸ்காட்லாண்டை விட்டு இந்த சைனா தேசத்தில் மிஷினரியாக வந்தார். இந்த சைனா தேசம் அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்த தேசம். அந்த இடத்துல வார் நடந்துட்டு இருந்த ஒரு நாட்கள். இந்த இடத்துல தான் எரிக் லிடல் பிறந்தார். இவருடைய குழந்தை பருவம் ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சைனாவில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அந்த இடத்துல வார் நடந்துட்டு இருந்தது. அதனால் இவர் வந்து அவருடைய சொந்த ஊரான ஸ்காட்லாண்டில் வந்து அவர் வந்து அவருடைய ஸ்கூலுக்காக சேர்ந்தார். அந்த ஸ்கூல் வந்து மிஷினரிஸுடைய பிள்ளைகளுக்காக கட்டப்பட்டிருந்த ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூலில் அவர் வந்து போர்டிங் ஸ்கூலில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தார். அவரும் அவருடைய அண்ணனும் அந்த இடத்துல படித்து கொண்டிருந்தாங்க. வருடத்திற்கு ஒரே ஒரு முறை தான் அவங்களுடைய பேரண்ட்ஸை வந்து அவங்க சந்திப்பாங்க. சம்மர் ஹாலிடேஸில் அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு வருகிற சைனாலேருந்து ஊருக்கு வருகிற நேரத்தில் தான் அவங்க வந்து சேர்ந்து அவங்களுடைய வீட்டில் இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக அந்த நாட்கள் இருக்கும். இப்படி தான் எரிக் லிடலோட குழந்தை பருவம் இருந்தது. இன்னும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சின்ன வயசுலேயே ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு குழந்தையாக இருந்தார். அது மட்டும் இல்லை, இவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாராம். எப்பொழுதுமே அவருடைய முகத்தை பார்த்தா எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு குட்டி பையனாக எரிக் லிடில் வளர்ந்து கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லை, இந்த ஹாலிடேஸ் அப்போ பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப சந்தோஷத்தோடு இவங்க குடும்பத்தோடு ரொம்ப அழகாக அந்த இடத்துல இருப்பாங்க. அந்த ஹாலிடேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இவருடைய அம்மாவும் அப்பாவும் திரும்பவும் சைனாவுக்கு வந்துருவாங்க. இவரும் இவருடைய அண்ணனும் அந்த போர்டிங் ஸ்கூலில் போய் நின்று திரும்பவும் அவங்களுடைய படிப்பை தொடருவாங்க. இந்த சின்ன வயதுலேயே அவருக்குள்ள ஒரு ஆர்வம் இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ரொம்ப அதிகமான தூரம் ஓடுகிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, ரக்பி விளையாட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும், கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்கிற வாலிபர்களை போல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கிரிக்கெட் விளையாடுவார், ரக்பி விளையாடுவார். இந்த எல்லா டீம்ஸ்லேயுமே அவர் தான் கேப்டனாக இருந்தார். அவருடைய ஸ்கூல்லையே எல்லா டீம்ஸ்லேயும் அவர் வந்து கேப்டனாக இருந்தார். அது மட்டும் இல்லை, அவர் ரொம்ப நல்ல ஆத்லெட்டாக இருந்தார். ரொம்ப வேகமாக ஓடுகிற ஒரு திறமை அவருக்குள்ளே இருந்தது. ஆண்டவர் வந்து அவரை ரொம்ப வேகமாக ஓட வைத்தார். அவருடைய ஸ்கூலில் படிக்கிற நாட்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய அவர் வந்து அவார்டு வின் பண்ணி இருக்கிறாரு, பிரைசஸ் வின் பண்ணியிருக்கிறாரு. ஓட்ட பந்தயத்தில் கிரிக்கெட் விளையாடுறது மூலமாக ரக்பி டீமில் அவர் கேப்டனாக இருந்த நாட்களில் அவருடைய ஸ்கூலுக்கு வந்து அவர் நிறைய மெடல் வின் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இது வந்து அவருக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. அவங்க ஸ்கூல்லே வந்து அவர் அந்த குழந்தையாக இருந்த நாட்களில், அந்த வளர்ந்து வந்த நாட்களில் ரொம்ப ஃபேமஸான ஒரு மனிதராக இருந்தார், ஒரு குழந்தையாக இருந்தார். ஸ்கூலில் கேட்டிங்கன்னா யாரை கேட்டாலும் எரிக் லிடல் தெரியும். ஏன்னா எல்லா டீம்லேயுமே கேப்டன், ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பையனாக இருந்தார். இப்படி தான் இவருடைய குழந்தை பருவம் இருந்தது. தொடர்ந்து வந்து இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பர்க்கில் போய் சேர்ந்தார். இவருடைய காலேஜுக்காக அவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பர்க்கில் போய் சேர்ந்தார். அந்த காலேஜில் படித்த நாட்களில் கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து
ரொம்ப வேகமாக ஓடுகிறவராக இருந்தார். அந்த காலேஜில் கூட அவர் படித்த நாட்களில் நிறைய மெடல்ஸை வந்து அவர் வின் பண்ணியிருக்காரு. ஓட்டப்பந்தயத்தில் சேர்ந்து நிறைய வின் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க காலேஜுக்காக நிறைய அவங்க காலேஜ் சார்பாக போய் அவர் விளையாடின விளையாட்டுகளில் நிறைய அவர் பதக்கங்களை பெற்றிருக்கிறார். இதனால் காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆளாக இருந்தார். காலேஜில் எல்லாருக்குமே அவரை தெரியும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து நிறைய நேஷ்னல் லெவல் கேம்ஸ் வந்து அவர் விளையாட ஆரம்பித்தார். இப்போ பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் அவருடைய பெயர் வர ஆரம்பித்தது, நிறைய புகழ் அவருக்கு வர ஆரம்பித்தது. இப்படி தான் இந்த எரிக் லிடலோட வாலிப நாட்கள் போய்கொண்டே இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கே திரும்பினாலும் அவருடைய பெயர் கேட்டுக்கொண்டே இருக்கும். நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் அவருடைய ஃபோட்டோ வந்துட்டே இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இவர் வாழ்ந்து கொண்டிருந்தார்.

துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் உங்கள் இன்பம் எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மின்னும் நட்சத்திரங்களில் ஹைமா டியர் லிஸ்னஸ், இன்னைக்கு கூட மிஷினரி எரிக் லிடலுடைய வாழ்க்கையை பார்த்துட்ருக்குறோம். சின்ன வயசுலேயே ரொம்ப அழகான ஒரு மிஷினரி குடும்பத்தில் இவர் பிறந்தார். அது மட்டும் இல்லை, இந்த பெற்றோர் ரொம்ப பயபக்தியாக இவரை வளர்த்தாங்க. தேவனை குறித்த அநேக காரியங்களை இவருக்கு கற்றுக் கொடுத்துருந்தாங்க. எப்படி தேவனுக்கு மகிமையை செலுத்தணும் அப்படிங்கிறது கூட இவருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லை, எல்லா சூழ்நிலைகளையும் இவர் வந்து மகிமையை தேவனுக்கு செலுத்துகிறவராக இருந்தார். சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக ஓடுகிற ஒரு மனிதராக இருந்தார். அது மட்டும் இல்லை, கிரிக்கெட்டில் இவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது, ரக்பையில் இவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இவர் வந்து ஸ்கூல் படித்த நாட்கள்லையும் காலேஜுக்கு போன நாட்கள்லையும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த ரக்பை டீமோட கேப்டனாக இருந்தார். 1920 இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பர்க்கில் இணைந்தார். இவர் வந்து சயின்ஸ் சப்ஜெக்டை எடுத்து படிக்க ஆரம்பித்தார். இவருடைய யூனிவர்சிட்டி லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.

அது மட்டும் இல்லை, அந்த நாட்களில் அவர் வந்து ரொம்ப வேகமாக ஓடுறதால இவருக்கு வந்து நிறைய நிறைய வந்து இவர் போட்டிகளில் இவர் வின் பண்ண ஆரம்பித்தார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவருடைய யூனிவர்சிட்டி சார்பாக போய் 1922-23 பார்த்தீங்கன்னா இவர் வந்து நிறைய ரக்பை நேஷ்னல் மேட்சஸை இவர் விளையாடினார். அவருடைய ஸ்காட்லாண்ட் நேஷ்னல் ரக்பை யூனியன் டீமில் இவர் ஒரு மெம்பராக இருந்தார். அந்த அவருடைய ஸ்காட்லாண்ட் தேசத்திற்காக போய் இவர் விளையாடி நிறைய வெற்றிகளை இவர் பெற்றுக் கொடுத்தார் அவங்களுடைய தேசத்திற்கு. அது மட்டும் இல்லை, 1923 பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிட்டார். 100 யார்ட் ரேஸில் வந்து அவர் கலந்துக்கிட்டார். இந்த 100 யார்ட் ரேஸை வந்து இவர் 9.7 செகண்ட்ஸில் வந்து இவர் கடந்து போனாராம். இது வந்து அந்த அந்த தேசத்தில் ரொம்ப பெரிய ஒரு ரெக்கார்டாக இருந்தது, பிரிட்டிஷ் ரெக்கார்டாக இருந்தது. 9.7 செகண்ட்ஸில் இவர் இந்த தூரத்தை இவர் கடந்தார். அடுத்த 23 வருடங்களுக்கு இவ்வளவு வேகமாக யாருமே ஓடி அந்த தூரத்தை கடந்ததில்லை. அப்படி ஒரு ரெக்கார்டை வந்து அவர் வந்து செட் பண்ணார். இன்னும் பார்த்தீங்கன்னா 220 யார்ட் ரேஸை வந்து 21.6 செகண்ட்ஸில் அவர் வந்து முடித்தார். இப்படி ரொம்ப வேகமாக ஓடுகிற ஒரு மனிதர். அந்த தேசம் முழுவதும் இவருடைய பெயர் எப்படி இருந்ததுன்னு எப்படி இவரை பற்றி சொன்னாங்கன்னா, ஸ்காட்லாண்டோட ரொம்ப வேகமாக ஓடுகிற மனிதர் அப்படின்னு இவரை குறித்து சொன்னாங்க. இவருக்கு நிறைய பேர் இருந்தது, ரொம்ப நல்ல பெயர், ரொம்ப புகழ் இருந்தது. எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் இவருடைய பெயர் தான் தினமும் வந்துட்டே இருக்கும். இவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு மனிதராக மாறிவிட்டார். யூனிவர்சிட்டியில் படித்த நாட்களில், வாலிப நாட்களில் இவர் வந்து அதிகமாக கனத்திற்குரிய ஒரு ஆளாக அந்த தேசத்திலே இருந்தார். ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சனாக இருந்தார். இன்னும் பார்த்தீங்கன்னா இவருக்கு நிறைய இன்விடேஷன்ஸ் வந்தது. நீங்கள் இங்கே வந்து பேசுங்க, இங்கே வந்து பேசுங்க அப்படின்னு இவருக்கு நிறைய இன்விடேஷன்ஸ் வந்தது. முதல் முதலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்காட்லாண்டில் அர்மெட்டால் அப்படிங்கிற ஒரு சின்ன டவுனில் முதல் முதலாக அவர் தேவனை குறித்து பேசினார். அந்த இடத்துல அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவரை தேசம் வந்து இவரை ஒரு பிளேயராக தான் பார்த்துட்டு இருந்தது. ஆனால் முதல் முறையாக 1923 ஏப்ரல் 6 அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் ரொம்ப குட்டி ஒரு டவுனில் அவர் வந்து முதல் முதலாக கிறிஸ்துவை குறித்து பேச ஆரம்பித்தார். அவ்வளவு பெரிய பிளேயர், எல்லாருமே இவரை ஒரு ரோல் மாடலாக பார்த்த அந்த நேரத்தில் இவர் இயேசுவை குறித்து அந்த இடத்துல பேசினது வந்து எல்லாருடைய கவனத்தையும் அவர் மேலே ஈர்த்தது. இவர் ஏதோ பேசுகிறாரே, இவர் இயேசுவை குறித்து பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட ஒவ்வொருவரும் இவர் பேசுகிறத கவனிக்க ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் அவர் வந்து கிறிஸ்துவை குறித்து அந்த இடத்துல பேச ஆரம்பித்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வேகமாக ஓடுறத தான் நீங்கள் பார்த்துருக்குறீங்க, ஆனால் என்னை ஓட வைக்கிறது தேவன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் தேவனை நம்பி தான் ஓடுகிறேன், அவர் தான் என்னை வேகமாக ஓட வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நேரத்தில் சொன்னார். முதல் முறையாக எரிக் லிடில் அந்த இடத்துல கிறிஸ்துவை அறிவித்தார். எல்லாருக்கும் முன்பாக நான் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுறேன், எவ்வளவோ அதிகமான ப்ராக்டிஸ் தேவை இருக்கும், அவ்வளோ வேகமாக ஓடணும்னா சாதாரணமாக முடியாது, எவ்வளவோ தூக்கத்தை வெறுத்து அதிகமாக அதிகாலையில் அவங்க எழும்பி ஓடி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, மாலை நேரங்களில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அவங்களுடைய எல்லா சந்தோஷத்தையும் வெறுத்து தான் அவங்க வந்து அதிகமாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஒவ்வொரு காம்படிஷன்ஸ்லேயும் அவங்க போய் ஈடுபடுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் வெற்றியை காண்கிற நேரத்தில் அவ்வளவு புகழ், ஒரு வாலிபனாக இருக்கிற நேரத்தில் எல்லாரும் அவரை குறித்து பேசினா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் இல்லை. அந்த டீனேஜில் யங் டேஸில் எல்லாரும் பேப்பரில் நம்ம ஃபோட்டோஸ் வந்துன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவோம். உலகமே அவரை திரும்பி பார்க்கிற நேரம், அவருடைய தேசமே அவரை திரும்பி பார்க்கிற அந்த நேரத்தில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு தான் என்னை ஓட வைக்கிறார், என்னுடைய பலத்தினால நான் ஓடலை, இயேசு தான் என்னை ஓட வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அவர் அந்த நாளில் கிறிஸ்துவை குறித்து வெளிப்படையாக அவருடைய தேசத்திற்கு அறிவித்தார். அடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் பேப்பர்ஸும் ஃப்ளாஷ் பண்ண ஆரம்பித்தது. எரிக் லிடில் ஓடுகிறது அவருடைய பலத்தினால் கிடையாது, கிறிஸ்துவால் தான் அவர் ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேப்பரும் அவர் சொன்ன செய்தியை அந்த நாளில் பப்ளிஷ் பண்ணது. அவர் வெளிப்படையாக கிறிஸ்துவை அறிவித்தார். ஒருவேளை நான் இயேசுவை குறித்து சொன்னால் மக்கள் எல்லாம் என்ன என்ன என்ன பார்க்க மாட்டாங்க,
மக்கள் எல்லாம் என்ன பத்தி பேச மாட்டாங்க அப்படின்னு அவர் அந்த நேரத்துல நினைக்கவே இல்லை. அவர் என்ன சொன்னார்னு பாத்தீங்கன்னா, நீங்க நான் ஓடுறத பாக்குறீங்க, நான் எவ்வளவு வேகமாக இந்த தூரத்தை கடக்கிறேன் அப்படிங்கறத பாக்குறீங்க, ஆனா என்னை ஓட வைக்கிறது என்னுடைய சொந்த பலம் கிடையாது, தேவனுடைய பலத்தை கொண்டு நான் ஓடுகிறேன், அவர் தான் என்னை ஓட வைக்கிறார், ஒருவேளை நான் பிராக்டிஸ் பண்ணலாம், ஆனா என்னை ஓட வைக்கிறது தேவன் அப்படின்னு சொல்லிட்டு மகிமையை அவர் தேவனுக்கு செலுத்தினார். தேவன் அவரை கனப்படுத்தினார். அவர் அந்த நாளில் தேவனை அறிக்கை பண்ண தொடங்கின அந்த நாள்லேருந்து தேவன் அவரை அதிகமாக உயர்த்த ஆரம்பித்தார். இன்னும் அதிகமான ப்ரைஸஸை அவர் வின் பண்ண ஆரம்பித்தார். எங்கே போனாலும் அவர் வெற்றி பெற ஆரம்பித்தார். இந்த நிலையில் அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒலிம்பிக்ஸில் எரிக் லிடில் தான் அத்லெட்டிக்ஸில் வின் பண்ண போகிறாரு அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. இவருக்கு ரொம்ப சந்தோஷம், அடுத்த ஒலிம்பிக்ஸில் நான் வந்து ஒலிம்பிக் கோல்டு மெடல் வின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒலிம்பிக்ஸுக்காக தன்னை தயார்படுத்தி கொள்ள ஆரம்பித்தார். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அதிகாலையில் எழும்பி அவர் வந்து அவருடைய ப்ராக்டிஸை பண்ண ஆரம்பித்தார். எப்படி இருந்தது ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு அழகான சாங் வந்துட்டுருக்கு. ஸ்டே டியூன்ட் வித் இன்பம் எஃப்எம், துன்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி.

துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் உங்கள் இன்பம் எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மின்னும் நட்சத்திரங்களில் ஹைமா டியர் லிசனர்ஸ், இன்னைக்கு கூட மிஷனரி எரிக் லிடிலுடைய வாழ்க்கையை பார்த்துட்ருக்குறோம். வாலிபனாக இருந்த நாட்களில் அதிகமான கனத்தை அவர் பெற்றிருந்தார். அவருடைய தேசத்திலே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் அப்படின்னு சொல்லிட்டு எரிக் லிடில் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் தான் இந்த தேசத்தில் ரொம்ப வேகமாக ஓடுறேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. என்னை ஓட வைக்கிறது தேவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்பாக தேவனை அறிக்கை பண்ணார். அது மட்டும் இல்லை, இப்போ அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு காத்திருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸுக்கு அவருடைய தேசத்தின் சார்பாக அவர் விளையாடுகிற ஒரு வாய்ப்பும் கிடைத்தது. 1924 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ். அவர் ரொம்ப அதிகமாக ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார். பல நாட்களுக்கு முன்பாகவே இது அவருக்கு அறிவிக்கப்பட்டது. பல மாதங்களுக்கு முன்பாகவே இது அவருக்கு அறிவிக்கப்பட்டது. நீங்கள் தான் நம்ம தேசத்திற்காக ஓட போகிறீங்க ஒலிம்பிக்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அறிவிக்கப்பட்டது. ரொம்ப சந்தோஷமாக அவரை ஆயத்தப்படுத்தி கொண்டார். ஒவ்வொரு நாளும் ரொம்ப அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தார். ஜபத்தோட ரொம்ப அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் இவருக்கு ரொம்ப அதிர்ச்சியும் காத்திருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து 100 மீட்டர்ஸில் ஓடுறதுக்காக அவர் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தார். ரொம்ப அழகாக அவர் வந்து ப்ரிப்பேர் ஆகியிருந்தார். அவருடைய கோச் வந்து அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வைத்திருந்தாங்க. அதுக்கு அதை விட அதிகமாக பார்த்தீங்கன்னா முழு தேசமுமே அவரை நம்பி இருந்தது. எல்லாருமே அவரை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எரிக் லிடில் கண்டிப்பாக நம்முடைய தேசத்திற்கு இந்த ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடல் வின் பண்ண போகிறாரு அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆசையோடு காத்திருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 100 மீட்டர்ஸுக்கான பந்தயம் வந்து சண்டே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான குவாலிஃபிகேஷன் ரேஸ் வந்து சண்டே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. எரிக் லிடலுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா சண்டே வந்து அவர் எதுலேயுமே கலந்துக்க மாட்டார். சண்டே வந்து பரிசுத்தமான நாள், தேவன்டே ஓய்வுனால நான் பரிசுத்தமாக தான் ஆசரிப்பேன் அப்படிங்கிற ஒரு பெரிய முடிவை அவர் குழந்தை பருவத்திலே எடுத்திருந்தார். அவருடைய பெற்றோர் வந்து இதை அவருக்கு அதிகமாக வலியுறுத்தி சொல்லியிருந்தாங்க. சண்டே வந்து நீ தேவனுக்கு தான் கொடுக்கணும், சண்டேல நீ வேற எந்த காரியமும் செய்யக்கூடாது, தேவனுடைய நாள் அது, ஞாயிற்றுக்கிழமையே பரிசுத்தமாக ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்லி கொடுத்திருந்தாங்க. இவர் எரிக் லிடில் கூட சின்ன வயசுலேருந்தே அதை வந்து கடைபிடித்து வந்தார். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 100 மீட்டர்ஸ் ரேஸ் சண்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அறிவிக்கப்பட்டது. இவருக்கு வந்து ரொம்ப வருத்தமாக போச்சு. ஏன்னா அவ்வளவு அதிகமாக அவர் வந்து இந்த ரேஸுக்காக அவர் வந்து ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார். தேசமே அவரை நம்பி இருக்கிறது. அது மட்டும் இல்லை, எல்லாருமே பார்க்குறாங்க கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு கோல்டு மெடல் கிடைக்கும் அப்படின்னு இவரை நம்பி இருக்கிறாங்க. ரொம்ப அதிகமாக ப்ரிப்பேர் பண்ண இவருக்கு கூட ரொம்ப பெரிய ஏமாற்றமாக இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் எரிக் லிடில் வந்து ஒரு முடிவு எடுத்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சண்டே நடக்கிற இந்த 100 மீட்டர்ஸ் ரேஸில் நான் வந்து கலந்து போறதில்லை. அவர் இதுக்காக தான் அவ்வளவு மாதங்கள் வந்து அவர் வந்து ரொம்ப ப்ரிப்பேர் ஆயிட்டு இருந்தார். ரொம்ப வந்து அவர் அதுக்காக பயிற்சி எடுத்துட்டு இருந்தார். ஆனால் இந்த நேரத்தில் எரிக் லிடில் ஒரு முடிவை எடுத்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஸில் வந்து நான் கலந்துக்க போறதில்லை, ஒலிம்பிக்ஸில் நான் கலந்துக்க போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முடிவை எடுத்தார். எல்லாருக்கும் போய் சொன்னார் நான் இதில் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இந்த நேரத்தில் அவருடைய கோச் ஓடி வந்தார். எவ்வளவு அதிகமாக நீ இதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க, எவ்வளவு நேரத்தை நம்ம இதில் செலவழித்திருக்கிறோம், எத்தனை மாதங்களை நம்ம செலவழித்திருக்கிறோம், ஒருவேளை இது தேவன் உனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம், இதில் நீ ஓடினேன்னா இதை கொண்டு நீ தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொன்னார். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு சின்ன மௌனத்தோட கொஞ்ச நேரம் கழித்து எரிக் லிடில் பேச ஆரம்பித்தார். என்ன சொன்னாருன்னா, இல்லை இல்லை, நான் வந்து ஓய்வு நாளை தேவனுக்காக அர்ப்பணித்திருக்கிறேன், இந்த நாளில் நான் வேற எந்த வேலையும் செய்ய போகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அவர் ரொம்ப வைராக்கியமாக இருந்தார். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, என்னுடைய தேசமே என்னை எனக்கு எதிர்த்து வந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து இந்த ஓய்வு நாளை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஒருவேளை நான் இந்த 100 மீட்டர் ரேஸில் நான் வின் பண்ணலாம்,
ஆனாலும் அதில் கிடைக்கிற புகழ் எனக்கு வேண்டாம், அதில் கிடைக்கிற எந்த காரியமுமே எனக்கு வேண்டாம், அதில் கிடைக்கிற மெடல் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வந்து அவர் வந்து அந்த இடத்துல சொன்னார். எல்லாரும் சொன்னாங்க, இன்னும் டைம் இருக்குது, இன்னும் உனக்கு நிறைய டைம் இருக்குது, நீ நல்லா யோசி, யோசிச்சு நீ உன்னுடைய முடிவை சொல் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எரிக் லிடில் ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக சொல்லிட்டாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை குறித்து யாரும் என்கிட்ட வந்து பேசாதீங்க, நான் எடுத்த முடிவு எடுத்தது தான், நான் ஓய்வு நாளை தேவனுக்காக கொடுத்திருக்கிறேன், இந்த நாளில் தேவனை ஆராதிக்கிறதை தவிர நான் வேற எந்த வேலையும் செய்ய மாட்டேன், ஒலிம்பிக்ஸ் இருந்தாலும் சரி நான் ஓடி அதில் எனக்கு அதில் கிடைக்கிற புகழ் நான் பார்க்க மாட்டேன், அதை கொண்டு நான் எனக்கு எந்த ஆதாயத்தையும் படுத்தி கொள்ள மாட்டேன், ஓய்வு நாள் தேவனுடையது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் வந்து சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தது, தேச துரோகி அப்படின்னு அவரை கூப்பிட ஆரம்பித்தாங்க. அவரை அதுவரை அவரை வந்து புகழ்ந்துட்டு இருந்த நியூஸ் பேப்பர் அடுத்த நாளைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் பேப்பர்ஸும் சொன்னாங்க, இவன் ஒரு தேச துரோகி, தேசத்தையே இவன் ஏமாற்றி விட்டான், எல்லா தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் இவன் ஏமாற்றி விட்டான் அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. அவனுடைய கோச்சும் அவனை வந்து திட்ட ஆரம்பித்தாரு. ஆனால் அந்த நேரத்துலையும் அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய தேவனுக்காக எடுத்த முடிவை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன், இதில் கிடைக்கிற கோல்டு மெடல் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முடிவில் அவர் உறுதியாக இருந்தார். அவர் வந்து அந்த 100 மீட்டர் ரேஸை வந்து அவர் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. இந்த நேரத்தில் ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடல் வின் பண்ணுற ஒரு பெரிய வாய்ப்பை எரிக் லிடில் இழந்து விட்டார். அவர் இதுக்காக வருத்தப்படவே இல்லை, அவர் எடுத்த முடிவில் அவர் வந்து உறுதியாக இருந்தார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்காக முடிவுகளை எடுக்க வேண்டும். எல்லாத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை ஓய்வு நாளை காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்ருக்குறோம். சண்டே மட்டும்தான் சிஸ்டர் எனக்கு ரெஸ்ட் இருக்குது, இன்றைக்கி மட்டும்தான் நான் வந்து ரெஸ்ட் எடுக்க முடியும், நான் தூங்கணும், வாரத்தில் 6 நாட்கள் நான் வந்து வேலைக்கு போகிறேன், சண்டே மட்டும்தான் ரெஸ்ட் இருக்குது, நான் தூங்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம். இல்லை இன்றைக்கி ஒரு சண்டே தானே, அடுத்த சண்டே போய்க்கலாம், இன்றைக்கி போகலைன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். இன்றைக்கி தான் ஒரு புதிய மூவி ரிலீஸ் ஆகுது, நான் கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். வாலிபர்களாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க, எப்படிப்பட்ட முடிவுகளை நீங்கள் தேவனுக்காக எடுத்திருக்கிறீங்க? நம்ம தேவனை நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம், ஆண்டவருக்காக ஏதாவது முடிவுகள் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்திருக்கிறோமா? ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நம்ம இருக்கிறோமா? தேவனுக்காக வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதர்கள் இப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய முடிவுகளை எடுத்திருந்தாங்க. எரிக் லிடில் எடுத்த ஒரு முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஓய்வு நாளே நான் பரிசுத்தமாக ஆசரிப்பேன். இப்போ கூட நம்ம வந்து 12th ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கலாம், 11th ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கலாம், 10th ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கலாம். நம்ம என்ன நம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறோம், நீ வந்து சர்ச்சுக்கு வந்து அடுத்த வருஷம் போ, இந்த வருஷம் அவனுடைய ஸ்டடீஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறோமா? என்னுடைய பெற்றோர் எனக்கு அதிகமாக அப்படி தான் சொன்னாங்க, நானும் அதே நம்பி இருந்தேன். என்னென்னா 12th அப்படின்னாலே நம்ம ஸ்டடீஸ் தான் முக்கியம், அடுத்த வருஷம் ஒரு வருஷம் தானே, ஒரு வருஷம் நம்ம வந்து சர்ச்சுக்கு போகலைன்னா பரவாயில்ல, ஏன்னா மேக்ஸ் வந்து கண்டிப்பாக சண்டேஸில் தான் டியூஷன் வைப்பாங்க. இந்த நாட்களில் கூட அப்படி தான் இருக்கும், மேக்ஸ் டியூஷன்னா கண்டிப்பாக அது சண்டே தான் இருக்கும், அதுவும் கரெக்டாக அந்த சர்ச் டைமில் தான் மேக்ஸ் டியூஷன் இருக்கும். என்னுடைய பெற்றோர் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வருஷமும் ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு எக்ஸ்கியூஸாக கொடுத்துருவார், ஏன்னா நீ 12th ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து தேவன் அதிக அக்கறை உள்ளவராக இருக்கிறார், அதனால இந்த ஒரு வருஷத்தையும் வந்து நம்ம சர்ச்சுக்கு போகலைன்னா பரவாயில்ல, அடுத்த வருஷத்துல நம்ம சர்ச்சுக்கு போய்க்கலாம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம இதை தான் கற்றுக் கொடுக்குறோமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட நம்ம கற்றுக் கொடுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வு நாளை தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஆசரிக்கணும். அந்த நாளில் என்ன வந்தாலும் நான் வந்து தேவனுடைய காரியத்தை தவிர வேற எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவை நம்முடைய தேவனுக்காக நம்ம எடுக்க வேண்டும். வேதத்தில் ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்கிறது, நாம் தேவனை மகிமைப்படுத்தினால் பிதாவானவர் நம்மை கனப்படுத்துவார். அவருக்கு நம்ம கனத்தை செலுத்தும் போது, அவருக்காக வைராக்கியமாயிருக்கும் போது தேவன் நம்மை கனப்படுத்துவார். எந்த சூழ்நிலைக்காகவும் நம்ம வந்து தேவனை ஆராதிக்கிற நேரத்தை விட்டு விடாதீங்க, அவருடைய நேரம் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை அவருடைய கரத்தில் இருக்கிறது, இறுதி வரை நம்ம வழி நடத்துகிறது தேவன் மட்டும்தான், நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துகிறது தேவன் மட்டும்தான், அவருடைய
தரத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. நம்ம எவ்வளவுதான் ஆயத்தமானாலும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயம் கர்த்தரால் வரும். ஒரு வருடம் முழுசும் நான் வந்து சர்ச்சுக்கு போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தான் எனக்கு வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? தேவன்டே நேரத்தை தேவனுக்கு கொடுக்கறதுல கவனமாக இருங்க. தேவன் உங்களை கனப்படுத்துவார். எரிக் லிடலை தேவன் கனப்படுத்தினார். ஒலிம்பிக்ஸில் அவருக்கு விளையாட அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது, ஆனால் அவர் வந்து அதை விட்டு விட்டார். தேவன் அவரை கனப்படுத்தினார். எப்படி கனப்படுத்தினார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக நீங்கள் ஞாபகம் வைத்து கொள்ளுங்க, 5 நாட்கள் 6 நாட்கள் நான் வேலை செய்கிறேன், ஓய்வு நாள்னு நான் சர்ச்சுக்கு போகலை அப்படின்னு கண்டிப்பாக இருக்காதிங்க. 6 நாட்கள் நான் ஊழியம் செய்கிறேன், 7வது நாள் நான் வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. நான் கண்டிப்பாக இந்த நாளை ஓய்வு நாளை தேவனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுங்க. ஓய்வு நாளில் நான் தேவனை ஆசரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுங்க. தேவன் உங்கள் காரியத்தில் வைராக்கியம் உள்ளவராக இருப்பார். நம்ம எவ்வளவு அவரை நேசிக்கிறோமோ அதை விட அதிகமாக தேவன் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். நம்ம எப்போவுமே நினைப்போம், நான் தான் தேவனை அதிகமாக நேசிக்கிறேன், நான் தான் ஆண்டவர் மேலே அதிகமாக. இல்லை இல்லை, ஆண்டவர் உங்கள் மேலே அதிகமாக அன்பு வைத்திருக்கிறார். நீங்கள் எப்படி அவரை நேசிக்கிறீங்களோ அதை விட அதிகமான அன்பு அவர் உங்கள் மேலே வைத்திருக்கிறார். எரிக் லிடில் ஒரு முடிவை எடுத்தார், தேவன் அவரை கனப்படுத்தினார். எப்படி அவரை கனப்படுத்தினார் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சாங் வந்துட்டுருக்கு. ஸ்டே டியூன்ட் வித் இன்பம் எஃப்எம், துன்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி.

துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் உங்கள் இன்பம் எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மின்னும் நட்சத்திரங்களில் ஹைமா டியர் லிஸ்னஸ், இந்த நேரத்தில் கூட எரிக் லிடலுடைய வாழ்க்கையை பார்த்துட்ருக்குறோம். பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் ஓடுற 100 மீட்டர்ஸ் ரேஸில் ஓடுற ஒரு பெரிய வாய்ப்பை வந்து அவர் வந்து நிராகரித்து விட்டார். சண்டேல இந்த ரேஸ் இருக்கு, நான் வந்து இதில் ஓட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. இந்த நேரத்தில் தேசமே அவருக்கு எதிராக நின்றது. எல்லாருமே இவரை பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ ஒரு தேச துரோகி அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தாங்க. எல்லா நியூஸ் பேப்பர்ஸுமே அன்னைக்கு வர அவரை புகழ்ந்து பேசின எல்லா நியூஸ் பேப்பர்ஸுமே இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து தேசத்திற்கு எதிரானவன் அப்படின்னு சொல்லிட்டு எரிக் லிடல பற்றி பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் எரிக் லிடல் சோர்ந்து போகலை, நான் தேவனுக்காக எடுத்த முடிவில் நிலைத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ஆரம்பித்தார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அவருக்கு ஒரு நியூஸ் வந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 200 மீட்டர்ஸ் ரேஸில் உனக்கு ஓட ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சொன்னாங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம், நான் 100 மீட்டர்ஸ் தான் எய்ம் பண்ணியிருந்தேன், ஆனால் தேவன் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி கொண்டார். இந்த ரேஸ் பார்த்தீங்கன்னா சண்டே கிடையாது, வேற ஒரு நாளில் இருந்தது. அதனால் 200 மீட்டர் ரேஸில் எரிக் லிடில் கலந்து கொண்டார். ரொம்ப வேகமாக ஓடினார், பிரான்ஸ் மெடல் அந்த நேரத்தில் அந்த இடத்துல அவர் வின் பண்ணார். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். இன்னும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்த 400 மீட்டர்ஸ் ரேஸில் அவருக்கு ஓட வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அந்த நேரத்தில் எரிக் லிடில் யோசித்தார், அவருடைய கோச்சை பார்த்து கேட்டார், நான் வந்து 100 மீட்டர்ஸுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், எப்படி இவ்வளவு தூரம் என்னால் ஓட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். ஆனால் அந்த நேரத்தில் அவருடைய கோச்சும் அவரை ரொம்ப அதிகமாக உற்சாகப்படுத்தினார். நீ நம்புகிறவனுடைய தேவன் உன்னை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். தொடர்ந்து அவர் அந்த 400 மீட்டர் ஃபைனல் ரேஸில் கோல்டு மெடல் வந்து வின் பண்ணார். இது வந்து பார்த்ததும் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அவர் வந்து 100 மீட்டர்ஸில் தான் கலந்துக்கிடணும்னு அவர் நினச்சார். ஆனால் பார்த்தீங்கன்னா 400 மீட்டர் ரேஸில் அவர் வந்து கோல்டு மெடல் வின் பண்ண தேவன் அவருக்கு கிருபை செய்தார். அந்த நாளில் தேவன் அவரை கனப்படுத்தினார். அவரை வந்து இப்போது எல்லாரும் அவரை திட்டி எழுதின எல்லா நியூஸ் பேப்பரும் திரும்பவும் எழுத ஆரம்பித்தாங்க. நம்முடைய தேசத்திற்காக எரிக் லிடில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு எழுத ஆரம்பித்தாங்க. ஒரே சந்தோஷம். அந்த நேரத்துலையும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை ஓட வைத்தது என்னுடைய பலம் கிடையாது, தேவன் கொடுத்த பலத்தை கொண்டு ஓடினேன். முதல் பாதி தூரம் எப்படியோ ஓடிட்டேன், மீதி பாதி தேவன் என்னை ஓட வைத்தார், அவரை கொண்டு தான் நான் ஓடினேன், அவர் தான் எனக்கு இந்த வெற்றியை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னார். தேவனுடைய நாமத்தை அவர் அந்த இடத்துல அறிக்கை பண்ணார். வாலிபர்களாக இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, சின்ன பிள்ளைகள் இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, பெரியவங்க இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கனத்தை தேவனுக்கு செலுத்த மறக்காதீங்க. தேவனுக்கு கனத்தை செலுத்தும் போது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, அவருக்காக எடுத்துக்கொண்ட முடிவுகளை ஒரு காலம் நீங்கள் மாற்றாதீங்க. சண்டேஸை பரிசுத்தமாக ஆசரிக்க முடிவு எடுங்க. சண்டேஸில் நான் கண்டிப்பாக சர்ச்சுக்கு போவேன், ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆன்லைன்லேயே நான் ஏதாவது ஒரு சர்ச் சர்வீஸை பார்த்துக்குவேன், வீட்லேருந்தே நான் சர்ச் சர்வீஸை அட்டன் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. தேவனுடைய ஆலயத்திலே போய் அவரை தொழுது கொள்வது ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா தேவன் சொல்லியிருக்கிறார், எங்கே 2 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர் மத்தியிலே நான் வருவேன். நீங்கள் அந்த ஆராதனைக்கு போகும்போது உங்கள் மத்தியிலே தேவன் உலாவி கொண்டிருப்பார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் கண்டிப்பாக சண்டேஸ்னா சர்ச்சுக்கு போங்க, பைபிளை எடுத்துகிட்டு போங்க. அது மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் சண்டேஸில் தேவனை ஆராதிக்க தடை செய்யப்பட்ட இடங்கள் இருக்கிறது. நிறைய தேசங்களில் தேவனை ஆராதிக்க தடை இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தேவன் வந்து அவரை ஆராதிக்கிற ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லாத நல்ல விடுதலையோடு தேவனை ஆராதிக்கிற ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் சந்தோஷத்தோடு சண்டேஸில் சர்ச்சுக்கு போங்க, அவரை ஆராதிங்க. தேவனுக்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட முடிவுகளை ஒருபோதும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. எரிக் லிடில் அப்படி தான் பண்ணார். தேவனுக்காக அவர் வந்து வைராக்கியமாக நின்றார். பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் அவர் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணார். எல்லாரும் அவரை புகழ ஆரம்பித்தாங்க. ஒரு பெரிய கனத்தை தேவன் அவருக்கு கொடுத்தார். அந்த
இடத்துல எரிக் லிடில் அந்த இடத்துல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய யூனிவர்சிட்டி டிகிரிஸை படிப்பை வந்து அவர் முடித்தார். யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பர்க்கில் அவர் சயின்ஸில் சயின்ஸ் எடுத்து படித்து கொண்டிருந்தார். அதை வந்து அவர் கிராஜுவேட் பண்ணார். இன்னும் அவருக்காக தொடர்ந்து நிறைய வாய்ப்புகள் காத்திருந்தது. அவருக்கு நிறைய பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. நிறைய இடங்களில் போய் கோச்சிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் இந்த நேரத்தில் அவர் வந்து ஒரு பெரிய முடிவை எடுத்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய அழைப்பை அவர் பெற்றுக்கொண்டார். அவர் என்ன முடிவை எடுத்தார் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன்ட் வித் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி.

துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் உங்கள் இன்பம் எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மின்னும் நட்சத்திரங்களில் ஹைமா. டியர் லிஸ்னர்ஸ், இந்த நாளில் கூட மிஷினரி எரிக் லிடலுடைய வாழ்க்கையை பார்த்துட்ருக்குறோம். பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் வின் பண்ணிட்டாங்க. பெரிய கனத்தை தேவன் அவருக்கு கொடுத்தார். எல்லா நியூஸ் பேப்பர்ஸும் அவரை குறித்து பேசி கொண்டிருந்தது. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து அவர் அவருடைய யூனிவர்சிட்டியை கிராஜுவேட் பண்ணிட்டாரு. இனி தொடர்ந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்குள் வந்தது. தொடர்ந்து அவருடைய தேசத்தில், ஸ்காட்லாந்து தேசத்தில் இருந்தால் நிறைய வாய்ப்புகள் அவருக்காக காத்திருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நிறைய போட்டிகளில் போய் வின் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நல்ல வேலை கிடைக்கும், நல்ல பதவி, நல்ல வசதிகளோடு அவர் இந்த இடத்துல வாழலாம். இல்லைன்னா சைனாவுக்கு மிஷினரியாக போக வேண்டாம். அவருக்குள்ளே தேவன் ஒரு பாரத்தை கொடுத்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் பெற்றோர் மிஷினரிகளாக இருந்த அந்த சைனா தேசத்திற்கு போய் அந்த இடத்துல ஊழியம் செய்கிற ஒரு பாரத்தை தேவன் அவருக்குள்ளே வைத்திருந்தார். இந்த நேரத்தில் கூட எரிக் லிடல் ஒரு பெரிய முடிவை எடுக்க வேண்டும். நான் இந்த தேசத்திலே இருக்க போகிறேனா, இல்லை சைனாவுக்கு போக போகிறேனா அப்படிங்கிற முடிவை அவர் எடுக்க வேண்டும். அந்த நேரத்தில் கூட எரிக் லிடல் என்ன முடிவு எடுத்தார்னு பார்த்தீங்கன்னா, நான் நார்த் சைனாவுக்கு மிஷினரியாக போக போகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தார். அதே போல் நார்த் சைனாவுக்கு அவர் வந்து மிஷினரியாக வந்தார். அவருக்கு கிடைத்த எல்லா புகழையும் ஒதுக்கி வைத்துட்டு அவர் வந்து நார்த் சைனாவுக்கு மிஷினரியாக வந்தார். டியான்ஜின் அப்படிங்கிற ஒரு பகுதியிலே அவர் வந்தார். அந்த இடத்துல அவர் வந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது அவர் செய்தது டீச்சராக ஒரு ஆங்கிலோ சைனீஸ் காலேஜில் வந்து அவர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். அவருடைய ரொம்ப பெரிய பேஷன் என்னென்னா, ஆத்லெட்டிக்ஸில் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததால் அந்த ஸ்கூலில் இருந்த பிள்ளைகளுக்கு பல ஸ்போர்ட்ஸில் அவர் வந்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தார். அவருக்கு இருந்த நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசதியான பிள்ளைகளுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்தால் இந்த பிள்ளைகள் வளர்ந்து வருகிற நாட்கள்லே அவங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக வருகிற நாட்கள்லே அவங்க தேவனை இந்த சைனா தேசத்தில் அவங்க வந்து வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவர் இந்த மாணவர்கள் மத்தியிலே அவருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். அந்த பிள்ளைகளுக்கு ஸ்போர்ட்ஸில் ட்ரைனிங் கொடுத்தது மட்டும் இல்லை, ரொம்ப அந்த பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணார். அது மட்டும் இல்லை, அவர் வந்து அந்த பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையையும் அந்த இடத்துல கற்றுக் கொடுத்தார். இந்த டியான்ஜின் அப்படிங்கிற பகுதி பார்த்தீங்கன்னா, அதிகமாக ஏழை மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். அந்த இடத்துல அந்த நாட்களில் சிவில் வார் நடந்துட்டு இருந்தது. ஜப்பானுக்கும் சைனாவுக்கும் இடையில் வார் நடந்துட்டு இருந்தது. இந்த ஜப்பான் ஆர்மி வந்து சைனாவை வந்து இன்வேட் பண்ணாங்க. இந்த சூழ்நிலை தான் அந்த தேசத்தில் காணப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வந்து சைனா தேசத்தில் வந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார். இவருக்கு திருமணமானது ரொம்ப அழகான ஒரு கனேடியன் மினிஸ்டருடைய மகளை, ஃப்ளாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு பெண்ணை இவர் திருமணம் செய்து கொண்டார். தேவன் இவருக்கு ரெண்டு பெண் குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். இவருடைய ஊழியம் ரொம்ப சந்தோஷமாக போய் கொண்டிருந்தது. பல எதிர்ப்புகளின் மத்தியிலும் அவர் வந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார். இந்த ஸ்கூலில் படித்து கொண்டிருந்த பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய்தார். அது மட்டும் இல்லை, அவருடைய அப்பா இருந்த அந்த யூனியன் சர்ச், அவருடைய அப்பா பாஸ்டராக இருந்த யூனியன் சர்ச்சுடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை அறிவித்தார். இப்படி பல விதமான ஊழியங்களிலே அவர் ஈடுபட்டு கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு செய்தி கொடுக்கப்பட்டது. என்னன்னா, இந்த ஜப்பானீஸ் ஆர்மி சைனாவுக்குள்ள வந்ததால பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் நேஷனாலிட்டிஸ் எல்லாரும் திரும்பவும் அவங்களுடைய தேசத்திற்கு போயிடணும், அவங்களுக்கு இந்த தேசத்தில் சைனாவிலே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இந்த நேரத்தில் இவருக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. எரிக் லிடில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மனைவியையும் அவருடைய பிள்ளைகளையும் ஸ்காட்லாண்டுக்கு அனுப்பி வைத்தார். அவருடைய தேசத்திற்கு அனுப்பி வைத்தார். வச்சுட்டு அவர் வந்து தொடர்ந்து அந்த இடத்துல ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை விட்டு தான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் அப்படிங்கிற முடிவோடு எரிக் லிடில் சைனாவில் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். டியான்ஜின் அப்படிங்கிற பகுதியை தொடர்ந்து சியாஷோங் அப்படிங்கிற பகுதியில் அவர் போய் ரொம்ப ஏழை மக்கள் மத்தியில் அவர் வந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அந்த மக்கள் எல்லாமே ரொம்ப ஏழையாக இருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வார் நடந்துட்டுருந்த ஒரு நேரமாக இருந்தது. அந்த மக்களுக்கு உணவு இல்லை, நல்ல மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல போய் அவர் அங்கே இருந்த ஏழை மக்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார். அவருக்கு தெரிந்த எல்லாவற்றையும் அந்த மக்களுக்கு செய்தார்.
அது மட்டும் இல்லை, அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு நல்ல மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஒருவேளை அப்படி மெடிசன் அந்த பகுதிக்கு வந்தாலும் அந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற பணக்காரர்கள் பணக்கார மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வசதி படைத்தவர்கள் இங்கே வர்ற மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்து விற்று அதை அவங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல காணப்பட்டது. இது எல்லாத்திற்கும் எரிக் லிடில் வந்து எதிர்த்துனார். அந்த மக்களின் சார்பாக அவர் பேச ஆரம்பித்தார். இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல பேச ஆரம்பித்தார். இந்த சியாஷாங் அப்படிங்கிற பகுதியில் அவர் வந்து தொடர்ந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். இந்த பகுதியில் இருந்த மக்களுக்கு அவர் வந்து கிறிஸ்துவை குறித்து அறிவித்தார். அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல அவர் வந்து அந்த மக்களுக்கு தேவையான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவர் செய்து கொடுத்தார். அந்த வாரில் அடிப்பட்ட மக்களை காப்பாற்றி கொண்டு வந்து அந்த மருத்துவமனையில் சேர்க்கிறது, இப்படி முழு நேரமும் அந்த மக்களுடைய வேலைக்காகவே அவரை அர்ப்பணித்து கொண்டார். அந்த மக்களுடைய பாதுகாப்பிற்காக, அந்த மக்களுக்கு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறதுக்காக அவர் வந்து அவருடைய முழு அவருடைய லைஃப்பையுமே அவர் அந்த இடத்துல அர்ப்பணித்தார். அவர் வந்து அந்த இடத்துல இருந்த ஒரு கேம்புடைய லீடராக இருந்தார். அந்த அந்த வார் நடந்துட்டு இருந்த இடத்துல இருந்த ஒரு அந்த மக்களுடைய கேம்புடைய லீடராக இருந்தார். அந்த மக்களுக்கு தேவையான ஃபுட்டு மெடிசன் எல்லாவற்றையும் இவர் பெற்று கொடுத்து கொண்டிருந்தார். அந்த இடத்துல இருந்த ஓல்டு பீப்புளை கவனிக்கிற வேலையை அவர் செய்தார். அது மட்டும் இல்லை, சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான உணவுகளை பெற்று கொடுத்தார். அந்த பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவை குறித்து அந்த இடத்துலே வந்து அவர் அறிவித்தார். இது மட்டும் அவர் செய்யலை, இன்னும் அவருடைய பேஷன் வந்து அவருடைய ஞாபகத்தில் இருந்தது. அவருடைய அந்த அத்லெட்டிக்ஸில் அவர் ஈடுபட்டு கொண்டிருந்தது அவருக்கு ஞாபகத்தில் இருந்தது. அந்த பிள்ளைகளுக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார். குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்கு அவர் வந்து வாலிப பிள்ளைகள் மேலே அதிக கவனம் வைத்து அவர்கள் மத்தியிலே அவர் வந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அந்த வாலிப பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவை குறித்து அதிகமாக சொல்லி கொடுத்தார். நம்ம சுத்தி போர் நடந்துட்டு இருந்தாலும் தேவன் உங்களை பாதுகாப்பார் அப்படிங்கிற செய்தியை வந்து அவர் அவங்களுக்கு சொன்னார். அந்த பிள்ளைகளுக்கு சயின்ஸ் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லை, நிறைய கேம்ஸ் சொல்லி கொடுத்தாரு. எல்லா பிள்ளைகளையும் எப்பவும் சிரிக்க வச்சுட்டே இருப்பார். அந்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருப்பார். இப்படிப்பட்ட ஊழியத்தை மிஷினரி எரிக் லிடில் அந்த இடத்திலே செய்தார். அவர் அந்த இடத்துல இருந்த நாட்களெல்லாம் அந்த மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அது மட்டும் இல்லை, அந்த மக்களுக்கு அதிகமாக தேவனை குறித்து கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். எவ்வளவோ எதிர்ப்புகள் இருந்தாலும் அவர் வந்து தேவனை குறித்து அந்த மக்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார். அவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டார். சைனா தேசத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கம்யூனிஸ்ட் தேசம். அந்த இடத்துல கிறிஸ்துவை குறித்து சொன்னோன்னா அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. அதுவும் எப்படிப்பட்ட தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள ஒரு அனிமலுடைய தோலில் சுற்றி கட்டி அவங்கள வெயிலில் கொண்டு போய் போடுவாங்க. அந்த வெயிலில் அந்த தோல் வந்து சுருங்க சுருங்க அந்த உள்ளே கட்டப்பட்டிருக்கிற மனிதனுடைய எலும்பு முறிக்கப்படும். முறிந்து அவன் அந்த இடத்துல மரித்து போவான். இப்படிப்பட்ட தண்டனை அந்த தேசத்தில் இருந்தது. இன்னும் பார்த்தீங்கன்னா காய்ந்து போன பெரிய கிணத்துக்குள்ளே அவங்கள போட்டுருவாங்க. அந்த கிணத்துக்குள்ளே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அநேகரை போட்டு அந்த உடல்கள் அழுகி இருக்கும். அதில் இவங்களையும் தூக்கி போட்டுருவாங்க. கிறிஸ்துவை குறித்து யார் அறிவிக்கிறாங்களோ அவங்கள தூக்கி போட்டுருவாங்க. போட்டு அந்த அதில் இருக்கிற புழுக்கள் இவங்கள சாப்பிட ஆரம்பிக்கும். இவங்களுடைய உடல் அழுகி அந்த இடத்துல மறுத்து போவாங்க. இப்படிப்பட்ட தண்டனைகள் எல்லாம் அந்த நாட்களில் கொடுக்கப்பட்டது. அந்த இடத்துல மிஷினரி எரி லிடில் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தார். அங்கே இருந்த பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்க ஆரம்பித்தார். அவர் உயிரோடு இருந்த நாட்கள் எல்லாம் அவர் வந்து கிறிஸ்துவை குறித்து அறிவித்து கொண்டே இருந்தார். அது மட்டும் இல்லை, அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டார். அந்த சிறையில் இருந்த நாட்களில் கூட அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பிரெயின் டியூமர் இருந்தது. குணப்படுத்த முடியாத ஒரு பிரெயின் டியூமர்னால அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். தேவன் அவரை பாதுகாத்தார். தொடர்ந்து இவர் வந்து ஊழியம் செய்து கொண்டு வந்தார். இவருடைய இறுதி நாட்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இவரை குறித்து மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, இவர் மிஷினரி ஊழியத்தை குறித்து எரிக் லிடில் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் இன்பம் எஃப்எம், துன்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி.

துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் உங்கள் இன்பம் எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மின்னும் நட்சத்திரங்களில் ஹைமா. எரிக் லிடிலுடைய வாழ்க்கையை பார்த்துட்ருக்குறோம். மிஷினரி எரிக் லிடில் சைனாவுக்கு ஒரு மிஷினரியாக போனார். அந்த இடத்துல வார் நடந்துகிட்ருந்த இடத்துல அவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அவருக்கு வந்து பிரெயினில் டியூமர் இருந்த நாட்கள் இருந்தது. அந்த நேரத்தில் கூட அவர் தொடர்ந்து தேவனுக்காக அந்த இடத்துல ஊழியம் செய்தார். தொடர்ந்து தேவனுடைய அன்பை சின்ன பிள்ளைகள் மத்தியில், வாலிபர்கள் மத்தியில் அவர் சொல்ல ஆரம்பித்தார். அந்த பிள்ளைகள் அதிகமாக தேவனை குறித்து அறிந்து கொள்ள அவர் வந்து அந்த இடத்துல ஒரு கருவியாக இருந்தார். அது மட்டும் இல்லை, இந்த பிள்ளைங்களுக்கு கேம் சொல்லி கொடுத்தார். அவர் சோர்ந்து போகவே இல்லை. இறுதி வரை தேவனுக்காக அந்த இடத்துல அவர் வந்து அதிகமாக ஊழியம் செய்தார். இறுதியில் அவர் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கம்ப்ளீட் சரண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அவருடைய இறுதி வார்த்தைகள் இதுவாக தான் இருந்தது, இட்ஸ் கம்ப்ளீட் சரண்டர் அப்படின்னு சொல்கிறாரு. நான் முழுவதுமாக என்னை தேவனுடைய பணிக்காக அர்ப்பணித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த பிரெயினில் இருந்த டியூமர் காரணமாக இவர் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்தார். இதுதான் மிஷினரி எரிக் லிடிலுடைய வாழ்க்கை. அவர் அதிகமாக அவருக்கு புகழ் காத்திருந்த போதும், அதிகமாக பல வெற்றிகள், பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவருக்கு காத்திருந்த போதும், தேவனுடைய அழைப்பை கேட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்துட்டு அவர் வந்து தேவனுக்காக ஊழியம் செய்கிறதே அவர் அந்த நாளில் தெரிந்து கொண்டார். அவர் நார்த் சைனாவில் போய் முழுவதும் அந்த இடத்துல ஊழியம் செய்தார். அவருடைய இறுதி நாட்கள் வரை அவர் அந்த இடத்துல ஊழியம் செய்கிறவராக இருந்தார். இதை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாளில் அர்ப்பணிப்போமா, நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன். என்னை பார்த்த இந்த மிஷினரியை போல எவ்வளவோ கஷ்டங்கள், சின்ன வயசுலேயே பெற்றோரை பிரிந்திருக்க வேண்டிய நிலைமை, பெற்றோர் மிஷினரிகளாக இருக்கிறாங்க, பிள்ளைகள் மட்டும் தனியாக இருக்கிற ஒரு நிலைமை. இன்னைக்கு கூட மிஷினரிகளுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கிறது. பெற்றோர் ஒரு இடத்துல, பிள்ளைகள் ஒரு இடத்துல, பெற்றோர் ஒரு இடத்துல, மனைவி ஒரு இடத்துல, இப்படி தான் இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஒவ்வொரு மிஷினரிகளுக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தேவனை குறித்து அறிவிங்க. தேவனுக்கு எப்பொழுதும் மகிமையை

நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்து வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த மாற்றங்கள் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இன்றைக்கு மிக விசேஷமான நாள். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. கர்த்தரை நோக்கி பார்க்கிற நம்முடைய முகங்கள் இன்றைக்கு பிரகாசம் அடைவது உறுதி. எப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலிருந்து நீங்கள் இன்றைக்கு இணைந்திருக்கிறீர்கள், இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறியேன். ஆனால் நிச்சயமாய் தேவன் உங்கள் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார், தீமையாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் நன்மையாய் திருப்பி அமைப்பார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார். இதோ நம்முடைய நிகழ்ச்சியை துவங்கும் மகனாக ஒரு இனிமையான பாடல் உங்களுக்காக

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறதை எங்களுக்கு தெரியப்படுத்தி வருகிறீர்கள். தேவனுக்கே சகல துதி கன மகிமையும் செலுத்துகிறோம். இன்றைக்கும் சோர்வை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். டிப்ரெஷன், இந்த டிப்ரெஷன் பாருங்கள் உலகத்தையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நாட்களில் இந்த உலகமே ஸ்தம்பித்து நிற்கிற இந்த வேளை, இந்த கொரோனா வைரஸ் இந்த வேளையில் பார்த்தோம் என்று சொன்னால், எங்கு பார்த்தாலும் டிப்ரெஷன் வியாதி என்று சொன்னால் அதிலே டிப்ரெஷனை பார்க்கிறோம். இந்த கொரோனா வைரஸ்னால் எல்லா இடங்களிலும் ஒரு லாக்டவுன், எல்லாமே ஸ்தம்பித்து நிற்கிற இந்த வேளையில் பொருளாதார நெருக்கடி, ஒரு பெரிய டிப்ரெஷன். எல்லாரும் வீட்லேயே இருக்கிறதுனால இது ரொம்ப வினோதமாக இருக்குது. பாருங்கள், இதை ஒருவர் சொல்ல கேட்டேன். எப்பொழுதுமே நான் ஆஃபீஸில் இருப்பேன், இப்போ எல்லாருமே வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு பெரிய டிப்ரெஷனாக இருக்கு. நான் என்ன பெரிய எதிர்பார்ப்பு, இது வந்து ஒரு தாய் சொல்ல கேட்டேன். எந்த நேரமும் நான் கிச்சன்லேயே இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்ட்டு, அதனால் அவர்களுக்கு ஒரு சோர்வு. ஸோ இப்படி சோர்வு பல காரணங்களினால் ஏற்படலாம். ஸோ இன்றைக்கு இந்த சோர்வு வந்து நடைமுறை பாருங்கள், இது யாராவது யோசித்திருப்போமா? பொதுவாக வேலைக்கு செல்லும் பொழுதோ இல்லை பிஸ்னஸை கவனிக்கும் பொழுதோ ஒரு நாள் லீவ் அல்லது வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு வெக்கேஷன் கொஞ்சம் நாட்கள் எடுத்து குடும்பத்தோடு செல்லுகிற அனுபவம் எல்லாருக்குமே இருக்கும். பட் இந்த லாக்டவுன் அப்படின்றது எதிர்பாராத ஒரு காரியம். குறிப்பாக இங்கே இந்தியாவில் பார்த்தோம்னா ஒரு 4-5 மாதங்கள் அப்படியே எல்லோரும் வீட்டில் இருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்போது இந்த ஒரு குறிப்பிட்ட தாய் சொல்லுகிறார்கள், எந்த நேரமும் எல்லோரும் வீட்டில் இருக்கும் பொழுது எதிர்பாராத இது ஒரு நிகழ்வு. அண்ட் பாருங்கள், ஏதாவது யாராவது ஒரு சிரமப்படுத்தினாலோ சங்கடப்படுத்தினாலோ ஆஃபீஸ்க்கு போகும்போது அதை மறந்துடுவாங்க. கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும், ஒரு டைம் இருக்கும், திரும்பி வரும்பொழுது உணர்வுகள் மென்மையாக இருக்கும். பட் இப்போ அப்படி இல்லை. பெற்றோரை பிள்ளைகள் இரிட்டேட் பண்ணும் பொழுது அங்கே வந்து அவுட்லெட்டே கிடையாது, ஏன்னா எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஒரு புதிய அனுபவம், இதனால் ஒரு டிப்ரெஷன். இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டேன் யாரும் இப்படி ஒரு காரியம். ஸோ இப்படி பலருக்கு பல காரணங்கள், இப்படித்தான் சொல்ல முடியாது, பலருக்கு பல காரணங்கள் சோர்வு உண்டாவதற்கு. இந்த டிப்ரெஷன், இந்த டிப்ரெஷன் என்பது ஒரு கொடிய ஒரு காரியம். ஏனென்றால் பல சம்பவங்களை கேள்விப்படுகிறோம். இந்த டிப்ரெஷன் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது மருத்துவ ரீதியாக இது ஒரு உணர்வு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் இது அதையும் தாண்டி இது ஒரு பிசாசினுடைய கிரியை அல்லது ஒரு அசுத்த ஆவி என்று நாம் ரொம்ப தெளிவாக கூற முடியும். சோர்வு, சோர்வு, சோர்வின் ஆவி, சோர்வின் ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் டிப்ரெஷன். அண்ட் இந்த பிசாசு கிரியை செய்யும் பொழுது பாருங்கள், தனிமையாக அவன் வருவது இல்லை. He comes in gangs. அதாவது இந்த டிப்ரெஷன் பார்த்தீங்கன்னா இட் லீட்ஸ் இன் டு சூயிசைட். அது ஒரு சூயிசைடல் டெண்டன்சி, சூயிசைடல் ஸ்பிரிட்டை இன்வைட் பண்ணி கொண்டு வரும். ஸோ இன்றைக்கு இந்த டிப்ரெஷனை குறித்து பார்க்க போகிறோம். பலருக்கு பல காரணங்கள் இருக்கலாம், பல வழிகளில் இந்த டிப்ரெஷன் உண்டாகிறத நம்ம பார்க்கலாம். பட் ஆனால் இன்றைக்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் சற்று கவனிக்கப் போகிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக லெட்ஸ் லிசன் டு திஸ் பியூட்டிஃபுல் சாங்.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இன்றைக்கும் சோர்வு, டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷன் என்றால் என்ன, இந்த டிப்ரெஷன் எப்படி வருகிறது என்பதை நான் உங்களுக்கு கூறினேன். பலருக்கு பல காரணங்கள். சிலர் பாருங்கள், உணர்வுகளில் ரொம்ப பலவீனமாக இருக்கிறவர்கள் ஒரு கல் தடுக்கி விட்டால் கூட ஒரு பெரிய டிப்ரெஷன் ஆகிடுறாங்க. ஒரு சிலருக்கு ஆஃபீஸில் பாஸ் ஒன்று சொல்லிட்டால் அது ஒரு பெரிய சோர்வாயிரும். அல்லது குடும்பத்தில் பெற்றோர், பிள்ளைகள், கணவனோ மனைவியோ ஒன்று சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு டிப்ரெஷனாக மாறிவிடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த டிப்ரெஷன் வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது இது ஒரு அசுத்த ஆவி என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே தான் வேதம் மிக தெளிவாக ஏசாயா 61:3 இப்படி சொல்லுகிறது. ஏசாயா 61:3 இவ்வாறாக சொல்லுகிறது. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஒடுங்கின ஆவி, ஆங்கிலத்தில் ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ்னு வரும், த ஸ்பிரிட் ஆஃப் டிப்ரெஷன். இந்த ஸ்பிரிட் ஆஃப் டிப்ரெஷனை உடைக்கிற ஒரு காரியம் என்னவென்றால் துதியின் உடை. ப்ரைஸ், வர்ஷிப் பிரேக்ஸ் ஆர் ராதர் பிரிங்ஸ் டவுன் தி அனாயிண்டிங் தட் பிரேக்ஸ் தி யோக் ஆஃப் டிப்ரெஷன். சோர்வின் நுகத்தை முறிக்கிற அந்த அபிஷேகத்தை, அந்த வல்லமையை துதி ஆராதனை கொண்டு வருகிறது. இந்த டிப்ரெஷன் ஒரு மிக கொடூரமான ஒரு பிசாசின் செயல். வேதத்தில் ஒரு தீர்க்கதரிசியை நாம் பார்க்க முடியும். இவன் சோர்வுற்று மிக அவன் என்ன செய்கிறான்றதை பார்ப்போம். எல்லாரும் எந்த தீர்க்கதரிசியை யோசிக்கிறீங்கன்னு தெரியல, பட் நான் கூறுகிற தீர்க்கதரிசி யோனா. இந்த யோனா தீர்க்கதரிசி பாருங்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவன், தேவனுடைய இருதயத்தை அறிந்தவன். அப்போ யோனா 1:1 இப்படி சொல்லுகிறது, அமிதாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. அப்போ கர்த்தருக்கும் இவனுக்கும் நல்ல ஒரு உறவு இருக்குது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறான், கர்த்தர் இவனோடு இடைபடுகிறார். அப்போ இந்த யோனா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். பாருங்கள், நினிவே அப்படின்னு சொன்னால் அந்த நாட்களில் நினிவே வந்து ஒரு பெரிய சிட்டி. அதுவும் இங்கேயே வந்த வார்த்தைகள் இங்கேயே காணப்படுகிறது, மகாநகரமாகிய நினிவேக்கு. ஹிஸ்ட்ரியை வாசிப்போம் என்று சொன்னால், அசீரியர்களுடைய தலைநகரமாக நினிவே கருதப்பட்டது. அசீரியர்கள் வந்து இஸ்ரவேலருக்கு விரோதமாக இருந்தவர்கள். ஸோ இவங்க ரெண்டு பேரும் எண்ணெயும் தண்ணியும் மாதிரி ஒட்டவே மாட்டாங்க. ஸோ தேவனை அறியாத ஜனம், இந்த அசீரியர்களுடைய தலைநகரம் வந்து நினிவே. அண்ட் நினிவே வந்து ஒரு ட்ரேடு, அதாவது நிறைய பிஸ்னஸ் நடந்த ஒரு இடம். ரொம்ப ஜியோகிராஃபிக்கலி அது இருந்த இடம் வந்து எல்லா பிஸ்னஸ் பீப்புளும் அதை கடந்து தான் போகணும், அந்த மாதிரியான ஒரு இடம். ஸோ பல ஆண்டுகள் உலகத்திலேயே பெரிய பட்டணமாக நினிவே இருந்தது. இது வந்து சரித்திரம், நீங்கள் வாசித்து பார்க்கலாம். பல ஆண்டுகள், அதாவது செவரல் டிக்கேட்ஸ். டிக்கேட்ஸ்னால் ஒரு 10 ஆண்டு தான் ஒரு டிக்கேடுன்னு சொல்கிறோம். பல டிக்கேட்ஸ் வந்து நினிவே வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய நகரமாக இருந்தது. ஸோ நினிவேன்றது நமக்கு வேணால் இன்றைக்கி என்ன ஓகே இங்கே வாசிக்கிறோம் அவ்வளோதான் தெரியுது, பட் அந்த நாட்களிலே
இது எழுதப்பட்ட நாட்களிலே நினிவே வந்து உலகத்திலேயே ஒரு பெரிய சிட்டி. பெரிய சிட்டின்னு சொல்லும் பொழுது அது பரப்பளவில் மட்டுமல்ல, அதிகமான பிஸ்னஸ், ஒரு இம்பார்ட்டன்ட் சிட்டி, ஒரு பிஸ்னஸ் ஹப், பிஸ்னஸ் சென்டர், அதிகமான பணப்புழக்கம், அதிகமான வியாபாரம் நடந்ததுனால அதிகமான ஜனங்கள் வந்து போக, வெளியாட்கள், ஃபாரினர்ஸ் வந்து போக. வி நோ ஹவ் இட் இஸ். இன்றைக்கு ஒரு சிட்டி அப்படி இருந்ததுன்னா எப்படி இருக்கும், நிறைய ஃபாரினர்ஸ் வந்து எல்லா தேசத்துலேருந்தும் வந்து போய்கிட்டு நேச்சுரலி அங்கே ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி அங்கே ஃப்ளரிஷாக இருக்கும். ஸோ இப்படி தான் இருந்தது நினிவே. அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ட்ராவலிங் பீப்புள் இருக்கிற இடத்துல பாவமும் பெருகி இருக்கும். ஸோ நினிவேல பாவம் பெருகி இருந்தது, அதிகமாக இருந்தது. அதுவும் இந்த வசனத்திலேயே நம்ம பார்க்குறோம், தேவனே சொல்லுகிறார், அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். ஸோ வேத ஆராய்ச்சியாளர்கள் வந்து இதை வந்து சோதோம் குமோராவோடு ஒப்பிடுகிறார்கள். ஏனென்றால் சோதோம் குமோராவை குறித்தும் ஆண்டவர் இதுதான் சொல்லுகிறார், அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. ஸோ ஒருவேளை நினைவே கூட அப்படி ஒரு துன்மார்க்கம் நிறைந்து பாவம் நிறைந்த ஒரு பட்டணமாக இருந்திருக்கலாம். இப்போது யோனாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகிறது, நீ நினைவேக்கு எழுந்து போய் அங்கே அதற்கு விரோதமாய் பிரசங்கி அப்படின்றார். இப்போ யோனா வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி. He was among the chosen people of God. He was a chosen prophet of God. And இவன் வந்து அசீரியர்களுடைய தலைநகரமாகிய நினிவேயில் போய் அங்கே பிரசங்கம் பண்ணணும் பொழுது இவனுக்கு அது நம்பர் ஒன் பிடிக்கவில்லை. ஏன்னா இவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், அசீரியர்கள் பாவம் நிறைந்தவர்கள். இப்படி தான் இவர்களுடைய மனநிலை இருந்தது. நாம் தேவனுக்கென்று பிரிக்கப்பட்டவர்கள், நாம் பரிசுத்தமானவர்கள், அவர்கள் பாவிகள், பாவம் நிறைந்தவர்கள், தேவனுக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்றது இவங்களுடைய மைண்ட்செட். அது உண்மையாகவும் இருந்தது. ஆனால் இப்போ தேவனே இவனோடு பேசுகிறார், நீ போய் அங்கே பிரசங்கி. அப்போ இவனுக்கு வந்து அது பிடிக்கவில்லை. இரண்டாவது, இவன் தேவனுடைய குணாதிசயத்தை நன்றாய் அறிந்திருந்தான். அதை பின்னாடி நம்ம பார்க்கலாம், அவன் சொல்லுகிறான், அதுக்கு நம்ம பின்னால் வருவோம். பட் இப்போது யோனா என்ன பண்ணுறான்னா, தேவனுடைய வார்த்தை வருகிறது, நீ போய் பிரசங்கி அப்படின்னு. ஒருவேளை இப்போ இந்த கேள்வியை உங்களிடத்தில் நான் கேட்டேன்னா, உங்களோட ஆண்டவர் பேசினா என்ன செய்வீங்க? நம்ம என்ன செய்வோம், ஆண்டவரே பேசிட்டார்னா உடனே கீழ்ப்படிஞ்சிடுவோம் இல்லையா? ஆனால் யோனா என்ன பண்ணுறான்னா அப்படியே எதிர்மாறாக செய்கிறான். மூன்றாம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தை நின்று விலகி தர்ஷீஸுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஸுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தை நின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீஸுக்கு போக கப்பல் ஏறினான். அதாவது நினிவே வந்து கிழக்குன்னா தர்ஷீஸ் வந்து மேற்கு. இப்போ நினிவே வந்து யோனா இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தூரம்னா தர்ஷீஸ் வந்து ஏறக்குறைய ஒரு 5000 கிலோமீட்டர். உதாரணமாக தான் சொல்கிறேன், இந்த எண்கள் அங்கே பைபிளில் இல்லை, ஒரு புரிந்து கொள்ளுதலுக்காக இதை நான் சொல்கிறேன். அப்போ பாருங்கள், நினைவே வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு சிட்டி. இந்த பக்கம் இடது கை தான், இந்த பக்கம் தான் நினைவே, ஆனால் வலது கை இன்னும் தூரமாக தர்ஷீஸ். அப்போது யோனா ரொம்ப டெலிபரேட்டாக என்ன பண்ணுறான்னா, அவன் வேறு ஒரு திசை, வேறு ஒரு பட்டணம், அவன் கப்பல் ஏறி, அதாவது கூலி கொடுத்து, இவன் பணத்தை செலவு பண்ணி தேவனை விட்டு, தேவன் சொன்ன வார்த்தையை விட்டு விலகி ஓடுறான். அவன் விலகி ஓடுகிறான். ஆனால் என்ன நடக்குது, 4வது வசனம், கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்போ ஒரு பெரிய புயல் அங்கே வந்தது. அந்த நாட்களில் நமக்கு தெரியும், இப்போ இருக்க மாதிரி பெரிய நவீன டெக்னாலஜி இதெல்லாம் இல்லை. இன்றைக்கு அப்படி இருந்தால் கூட பெரிய புயல்கள் வரும்பொழுது கப்பல் கொஞ்சம் அவர்களுக்கு திகில்தான்.
பாருங்க, இந்த பெரிய புயலில் வந்து கப்பல் உடைந்து போகுமோ அப்படின்னு ஒரு பெரிய பயம். அப்படி ஒரு புயல், இந்த மாலுமிகள்லாம் பாருங்கள், ரெகுலராக கப்பலில் போகிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து பழக்கமான ஒன்று தான். புயலெல்லாம் பார்த்துருப்பாங்க, அதிலெல்லாம் மேனேஜ் பண்ணி வந்திருப்பாங்க. ஆனால் இப்போ இவங்களே வந்து பயந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டி கொண்டான். எல்லாம் பாரத்தை எல்லாம் குறைக்கும்படி எல்லாத்தையும் கப்பலில் வந்து கடலில் தூக்கி போடுறாங்க. இந்த சமயத்தில் பார்த்தா யோனா கப்பலுடைய அடித்தட்டில் போய் தூங்கிக்கிட்டு இருக்கார், நல்ல அயர்ந்த நித்திரை. அப்போ அந்த கேப்டன் அவங்கிட்ட வந்து என்ன பண்ணுறான்னா, அவனை தட்டி எழுப்பியோ, யார் யார் நீ, எல்லாம் வந்து செத்துக்கிட்டு இருக்கிறோம், நீ பாட்டுக்கு ஜாலியாக தூங்குற, நீ எந்திரிச்சு உன் கடவுளை வேண்டிக்கோ அப்படின்றான். அவன் சொல்கிறான், நீ வந்து வேண்டிக்கோ, ஒருவேளை கடவுள் நம்மளை நினைத்து நம்ம அழிந்து போகாதபடி நமக்கு உதவி செய்வார். பாருங்கள், கடலில் போகிறவங்க குடும்பம், பிள்ளைகள், பெற்றோர், மனைவி, இவங்க இதெல்லாம் விட்டுட்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு கொந்தளிப்புன்னா உடனே மனம் வந்து பதை பதைக்கும், எல்லாருடைய ஞாபகமும் வரும். ஸோ அவன் சொல்கிறான், இந்த மாதிரி நீ வந்து உடனே வேண்டிக்கோ, நமக்கு ஏதாவது ஒரு திசையிலேருந்து சகாயம் வந்தால் நல்லது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவன் சொல்லுகிறான். அந்த நாட்களின் வழக்கத்தின்படி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சீட்டு போடுறாங்க, எல்லார் பேரையும் எழுதி த லாட்ஸ் குலுக்கி போட்டு எடுக்கிறாங்க, யார்னால இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தா கரெக்டாக யோனா பேருக்கு வருது. அப்போ இவனை கேள்வி கேட்குறாங்க, யார் நீ, என்ன, எதனால் இப்படி பிரச்சனைன்னொடனே அப்போது ரொம்ப தெளிவாக யோனா சொல்கிறான், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். அப்புறம் அவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுறேன் அப்படி இப்படின்னு அவன் சொன்னதை கேட்டு ரொம்ப பயப்படுறாங்க. ரொம்ப பயந்து எப்படியாவது போயிடணும்னு முயற்சி செய்கிறாங்க, ஆனால் முடியல. கடைசியில் அவனையே கேட்குறாங்க, என்ன செய்யணும் இப்போது அப்படின்னொன்னே யோனா தெளிவாக சொல்கிறான், என்னால் தான் இந்த காரியம் வந்தது, அதனால் நீங்கள் என்ன தூக்கி கடலில் போட்டுருங்க அப்படின்றான். இவங்களுக்கு மனசு வரலை, ரொம்ப இன்னும் கடினமாக முயற்சி செய்கிறார்கள், எப்படியாவது படகு அந்த புயலிலிருந்து நகர்த்தி கொண்டு போயிடணும்னு, ஆனால் முடியலை. அப்போது வேறு வழி இல்லாமல் இவங்களே என்ன பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. 14வது வசனம், யோனா 1:14 ரொம்ப அழகாக இருக்கிறது. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆ கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும், தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாகிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. எப்படி இருந்திருக்கும் பாருங்கள், இவங்களால் கண்ட்ரோல், அதாவது இவங்க வந்து அனுபவசாலிகள், கப்பலை எல்லா புயலையும் இயக்கி கொண்டு வந்திருப்பாங்க எத்தனையோ புயலில். இப்போ வந்து இவங்களால் முடியவே முடியலை, அப்படி ஒரு புயல். யோனாவை தூக்கி போட்ட உடனே கடல் வந்து அமர்ந்து விட்டதான். எப்படி இருந்திருக்கும் இவங்களுக்கு, அந்த அனுபவத்தை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். வேதம் சொல்லுகிற அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து, மிகவும் பயந்து உடனே கடல் அமர்ந்ததுனால இது தேவனுடைய செயல் என்பது தெளிவாய் விளங்கினது. அப்போ பாருங்கள், 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது, யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்புகள் 3 நாள் இருந்தான். ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தாராம் கர்த்தர். நான் நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட கடல் பகுதியில் அந்த கப்பல் வந்த உடனே கூடவே அந்த மீன் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். அப்போ யோனா வந்த உடனே இந்த மீன் அவனை விழுங்கிருச்சு. பொதுவாக ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு திமிங்கலமாக இருந்திருக்க வேண்டும். ஸோ அந்த திமிங்கலத்தின் வயிற்றில் யோனா 3 நாள் இருந்தானா, 3 days and 3 nights இந்த பெலி ஆஃப் அ ஃபிஷ். ஒருவேளை அந்த 3 நாளும் இந்த மீன் வேறு எதுவும் சாப்பிடாமல் இருந்திருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை பாருங்க, ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அந்த மீனின் வயிற்றில் என்ன ஒரு ஆச்சரியம்,
என்ன ஒரு ஆச்சரியம். யோனா, த கிரேட் ப்ராஃபட் ஜோனா, அவனுடைய வாழ்க்கையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து பேசும் என்பதாக இன்னொரு இனிமையான பாடல் நமக்காக.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். யோனா, ஜோனா த கிரேட் ப்ராஃபட். இந்த யோனா பாருங்கள், கர்த்தருக்கு விலகி ஓடுகிறான், ஆனால் அங்கே கர்த்தர் அவனை பின்தொடர்ந்து வருகிறார். கடலிலே தூக்கி எறியப்படுகிறான். ஒரு மீனை தேவன் ஆயத்தம் பண்ணி இருந்தார். இந்த மீன் யோனாவை விழுங்குகிறது. யோனா மீனின் வயிற்றிலே ராப்பகல் 3 நாள் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு உண்மை சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். ஒரு பெரிய பைபிள் ஸ்காலர், ஒரு 3-4 டாக்டரேட்ஸ், டாக்டர் அப்படின்னு சோ அண்ட் சோ, இவருக்கு ஒரு முறை ஒரு கிராம பகுதியில் பிரசங்கிக்கும்படி வாய்ப்பு உண்டானது. உடனே இவரும் சரி, நம்ம எப்போவுமே அதிகம் படித்தவங்கிட்ட போய் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், இந்த கிராம ஜனங்களுக்கும் கொஞ்சம் நம்ம வந்து அறிவுபூர்வமாக வேதத்திலிருந்து நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வந்து பேசியிருக்கார். அப்போ அவர் சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, இந்த யோனாவுடைய இந்த பதிவு செய்யப்பட்ட இந்த சம்பவத்தை மேற்கோடிட்டு அவர் சொன்னாரா, இந்த மாதிரி யோனா வந்து மீன் வயிற்றில் 3 நாள் இருந்தான் அப்படின்னு வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அறிவியல் ரீதியாக இது சாத்தியமே கிடையாது. ஏன்னா 3 நாட்கள் ஒரு வயிற்றில் இருக்க முடியாது. அங்கே அந்த செரிமானத்திற்குரிய அமிலம் இதெல்லாம் சுரக்கும், ஆசிட், இந்த பைல் ஜூஸ், டைஜஸ்டிவ் ஜூஸஸ், ஆசிட்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதனால் அவன் என்றைக்கோ ஜீரணமாகி முடிஞ்சிருப்பான் 3வது நாள். ஸோ அது வந்து வேதத்தில் அறிவியல் ரீதியாக இது வந்து சாத்தியம் இல்லை. ஸோ அப்படி இப்படின்னு போட்டு ரொம்ப பேசியிருக்கிறார். அவர் முடிச்சுட்டு வெளியில் வந்து காரில் ஏறுற சமயத்தில் ஒரு வயசான ஒரு பாட்டிமா வந்து தான், சரியாக நாகரிகமாக கூட உடை உடுத்த தெரியாத, ஒரு படிப்பறிவில்லாத, நாகரிகம் இல்லாத, நாகரிகம் அறியாத, இல்லாதன்னு சொல்கிறத விட நாகரிகம் அறியாத ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, அந்த காட்டுக்குள்ளேயே பிறந்து வளர்ந்து அங்கே இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பெரிய நாகரிகம் இந்த இதெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஸோ அது தவறு அல்ல, அவர்கள் வளர்ந்த முறை, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி, அதனால் அவர்களுக்கு அது போதுமானது. ஸோ இந்த அம்மா வந்து இந்த பிரசங்கம் பண்ண ஐயா கிட்ட வந்து சொன்னாங்களாம், ஐயா நீங்கள் வந்து அதிகம் படிச்சிருக்கிறீங்க, எனக்கு வந்து படிப்பறிவு இல்லை, நான் ஸ்கூலுக்கெல்லாம் போனது கூட கிடையாது, நீங்கள் சொன்னது எனக்கு அதிகம் புரியல ஐயா, ஆனால் நீங்கள் இந்த யோனாவை பற்றி சொன்னீங்க, யோனா வந்து மீன் வயிற்றில் இருந்திருக்க வாய்ப்பில்லை, அப்படி இருந்தான்னா அவன் ஜீரணமாயிருப்பானே, எனக்கு நீங்கள் சொன்ன இந்த இதெல்லாம் ரொம்ப புரியலையா. ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த பைபிள் வேதம் வந்து யோனா மீன் வயிற்றில் யோனா இருந்தான்னு சொல்லுகிறது, ஆனால் இதே வேதம் யோனா வயிற்றில் இவ்வளோ பெரிய மீன் இருந்ததுன்னு சொன்னாலும் நான் நம்புவேன் ஐயா அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். பாருங்கள், அதுதான் விசுவாசம். வேதம் சொல்லுகிறதை நம்புகிறது தான் விசுவாசம். அந்த அம்மா பாருங்கள், ஒன்றும் பெரிய படிப்பறிவு இல்லை. அந்த அம்மா சொன்னாங்களாம், யோனா வயிற்றில் அவ்வளோ பெரிய மீன் இருந்ததுன்னு பைபிள் சொன்னால் கூட நான் நம்புவேன். இதுதான் விசுவாசம். நம்முடைய அறிவு, நம்முடைய ஞானம் இதெல்லாம் போட்டு அலசி ஆராய்ந்து இது முடியுமா முடியாதா, சாத்தியமா சாத்தியம் இல்லையா, அறிவியல் ரீதியாக, எலக்ட்ரிக்கல் ரீதியாக, இப்படி எலக்ட்ரானிக் ரீதியாக இதெல்லாம் போட்டு நம்ம வேதத்தை ஆராய வேண்டிய அவசியமே இல்லை. வேதத்தை விசுவாசிக்க வேண்டும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எனிவே, இந்த யோனா பாருங்கள், 3 நாள் இந்த மீனுடைய வயிற்றில் இருக்கிறான். செல்ஃபோன் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, எதுவும் கிடையாது. இட் வாஸ் அ லாக்டவுன் ஃபார் ஜோனா. இது ஒரு லாக்டவுன் மாதிரி தான் ஜோனாவுக்கு. அப்போ இந்த லாக்டவுனில் யோனா என்ன பண்ணுறாருன்னா, கத்தரை நோக்கி கூப்பிடுகிறார். அந்த லாக்டவுனில் அவர் மனம் திரும்புகிறார். ஐயோ, இந்த நிலைமை நம்ம தேவனை விட்டு ஓடினதுனால தானே அப்படின்னு அங்கேருந்து ஜோம் பண்ணுறாரு. ரொம்ப கவிதை நயமாலாம் பேசுகிறாரு. பேசி
ஆண்டவரோட ஒப்புரவாகிறார் பாருங்க. அப்போ ஆண்டவர் அந்த 10 யோனா 2:10 சொல்லுகிறது, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. அவ்வளோ பெரிய மீன் ஒரு திமிங்கலமாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அப்போ இந்த மீன் கரை வரைக்கும் வந்து, திமிங்கலம்லாம் கரை வரைக்கும் வராது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆனால் கரை வரைக்கும் வந்து கக்கி விட்டு சென்று விடுகிறது. என்ன ஒரு ஆச்சரியம், என்ன ஒரு ஆச்சரியம். இது ஒருவேளை திமிங்கலமாக இருக்கும்னு சொன்னால் இது ஒரு பெரிய சப்ரா, ஒரு பெரிய இட்ஸ் அ மிரக்கிள். ஏன்னா ஒன்று வயிற்றில் நான் சொன்னது போல் இந்த டைஜஸ்டிவ் ஜூஸஸ், அது அதில் அவன் கரையாமல் அவன் உயிரோடு இருந்து வெளியில் வந்தான். அடுத்தது இந்த திமிங்கலங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழத்துக்கு செல்லும், 900 feet இந்த மாதிரியெல்லாம் ஆழத்திற்கு செல்லும். என்ன சொல்கிறாங்கன்னா மனிதர்கள் அந்த ஆழத்திற்கு செல்லவே முடியாது, ஏன்னா அங்கே இருக்கிற அந்த வாட்டர் ப்ரெஷர் வந்து அப்படியே வந்து க்ரஷ் பண்ணிடுமா, போன்ஸ் எல்லாம் க்ரஷ் பண்ணி மனிதர்கள் இறந்து விடுவார்கள். அந்த அளவு ஆழம் வந்து திமிங்கலம் வந்து உள்ளே செல்லும். அப்போ நான் நினைக்கிறேன் எந்தவித எக்யூப்மெண்ட் இல்லாமல், எந்த டைவிங் சூட்டோ, எந்த ஒரு ப்ரொடெக்டிவ் கியரோ இல்லாமல் அந்த ஆழத்துக்கு போயிட்டு வந்த ஒரே ஆளையும் யோனா தான் நினைக்கிறேன். இந்த மீன் வயிற்றில் சப்மரினில் உட்கார்ந்துருக்க மாதிரி அழகாக உள்ளே போயிட்டு வந்தார். ஆனால் என்ன, அவருக்கு வேறு எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோ வெளியில் பார்க்கக்கூடிய வசதியோ கிடையாது. அது ஒரு நல்ல விஷயமாக அவருக்கு அமைந்தது. ஏன்னா அந்த 3 அந்த இருட்டறை போல் இருந்த அந்த இடத்துல உட்கார்ந்து அவர் எண்ணி பார்த்தார். தேவனுடைய நன்மைகள், தேவனுடைய குணாதிசயம் இதெல்லாம் எண்ணி பார்த்து என்னை காப்பாற்றினீரே அப்படின்னு தேவனோடு ஒப்புரவான பிறகு மீனுக்கு கட்டளை பிறக்கிறது, மீன் யோனாவை கரையில் கக்கினது. இப்போ கரையில் கக்கின உடனே இவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடலை. 2 யோனா 3:1 நான் வாசிக்கிறேன், 2 கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவர், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். அகெய்ன் த சேம் வேர்டு, திரும்பியும் அதே, மீண்டும் அதே வார்த்தை தான் அவனுக்கு, மகாநகரமாகிய நினைவுக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி. நோ எஸ்கேப் பாருங்க யோனாவுக்கு. அப்போ தேவன் இவனை பின்தொடர்ந்து வந்து யோனாவை மீண்டும் என்ன பண்ணுறார், நீ நினைவுக்கு போ அப்படின்றார். இப்போ யோனா வந்து மனம் திரும்பின யோனா. இப்போ இந்த யோனா என்ன பண்ணுறாருன்னா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். அப்போ இங்கே வேதம் சொல்லுகிறது நினிவே 3 பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாக இருந்தது. நான் சொன்னது போல் சரித்திரத்திலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இட்ஸ் அ ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் தட் நினிவா வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சிட்டிஸ். நினிவே வந்து ஒரு மகாநகரம். மகாநகரம் என்று சொன்னால் நான் சொன்னது போல் நிறைய பிஸ்னஸ், நிறைய ட்ராவலிங் பீப்புள், அதன் விளைவாக இன்னும் அதிகமான பிஸ்னஸ், பணப்புழக்கம் இப்படியெல்லாம் இருந்ததுனால அது ஒரு எல்கை ரீதியாக, பரப்பளவு ரீதியாகவும் ஒரு பெரிய நகரமாக இருந்தது. பாவம் நிறைந்த, துன்மார்க்கம் நிறைந்த ஒரு நகரமாக இருந்தது. பொதுவாக அந்த நாட்கள் பாருங்கள் கிலோமீட்டர் கணக்கெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு நடந்து போகிற தூரம் தான். ஸோ 3 பிரயாணம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய நகரம் தான். 3 நடந்து கொண்டே இருந்தால் அந்த நகரத்தின் எல்கையிலேருந்து இன்னொரு எல்கைக்கு போய்விடலாம், அதுதான் அதனுடைய அர்த்தம். இங்கே பொதுவாக இந்த நாட்களில் பைபிள் டைம்ஸில் 3 பிரயாணம் பண்ணால் பக்கத்தில் இருக்க ஊருக்கு போயிடுவாங்க 3 நடந்தால். அதனால தான் அவன் 3 பிரயாணம் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு காரியமாக அவங்களுக்கு இருந்தது. ஒருவேளை இதெல்லாம் நமக்கு புரியாமல் இருக்கலாம், பட் கொஞ்சம் அவங்களுடைய அந்த இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா வி வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அவன் 1 பிரயாணம்னாவே பக்கத்தில் இருக்க ஊருக்கு போயிடுவாங்க, 3 பிரயாணம்னா கொஞ்சம் இன்னொரு ஊருக்கே போயிடுவாங்க 3. பட் இங்கே ஒரு சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கே 3 எடுக்குதுன்னா அது ரொம்ப பெரிய நகரம் அவர்களுடைய நாட்களில். ஸோ அதை தான் இங்கே பதிவு செய்திருக்கிறாங்க, 3 பிரயாணப்படுகிற மகாநகரமாக இருந்தது. அப்போது பாருங்கள் இவன் இந்த யோனா என்ன பண்ணுறான்னா
இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு பிரயாணப்பட்டு தெருக்களில் சத்தம் போட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, மனம் திரும்புங்க 40 நாளில் பட்டணம் அழிய போகுதுன்ட்டு அவன் கர்த்தர் சொன்னபடி அவன் பிரசங்கம் பண்ணுறான். அவன் வந்து எச்சரிக்கையின் சத்தத்தை அங்கே கொடுக்குறான். என்ன நடந்தது நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக லெட்ஸ் கோ ஃபார் எ ஷார்ட் பிரேக்.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். தேவனுக்கு மட்டுமே சகல துதி கன மகிமையை செலுத்துகிறோம். இந்த ஊழியங்களை பொருளாதாரத்தினால் தாங்குகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அநேகர் ஆற்றி தேற்றப்படுகிறபடியினால கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஸோ இன்றைக்கும் யோனாவை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த யோனா பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இரண்டாவது முறை வந்த பொழுது தேவன் சொன்னபடியே எழுந்து போய் நினைவே முழுவதும் அவன் பிரசங்கம் பண்ணுகிறான். என்ன சொல்கிறான் பாருங்கள், யோனா 3:4 இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும 40 உண்டு, அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போவோம் என்று கூறினான். ஸோ இந்த ஜனங்கள் வந்து துன்மார்க்கம் நிறைந்த ஜனங்கள். தேவனுக்கும் இவர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இஸ்ரவேலர்கள் வேற, இவர்கள் வேற. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வந்த பொழுது இவர்கள் அதை விசுவாசித்து தேவனுக்கு செவி சாய்க்கிறார்கள். இதை ராஜா கேள்விப்பட்ட உடனே ராஜா வந்து ரொம்ப அழகாக இருக்க பாருங்க, 6 யோனா 3:6 வாசிக்கிறேன். இந்த செய்தி நினைவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். ராஜா வந்து இப்போ மனம் திரும்பி அவர் என்ன பண்ணுறார்னா, தேசமெங்கும் ஒரு உபவாசத்தை கட்டளையிடுகிறார். மிருக ஜீவன்களும் மனுஷர் யாராக இருந்தாலும் எதுவும் சாப்பிடவும் கூடாது, தண்ணியும் குடிக்கூடாது. 3 ஃபாஸ்டிங், இது ஒரு கட்டளையாகவே பிறந்துருச்சு. யாரெல்லாம் உபவாசிக்கிறீங்களோ உபவாசிங்கப்பா அப்படின்ட்டா வேற, யாரும் சாப்பிடவும் கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, ஆடு மாடு மேயவும் கூடாது, தண்ணியும் குடிக்கக்கூடாதுன்றார். 3 இப்போ 3 முழு பட்டணமும் மனம் திரும்பி தேவனை நோக்கி கதறுகிறார்கள். ரட்டுடுத்தி சாம்பலில் அமர்ந்து தேவனை நோக்குகிறார்கள். 8 யோனா 3:8 இப்படி சொல்லுகிறது, மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். அப்போ இவங்க வந்து, இது வந்து ராஜாவுடைய கட்டளை. அப்போது 10 அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். இப்போ இந்த ஜனங்க மனம் திரும்பி தேவனை நோக்கி கதறுகிறார்கள். தேவன் வந்து இப்போ என்ன பண்ணுறார், மனம் இறங்கி அவர்களுடைய அந்த பார்க்கிறார். தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து உடனே அவங்க அதற்கு தக்கபடி தங்களை மாற்றிக்கொண்டு உபவாசித்து தங்களை தாழ்த்தி தேவனை நோக்கி கதறி ஜெபிக்கிறார்கள். தேவன் அதை கண்டு மனம் இறங்கி அவர்கள் மேல் செய்வேன் என்று சொன்ன அந்த நியாய தீர்ப்பை மாற்றுகிறார். இது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம்ல, அந்த முழு பட்டணமுமே கழிகூர்ந்திருக்கும். எல்லாரும் கர்த்தரை அவர்கள் அன்றைக்கு போற்றி பாடி புகழ்ந்திருப்பார்கள். கர்த்தர் மேலே ஒரு பெரிய பற்றுதல், ஒரு பெரிய அன்பு ஏற்பட்டிருக்கும். அவர்கள் அசீரியர்களாக இருந்தாலும் தேவனை அவர்கள் விசுவாசித்து செய்தார்கள். கர்த்தருடைய இரக்கத்தை பார்த்த உடனே அவர்கள் மனங்கள் மகிழ்ந்து துள்ளி இருக்கும். ஆனால் இது ஒருத்தருக்கு மட்டும் சந்தோஷமாக இல்லை. யோனா 4:1 துவங்கும் பொழுது இப்படி துவங்குது, யோனாவுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது, அவன் கடுங்கோபம் கொண்டு. பாருங்கள், இது யோனாவுக்கு மிகவும் விசனமாக இருந்தது, அவன் கடுங்கோபம் கொண்டு. 2

தரிசனம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடிப்போனேன். நீர் இரக்கமும் மன ஒருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இவனுக்கு பிரச்சனையே இதுதான் பாருங்க. தேவனை நன்றாய் அறிந்திருந்தான் யோனா. இவன் தேவனை அறியாதவன் அல்ல, நன்றாய் தேவனை அறிந்தவன். அதனால தான் முதல் தடவையே அவன் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டான், நான் போகலை. ஏன்னா அவனுக்கு தெரியும், போய் சொல்லி இந்த ஜனங்க விசுவாசித்து மனம் திரும்பினா கர்த்தரும் வந்து இவர்களுக்கு மனம் இறங்கி விடுவார். இதில் ரெண்டு காரியம். ஒன்று, இஸ்ரவேலர்கள் அசீரியர்கள் தேவனுடைய ஜனம் அல்லாதவர்கள், பாவம் நிறைந்தவர்கள், ஆகவே தண்டிக்கப்பட வேண்டும், கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வர வேண்டும் என்று யோசித்து கொண்டிருந்தவர்கள். ஸோ இவங்க தேவர் ஆல்ரெடி ஜட்ஜ்மெண்டல். இவங்க ஏற்கனவே அந்த ஜனங்க மேலே இவங்க நியாய தீர்ப்பு பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் யோனாவுக்கு வந்து இது சற்றும் பிடிக்கவில்லை. அவர்கள் தேவனுடைய தயவை பெற்றது இவனால் பொறுத்து கொள்ள முடியலை. இவனுடைய எதிரிகள் இவர்கள் வாழ்ந்திருப்பதை இவனுக்கு பொறுக்க முடியலை. ஆனால் கர்த்தரே அவர்கள் மேல் கிருபை தயவு பாராட்டுகிறார் என்பதை இவன் அறிந்தும் இவன் வந்து அதை செய்ய மறுக்கிறான். ஏன்னா இவன் ஹீ வாஸ் ஜட்ஜ்மெண்டல் இன்சைட். அந்த ஜனங்கள் மேல் இவன் நியாய தீர்ப்பை செலுத்துகிறவனாக இருந்தான். அப்போ அவன் அதை தெளிவாக சொல்கிறான், என் ஊரில் இருக்கும்போதே நான் சொன்னேன் இல்லை ஆண்டவரே, நான் போக மாட்டேன், ஏன்னா நீங்கள் வந்து இரக்கமுள்ளவர் உருக்கமுள்ளவர் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். பாருங்கள், நீடிய சாந்தம். ஆண்டவர் இந்த கிருபை சாந்தம் இரக்கம் உருக்கம் எல்லாம் இருந்ததுனால தான் இவன் போகமாட்டேன்னு தர்ஷீசுக்கு கப்பல் ஏறும்போதே இவனை போட்டு தள்ளாமல் இவன் பின்னால் வந்து இவனை வந்து காப்பாற்றி இவனை கொண்டு வந்து இவன் வாழ்க்கையில் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை நிறைவேற்ற தேவன் பாடுபடுகிறார், பிரயாசப்படுகிறார் என்று சொல்லலாம். அப்போ பாருங்க, இவன் மேலே அந்த கிருபை இருக்கிறதை இவன் உணராமல் பேசுகிறான், ஆண்டவரே அப்படின்னு. ஏன்னா இன்னொன்று, இவன் கள்ளத்தீர்க்கதரிசியாக இப்போ மாறிடுவான். ஏன்னா அழிவு வரும்னு சொன்னது இப்போ வரல, இது இவனுடைய எண்ணம். ஆனால் உண்மையிலேயே அந்த ஜனங்கள், நான் நினைக்கிறேன், யோனாவையும் அதிகமாக அவர்கள் கனப்படுத்தி மெச்சிக்கொண்டு பாராட்டி இருப்பார்கள். ஒருவேளை இந்த தீர்க்கதரிசி வந்து சொல்லவில்லை என்றால் நாங்கள் அழிந்து போயிருப்போமே என்று தான் அவங்க யோசித்திருப்பார்கள். ஆனால் இவன் எப்படி யோசிக்கிறான், இது நடக்காததுனால நான் கள்ள தீர்க்கதரிசி ஆகிட்டேன். இல்லை இல்லை, ஒரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றி நாம் கனவீனப்படுவதே கிடையாது. அப்போ பாருங்கள், மூன்றாம் வசனம், யோனா வந்து ஆண்டவரோடு பேசுகிறான், இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாக இருக்கும் என்றான். நான்காம் வசனம், அதற்கு கர்த்தர் நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ என்றார். ஆண்டவர் எவ்வளோ அழகாக அவனோட பேசுகிறாரு, எவ்வளோ தயவாக பேசுகிறாரு பாருங்களேன். இவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், சாதாரண ஆண்டவர் கிடையாது, மனுஷன் கிடையாது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவர். கொஞ்சம் வானத்தை அண்ணாந்து பாருங்களேன், வானத்தின் எல்கை தெரியுதா, பூமியின் எல்கை தெரியுதா, எவ்வளவு பெரிய தேவன். இவன் ரொம்ப சாதாரணமாக பேசுகிறான் அவர்கிட்ட, ஆனால் அவர் எவ்வளவு தயவாக இறங்கி மனதுருக்கத்தோடு அன்போடு யோனாவிடத்தில் பேசுகிறார், நீ எரிச்சலாக இருப்பது நல்லதோ என்றார். பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்க மட்டும் அதன் கீழ்நிலையில் உட்கார்ந்திருந்தான். பாருங்கள், போய் அந்த பட்டணத்துக்கு எதிராக ஒரு குடிசையை போட்டு அங்கே உட்கார்ந்துருக்கிறான். எதுக்காக, சோதோம் கொமோரா மேலே அக்கினி வந்து அது எரிந்து நாசமாக போனது போல்
இந்த பட்டணமும் போகும், அதை நம்ம பார்க்கணும், இவன் ஆண்டவரோட முறையிட்டுக்கிட்டே இருக்கிறான், இதை வந்து நீங்கள் அழித்தே தீரணும் அப்படின்ட்டு போய் உட்காந்து பார்க்குறான். ஆண்டவர் எவ்வளோ அருமையானவர் பாருங்களேன், இவனை வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணுறார் ஆண்டவர். அவன் வந்து உட்கார்ந்துருக்கிறான், உட்கார்ந்துருக்கும் பொழுது என்னென்னா அங்கே வெயில், அதிகமான வெயில், ஏன்னா அவன் ஒரு சின்ன குன்று மலை மேலே உட்கார்ந்துருக்கிறான், வெயில் நேரம் அடிக்குது. அப்போ நைட்டோட நைட்டு ஒரு ஆமணக்கு செடியை ஆண்டவர் வளர பண்ணுகிறான். அப்போ அவனுக்கு மேலே அது நிழல் கொடுத்தது, இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 6 யோனா 4:6 அது வந்து இப்படி இருக்கிறது. யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். பாருங்களேன், நைட்டோட நைட்டு ஒன்று வளர்ந்து அவனுக்கு மேலே நிற்குது. பொதுவாக அப்படி ஒரே நைட்டில் வளர்ந்து நிழல் கொடுக்குற அளவுக்கு எதுவுமே வராது. யோனாவுக்கும் நல்லா தெரியும் கர்த்தர் இதை செய்திருக்கிறார். ஸோ அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அடுத்த நாளில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இதே போல் நைட் அந்த செடியை தின்று போட ஒரு புழுவை அனுப்பிட்டார். மறுநாளிலோ கிழக்கு விழுக்கும் நேரத்திலே தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார், அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது, அதனால் அது காய்ந்து போயிற்று. பாருங்க, இதெல்லாம் ஒரே நாளில் நடக்குது. அதாவது ஒரு நாளில் செடி வருது, அடுத்த நாள் விடியற் காலையில் புழு வந்து அதை அரித்து போடுகிறது, அது காய்ந்து போயிற்று. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார், அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையிலே படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாக இருக்கும் என்றான். பாருங்க, இவன் டிப்ரெஸ் ஆனதுனால எரிச்சல், இந்த டிப்ரெஷனும் எரிச்சலும் அப்படியே இருந்து கூடவே இருக்கும் பாருங்க, ட்வின்ஸ் மாதிரி. இவன் மனிதர் மேலே எரிச்சல் அடையலை, கர்த்தர் மேலேயே தேவன் பேரிலேயே எரிச்சல் அடைகிறான். அவர் நல்லவராயிருக்கிறார், அவருடைய தயவை குறித்து கிருபையை குறித்து நீடிய சாந்த குணத்தை குறித்து இவனுக்கு எரிச்சல். இவனுக்கு என்ன விளங்கலைன்னா, கர்த்தர்கிட்ட இந்த குணாதிசயங்கள் இல்லைன்னா இவன் என்னைக்கோ இவன் எரிக்கப்பட்டு போயிருப்பான், அது இவனுக்கு தெரியல. தேவனோட வாக்குவாதம் பண்ணுறான், என்னை என்னை எடுத்துருக்க நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்றான். அடுத்தது இந்த ஆமணுக்கு அப்போ ஆண்டவர் வந்து அவனோட பேசுகிறார். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணுக்கு நிமித்தம் எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாக இருக்கிறது நல்லது தான் என்றான். பாருங்கள், இந்த டிப்ரெஷன் ஒரு மனிதனை எப்படி கொண்டு போகிறது பாருங்கள். தேவனை அறிந்து, தேவன் யார் என்பதை நன்றாய் அறிந்த யோனா சோர்வுற்ற பொழுது, அவன் டிப்ரெஸ் ஆன பொழுது தேவனிடத்திலேயே எரிச்சலாய் பேசுகிறான். இந்த டிப்ரெஷன் சாதாரண ஒரு ஸ்பிரிட் கிடையாது. அவன் அதற்கு இடம் கொடுத்ததினால அவன் அங்கே தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறான். ஆனாலும் கர்த்தர் அவ்வளவு அழகாக ஒரு சின்ன பிள்ளையை ஒரு தகப்பன் ஹேண்டில் பண்ணுறது போல் ஆண்டவர் அவனை கையாளுகிறார். நீ ஏன்ப்பா எரிச்சலாக இருக்கிறான்றாரு. கடைசியில் அவனுக்கு அதை விளக்க ட்ரை பண்ணுறாரு. ஒரு செடியை வளர்க்குறாரு, அதுக்கப்புறம் அந்த புழுவை அனுப்பி அதை அரித்து போட்ட உடனே இவனுக்கு ஒரே கோபம். அப்போ ஆண்டவர் பேசுகிறாரு, நீ பிரயாசப்படாத, நீ தண்ணி ஊற்றலை, நீ விதைக்கலை, நீ எந்த ஒரு வேர்வை சிந்தலை இந்த செடிக்காக, இதுக்கே நீ இவ்வளோ வருத்தப்படுறிய, இந்த ஜனங்களை உண்டாக்கின நான், இவர்கள் அழிந்து போவதை நான் பார்ப்பேனோ. ஆண்டவர் வந்து அவ்வளோ ஒரு பேஷனட்டாக தன் ஜனங்கள் மேலே இருக்கிறத அங்கே வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், ஆனால் யோனாவால் அதை புரிந்து கொள்ளவே முடியலை. யோனாவுடைய டிப்ரெஷனுக்கு என்ன காரணம்னு நான் நினைக்கிறேன்னா, இதை நான் வாசிக்கும் பொழுது இந்த 4 நான் மீண்டும் மீண்டும் வாசித்து பார்த்தேன். என்ன காரணம் யோனாவுக்கு? ஒன்று, ஹி வாஸ் ஜட்ஜ்மெண்டல். இந்த அசீரியர்கள் பாவிகள், பாவம் நிறைந்தவர்கள், தே டிசர்வ் காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட். இவன் ஏற்கனவே இருதயத்தில் இதை யோசித்திருந்தான், இந்த அசீரியர்கள் பாவிகள், தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தகுதியானவர்கள், இவர்கள் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் என்று இவன்
தன் இருதயத்தில் ஆணித்தரமாய் நம்பிக்கொண்டிருந்தான். ஒருவேளை அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் நான் எப்போவுமே சொல்லுவேன், நம்ம பார்வையில் நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் நம்ம ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி நீ பாவி நான் பரிசுத்தவான், நான் பாவி நீ பரிசுத்தவான் இப்படி நம்ம யோசிக்கலாம். ஆனால் தேவன் தராசை பிடித்தார்னு வைங்களேன், யார் வந்து பாவி யார் பரிசுத்தவான்னு அவர் மட்டும் தராசை பிடிச்சிட்டார்னா முடிஞ்சது, நம்ம எல்லாருமே பாவிகளாக தான் இருப்போம். அட பெரிய பரிசுத்தவான் நினச்சோமே, எங்களோட நிற்கிறீங்களே, அவர் தராசில் எல்லோரும் ஒன்று தான். அப்போ பாருங்கள், யோனாவுடைய பிரச்சனையே இந்த பாவிகள் இவர்கள் நியாய தீர்ப்புக்குரியவர்கள் என்று யோசித்ததுனால அவனால் கிரகித்து கொள்ள முடியவில்லை. கர்த்தருடைய தயவு கர்த்தருடைய கிருபை அந்த ஜனங்கள் மேலே வந்த பொழுது அவனால் அதை கிரகித்து கொள்ளவே முடியவில்லை. அவன் விசனமாயிருந்தான், கடுங்கோபமாயிருந்தான், எரிச்சல் அடைந்தான். இப்படி தான் வருது, ஒரு தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு தீர்க்கதரிசி. அப்போ பாருங்கள், நம்ம பெர்ஸ்பெக்டிவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மற்றவர்களை நாம் இழிவாய் எண்ணவே கூடாது. இவர்கள் பாவிகள், தேவனுடைய நியாய தீர்ப்புக்குரியவர்கள், நான் பரிசுத்தவான், பரிசுத்தமுள்ள ஒரு பெண், அல்லது நான் தேவனோடு பேசுகிறேன், தேவனோடு நான் நடக்கிறேன், இவங்க அப்படி இல்லை இப்படின்ற ஒரு மேட்டிமையான எண்ணம் வந்து நமக்குள்ளே ஒரு நாளும் வரவே கூடாது. அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்கள் மேல் தேவனுடைய கிருபை மின்னுவதை நாம் பார்க்கும் பொழுது நம்மால் அதை பொறுத்து கொள்ளவே முடியாது, கிரகித்து கொள்ளவே முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் இங்கே பார்க்குறோம். யோனா தேவனோடு நடந்த ஒரு தீர்க்கதரிசி, ஆனால் அவனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஏன்னா இந்த ஜனங்களை அவன் அப்படி தான், அவனுடைய கணிப்பு அப்படி தான், பாவிகள் பாவிகள் தேவனுடைய நியாய தீர்ப்புக்குரியவர்கள். ஆனால் கர்த்தர் அப்படி பார்க்கல. பாருங்கள், பாவம் இருந்ததை தேவன் கண்டார், நியாய தீர்ப்புக்குரியவர்கள் என்பதை தேவன் நன்றாய் கண்டார். ஆனாலும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். மனம் திரும்பின உடனே கர்த்தரும் அங்கே தான் செய்வேன் என்று சொன்ன காரியத்தை விட்டு திரும்பினார். இன்றைக்கும் பாருங்கள், இந்த கர்த்தருடைய இரக்கம் இல்லைன்னா, கர்த்தருடைய தயவு இல்லைன்னா நம்ம எல்லாருமே இன்றைக்கோ முடிந்து போயிருப்போம். ஓ, நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். காட் டசன்ட் டேக் த ஸ்கேல்ஸ், காட் டசன்ட் வேயர்ஸ் இன் இஸ் ஸ்கேல். கர்த்தர் நம்மை நியாயம் தீர்ப்பதே கிடையாது. அந்த தராசை பிடிக்கிற நேரம் இது கிடையாது. நமக்கு கிருபையாய் தேவன் இருக்கிறார், கிருபையை அள்ளி கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இந்த யோனா பாருங்கள், அதை புரிந்து கொள்ளவே இல்லை. ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். அதுவும் நாம் வாழ்கிற இந்த நாட்களில், இந்த காலத்தில் மற்றவர்களை கை காண்பித்து இவன் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உரியவன், தகுதியானவன், இது வந்து சரிதான், அதாவது கடினமான சூழ்நிலையின் வழியாக யாராவது கடந்து போகும் பொழுது இது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு, இது சரிதான் அப்படின்னு சொல்கிறது, வேதத்தின் அடிப்படையில் அது சரியில்லை என்பதை நான் நம்புகிறேன். இங்கே யோனா தீர்க்கதரிசி ரொம்ப பரிதாபமான ஒரு நிலை. தேவன் இவனிடத்தில் வந்து எவ்வளவு தாங்குறார் அவனை, எவ்வளவு, திஸ் ஷோஸ் த பியூட்டிஃபுல் கேரக்டர் ஆஃப் காட். தேவன் எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு அருமையானவர் என்பதை இங்கே புரிந்து கொள்ளுகிறோம். அவர் வந்து இறங்கி வராரு. இவனுக்கு வந்து இப்போ ஒரு உதாரணம் சொல்லி விளக்குற மாதிரி அதை ரியலாகவே செஞ்சு காமிக்கிறார். ஒரு செடி வருது, புழு வருது, இது போகுது, இப்போ செடி பட்டு போகுது. அப்போ அவனுக்கு கேட்குறாரு, என்னப்பா நீ இப்படி பண்ணுறியே, நீ கொஞ்சம் கூட வேர்வை சிந்தாத ஒரு இதுக்கு நீ இவ்வளோ வருத்தப்படுறியே, நான் என் சாயலில் உண்டாக்கின ஜனம், எப்படி நான் வருத்தப்படாமல் இருப்பேன், எப்படி அவங்களுக்காக நான் மனம் இறங்காமல் பரிதபிக்காமல் இருப்பேன். யோனாவை போல நாம் இருக்கக்கூடாது. மற்றவர்களை நியாய தீர்ப்புக்குரியவர்கள் என்பதை நாம் நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எல்லார் மேலும் கிருபையாக இருக்கிறார். ஒருவன் அழிந்து போவதை கண்டு தேவன் மகிழ்ச்சி அடைவது இல்லை. அவருடைய மனம் பதறுகிறது, அவருடைய மனம் உடைகிறது. தேவனுடைய மனதுருக்கம் இரக்கத்தை பெற்றவர்களாக, அவற்றின் வாய்க்கால்களாக நாம் இருக்க வேண்டும். இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை யோனாவுக்கு.
அவனே சொல்கிறான் பாருங்க, அதை நான் என் தேசத்துலேயே இதை நான் சொல்லலையா, நீங்கள் வந்து சொல்கிறத செய்ய மாட்டீங்கன்னு நான் சொல்லலையா. அடுத்தது இவன் வந்து ஒரு கள்ள தீர்க்கதரிசியாக மாறிடுவான் அப்படின்றது இவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. பட் அதை விட பிரதானம் இது தான், நீங்கள் இந்த ஜனங்கள் மேல் நீங்கள் நியாய தீர்ப்பை ஊற்றுவேன்னு சொன்னீங்கன்னா அதை ஊற்றணும். அதுக்கு தான் அவன் போய் உட்கார்ந்து பார்க்குறான் என்ன நடக்குது, என்ன சோதோம் குமோரா இதெல்லாம் இவங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வருதான்னு உட்கார்ந்து பார்க்குறான், அது வரணும், இவங்க அழியணும்னு. ஸோ இவனுடைய பிரச்சனையே என்னென்னா, மற்றவர்களை பாவிகள் என்று தீர்த்தான், மற்றவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உரியவர்கள் என்பதை இவன் தீர்த்தான், நான் ஒரு தீர்க்கதரிசி, நான் ஒரு பரிசுத்தவான், இவன் இப்படி யோசித்தது தான் இவனுடைய பிரச்சனை, இவனுடைய டிப்ரெஷனுக்கே காரணம். ஸோ இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம எல்லாருமே தேவனுடைய கிருபை தேவனுடைய தயவினால் தான் இருக்கிறோம், நம்ம மற்றவர்களை நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. யோனாவை போல நாம் சோர்வுக்குள் தள்ளப்படாமல் இருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். முடிக்கும் முன்பதாக உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவை, இந்த வேளையில் அப்பா இன்பம் எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரின் மேலும் உம்முடைய ஆணிகள் பாய்ந்த கரங்கள் இப்பொழுது இறங்கி வருவதாக. ஆண்டவரே, இந்த இன்பம் எஃப்எம் தொனித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் இல்லத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். சந்தோஷம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், மனக்கலக்கங்கள் அகலட்டும், ஆண்டவரே துன்பங்கள் இன்பமாய் மாறட்டும் அப்பா. கர்த்தர் அற்புதம் செய்யும். விசேஷமாக இந்த நாட்களில் உம்முடைய தெய்வீக பாதுகாவல் ஒவ்வொருவரின் மேலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் காணப்படட்டும். உம்முடைய ஊழியனாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய இரத்தத்தினால் மூடி மறைக்கிறேன். பற்றாக்குறைகள் நீங்கட்டும், ஆண்டவரே செழிப்பு உண்டாகட்டும். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்திற்குள் நடத்தும் அப்பா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, உம்முடைய வசனத்தின்படியே செய்வீராக, செய்வீராக. அதிசயமாய் நடத்தும், ஆச்சரியமாய் நடத்தும். உம்முடைய கரங்களிலே ஒவ்வொருவரையும் ஒப்புவிக்கிறேன். மார்போடு அனைத்து வழி நடத்தும் அப்பா, பெரிய காரியங்களை செய்யும். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஓ அவமானங்கள் நிந்தைகள் மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். விசேஷமாக இந்த வேளையில் டிப்ரெஷனில் யாராவது இருந்தால் இயேசுவின் நாமத்தினால் இந்த சோர்வின் ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன். அந்த ஸ்பிரிட் ஆஃப் டிப்ரெஷனை கடிந்து கொண்டு ஜெபிக்கிறேன். அப்புறப்பட்டு போகும்படி கட்டளை எடுக்கிறேன். ஒரு புதிய உற்சாகம் பிறக்கட்டும், புதிய பலன் உண்டாகட்டும், புதிய ஆண்டவரின் நம்பிக்கை உண்டாகட்டும். உங்களுடைய பிள்ளைகளோடு பேசும், ஆசீர்வதியும் வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, மாற்றங்கள் இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருந்தீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ் மீண்டும் இன்னொரு மாற்றங்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். காட் பிளஸ் யூ. பை பை.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி இன்பம் FM @gmail.com.

0: ஹாய் ஆல், என்னோட பேர் ஆண்டனி. நான் கர்ப்ஸ் ஒரு 5 வருஷமா இருந்தேன். அந்த தனிமை நாட்கள்ல வந்து ரொம்ப பயனுள்ள நேரங்களை இன்மை எனக்கு கொடுத்துருக்கு. அது வர டெஸ்டிமோனிஸ், வர்ஷிப்ஸ், சாங்ஸ், மெசேஜஸ் மூலம் தான் லிட்டரலா நான் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கேன். தேங்க் காட் ஃபார் திஸ். ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க் யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் இன்பம். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க் யூ ஸோ மச்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com.
2: ஆறாம் அதிகாரத்தை நாம் வாசிக்க கேட்போம். சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு. அது மனுஷருக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது. அதாவது, ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். இதுவும் மாயையும் கொடிய நேசமுமானது, கொடிய நோயுமானது. ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று அநேகம் வருஷம் ஜீவித்து தீர்க்காயுசை அடைந்திருந்தாலும் அவன் ஆத்துமா அந்த செல்வத்தால் திருப்தி அடையாமலும் அவனுக்கு பிரேத கல்லறை முதலாய் இல்லாமலும் போகுமானால் அவனை பார்க்கிலும் கருவழிந்த பிண்டம் வாசி என்கிறேன். அது மாயையாய் தோன்றி இருளிலே மறைந்து போய்விடுகிறது. அதன் பேர் அந்தகாரத்தால் மூடப்படும். அது சூரியனை கண்டதுமில்லை, ஒன்றையும் அறிந்ததுமில்லை. அவனுக்கு இல்லாத அமைச்சல் அதற்கு உண்டு. அவன் 2000 வருஷம் பிழைத்திருந்தாலும் ஒரு நன்மையும் காண்பதில்லை. எல்லாரும் ஒரே இடத்துக்கு போகிறார்கள் அல்லவா? மனுஷன் படும் பிரயாசமெல்லாம் அவன் வாய்க்காகத்தானே? அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. இப்படி இருக்க மூடனை பார்க்கிலும் ஞானிக்கு உண்டாகும் மேன்மை என்ன? ஜீவனுள்ளோருக்கு முன்பாக நடந்து கொள்ளும்படி அறிந்த ஏழைக்கும் உண்டாகும் மேன்மை என்ன? ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம். இதுவும் மாயையும் மனதை சஞ்சலப்படுத்துகிறதுமா இருக்கிறது. இருக்கிறவன் எவனும் தோன்று முன்னே பேரிடப்பட்டிருக்கிறான். அவன் மனுஷன் என்று தெரிந்திருக்கிறது. தன்னிலும் பலத்தவரோடே போராட அவனால் கூடாது. மாயை பெருக பண்ணுகிற அநேக விசேஷங்கள் உண்டாயிருக்கிறபடியால் அதிலே மனுஷருக்கு பிரயோஜனம் என்ன? நிழலை போன்ற மாயையான தன் ஜீவ காலத்தை போக்கும் மனுஷனுக்கு இந்த ஜீவனில் நன்மை இன்னதென்று அறிந்தவன் யார்? தனக்கு பின் சூரியனுக்கு கீழே சம்பவிக்கும் காரியம் இன்னதென்று மனுஷனுக்கு அறிவிப்பவன்.
3: நீர்தான் தஞ்சம், நீர்தான் கோட்டை, நீர்தான் எல்லாம் என்று நம்பி இருக்கிறதான உண்மையை நம்பி இருக்கிறதான தம்முடைய பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்தில் நீர் வைப்பீராக.

0: உங்க துக்கத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி.
1: ஹாய், நான் ஸ்டீஃபன்.
2: நான் மாலினி. வேதத்தை புதுவிதமா வாசிக்க போறோம்.
1: சரித்திர காலகட்டப்படி தினமும் வேதத்தை வாசிக்க போறோம். நீங்க இத எங்களோட கூட கலந்து கொள்ளலாம். www.inbamfm.com வாங்க, எங்களோட ஜாயின் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். மாலினி, எப்படி இருக்கிறமா இன்னைக்கு?
2: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: கர்த்தருடைய கிருபையினால நல்லா இருக்கிறேன். அதே மாதிரி இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நேயர்கள், நீங்களும் கர்த்தருக்குள்ள அருமையா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் நிச்சயமா. ஏன்னா நம்ம தேவனுடைய வார்த்தையை வாசித்து கொண்டு இருக்கிறோம், புது விதமாக வாசித்து கொண்டு இருக்கிறோம். எப்படி வாசிக்கிறோம் மாலினி, திரும்ப நீ அதை சொல்ல முடியுமா?
2: அதாவது எப்பொழுதும் நம்ம ஒன் பை ஒன், அதாவது ஒரு ஆதியாகமும் யாத்திராகமும் என்னாகமும் அப்படி வாசிப்போம். ஆனா இது சரித்திர பூர்வமாக எதுக்கு பின்னால என்ன நிகழ்வு நடந்ததுன்னு அதன்படி வச்சு இப்போ ஆதியாகமும் அப்புறம் வேற ஒரு புக் அந்த மாதிரி.
1: அதாவது நம்ம சரித்திர அட்டவணைப்படி வேதத்தை வாசித்துட்டு இருக்கிறோம். நாங்க ரெண்டு பேரும் மாலினியும் நானும் அதை ஒரு வசனம் மாறி மாறி வாசித்துட்டு இருக்கிறோம். நீங்களும் அதே மாதிரி வேத புத்தகத்தை கையில வச்சுக்கிட்டு எங்க கூட சேர்ந்து வாசித்துட்டு வரீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உண்மையாகவே இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவார் நான் நம்புறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டுக்கிட்டு வராரு. இந்த வசனங்களின் மூலமாக தொடர்ந்து அவர் நம்மை நடத்துவார். இந்த விதமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி தந்த இன்பம் எஃப்எம்முக்கு நாம நன்றி சொல்லணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். இது ஒரு புதுவிதமான ஒரு நிகழ்ச்சி. என்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் இந்த மாதிரி செய்யல, வேத புத்தகத்தை குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல வாசிக்கணும்ன்றது செய்யல இதுவரைக்கும். பல வருட ஊழியத்தின் அனுபவத்திலையும் இன்னைக்கு தான் இதை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம், இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நமக்கு புது விதமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதுல சந்தேகம் இல்லை, இல்லையா மாலி?
2: நான் நிச்சயமா நம்புறேன்.
1: ஓகே, நம்ம இன்னைக்கு ரெண்டு அதிகாரம் வாசிக்க போறோம். ஆதியாகமம் 10வது அதிகாரம் 11வது அதிகாரம். இன்றைக்கு இந்த ரெண்டு அதிகாரங்களை வாசித்து முடித்த பின்பு நாளைய தினத்துல நாம வேற ஒரு புத்தகத்துக்கு போவோம். அது என்ன புத்தகம்ன்றது பின்னால உங்களுக்கு சொல்றேன். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நேயர்கள் அனைவரையும் இன்பம் எஃப்எம் மூலமாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் ஆதியாகமம் 10வது அதிகாரத்தை வாசிப்போம்.
2: ஆதியாகமம் 10வது அதிகாரம். நோவாவின் குமாரன் ஆகிய சேம், காம், யாபேத் என்பவர்களின் வம்ச வரலாறு. ஜல பிரளயத்துக்கு பின்பு அவர்களுக்கு குமாரர் பிறந்தார்கள்.
1: யாபேத்தின் குமாரர் கோமர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ் என்பவர்கள்.
2: கோமாரின் குமாரர் அஸ்கினாஸ், ரீபாத்து, தோகர்மா என்பவர்கள்.
1: யாவானின் குமாரர் எலிசா, தர்ஷீஸ், கித்தீம், தொதானீம் என்பவர்கள்.
2: இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின்படியேயும் அவரவர்கள் கோத்திரத்தின்படியேயும் ஜாதியின்படியேயும் வேறு வேறு தேசங்களாய் பகுக்கப்பட்டன.
1: காமுடைய குமாரர் கூஷ், மிஸ்ராயீம், பூத், கானான் என்பவர்கள்.
2: கூஷுடைய குமாரர் சேபா, ஆவிலா, சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். ராமாவின் குமாரர் சேபா, தீதாள் என்பவர்கள்.
1: கூஷ் நிம்ரோதை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான்.
2: இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்னும் வழக்கச்சொல் உண்டாயிற்று.
1: இதுல என்ன பாக்குறோம் மாலினி? கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத் போல என்னும் வழக்கச்சொல். அதாவது வழக்கச்சொல்னா என்ன? ஒரு பழமொழி, ஒரு
2: இது போல அது போல
1: அப்படின்னு சொல்றது. இதுல சொல்லும் போது என்ன சொல்லிருக்கு? கர்த்தருக்கு முன்பாகன்னு சொல்லி கர்த்தர் அங்க இன்க்ளூட் பண்ணி இருக்கு.
2: ஆமா, கரெக்ட்.
1: இதுல என்ன நம்ம பாக்குறோம்? எல்லாத்திலயுமே கர்த்தரை முன் வைத்து செய்யறது நலமான காரியம். சரி, தொடர்ந்து வாசிப்போம். 10வது வசனம். சினையார் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரே, அக்கா, கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள்.
2: அந்த தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டு போய் நினிவேயையும் ரெகோபோத் பட்டணத்தையும் காலாகையும்,
1: நினிவேக்கும் காலாகுக்கும் நடுவாக ரிசேனையும் கட்டினான். இது பெரிய பட்டணம்.
2: மிஸ்ராயிம், லூதீமையும், அனாமிமையும், லெகாபீமையும், நப்தூகீமையும்,
1: பத்ருசீமையையும், பெலிஸ்தரின் சந்ததிக்கு தலைவனாகிய கஸ்லூகீமையும், கப்தோரீமையும் பெற்றான்.
2: கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும், கேத்தையும்
1: எபூசியரையும் எமோரியரையும் கிர்காசியரையும்
2: ஈவியரையும் அர்கீரியரையும் சீனியரையும்
1: அர்வாதியரையும் செமாரியரையும் காமாத்தியரையும் பெற்றான். பின்பு கானானியரின் வம்சத்தார் எங்கும் பரவினார்கள்.
2: கானானியரின் எல்லை சீதோன் முதல் கேரார் வழியாய் காசா மட்டுக்கும் அது முதல் சோதோம் கொமரோ அத்மா செப்போயிம் வழியாய் லாசா மட்டுக்கும் இருந்தது.
1: இவர்கள் தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின்படியேயும் தங்கள் பாஷைகளின்படியேயும் காமுடைய சந்ததியார்.
2: சேமுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். அவன் ஏபேருடைய சந்ததியார் எல்லாருக்கும் தகப்பனும் மூத்தவனாகிய யாபேத்துக்கு தம்பியுமாய் இருந்தான்.
1: சேமுடைய குமாரர் ஏலாம் அசூர் அர்பக்சாத் லூத் ஆராம் என்பவர்கள்.
2: ஆராமுடைய குமாரர் உச் கூல் கேத்தர் மாஸ் என்பவர்கள்.
1: அர்பக்சாத் சாலாவை பெற்றான். சாலா ஏபேரை பெற்றான்.
2: ஏபேருக்கு இரண்டு குமாரர் பிறந்தார்கள். ஒருவனுக்கு பேலேகு என்று பேர். ஏனென்றால் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. அவனுடைய சகோதரன் பேர் யொக்தான்.
1: யொக்தான் அல்மோதாதையும் சாலேப்பையும் அசர்மாவேதையும் ஏராகையும்
2: அரோத்ராமையும் ஊசாலையும் திக்லாவையும்
1: ஓபாலையும் அபிமாவேலையும் சேபாவையும்
2: ஒப்பீரையும் ஆவில்லாவையும் யோபாபையும் பெற்றான். இவர்கள் அனைவரும் யொக்தானுடைய குமாரர்.
1: இங்கே நம்ம இந்த வாசித்த பெயர்கள் வந்து நம்முடைய வாயில சரியா நுழையலனாலும் இதெல்லாம் வேத புத்தகத்துல ஒரு காரணத்துக்காக ஆண்டவர் இந்த பெயர்கள் எல்லாம் சொல்லி ஜீனியாலஜின்னு சொல்றாங்க இல்லையா, சந்ததி வழிமுறை இங்கே கொடுத்து வச்சிருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். 30வது வசனம். இவர்களுடைய குடியிருப்பு மேசா துவக்கி கிழக்கேயுள்ள மலையாகிய செப்பாருக்கு போகிற வழி மட்டும் இருந்தது.
2: இவர்களே தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின்படியேயும் தங்கள் பாஷைகளின்படியேயும் சேமுடைய சந்ததியார்.
1: தங்கள் ஜாதிகளில் உள்ள தங்களுடைய சந்ததிகளின்படியே நோவாவுடைய குமாரரின் வம்சங்கள் இவைகளே. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன. மாலினி, நம்ம இப்போ 10வது அதிகாரத்தை வாசித்துட்டோம். அடுத்து கடைசியா இன்றைக்கு நாம வாசிக்க போற இன்னொரு அதிகாரம் 11வது அதிகாரம். அதுக்கு முன்னால நம்ம இந்த வாசித்த இந்த வசனங்கள்ல இந்த வார்த்தைகள்ல இருந்து நமக்கு பல காரியங்கள் புரிஞ்சிருக்கு இல்லையா.
2: வசனங்கள்ல இருந்து நிறைய ஜாதிகளோட பேரு, அவங்க வந்து இந்த ஜாதிகள்லாம் எப்படி எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு நமக்கு சில நேரம் வாய் திக்குது. ஆனாலும் சரி, என்ன பண்றது, ஏன்னா நம்ம பேர்லாம் ஃபாரினர்ஸ் படி சொல்லும் போது இதே மாதிரிதான் குளறுபடியா இருக்கும். அதனால பரவாயில்ல. ஆனா இது படிக்கிறதுனால நம்ம அந்த குடும்பத்தாரோட பேர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறோம்,
1: பேர்களை தெரிஞ்சுக்கிறோம். அதோட கூட ஜாதிகள் எப்படி வந்ததுன்னு சொல்லி இங்க ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்குது.
2: இதுல பூமி பிளக்கப்பட்டதுன்னு சொல்லிருக்காங்க,
1: 25வது
2: பகுக்கப்பட்டது. ஆமா, அதோட அர்த்தம் என்ன சொல்ல முடியுங்களா?
1: பேலேகு அப்படின்னு சொன்னாலே டிவிஷன், பிரிவுன்ற அர்த்தம். அதுக்கு அந்த பேலேகுன்ற பேருக்கு அர்த்தமே பிரிவு. கர்த்தர் நமக்கு வந்து அருமையா இந்த விளக்கங்களையும் அவருடைய புத்தகத்திலேயே வேத வாக்கியங்களே கொடுத்திருக்கிறாரு. ஆனாலும் இன்னும் சில கேள்விகள் நம்முடைய மனதுல தோன்றலாம். எல்லா கேள்விக்குமே உடனே நமக்கு பதில் வேத புத்தகத்துல கிடைக்காது. சில கேள்விகளுக்கு நம்ம காத்திருக்க வேண்டியது இருக்கு. ஆனா சில கேள்விகளுக்கு வேண்டிய பலனை நாம வேற வழியிலும் பெற்றுக்கொள்ளலாம் இல்லையா மாலி?
2: ஆமா, மற்றொரு வழியும் இருக்கு. நம்ம வந்து இந்த பிரதர் ஜான் அண்ணா அவங்களுக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணும்போது அவங்களும் நமக்கு அதனுடைய பதில்களை, ஏதாவது உங்களுக்கு புரியல இதோட அர்த்தங்கள் என்னன்னு, நம்ம ஒரு வேளை சரியா என்ன வேதத்தை நமக்கு அவ்வளோ நம்ம பண்டிதர்கள் கிடையாது யாரும், அதனால தெரியாததெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: நிச்சயமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் info@gmail.com.

0: Bubbly.
1: ஹாய், நான் ஸ்டீஃபன்.
2: நான் மாலினி. வேதத்தை புது விதமா வாசிக்க போறோம்.
1: சரித்திர கால அட்டவணைப்படி தினமும் வேதத்தை வாசிக்க போறோம். நீங்க இத எங்களோட கூட கலந்து கொள்ளலாம். www.inbamfm.com வாங்க, எங்களோட ஜாயின் பண்ணுங்க. சரி, நம்ம தொடர்ந்து 11வது அதிகாரத்தை வாசிப்போம்.
2: பூமி எங்கும்

0: படிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம், வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள்.
1: மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதுக்கு கர்த்தர் இறங்கினார்.
0: இதுல நம்ம இங்க பார்க்கிறோம், கர்த்தர் இறங்கினார்னு சொன்னா அப்ப அதுக்கு முன்னால் அவர் பார்க்கலையான்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? இது நம்ம புரிந்து கொள்வதற்காக அப்படி எழுதி இருக்குது. ஒழிய அவருக்கு எல்லாமே தெரியும், எல்லா நினைவுகளையும் அறிந்திருக்கிறார். என்ன செய்ய போறோம் பிளான் பண்றதையும் அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆனா நமக்கு இப்படி எழுதினாதான்
1: நம்மளோட அறிவுக்கு புரியும்.
0: இதுதான் வேத புத்தகத்துல விசேஷமான கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அதாவது ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி உள்ள எழுத்துக்களை ஆந்த்ரோபோமார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனிதனுடைய வார்த்தைகளில
1: விவரிச்சு
0: எழுதுறது. தேவனை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, தேவனை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா நம்ம லெவல்ல இருந்தாதான் புரிஞ்சுக்க முடியும். அவருடைய லெவலுக்கு நம்மளால போக முடியாது. அப்போ தேவன் நம்ம இறங்கி வந்தார் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன, அவர் இடத்த விட்டு இறங்கி வரல, அவரு இதை பார்த்தாரு, இதை கவனிச்சாரு, ஏதோ செய்ய போறாரு அப்படின்ற ஒரு இது. மனிதனுடைய வழக்க முறைப்படி வார்த்தைகளின்படி தேவனை விவரிப்பது, அதுக்கு அதைத்தான் ஆந்த்ரோபோமார்பிசம் என்று சொல்லுவாரு. சரி, நம்ம தொடர்ந்து வாசிப்போம் 6வது வசனம்.
1: அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள்.
0: நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார்.
1: அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள்.
0: பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பெயர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் செதறி போக பண்ணினார்.
1: சேமுடைய வம்ச வரலாறு. ஜல பிரளயம் உண்டாய் 2 வருஷத்திற்கு பின்பு சேம் 100 வயதான போது அர்பக்சாத்தை பெற்றான்.
0: சேம் அர்பக்சாத்தை பெற்ற பின் 500 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்.
1: அர்பக்சாத் 35 வயதான போது சாலாவை பெற்றான்.
0: சாலாவை பெற்ற பின் அர்பக்சாத் 403 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்.
1: சாலா 30 வயதான போது ஏபேரை பெற்றான்.
0: ஏபேரை பெற்ற பின் சாலா 403 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்.
1: ஏபேர் 34 வயதான போது பேலேகை பெற்றான்.
0: பேலேகை பெற்ற பின் ஏபேர் 430 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். இங்க மாலினி ஒரு ஒன்னு வித்தியாசத்தை நம்ம இங்க கவனிக்க வேண்டியது இருக்கு.
1: என்னன்னு சொல்லுங்க.
0: என்னன்னா, இந்த அதிகாரத்துல சேம் 12வது வசனத்துல ஆரம்பிக்குது, சேம் இத்தனை வயசான போது இத்தனை குமாரரை பெற்றான்னு சொல்லி இருக்கு. அந்த வயசு என்னன்னா 30. அதுக்கு அடுத்த வசனத்திலையும் பார்க்கிறோம், 14வது வசனத்துல 30, 16வது வசனத்துல 34
1: அப்படி இருக்கு.
0: என்னன்னா, ஜல பிரளயத்துக்கு பின்னால ஆண்டவர் அதுக்கு முன்னாலே சொல்லிட்டாரு, அவங்களுடைய வயசு 120
1: சொன்னாரு.
0: அப்போ 120 வயசு வரைக்கும் அவங்க இருந்தாங்கன்னு சொன்னா அதுக்கு முன்னால உள்ள நிலைமையின்படி இல்ல, புதுவிதமாக குறைவான வயசுலயே அவங்க பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அதுக்கு முன்னால நம்ம ஆதியாகமத்துல மற்ற அந்த அதிகாரத்துல வாசிக்கும் போது, 5வது அதிகாரத்துல வாசிக்கும் போது அவங்க 130 வயசு 100 வயசுல பிள்ளைய பெற்றாங்கன்னு இருக்கு. அதுக்கும் இந்த அதிகாரத்தில் உள்ள வசனங்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது வயசினுடைய குறைவு, வாய்ஸ் குறைவது எப்படி
1: குறையுது
0: அப்படின்னு நம்ம இங்க இதை கவனிக்கலாம். சரி, இப்ப நம்ம 18வது வசனத்தை வாசிக்கிறியா.
1: பேலேகு 30 வயதான போது ரெகுவை பெற்றான்.
0: ரெகுவை பெற்ற பின் பேலேகு 209 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்.
1: ரெகு 32 வயதான போது செருகை பெற்றான்.
0: செருகை பெற்ற பின் ரெகு 207 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்.
1: செருகு

0: 30 வயதான போது நாகோரை பெற்றான்.
1: நாகோரை பெற்ற பின் செரூகு 200 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்.
0: நாகோர் 29 வயதான போது தேராகை பெற்றான்.
1: தேராகை பெற்ற பின் நாகோர் 119 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்.
0: தேராகு 70 வயதான போது ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான்.
1: தேராகுடைய வம்ச வரலாறு. தேராகு, ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான்.
0: ஆரான் தன் ஜன்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தேயர் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரித்தான்.
1: ஆபிராமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள். ஆபிராமுடைய மனைவிக்கு சாராய் என்று பெயர். நாகோருடைய மனைவிக்கு மில்காள் என்று பெயர். இவள் ஆரானுடைய குமாரத்தி. அந்த ஆரான் மில்காளுக்கும் இஸ்காளுக்கும் தகப்பன்.
0: சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியாய் இருந்தாள்.
1: தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள்.
0: தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான்.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்துல நம்ம பல காரியங்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 2 அதிகாரம் தான் வாசித்திருக்கிறோம். ஆனா இதுல நம்ம பார்த்த காரியங்கள் நிறைய அநேகம். இதுல ஜல பிரளயத்துக்கு பின்பு உள்ள வம்ச வரலாறு பார்த்தோம் ஒண்ணு. அப்புறம் வேற ஒரு காரியம் முக்கியமா நம்ம பார்த்தது ஒரு காரியம் என்ன,
0: அதாவது பூமி ரெண்டாக பகுக்கப்பட்டது. அப்புறம் என்னன்னா அவங்க வந்து இது கட்டிடம் பெரிய கோபுரம் கட்டலான்னு பார்த்தாங்க. ஆனா பாஷைகளை வந்து கடவுள் வேற வேற ஆக்கி அவங்கள ஒவ்வொரு இடத்துக்கு ஸ்கேட்டர் பண்ண வச்சுட்டாரு. ஏன்னா அவங்க சேர்ந்து ஒன்ன பண்ணி ரொம்ப பெரிய கோபுரத்தை கட்டலான்னு அவங்களோட ஆசையை செய்யணும்னு பார்த்தாங்க. பட் ஆனா கடவுள் அதை வந்து அலோவ் பண்ணல.
1: நிச்சயமா ஆண்டவர் வந்து பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறார்னு நம்ம பின்னால ஒரு வசனத்துல வாசிக்கிறோம். இங்க என்ன பார்க்கிறோம்னா, நாம நமக்காக நம்முடைய பெயருக்காக ஒரு உயரமான ஒரு கோபுரத்தை, வானளாவிய கோபுரத்தை உண்டாக்குவோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், வானத்தை
0: தொட்டி பிடிச்சிடலாம்,
1: அந்த அளவுக்கு உயர்த்துவோம்னு அவங்க சொல்லும் போது ஆண்டவர் அதை கேன்சல் பண்ணிட்டார். அது மட்டும் இல்ல, இதுல தேராகு, ஆபிராம் அவங்கள பத்தி வாசிக்கிறோம். சாரா இந்த சந்ததியை பத்தி நாம கடைசியில 2-3 வசனங்கள்ல வாசித்தோம். இன்றைக்கு இதோட நாம நிறுத்திட்டு நாளை தினத்துல நம்ம யோபுவினுடைய புத்தகத்தை வாசிக்க போறோம். ஏன்னா ஆபிராமுடைய காலத்துலதான் யோபு வாழ்ந்திருப்பாருன்ற ஒரு ஊர்ஜிதம் அநேக வேத பண்டிதர்கள் சொல்லியிருக்கிறாங்க. யோபுனுடைய காலகட்டமும் ஆபிராமுடைய காலகட்டமும் ஒன்றா இருக்கிறதுன்னு சொல்லி, ஏன்னா யோபுனுடைய புத்தகத்திலையும் ஆதியாகமத்திலையும் உள்ள காரியங்களை வைத்து அவர்களுடைய ஆஸ்தியை எப்படி அவங்க கணக்கிட்டாங்கன்றது என்ற காரியத்தை வைத்து இந்த முடிவுக்கு வேத பண்டிதர்கள் வந்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் நாம் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த சரித்திர அட்டவணைப்படி வேத புத்தகத்தை வாசிக்கும் போது நாளைய தினத்தில் நம்ம யோபுவின் புத்தகத்தை ஆரம்பிக்க போகிறோம். ஆகையினால் அருமையான நேயர்களே, இன்றைக்கு வரைக்கும் நாம் 11 அதிகாரங்கள் ஆதியாகமம் புத்தகத்திலே வாசித்து முடித்து விட்டோம். வாசித்த இந்த வேத வசனங்களிலிருந்து உங்களுக்கு ஏற்படுகிற சந்தேகங்களை, உங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை, நன்மைகளை தயவு கூர்ந்து எங்களோடு கூட அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களுக்கு அதை தெரியப்படுத்துங்கள். நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய இமெயில் முகவரி inbamfm@gmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்டீஃபன் மற்றும்
0: மாலினி. God bless you.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி இன்பம் FM @gmail.com.

0: என்னாச்சு? நல்லா சாப்பிட்டீங்களா?
1: நல்லா சாப்பிட்டுமியா? நல்லா சாப்பிட்டா வயிறு முட்டை சாப்பிட்டுமியா?
0: வாய் வாய் வாயை தொடங்க ஃபர்ஸ்ட். நீங்க
1: வாயா?
0: ஆ வாய் வாய்.
1: அவன் கையை தொடங்கிறதுலாம் என்ன வாயை தொடங்குறோம்?
0: அதெல்லாம் மாடர்ன் ஆனாச்சு. நாங்கெல்லாம் அமெரிக்கால இருந்து வெறும் டிஷ்யூ பேப்பர் தான் யூஸ் பண்ணுவோம்.
1: அதான் தொடங்குறேன் உன் வாய.
0: தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். உங்க வாயை அப்படியே பாத்துக்கோங்க.
1: அப்படியா?
0: இப்ப குட்டிய காணோம், நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தான் இருக்கிறோம்.
1: குட்டியா? நாய்க்குட்டி, நாய்க்குட்டியோட சுத்திட்டு இருப்பாயா?
0: ஆமா ஆமா. நாய்க்குட்டியில சுத்துறாரா என்னமோ, இல்ல தூங்கிட்டு இருக்கிறாரா என்னமோ.
1: அப்படியா?
0: அதுக்குள்ள தூங்கிட்டு இருப்பாரு. அதோ வராரு, அதோ வராரு. வாங்க குட்டி, எப்படி இருக்கீங்க?
1: இருந்தாவே
0: ஒரு மாதிரி ரொம்ப பிளசன்ட்டாவும் இருக்கு, அதே சமயத்துல கொஞ்சம் பயமாவும் இருக்குல்ல.
1: என்ன பயம்
0: பாருங்களேன், இங்க நம்மளை சுத்தி யாருமே இல்ல.
1: உலகத்துல ஒருத்தருக்கு மட்டும்தான்
0: எங்க அப்பாவும் மதிக்கவே மாட்டாரு. என்னங்க அப்படின்னுவாங்க, சொல்லுமா எங்க அப்பா. அப்படி பாத்தீங்கன்னா எல்லாரும் சுத்தி சுத்தி மாட்டுறது ஒரே விஷயம் அவங்க அவங்க பொண்டாட்டி கிட்டதான்.
1: ஆமா ஆமா.
2: இல்ல பயப்படுறாங்கன்னு ஒரு பாசம்
0: பாருங்களேன். யாருமே இல்ல சுத்தி பாருங்க.
1: சுத்தியா? எங்கயா வச்சுக்கிறாங்க சுத்தி?
0: ஆரம்பிச்சிட்டாரா ஃபர்ஸ்ட் மாதிரி?
2: அவன் சொல்ற சுத்தி என்னன்னா, திரும்பி பாருங்க, ஒரு பயமா இருக்கு அப்படின்றாரு.
1: பயமா?
0: எதுவுமே பகல்ல வந்து தண்ணியில இருக்கிறது, இந்த மீன் துள்றது அதெல்லாம் பாக்கலாம். பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியல.
1: என்ன தெரியல? கண்ணு தெரியலையா?
0: கண்ணு தெரியாத மாதிரி தான் இருக்குன்னு பாத்துக்கோங்களேன்.
1: அப்ப மழை கண்ணாவே
2: மழை
1: கண்ணா? மழை கண்ணா
2: இல்ல, பயத்துல இருக்கான்னு நினைக்கிறேன்.
1: பயமா?
2: ஆமா,
0: ரொம்ப பயமா இருக்கு.
2: சரி, பயப்படலாம் வேண்டாம். என்ன இருட்ட பார்த்து பயப்படுறீங்களா?
0: அப்படியும் வச்சுக்கலாமே. இருட்டா இருந்தாவே ஒரு மாதிரி மனசெல்லாம் அப்படியே ஐயோ அப்படி இருக்கு.
1: அப்படியா?
2: இருட்ட பார்த்து அண்ணாச்சி, நீங்க பயந்து இருக்கீங்களா?
1: பயமா? யாரையா பாத்துரு? பயம்னா என்ன பார்த்து பயப்படுமியா?
2: அதான் உங்க பார்த்து பயந்துருக்கேன்னு சொன்னீங்களே,
1: அவளுக்கு பார்த்தா ஏன் பயப்படுவேன்? இது வரைக்கும் நான் யாருக்கும் எந்ததுக்கோ பயந்ததே கிடையாது தெரியுமா. நம்ம ஊர்ல கேட்டு பாருமியா, நல்லா தைரியமானுவேன்
0: சாப்பாடு மட்டும் வச்சுட்டு
1: பயப்படாது. சாப்பாடு கிடைக்கல, சாப்பிட்டு
0: சாப்பாடு
1: காட்டிலும் மேட்டிலும் மழையிலும் நடந்து நடந்து உடம்பியா? இது தேக்கு மாதிரியா? நான் எதுக்கு பயந்தது இல்ல தெரியுமா?

0: என்னாச்சு உங்க குரலே சரியில்லையே, இந்த ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிட்டீங்களா? ஓசியில குடுக்குறாங்க.
1: ஐஸ்கிரீம் இல்லையா? ஐஸ்கிரீம் பாரே தூக்கி போட்டோம் இல்லையா?
0: பாரே வயிற்றுக்குள்ள, அதான் குரல் ஒரு மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. சந்தோஷமா பேசினாலும் இந்த சூழ்நிலை வந்து ஒரு மாதிரி இருக்குல்ல குட்டி,
2: பயமாவே இருக்கு.
1: பயப்படாத கூடாது,
0: இங்கிலீஷ்ல அதுல போய் இடிச்சோம் இல்லனா ஏதாவது புயல் ஏதாவது வந்துருச்சுன்னா இன்னும்
1: ஆறுது.
0: அம்மா அப்பா எல்லாம்
1: என்னையா இப்ப போய் புயல் கீழீங்க?
0: அம்மா என்ன புயலாம் சுத்தி தூக்கி போட்டுறான் கப்பலே தூக்கி கடைசிரும்.
2: கடவுளுக்கு பயப்படணும், பைபிள் சொன்னபடி கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியம் எல்லாம் சொல்லிருக்கு.
1: பயப்பட கூடாதுன்றீங்க எனக்கு புரியல.
2: ஒரு சில வழிமுறைகள்லாம் இருக்கு, பேரண்ட்ஸ்க்கு பயப்படணும், டீச்சர்ஸ்க்கு. நம்ம பயம்னா எப்படி அவங்க பார்த்த உடனே கண்ணுலாம் பெருசா காமிச்சிட்டு, அந்த பயம் இல்ல, உள்ளுக்குள்ளே இருக்கணும்
1: மரியாதை.
0: ஆனா குட்டி, அந்த மரியாதைக்கும் இந்த இருளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு சொல்லுங்க.
2: ஆக்சுவலா நீங்க கேட்டதுக்கு வரணும்ல.
0: ஆமா ஆமா,
2: இருள்னா நீங்க ஒரு சில
1: இருள் இருட்டு
0: செம்ம கண்டுபிடிப்பு. ஆஸ்கர் அவார்டு கொடுக்க சொல்றாங்க.
1: ஆஸ்கரா?
0: ஆமா.
1: ஏய் பாஸ்கர் அவார்டு கொடுக்க மாட்டீங்களா? அதான் ஆஸ்கர்.
0: பாஸ்கர் ஆஸ்கர் எல்லாமே கொடுக்கணும். குட்டி குட்டி சொல்லுங்க சொல்லுங்க.
2: அண்ணாச்சி போறதுக்குள்ள கடலை தூக்கி போட்டாங்க போட்டுருந்தேன்
1: நினைக்கிறேன். ஏய் கடலை போட்டீங்களா?
2: வாங்க அண்ணாச்சி.
1: கடலையா?
0: கடலா இல்ல, கடல்.
1: கடலா? கடல்னா
0: சி
1: சியா?
0: கம் ஆன்
1: நேயா, சி பி இ ஏ பி சி டி
0: ஃபுல்ல படிச்சிருக்கீங்களா? நேச்சே என் பேரன் சொல்லும்போது கத்துக்கினீங்களா?
1: அப்படி இல்ல, ஸ்கூல்ல சொல்லும்போது கத்துக்கினே.
0: ஸ்கூல்ல ஓரமா
1: நின்னு
0: மழையில ஓடி
1: ஸ்கூல்ல 6ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கும்ல.
2: 6ஆம் கிளாஸ்?
1: அம்மா
2: நல்ல
1: படிப்பு. நம்ம ஊர்ல நான்தான் பெரிய படிப்பு.
0: பெரிய படிப்பு?
1: அம்மா
0: பயங்கர பெரிய படிப்பு.
1: நேயா
2: எனக்கே
0: தெரியாது
1: சொல்லும் போதே நல்லா தம்பி பேசுறப்பல.
2: அம்மா சூப்பரா பேசுறான்.
1: நம்ம வியாபாரத்துக்கு வந்துரு, நல்லா சம்பாதிக்கலாம். அம்மா
0: உப்பு
1: உப்பு வியாபாரத்துக்கு வீட்டுக்கு என்ன வந்துடுறியா?
0: உங்களையும் சேர்த்து உப்பையும் சேர்த்து கடலை தூக்கி போட்டுறோம்.
1: என்ன பார்த்தா இந்த மிஸ் பார்த்தா பேசுறாங்க.
0: உங்க பையன் மாதிரி
1: என்னாச்சு? பையனா?
0: அம்மா
1: குட்டி,
0: இந்த புயல் ஒரு சைடு இருந்தாலும் இந்த பேய் பிசாசுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா?
2: ஓ இப்ப நீ அங்க
0: போயிட்ட. பயமா இருக்குல்ல, இருட்டா இருக்க சுத்தி.
1: இதுவரைக்கும் நான் பார்த்தது இல்லையா? 45-50 வருஷம் ஆகுது.
2: பேய் இருக்குதுன்றது பைபிள் படி பாத்தீங்கன்னா உண்மை. அதாவது பிசாசு இருக்குன்னு சொல்லி.
1: பிசாசோ?
0: ஆமா.
1: நான் பார்த்ததே கிடையாது.
0: இல்ல அண்ணாச்சி, நான் ஸ்கூல் படிக்கும் போது 2-3 பேருக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு
1: வாங்க.
0: நானும் கேப்பேன், என்ன பேய்னா எப்படி பிடிக்கும் கேப்பேன்.
2: அவங்கள பிசாசுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும்னா நீங்க நினைக்கிறது வந்து பாசத்துல பிடிக்கும்ல. அவங்க வந்து இப்ப ஒரு விதமான அதிர்ச்சி, ஏதாவது ஒரு ஷாக்கிங் நியூஸ் எல்லாம் கேள்விப்படுறீங்க
1: பிசாசு போகுது, அதுவா?
2: ஆமா, அந்த கேப்ல என்ன பண்றானா நமக்குள்ள வந்துருவான்.
1: ஓ பிடிக்கும்னா உள்ளுக்குள்ள வருது.
2: ஆமா, உள்ளுக்குள்ள வந்து அவனுடைய கேரக்டர் ஃபுல்லா அவங்க கிட்ட குடுத்துருவான்.
1: அப்படியா?
2: நீங்க கத்துறது, சண்டை போடுறது, கோவப்படுறது, எரிஞ்சு எரிஞ்சு விழுறது
1: அவனுடைய குணாதிசயமா?
2: ஆமா
1: ஆமாயா, சில சமயத்துல வெளியிருந்து போனா பிள்ளைங்களு மேல ரொம்ப கோபம் காட்டுறேன்.
2: எரிஞ்சு எரிஞ்சு விழுவீங்க?
1: ஆமா, எரிஞ்சு விழுனா ரொம்ப அது எரியுது இல்ல மனசுக்குள்ள ஒரு
2: கோபப்படுறது,
1: கோபப்பட்டு அம்மா
2: கோபப்பட்டு வார்த்தைகளை பேசுறது. ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத குணங்கள்லாம் பிசாசுகிட்ட இருந்து வர காரியங்க. ஸோ பயத்தினால அதிர்ச்சி வருது, அதிர்ச்சினால உள்ள வந்து அவன் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள தேவையில்லாத கிரியெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறான்.
1: வியாபாரம் மட்டும்ல இன்னைக்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களா இருக்காங்க, நல்லா படிச்சவங்களா இருக்காங்க. ஏய், நம்மள மாதிரி அரை கிளாஸ் படிச்சவங்களா யாரும் மதிக்கிறாங்களே? நம்ம இது போல நாலு இங்கிலீஷ்ல பேசும்போது ஏய், நம்மள ஒரு பெரிய ஆளாம்லாம்.
2: மல்லிகைப்பூல
1: கட்டினாதான் நாரும் மணக்கும். அப்ப வாசனையே இல்லாத காயது பூலா இருக்கு இல்லையா, அது எப்படி நாரும் மணக்கும்?
2: எங்கேயாவது அந்த பூல கட்டி இருக்கிறாங்களா?
1: கட்டினா சொல்லு
2: விட்டுருங்க.
3: அண்ணாச்சி குட்டி, தெரியாம எல்லாம் ஒண்ணு சொல்லல. இங்க பாருங்க அண்ணாச்சி, ஒரு பூவை பாத்தீங்கன்னா பூவெல்லாம் எப்படி இருக்கு, பார்க்க ரொம்ப அழகாவும் இருக்கு, வாசனை தருது உங்களுக்கு. நீங்க அந்த பூவை வச்சீங்கன்னா லைக் பாக்குறவங்க வந்து அதை உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, சூப்பரா இருக்கு இதுன்னு. அது ஒண்ணு வாசனையா இருக்கு உங்களுக்கு. ஸோ எல்லா ஒரு நல்ல விஷயம்லாம் அதுல இருக்கு. ஆனா நார்ல என்ன இருக்கு? என்ன குட்டி, நார்ல என்ன குட்டி இருக்கு?
1: ஒருவேளை
3: இந்த பேஸ் மணி தான் எல்லாருக்கும் நார்னு வச்சிருப்பாங்களோ? இத பத்தி நம்ம அப்புறமா
1: பேசுவோம். வீட்டுக்கு அவங்க தானே மாமியார் கூட்டு பாத்திரம் போக மாட்டோம், மண்டிய போட மாட்டோம்.
3: எல்லாமே வந்து நார்க்கு வந்துரும் சரிங்களா? நார்ல எதுவுமே கிடையாது, இருந்தாலும் வந்துடும். இதுதான் வந்து எங்க அம்மா வந்து சொன்னாங்க. நான் ஒண்ணுமே நான் என்ன நாரா நினைச்சுனாங்க எங்க அம்மா, உனக்கு எதுவுமே படிப்பு வராது, நீ போய் பூ மாதிரி இருக்கிற பசங்கிட்ட போய் சேர்ந்தா அவங்க படிக்கிறது அவங்க நல்ல விஷயம்லாம் நான் கத்துப்பேன். இதனாலதான் எங்க அம்மா அந்த டைலாக் சொல்றாங்க. என்ன குட்டி?
2: கண்டிப்பா, அதாவது நீ இந்த பூ மாதிரி அதுகிட்ட அத்தனை குணாதிசயம் இருக்கு இல்லையா?
3: ஆமா,
2: இந்த வாசனை தருது, இன்னொன்னு பார்க்க அழகா இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அது நம்ம வச்சிருந்தோன்னா அதனால நம்மளை பார்த்து நல்லா இருக்கு,
3: ஆமா ஆமா
2: வச்சிருக்கு அந்த பூ சூப்பரா இருக்கு அப்படின்லாம் நம்மளை வந்து பாராட்டுறாங்க, இல்லைன்னா புகழ்ந்து பேசுற வார்த்தைகள் நிறைய கிடைக்குது. ஆமா, அதனால இந்த பூக்கு நிறைய வேல்யூ இருக்கு, மரியாதை இருக்கு. அதே மாதிரி இப்போ ஜீசஸ் கிட்ட நிறைய வேல்யூ இருக்கு.
1: ஒரு சில பூக்கு நல்ல மரியாதை, மல்லிப்பூவுக்கு மரியாதை, ஒரு சில பூவெல்லாம் கால போட்டு மதிக்கிறாங்கயா?
3: ஆமா, அது மாதிரிதான் நம்ம சாத்தான வச்சுக்கணும்.
1: அப்படியா?
3: ஆமா,
2: இல்ல நான்
1: படிச்ச புள்ளனு காட்டி விட்டா அப்படியா? அங்க இருக்க பாயிண்ட் இது பாயிண்ட்
2: கரெக்ட் கரெக்ட் பாயிண்ட் எல்லாம் அடிச்சு பேசுறாரு.
1: எனக்கு
3: ஆசை
2: சூப்பரா பேசு.
1: அதனால டெய்லி சாப்பிடுற தோசை அசா பேசி நான் உண்மையில போயிட்டு கேசே இருக்கு.
3: சூப்பரா இருக்கு அண்ணாச்சி. ரொம்ப தமிழ் படம் பாப்பீங்களோ?
1: தமிழா?
3: ஐயோ ஒன்னு இல்ல. ஐயோ அதுக்கு ஆரம்பிச்சிடாதீங்க குட்டி. நீங்க சொல்லுங்க குட்டி.
2: அது ஆண்டருடைய குணாதிசயம் வந்து ரொம்ப என்ன சொல்ற மதிப்புக்குரியது. அண்ணாச்சி சொன்ன மாதிரி கீழே போட்டு ஒரு சில பூவெல்லாம் மதியம் மிதிக்கிறாங்க மதிக்காம. சோ அது வந்து பூ இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். இன்னொரு காரியம் பூ மாதிரி பூ. இப்ப நார் கூட கட்டுறோம். நார் வந்து எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கு இல்லையா? ஒரு சில
3: என்ன
2: மாதிரியும் வச்சுக்கலாம். சொல்லுங்க. நம்ம எல்லாரும் மாதிரியும் வச்சுக்கலாமே. பூன்னு சொல்ற அந்த ஜீசஸ் நம்ம வந்து

0: அந்த கழுதைக்குட்டி வந்து இது வரைக்கும்
1: கழுதைக்குட்டியா?
0: ஆமா,
1: என்ன கழுதை
0: குட்டி அது? கழுதை என்ன கழுதெல்லாம் தெரியாது.
1: இதுவா
0: கழுதைக்குட்டி? அது மேலே அவர் ஏறி போகிறப்ப யாரும் கத்துறாங்க, நல்ல மரியாதை கொடுக்குறாங்க, வழியிலெல்லாம்
2: கார்பெட் எல்லாம்
0: போடுவாங்க, இலையெல்லாம்
2: இலை வச்சு,
0: அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், பெருமையாகவும் இருக்கும். ஆனால் அது வரைக்கும் ஜீசஸ் அந்த கழுதைக்குட்டி மேலே ஏறுற வரைக்கும் அந்த கழுதைக்கு மரியாதையே கிடையாது.
1: இதுவா?
0: அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கழுதை என்ன பண்ணுங்க, காலை அடிச்சு போட்டுருக்கு.
2: பெருமைப்படும்
0: இது வரைக்கும் யாரும் மதிக்கவே இல்ல. போறப்ப அதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். எதுக்கு இத சொல்றேன்னா,
1: இப்ப இந்த சந்தோஷமா இருக்கும் கழுதைக்கு வெயிட்டா இருக்கும்,
0: கழுதியும் சந்தோஷப்பட்டது.
1: எப்படி கழுதெல்லாம் துக்கம் போனியா? வெயிட் யாருனா?
2: ஆனா இருக்கிறது யாராச்சு? அதனால கண்டிப்பா வந்து கழுதை கஷ்டப்பட்டு இருக்காது, சந்தோஷப்பட்டு இருக்கும்.
0: அதாவது அது வரைக்கும் மதிப்பில்லாத அந்த கழுதை உலகத்தையே ரட்சிக்க வந்ததான ஒரு ரட்சகர் அந்த கழுதை குட்டி மேல ஏறின உடனே அதுக்கு அளவு கடந்த ஒரு சந்தோஷம். மதிக்காதவங்க எல்லாம் பார்த்து மதிக்கிறாங்க. அதே மாதிரிதான் அந்த நாரம், ஒண்ணுக்குமே யூஸ் இல்லாம இருந்த அந்த நாரை என்னைக்கு அந்த பூவோட சேர்த்து
2: சூப்பர் கைத்தட்டுங்க, நினைச்சு கைத்தட்டுங்க, நினைச்சு
0: இருக்கும்போது அது வரைக்கும் மதிப்பில்லாம உங்களை நீங்க சொன்னீங்கல்ல, மதிக்க மாட்டாங்க, அம்மா வந்து விளங்க மாட்டேன், உருப்பிட மாட்டேன், அண்ணாச்சின்னு சொல்லிருப்பாங்கன்னு
1: நினைக்கிறேன். சின்ன வயசுல வயிஞ்சிருக்காங்கல்ல,
2: கிடையாது
0: கடினமான இருதயம் உள்ள ஒரு மனுஷர் அவனுடைய பேர்
1: என்ன
0: பண்ணா,
1: என்ன பண்ணாருன்னா
0: ஜீசஸ் அப்புறம் அவர் கூட சேர்ந்து இந்த ஷீஷர்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் ஒரு படகுல போயிட்டு இருக்கிறப்ப கடல்ல நடுக்கடல்ல போயிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு இப்ப நீ பயந்த மாதிரி எல்லா ஷீஷர்லயுமே பயந்தாங்க. ஏன்னா
2: நீ சொல்ல சொல்ல எனக்கு பயமா இருக்கு.
0: அதான் கேளு பீட்டர்,
2: சொல்லுங்க.
0: ஜீசஸ் என்ன பண்ணா, அந்த கடல் மேல நடந்து வந்துட்டு இருந்தார். உலகத்துல யாருமே செய்ய முடியாத ஒரு காரியம், தண்ணி மேல நடக்க முடியாது,
1: கடல்ல நடந்து வந்தார.
0: ஆமா, கடல் மேல
1: ரோடு போட்டிருக்காங்களா? கடல்ல
0: ஜீசஸ் நடந்து வந்தாருனா ரோடு போடல,
1: தண்ணி
0: அதிசயம்.
1: தண்ணிலயா?
2: ஆமா,
1: தண்ணிலயும் நடந்தாரா?
2: மிராக்கிள்.
1: சும்மாவா? சும்மா சொல்றீங்களா?
0: நிஜமா சொல்றேன், பைபிள்ல இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா, அவர் தண்ணி மேல நடந்து வரத பார்த்த உடனே எல்லாம்
1: தண்ணி மேல நடக்கலாமா? ஊர்ல நிறைய பசங்க தண்ணி அடிச்சுட்டுலாம் நடக்கிறாங்க.
0: அவங்க நடக்கிற தண்ணி வேற நடந்தது வந்து.
2: அப்ப வந்து புயல் அதை வந்துதான் இந்த சும்மா ஜஸ்ட் கப்பல்ல போயிருக்கும் போது.
0: ஆக்சுவலா அவர் வரத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஷேக்கிங் இருந்து

0: இந்த மாதிரி பயம் வந்துட்டு அவங்களுக்கு நடுங்கிட்டு இருக்கிறப்ப ஜீசஸ் என்ன பண்ணனா இவங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது என் பிள்ளைங்கள. அதுக்கு முன்னாடி நீங்க பைபிள் வாசித்தீங்கன்னா ஒரு மலை மேல ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு, அவரு தான் அனுப்புவாரு இவங்களா நீங்க போங்க நான் வரேன் அப்படின்ட்டு. அதுக்குள்ள இவருக்கு ஐயோ என் பிள்ளைங்களை தனியா அனுப்பிட்டேனே அப்படின்னு சொல்லி அவங்கள பாக்குறதுக்கு என்ன போட் எடுத்துட்டு வரல, நடந்து கடல் மேலேயே நடந்து வந்தார். ஏன்னா இவர் கடவுள் இல்லையா, இதனால எல்லாமே செய்ய முடியும். இப்ப உனக்கு பயம் இருக்குன்னா அந்த பயத்தை போக்கவும் அவரால் முடியும். அண்ணாச்சிக்கு எந்த கேள்விக்கு வேணாலும் பதில் சொல்ல முடியும்.
1: நான் கேக்குற கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் இருக்கா?
0: எல்லாத்துக்கும் பதில் இருக்கு பைபிள்ல.
1: பதிலுக்கு பதில் இருக்கா?
0: அப்போ தூரத்துல எல்லாருமே என்ன பயந்துட்டு ஐயோ பேய் தான் வருது அப்படின்னாங்க. இப்போ நீங்க பேய் இருக்கா
1: இல்லையான்னு நைட்ல நடந்து வந்தா பேய் நினைக்கிறத யாரு வந்தாலும் நைட்ல, ஏன்னா கடல்ல நடந்து வந்தா பேய் தான் நினைப்பாங்க
0: கண்டிப்பா.
1: நம்ம கூட அப்படியே
2: சொன்னாவே எனக்கு பயமா இருக்கும் குட்டி.
1: அப்படியா
0: கதை ஃபுல்லா கேட்டு பயம் வராது.
1: இவ்வளவு நாள் வரைக்கும் நாய்க்குதான் போயிருந்தா இப்ப பேய் கூட போயிருப்பியா?
0: வரக்கூடிய நேரம் இல்ல, திடீர்னு ஒரு வெள்ள உருவம் வருதுன்னா எல்லாருக்கும் பயந்துட்டு இருக்கிறப்பதான் ஜீசஸ் சொன்னாரு பயப்படாதீங்க நான் தான் இயேசு அப்படின்னு. அப்பதான் பீட்டர் என்ன சொல்றான்னா,

0: ஜீசஸ் நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா, இயேசுவே நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா,
1: யார பீட்டர் சொல்ற,
0: பீட்டர் சொல்ற, நான் சொன்னல பீட்டர் என்ன
1: பண்ணா,
0: அப்போ என்ன நீங்க தான் உண்மையான இயேசு அப்படினு சொன்னா, நானும் உங்களை மாதிரி தண்ணியில நடந்து வரேன். பயங்கர தைரியமான மனுஷன். கடல்ல, கடல் மேல.
2: அவன் பேர் என்னது?
0: பேதுரு.
2: பேதுரு
0: தமிழ்ல பேதுரு சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல பீட்டர் சொல்லுவாங்க.
2: நம்ம பீட்டரு, நம்ம பீட்டரு
3: சரி வச்சுக்கலாம்.
2: இல்லையா, அந்த பீட்டரு நல்லா வந்து நல்ல தைரியம் பேசிருக்கு. இந்த பீட்டரு
0: எந்த குருவுமே சிஷியனுக்கு எல்லாத்தையும் சொல்லி தர மாட்டாங்க. ஆமா,
1: உண்மைதானே,
0: எதுவுமே எல்லாத்தையும் சொல்லி தருவாங்க, ஆனா ஏதாவது ஒரு சில பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் சொல்லி தர
1: மாட்டாங்க.
2: இவ தலைவர்கிட்ட வியாபாரத்தை கத்துமே, கடையில வேலை பார்த்தோம்ல,
0: எல்லா வியாபாரத்தையும் சொல்லி தந்தோம்,
2: எதுவுமே சொல்லி கொடுக்கல. ஒரு சில இதெல்லாம் மறைச்சு
1: வச்சுட்டான் சொல்லி கொடுத்தேன்.
2: ஆமா, பொட்டலம் கட்டுவேன், ஓலை கட்டுவேன்
1: அப்பா,
2: அப்புறமா சோரம் எல்லாம் வளைச்சு அதெல்லாம் கட்டு கட்டுன்னு
1: சுத்தி சாப்பாடு
2: சாப்பாடுதான். சாப்பாடுதான் உயிர், எனக்கு மூணு விஷயம் ரொம்ப பிடிக்கும். சாப்பிடுவேன், ரெண்டாவது நல்லா சாப்பிடுவேன், மூணாவது அதை விட நல்லா சாப்பிடுவேன்.
0: இது மூணு விஷயம்,
2: இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: மூணு விஷயமே சாப்பாடு விஷயம் தான்.
0: ஏன் இப்ப பேதருக்கு ரொம்ப பிடிச்சது
2: என்னன்னா,
0: சாப்பாடு இல்ல, கடல்ல நடக்கணும்ன்றது இன்ட்ரெஸ்டா இருந்தது அவனுக்கு. சரி, ஜீசஸ் சொல்லிட்டாரு, சரி நடந்து வா அப்படின்ட்டார். தைரியமா,
1: ஆமா, இப்போ வந்து கடவுளே வந்து நீ உன்னால பண்ண முடியும் வான்னு சொன்னா, யார் எல்லாருக்கும் ஒரு தைரியம் வரும்ல, பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். கண்டிப்பா
2: நானும் நடக்க மாட்டேயா, என்ன இது, என்ன ரொம்ப பயமா எல்லாம் இருக்கு, தண்ணியில அவ்வளவு பேரும் எத்தனையோ ஆளாடி இருக்கும், பேதருக்கு நீச்சல் தெரியுமோ,
0: நீச்சல் எல்லாம் தெரியும் அவனுக்கு. ஆனா நடுக்கடல வந்துட்டு இருக்கிறப்ப பயங்கரமான பயம், எல்லா சீசரும் பயந்துட்டு இருக்கிறாங்க. ஒருத்த மட்டும் சொல்றான், பேதுரு நான் வரேன் அப்படின்னு ஜீசஸ் வாங்கினார். ஒரு ஒரு கொஞ்சம் தூரத்துல ஜீசஸ் நடந்துட்டு வந்தாரு, அங்க நிக்கிறாரு. இவன் இப்ப போட்ல இருந்து தரையில கால் வைக்கிற மாதிரி வச்சு நடந்து போயிட்டே இருக்கான்.
1: இது தண்ணிலயே,
0: தண்ணில
2: அப்போ
1: நம்புறீங்களோ அவங்களை கைவிட மாட்டாங்க கண்டிப்பா.
2: எத்தனையோ பேர் நம்பி
1: தெரிஞ்சவங்களா,
2: எத்தனையோ பேர் நம்பி வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டு போனயா, எல்லாத்தையும் நாமல்லையா போட்டாங்க.
0: பீட்டர் சொன்ன மாதிரி நல்லவங்கள நம்பணும்ன்றது ஒரு பக்கம் இருக்குது. அண்ணாச்சி வந்து ஏமாந்து ரொம்ப ஃபீலிங்ல இருக்காரு.
2: எத்தனை பேரு, எத்தனை பேருக்கிட்ட ஏமாத்துறானுங்க.
1: அண்ணாச்சி என்ன, ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துவீங்க, நான் பத்திரமா பாத்துக்கிறேன்.
2: உங்ககிட்டயா?
1: ஆமா.
2: முகத்தை பார்த்தா சரியில்ல.
0: இல்ல இல்ல அண்ணாச்சி, நான் இப்ப சொல்றதெல்லாம் கேட்டு பீட்டர் கண்டிப்பா ஒரு நம்பிக்கையான ஆளாயிடுவாரு.
2: அப்படியா,
0: கவனிங்க அண்ணாச்சி. அவர் சொன்ன மாதிரி நல்ல மனுஷனை நம்பலாம், ஆனா அதுக்கு முன்னாடி பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நல்லம் சொல்லி, அதாவது மனுஷனை நம்புறதை பார்க்கணும், கடவுள் மேல உன் நம்பிக்கை முழுசா வைக்கணும்னு சொல்லி. சோ அப்ப நீ ஃபர்ஸ்ட் கடவுளை நம்பின, ஆண்டரை நம்பினா, அதுக்கப்புறம் உனக்கு வேண்டியது எல்லாமே ஆண்டர் நம்பிக்கையானதான் செய்வார். இப்ப ஃபர்ஸ்ட் பேதர் வந்து ஆண்டர் மேல முழு நம்பிக்கை வச்சுதான் போனான். நடந்து போயிட்டே இருக்கிறப்ப திடீர்னு பின்னாடி பைபிளே சொல்லுது, காத்தும் அலையும் அதிகமாச்சான். இவர் திரும்பி பார்த்துட்டார். இப்ப இவன் பார்த்து போகணும்னு சொன்னா எங்க போனோம், ஸ்ட்ரைட்டா ஜீசஸ் ஆண்டவரை பார்த்துதான் நடந்து போனோம். போயிட்டே இருந்தான், நல்லதான் போனான், கடல்ல நடந்து போறான். உலகத்துல ரெண்டு பேர் தான் கடல்ல நடந்திருக்காங்க, தண்ணியில நடந்திருக்காங்க, அதுல யார் முதல்லன்னா யார் சொல்லுங்க பாக்கலாம். இப்ப
1: ஜீசஸ்,
0: ஆமா ஜீசஸ். ரெண்டாவது அவரை நம்புனதான
1: பீட்டர்.
0: பீட்டர் அவ பீட்டருக்கு ஒரே சந்தோஷம் பாருங்களேன்,
1: ரொம்ப சந்தோஷம்.
0: அந்த பேர் இருக்கிறதுக்கு
1: ஒருத்தர் நல்ல ஒரு பேர்ல என் பேர் வச்சிருக்கிறான் பாத்தீங்களா, கண்டிப்பாக தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும்.
2: அண்ணாச்சிட்டாங்கயா, இவங்களா போய் பீட்டர் வச்சிருக்காங்க.
0: ஆமா நிஜமா, கேளுங்க அண்ணாச்சி,
2: தியேட்டர்னு வச்சிருக்கலாம், படம் அதை பார்த்திருக்கலாம்ல
0: அண்ணாச்சி.
1: அவருக்கு சாப்பிடுறது பாக்குறது ரெண்டு தான் முக்கியம் அவருக்கு.
0: ஆமா சரி சரி, இப்போ பேதர் என்ன பண்ணா, நடந்து போயிட்டே இருந்தவன் இந்த அலையும்
2: சொல்லுங்கயா, அதே நந்து நந்துன்ற அருமை நந்து
0: கடல்ல நடக்கிறது எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கிற, நடக்க முடியல இவரால, இவரு தூக்கி உள்ள போட்டாதான் கரெக்டா
1: நினைக்கிறேன். சொல்லுங்க குட்டி,
2: என்னாச்சு அண்ணாச்சி, அண்ணாச்சி தூக்்கிடுவீங்களா,
0: நடந்து போன அவரு அந்த அலையும் கடலையும் பார்த்து பயந்து தண்ணியில முங்கிட்டார்.
2: யாரு?
0: பேதுரு.
2: பேதுரா
0: நல்லா நீச்சல் தெரியும். ஆனா
1: ஆமா பாதியில வந்து நம்பிக்கை போயிட்டு இருக்கோம்.
0: நம்பிக்கை இல்ல, ஃபுல் நம்பிக்கை இல்ல. முதல்ல நம்பினாரு,
1: அதனால தண்ணி மேல நடந்தாரு.
2: அதுதான் சொல்லுவாங்க, ஏய் யாருக்கு தும்பிக்கையும் மனுஷன் நம்பிக்கை வேணும்.
0: என்ன பண்ற தெரியுங்களா?
1: சொல்லுங்க.
0: நம்பிக்கை இல்லாம தண்ணிக்குள்ள முங்குறப்ப கத்துறாரு, ஐயரே
2: வந்தாரு. பூசாரி
0: காப்பாத்துங்க அப்படின்றப்ப அப்புறமா போட்டு வரைக்கும் நடந்துதான் ரெண்டு பேரும் வந்து ஏறிப்பாங்க.
1: இதுதான் ஒரு தகப்பனோட நிலைமை. நம்ம எப்பெல்லாம் ஒரு ஒரு அவங்க அப்பாவோட சன்ஸ் வந்து எப்பெல்லாம் வந்து அங்கே டிஸ்ட்ராக்ட் ஆகி போகிறாங்களோ, எப்பெல்லாம் நம்பிக்கை இழக்கிறாங்களோ, அப்பெல்லாம்
0: அது கண்டிப்பாக
1: ஃபாதர்ஸோட
0: கடாட்டு.
1: கண்டிப்பாக
0: ஃபாதர்ஸ் ஆட்டுவாங்க இல்லையா? ஐயோ எல்லாமே போச்சு, அதுக்கு மேலே இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறப்ப ஜீசஸ் அவனை காப்பாத்தினாரு, அவனோட கூட நடந்து வந்தாரு. எதுவுமே இல்லை, அவ்வளோதான் லைஃப் நான் முடிஞ்சதுன்னு நினச்சி பயந்ததான பேர் இருக்கான் அந்த நன்மை செஞ்சு அவன் கூட ஷோல்டரில் கையை வச்சு என்ன பண்ணாருன்னா சந்தோஷமாக கூட்டிட்டு வரார். இப்போ அவனுக்கு பெருமையாக இருக்கும். முதல்ல தனியாக நடந்தான், இப்போ தண்ணி மேலே ரெண்டு பேரும் சேர்ந்து நடக்கிறாங்க. என்ன நினச்சி அப்போ அதாவது கடல்ன்றது ஒரு
2: பெரிய விஷயமா
0: உலக
1: கடலோட தண்ணி மேலே நடக்கிறது வந்து சான்ஸ்லெஸ்.
0: கண்டிப்பாக அதாவது கடல்னு சொன்னா ஒரு வந்து ஒரு சோதனை, உலக வாழ்க்கைன்னு சொல்லலாம், உலகம்னு சொல்லலாம். இந்த உலக வாழ்க்கையில நம்ம யாரு கூட சேர்ந்து நடக்கிறோமோ இல்லையோ, ஜீசஸ் கூட நடந்தோம்னா நமக்கு பயம் வராது. ஆபத்து வந்தாலும் பாதுகாப்பு கண்டிப்பா இருக்கும், நமக்கு தைரியம் இருக்கும். பீட்டர் பயந்த மாதிரி இனி பயமே என்ன பண்ணாது வருமா? பீட்டர்
1: கண்டிப்பா வராது.
0: இப்ப நம்ம நம்முடைய
1: எனக்கு எவ்வளவு பயம் இருந்ததோ ஒரு சின்ன துள்ளி கூட இப்ப இல்ல. என் பேர்ல ஒருத்தர் வந்து இவ்வளவு பயமே இல்லாம இருந்த போது நான் இருக்க கூடாது.
0: கண்டிப்பா
1: நானும் தான் கடவுளை நம்புறேன்.
0: முழுசா நம்ப பீட்டர்.
1: கண்டிப்பா
0: கண்டிப்பா குட்டி.
1: சரியா அண்ணாச்சி ஒரு மாதிரி பாக்குறாரு அவரு, தெரியல
2: இல்லையா?
1: அழகா ஒரு சிலுவை போட்டு கடவுளை பார்த்து ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருக்க.
0: சிலுவை போட்டு, வெரி குட். அதாவது கடவுளுக்கு முன்னாடி
2: பேசி பேசி காலத்தை விட்டுறாதீங்க, எவ்வளவு நேரத்தை பேசிட்டு இருப்பீங்க? வேலையை பாக்கலாம்யா. ஆமா அப்புறம் பாப்போம்,
0: பாக்கலாமா?
2: சரிங்களா.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இன்றைக்கும் மிக விசேஷமான ஒரு நாள். நாம் தேவனை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு விசேஷமான நாளை அமைகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைக்கும் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப் போகிறார். நம்முடன் ஒரு சிறப்பு விருந்தினர் அமர்ந்திருக்கிறார், இணைந்திருக்கிறார். அவரை நான் அறிமுகப்படுத்தும் முன்பதாக இதோ ஒரு இனிமையான பாடல் நமக்காக.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இன்றைக்கும் நாம் ஒரு சிறப்பு விருந்தினரோடு பேசப்போகிறோம். வி ஹேவ் அ கிரேட் டைம். தயவுசெய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அதற்கு முன்பதாக இதோ இன்னொரு பாடல் நமக்காக.

பயமும் மெல்ல கலந்து இருப்பதா நான் சுவாசி.

0: மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இன்றைக்கும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிற ஒரு அன்பு தாசன் நம்முடன் இணைந்திருக்கிறார். ஒருவேளை அவருடைய பெயர் ரொம்ப ஃபெமிலியரான நேமாக இருக்கலாம், பட் அவரோட பேசி இன்னும் அதிகமாக அவரை குறித்து நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இவர் வந்து இந்தியாவிலேயே ஹையஸ்ட் லெவல் காம்படிஷன் ஐ லீக் விளையாடினவர், அதாவது ஒரு நேஷ்னல் லெவல் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரோட நம்ம பேச போகிறோம். அவருடைய பெயர் சாமுவேல் தினகரன். இன்னொன்று, அவர் ரொம்ப பிரபலமாக அறியப்பட்ட பெயர் சாம் பிரேசில். ஸோ சாம், ப்ரைஸ் தி லார்ட். நம்ம ப்ரைஸ் தி லார்ட் சொல்கிறது தான் சரியான ஒரு இதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிறிஸ்டியன் எஃப்எம்ன்றதுனால மட்டும் இல்லை, இப்போ பல டைம் ஜோன்லேருந்து நம்மை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இந்தியாவில் ரொம்ப அழகான காலை வேளை, ஸோ யூஎஸில் நைட்டாக இருக்கும், யூகேயில் மிட் நைட் 2 மணி போல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பொருந்தும் ஒரு கிரீட்டிங் வந்து ப்ரைஸ் தி லார்ட்.
1: ஆமாண்ணே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஆண்டவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார் அதை சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே, ப்ரைஸ் தி லார்ட்ன்ற வார்த்தையை சொல்லும் பொழுது.
0: ஆமாம், பொதுவாக நம்ம ஒவ்வொரு இதுலேயும் ஒரு ஒரு கிரீட்டிங் இருக்குது, ஹாய் ஹலோ இந்த மாதிரியெல்லாம். பட் ப்ரைஸ் தி லார்ட் நம்ம ஏன் சொல்கிறோன்னா, இதுவரை உன்னையும் என்னையும் காத்தார் தேவன், நம்மை மீண்டும் சந்திக்க வைத்தார்.
1: கண்டிப்பாக
0: அதுதான் ஆண்டவரை அறிந்தவர்கள் வந்து ப்ரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் இப்படி சொல்கிறது.
1: எஸ்ண்ணா, அது அந்த வார்த்தையை எப்போல்லாம் சொல்கிறோமோ உடம்புல ஒரு அது ஒரு தனி ஒரு தெம்புனை ஒரு பெலன், ப்ரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா சொல்லும்போது அதோட மகிமையே வேற என்ன.
0: எக்ஸலண்ட். ஸோ உங்கள் பேரே வந்து சாம் பிரேசில்னு இருக்குது, எதனால் இப்படி ஒரு பேர்? இது நீங்கள் வச்சதா இல்லை யாராவது உங்களுக்கு ஃபேன்ஸ் வச்சதா?
1: சாம் பிரேசில் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து பிரேசில் நேஷ்னல் டீமை ரொம்ப பிடிக்கும்ண்ணே, ரொம்ப பிடிக்கும். அது ஒரு வெறித்தனமான ஒரு ரசிகன்னு சொல்லலாம். ஏன்னா பிரேசில் பிளேயர் மட்டும் வந்து ரொம்ப சீரியஸாக டெடிக்கேட்டடாக விளையாடுவாங்க, உள்ளான ஹார்ட்லேருந்து உண்மையாக விளையாடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது சின்ன வயசுலேருந்தே வந்து அது ரொம்ப எனக்கு ஒரு ஈர்ப்புத்தன்மையை கொடுத்தது பிரேசில். ஒன்று, இன்னொன்று வந்து அந்த பிரேசில் ஃப்ளாகோட கலர் ப்ளூ அண்ட் எல்லோ, லெமன் எல்லோ, அந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குண்ணே. அது சின்ன வயசுலேருந்தே அப்படியே என் பேர் கூட அது வர ஆரம்பிச்சிச்சு.
0: எக்ஸலண்ட். ஸோ நீங்கள் வந்து இந்தியாவிலேயே ஹையஸ்ட் லெவல் ஐ லீக் இதெல்லாம் விளையாடி இருக்கீங்க இல்லைங்களா? நம்ம இதெல்லாம் பேச போகிறோம். அதற்கு முன்பதாக, இப்போ நீங்கள் ஒரு கோச்சாக இருக்கிறீங்க, எப்படி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டார்? நீங்கள் ஒரு இவ்வளவு ஹை லெவல்லலாம் நீங்கள் விளையாடினதுனால பொதுவாக சொல்லுவாங்க ஆண்டவர் வந்து அந்த தேவை இருக்காது, ஏதோ ஒரு உடைஞ்சி போன நிலை, ஏதோ ஒரு தேவை இருக்கும்பொழுது தான் ஆண்டவரை தேடுகிற ஒரு மனநிலை வருது. இப்போ ஒரு பிளேயர்னும் போது ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்களெல்லாம் கொண்டாடி இருப்பாங்க, எல்லாமே இருந்திருக்கும். எப்படி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அதுக்கு முன்னாடியே குறுக்கிட்டாரா எப்படி?
1: எஸ், நான் ஃபுட்பால் வந்து சின்ன வயசுலேயே வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நல்லா விளாடணுன்னு ஆசை, டாப் லெவல் ஃபுட்பால் விளாடணுன்னு ஆசை. ஃபுட்பால் சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் டீமில் வந்து நம்மளை ஸ்டாண்ட் பை தான், பெஞ்சு தான், பெஞ்சில் தான் இருப்போம், எப்போனா யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. ஆண்டவர் வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்த நாள் வந்து 2001 வந்து இயேசு சுவாமியை நான் தெரிந்து கொள்ளும்படியாக அவர் என்னை தேடி வந்தார்னு. அப்போ தான் வந்து என்னுடைய மாற்றமே வந்துச்சு. அப்போ வந்து நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், 9th படிக்கிறேன். ஆண்டவர் இயேசு சுவாமியை தெரிந்து கொள்ளும்படியாக, இயேசு சுவாமி இல்லைன்னா ஒரு லைஃப் இல்லைன்றத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: எப்படி? நண்பர்கள் மூலமாவா இல்லை மீட்டிங்கா, பெற்றோரா?
1: எஸ்,
0: உறவினர்களா?
1: நண்பர்கள் மூலமான, நண்பர்கள் மூலமாக என்னை சுற்றி இருக்கிற அந்த ஃபுட்பால் நண்பர்கள் மூலமாய் ஒரு கேம்பை போய் நான் சேரும்படியாக அந்த 3 நாள் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்பெண்ட் பண்ணி விளாடணும். ஃபுல் கேம் தான் ஃபுட்பால் விளாடணும். அங்கேருந்து என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு போனது எப்படின்னா, 3 நாள் நம்ம போய் நல்லா ஜாலியாக விளாடலாம், நல்லா சாப்பிட்லாம், இது மட்டும்தான். அதுக்கு தான் போனது. அந்த போன இடத்துல வந்து நிறையா டாப் மோஸ்ட் பெரிய பிளேயர் அந்த பிளேயர் அந்த டைமில் இருந்தாங்க சென்னையில், டாப் பிளேயர்ஸ், அவங்க கூட சேர்ந்து விளையாடுறதுக்கு நம்ம போகலாம் அப்படின்ட்டு தான் போனது. அந்த இடத்துல இயேசு சுவாமியை பற்றி சொல்லும் பொழுது வந்து ஸ்டார்டிங்கில் தோணுச்சு கிறிஸ்டின் தான், ஆனாலும் வந்து இயேசு சுவாமியை பற்றி ஒரு ஒரு நாளும் கேட்கும் பொழுது இயேசு சுவாமி ஒரு மாற்றத்தை என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தார், என்னுடைய மனசில் கொண்டு வந்தார். அந்த வாழ்க்கை மாறிச்சு. அந்த 3rd டே தான் வந்து இயேசு சுவாமியை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டேன்.
0: ஸோ உங்களுடைய உயர்வு இதெல்லாமே இதுக்கப்புறம் தான்.
1: ஆமாண்ணே ஆமாண்ணே, இயேசு சுவாமியை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் ஒரு மாற்றமே வந்துச்சு. நான் ஸ்கூல் லெவல்லேருந்து டென்த்து வந்து நான் படித்த ஸ்கூல் வேறு ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆண்டவர் ஒரு வழிவாசலை திறந்தார். வெஸ்ட்லி ஸ்கூல் ராயப்பேட்டையில் நான் ஜாயின் பண்ணேன், 11th and 12th அங்கே ஜாயின் பண்ணி அங்கே என்னுடைய ஸ்போர்ட்ஸ் ப்ரொஃபஷ்னல் ஃபுட்பாலில் நான் ஸ்டார்ட் பண்ணது அங்கே தான், ஸ்கூலில் தான்.
0: ஓ, ஸ்கூலில் ப்ரொஃபஷ்னல் ஃபுட்பால் விளையாட ஆரம்பித்தேன்.
1: யெஸ்ண்ணே, ரொம்ப ஒரு பிரயோஜனமான இடம். ஏன் வந்து நான் இருந்த ஸ்கூல்லேருந்து வேறு ஸ்கூலுக்கு மாறினேன் அப்படின்னா, அந்த வெஸ்ட்லி ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அந்த சாயிலிருந்து டாப் மோஸ்ட் டாப் லெவல் லீக் ஆடுறவங்க, இந்தியாவுக்கு ஆடுறவங்கலாம் அதில் இருப்பாங்க, அவங்கெல்லாம் அங்கே படிப்பாங்க. சரின்ட்டு வந்து
0: இது வந்து அண்டர் 19ஆ?
1: இது வந்து அண்டர் 17.
0: அண்டர் 17
1: அபோவ் 16 நான் ஜாயின் பண்ணுறேன், ஜாயின் பண்ணி இந்த பெரிய பெரிய பிளேஸ் கூடலாம் நான் இருக்கும்பொழுது என்னோடய வேலை வந்து நான் பால் பேக் தான் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா வந்து 30 பேர் இருப்பான், 30 பேரும் ரொம்ப அவுட் ஸ்டாண்டிங் டாப் கிளாஸ் பிளேயரு, சென்னையில் சூப்பர் டிவிஷன் ஆடிட்டுருக்காங்க. நான் வந்து 16 வயசு பையன், என்னோடய வேலை வந்து பால் பேக் எடுத்துகிட்டு போகணும், பிப்ஸ் எடுத்துகிட்டு போகணும், இது தான் என்னுடைய வேலைன்னு. ஒரு வருஷம் நான் அதை தான் கொண்டு போகிறேன். அப்பானா ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், யேசு சுவாமி நான் விளாடணுன்னு ஆசைப்பட்றேன், அது உங்களுக்காக நான் விளாடணுன்னு ஆசைப்பட்றேன், எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க, நான் 11ல் விளாடணும், நான் அதை கேட்டுகிட்டே இருக்கிறேன். ஆனால் என்னுடைய ப்ராக்டிஸையும் என்னுடைய டைமிங்கும் என்னுடைய அந்த நேரத்தையும் வந்து நான் கரெக்டாக வந்து கிரவுண்டுக்கும் ஆண்டவர்கிட்ட நேரத்தையும் நான் கொடுத்துட்டு இருந்தேன்.
0: அதாவது பாருங்கள், இது வந்து யூனிவர்சலாக பிறந்தோம்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம ஒரு லைஃப் லெசனாக எடுக்கணுன்னா சர்விங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் நல்ல விளையாடக்கூடிய திறன் படைத்தவர், ஆனால் நீங்கள் விளையாடலை. அப்போ நம்ம வாழ்க்கையில் குறிப்பாக ஊழியத்தில் கூட இதை வந்து நம்ம அப்ளை பண்ணலான்னு நினைக்கிறேன். பொதுவாக ஜனங்களுக்கு முன்னாடி நிற்கிறது, மைக்கு பிடிக்கிறது, இல்லை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுறது, இதெல்லாமே வந்து எல்லோரும் விரும்புகிற ஒரு நிலையாக இருக்கலாம். ஆனால் அங்கே வர்றதுக்கு முன்னாடி சில நேரம் வந்து சேரை துடைக்க ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதை மனரம்யமாக சந்தோஷத்தோடு செய்யணும்.
1: நிறைய நேரங்களில் வந்து அந்த பால் பேக்ஸு பிப்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது வந்து, யேசு சுவாமி நான் விளாட்ணும், நான் இந்த இதை பண்ணுறேன், நான் இது டீமுக்காக பண்ணுறேன், இதையும் நான் ஒழுங்காக பண்ணணும், ஆனால் எல்லா டோர்னமெண்ட்ஸ்க்கும் கூப்பிட்டு போவாங்க, ஆனால் என்னோடய வேலை வந்து இது தான். அந்த 11th standard ஃபுல்லாக வந்து நான் இதை தான் பண்ணேன். 12th எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் இயேசு சுவாமியோட உதவி இல்லைன்னா நம்ம வந்து எந்த இடத்துலையும் விளையாட முடியாதுன்றதை நான் உணர்ந்தேன். அப்போ தான் கேட்டேன், சுவாமி எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, நீங்கள் இல்லாமல் என்னால் விளையாட முடியாது. ஒரு ரைட் டைம் வந்தது, 12th end எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது டீமில் விளையாட. அந்த வருஷம் நான் டீமில் விளையாண்டேன். அதன் மூலியமாக வந்து சாயோட கோச் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து நீ வந்து சாயில் ஜாயின் பண்ணுன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணாங்க. ஒரு டாப் லெவல் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டீமில் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கிது, பெரிய விஷயம். விளையாடவே இல்லை 2 இயர்ஸாக. இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு தருணத்தை கொடுத்து அந்த இடத்துல நல்லா பர்ஃபார்மன்ஸ்.
0: விளையாடவே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, விளையாடி இருப்பீங்க,
1: ரெகுலராக டீம் கூட ப்ராக்டிஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் ஆப்பர்ச்சுனிட்டி உள்ளே விளையாடுறதுக்கு
0: எனக்கு ஒரு பெரிய காம்படிஷனில் விளையாட
1: முடியல. ஏன்னா ரொம்ப எல்லாம் டாப் மோஸ்ட் நல்ல பிளேயர்ஸ்ன்றனால எனக்கு வாய்ப்பே இல்லாமல். ஏன்னா ரொம்ப சின்ன பையன், ஃபிசிக் அந்தளவுக்கு இல்லை, எல்லாம் நல்ல ஹைட்டு, நல்ல வெயிட்டு, நல்ல ஃபிசிக் இருப்பாங்க. ஒரு வேளை என்னை கோச் வந்து இவனை போட்டால் எப்படி விளையாடுவானோ, ஒரு வேளை ஃபிசிக் இல்லாமல் இருக்கிறான். அந்த டைமில் அவங்க சொன்னது எனக்கு, நீ கொஞ்சம் உன்னுடைய ஃபிசிக்கை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நீ டெவலப் பண்ணுன்னா நான் நெக்ஸ்ட் இயரில் உன்னை நான் எடுத்துப்பேன் அப்படின்னு அன்ற வார்த்தையை சொன்னதுனால நான் அதுக்காண்டி நிறையா ஒர்க் பண்ணேன். கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், இன்னும் இம்ப்ரெஸ் பண்ணும், வித்தவுட் ஃபிசிக் வந்து அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும். அப்போ வந்து அவர் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி.
0: இப்போ எப்படி என்ன வேகமாக ஓடணுன்னா பாடி வெயிட் இருந்தால் ஓட முடியாதுன்ற ஒரு எண்ணம் தானே யூஸ்வலாக இருக்கும்.
1: ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்கணும். அவருடைய பார்வையில் நான் ரொம்ப சின்ன பையனாக ஃபீல் பண்ணுறாரு அவர். அதனால் வந்து எனக்கு வந்து அந்த ஒரு இதை சொன்னார், நீ இதெல்லாம் டெவலப் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார்.
0: ஸ்ட்ரென்த்,
1: யெஸ்ண்ணா, ஸ்ட்ரென்த்,
0: ஸ்ட்ரென்த் அவசியம். ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க, நம்ம கேமில் மட்டும் இல்லை வாழ்க்கையிலையுமே இந்த சர்விங் ஆட்டிடியூட் வந்து ரொம்ப முக்கியம். குறிப்பாக அதில் நான் என்ன வலியுறுத்த விரும்புகிறேன்னா, நமக்கு சில நேரம் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் அமையலாம். அப்போ அந்த நேரத்தில் நம்ம மனநிலையில் நம்ம ஆட்டிடியூடு எப்படி இருக்குது, நம்ம கிரம்பிள் பண்ணுறோமா, முறுமுறுக்கிறோமா, இது வந்து ஆவிக்குரிய ரீதியாக சொல்கிறேன், இல்லை தேவனை நம்ம ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே செய்கிறோமா?
1: எஸ் நான் அவரோட நல்ல கேள்வி நீங்கள் கேட்டீங்க. இது வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வச்சுருக்காரானான்னு தெரிலண்ணே. இப்போது நிறைய இடங்களில் வந்து நிறையா மெயின் ரோலில் இல்லைன்னா கூட எனக்கு கொடுக்குற ஒரு வாய்ப்பை அதை வந்து ஆண்டவருக்காக 100% செய்யணுன்ற எண்ணம் மட்டும் எப்போவுமே தோணிகிட்டே இருக்கும்ண்ணே. நான் அதை வந்து ஒரு ஒரு நாளும் ஆண்டவர் என்னை பண்ணுறதுக்கு உதவி செய்கிறார். எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா, சர்ச்சில் வந்து நான் வர்ஷிப் டீமில் இருக்கிறேன், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ, நான் பாடுறனோ பாடலையோ, என்னோட வேலை 8:00 சர்ச்னா ஐ பி தேர் 7:45 நான் இருக்கணும்.
0: எக்ஸலன்ட்.
1: எனக்கு அது இந்நாள் வரைக்கும் இயேசு சுவாமி உதவி செய்கிறார். ஏன் நான் வந்து இதை அடிக்கடி சொல்கிறேன், கோச்சிங்லேயும் சரி, எக்ஸாம்பிள் கோச்சிங் எடுத்துக்கிட்டோன்னா, கோச்சிங்கில் கூட 6:30 நான் 6:00 கிரவுண்டில் இருப்பேன் சார். நான் அதை வந்து க்ளீனாக இருக்கணும், அதை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக இருந்தால் தான் நம்ம பிளேஸ் வந்து எக்ஸாம்பிளாக உருவாக முடியுன்றதுக்கு இந்நாள் வரைக்கும் இயேசு சுவாமி வந்து உதவி செய்கிறாரு. நான் அந்த டைமை மெயின்டைன் பண்ணுறதுக்குண்ணே.
0: பங்க்சுவாலிட்டி.
1: எஸ்ண்ணே, எஸ்ண்ணே.
0: இந்த முறுமுறுப்புன்னு சொல்லும் பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த லாக்டவுன் இதெல்லாம் நம்ம சந்தித்தோம். லாக்டவுன் இருந்த பொழுது இப்போ பார்த்திங்கன்னா வீட்டு வேலைக்கு உதவி செய்கிறவங்க கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போது நான் வந்து என் மனைவிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி வெசல்ஸ் பாத்திரங்களெல்லாம் கழுவுறது, சுத்தம் பண்ணுறது இதில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு புறம் ஒரு எண்ணம் வரும், நீ ஒரு ஊழியக்காரன், ஒரு சில நேரம் பெரிய க்ரௌட் முன்னாடி எல்லாம் நின்று ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அப்போ இதை மட்டுமே பார்த்தோம்னா நம்ம இங்கே கழுவும் பொழுது அல்லது இதை சுத்தம் பண்ணும் பொழுது நமக்கு மன வேதனை அடையும், முறுமுறுப்பு வரும். ஸோ அதனால் பாட்டை பாடி ஆண்டவரை துதித்து இல்லை ஒரு மெசேஜை கேட்டுக்கிட்டு அப்படியே ஹெல்ப் பண்ணி முடிச்சிடுறது. ஸோ இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம சில நேரம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஒரு டெஸ்ட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம்.
1: ஆமாண்ணே, கண்டிப்பாக. இதை வந்து எப்படி பண்ணுறோமா இல்லையா அப்படின்றதுல இருக்குண்ணே.
0: எப்படி பண்ணுறோமா இல்லையா அது ஒரு பக்கம், அடுத்து நம்ம என்ன மனநிலையோட முறுமுறுக்கிறோமா இல்லை ஆண்டவர் கேள்வி கேட்டுக்கிட்டே பண்ணுறோமா,
1: இது ஏன் நான் பண்ணணும் அப்படின்றது ஒரு சிலருக்கு தோணும் இல்லைண்ணே. ஒரு சிலருக்கு தோணும் எப்படின்னா வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நான் இது தான் பண்ணுவேன் அப்படின்ட்டுருப்பாங்க. அப்படி இல்லாமல் எல்லா வேலையும் வந்து விருப்பத்தோடு பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே.
0: ஆமாம், நம்ம எல்லாவற்றுக்குமே ஆயத்தமாக இருக்கிறது நல்லது, ஏன்னா நிச்சயமாக தேவன் நமக்கு உதவி செய்வார், ஆட்களை எழுப்புவார். பட் சில நேரம் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்பொழுது நம்ம அதுக்கும் ரெடியாக இருக்கிறது நல்லது.
1: எஸ்ண்ணே, கண்டிப்பாக ரெடியாக இருக்கிறது நல்லது. எல்லா சூழ்நிலையும் எல்லாவற்றையும் செய்வதற்கு நம்ம தயாராக இருக்கணும்ண்ணே.
0: ஸோ நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க, சர்விங் முதலாவது, சர்விங், பங்க்சுவாலிட்டி. ஸோ நேரத்தை கடைப்பிடிப்பது இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் இது ஒரு பெரிய சேலஞ்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே வித்தியாசம், இன்றைக்கி தூங்கா நகரம்ன்ற மாதிரி நம்ம எல்லாருக்குமே அப்படி ஆயிடுச்சு.
1: ஆமாண்ணே, இப்போ எப்படி சொல்லுதுன்னா, இப்போ வந்து நான் நிறையா வந்து 16 கேட்டகரி, 18, 23 இந்த மாதிரி வந்து பசங்க கூட வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் கோச்சிங்கில். ட்ராவல் எக்ஸாம்பிள் சொல்லணும், மார்னிங் 6:30 கோச்சிங்னா நிறையா பேர் இதில் ஒரு 30 பேர் இருக்காங்கன்னா அதில் வர்றது வந்து மேபி ஒரு 10 ஒரு 15 பேர் தான் வந்து 6:15 வருவான், மிச்ச பேர்லாம் வந்து 6:45 7:00 வரான்.
0: எத்தனை மணிக்கு அவங்க இருக்கணுங்க?
1: ஆக்சுவலாக 6:15 உள்ளே இருக்கணும், 8:00 கிளாஸ் ஃபினிஷ்ட் ஆகிடும். ஆனால் அவங்க அப்படி பண்ணுறதில்ல. ஏன் ஒரு சிலர் வந்து ஏன் அப்படி இருக்காங்கன்னா, ஆனால் அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி உடனே கிடைக்கணும், பெரிய லெவலில் விளையாடணும். பட் ஆனால் அதுக்காக வந்து அவங்க வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது. நிறைய நேரம் டைம் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணி எது வீக்
0: டைம் கிடையாதுன்னு சொல்கிறது எல்லாருமே சொல்கிற ஒரு காரியம், டைம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. நம்ம அந்த நேரத்தை உருவாக்குறதில்லை.
1: ஏன்னா நைட்டு லேட்டாக தூங்குறது.
0: அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? படிக்கிறாங்களான்னு
1: இல்லை, நைட் ஃபுல்லாக வந்து தப்பாக எதுவும் இல்லை, ரொம்ப நேரம் ஃபோனை யூஸ் பண்ணுது. அஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் பிஃபோர் 10 ஃபோனை வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணக்கூடாது.
0: நீங்கள் ஒன்று சொன்னீங்க நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்கள் வீட்டில் 9:30 மேலே ஃபோன்ஸ் எடுக்கக்கூடாது.
1: எஸ்ண்ணே, 9:30 மேலே நம்ம வீட்டில் ஃபோன் கிடையாது. கால்ஸ், எந்த கால்ஸ் வந்தாலும் மேக்ஸிமம் 90% நான் அதை அவாய்ட் பண்ணிவிடுவேன். நான் காலையில் அது எல்லாருக்கும் தெரியும், என்னோடய சர்க்கிளில் என்னை சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஃபோனு சாம் எடுக்க மாட்டான், மார்னிங் தான் பேசும். பிகாஸ் மார்னிங் வந்து டிலே ஆகிடக்கூடாது எனக்கு கோச்சிங்க்கு. ஏன்னா ஆண்டவர் நல்ல ஒரு டேலண்ட்டை கொடுத்துருக்காரு கோச் பண்ணுறதுக்கு. அந்த பையன் வந்து ஒரு இன்வால்வோடு வருவான் காலையில், அவனுக்காக நான் இருக்கணும்னா நான் தூங்கிட்டு நான் 7 மணிக்கு போய் நிற்கக்கூடாது. நான் ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னெல்லாம் இருந்து நான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் செட்டப் பண்ணி வச்சா தான் அவன் வந்தால் நான் சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால் இந்த விஷயத்த வந்து நம்ம வீட்டில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம்.
0: நீங்கள் ரொம்ப கமிட்டடாக இருக்கிறத நான் கவனித்தேன். ஏன்னா அதை பற்றியும் நம்ம பேச போகிறோம். ரொம்ப எளிதாக நீங்கள் ஒரு பையனை ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து நான் 7 மணிக்கு வரேன், அது வரைக்கும் இந்தந்த இதை பண்ண சொல்லு, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் ஆஸ் எ கோச்.
1: இது வரைக்கும் சொன்னது இல்லைண்ணே.
0: அதான் அதான், ஆனால் நீங்கள் வந்து அவங்க வர்றதுக்கு முன்னாடி அங்கே இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறீங்க.
1: எஸ், நான் இது வந்து என்னோட நான் நிறையா லீடர்ஸை பார்த்து நிறையா வளர்ந்துருக்கேன்னு, நிறைய பேரை பார்த்து வந்திருக்கேன். அவங்க வந்து சொல்கிறது மட்டும் இல்லை, அவங்க வந்து செயல்முறையிலையும் வந்து எக்ஸாம்பிளாக என் முன்னால் இருந்திருக்காங்க. இப்படி தான் இருக்கணும் ஆஸ் அ கோச்சஸ்னால், இப்படி தான் இருக்கணும் ஆஸ் அ ஒரு லீடர்னால், எக்ஸாம்பிளாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத எனக்கு நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்கண்ணே. எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீமில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணேன். இங்கே சென்னையில் ட்ரை பண்ணேன். ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா சென்னையில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது விளையாடுவதற்கு. அங்கே விளையாடும் போது அந்த கோச்சு ரொம்ப சீக்கிரமாக வந்துடுவாங்க, வந்துட்டு வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணிவிட்டு வந்து அவங்களோட அந்த ப்ரிப்பரேஷனே வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்லுன்னு சொல்ல முடியாது, பட் அது ப்ரிப்பரேஷன் லெவல் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறையா கோச்சஸை பார்த்துருக்கேன். அவங்களோட டிசிப்ளின், யார் யாரெல்லாம் வந்து சீரியஸாக ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க வந்து கொஞ்சம் பிஃபோராக 6:30 அவங்க 6:00 இருக்கிறத நான் பார்த்து வளர்ந்தனால எனக்கு அது மைண்டில் தெளிவாக பதிஞ்சுது.
0: நம்ம பங்க்சுவலாக இருக்கணும்னா நமக்கு டிசிப்ளின் ரொம்ப அவசியம். ஸோ ஐ திங்க் நம்ம எல்லாருமே இந்த குடும்பங்கள் வந்து இப்படி ஒரு டிசிப்ளின்குள்ளே வர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். இரவு நேரத்தில் 9:30, 9 மணி. இப்போ ஒரு சிலர் வந்து ரொம்ப முக்கியமான பொசிஷன்ஸில் இருப்பாங்க அவங்க கம்பெனியில், இல்லை பிஸ்னஸ் செய்கிறவங்களாக இருக்கலாம். இப்போது அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இரவு நேரத்தில் இப்போது அவங்க

0: எழுந்துட்டால் கொஞ்சம் இது பெட்டராக இருக்கும்ங்க. இதுதான் நான் சொல்கிறேன்.
1: ஸோ பாடிக்கும் ரெஸ்ட் அவசியம்னு
0: ரெஸ்ட் இருக்கும்
1: சொல்கிறீங்க. ஸோ வெரி பியூட்டிஃபுல். நீங்கள் வந்து லீடர்ஷிப், அதாவது ஆஸ் அ லீடர், நீங்கள் கோச்சுனால அது ஒரு லீடராக உங்களை நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் பசங்களுக்கு அல்லது நீங்கள் ட்ரெயின் பண்ணுற அந்த பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். ஏதோ நான் ஒரு கோச், என்னுடைய ப்ரொஃபஷன், நான் எப்படி வேணாலும் இருந்துட்டு போவேன்னு இல்லாமல் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ சொல்லுங்கள்.
0: இது நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுதுண்ணே. ஆஸ் அ லீடராக இருக்கும்போது நம்ம ஒரு பையனை வந்து உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம எக்ஸாம்பிளாக இருக்கணும், எக்ஸாம்பிளாக.
1: பியூட்டிஃபுல். நீங்கள் வந்து ஒரு பையனை ட்ரெயின் பண்ணணும் ஃபுட்பாலில், அவனை பிளேயர் ஆக்கணும்னு நினைக்காமல் அவனை உருவாக்கணும்னு சொல்கிறீங்க.
0: எஸ் எஸ்ண்ணா எஸ்ண்ணா. ஏன் உருவாக்கணும்? அது லாங் டைமில் அவன் கூட ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ ஒரு ஒரு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ இல்லாமல் நம்ம லாங் டைமில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸ்போர்ட் மட்டும் இல்லை, நம்ம வந்து இயேசு சுவாமியை பற்றியும் நம்ம சொல்கிறதுக்கு அவன் கூட இருக்கிறோம் அப்படின்னும் போது அவனோட அவன் எப்படி நம்மளுக்கு டைம் கொடுக்குறத வச்சு நம்ம அவங்க கூட இருக்க போகிறோம். நம்ம அவங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுத்தர போகிறோன்னு. சும்மா ஏதோ ஒரு ஒரு டூ மந்த்ஸோ த்ரீ மந்த்ஸோ கிடையாது, ஒரு லாங் டேர்மில் நம்ம ரன் பண்ணுறனால அவங்க கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு. அது
1: ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபேஷனபிளான ஹேர் ஸ்டைல்லாம் விற்பாங்க. உங்களை கேட்கும்போது நீங்கள் ஏன் அந்த மாதிரி இல்லைன்னா, நீங்கள் ரொம்ப அழகான பதில் சொன்னீங்கன்னா, நான் கோச் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோடைய பேரண்ட்ஸ். ஸோ நான் இப்படி இருந்தால் கோச்சே இப்படி இருக்கார், நம்மளும் எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன்னு சொன்னீங்க.
0: எஸ் அண்ணா, நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு. ஒரு சில நேரத்தில் வந்து சொல்லாமலே நம்மளை பார்த்து ஒரு சிலர் ஒரு சில விஷயங்களை கற்றுப்பாங்க. ஒரு சிலர் நம்ம கூட க்ளோஸாக இருக்கிறவங்க, ஓ இவங்க எப்படி இருக்காங்க கற்றுப்பாங்க. நிறையா பேரண்ட்ஸ் வந்து வாட்ச் பண்ணுவாங்க, கோச் நான் இப்படி இருக்காரு. ஒரு சில இடத்துல நான் பார்த்துருக்கேன், பேரண்ட்ஸ் வந்து என்ன கோச் இப்படி ஸ்டைல், இப்படி ஹேர் கட் பண்ணியிருக்காரு, இப்படி இருக்காரு,
1: மற்றவங்களை
0: இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை வந்து அதே இதை வந்து நம்ம இதுலேயும் வந்து அந்த மாதிரி சொல்லிடக்கூடாது. நம்ம ஒரு டிசிப்ளினாக இருந்தால் தான், இருந்தால் இந்த மாதிரி இருக்கணுன்ற ஒரு எக்ஸாம்பிளை க்ரியேட் பண்ணோன்னா நம்ம அது மாதிரி இருந்தால் தான் நடக்கும் நடக்கும் அது மாதிரி இருக்கிறனால அதனால தான் இந்த ஹேர் கட். எஸ்
1: எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். ஸோ நீங்கள் உங்கள் கோச்சிங்கை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்திருக்கீங்க இல்லையா?
0: எஸ்ண்ணா, ரொம்ப ரொம்ப.
1: நமக்கு ஒரு ப்ரொஃபஷன், நமக்கு ஒரு இன்கம் வருகிற ஒரு ப்ரொஃபஷன் மட்டும் அதை நீங்கள் ட்ரீட் பண்ணுற மாதிரி தெரியல.
0: இல்லை,
1: நீங்கள் ரொம்ப ரொம்ப ரொம்ப
0: அப்படி கிடையாது,
1: சீரியஸாக இருக்கிறீங்க.
0: இது சொல்லணுண்ணே, இதை எப்படி சொல்லணுன்னா, இயேசு சுவாமி எல்லாருக்கும் வந்து ஒரு டேலண்ட்டை கொடுத்துருப்பார். நான் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு விளையாடுற டேலண்ட்டை கொடுத்தாரு, விளையாட வச்சாரு. அவர் எங்கே கொண்டு போய் என்னை வைக்கணுமோ அந்த இடத்து வரைக்கும் அவருக்கு கொண்டு போனார் என்ன. இப்போ அந்த கோச்சிங் பிளேயிங் கேரியர் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு, இப்போது கோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பண்ணியாச்சு. லாஸ்ட் ஒரு 10 to 12 இயர்ஸாக கோச் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு கம்யூனிட்டியில். அந்த இடத்துல வந்து இப்போ நான் கோச் பண்ணுறேன் அப்படின்னா, நான் முதல் வந்து கரெக்டாக இருக்கணும். நான் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது பண்ண முடியும். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போது நான் கோச் பண்ணுறேன் அப்படின்னா, நான் கோச்சிங்க்காக வந்து நான் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணுவேன். ப்ரிப்ரேஷன் பண்ணுவேன் எப்படி ப்ரிப்பேர், அன்றைக்கி போயிட்டு சரி போ ஒரு 10 rounds ஓடு, ஒரு லாங் ஸ்ட்ரைட்ஸ் பண்ணு, கேம் விளாடு அப்படின்னு சொல்லாமல் பிஃபோர் 24 hours முன்னால் நான் உட்காந்து, சரி இன்றைக்கி நம்ம என்ன சொல்லித்தரலாம், எந்தெந்த பிளேயர் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கான், அவனுடைய வீக்னஸை எப்படி நம்ம ஸ்கில்ஸில் எடுத்துகிட்டு வர முடியும், அந்த ஸ்கில்ஸை எப்படி டெவலப் பண்ண வைக்க முடியும், அந்த டெவலப்மெண்ட்ஸு இம்ப்ரூவ் ஆகுதா என்னன்னு பார்க்கணும். இது மூலி இதை வச்சு செஷன் பிளான் ப்ரிப்பேர் பண்ணி அதை நான் டீச் பண்ணுவேன். இதில் ரொம்ப ஒரு சீரியஸாக இருக்கேன், ஏன்னா பிகாஸ் இயேசு சுவாமி கொடுத்தது நான் டேலண்ட்டு. இந்த டேலண்ட்டை வந்து சும்மா அப்படியே விடாமல் இதை வந்து சொல்லி கொடுக்குறதே ஒரு ப்ரொஃபஷ்னல் ஸ்டாண்டர்டில் சொல்லித்தரணுன்றது என்னோடய எண்ணம்.
1: எக்ஸலண்ட். நிச்சயமாக நான் நினைக்கிறேன் ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுறாருன்னு நினைக்கிறேன் இந்த வார்த்தைகள். நம்ம எல்லாருமே கூட நாமும் பாருங்கள், ஆண்டவர் நமக்கு ஒரு டேலண்ட்டை கொடுத்துருக்கிறார். ஸோ அந்த டேலண்ட்டை நம்ம எந்த அளவுக்கு சீரியஸாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்றது ஒருவேளை இன்றைக்கி மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நமக்கு கூட தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் வருது, ஆண்டவரை நம்ம முகமுகமாக சந்திக்கிற நாள் இருக்குது. ஸோ அன்னைக்கு இதுக்குரிய ரிவார்டு இருக்குது.
0: கண்டிப்பாண்ணா, கண்டிப்பாண்ணா.
1: ஸோ அன்னைக்கு வந்து ஆண்டவர் வந்து வெல் டன் அப்படின்னு சொல்கிற ஒரு நாள் இருக்குது. ஸோ கோச்சிங் அப்படின்றது நம்ம என்ன நினைக்கிறோம், ஓகே இவர் ஒரு ஃபுட்பால் கோச், பட் ஆனால் உங்கள் இறுதியாக இவ்வளோ சீரியஸாக இருக்கிறத தேவன் பார்க்கிறார்.
0: ஆமாம், கண்டிப்பாண்ணா.
1: ஸோ நம்ம தாளந்து எதுவாக இருந்தாலும் சரி, நாம் அதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரு அல்லது இதை கொடுத்துருக்கிறாருன்றத ஒரு உணர்வு வரணும்.
0: எஸ்னா இப்போது நிறையா பேர்

0: வந்து ஆண்டவர் டேலண்ட் கொடுத்துருக்காருன்னு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்காக நிறையா சீரியஸாக அந்த டேலண்ட்டை வந்து இன்னும் மல்டிப்ளை பண்ணணும், இன்னும் ஷார்ப் பண்ணணும், இன்னும் அதை வந்து நல்லா மெருகேற்றணும், நம்ம வந்து ஆண்டவருக்காக அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டுனேன். ஒருவேளை இந்த நேரத்தில் வந்து நிறைய பேர் கேட்டுட்டுருக்கலானே டேலண்ட் எனக்கு எதுவுமே டேலண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி, இல்லை எல்லாருமே யூனிக், தனித்தனியாக ஆண்டவர் உருவாக்கியிருக்கிறாரு, ஒரு தாளந்தை கொடுத்துருக்காரு, அந்த தாளந்தை நம்ம வந்து எப்படி பயன்படுத்த போகிறோம், ஒன்று, இன்னொன்று அந்த தாளந்தை அப்படியே வச்சுக்க போகிறோமா, அந்த தாளந்தை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து அழகுபடுத்தி அதை மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக மாற்றி ஆண்டவருடைய அன்பை அது மூலமாக எப்படி சொல்ல போகிறோம். இப்போ எனக்கு நான் ஸ்பெஷல் ஃபுட்பால்ன்றனால நான் ஃபுட்பால் மூலயமா ஆண்டவரை பற்றி சொல்லிகிட்ருக்கேன் அநேக இடங்களில் சென்று. இதே போல் நிறைய பேர் நல்லா பாடலாம், நிறைய பேர் வந்து நிறைய விஷயத்தில் டேலண்ட்லாம் இருக்கலாம், எப்படி ஆண்டவருக்காக வந்து அதை சொல்லி மற்றவங்கள ஆண்டவருக்குள்ளே வழிநடத்தலான்றது ரொம்ப பண்ணலாங்க.
1: பாடுறதுன்றது ரொம்ப பிரபலமாக எல்லாரும் சொல்கிற ஒன்று, பாடுறது பேசுகிற இதெல்லாம் டேலண்ட்ஸ், பட் ஒரு கோச்சிங் அப்படின்னும் போது இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது அதை ஒரு டேலண்ட்டாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றது எல்லோரும் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது மாதிரி பிரபலமாக இல்லாத ஒரு டேலண்ட்டாக கூட இருக்கலாம், ஒருவேளை மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணுறது, அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு எல்லாராலையும் சிரிச்ச முகமாக சர்வ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன்.
0: மேபி இருக்கலாண்ணே, எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் எல்லாருக்காக சர்வ் பண்ண முடியாது, பட் ஆனால் வந்து ஆண்டவருடைய அன்பு உண்மையாக இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக வந்து மற்றவங்களுக்கு சர்வ் பண்ண முடியும்ண்ணே.
1: ரொம்ப சரியாக சொன்னீங்க, நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக். அன்பு நேயர்களே, மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். ஒரு இனிமையான பாடல் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பமே FM.
1: மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ், இன்றைக்கும் சாமுவேல் தினகரன் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலே ஹையஸ்ட் லெவல் ஐ லீக் விளையாடினவர், இன்றைக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் கோச். ஸோ ரொம்ப அற்புதமான காரியங்களை அவர் நம்முடன் கூறிக்கொண்டிருக்கிறார். முதல்ல அவர் சொன்னது வந்து சர்வ். நம்ம ஒரு பெரிய ஆள் நம்மளே நினச்சிக்காம கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸில் நம்ம சர்வ் பண்ணணும், முறுமுறுக்காமல் நம்ம சர்வ் பண்ணணும். பங்க்சுவாலிட்டி, இந்த பங்க்சுவாலிட்டி இருக்கணுன்னா டிசிப்ளின் ரொம்ப அவசியம். இதில் நம்ம பேசின காரியம், 9:30 மேலே நான் ஃபோன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ இது ஒரு ரொம்ப கஷ்டமான காரியம்தான். இன்றைக்கி 9:30 ரொம்ப ஏர்லி தான், பட் இந்த டிசிப்ளின் இருக்கிறதுனால பங்க்சுவாலிட்டி இருக்குது, பங்க்சுவலாக இருக்க முடிகிறது. அடுத்தது ஆஸ் எ லீடர் பி அன் எக்ஸாம்பிள். அப்புறம் ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை நம்ம சின்சியராக இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு நாள் அதற்குரிய ரிவார்டை ஆண்டவர் தரப்போகிறார். ஒருவேளை மனுஷங்களுக்கு இன்றைக்கி தெரியாமல் இருக்கலாம் நம்ம எவ்வளோ சின்சியராக இருக்கோம்னு சொல்லி, பட் நிச்சயமாய் ஒரு நாள் ஆண்டவரை முகமுகமாய் நம்ம எல்லாரும் சந்திக்க போகிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அன்னைக்கு அவர் வந்து நம்மளை கை கொடுத்து வெல்டன் அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி எத்தனையோ பேரோட கை கொடுக்கணும்னு நம்ம விரும்புகிறோம், ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் ஆண்டவர் நமக்கு கை கொடுத்து என்ன சொல்ல போகிறாருன்றது இப்போ எப்படி இருக்கும்ன்றத பொறுத்து தான். நான் கொடுத்த வாய்ப்புகளை நீ வந்து சரியாக ஏன் பண்ணலன்னு அவர் கேட்க போகிறாரா, இல்லை நீ எக்ஸலண்ட்டாக பண்ண மகனே அப்படின்னு சொல்ல போகிறாரா, சொல்லுங்கள்.
2: ஆனால் இப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த மூமெண்ட் வந்து அப்படியே நான் யோசித்தேன், ஏசப்பாக்கிட்ட கை கொடுக்குற மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. என்னால் வந்து அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்னால் இப்போ இங்கே உட்காரும்போது அந்த ஒரு ஃபீல், அந்த ஃபயர் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எப்போ நடக்கும் அந்த சூழ்நிலை அப்படின்னு, அப்பா கிட்ட கை கொடுக்குறது அப்படின்னு சொல்லி.
1: அதுக்கு இன்னும் நாள் இருக்குது. ஒருவேளை அவர் முன்னாடி வர தீர்மானித்தா நம்ம சந்திச்சிருவோம், இல்லைன்னா அதுக்கு இன்னும் நாள்.
2: எஸ் நான் இன்னும் ரொம்ப நாள் இருக்குது. ஒரு பெரிய பிளேயரை பார்த்தோம்னப்பா இந்த பிளேயர் கூட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படி இப்படின்னு தோணும். அதெல்லாம் தாண்டி ஏசப்பா கிட்ட அதை கை கொடுக்குற அந்த மூமெண்ட், அந்த ட்ரீமில் நினைக்கும் போது அதோட மூமெண்ட்டே வேறு மாதிரி இருக்குண்ணே.
1: நிச்சயமா. ஒருவேளை நம்ம செல்ஃபியெல்லாம் எடுக்க வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. அவசியம் இருக்காது, நான் அவரோடைய தான் இருக்க போகிறோம். இங்கே செல்ஃபியெல்லாம் இங்கே தான், நம்ம போகும்போது ஃபோன் வரப்போகிறது இல்லையே.
2: கண்டிப்பாக.
1: ஸோ அதனால் ரொம்ப அழகாக சொன்னீங்க. நீங்கள் ஒரு கோச்சாக இருக்கிறீங்க, அண்ட் யூஆர் அ வெரி வெரி வெரி கமிட்டட் கோச். ஸோ ஃபுட்பாலையும் தாண்டி அவங்கள நான் உருவாக்கணும், அவங்க லைஃப்பை நான் இம்பேக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்க. என்ன மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கிறாங்க? சொசைட்டியில் என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டப்படுற குடும்பங்களா இல்லை நல்லா அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய குடும்பங்களா?
2: என்ன இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தானே, எல்லாம் வந்து நல்லா வெல் செட்டில்டானவங்களாம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்படுற பசங்க தான், அண்டர் ப்ரிவிலேஜ் பசங்க தான். அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்போர்ட்டை வந்து ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுக்கணுன்றது நம்மளுடைய விஷன். ஸ்போர்ட் மூலியமாக இயேசு சுவாமியை பற்றி அறிவிக்கணும், அவன் வந்து இயேசு சுவாமியை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும் தான் நோக்கமே. அதனால தான் வந்து நம்ம லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸாக வந்து நம்ம அந்த கம்யூனிட்டியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோண்ணே. ரொம்ப கஷ்டப்படுற பசங்க தான், போட்டு வாங்குறதுக்கே கஷ்டப்படுற பசங்க தான். நம்ம சைட்லேருந்து நமக்கு என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அந்த பெஸ்ட்டு அந்த பசங்களுக்கு கொடுக்குறோம். அது மூலிமா நிறைய பிளேயர் ரொம்ப நல்ல நல்ல பிளேயர்ஸ் டெவலப் ஆகியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக வந்து ஒரு அண்டர் 17 அண்டர் 21 ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸு, அண்டர் 23 நல்ல பர்ஃபார்மன்ஸு, நிறையா பேர் பெங்களூர் கோவா அப்படின்னு போய் டாப் லீக்ஸ் ஆடிட்டுருக்காங்க பசங்க.
1: ஸோ இப்படி போகிற பசங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களா, இவர் தான் என்னுடைய கோச்சு, இவரால் தான் என்னுடைய கேம் இந்த அளவுக்கு டெவலப் ஆச்சுன்னு ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களா?
2: எஸ்ண்ணா, கண்டிப்பாக அவனுங்க சொல்கிறானுங்க. ஆனால் அந்த இடத்துல நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், இந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இந்த கேம் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இயேசு சுவாமி தான் உங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சுது. ஏன்னா எந்த சூழ்நிலை,
1: நீங்கள் பரவலாக எல்லாருக்கிட்டேயுமே சொல்கிறீங்க.
2: எஸ்ண்ணா,
1: இப்போ ஆண்டவர் அறியாதவர்கள், ஏன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும், ஒரு சிலர் கடவுளே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து நீங்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க, ஏதாவது அந்த மாதிரி சம்பவங்கள் ஏதாவது இருந்திருக்கா?
2: அந்த மாதிரி இதுவரைக்கும் அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே நான் போகலண்ணே, யாரும் அந்த மாதிரி கேட்டதில்லை.
1: ஆண்டவர் அதை அனுமதிக்க மாட்டார் நான் நினைக்கிறேன்.
2: நேற்றைக்கு கூட வந்து நாங்கள் ஒரு ஸ்மால் கேதரிங் பண்ணோம், பசங்களாம் ஒரு 12 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு ஃபெலோஷிப், ஒரு கொஞ்ச நேரம் பாட்டு பாடி ஜோம் பண்ணிவிட்டு அவங்களுடைய ரிக்வஸ்ட் என்னென்ன இருக்குது அவங்க மைண்டில் இருக்குது பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு பையன் அந்த பையன் வந்திருந்தான். அவனோட இது எப்படின்னா அவனோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எப்படி இருந்துச்சுன்னா ஊரில் இருக்கும்போது அவன் வந்து முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பான், இங்கே வந்து இன்னொரு இடத்துல இருக்கும்போது இன்னொரு குரூப்போட இருந்தான், இங்கே எங்களோட இருக்கிறான். மூணு விதமாக இருக்குது, மூணு இடத்துலையும் ஒரு எனக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க அப்படின்றத அவன் சொன்னான். சொல்லும்போது வந்து அவனுடைய வாழ்க்கை வந்து அவன் பேசும்போது நிறைய மாற்றங்களில் இந்த இடத்துல நம்ம கூட இருக்கும்போது நான் நிறைய விஷயம் மாறியிருக்கேன், நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன், வித்தியாசமாக இருக்குது, புது விஷயங்களை நான் பார்க்குறேன், இங்கே வந்து ஒரு இந்த அகாடமிஸில் வந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு அவன் சொன்னான். ஒரு புதுசாக இருந்துச்சு எனக்கு, அவன் ரொம்ப நாள் வரான் பட் ஆனால் அவன்கிட்ட இவ்வளோ சேஞ்சஸை வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
1: என்ன மாதிரியான சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? ஏன்னா எல்லாமே டீனேஜர்ஸாக இருப்பாங்க. நீங்கள் சில நேரம் டிசிப்ளினை கடினமாக சொல்கிறது உண்டா இல்லை ரொம்ப சாஃப்டாகவே இருப்பீங்களா? ஏன்னா ஆஸ் அ கோச் இது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா?
2: ஆஸ் அ இன்சைட் த கோச் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு.
1: அப்போ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது எல்லாருக்குமே பிடிக்காது, அதை புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க.
2: எஸ்ண்ண, ஆனால் எப்படின்னா இப்போது கிரவுண்டுக்கு வரல அப்படின்னும் போது நான் ஸ்ட்ரிக்டாக வந்து அந்த இடத்துல அவனுக்கு நான் வார்னிங் கொடுப்பேன். அதுக்கு ரொம்ப ஹார்டாக அவனை வந்து ஹேண்டில் பண்ண மாட்டேன். எப்படி கன்வே பண்ணோன்னா என்றைக்கு வந்து அந்த மாதிரி அவன் வரானோ அப்போது வந்து என்னோடய ஷெடியூலில் நான் போட்டிருக்க அந்த ஒர்க் அவுட்ஸோட இது ஷெடியூல்ஸ் மாறிடும். நான் லோடு ஃபுல்லாக ஒர்க் அவுட்ஸில் மாற்றிடுவேன், அந்த லோடு இன்க்ரீஸ் பண்ணுவேன், அதுக்கு அந்த மாதிரி போவேன். அவன் பண்ண மிஸ்டேக்கை வந்து நான் நெக்ஸ்ட் டேயோ இல்லை மற்ற டைமோ மற்ற பசங்கக்கிட்டேயோ நான் அதை வந்து சொல்ல மாட்டேன். அவனை வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா அவனை தாழ்மையாக அவனை தாழ்த்தி பேச மாட்டேன். இப்படி அதை ஹேண்டில் பண்ணுறதுனால வந்து அவன் கொஞ்சம் சேஞ்சஸ் அவங்கக்கிட்ட வரும்னு நான் நினைக்கிறேன்.
1: ஓகே,
2: எஸ்ண்ணா, இப்படி இதை தான் நான் வந்து அவங்கக்கிட்ட இது பண்ணுறேன். சப்போஸ் அவன் இன்டிசிப்ளினாக இருக்கிறான் அப்படின்னா, ஒரு டிசிப்ளினான பையன் அவன் வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணலைன்னா கூட அவன் டிசிப்ளினாக வரவனை நான் எக்ஸாம்பிள் பண்ணுவேன். நீ இப்போ பாரு வரான், ஆனால் சான்ஸ் கிடைக்கலனாலும் அவன் வந்து ப்ரூவ் பண்ணணும்னு வரான், அதே மாதிரி நீயும் இருக்கணும், நீயும் கற்றுக்கணும் அப்படின்றத வந்து நான் ரொம்ப சீரியஸாக இன்சஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் அவனுக்கு.
1: இப்போ ஒரு யாராவது உங்களை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்கும் பொழுது எதிர்த்து பேசியோ இல்லை இந்த மாதிரி அனுபவம் இருக்கா? அப்போ எப்படி
2: எதிர்த்து பேசும்போது நான் அமைதியாக இருப்பேன், நான் பேச மாட்டேன். ஆஸ் அ ஸ்டூடெண்ட் பேசினா கூட அவன் பேசும்போது நான் அமைதியாக இருப்பேன்.
1: இல்லை தப்பாக அவங்க பேசுகிறது தப்பான ஒரு இதுலேயே பேசினா கூட
2: இருந்தால் கூட அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு வாட்டி கோச் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து ஒரு பையன் வந்து சடனாக மேட்ச் விளாண்டுருந்தோம், சடனாக ஒரு பையனை வந்து டேரெக்டாக போய் அடிச்சிட்டான். இது ஒரு 7-8 இயர்ஸ் முன்னால் அடிச்சிட்டவுன்னா ஏய் அப்படி
1: பண்ணல,
2: கேமில் விளையாடும் போது
1: எதனால்
2: ப்ராக்டிஸ் மேட்ச் கொஞ்சம் ஹை ப்ரெஷர் ஆகிட்டான். அவன் ப்ரெஷர் ஆனோன்னா டேரெக்டாக போய் அடிச்சிட்டான். ஏய் அப்படி பண்ணாதரா அப்படின்னு சொன்னோன்னா ஏய் நீ கம்முன்றா அப்படின்னு சொல்லிட்டான். நான் அந்த இடத்துல சைலண்ட் ஆகிட்டேன். ஓகே, அவன் ஹை டெம்பராக இருந்தான் ரொம்ப. அந்த டைமில் வந்து நம்ம இன்னும் பேசினா நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் ஆகிடும், அவன் ப்ராக்டிஸ் மேட்ச் வந்தவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்காது.
1: பட் ஆஸ் அ கோச் வந்து இப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்குறாங்க, அப்போது நீங்கள் அந்த மாதிரி யோசிக்கல?
2: ஏன்னா அந்த மாதிரி யோசிக்கல, அது கொஞ்ச நேரம் அமைதியாகிட்டு அவனை வெளியே எடுத்துகிட்டு வேற ஒரு பையனை போட்டேன். கொஞ்ச நேரம் அவன் காம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போட்டு அதுக்கப்புறம் அந்த ஆஃப் டைம் பிரேக்கில் போய்ட்டு அவன்கிட்ட பேசினேன். பேசி சொன்னதுக்கப்புறம் அவன் காம் ஆனான். சரி, ப்ரெஷர் ஆகாத, மேட்ச் ப்ரெஷரில் இந்த மாதிரி விஷயம் நடக்கும், ஆனால் நீ வந்து உன்னை கண்ட்ரோலாக வைக்கல அப்படின்னா வந்து இது உன்னோட கேம் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உன்னோட ஒரு நல்ல ஒரு கேமை டெவலப் பண்ணிக்க முடியாதுன்றத நான் அவனுக்கு இன்சஸ்ட் பண்ணினேன்.
1: எக்ஸலண்ட். ஆக்சுவலாக நீங்கள் அங்கே ரியாக்ட் பண்ணியிருந்தாலும் அது ஒரு பர்சனல் இதுவாக மாறியிருக்கும்,
2: கண்டிப்பாக மாறியிருக்கும்.
1: பட் ஆனால் நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணதுனால இவர் நம்ம மேலே ஒரு கர்சனையாக இருக்காருன்ற எண்ணம் வந்து கண்டிப்பாக அவனுக்கு உருவாயிருக்கும்னு நினைக்கிறேன்.
2: எஸ்ண்ணா, எஸ்ண்ணா, அதனால தான் வந்து அவன் இன்ன வரைக்கும் என்கிட்ட அவன் காண்டாக்டில் இருக்கான், என்கிட்ட பேசுகிறான், என்கிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்கிறான். அவன் என்ன பண்ணாலும் என்கிட்ட அந்த அப்டேட்ஸ் இருக்கும், நான் அவனுக்காக ஜாப் பண்ணுறது இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குண்ணே இன்ன வரைக்கும்.
1: எக்ஸலண்ட். ஐ திங்க் இதுவுமே நம்ம வந்து வாழ்க்கையில் அப்ளை பண்ணலாம். நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு காரியம் பாருங்கள், உங்களோட வயசில் கம்மி, உங்களுடைய ஸ்டூடெண்ட் எல்லா விதத்திலும் வந்து இது ஒரு ஈகோ ப்ராப்ளமாக மாறக்கூடிய வாய்ப்பு. நம்மளோட வயசில் பெரியவர் திட்டிட்டால் கூட ஓகே, ஏதோ ஒன்று சமாளிச்சுக்கலாம். பட் சின்ன பையன், மற்றவங்க இருக்கிறாங்க, எல்லார் முன்னாடியும் இருந்தாலும் நீங்கள் அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. உண்மையிலே அது தேவனுடைய கிருபை தேவனுடைய ஒரு மனிதனா தேவனுடைய பிள்ளையா இல்லைன்னா இதை ஹேண்டில் பண்ணியிருக்க
2: கண்டிப்பாக கண்டிப்பாக முடியாதுண்ணே. இதுவே வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அப்படி பார்க்கும்போது ஏற்றுக்கொண்ட புதுசில் கூட நிறையா வந்து கோபம் வரும், ப்ரெஷர் ஆகும், அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. ஒரு ஒரு நாளும் ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவழிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து நிறையா மாற்றங்களை கொண்டு வராருண்ணே. இந்த பைபிள் என்னை நிறையா மாற்றிருக்குண்ணே, நான் சொல்லுவேன், கண்டிப்பாக அதை நம்பி சொல்லுவேன். என் நிறையா மோல் பண்ணியிருக்கேண்ணே, என்னை நிறையா வந்து ஒரு குயவன் கையில் இருக்கிற களிமனை போல் என்னை நிறையா செதுக்கியிருக்குண்ணே. நிறைய விஷயங்களில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, டக்குன்னு இவன் மாறிட்டான் அப்படின்றது சொல்கிறத விட ஆண்டவர் ஒரு 35 இயர்ஸை போட்டிருக்காருண்ணே என் லைஃப்பில். ஒரு ஒரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை சரி பண்ணி கொண்டு வந்திருக்காரு. அதோட அவருடைய அன்பு தானே, அவருடைய அன்பு, அவர் என் மேலே வச்சிருந்த பாசம்தான் வந்து என்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளோ தூரத்துக்கு மாற்றிருக்கு. நான் பசங்கக்கிட்ட ரியாக்ட் பண்ணுறதுக்கு, ஒரு வேளை வந்து நான் வந்து ஆண்டவர் அறியாமல் இருந்ததுன்னா என்னுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும்னு தெரியாது. நிறையா மேட்சஸ்லாம் பார்த்தோன்னா கோச்சஸ் அண்ட் பிளேயருக்கு நிறைய ஃபைட்ஸ் ஆகுது, அது நிறைய ஒரு
1: ஆமாம். ஏன்னா அதை தான் நான் சொன்னேன், வயசில் சின்ன பையன் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஒரு பெரிய ஈகோ ப்ராப்ளம் ஆகும். பட் ஆனால் ரொம்ப அழகாக அதை ஹேண்டில் பண்ண ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்தார். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் சொல்லலாம் இவன் மாறிட்டானே, பட் யாருமே அவங்கள மாற்றிக்கொள்ளுகிற ஒரு ஸ்ட்ரென்த் அவங்கக்கிட்ட இல்லை.
2: ஆமாண்ணே,
1: ஏன்னா தப்பு செய்கிறவங்க கூட ஒரு நாள் அதை விட்டுட்டு வெளியில் வரணுன்ற எண்ணம் அவனுக்கு இருக்கும், நிச்சயமாக
2: இருக்கும்ண்ணே,
1: ஆனால் முடியல. அப்போ அந்த மாற்றம் எப்போ ஏற்படுதுன்னா தேவன் வாழ்க்கையில் வரும்பொழுது தான்.
2: கண்டிப்பாக
1: அடுத்தது தேவனோடு நம்ம தொடர்ந்து இணைந்திருக்கணும். எப்படின்னா வேத வசனம், ஜபம், பரிசுத்தவான்களின் ஐக்கியம்.
2: எஸ்ண்ணே, இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குண்ணே நீங்கள் இப்போ சொல்லும்போது. எப்படின்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து டியூஸ்டே மீட் பண்ணுவோம், ஃப்ரைடேஸ் மீட் பண்ணுவோம், சண்டே மீட் பண்ணுவோண்ணே. இது ஆண்டவருடைய அன்பை வந்து தொடர்ந்து கேட்குறதுக்கு ஒரு என்னை சுற்றி ஒரு சர்க்கிள் வந்து உருவாச்சு, ஆண்டவர் உருவாக்குனார் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி. அது வந்து எவ்ரிடே நடக்கும்போது வந்து அது ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், நல்ல ஒரு அன்பை ஆண்டவர் யாருன்றதை புரிந்து கொள்ள ஒரு நேரத்தை கொடுத்து, அதெல்லாம் தான் இப்போ இவ்வளோ மாற்றிருக்குண்ணே. நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் மாற்றிருக்கு, ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் இருந்தனால தான். தேவனுடைய பிள்ளைகள் நம்மளை சுற்றி இருக்கும்போது அந்த ஐக்கியம் வந்து நிறைய விஷயத்த மாற்றிருக்குண்ணே.
1: ஸோ பைபிளை பற்றி சொன்னீங்க, வேதம் வந்து நம்மை மாற்றுகிற ஒரு ஜீவனுள்ள புத்தகம், எல்லா புக் மாதிரியும் கிடையாது. ஸோ அதான் பொதுவாக சொல்லுவாங்க, எந்த புக்கை வாசிக்கும் பொழுது ஆத்தர் பக்கத்தில் உட்கார்றது இல்லை, ஆனால் பைபிளை வாசிக்கும் பொழுது மட்டும்தான் ஆத்தர் பக்கத்துலேயே உட்கார்னு சொல்லித்தரார், அதை எழுதினவர். ஸோ இந்த பைபிள் வந்து ஒரு பெரிய பிளஸட் புக்,
2: ரொம்ப ஆசீர்வாதமா.
1: நீங்கள் ரொம்ப விரும்பி படிக்கிற பைபிள் பகுதின்னு ஏதாவது இருக்கா?
2: விரும்பி படிக்கிறதுனா நான் சங்கீதம் அதிகமாக படிப்பேன். நான் வெஸ்ட்லி ஸ்கூல் படிக்கும்போது வந்து என்னோடய பிடி மாஸ்டர் சொல்லுவார், எப்போ மேட்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னால் எத்தனை பேர் ஜோம் பண்ணுவீங்கன்னு கேட்பார். அவர் பேர் ஜான்சன் மாஸ்டர். டில் நவ் வந்து ஒரு நல்ல ஒரு மனுஷன், எனக்காக அநேக விஷயங்கள் பண்ணியிருக்கார். ஒரு தகப்பனை போல் வந்து நிறைய விஷயம் என் ஸ்கூல் லைஃப்பில் எனக்கு பண்ணியிருக்காரு அவர். அது ஒன்று. அவர் வந்து எப்போயுமே கேட்பார், பயில் படிச்சியா, ஜோம் பண்ணியா, எங்கள் கொஞ்சம் பேரை கேட்பார், கொஞ்சம் சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிள் பசங்கிட்ட அவர் கேட்பார் இந்த மாதிரிலாம் பண்ணிங்களா. அவர் எப்பவுமே சொல்கிற வசனம் சங்கீதத்தில் 23 சங்கீதம், 91, 121, இது மூணை வந்து ரெகுலராக நீ படிக்கணும் அப்படின்னு அடிக்கடி எங்களுக்கு சொல்லுவார்ண்ணா அவர்.
1: பாருங்கள், நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்று நான் யோசிக்கிறேன். பொதுவாக நம்ம ஒரு பாஸ்டராகவோ இல்லை ஒரு ஊழியக்காரராகவோ இருந்தால் தான் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இம்பேக்டை கொண்டு வர முடியுன்றது இல்லை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிடி மாஸ்டர், இன்றைக்கும் அவர் பேரை சொல்கிறீங்க, அவரை பற்றி பேசுகிறோம். அப்போ அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சீசனில் ஒரு விதையை விதைச்சிருக்கார், அவர் ஒரு பெரிய ஊழியம் செஞ்சுருக்காருன்னு தான் சொல்லணும். நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பைபிளை தூக்கி ஒரு புல்பிட்டில் நின்று பேசாமல் இருந்திருக்கலாம், பட் உங்கள் வாழ்க்கையில் அவர் வந்து அருமையாக விதைச்சிருக்கிறார். ஸோ இன்றைக்கி நீங்கள் இவ்வளவு வருஷங்களுக்கு பிறகு அவரை ரீகலெக்ட் பண்ணுறீங்க.
2: எஸ்ண்ணே, அவரை லைஃப்பில் மறக்க முடியாதுண்ணே. ஏன்னா நான் மட்டும் என்ன மாதிரி வந்து நிறைய பசங்களுக்கு, ஸ்போர்ட்ஸ் பர்சனான பசங்களுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து அவர் பண்ணியிருக்காரு. அது ஒரு எப்படி சொல்கிறதுனா, அந்த நேரத்தில் வந்து ஒரு தகப்பனாக இருந்து அந்த இடத்துல என்னென்ன செய்யணுமோ அவருடைய பெஸ்ட்டை அவர் கொடுத்தாருண்ணே. அதை நம்ம அதை மறக்காமல் இருக்க முடியாது.
1: எக்ஸாக்ட்லி. ஸோ ஒருவேளை இன்றைக்கி நம்ம ஒரு டீச்சராக இருக்கலாம், நம்ம கேட்கிறவர்கள் இல்லை, நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்த கார்ப்பரேட் வேர்ல்டு, ஐடி மற்ற கார்ப்பரேட் வேர்ல்டில் இருக்கவங்கக்கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, அங்கே நீங்கள் தான் கர்த்தருடைய வாய், நீங்கள் தான் கர்த்தருடைய குரல். ஏன்னா ஒரு பாஸ்டர் போய் ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்குள்ளே போய் பேசுகிறதுன்றது ரொம்ப கடினமான ஒரு காரியம், முடியாத காரியம்னு கூட சொல்லலாம். பெரிய பெரிய தலைகள், இப்போ ஆண்டவர் வந்து தன் பிள்ளைகளை ஏன் அங்கே வைக்கிறார்னா, கர்த்தருடைய அன்பை அங்கே காண்பிக்க வேண்டும். ஸோ இதை நம்ம எல்லாருமே உணர வேண்டும். ஸோ ஒரு சீசனில் பார்த்திங்கன்னா, எல்லாருமே நான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்பட்ட உடனே, நான் வட இந்தியா போகணும், இதுதான் எல்லாருக்குமே இருந்த ஒன்று. பட் வட இந்தியாவில் மட்டும் ஆத்துமாக்கள் இல்லை, இங்கேயும் இருக்கிறாங்க,
2: கண்டிப்பாக
1: பட்டணத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா பொதுவாக கிராம ஊழியம் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு இமோஷ்னலாக ஓஹோ அப்படின்னு இருக்குது.
2: ஆமாண்ணே, இது சொல்லும்போது வந்து நம்மளை சுற்றியே நிறைய பேர் இருக்காங்கண்ணே. வீட்டு பக்கத்தில் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து நம்ம கூட ரெகுலராக இருப்பாங்க, க்ளோஸாக தான் இருப்பாங்க, ஆனால் வந்து ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரமாக இருப்பாங்க. ஒருவேளை ஆண்டவர் அறியாமல் இருப்பாங்க இயேசு சுவாமியை. அது வந்து நிறைய டைம் வந்து நான் யோசிக்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். பேஸ்,
1: அதாவது நம்ம ஆண்டவரோட
2: நம்மளோட ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிற லோக்கலில், இப்போ நான் சென்னையில் இருக்கேன், இந்த லோக்கல் என்னுடைய பேஸ் வந்து என்னை சுற்றி இருக்கிற எந்தெந்த இடத்துலலாம் என்னால் வந்து ஆண்டவர் அன்பை சொல்ல முடியும், எங்கெங்கெல்லாம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அங்கே போயிட்டு ஆண்டவர் அன்பை சொல்ல முடியும். நம்ம சுற்றி இருக்கிறவங்கள நிறையா கொஞ்சம் நம்ம ஆண்டவர் அன்பை சொன்னால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
1: உண்மையில் என்ன, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் ஒருவேளை பட்டணத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ட்ரெஸ் பண்ணுறவங்க பண்ணலாம், நல்லா சம்பாதிக்கலாம், பட் ஆனால் அவங்க இருதயத்தில் ஒரு பெரிய பாரம், ஒரு வெறுமை, வெற்றிடம், வாழ்க்கையில் உடைந்து போன நிலைமை, காயங்கள், இதெல்லாம் இருக்குது. இதோடு தான் ஜனங்கள் நம்ம சுற்றி இருக்கிறாங்க. பிரத்யேகமாக ஒரு அழைப்பு, நீ இப்படி இந்த காட்டில் போய் ஊழியம் செய்யணும் ஆண்டவர் சொன்னால் சந்தோஷம். அப்படி போகிறவங்களுக்கு நம்ம நிச்சயமாக மரியாதை சொல்கிறோம்,
2: கண்டிப்பாக.
1: பட் ஆனால் ஆண்டவர் உங்களை இங்கே வைத்திருக்கும் பொழுது இங்கே நம்ம கர்த்தருடைய வாயா குரலாக மாறணும்.
2: அவருக்கு ஒரு அவரோட பிளான் இருக்குண்ணே. அதனால தான் வந்து ஒரு சிலர், நம்ம இப்போ இங்கே நான் இங்கே இருக்கிறேன்னா இந்த இடத்துல நான் இருக்கிற கம்யூனிட்டியில் வந்து நான் ஆண்டோடைய அன்பை சொல்லணும், அதை ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படின்னு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் முன்னால் வந்து ஈவினிங் கோச்சிங் போயிட்டுருக்கு, கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது திடீர்னு ஆயிடுச்சுன்னா, வேறு லோக்கலில் வந்து பசங்க அங்கே விளாண்ட்ருந்தாங்க, கொஞ்சம் விளாண்டே இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, டைம் 4:30 ஆயிடுச்சு. 4:30 ஆனவுன்னா வந்து அந்த இடத்துல வந்து முடிக்க சொன்னோம். முடிக்க சொல்லும்போது அவங்க வந்து முடிக்கலை, ஆல்ரெடி அவங்க வந்து வேறு ஒரு உலகத்தில் இருந்தாங்க எல்லாருமே, முடிக்கலை. சடன் கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு. இஷ்யூ ஆனவுன்னா, ப்ராப்ளம் ஆனவுன்னா, அவங்க நம்ம மேலே ரிவெஞ்ச் ஆகிட்டாங்க. அவங்க வந்தவுடனே அந்த இடத்துல வந்து அமைதியாக இருந்துட்டு பேசலை, எதுவுமே பேசலை, அமைதியாகிட்டு அவங்க போயிட்டாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னு, நான் மறுநாள் வந்து அந்த பையன் பேசினான், சாரிண்ணே நான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல வந்து நான் சொன்னேன், நீ வந்து ரொம்ப நாள் ஆச்சு சர்ச்சுக்கு வராமல் இருக்க, இப்போது நீ கிறிஸ்டின் பையன்தான், சர்ச்சுக்கு வரதில்லை, இந்த மாதிரி இருக்க, இந்த மாதிரி நீ இருக்கக்கூடாது, திரும்ப நம்ம கூடவா டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல முடிஞ்சுதுண்ணே. ஏன்னா என் கூடையே இருக்கான, அவனுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தான் போயிட்டான், திரும்ப நான் அவனுக்கு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு அந்த இடத்துலண்ணே.
1: எக்ஸலண்ட், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ ஒருவேளை இன்றைக்கி நம்ம கேட்கிறவர்கள், நம்ம இருக்கிற தெருவே நமக்கு ஒரு மிஷன் ஃபீல்டு தான்.
2: ஆமாண்ணே, கண்டிப்பாக. ஆமாம்,
1: ஒன்றும் பெருசாக யோசிக்க வேண்டாம். நம்ம சுற்றி இருக்கிற ஒரு 2-3 வீடு அதுவே ஒரு மிஷன் ஃபீல்டு தான். ஸோ நம்ம முதலாவது அவங்களுக்காக ஜெபிக்கத்துவோம். நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே அந்த வாய்ப்புகளை உருவாக்குவார்,
2: கண்டிப்பாக.
1: ஆண்டவருடைய அன்பை சொல்கிறதுக்கு, ஏன்னா சில நேரம் நாம போய் நம்ம ட்ரை பண்ணுறதை குறித்து நம்ம பேசவே இல்லை.
2: ஒரு சிலர் இப்போல்லாம் பேசுகிற சூழ்நிலை உருவாக மாட்டேங்குதுண்ணே. இப்போ ஒரு இடத்துல இருக்கிறோம், நியர்பையில் இருக்கிறோன்னா, அவங்க வந்து இப்போ பேச மாட்டுறாங்க. பேசினா இப்போது ஒரு நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், என்னை சுற்றி இருக்கிற ஃபேமிலிஸ் கிட்டே வந்து நான் கீழே இருக்கிற உங்ககிட்ட நான் பேசுகிறது கிடையாது, நான் பே ஸ்மைல் பண்ணுறது கிடையாது, எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்க விசாரிக்கிறது கிடையாது. நம்ம வரோம் போகிறோம் அப்படின்னே இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குது, அந்த பர்பஸ்க்காக தான் வந்து இயேசு சுவாமி நம்மளை அந்த இடத்துல வச்சுருக்கிறாரு.
1: உண்மை, இது ரொம்ப அழகாக சொன்னீங்க. நம்ம தொடர்ந்து பேச போகிறோம், அதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை இதோ.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி இன்பம் எஃப்எம் @ gmail.com.

0: மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இன்றைக்கும் சாமுவேல் தினகரன் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். சாம் பிரேசில் ஃபுட்பால் ஃபீல்டில் அல்லது ஃபுட்பால் சர்க்கிள்ஸில் அவருடைய பெயர் அப்படி தான் அறியப்பட்டிருக்கிறது. ஸோ அவரோடு தொடர்ந்து பேச போகிறோம். ரொம்ப அழகான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்ம அவரோடு தொடர்ந்து பேசுவோம். ஸோ சாம், ரொம்ப அழகாக நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் ஃபுட்பாலில் செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான சூழ்நிலை, எப்படி உயர்ந்தீங்க? ஃபுட்பால் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி, செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப கடினமான பாதை இல்லையா?
1: எஸ்ண்ணா, ஆமாம். என்னோடய ப்ரொஃபஷனல் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சாயில் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் நான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய ப்ரொஃபஷனல் கேரியரை. சாயில் இருக்கும் பொழுது அங்கேருந்து வெளியே போகணும், நல்ல ஒரு டாப் லெவல் ஃபுட்பால் விளையாடணும் சொல்லிட்டு நான் ட்ரையல் ஒன்று அட்டன் பண்ணேன். டாடா ஃபுட்பால் அகாடமின்னு சொல்லிட்டு ஜார்க்கண்டில் இருக்குது. அதுக்காக என்ன பண்ணோன்னா, ஒரு மூணு பேர் சேர்ந்து வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதணும். சார், நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கோம், எங்களை நீங்கள் வந்து ட்ரையலுக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி.
0: ஓகே,
1: கூப்பிடுங்கன்னு சொல்லி அந்த லெட்டர் எழுதி அவருக்கு போஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டோம். அப்போது அந்த இடத்துல வந்து பெங்களூரை சேர்ந்த கால்டன் சாப்மேன் சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஷனல் கோச் அவர் அங்கே ஒருத்தர் அங்கே இருந்தார்.
0: இந்தியாவுக்கு விளையாடினவர்,
1: அவர் இந்தியாவுக்கு விளையாண்டவர். 15 இயர்ஸ் வந்து அவர் சீனியர் இந்தியா விளையாண்டுருக்காரு. அது இல்லாமல் ஈஸ்ட் பெங்கால் விளையாண்டுருக்காரு கிளப்புக்காக. அவர் போனோன்னா அதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் அவர் வந்து எங்களை சரி வாங்கன்னு சொல்லி திரும்ப ரிப்ளே எங்களுக்கு பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து அப்போ வந்து சூப்பர் டிவிஷன் ஆடிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் டிவிஷன்லேருந்து ப்ரொமோட் ஆகிட்டு சூப்பர் டிவிஷன் சென்னை லீக் விளையாண்டுட்ருக்கோம். சரி, அங்கே போகலான்னா அங்கே போய் வந்து என்னோடய கேரியரை ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே போய் ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே வந்து இந்த மூணு பேர்த்தில் நான் மட்டும் செலக்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணாங்க. சடனாக வந்து ஃபைனல் ஸ்குவாடில் வந்து இல்லை, மூணு பேர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சொல்லும்போது அவர் வந்து என்ன சொன்னார், ஓகே இங்கேருந்து இப்போ வந்து பெங்களூரில் ஒரு டீம் இருக்குது, HAL இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், அங்கே போங்க. அந்த டைமில் வந்து ஐ லீக் செகண்ட் டிவிஷன் அவங்க ஆடுறதுக்கு ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு, டீம்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. சரி, ட்ரையல் போங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி போயிட்டு ஒரு கோச்சை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி திரும்ப சென்னைக்கு வந்தோம். சென்னையிலேருந்து நாங்கள் வந்து அங்கே போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் அங்கே போனோம். போயிட்டு அவர் ஃபோன் பண்ணோம், 8:00 ப்ராக்டிஸ் இருக்குது, நீங்கள் 8:00 கிரவுண்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஃபோன் வச்சிட்டாரு. மார்னிங் வந்து 4:00 4:35 பெங்களூரில் இறங்கிட்டோம். அங்கேருந்து கிரவுண்டுக்கு போயிட்டு கிரவுண்டுக்கு வெளியே ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குது. கடைக்கு வெளியே சைடில் அந்த பிளாட்ஃபார்மில் நாங்கள் அங்கே தான் படுத்து தூங்கினோம். எங்களுடைய கேரியர், ஸ்போர்ட்ஸ் கேரியர் ஸ்டார்ட் ஆன, ப்ரொஃபஷனல் கேரியர் ஸ்டார்ட் ஆனது அந்த இடத்துல. நாங்கள் ரோட்டில் தான் அந்த ஒரு 2 ஹவர்ஸ் தூங்கினோம். அங்கேருந்து தான் ஸ்டார்ட்
0: ஆச்சுண்ணா. ஸோ அதன் பிறகு நீங்கள் செலக்ட் ஆனீங்க?
1: ஆமாம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், அந்த ட்ரையல் அட்டன் பண்ணோம். 3 டேஸ் அட்டன் பண்ணதில் வந்து அவங்க இன்னும் 3 நாள் பார்க்கணுன்னாங்க. 3 நாள் பார்த்தாங்க. 2 பேர் செலக்ட் ஆனாங்க, நான் செலக்ட் ஆகலை. செலக்ட் ஆகலான ஒன்று வந்து என்ன பண்ணாங்க, 2 பேர் செலக்ட் ஆகலை. அவங்க 2 பேர் செலக்ட் ஆகிட்டாங்க, நான் ஆகல. கோச் சொன்னார், ஓகே இன்னும் ஒரு 2 நாள் பார்க்கலான்னு சொல்லி பார்த்துட்டு என்னென்ன பண்ணார், நான் இந்த வருஷம் உன்னை சைன் வாங்க மாட்டேன், பட் நீ என் கூட வந்து இந்த 6 மந்த்ஸ்க்கு நான் உனக்கு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து 5000 ரூபீஸ்க்கு என்னை சைன் வாங்கினாங்க. 5000 அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. 6 மந்த்ஸ் ஆல்ரெடி அந்த டீமில் வந்து 45 பிளேயர்ஸ் இருக்கான் செகண்ட் டிவிஷனுக்கு, அந்த பீரியடு அந்த டோர்னமெண்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் இயர் வந்து அந்த வருஷம் வந்து ஹை லீக் ப்ரொமோட் ஆயிடுச்சு. டீம் ப்ரொமோட் ஆனோன்னா அந்த வருஷம் என்னை வந்து சைன் வாங்கினார்.
0: ஸோ இப்போது அதன் பிறகு என்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கினீங்க?
1: இங்கே அந்த ஹை லீக் நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் ஐ பிளேட் 3 வருஷம் வந்து கண்டினியூஸாக யூனிவர்சிட்டி விளையாடவும், நான் பச்சபாஸ் காலேஜில் 1st இயர் 2nd இயரில் யூனிவர்சிட்டி வாங்கவும், 3rd இயரில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி வாங்கவும் ஆண்டர் உதவி செஞ்ச யூனிவர்சிட்டி ஆடிருக்கேன். 16, 19 இந்தியன் நேஷ்னல் டீமோட ஃபைனல் ஸ்குவாட் வரைக்கும் அந்த ஸ்குவாடில் நான் இருந்திருக்கேன். சந்தோஷ் ட்ராஃபியில் வந்து 2010 நான் வந்து ஃபைனல் ஸ்குவாட் வரைக்கும் நான் விளாண்டுருக்கேன். ஸ்கூல் நேஷ்னல்ஸ் விளாண்டுருக்கேன். யூனிட்டி வேர்ல்ட் கப்னு சொல்லிட்டு கோவாவில் நடந்துச்சு, அதில் வந்து இந்தியாவுக்காக யூனிட்டி வேர்ல்ட் கப் நான் 2014 யூனிட்டி வேர்ல்ட் கப் ஆடிருக்கோம், அதில் 4th பிளேஸ்.
0: ஓ, ஸோ நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸை நீங்கள் விளையாடி இருக்கிறீங்க, எப்படி நம்ம பிளேயர்ஸ்க்கும் மற்ற பிளேயர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் கவனிச்சிங்க?
1: அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம்னா, அவங்களுக்கு கிராஸ்ரூட் லெவல்லே வந்து டீச்சிங் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கும்ண்ணா. நம்மளுக்கும் இருக்குது நிறைய இடத்துல. நான் வளர்ந்த விதம் எப்படின்னா வந்து நானாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி உருவானதான். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் ஒரு கோச் அண்டரில் போயிட்டு அவங்க நம்மளை வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க, நீ இது பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும், இதெல்லாம் நீ டெவலப் பண்ண இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் அட்வான்ஸ் லெவல் ஆஃப் டீச்சிங் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்குது அவங்களுக்கு. நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக நம்ம போயிட்டுருக்கோம். அது இப்போ கொஞ்சம் நிறையா டெவலப் ஆகிடுச்சு. நான் இருந்த இடத்துல இருக்கும்போது அங்கே நடந்த கோச்சிங்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் சீரியஸாக வந்து கோச்சிங்ஸை வந்து டீச் பண்ணவங்க இருந்தாங்க, அதனால் அந்த இடத்த ரீச் பண்ண முடிஞ்சது.
0: நம்ம ஃபிசிக்கல் பாடி வந்து வித்தியாசமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நம்மளுடைய பாடிஸ் அவங்க பாடிஸ், ஏன்னா ஒரு சிலர் அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஜெனட்டிக்கலி அவங்க வித்தியாசம், நம்ம வித்தியாசம்.
1: அப்புறம் ஒரு ஒரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த ஜெனட்டிக் பாடியோட ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறேன் நான். பிரேசிலியன் பார்த்தா நம்மள மாதிரி தான் இருப்பாங்க, இந்தியன்ஸ் மாதிரி தான் இருக்கிறாங்க, பட் ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அந்த ஸ்ட்ராங் பேஸ்டு வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம கிராஸ்ரூட்லேருந்து டெவலப் பண்ணும்போது நம்ம டெவலப் ஆகிறது கொஞ்சம்
0: ஐ திங்க் நம்ம வந்து அந்த ஜெனட்டிக் அப்படின்றது நம்ம ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி சொல்கிறது தான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி ஜப்பான் வந்து ஜெர்மனியை பீட் பண்ணியிருக்காது இந்த ஃபீஃபாவில்.
1: எஸ்ண்ணா கண்டிப்பாண்ணே, ஒரு டேர்னிங்கான ஒரு மேட்ச் அது. எதிர்பார்க்கவே இல்லை ஒரு ஏஷியன் கண்ட்ரி வந்து ஒரு யூரோப்பியன் டீமை வந்து அடிக்கிறது போது வந்து அது வந்து இமேஜினில் கூட நினச்சி பார்க்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல டீம் ஜெர்மன் டீமு. அந்த டீமை வந்து
0: 4 முறை வேர்ல்ட் கப் வின் பண்ண டீம்.
1: ஆமாம், 4 முறை வின் பண்ணியிருக்காங்க. அந்த டீம் அப்செட் பண்ணியிருக்காங்கன்னா, அதுவும் ஏஷியன் டீம் அப்செட் பண்ணியிருக்குன்னும் போது ரொம்ப பெரிய விஷயம்ண்ணா அது. புது ரெக்கார்ட்ண்ண, அது வந்து ஒரு ஏஷியன்லேருந்து இப்படி ஒரு பர்ஃபாமன்ஸ் நடக்குமா அப்படின்ற ஒரு இமேஜின். அதெல்லாம் அது அந்தளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து ஏஷியன் ஜப்பான் பண்ணியிருக்காங்கன்னா பெரிய விஷயம்ண்ணா.
0: ஸோ இது வந்து பார்க்கும்பொழுது பிளானிங், ஸ்ட்ராட்டஜி, ட்ரைனிங் இதெல்லாவற்றினாலும் இதெல்லாம் நம்ம மாற்றலாம். இந்த ஜெனட்டிக்னு சொல்கிறத விட நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணி ட்ரெயின் பண்ணி.
1: எஸ்ண்ணா இப்போது இந்தியாவை எப்படின்னா, மேபி இப்போ ஃபாரின்லாம் வந்து டீம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஒன்னாக ஒரே பேட்சை வைக்கிறாங்க. இப்போ ஒரு 30 பேர் இருக்காங்கன்னா அந்த 30 பேர் வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஒன்னாக ட்ராவல் பண்ணுறாங்க, நிறைய விஷயம் டெவலப் ஆகுது. நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் உருவாச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்றா ட்ராவல் பண்ணுறது அப்போனா அது கிராஸ்ரூட் லெவலில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். அண்டர் 12 அண்டர் 14 ஃபோக்கஸ் பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு வேர்ல்ட் கப் 2 இயர்ஸ்க்கு 8 இயர்ஸ்க்கு அப்புறம் எங்கே வேர்ல்ட் கப் நடக்குது அதுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணால் மேபி அந்த டீம் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. எல்லா விதத்துலேயும் நம்ம வந்து டெவலப் பண்ண முடியும்.
0: பொதுவாக இந்த மேரத்தான்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் இருந்தால் சாம்பியன்ஸ், அதாவது ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி அன்இமேஜினபிளாக இருக்கும் அவங்களுடைய ஸ்பீடும் அந்த மேரத்தான் ஓடுற இதுவும். அதுக்கு ஒரு காரணம் என்ன சொன்னாங்கன்னா அவங்களுடைய கண்ட்ரி கிளைமேட். ஸோ அவங்க வந்து அந்த கிளைமேட்டில் அவங்க அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த கோல்டு கிளைமேட்டில் வந்து ஓடுறது அவங்களுக்கு ரொம்ப, நம்ம சாதாரண கலோக்கியில் சொல்லலாம் ஜுஜுபின்னுவாங்க, அந்த மாதிரி ரொம்ப சிம்பிள். இப்போ ஒருவேளை நம்ம இந்தியாவை எடுத்துக்குவோம், இந்தியாவில் சம்மரில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. சென்னையில் அதுவும்
1: ரொம்ப
0: சம்மர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், சும்மா இருந்தாலே தண்ணி தாகமும் டயர்ட்னஸும்.
1: இப்போ நீங்கள் சம்மர்னு சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருதுண்ணா, நான் சாயில் இருக்கும்போது என்னென்னா ஒரே ஒரு செஷன் தான் ப்ராக்டிஸ், லீக் டைமில் ஃபர்ஸ்ட் டிவிஷனில் இருந்தோம். 2:00 to 6:00
0: மதியம்
1: லாயலா காலேஜில் தான் வந்து நம்மளுக்கு ப்ராக்டிஸ் செஷனே ஒரே செஷன். அந்த ஒரு செஷன் ஃபஸ்ட் டே வந்து செஷன் போகும்போது ஃபஸ்ட் டே நான் அட்டன் பண்ணிவிட்டு நான் சொன்ன வார்த்தை, நான் ரொம்ப டயர்டாகிட்டு கீழே படுத்துட்டேன், படுக்கும்போது சொன்ன படுத்துட்டு சொல்லும் போது தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க நான் வந்து வீட்டுக்கு போகிறேன் நான் சொன்ன வார்த்தை. அப்போ கோச் சொன்னார், இல்லைடா ஒரு 2-3 டேஸ் போச்சுன்னா 1 வீக் போச்சுன்னா செட் ஆகிடும், உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா அவ்வளோ ஒரு ஹீட், அந்த ஹீட்டில் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், பாடி செட் ஆகணும், சாப்பாடு கரெக்டாக டைமுக்கு சாப்பிடணும், அது டைஜஷன் ஆகணும், அதுக்கேற்ற மாதிரி அப்போது ஈவினிங் செஷனுக்கு போகிறோம், இதெல்லாம் இருக்குண்ணே.
0: ஸோ நம்ம ஏதோ சும்மா ஓடி பால் அடித்து விளையாடுறது இல்லை, ஒரு ஹை லெவல் காம்படிஷன் போகும்போது பாடி இதெல்லாமே சரியான உணவு இதெல்லாமே நம்ம கேர் பண்ணணும் இல்லையா?
1: எஸ்
0: ஸோ நீங்கள் வந்து ஆஸ் அ கோச், இப்போ நம்ம எத்தனையோ பேர் ஃபுட்பால் பிளேயராக வரணும் இல்லை வேறு ஃபீல்டில் வரணும் இப்படியெல்லாம் பல எண்ணங்களோட கனவுகளோடு இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: அவங்களுக்கு அண்ணா விடாமுயற்சி தேவைண்ணா, விடாமுயற்சி தேவைணும். இப்போ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து ஒரு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணாமல் அதுக்காக நிறைய டைம் போடணும். நான் நிறைய டைம் போடணும். உங்களோட ப்ளஸ் மைனஸ் எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை சரி பண்ணி அதில் கரெக்டாக ஒர்க் பண்ணால் நம்ம டெவலப் ஆக முடியும். நிறையா விஷயம் அச்சீவ் பண்ண முடியும். ஒரு சிலர் நினைப்பாங்க கொஞ்ச நாள் பண்ணிவிட்டு விட்டா வந்து எனக்கு இது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு இதை மாற்றிடுவாங்க. உங்களுக்கு கொடுத்துருக்க டேலண்ட்டை அதை மல்டிப்ளை பண்ணணுன்னா அதுக்காக சீரியஸாக நீங்கள் ஒர்க் பண்ணணும். அது ஒரு நாள் இல்லை, ஒரு மாதம் இல்லை, ஒரு வருஷம் இல்லை, இயர்ஸ் அண்ட் இயர்ஸ், டேஸ் அண்ட் டேஸ் போட்டால் தான் நம்ம அதில் டெவலப் பண்ணும். அதுலேயே நிறையா பேர் பண்ணி ஃபெயிலியர் ஆனவங்க இருக்காங்க. பட் ஆண்டவர் கொடுத்துருக்கிறத 100% ஆண்டவருக்காக பண்ணும்போது அதுக்காக நீங்கள் உழைக்கும் போது கண்டிப்பாக அதில் பலனாக இருக்கணும்.
0: ரொம்ப அழகாக சொன்னீங்க, விடாமுயற்சி.
1: எஸ்,
0: விடாமுயற்சி. ஸோ நீங்கள் கூட முதல் நாளே அந்த ஃபீல்டில் என்னை விட்டுருங்க வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னீங்க. ஒருவேளை அப்படி இருந்து உங்களை விட்டுருந்தாங்கன்னா இன்றைக்கி இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்குமான்னு தெரியல.
1: ஆமாண்ணா, கண்டிப்பாக நடந்திருக்காது. அந்த மாதிரி ஒர்க் பண்ண அந்த மாதிரி அந்த விஷயத்துக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து அதுக்காக இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணனால தான் அந்த வருஷம் வந்து நம்ம ஃபஸ்ட் டிவிஷன் வந்து செகண்ட் பிளேஸ் ஆச்சோண்ணே. ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் பிளேஸ் ஆச்சோம். ஒரே ஒரு மேட்ச் தான் நாங்கள் லாஸ் பண்ணோமே. செகண்ட் பிளேஸ் ஆச்சோம். அந்த வருஷம் தான் டீம் ப்ரொமோட் ஆச்சு சூப்பர் டிவிஷனுக்கு. ஒரு பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் டீம் ஒன்றா சேர்ந்து நிறைய நாள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். எப்படின்னா அவ்வளோ எப்படி இது சொல்கிறதுன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸை இது பண்ணியிருக்கோண்ணே. ஏன்னா அந்த 2 to 6 வந்து அந்த டைம் 4 hours வந்து ரொம்ப ப்ரெஷர், பயங்கர ஹீட்டு. அதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய உடம்பு சரியில்லாமல் இருக்குது, நிறைய இன்ஜுரிஸ் ஆகிருக்கு. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நம்ம
0: பொதுவாக இன்ஜுரி வந்து நம்ம பாடி வார்மாக இருக்கும் பொழுது ஆகாதுன்னு தானே நம்ம சொல்கிறது உண்டு. அதனால தானே வார்ம்அப் பண்ணி பிளட் வார்மாக இருக்கும் பொழுது இன்ஜுரிஸ் வராது.
1: என்ன தான் பண்ணாலும் வந்து சம்டைம்ஸ் ஓவர் லோட்னால ஆகுண்ணே. ஒன்று இன்னொன்று வந்து கிரவுண்டு சர்ஃபேஸ் சொல்லுவாங்கண்ணே. கிரவுண்டோட வித்தியாசத்தினால வந்து நிறையா ஹார்டாக இருக்கனால அதனால இன்ஜுரிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குண்ணே. லோடு ஏற்றும்போது கரெக்டாக ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும்போது, தண்ணி குடிக்காமல் இருக்கும்போது கிராம்ஸ், இது மசில் புல்லிங், இதெல்லாம் நடக்கும். அந்த டைமில் நடக்கும்னு அதை கரெக்டாக பண்ணி இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம அந்த இன்ஜுரிஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணலாம்.
0: ஸோ நம்ம இந்த இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், ப்ராக்டிஸ். ஸோ ஒருவேளை நீங்கள் அந்த 4 to 6 அந்த வெயிலில் ப்ராக்டிஸ் பண்ணுற அதே ஃபார்மில் கொண்டு போய் நல்ல குளிரான தேசத்தில் விட்டுருந்தா ஒருவேளை நீங்கள் நல்லா விளையாடி இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? எப்படி?
1: எஸ்ண்ணா, இப்போது இங்கே சென்னையில் இருக்கும்போது வந்து 2 to 6 பண்ணோம். ஐ லீக் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வாட்டி சைன் பண்ணும்போது 2004 end ஸ்டார்ட் பண்ணும்போது மார்னிங் 8 to 1:30 டைமிங் மாறிடுச்சு. அது வந்து பெங்களூரில். அது அங்கே அந்த அங்கே 2 years இருந்ததுக்கப்புறம் டெல்லியில் ஒரு டீம் சைன் பண்ணேன். அங்கே ப்ராக்டிஸ் வந்து 11 to 3. இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் வந்து மாறும் பொழுது வந்து ப்ரொஃபஷ்னல் நம்ம போயிட்டோன்னா நம்ம பர்ஃபாமன்ஸ் பண்ணால் தான் அங்கே ஸ்டேபிள் பண்ண முடியணும், அங்கே இருக்க முடியும். அதனால் வந்து எல்லா கிளைமேட்டுக்கும் நம்ம பாடி சூட்டபிள் ஆகிற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும்ண்ணே.
0: எக்ஸலண்ட், ரொம்ப அழகாக சொன்னீங்க. விடாமுயற்சி. இங்கிலீஷில் பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, குவிட்டர்ஸ் நெவர் வின், வின்னர்ஸ் நெவர் குவிட். அதாவது பாதியிலே விடுறவங்க வின் பண்ணுறதே கிடையாது, வின் பண்ணுறவங்க பாதியிலே விடுறது கிடையாது.
1: எஸ், உண்மைண்ணாது.
0: ஸோ அதனால் எந்த காரியமானாலும் சரி, இது ஃபுட்பால் அல்லது கேம்ஸ், இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு மட்டும் பொருந்தாது, எல்லாவற்றிலுமே இந்த விடாமுயற்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ படிப்பு சம்பந்தமான விஷயத்தில் கூட விடாமுயற்சி, கன்சிஸ்டண்ட்டாக படிக்கும் பொழுது நிச்சயமாக அதில் வந்து நல்ல பாஸ் பண்ணி நல்ல மார்க்கு எடுக்கிற ஒரு வாய்ப்பு உண்டு. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க கூட விடாமல் பல மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது அதில் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டாக வராங்க.
1: எஸ்ண்ணா, இப்படி சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம்
0: வருதுண்ணா.
1: டெல்லியில் சைன் பண்ணிவிட்டு ஒரு 2 years கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருந்தேன். சைன் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ், டோர்னமெண்ட் எல்லாமே போயிட்டுருக்கு. நடுவில் ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு. லெக், ரைட் லெக் மட்டும் மூமெண்ட்டே இல்லை, ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு, மடக்கவே முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டேன். 2 months கழித்து வந்து டூரன் டோர்னமெண்ட் வந்து நம்மளுக்கு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலே ஓல்டஸ்ட் டோர்னமெண்ட், டாப் டோர்னமெண்ட் அது. எல்லாருக்கும் தோணும் இந்தியாவில் இருக்க ஒரு நல்ல பிளேஸ் டெவலப் ஆகி வரவன் அந்த டோர்னமெண்ட் ஆடணும்னு ஆசைப்படுவாங்க. சரின்னு ஆயிடுச்சு. டீமில் வந்து டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து 45, only 20 மட்டும்தான் டீம் கூப்பிட்டு போவாங்க. அப்போ வந்து ரொம்ப ஒரு ஹார்டான சூழ்நிலை. இயேசு சுவாமி இந்த டோர்னமெண்ட் ஆடணும், இதுக்காக தான் வந்து இவ்வளோ பிரயாசப்படுறது, கஷ்டப்படுறது,
0: கனவு
1: கனவு ட்ரீம் அந்த ட்ரீமை வந்து இது பண்ணோன்னா இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் ஆடும்போது தான் நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ண முடியும், மற்ற கிளப்ஸ் பார்ப்பாங்க, நம்மளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தம். டீம்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்ருக்காங்க. எந்த இன்ஜுரி ஆனவுடனே என்ன ஆகிடுச்சுன்னா, சடனாக வந்து ஈஸ்ட் பெங்கால்லேருந்து ஒரு பிளேயரை வந்து லோனில் வாங்கிட்டாங்க டீமில். சரி, இந்த பிளேயரை வாங்கலான்னு சொல்லி ஒரு ரீசனபிள் அமௌண்ட்டுக்கு அவனை வாங்கிட்டாங்க. அவன் என் பொசிஷனில் வாங்கியிருக்காங்க. எனக்கு வந்து அது வாங்கும்போது தெரியல, அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிக்கும் போது தான் ஓகே இதனால தான் போல இந்த டோர்னமெண்ட்காக வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி இருந்தால் இயேசு சுவாமி என்னை கைவிட மாட்டார்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுண்ணே. டெய்லி ஜோம் பண்ணுறது, அந்த எக்ஸசைஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணேன், அந்த கால் வந்து ரிலீஸ் ஆச்சு, நான் ப்ரிப்பேர் ஆனேன். லாஸ்ட் ஒரு ரெண்டு டோர்னமெண்ட்டு என்ன, அந்த லாஸ்ட்டு டூ வீக்ஸ்க்கு முன்னால் வந்து நான் கொஞ்சம் நல்லா ஃபிட்டான ஒரு ரெண்டு ப்ராக்டிஸ் மேட்ச் ஆடும்படியாக வைத்தார். அது மூலிமா நான் டீமில் வந்தேன் அந்த டோர்னமெண்ட்டுக்குள்ளே. நான் வந்து சோர்ந்து போகலை, எனக்கு வந்து இந்த அடிபட்டுருச்சு இதனால் வந்து அவ்வளோதான் இதுக்கப்புறம் முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கல. ஏன்னா எனக்கு கொடுத்த டேலண்ட்டை வந்து நான் ப்ரூவ் பண்ணால் நான் ஒரு ஸ்டெப்பு எடுக்கணும், அதை சரி பண்ணுறதுக்கு அதுக்காண்டி கொஞ்சம் வேலையை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த கால் சரியாச்சு. அந்த ரெண்டு ப்ராக்டிஸ் மேட்ச்லேயும் ஆண்டவர் நல்லபடியாக விளையாட வச்சாருன்னு. அதனால் அந்த டாப் 20 ஸ்குவாடு நான் எதிர்பார்க்கல, அந்த ஸ்குவாடில் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் அந்த இருந்த மூணு கோச்சஸும் அவங்க வந்து கரெக்டாக அந்த ஒரு பிளான் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட்டில் என் நேம் இருந்துச்சு. டீமில் போயிட்டு வந்தேன், டீமில் போயிட்டோம். ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து நாங்கள் வந்து ஏரோஸ் மேலே விளாட்றோம், இந்தியன் ஏரோஸ் மேலே ஃபஸ்ட் மேட்ச் விளாட்றோம். விளாடும்போது 1-0 டவுனில் இருக்குது, 1-0 டவுனில் இருக்குது. லாஸ்ட் 5 மினிட்ஸ் ஒரு அந்த சூழ்நிலை யாருக்கா இருந்தாலும் வந்து அந்த சூழ்நிலையே இருக்காது.
0: நீங்கள் சொல்லும் போதே டென்ஷனாக இருக்குது, அந்த மேட்ச் வந்து இன்னும் டென்ஷனாக இருந்தது. 1-0 உள்ளே இருக்க உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர்.
1: எஸ் நான் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ப்ரெஷரு. அந்த பிளேயரு வந்து வாங்கின பிளேயர் அந்த டோர்னமெண்ட்டில் இல்லை. நான் ரெடி ஆனோன்னே அந்த ஈஸ்ட் பெங்கால் பிளேயரு அவர் வாங்கலை, அவர் அந்த டோர்னமெண்ட் வரலை எங்கள் கூட. நான் தான் இருந்தேன், ஆனால் ஒரு சில இது இருந்துச்சு, அவன் எப்படி ஆடப்போகிறான் அப்படி இப்படின்லாம் இருந்துச்சு
0: கேள்விகள்,
1: மற்றவங்களுக்கு கேள்விகள். அந்த கேள்விகள் வந்து கோச்சிட்ட போச்சு. கோச் சொன்னார், இல்லை அவன் விளாடுவான், அவன் எனக்கு தேவை, அந்த பெஞ்சில் எனக்கு தேவை, அந்த பெஞ்ச் ஸ்ட்ரென்த்துக்கு எனக்கு தேவை அவன் அப்படின்றத மட்டும் அவர் சொல்கிறாரு. அப்போ தான் ஹிந்தி கொஞ்சம் கற்றுக்கிறேன், நான் கற்றுக்கிறது அவர் பேசும்போது எனக்கு அது புரியுது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 5 மினிட்ஸ் இருக்குது, ரொம்ப நல்ல ஒரு மூமெண்ட் அந்த மூமெண்ட்டு. அந்த 5 மினிட்ஸ் நான் மனசு விடலை. ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, ஆண்டவர் கொடுத்துருக்க தாளந்தை வந்து ஒரு சில நேரத்தில் ஒரு சிலர் அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு விட்டுருவாங்க, அதுக்காண்டி நான் அதை சொல்கிறேன்னா. அந்த 5 மினிட்ஸ் இருக்கும்போது கோச் சொல்லார், போய் வார்ம் அப் பண்ண அப்படின்னு சொல்லி. சரி, வார்ம் அப் பண்ண போகிறோம்.
0: கேம் நடுவில் எப்படி நீங்கள் வார்ம் அப் பண்ணுவீங்க?
1: வெளியே அவுட் சைட் சைடில் வார்ம் அப் பண்ணுவோம். சப்ஸ்டிடியூட் சேஞ்ச் பண்ணுறது.
0: சப்ஸ்டிடியூட் ஓகே. நீங்கள் வெளியில் இருக்கிறீங்க?
1: சப்பில் இருக்கேன் நான், பெஞ்சில்.
0: இப்போ உள்ளே வர போகிறீங்க?
1: உள்ளே போடுறதுக்காக என்னை அனுப்புகிறாங்க. நான் வார்ம் அப் பண்ணிட்டு போகிறேன். 5 மினிட்ஸ் தான் இருக்குது, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் 5 மினிட்ஸ் உள்ளே இறங்குறேன். ஃபஸ்ட்டு பால் ஃபஸ்ட்டு ஒரு அசஸ் பண்ணுறேன், அது கோல் ஆகுது, 1-1 ஆகுது.
0: டூ நீங்கள் அடிக்கிறீங்க?
1: நான் அடிக்கல, இன்னொருத்தர் அடிக்கிறேன். நான் பால் கொடுக்குறேன், அவர் கோல் ஸ்கோர் பண்ணுறாரு. ரெண்டாவது கோல் டைம் முடிய போகுது, லாங் ரேஞ்ச் ஷாட்டு, ஒரு 25 யார்ட்ஸ்லேருந்து பாலை ரிசீவ் பண்ணோன்னே அடிக்கிறேன். பால் உள்ள நெட்டில் இருக்குது, கேம் முடியுது. நினச்சி பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஒன்றுமே இல்லாதவனை எங்கேருந்தோ எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல அந்த டீமில் வச்சுருந்து சான்ஸ் கொடுத்து, யாரெல்லாம் பேசினாங்களோ, அந்த சாம் இவன் விளையாட மாட்டான், இவனை ஏன் டீமில் போட்டீங்கன்னு சொன்ன அந்த பேச்சை இயேசு சுவாமி மாற்றினாங்க. பிகாஸ் ஒருவேளை நான் மனசு சோர்ந்துட்டு, இல்லைடா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிருந்தேன்னா, அந்த இடத்துல அன்றைய அற்புதம் அங்கே நடந்திருக்குமா நடந்திருக்காதான்னு தெரியல. நான் ஒருவேளை உட்காந்துருந்தேன்.
0: எப்படி, அதாவது நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறீங்க, ஆனால் வந்து உண்மையிலேயே மனநிலை சோர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா இன்ஜுரி ஆகிடுச்சு, இப்போது திரும்பி வந்து விளையாடணும், உங்கள் பிளேஸில் இன்னொருத்தரை வாங்கியிருக்கிறாங்க. எப்படி நீங்கள் அந்த ஸ்ட்ரென்த் எப்படி வந்தது? அதுக்காக ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணிங்களா, இல்லை யாரோ பேசினாங்களா உங்களோட, இல்லை ஆண்டவர் ஏதாவது சொப்பனத்தில் வந்தாரா?
1: யாரும் பேசலை, ஆனால் வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. இயேசு சுவாமி என் கூட இருக்காரு, என்னை வந்து விளையாட வைப்பார், என் காலை சரி
0: பண்ணுவார்.
1: ஒரு கண்மூடித்தனமான ஒரு ஃபெய்த்து நான் சொல்லுவேன். எனக்கு அது அந்த வார்த்தை சொல்லும்போது பிடிக்கும். நான் ஏன் நான் அது கண்மூடித்தனமானு சொன்னேன், ஒரு சில நேரத்தில் வந்து யாருனா எதுனா வந்து ஆர்கியூ பண்ணும்போது கூட நான் கண்மூடித்தனமாக விசுவாசிப்பேன் நம்ம ஆண்டவர் இயேசு சுவாமி. அது இந்த விசுவாசம் தான் அந்த இடத்துல இருந்தது. அந்த 5 மினிட்ஸ் ஆண்டவர் எனக்கு பயன்படுத்துவார், என்னை பயன்படுத்துவார் நான் நம்பினேன். அந்த இடத்துல. அது ஆனால் அது பாசிபிளே கிடையாது, அது பாசிபிளே கிடையாது.
0: இல்லை நான் கேட்குறது முதல்ல இந்த இன்ஜுரி டைம்லேயே நீங்கள் இன்ஜுரியில் இருக்கிறீங்க, இன்னொருத்தரை வாங்குறாங்க, அப்போ நிச்சயமாக நீங்கள் ரொம்ப உடஞ்சி போயிருப்பீங்க.
1: கண்டிப்பாக
0: இல்லைன்னு சொல்லவே முடியாது.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக
0: அந்த சூழ்நிலையை தான் நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் விளையாட ஆரம்பிச்சிட்டீங்க, உள்ளே இருக்கிறீங்க, அது ஒரு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ப்ரெஷர், எந்த பிளேயர்னாலும் ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஒரு ஆடட் ப்ரெஷர், ஏன் சாமை உள்ளே எடுத்தீங்க, சாம் விளையாடுவானா, அது ஒரு பக்கம் நிச்சயமாக அதுவுமே ஒரு இதுதான். பட் இந்த சூழ்நிலை நீங்கள் இன்ஜுரி ஆகி இன்னும் வந்து விளையாட ஆரம்பிக்கல, இன்னொருத்தர் எடுக்கிறாங்க, அப்போ அது ஒரு ஃப்யூச்சரே போன ஒரு மனநிலை இருக்கும் இல்லையா?
1: மனசு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டத்தில் தான் இருந்தேன். ஆனால் அந்த இருக்கும்போது நான் இப்படி இருக்கக்கூடாதுன்ற ஒரு சத்தம் மட்டும் எப்பயுமே கேட்டுகிட்டே இருந்தது. ஏன்னா எதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கிறோம், ஆண்டவர் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு ஒரு டீமில் விளையாட வைக்கிறது. இப்போ நீ விட்டனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப கிடைக்காது உனக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீ யூஸ் பண்ணிக்கணும்னா நீ உன் அந்த நீ உன்னால் முடியாதுன்னு நினைக்கிற அந்த எண்ணத்துலேருந்து நீ வெளியே வரணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்காக நீ ப்ரிப்பேர் பண்ணு. இந்த இன்ஜுரியை எப்படி நீ ஸ்ட்ரென்தன் பண்ணி நீ திரும்ப விளையாட முடியும், திரும்ப நீ ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நடக்கும் இது. அதனால் வந்து அதுலேருந்து வெளியே வரணும்னா நான் அதுக்காண்டி நான் திரும்ப ஆண்டவருடைய சமூகத்தை தேட ஆரம்பித்தேன். திரும்ப நான் உட்கார ஆரம்பிச்சிருந்தேன், ஜோமன் சுவாமி என்ன நீங்கள் பலப்படுத்துங்க, நீங்கள் பலப்படுத்தினா மட்டும்தான் இந்த விஷயத்த என்னால் பண்ண முடியும், நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்க நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அது அந்த அந்த இன்ஜுரியிலையும் நான் என்னுடைய வந்து ஜபமும் என்னுடைய ஆண்டவருடைய ஆண்டவர்கிட்ட நேரத்தை போல.
0: எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. ஸோ நீங்கள் அந்த ஆண்டவரோட இணைப்பில் இருந்ததுனால ஆண்டவரும் உங்களை இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. நம்ம இல்லைன்னா அந்த உணர்வு சென்சிட்டிவிட்டி இருந்திருக்காது. ஆண்டவர் பேசுகிறாருன்றதே தெரிஞ்சு நீங்கள் சொல்லுங்கள், ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருந்தது, அது நிச்சயமாக ஆண்டவருடைய குரல்.

0: இன்ஜுரி ஆகிட்டு ரெஸ்ட்டில் இருக்கும்போது நான் சாப்பிட்டேன்னா இன்னும் வெயிட் போட்டுரும், அன்ஃபிட் ஆகிடுவோம், திரும்ப ஃபிட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும், ரொம்ப ரொம்ப ஸ்லோவாகிடும்.
1: அதனால ஸோ இந்த இடத்துல நிச்சயமாக ஒரு சின்ன ஒரு டைவர்ஷன், இந்த வெயிட் லாஸ். ஏன்னா நீங்கள் விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு ஆள், உங்கள் பசி இதெல்லாம் வேறு மாதிரி இருந்திருக்கும்.
0: ஆமாம்,
1: எல்லாரும் மாதிரியும் இல்லை, அதை விட பல மடங்கு பசிக்கும், சாப்பிட்டாலும் டைஜஸ்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் இன்ஜுரியில் இருக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு பசி இருந்திருக்குமே, அந்த பசி போயிருக்காது. ஓ, அடிபட்டிருக்கு, நம்ம பசிக்காமல் இருப்போம்னு வயிறு சொல்லியிருக்காது, பசி இருந்திருக்கும். எப்படி ஹேண்டில் பண்ணீங்க?
0: பசி இருந்துச்சுண்ணே, பசி இருந்தாலும் வந்து எனக்கு ஒரு ஒரு கண்ட்ரோலை நான் போட்டுக்கிட்டேன். நம்ம வந்து நிறையா சாப்பிடக்கூடாது, நிறையா சாப்பிட்டோன்னா ஃபேட் அதிகமாகிடும். ஃபேட் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம வந்து நம்மளுடைய இண்டூரன்ஸ் குறைஞ்சிரும், நம்ம வந்து அதை ஃபோக்கஸ் பண்ண முடியாது, அன்ஃபிட் ஆகி ஸ்பீடு எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். அதனால வந்து நம்ம கேமில் கான்சன்ட்ரேஷன் கம்மியான, திரும்ப நம்ம ஒரு 10 to 15 days வந்து திரும்ப வந்து ஸ்லோவாக நம்மளை புஷ் பண்ணி நம்ம அந்த ரிதமுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு டைம் ஆகிடும். அதனால இந்த இடத்துல வந்து அந்த சாப்பிட்ற விஷயத்தில் கொஞ்சம் கான்சியஸாக இருந்தது.
1: அப்போ அந்த ஃபோக்கஸ் நான் நினைக்கிறேன், அப்போ நாமும் கூட வாழ்க்கையில் ஒரு காரியத்தை சாதிக்கணும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், அப்போ இந்த ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம்.
0: கண்டிப்பாக.
1: ஸோ நம்ம உணவு பழக்க வழக்கங்களில் அந்த கட்டுப்பாடை நம்ம கொண்டு வர ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஏன்னா இது உண்மையிலே யாரும் அவங்க செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறவங்க கூட டக்குன்னு நல்லவர். இன்றைக்கி பாருங்கள், இந்த விளம்பரங்களே அவ்வளோ அழகாக ஃபோட்டோ எடுத்து, ஆனால் அந்த உணவு வரும்போது அந்த மாதிரி இருக்காது சில நேரம். அப்போது அது என்னென்னு அதை பார்க்கும் பொழுதே அப்படியே வந்து அந்த சாப்பிட்ணுன்ற ஒரு உணர்வு ஏற்படும்.
0: அப்படி தோன்றது தப்பு இல்லைண்ணே, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சாப்பிட்டனா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேண்ணே. அதுக்கும் அளவுக்கு மிஞ்சி நம்ம சாப்பிட்றத விட, வெயிட் ஏறி கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணுறத விட, கண்ணாடியை பார்க்கும்போது என்ன நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு தோன்றதை விட, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ பசிக்கிற நேரத்தில் அதை மட்டும் லிமிட்டாக சாப்பிட்டோன்னா அது நல்லாயிருக்கும். ஆனால் பசிக்கும்போது சாப்பிட்றது ரொம்ப நல்லது.
1: எக்ஸலண்ட். ஸோ நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருந்தீங்க, ஒரு இன்ஜுரி ஆனாலும் ஒரு செட்பேக் ஆனாலும் ஆண்டவரோடு இருக்கிற உறவு வந்து துண்டிக்கப்படலை. ஸோ இது ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் வந்து மேலே மேலே போகணும் எல்லாருமே. அப்படி நாங்கள் வாழ்த்துகிறோம், அதுக்காக ஜெபிக்கிறோம். ஆனாலும் சில நேரம் எதிர்பாராத சூழ்நிலை வரும் பொழுது நம்ம ஆண்டவரோடு இருக்கிற இணைப்பு ரொம்ப முக்கியம். எது கீழே போனாலும் மேலே வந்தாலும் இது வந்து மேலே மேலே போய்கிட்டே இருக்கணும். ஆண்டவரோடு இருக்கிற உறவு நெருக்கமாக மேலே போய்கிட்டே இருந்ததுன்னா மற்ற எல்லாமே வந்து வந்துடும்.
0: கண்டிப்பாக. நான் இது இந்த இடத்துல சொல்லணும், இதை இப்போது வந்து நான் கொஞ்ச நாளாக வந்து எப்போல்லாம் வந்து நான் ஃப்ரீயாக இருக்கிறேனோ நான் என்ன பண்ணுவேன்னா, நேராக என்னோடய சர்ச்சுக்கு போவேன். சர்ச் கீ என்கிட்ட இருக்கும், ஒரு கீ என்கிட்ட இருக்குது, நான் சர்ச்சுக்கு போவேன். திறந்துட்டு ஃப்ரண்ட்டில் போய் உக்காந்துட்டு, ஏசப்பா நான் வந்திருக்கேன், நீ என் கூட பேசுங்க, எனக்கு அது ரொம்ப ஒரு சமாதானத்தை கொடுக்கணும். என்ன தான் நான் வந்து தனியாக இண்டிவிஜுவலாக ஜோம் பண்ணி பைபிள் படித்து எது பண்ணாலும், அந்த காலையில் ஒரு 10 to 11 or 10 to 10:30 ஒரு ஹாஃப் அன் அவர் நான் போய் அங்கே உட்காரும்போது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ண்ணே. நான் ஆண்டவர் கூட போய், ஏன்னா யாருமே இல்லை, நான் மட்டும் இருப்பேன், அவர் இருப்பார், ரெண்டு பேரும் பேசுகிறது வந்து, அப்பா நான் வந்திருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ண, ஒரு ஒரு ஒரு நார்மல் மனுஷங்கிட்ட நம்ம போய் விசாரிப்போம்ல, அது மாதிரி அது பேசும்போது நான் சொல்லுவேன், நான் இன்றைக்கி இதெல்லாம் பண்ணேன், இதெல்லாம் ஒரு நிறைய இடத்துல தவறி விழுந்திருப்பேன், இந்த காரியத்தெல்லாம் நான் சொல்லி அவர்கிட்ட சொல்லும்போது அது ரொம்ப ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானத்தை எனக்கு கொடுக்கணும்.
1: எக்ஸலண்ட். அதான் அந்த ஆண்டவரோடு உள்ள உறவு, அதை தான் நீங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறீங்க. ஸோ இன்னைக்கு ஒரு ஐ திங்க் இன்னைக்கு இந்த இன்டர்வியூலேயே ஒரு பெரிய டேக்அவே பாயிண்ட்னா இது தான், நம்ம ஆண்டவரோடு உள்ள உறவு. சூழ்நிலைகள் மாறலாம், உண்மையிலேயே நான் எப்படி பார்க்குறேன்னா எதிர்காலமே இருண்ட ஒரு சூழ்நிலை அந்த நேரம்.
0: கண்டிப்பாக
1: உங்களுக்கு
0: ஒன்றுமே இல்லை,
1: ஏன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே அவங்க கொண்டு வந்துட்டாங்க, விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க.
0: எஸ் எஸ்ண்ணா.
1: அதுவும் நீங்கள் சொல்கிற ஈஸ்ட் பெங்கால்லாம் இந்தியாவிலே பெஸ்ட் பிளேயர் அவங்க தான்.
0: எஸ்ண்ணா, ரொம்ப நல்ல கிளப்பு, ஓல்டஸ்ட் கிளப்பு. அங்கேருந்து ஒரு பிளேயர் வாங்குறாங்கன்னா நம்மளுக்கே தோணும், அடதான் அவள் தான், நம்ம காலி பெஞ்சில் கூட இருக்க மாட்டோம் அப்படின்னு தோணும்.
1: ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் ஆண்டவரோடு நீங்கள் கனெக்டடாக இருந்தீங்க.
0: ஆமாண்ணே.
1: ஸோ ப்ரேயர், பைபிள் ரீடிங், இதை வந்து நீங்கள் கைவிடவே இல்லை. ஸோ நம்ம சோர்ந்து போகிற சூழ்நிலை வந்தாலும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு முறை ஒருத்தரை நான் சந்தித்தேன், வயதில் முதிர்ந்தவர், அவர் சொன்னார், நான் பைபிள் வாசித்து ஒரு வாரம் ஆச்சுப்பா அப்படின்னாரு. நான் கிட்ட எதுக்காக அங்கே அப்படின்னா, இல்லை எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சின்ன சண்டை, அதனால் அவர் மேலே கோபம். அதில் நீங்கள் பைபிள் வாசிக்காததுனால அவருக்கு நஷ்டமா, இல்லை பைபிள் வாசிக்கிறதுனால அவருக்கு லாபமா?

0: அது நமக்கு தான் பிரயோஜனம். பைபிள் வாசிக்கிறதுனால நமக்கு தான் பிரயோஜனம், நம்ம ஆண்டவர் சத்தத்தை கேட்க முடியுது. பாருங்க, அந்த சூழ்நிலையில உங்களை என்கரேஜ் பண்ணது ஆண்டவர் தான், வேற யாருமே,
1: வேற யாரும் இல்லைண்ணா, கூட பக்கத்தில் யாரும் இல்லை, இயேசு சுவாமி மட்டும்தான்.
0: அதனால
1: லாங்குவேஜே தெரியாது, இடத்துல அங்கே இருந்து ஆண்டவர் மட்டும்தான் வழி நடத்தினார்ண்ணா.
0: ஸோ இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு நிலையில் இருக்கணும். அப்போது ஆண்டவர் எவ்வளோ படுகுழினாலும் தூக்கிடுவார்.
1: கண்டிப்பாண்ணா, கண்டிப்பாக.
0: அடுத்தது நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் ஃபிசியோதெரப்பி இந்த ஹார்ட் ஒர்க் பண்ண தொடங்கினீங்க. ஸோ ஒரு மூத்த ஊழியர் இப்படி சொல்கிறத நான் கேட்டேன், காட் வில் லிஃப்ட் யூ அவுட் ஆஃப் த டீப்பஸ்ட் பிட். அதாவது எப்படிப்பட்ட ஆழமான குழியிலிருந்து ஆண்டவர் நான் தூக்கிடுவார். பட் காட் வில் நாட் லிஃப்ட் யூ அவுட் ஆஃப் அன் ஈஸி சேர். பட் ஈஸி சேர்லேருந்து ஆண்டவர் ஒன்றை தூக்கவே மாட்டார். அந்த சோம்பல், டோன்ட் கேர் ஆட்டிடியூட், இதெல்லாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து கிரியை செய்கிறது கொஞ்சம் கடினமான ஒரு இது தான்.
1: ஆமாண்ணா, கண்டிப்பாக. ஆண்டவர் நம்மக்கிட்ட டேலண்ட்டை கொடுத்துட்டாரு, இதெல்லாம் வந்து நீ பயன்படுத்திக்கோ, யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாரு. நான் அதை அப்படியே வச்சுட்டு வந்து நான் ஒரு நல்ல கோச் ஆகணும், ஒரு நல்ல பிளேயர் ஆகணும், ஆனால் நான் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து ஆனால் விளையாடணும். இப்போது இந்த காலகட்டத்தில் நிறையா பேர் அப்படி தான் இருக்காங்கண்ணா, நான் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன், நான் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண மாட்டேன், பட் ஆனால் வந்து நான் மெயினில் விளாண்டுருவேன், நான் நல்லா விளாண்டுருவேன். விளாட்லாம், டாப் லெவலில் நான் காம்படிஷன் ஆஃப் டோர்னமெண்ட்ஸ்லாம் நம்மளால் விளையாட முடியாது, ஏன்னா அவனோட அது வேவே நான் பயங்கரமாக இருக்கும். இப்போ வேர்ல்ட் கப்பே நம்ம பார்க்குறோம், வேர்ல்ட் கப்போட ஸ்டாண்டர்ட் ஆஃப் பிளே வேறு மாதிரி இருக்குது, எங்கேயோ இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கிறத விட அந்த டேலண்ட்டை மல்டிப்ளை பண்ணோன்னா, நம்ம இறங்கி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அது மல்டிப்ளையாகவும் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த முடியும். கொடுப்பாரு, ஆண்டவர் தருணம் கொடுப்பார், வாய்ப்பு கொடுப்பாரு, நம்மளை வந்து சான்ஸ் கொடுப்பாரு. எல்லா டைமும் வந்து ஆண்டவர் குத்துருவார்னு சொல்லி நம்ம சும்மாவே இருக்கக்கூடாது இல்லைண்ணா.
0: உண்மை, நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்டவர் வந்து எல்லாருக்குமே டைம் கொடுத்துருக்கார், எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான் கொடுத்துருக்காரு. அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்றது தான் அங்கே முக்கியம். அடுத்தது வாய்ப்புகளை ஆண்டவர் உருவாக்குறாரு, தயவு. நீங்கள் சொன்னீங்க, ஒரு இந்தியாவுக்கு விளையாடின ஒரு பிளேயர் கோச்சாக இருந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணார்.
1: எஸ்,
0: ஓகே. கோவாவில் இல்லைன்னா நீங்கள் மேங்களூர்,
1: எஸ்
0: மேங்களூர் போங்க, இப்படி ஒரு கைடன்ஸ். அது வந்து தேவனுடைய தயவு தான். அவர் ஏன் செஞ்சாருன்னு கேள்வி கேட்டோம்னா அவருக்கே தெரியாது.
1: ஆமாம், அவர் தெரியாதுண்ணா, ஆனால் அவர் வந்து நிறையா பேருக்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் பார்த்தாரு இந்த டேலண்ட்டாக இருக்காங்க பசங்க, இந்த பசங்க வேஸ்ட்டாக திரும்பி போயிடக்கூடாது, இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி.
0: அந்த ஒரு அவர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அந்த கனெக்ஷன் கிடைச்சது பாருங்க.
1: ஆமாம்,
0: அந்த கனெக்ஷனை ஏற்படுத்துகிறவர் ஆண்டவர்.
1: கண்டிப்பாக,
0: மனிதர் கண்களில் தயவு கொடுக்குறவர் ஆண்டவர்.
1: கண்டிப்பாக.
0: ஸோ ஆண்டவர் வந்து டைம் எல்லாருக்குமே கொடுத்துருக்கிறாரு, அப்போ வாய்ப்பை கொடுக்குறாரு, தயவு கொடுக்குறாரு, எல்லாரும் பயன்படுத்திக்கிறது இல்லைன்றதான் வருத்தமான விஷயம்.
1: தேவ மனிதர்கள் நிறைய பேரை வந்து கொடுக்குறாருண்ணா, நம்மளுக்காக ஆயத்தை பற்றி வைக்கிறாரு. நம்ம வந்து போனோன்னா கரெக்டாக அந்த டைமில் அவங்க வருவாங்க, அவங்க அதை பண்ணுறாங்க, ஆனால் நம்மளுக்கு தெரியாது.
0: ஆமாம், தேவ மனிதர்கள்னு மட்டும் இல்லை, ஏன்னா யோசேப்புடைய வாழ்க்கையில் பைபிளில் பார்க்கும் பொழுது பார்வோனை ஆண்டவர் பயன்படுத்தினார். அங்கே ஒரு சின்ன செட்டப் ஆண்டவர் செஞ்சார், பார்வோனுக்கு ஒரு சொப்பனும் அதை வியாக்கியானம் பண்ணணும், அப்போ யோசேப்பு தான் வரார். ஸோ நம்ம மனிதர்கள் நமக்கு தயவு காண்பிக்கும் பொழுது நம்ம அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஒருவேளை அவங்க ஆண்டவர் அறியாதவங்களாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் அந்த தயவுன்றது ஆண்டவர் தருகிற ஒன்று.
1: கண்டிப்பாக, இது இந்த இடத்துல நான் இதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னுடைய பாஸ்டர் வந்து டேவிட் ஜோஸ்வா, அவரும் ஃபுட்பால் பிளேயரு, டிவிஎஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து இப்போ சர்ச்க்கு நான் வந்து ஒர்ஷிப் டீமில் இருக்கிறேன்னா, அவர் ஆண்டவர் மூலமா எனக்கு அவர் கொடுத்த ஒரு வாய்ப்பு அது. எனக்கு வந்து நீ வந்து பாட்டில் இருக்கணும், அதே போல் அசிஸ்டன்ட் பாஸ்டரும் இருக்கிற சாம்சன் அண்ணா, அவங்களும் வந்து சாம் நீ வரணும், நீ பாடணும், நீ நல்லா பாடுற அப்படின்னு வந்து நம்மக்கிட்ட இருக்கிற அந்த டேலண்ட்டை ஸ்போர்ட் இல்லாமல் இங்கே ஸ்பிரிச்சுவல் சைட்லன்னு வரும்போது இயேசு சாமியை பற்றி அங்கே சொல்லி கொடுத்து இந்த டேலண்ட்டு வந்து நீ ஆண்டவருக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தவங்க அவங்க. இந்த இடத்துல அவங்க வந்து நான் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, பட் ஆனால் என்ன எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது வந்து இயேசு சுவாமி, அடுத்தபடி இந்த பாஸ்டர் ஃபேமிலின்னு.
0: எக்ஸலண்ட். வேதத்தில் உங்கள் உள்ளத்தை கவர்ந்த நபர்,
1: கவர்ந்த நபர் நிறைய பேர் இருக்கிறாங்கண்ணா,
0: ஏன்னா ஒருத்தரை மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க,
1: டேவிட் பிடிக்கண்ணா.
0: டேவிட்,
1: யெஸ்ண்ணா.
0: எக்ஸலண்ட். எதனால்
1: டேவிட்னா, அந்த வே
0: வாசிக்கிறதும் சங்கீதங்கள் தான் அதிகமாக விரும்பி.
1: ஆமாண்ணா, தாவா ரொம்ப பிடிக்கும், தாவீது ரொம்ப பிடிக்கும்,
0: யாராவது ஒருத்தர் நோவா அண்ட் தாவீது இப்போ அவங்க மேலே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. யாரை சொல்ல நீ என்ன சொல்ல போகிறானா உன்ன சொல்ல போகிறானான்னு அவங்க ரெண்டு பேரும் இப்போ
1: நோவா ரொம்ப பிடிக்கும்.
0: நோவா தான் ஓகே.
1: நான் வந்து அந்த பேழையை ரெடி பண்ணது, அந்த எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்தது, அந்த டைமில் அவங்க இருந்தது, அவங்களோட விசுவாசம் நம்பிக்கை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
0: எக்ஸலண்ட். ஆமாம், ஏன்னா பொதுவாக சொல்கிறாங்க நோவாக இருந்த டைமில் அவங்க இருந்த பகுதியில் மழை என்ன என்னன்னே தெரியாது அப்படின்னு. ஸோ அவர் அந்த நேரத்தில் இந்த பேழையை கட்டி பார்க்காத ஒன்று விசுவாசத்துக்கு பேர் போனவர்.
1: ஆமாண்ணே, எப்படி சொல்லணும்னா இப்போனா எல்லாமே வந்து மொபைலில் வந்துடும், நம்ம வந்து சிஸ்டமில் பார்த்துடலாம் எவ்வளோ மெஷர்மெண்ட்டு எவ்வளோ இது உள்ளது.
0: கரெக்ட்.
1: பர்ஃபெக்டாக அது ஒரு இதை ரெடி பண்ணி தண்ணியே உள்ளே போகாமல் யார் யாரெல்லாம் உள்ளே அங்கே வைக்கணும் எப்படி வைக்கணும் எல்லாம் வைக்கணும் ஆண்டவர் சொன்னதை அப்படியே மாற்றமே இல்லாமல் செஞ்சு ஒரு இன்னொரு ஒரு ஒரு ஒரு விஷயத்தை இது பண்ணிது ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சிருக்காருன்னு ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு அந்த அந்த ஸ்டோரியை கேட்கும்போது அந்த வசனத்தை படிக்கும்போது அவ்வளோ திரும்ப திரும்ப படிக்கணும்னு தான் தோணுன்னு அவ்வளோ ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னே தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவ்வளோ அழகாக ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சாருன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இடத்துல.
0: ஆமாம், இன்னொன்று நான் என்ன யோசிக்கிறேன்னா ஆண்டவர் அந்த பேழையுடைய டைமென்ஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்தாலுமே அத்தனை மிருகங்கள் உள்ளே இருந்தது, எவ்வளோ நாத்தம் அடிச்சிருக்கோம் இல்லையா.
1: ஆமாம்,
0: ஆனால் அதுக்கும் ஆண்டவர் ஒரு வழியை பண்ணியிருப்பார், நமக்கு அது தெரியல.
1: ஆமாம், மேபி சாம்பிராணி எதனா ஒன்று இது பண்ணி
0: தெரியல,
1: ஒன்று
0: எதுவும் ஆண்டவர் அங்கே ஒரு ப்ரொவிஷனை
1: வச்சிருப்பாருண்ணா கண்டிப்பாக.
0: அந்த ஸ்மெல்லாம் வெளியில் போகிறதுக்கு ஏதாவது ஒன்று வந்து நிச்சயமாக இருந்திருக்கும். ஸோ இப்போ பாருங்க ஆண்டவர் வந்து எவ்வளோ மைன்யூட்டாக எவ்வளோ அழகாக ஒரு காரியத்தை டிசைன் பண்ணுறார். அதுதான் நோவாவும் ஆண்டவருக்கு செவிசாய்ச்சி அந்த கப்பலை கட்டினார். ஸோ இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுகிறோம்.
1: எஸ்ண்ண, நிறைய நேரங்களில் வந்து இப்போ நோவா ஆண்டவர் பேசினார், நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசியிருப்பார், நம்ம அதை செவிசாய்க்கிறோமான்றது கேள்வியார். நிறைய நேரத்தில் நம்ம வந்து அமைதியில் போய் ஆனால் அந்த இடத்துல அவர் என்ன சொன்னாரோ இயேசு சுவாமி என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே பண்ணியிருக்கார். எவ்வளோ ஒரு ஞானத்தை கொடுத்துருக்காருண்ணா, ஒரு புரிதலை கொடுத்துருக்காரு, எப்படி அது மெஷர் பண்ணியிருப்பார், எப்படி அந்த பேழையை இது பண்ணியிருப்பார், எந்த மரத்தில் இது பண்ணியிருப்பார், அந்த எந்த பிசின் போட்டு ஒட்டியிருப்பார், அது தண்ணி பட்டாலும் வராமல் இருக்கணும் இல்லைங்களா. இவ்வளோ பேர் ஏற்றிட்டு போயிட்டே இருக்கும்போது எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிச்சுன்னா எப்படி எப்படியே இருக்குல்லண்ணா. ஆனால் ஆண்டவர் அதை வந்து அவ்வளோ ஞானமாக கரெக்டாக பண்ண வச்சுருக்காருன்னு அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்.
0: எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். ஸோ நான் எப்பவுமே சொல்லுது உண்டு, தொடர மனம் உண்டு ஆனால் நேரம் இல்லை, நம்ம முடிக்கிற ஒரு வேலை வந்துடுச்சு. ஸோ இன்றைக்கும் நீங்கள் உங்கள் நேரத்தை எடுத்து உங்கள் லைஃப் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டீங்க. ஸோ இன்பம் எஃப்எம் நேயர்கள் சார்பாகவும் இயேசு இன்பம் ஊழியங்கள் சார்பாகவும் உங்களுக்கு மிகுந்த நன்றிகள்.
1: தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து இந்த இடத்துல ஆண்டவர் பற்றி பேசவும் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதங்களை பற்றி பேசவும் கொடுத்த வாய்ப்புகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன்.
0: தேங்க்யூ. கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு நேயர்களே, இதுவரை பிரதர் சாமுவேல் தினகரன் அவர்களோடு பேசி கொண்டிருந்தோம். அற்புதமான ஆசீர்வாதமான ஒரு வேளை. நாம் முடிக்கும் முன்பதாக ஒரு சிறு ஜபத்தை செய்து முடிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்த உம்முடைய தயவிற்காய் நன்றி. இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உம்முடைய பிரசன்னம் வெளிப்படட்டும், உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். கண்ணீரில் இருக்கிறவர்களுடைய கண்ணீரை துடைத்தருளும், வேதனையை மாற்றும் அப்பா. ஒவ்வொருவருடைய துக்கமும் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. வியாதியில் இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம், வியாதி விலகட்டும், பூரண சுகமும் விடுதலையும் உண்டாகட்டும், பலவீனங்கள் மறையட்டும் ஆண்டவரே. பண பற்றாக்குறை மாறட்டும், கடன் மாறட்டும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வசனத்தின்படி ஒவ்வொருவரும் செழிக்கட்டும், செழிக்கட்டும், செழிக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. இன்றைக்கும் எங்கள் மத்தியில் நீர் கொண்டு வந்த அன்பு சகோதரன் சாம் தினகரன் அவர்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். தொடர்ந்து அவர் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் உடைய கரம் வெளிப்படட்டும். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இந்த இன்பம் எஃப்எம்ஐ ஜபத்தினால் பணத்தினால் தாங்குகிற ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். மார்போடு அணைத்து கொள்ளும், மார்போடு அணைத்து கொள்ளும். தொடர்ந்து வழி நடத்தும். மகிமை யாவும் உமக்கே, மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு இன்று மதியம் 2 மணி அளவிலும், அதைத் தொடர்ந்து இரவு 9 மணி அளவிலும், அதைத் தொடர்ந்து அதிகாலை 2 மணி அளவிலும் இருக்கும். மீண்டும் இன்னொரு மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். God bless.
2: சங்கீதம் 27. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதே நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளையிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்ததால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. வாசிக்கப்பட்டது சங்கீதம்.

நீங்க அசைவாடினால் அற்புதம், நீங்க அசைவாடினால் அதிசயம், நீர் அசைவாடினால் திறந்த வாசல்கள், நீர் அசைவாடினால் சுகம், நீர் அசைவாடினால் விடுதலை எங்கள் மத்தியிலே அசைவாடும். We welcome you, Holy Spirit, we welcome you.

அற்புதங்களை செய்யும்படி அசைவாடும். ஓ, எங்கள் கண்ணீரை துடைக்கும்படி, எங்களை தைரியப்படுத்தும்படி, உற்சாகப்படுத்தும்படி உம்மை நாங்கள் வரவேற்கிறோம்.

ஹல்லேலூயா. ஓ ஷாபானா, கர்த்தருடைய கரத்தை நாம் கண்டிருக்கிறோம். ஆமென். அவருடைய கரம் மட்டும் நம்மை தூக்கி எடுக்கலனா என்றோ நாம் முடிந்து போயிருப்போம். என்றைக்கோ எல்லாம் முடிந்திருக்கும். அவர் கைகளை நீட்டி நம்மை தூக்கி நிறுத்தி இருக்கிறார். அன்பின் கரங்கள். His hand is a hand of restoration, not judgment. அவருடைய கரம் நம்மை தூக்கி நிறுத்துகிற ஒரு கரம், நம்மை அணைக்கிற ஒரு கரம், நம்மை உயர்த்துகிற கரம், நம்மை ஆசீர்வதிக்கிற கரம், நம் தகப்பனுடைய கரம். ஹாலேலூயா. Thank you, Jesus.

இதுவரை நம்மை நினைத்தார், இனியும் நம்மை நினைவு கூறுவான், என்றென்றும் நம்மை நினைவு கூறுவான், நம்மை ஏந்துவார், தாங்குவார், சுமப்பார், நம்மை வழி நடத்துவார், தடைகளை உடைக்கிறவராய் நமக்கு முன் செல்லுகிறார்.

நாளும் அவர் நம்மை கைவிடுவது இல்லை. நம்மை கைவிடாத தேவன், நம்மை விட்டு விலகாத தேவன். ஓ லபாபா, அப்படியே ஒரு சில நிமிடங்கள் வாய்களை திறந்த அந்நிய பாஷைகளில ஆவில நிறைந்து அவரை மகிமைப்படுத்துவோமா. ஷிபாரதா ரபானதா ரபானதா ரபானதா ரபா பாபா பாபா பாபா.

0: ஓ நன்றி அப்பா, உங்க கிருபை இரக்கங்கள் தயவிற்காக நன்றி. எங்கள் மத்தியில நீர் உலாவிக் கொண்டிருக்கிறீரே, நன்றி நன்றி. ஒவ்வொருவருடைய உள்ளான காயங்களையும் மாற்றும்படி செபிக்கிறேன். மனிதர்களுடைய வார்த்தைகளினால் உடைக்கப்பட்ட இருதயங்களை ஆற்றி தேற்றும், தைரியப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், எங்களோடு இடைபடும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே, மீட்பரேசுவன் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென்.
1: நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. நிச்சயமாய் இன்றைக்கும் கர்த்தர் நம் முகங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார். I want to begin this program with a beautiful song. இந்த நிகழ்ச்சியை ஒரு அற்புதமான பாடலோடு நான் துவங்க விரும்புகிறேன். இதோ உங்களுக்காக.

0: வைத்திருக்கிறார். தொடர்ந்து செல் தேவ பிள்ளையே, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்வாள்களை முறியடித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு தருவேன் என்று சொன்னவர் இப்பொழுது நீ நன்றி சொல்லி துதிக்கும் பொழுதே அதை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபைக்காக நன்றி.
1: Wow, what a beautiful song. பிரியமானவர்களே, மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் மிக அற்புதமான ஒரு நாள். கர்த்தர் திறந்த வாசலை நமக்கு முன் வைத்திருக்கிறார். தீர்க்க தரிசனமாக தான் இந்த பாடலை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். யூ ஹாவ் அன் ஓப்பன் டோர் பிஃபோர் யூ. திறந்த வாசலை தேவன் நமக்கு முன் வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 26 என்ற வேத பகுதியில் ஈசாக்கை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அதில் 22 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ஈசாக்கு பாருங்க, அவன் அந்த தேசத்தில் அந்நியனாக இருந்தான். ஆபிரகாம் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் மேனாக அங்கே இருந்தான். அதன் பிறகு அவன் மரித்த பிறகு ஈசாக்கு அந்த தேசத்தில் தலை தூக்குகிறான். அப்போ அவனுக்கு தேசத்தில் பஞ்சம், இதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள் 12 பார்த்தீங்கன்னா பெரிய பஞ்சம். அந்த பஞ்சத்தின் நடுவிலும் கர்த்தர் அவனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறார், இங்கேயே இருந்து இங்கேயே நீ பயிரிடு. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து செய்கிறான். பெரிய அறுவடைய பார்க்குறான், 100 அறுத்தான். அதைத் தொடர்ந்து வேதம் சொல்லுகிறது, அவன் வர வர வெறுத்தி அடைந்து மகா பெரியவனானான். கர்த்தர் ஈசாக்கு ஆசீர்வதித்தார். ஆனால் அவனுடைய தகப்பன் மூலமாக வந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த தேசத்தில் பறந்து விரிந்து கிடந்தது. அவன் போய் அங்கே ஒரு இடத்துல கிணறு தோன்றான். அந்த நாட்களில் கிணறு தோன்றது எதுக்கு அடையாளம்னா, ஒரு டைட்டில் டீடு, ஒரு நிலம் வாங்கும் பொழுது ஒரு பத்திரம் பதிவு செய்வது போல அதற்கு ஈடாக அன்றைக்கு அது இருந்தது. ஒரு இடத்துல போயிட்டு, பெரிய பாப்புலேஷன்லாம் ஒன்றும் இல்லை பாருங்க, அன்றைக்கி ஒரு இடத்துல போயிட்டு ஒருத்தர் முதல்ல கிணறு தோண்டிட்டார்னா அந்த சுற்று வட்டாரம் அந்த பகுதி முழுவதும் அவருக்கு சொந்தம் அப்படின்ற ஒரு அடையாளம். இப்போது ஆபிரகாம் நிறைய இடங்களை அப்படி வச்சுருந்தார். ஒரு இடத்துல போயிட்டு ஈசாக்கு என்ன பண்ணுறான், தோன்றான். அந்த கிணறை தோண்டும் பொழுது அங்கே வந்து அவனோட பிரச்சனை பண்ணுறாங்க, நீ இதெல்லாம் தோண்டக்கூடாது. அதான் இவங்க ஏற்கனவே ஆபிரகாம் தோண்டி வச்சுருந்ததெல்லாம் மூடிட்டாங்க, மண் போட்டு. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, இந்த இடம்லாம் உனக்கு சொந்தம் கிடையாது, இந்த இடம் வந்து இந்த எங்களுக்கு தான் சொந்தம், நாங்கள் தான் இங்கே இருப்போம் அப்படின்றதுக்கு அடையாளமாக அந்த இடத்த மண் போட்டு மூடி வச்சுருந்தாங்க. ஆனால் ஈசாக்கு போய் தோண்டும் பொழுது பிரச்சனை. அதைத் தொடர்ந்து இன்னொரு இடத்துல போயிட்டு அவன் மீண்டும் கேணிகளை வெட்டுகிறான். வெட்டும் பொழுது திரும்பி வந்து அவங்களிடத்தில் அவங்க வாக்குவாதம் பண்ணுறாங்க. இங்கே தான் ஏசேக்கு சித்தனா அப்படின்னு பேர் வைக்கிறான். ஒரு இடத்துல ஏசேக்கு, இன்னொரு இடத்துல சித்தனா. இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் பாருங்கள், அவன் தகப்பன் மூலமாக வந்த ஆசீர்வாதங்கள் இது அவனால் சுதந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, இது அவனால் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை. அங்கே இருக்கவங்கெல்லாம் அவனோட வாக்குவாதம் பண்ணி அவனை எப்படியாவது வெளியில் அனுப்பிடணும் இப்படின்ற ஒரு தீர்மானத்தில் தான் செய்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுறான், அதை விட்டு இப்போ இன்னொரு இடத்துல துறவை வெட்டுகிறான். அந்த இடத்துல வந்து அவனுக்கு வாக்குவாதம் இல்லை. அப்பொழுது அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த 22 நம்ம வாசித்தோம், அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ரெகபோத் என்று சொன்னால், நான் பெருகும்படி தேவன் எனக்கு இடம் உண்டாக்கினார் என்று அர்த்தம். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லட்டும், நீங்கள் பெருகும்படி, நாம் பெருகும்படி கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கி இருக்கிறார். இந்த தேசத்தில் நாம் பெருகும்படி கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய திறந்த வாசலை கொடுத்திருக்கிறார். உங்கள் இருதயங்கள் கலங்காது இருப்பதாக. நீங்கள் எதை இழந்திருந்தாலும் சரி, இந்த நாட்கள் நாம் இழந்த எல்லாவற்றையும் மீண்டும் பெற்றுக்கொள்கிற நாட்கள், நாம் ரெகபோத்தை அனுபவிக்கிற நாட்கள்.

ஆமென், நீங்கள் தாழ்ச்சி அடைவது இல்லை. கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருக்கிறார், நாம் தாழ்ச்சி அடைவது இல்லை. அந்த சங்கீதத்தில் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வசனம், எல்லா வசனங்களுமே ரொம்ப அருமையான வசனங்கள். தாவீது ஆடு மேய்க்கிறவனாக இருந்து அரசனாய் மாறினாலும் அந்த அனுபவம் அவனுக்குள்ள ஊறி போயிருந்தது. ஆடுகளை மேய்ப்பது சின்ன வயசுலேருந்தே அவன் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு காரியம். ஸோ அந்த ஒரு அனுபவத்தில் அவன் அதை எழுதுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அதை தொடர்ந்து வரும்பொழுது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆடு பாருங்கள், இன்னும் பெரிய ஒரு ஃபெரோஷியஸ் அனிமல் கிடையாது, ஒரு மூர்க்க குணம் உள்ள ஒரு மிருகம் கிடையாது. ஆடு ரொம்ப சாதுவாக, சாந்தமாக, அது ஒன்றும் தெரியாத ஒரு மிருகமாக தான் இருக்குது ஆடு. அப்போ ஆனால் இந்த ஆட்டுக்கு விரோதமாக வர்ற சத்துருக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பலம் வாய்ந்த சத்துருக்கள், சிங்கம், புலி, ஓநாய், கரடி, இதெல்லாம் தான் இந்த ஆட்டினுடைய சக்திக்கு மிஞ்சின பலன். இந்த ஆடால் மேட்ச் பண்ணவே முடியாது, யோசிச்சு கூட பார்க்க முடியாது, அப்படி பலன் உள்ள மிருகங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு சிங்கம், ஒரு அடல்ட் சிங்கம் எடுத்தால் குறைஞ்சது 300 கிலோன்னு சொல்கிறாங்க, 300 கிலோகிராம்ஸ். ஒரு நல்ல வளர்ந்த ஆடு ஒரு 10 கிலோ, அதிகபட்சமாக 10 கிலோ. அப்போ ஒரு 300 கிலோ இங்கே, 10 கிலோ இங்கே. அப்போ இந்த ஆடு வந்து அதனுடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை, அப்சல்யூட்லி நத்திங், ஒன்றுமே கிடையாது. ஓடக்கூட முடியாது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுற அனிமலும் கிடையாது ஆடு. சிங்கம், புலி இதெல்லாம் வந்துச்சுன்னா அழகாக அடித்து தூக்கிட்டு போயிடும். அப்போது இந்த ஆட்டை பாதுகாக்கிறது மேய்ப்பனுடைய கடமை, பாரம், அவனுடைய இருதயம். இப்போ இந்த ஆட்டுக்கு எந்த கவலையுமே இல்லை பாருங்கள், இது வருமா அது வருமா அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. வெட்ட வெளியில் அது மேய்ஞ்சிட்டு அங்கே பாட்டுக்கு தூங்கிகிட்டு இருக்கும். ஆனால் அந்த கவலையெல்லாம் யாருடையதுன்னா மேய்ப்பனுடையது. நம்முடைய மேய்ப்பன், நம்முடைய பரம தகப்பன், நம்மை பாதுகாக்கிறவர், நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் பலத்திற்கு மிஞ்சின சத்துருக்களை ஒருவேளை நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ஒருவேளை உங்கள் சூழ்நிலை அப்படி ஒரு பெரிய சவாலாய் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராய் வெளிப்பட்டு உங்களை பாதுகாத்து உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை உங்கள் கைகளிலே கொடுப்பார், நிச்சயமாய் கொடுத்து உங்களை வழி நடத்துவார். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படி அவர் செய்வார். Here is another beautiful song that I love.

இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே நினை காண்பது இல்லை. எவ்வளோ ஆறுதலான ஒரு வார்த்தைகள். அதை கேட்கும் பொழுதே என் உள்ளத்தில் ஒரு பெரிய ஆறுதல் பாய்ந்தது. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே நினை காண்பது இல்லை. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த எகிப்தியர்கள் பாருங்கள் ஒரு பெரிய, எப்படி நான் சொல்கிறது, ஒரு ஜாயண்ட், ஒரு சிம்ம சொப்பனம் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர்களுக்கு எஜமானராக இருந்தவர்கள் இந்த எகிப்தியர்கள். அந்த நாட்களிலே எகிப்து என்று சொன்னால் ஒரு பெரிய வல்லரசு, சூப்பர் பவர் ஈஜிப்ட். இப்போ இந்த எகிப்து இவர்களை ஒடுக்கி ஆண்ட நாட்கள், இவங்க வெளியில் ஆண்டவர் இவர்களை கொண்டு வருகிறார். கொண்டு வரும் பொழுது எகிப்தினுடைய பெஸ்ட் சேரியட்ஸ், சிறந்த ரதங்கள், சிறந்த வீரர்கள், இவங்கெல்லாம் இப்போது இஸ்ரவேல் ஜனங்களை துரத்திக்கிட்டு வராங்க வனாந்திரத்தில். எதுக்காக இவங்களை நம்ம வெளியில் அனுப்பிச்சிட்டோமே, இனி இவங்கள மீண்டும் சிறைப்பிடித்து கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு இவங்க படையெடுத்து வருகிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஜனங்கள் தேவனை நோக்கி கதறுகிறார்கள். ஐயோ நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னும் பொழுது கர்த்தருடைய கரம் அங்கே இறங்கி வருகிறது. கர்த்தர் அந்த எகிப்தியரை செங்கடலிலே வீழ்த்தி போட்டார். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். ஆராய்ச்சியாளர்கள், அதாவது இந்த ஹிஸ்டாரியன்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிஸ்ட், இவங்க ஒரு காரியத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். செங்கடலின் ஆழத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ரதத்தினுடைய சக்கரம் அல்லது ரதங்களுடைய சக்கரங்கள் அதிகமாக ஒரு சில சக்கரங்களை பார்த்திருக்கிறார்கள். பாசி பிடித்து அது துருப்பிடித்து அப்படியே வந்து பார்த்தா சக்கரம்னு உடனே தெரியாது. அந்த பாசி இந்த ஷேப்பெல்லாம் பார்க்கும் பொழுது இவங்களுக்கு சந்தேகம் வந்து அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரதத்தினுடைய சக்கரங்கள். இந்த எகிப்தியரை கர்த்தர் வீழ்த்தி போட்டார். இஸ்ரவேல் ஜனங்க 400 வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள். போர்னா என்னன்னு தெரியாது, யுத்தம்னா என்னன்னு தெரியாது, சண்டைன்னா என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், இவங்க சொன்னால் நம்ம கீழ்ப்படணும், இல்லைன்னா நம்ம அடித்து முதுகு தோலை உரிச்சிருவானுங்க. சரியான சாப்பாடு இல்லை, சரியான சம்பளம் இல்லை. இப்படி அவர்களை இல்ட்ரீட் பண்ணி அவர்களுக்கு உண்டானதை கொடுக்காமல் ஒடுக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்க. அவங்க மென்டாலிட்டியை பாருங்களேன், அவங்க வந்து ஒரு ரெசிஸ்ட் பண்ணணும், ஒரு யுத்தம் பண்ணணும், இப்படிப்பட்ட மென்டாலிட்டியே கிடையாது. ஆனால் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்து எகிப்தியரையே இல்லாமல் பண்ணி போட்டார். அந்த செங்கடலில் முற்றிலுமாக அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டார்கள். கர்த்தர் நிச்சயமாக இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் எகிப்தியரை போல நிற்கிற ஒவ்வொருவரையும் வீழ்த்துவார். இது நிச்சயம். உங்கள் பலத்திற்கு மிஞ்சி, உங்களுடைய திறமைகளுக்கு மிஞ்சி, உங்களுடைய அறிவு ஞானத்திற்கு மிஞ்சி இருக்கிற ஒவ்வொரு எதிரியையும் கர்த்தர் வீழ்த்துவார். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பது இல்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பது இல்லை. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் மீண்டும் சொல்லட்டும், ஒருவேளை இன்றைக்கு எகிப்தியர்களைப் போல பல காரியங்கள் உங்களுக்கு முன்பாக சவாலாய் நின்று கொண்டிருக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் முடித்து முறியடித்து இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பது இல்லை என்று சொல்லும்படி ஒரு அற்புதத்தை செய்வார். Here is another beautiful song.

ஆமென். உமக்கு உதவி தேவையில்லை, உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார், நிச்சயமாய் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். நம்முடைய தேவன் நமக்காய் யுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தர். தேசத்தில் பெருகும்படி ஒரு திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு நாளும் நீங்கள் குன்றி போவது இல்லை, ஒரு நாளும் நீங்கள் குறுகி போவது இல்லை. மென்மேலும் பெருகும்படி தேவன் நமக்கு உதவி செய்வார். இது அவருக்கு லேசான ஒரு காரியம்.

லேசான காரியம் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி. எவ்வளோ அருமையான வார்த்தைகள். பலன் உள்ளவன், பலனற்றவன் யாராக இருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான ஒரு காரியம். ஏன் பலன் உள்ளவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நான் நினைக்கிறேன்னா, ஒரு சில நேரத்தில் பலன் உள்ளவர்களுக்கு கூட உதவி தேவைப்படுது. அவர்களுக்கு வருகிற சவால்கள் அவர்களுடைய திறமைக்கும் அறிவுக்கும் மெஞ்சி காணப்படலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவர். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் உதவி செய்ய போகிறார், நம்மை உயர்த்தப் போகிறார். மீண்டும் மீண்டும் எனக்கு இந்த வார்த்தைகளை தான் கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். கேட்டு கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய உயர்வு உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை யோசிப்பை பாருங்களேன், அந்த சிறைச்சாலையில் எல்லாராலும் மறக்கப்பட்டவனாய் உட்கார்ந்திருந்திருப்பான் இருந்தான். அவன் ஒருவேளை நான் வெளியில் வருவேன் யோசிச்சானா இல்லையான்னு தெரியல. பட் ஆனால் சடுதியில் கண்ணிமைக்கும் நேரத்தில் நான் ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றினார். அவன் சிறையிருப்பை மாற்றினார். ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறான். அவன் யோசித்து கூட பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த தேசத்தில் கர்த்தர் அவனை தலையாய் மாற்றிவிட்டார். அந்த ராஜா சொல்கிறான், சிங்காசனத்தை பொறுத்த வரைக்கும் தான் உனக்கு மேலே நான், மீதி எல்லாம் இந்த தேசத்தில் நீ எப்படி சொல்லுகிறாயோ அப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு. எவ்வளோ ஆச்சரியம், எவ்வளோ அருமையான ஒரு காரியம் கர்த்தர் இதை நமக்கு செய்யப்போகிறார். நம்முடைய தலைகளை உயர்த்தப் போகிறார். நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து உங்கள் தலையை உயர்த்துவது உறுதி.

What a beautiful song. கலங்கிடாதே, திகைத்திடாதே. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மேல் மனதுருகுகிற கர்த்தர். நம்மை பார்த்து மனதுருகுகிற ஒரு தகப்பன், எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். நம்மை பார்க்கும் பொழுதே அவருடைய இருதயம் மகிழ்ந்து துள்ளுகிறது. நம்மேல் மனதுருகுகிறார். நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்காய் உதவி செய்கிறவர். கர்த்தர் நமக்காய் உதவி செய்கிறவர். Here's another beautiful song. Let's listen to this.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இது ஒரு நேரடி ஒளிபரப்பு. உபாகமம் 28:14 இப்படி சொல்லுகிறது. ஆங்கிலத்தில் சற்று மாறி வரும் 13, தமிழில் இப்படி வருகிறது. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். பல தேசங்களிலும் இருந்து இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு நான் தீர்க்கமாய் சொல்லட்டும், நீங்கள் இருக்கிற இடங்களில் கர்த்தர் உங்களை நாட்டின இடங்களில் நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள், வாளாகாமல் தலையாவீர்கள். தேசத்தின் நன்மையை நீங்கள் புசிப்பீர்கள், தேசத்தின் செழுமையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, எந்த தேசத்தில் இருந்து இப்பொழுது கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் அந்த தேசத்தின் நன்மையை நீங்கள் புசிக்கும்படி செய்யப்போகிறார். அந்த தேசத்தின் செழிப்பை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அந்த தேசத்தில் நீங்கள் வாளாகாமல் தலையாவீர்கள், கீழாகாமல் மேலாவீர்கள். மார்க் மை வேர்ட்ஸ், எழுதி வையுங்கள். கர்த்தர் இதை நிச்சயமாய் செய்யப்போகிறார், விரைவில் செய்யப்போகிறார். நீங்கள் தலை கவிழ்ந்த இடங்களில் எல்லாம் கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்தப் போகிறார்.

ஆமென், ஆமென், ஆமென். அருமையான ஒரு வசனம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது என் இருதயத்தில் பளிச்சிட்டது. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் முடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். வேத நாட்களிலே அல்லது பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே, டியூரிங் தி ஓல்ட் டெஸ்டமென்ட் டைம்ஸ், இந்த சாம்பல் என்பதற்கு ஒரு பெரிய அர்த்தம் இருந்தது. பாருங்கள், ஜனங்கள் துக்கிக்கும் பொழுது, பாவத்திலிருந்து மனம் திரும்பும் பொழுது, சாம்பலை தங்கள் மேல் போட்டுக்கொண்டு உபவாசத்தோடு அமர்ந்திருப்பார்கள். தங்கள் துயரத்தை வெளிப்படுத்துகிற ஒரு செயலாக அது இருந்தது. எஸ்தரின் புத்தகத்திலையும் இதை நம்ம பார்க்கலாம். மொர்தெகாய், வேதத்தில் பல இடங்கள், நினிவே பட்டணத்தில் சாம்பல் என்பது துயரத்திற்கு அடையாளம். அதாவது துயரம்னு சொல்லும் பொழுது வார்த்தைகளினால் விவரிக்க முடியாத ஒரு துயரம். இந்த துயரத்திற்கு அடையாளமாக சாம்பல் இருந்தது. சாம்பல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எரிந்து போய் எல்லாம் முடிந்து அந்த சாம்பலில் ஒரு ஹோப்பே கிடையாது, அந்த சாம்பல்னால பிரயோஜனமும் கிடையாது. அதுதான் அதை குறிக்குது. எல்லாம் எரிந்து நாசமாகி சாம்பல், சாம்பல்ன்றது ஃபைனல், தட்ஸ் இட், எவ்ரி திங் இஸ் ஓவர். அதுக்கு மேலே அந்த சாம்பலை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. மண்ணுன்னா கூட அதை வீடு கட்ட பயன்படுத்துவார்கள். மண்ணை கொண்டு தேவன் மனிதனை உண்டாக்கினார். இந்த சாம்பல் என்பது எல்லாம் முடிந்து போச்சு, இனி நம்பிக்கையே இல்லை அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம்தான் இந்த சாம்பல். ஆனால் இந்த சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், பியூட்டி ஃபார் ஆஷஸ். இந்த நாட்களில் சிங்காரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அலங்காரத்தை இது குறிக்கிறது. அந்த நாட்களில் ஆபரணங்களை கொண்டு தங்களை அலங்கரித்தார்கள். நல்ல உயர்ந்த விலை உயர்ந்த உடைகளை கொண்டு தங்களை அலங்கரித்தார்கள். இப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம். அவர்களுடைய வீடுகளை அலங்கரித்தார்கள். அப்போது சிங்காரம் என்பது ஒரு அழகை குறிக்கிறது. சாம்பலில் யாரும் விரும்ப மாட்டாங்க அங்கே உட்காரணும்னு. ஆனால் அலங்காரமாக அழகாக இருக்கிற ஒரு இடத்துக்குள்ளே எல்லாரும் வந்து இருக்கணும்னு விரும்புவாங்க. ஓ, எங்கள் இடம் கூட இப்படி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குமே. பொதுவாக ஒரு இடம் அழகாக இருக்கும் பொழுது அதை பார்த்துட்டு போயிட்டு அவங்க இடத்தை அலங்கரிக்கிறத பார்க்குறோம். இல்லை, ஒரு நபர் ஒரு அலங்காரம் செய்திருக்கும் பொழுது அதை பார்த்து மற்றவர்கள் அவங்களும் அதே போல் அலங்காரம் செய்து கொள்ளுகிறதை பார்க்குறோம். அப்போது இன்றைக்கு ஒரு வேளை நம்ம வாழ்க்கை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் விரும்ப தக்க காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம், அருவறுக்கிற காரியங்கள் ஒரு வேளை இருக்கலாம். ஆனால் கர்த்தரோ அதை மாற்றப்போகிறார். மற்றவர்கள் பார்க்கும் பொழுது என் வாழ்க்கையும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவர்கள் விரும்புகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைக்க போகிறார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம். இதை வாசிக்கும் பொழுது என் இருதயம் துள்ளி குதிக்கிறது. துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம். See, God has got a solution for everything. கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு பதிலை வைத்திருக்கிறார். துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம். ஒருவேளை நீங்கள் துயரத்திற்குள்ளாக இத்தனை நாட்கள் கடந்து வந்திருக்கலாம். Whatever be the reason, காரணம் எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அந்த துயரத்தை முறித்து அதை முறிக்கும்படி ஆனந்த தைலத்தை உங்கள் மேல் ஊற்றப்போகிறார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் முடையை கொடுக்க போகிறார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம் வாழ்கிற இந்த நாட்கள் அற்புதமான நாட்கள். உங்கள் வாழ்க்கையில் இது அற்புதமான நாட்கள். கர்த்தர் உங்கள் சாம்பலுக்கு பதிலாக உங்களுக்கு சிங்காரத்தை அருளுகிற நாட்கள். துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை அருளுகிற நாட்கள். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக
கர்த்தர் துதியை அருளுகிற நாட்கள். மீண்டும் சொல்கிறேன், எனக்கு துள்ளி குதிக்கணும் போல இருக்கு இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுதே. யூ ஆர் ஹெடிங் இன் டு அ கிரேட் சீசன் மை ஃப்ரெண்ட். உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது, தலைகீழாக மாறப்போகிறது. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் சொல்லலாம், என்னை பற்றி யாருக்குமே தெரியாது, ஒருத்தரும் இல்லாமல் ஒரு வனாந்திரத்தில் வாழ்கிறது போல் நான் வாழ்கிறேன்னு நீங்கள் சொல்லலாம். நாட்கள் வருகிறது, உங்கள் பெயரை சொன்னாலே தேசத்திற்கு தெரியும், உங்கள் பெயரை சொன்னாலே பட்டணத்தின் ஜனங்களுக்கு தெரியும். ஓ, இவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தரால் உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறவர். ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். உங்களை குறித்தும் அப்படி தான் சொல்லப்படும். நம்முடைய தேற்ற வாழன் பரிசுத்த ஆவியானவர். Here's another beautiful song.

What a beautiful song. ஏசாயா 61 3 நான் உங்களுக்காக வாசித்தேன். அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அருமையான வார்த்தைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக இதை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 61:4 முதல், அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாக இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். பாழாய் கிடந்த பட்டணங்கள் பார்த்துருக்கீங்களா? அட்லீஸ்ட் பிக்சர்ஸ். ஒரு இடம் அல்லது ஒரு பில்டிங் பாழாக போச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு செய்தியில் வந்த ஒரு காரியம் என் நினைவிற்கு வருகிறது. சென்னையில் ஒரு குறிப்பிட்ட பில்டிங்கை குறித்து ஜனங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பில்டிங்கை நீங்கள் இடிக்கணும், பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டியில் பில்டிங். இன்ஃபேக்ட் அங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், அரசாங்க பள்ளி, அரசு பள்ளி நடந்து கொண்டிருக்கிறதுங்க. அங்கே ஒரு ஸ்கூல் நடக்குது. ஸோ அங்கே வந்து பப்ளிக் பீப்புள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் கிட்ட. என்னென்னா, இந்த பில்டிங்கை இடிச்சிட்டு புதுசாக நீங்கள் கட்டணும், ஏன்னா அது ரொம்ப பாழாகிடுச்சு பல ஆண்டுகள். அந்த ஹிஸ்ட்ரி என்னென்னா, அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த பில்டிங், அந்த பெரிய பில்டிங் வந்து ஒரு அரசனுடைய சம்மர் பேலஸ், சம்மர் அரண்மனையாவது, இங்கே வாழ்ந்த ஒரு அரசனுடைய சம்மர் பேலஸ், ஏறக்குறைய 100-150 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அரசன். ஸோ அந்த பில்டிங் கம்ப்ளீட்டாக பாழடைஞ்சு ஒரு பாதுகாப்பற்ற நிலை. உள்ள பிள்ளைங்க போய் படிக்கிறாங்க, ஒரு சேஃபாக இல்லை. அது மட்டும் இல்லை, இரவு நேரங்களில் அன்வான்ட் எலமெண்ட்ஸ், சொசைட்டியில் அன்வான்ட் எலமெண்ட்ஸ் உள்ளே போயிட்டு போதைப் பொருட்கள் எடுக்கிறது, குடிக்கிறது, மற்ற தவறான காரியங்கள் அங்கே நடப்பதற்கு அந்த இடத்தை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்ததாக செய்தியில் வந்தது. அது மட்டும் இல்லை, இரவு நேரத்தில் மற்ற மிருகங்கள், அதாவது நாய், நரி, இந்த மாதிரி அங்கே வர்றதாக அவங்க புகார் கொடுத்திருந்தார்கள் என்று செய்தியில் வந்தது. அதாவது எதை சொல்ல வரேன்னா, ஒரு இடம் பாழடைந்து போயிடுச்சுன்னா அங்கே பாதுகாப்பு இல்லை, அங்கே தேவையற்ற காரியங்கள், நல்ல மனிதர்கள் அங்கே போகிறது கிடையாது. தங்கள் செய்கைகள் மறைவில் செயல்களை செய்கிறவர்கள் தான் பாழடைந்த இடத்துக்கு போகிறாங்க. ஏன்னா யாரும் வரப்போகிறது இல்லை, ஸோ அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அப்படிப்பட்ட நபர்கள் தான் அங்கே போவாங்க, அப்படிப்பட்ட செயல்கள் தான் அங்கே இருக்கும். அடுத்தது தேவையற்ற மிருகங்கள், பாம்பு, நாய், நரி. பட்டணமாக இருக்கிறதுனால இதெல்லாம் இருக்குது. இதே ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்ததுன்னா பல தீய மிருகங்கள், பாம்பெல்லாம் வந்து நிரந்தரமாக தங்குற ஒரு இடமாக அது இருக்கும். அப்போ பாருங்கள், பாழாய் கிடக்கிற ஒரு காரியம் யாருக்கும் பயனற்றதாக இருக்கிறது. அதுவும் தலைமுறை தலைமுறையாக இடிந்து பாழாய்ப்போன பட்டணங்களை தேவன் கட்டும்படி உதவி செய்வார். இது எதை குறிக்குதுன்னா, பிரயோஜனமே இல்லாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் புதிதாய் கட்ட உதவி செய்ய போகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, மறுஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணை ஆட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறாரு, உங்களுக்கு மந்தைகளை கொடுக்க போகிறார். மந்தைகள் ஒருவேளை, எஸ், நீங்கள் இன்றைக்கி பிலீவ் பண்ணால் கர்த்தர் ஒருவேளை அப்படி கூட இன்றைக்கி செய்யலாம். ஆர் இட் குட் பி சம்திங் எல்ஸ். மந்தைகள், மற்றவர்கள், அந்நிய புத்திரர் உங்கள்கிட்ட வந்து வேலை செய்ய போகிறாங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஒரு முதலாளியாக, ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் உயர்த்த போகிறார். மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கிற ஒரு நிலையில் கர்த்தர் நம்மை வைக்க போகிறார். எவ்வளோ ஒரு சந்தோஷம், எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். மற்றவர்களுக்கு
நாம் வேலை கொடுக்கிற ஒரு நிலையில் கர்த்தர் நிறுத்தப் போகிறார். ஒருவேளை நீங்கள் பல நாட்கள் எனக்கு வேலை இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்னு கலங்கி தவித்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கிற ஒரு நிலை, மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கிற ஒரு நிலையில் கர்த்தர் நம்மை உயர்த்தப் போகிறார். அதைத் தொடர்ந்து அற்புதமான வசனங்கள் இருக்கின்றன, நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். ஆனால் அதற்கு முன்பதாக ஹியர்ஸ் அனதர் பியூட்டிஃபுல் சாங். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது இன்பம் எஃப்எம், உங்கள் துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி.

ஆமென். நம்முடைய உள்ளங்களை மகிழ செய்கிற தேவன், நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற ஒரு தகப்பன். மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். எஸ்ஐ 61 அதிகாரம் 3 முதல் அற்புதமான வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து கொண்டிருந்தேன். கர்த்தர் சாம்பலுக்கு பதிலாக நமக்கு சிங்காரத்தை அளிக்கிற நாட்கள் இது. துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை அருளுகிறவர். பாழாய் கிடந்தவைகளை திரும்ப கட்டுகிறவர். நமக்கு கீழ் மற்றவர்கள் வேலை செய்யும்படி தேவன் செய்யப்போகிறார். இந்த 5 வசனத்தில் மறுஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்ச தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். இந்த அந்நிய ஜாதியார், மறுஜாதியார், அந்நிய புத்திரர் இவங்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை ஆண்டாங்க இவங்க, உங்கள் மேலே இவங்க ஆளுகை செலுத்தினார்கள், அவர்களுக்கு நீங்கள் கீழே இருந்தீங்க, அவங்களுக்கு அடிமைகளாக இருந்தீங்க, வேதனையோடு இருந்தீங்க. ஆனால் எல்லாவற்றையும் நான் தலைகீழாக திருப்புகிறேன். யாரெல்லாம் உங்களை ஆதிக்கம் செலுத்தினார்களோ அவர்கள் உங்களுக்கு கீழ் வந்து உங்கள் தயவை கெஞ்சி நாடும்படி உங்களுக்கு நான் அதிசயம் செய்யப்போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதை தொடர்ந்து வருகிறது, நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். ஆனால் நாமோ, நம்முடைய ஐடென்டிட்டி என்னவாக இருக்கும்? கர்த்தருடைய ஆசாரியர்கள், கர்த்தருடைய பணிவிடைக்காரர்கள். அப்போது நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்ய போகிறோம், கர்த்தருடைய காரியங்களை நம்ம கவனிக்க போகிறோம், அதில் ஈடுபட போகிறோம். ஆனால் கர்த்தரும் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய போகிறார். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து, நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, நான் சொன்னது போல் அந்த தேசத்தின் கொழுமையை, செழிப்பை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து, கர்த்தர் நம்மை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கிற தேவன், பொருளாதாரத்தில் உயர்த்துகிற தேவன். கொஞ்சமாக இல்லை, பாருங்கங்க எவ்வளோ அற்புதமான வார்த்தைகள் அது. ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாதிகளின் செல்வத்தை நீ அனுபவித்த. ஹல்லேலூயா! எவ்வளோ ஆசீர்வாதமான ஒரு வார்த்தைகள். நீங்கள் எதை இழந்திருந்தாலும் சரி, கர்த்தர் எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படி உங்களுக்கு உதவி செய்யப் போகிறார். கர்த்தரே முன்னின்று அவர் உங்களுக்காக இழந்த எல்லாவற்றையும் பன்மடங்கு திருப்பி உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. Here's another beautiful song.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை திரும்ப கட்டுகிறவர். ஏசாயா 61:7 இப்படியாய் சொல்லுகிறது, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். பொதுவாக ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறது உண்டு, யூ வில் ஹேவ் டபுள் ஃபார் ஆல் யுவர் ட்ரபிள்ஸ். நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறையா சேயிங்ஸ், இவைகளுக்கு ஆதாரம் வேதம் தான் நினைக்கிறேன். த பைபிள் இஸ் த பேசிஸ் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த சேயிங்ஸ் அண்ட் ப்ராவர்ப்ஸ். நம்ம அனுதினமும் கேட்கிற இந்த சொற்றொடர்கள் அல்லது whatever you want to call them, the double for all your troubles, இந்த மாதிரி காரியங்களுக்கு ஒரு பேசிஸ், ஒரு ஆதாரம் வந்து வேத வசனம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாருங்கள், இங்கேருந்து தான் அதை எடுத்துருக்கணும். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றப்போகிறார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. கர்த்தர் எல்லாவற்றையும் தலைகீழாய் மாற்றுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவன், நம்மை உயர்த்துகிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். Here is another beautiful song that I always enjoy.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்பம் எஃப்எம். மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். தேசத்தை சுதந்திரிப்பீர்கள். தேசத்தின் நன்மையினால் கர்த்தர் உங்கள் வாயை திருப்தியாக்குவார். உங்கள் வாழ்க்கையை தேவன் திரும்ப கட்டுவார். சாம்பலுக்கு பதில் சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதில் ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் தேவன் அருளுகிறார். உங்கள் வாழ்க்கை தலைகீழாய் மாறுகிறது. Cheer up my friend. சோர்ந்து போகாதிருங்கள். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணின ஒவ்வொன்றையும் நிறைவேற்றும் காலம் இது. சந்தோஷமாய் கர்த்தருடைய கிரியையில் மகிழ்ந்து களி கூறுங்கள்.

ஆமென், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், கர்த்தர் இவ்வளோ பெரிய பெரிய வாக்கு திட்டங்களை எனக்கு கொடுத்துருக்கிறார், ரொம்ப தாமதம் ஆனது போல தோன்றுகிறதே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், இந்த நாட்கள் விசேஷமான நாட்கள். You're in a new season where God will fulfill every word He has ever spoken over your life. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்கையும் நிறைவேற்றுகிற ஒரு அற்புதமான காலத்திற்குள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நான் இதை மீண்டும் மீண்டும் மீண்டும் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். கர்த்தர் அற்புதமாய் நடத்துகிற நாட்களுக்குள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய கிரியையை நீங்கள் பார்க்கிற ஒரு நாட்களுக்குள் கடந்து வந்திருக்கிறீர்கள். உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. We are in a great season. A season where you will see God restoring every blessing in your life. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகரில் ஒரு சிலர் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறது போல நான் உணர்கிறேன். எல்லாவற்றையும் இழந்து ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை. கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்ப அருளப்போகிறார். God is going to restore everything. Everything. வேதத்தில் ரொம்ப அழகாக வாசிக்கிறோம், தாவீது சிக்லாகிலிருந்து அவன் செல்லும் பொழுது அவனும் அவனுடைய வீரர்களும் இல்லாத நேரத்தில் அந்த பட்டணம் எரிக்கப்பட்டது. மனைவிகள் பிள்ளைகள் எல்லாரும் சிறைப்பிடிக்கப்பட்டு எடுத்து செல்லப்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் தாவீதோடு இருந்து அவன் மீண்டும் போய் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படி உதவி செய்தார். அதில் ரொம்ப அழகாக வருது, சிறிதும் பெரிதும் எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டானான். கர்த்தர் நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படி உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். திஸ் இஸ் அ சீசன் ஆஃப் ரெஸ்டரேஷன். திஸ் இஸ் அ சீசன் ஆஃப் ரெஸ்டரேஷன். உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. நீங்கள் வடித்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஈடாக பல மடங்கு ஆனந்த கண்ணீரை நீங்கள் சிந்தும்படி கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்கப் போகிறார். கர்த்தரே முன்னின்று உங்கள் யுத்தங்களை செய்து கர்த்தரே யாவற்றையும் செய்து முடிக்கப் போகிறார். எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி, கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியான கிரியைகளை பகிரங்கமாய் கர்த்தர் செய்ய போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அதுதான் சொல்லப்பட்டது. ராகாப் சொன்னாள், கர்த்தர் செய்த காரியங்களை கேள்விப்பட்டு எல்லாருடைய இருதயமும் உருகி போயிருக்கிறது. தெர் இஸ் நோ ஸ்பிரிட் லெஃப்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் வருது. எல்லாரும் நடுங்கி போயிருந்தார்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போகிறார். கர்த்தர் பகிரங்கமாக பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். யாத்திராகமம் 34:10 அதை தான் அவர் கூறியிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காய் எழும்பி நின்று கிரியை செய்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த தேவனை நாம் ஆராதிப்போமா? Here's a beautiful worship song.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகிறார், நம்மை உயர்த்தப் போகிறார். கர்த்தர் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளும்படி நமக்கு உதவி செய்யப் போகிறார். கர்த்தரே முன்னின்று யாவற்றையும் செய்யப் போகிறார். எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கும் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தரே முன்னின்று உம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், துயரங்கள் ஆனந்த தைலத்தினால் ஆண்டவரே மாற்றப்படட்டும். ஒவ்வொருவருடைய வாயையும் நகைப்பினால் நிரப்பும். ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகட்டும். எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிந்து போகட்டும். ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை தாங்க. ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் பூரண சுகமும் பலனும் வெளிப்படுவதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் மார்போடு அணைத்து வழி நடத்துமப்பா. ஒவ்வொருவருடைய அழுகையும் மாறட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும், புலம்பல்கள் துதியாய் மாறட்டும். கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்தார் என்று யாவரும் சொல்லும்படி கர்த்தர் நீர் அதிசயம் செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய துயரங்கள் மாறட்டும், ஆனந்த துதி ஒலி கேட்கட்டும் அப்பா. கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்யும். உம்முடைய நாமத்தினால் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த இன்பம் எஃப்எம்ஐ தாங்குகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்தி மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருந்தீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். மீண்டும் இன்னொரு மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். காட் பிளஸ்.

இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். அவருடைய நாமத்துக்கு இணை ஏதும் இல்லை. ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொன்னாரே. வாங்க சேர்ந்து பாடி அப்பாவுடைய நாமத்தை உயர்த்துவோம். அவருடைய நாமத்துல இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும்.

பேசினா சும்மா அதிர்றதில்ல. பாதாளத்தை நடுங்க வைக்கிற ஒரு நாமம் உண்டு. அந்த நாமத்தை சொன்னால் நரகம் அதிர ஆரம்பிக்கும், பேய்கள் ஓடும், சாத்தான் நடுங்கி போவான். ஏ

0: இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் தேவன் நம் மத்தியிலே கிரியை செய்ய போகிறார். நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்கும் முன்பதாக நம் மத்தியிலே இருக்கிற அன்பு சகோதரன் நம்மை ஆராதனையிலே நடத்தும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் யாவரும் இணைந்து தேவனை ஆராதிப்போம்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கூட இந்த மன மகிழ்ச்சியான நாளில் நாம் ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஒரு விஷயமாக கண்களை மூடி நாம் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம்.

ஆமாம் ஆண்டவரே, இந்த நாள் வரையிலும் ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே தெரிந்து கொண்டமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு தாயைப் போல, ஒரு தந்தையைப் போல, ஒரு நண்பனைப் போல ஆண்டவரே இந்நாள் வரையிலும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி வருகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தர்மியான கால வேளையிலும் கூட ஆண்டவரே இந்த இன்பம் எஃப்எம் வழியாக ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் அப்பா நீதாம ஆண்டவரே எங்களோட கூட இணைந்து இந்த ஆராதனையை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த இன்டர்வியூ செக்ஷன் முழுவதிலும் கரம் எங்களோடு கூட இருப்பதாக ஆண்டவரே, ஹல்லேலூயா. இதோ ஆண்டவரே தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் நேர்த்தியாய் ஆண்டவரே ஏற்ற வேளையிலே உயர்த்த வல்லவராய் இருக்கிறீரப்பா. இந்த கால வேளையிலும் கூட ஆண்டவரே நீர் கொடுத்த ஆண்டவரே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த ஜீவன் உமக்காக வாழ உம்முடைய மாமத்தை உயர்த்த நீர் தயவு செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஓ நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா.

ஆமாண்டவரே, எங்கள் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தி உம்மை துதித்து பாட ஆண்டவரே நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே, அப்பா யாராவது ஆண்டவரே சோர்ந்து போயிருப்பார்கள் என்று சொல்லுமாமானால் ஆண்டவரே இந்த நாளில் நீர் அவர்களை தேற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே மகிமை அவர்களை நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே நிரந்தரமானவர் ஆண்டவரே, எல்லா கணமும் துதியும் ஒருவருக்கே அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே, எங்களை நாங்கள் மேன்மை பாராட்ட இங்கு வரவில்லை ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்ட உம்மை மாத்திரம் உயர்த்தி பாட ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளை நினைவு கூற ஆண்டவரே நாங்கள் இந்த காலை வேளையில் ஒன்று கூடியிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே நிரப்ப வேண்டும் ஜெபிக்கிறோம். இதை ஆண்டவரே ரேடியோ மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீர் இறப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆண்டவரே அப்பா பிரசன்னம் ஆண்டவர் எங்களை மூட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறீர் அப்பா. ஒன்றுமில்லாத நேரத்தில் எல்லாம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே உதவி செய்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் ஒடுக்கப்பட்ட நேரங்களிலெல்லாம் ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே உருவாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா நன்றி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா.

இருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றியை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆற்றி தேற்றி நடத்தி வருகிறீர் ஆண்டவரே.

மனிதர்கள் எங்களை கைவிட்டாலும் ஆண்டவரே, உம்முடைய அன்பு ஒரு நாளும் எங்களை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா. இதோ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா, நன்றி நன்றி ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எல்லா சூழ்நிலையும் எங்களோட கூட இருந்திருக்கிறீர் அப்பா.

0: ஆண்டவரே, தர்மியான காலை வேலைக்காக நன்றி ஆண்டவரே. உமை துதிக்கும்படியாக ஆண்டவரே ஒரு நல்ல தருணத்தை நீர் ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக நன்றி. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நீர் மீதியான நேரங்களிலே அசைவாட வேண்டுமாய் செபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பேச வேண்டுமாய் செபிக்கிறோம். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அருமையான ஒரு ஆராதனை வேலை. ஸோ பிரியமானவர்களே, மாற்றங்கள் இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். தொடர்ந்து நம்முடன் இருக்கும் தரணி அவர்களோடு நாம் பேசவிருக்கிறோம். அற்புதமான ஆசீர்வாதமான ஒரு வேலை எதிர்நோக்கி இருக்கிறோம். தயவுசெய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அவருடன் பேசும் என்பதாக ஒரு சிறிய இடைவேளை மீண்டுமா உங்களை சந்திக்கிறேன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி இன்பம் FM @gmail.com.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பமே FM.
1: மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இந்த நிகழ்ச்சியிலே அநேகரை நாம் சந்தித்து பேசி வருகிறோம். அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற காரியங்களை கேட்டு நம்முடைய விசுவாசத்தில் எழுச்சி அடைந்து நாம் தேவனிடத்தில் சேருகிறதும், அதில் அநேகர் எங்களுக்கு இமெயில் மூலமாக, தொலைபேசி வாயிலாக, மற்ற சோசியல் மீடியா வாயிலாக தெரியப்படுத்தி வருகிறீர்கள். தேவனுக்கே சகல துதி கன மகிமையை செலுத்துகிறோம். இன்றைக்கும் ஒரு சிறந்த ஃபுட்பால் பிளேயர், ஒரு அற்புதமான ஆராதனை வீரர் நம்ம நிகழ்ச்சியை துவங்கும் பொழுதே அவர் தான் ஆராதனையில் நம்மை நடத்தினார். தரணி நம் மத்தியில் வந்திருக்கிறார். அவர் நம் மத்தியில் வந்திருப்பது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அவருடன் நாம் பேசவிருக்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட்.
2: ப்ரைஸ் தி லார்ட் அண்ணா.
1: ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அற்புதமாக ஆராதனையில் நடத்துனீங்க, ரொம்ப அழகாக பாடினீங்க. பொதுவாக இது ஒரு ரேர் காம்பினேஷன் நினைக்கிறேன். ஏன்னா விளையாட்டு வீரர்கள் பார்த்திங்கன்னா இந்த பாட்டு பாடுறதுன்றது ரொம்ப அரிதான ஒரு காம்பினேஷன், அதிகமாக பார்க்க முடியாது.
2: நிச்சயமாக.
1: எப்படி உங்களுக்கு, நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ரெண்டும் உங்களோட ஒட்டிக்கிட்டு இருந்ததா?
2: முதலாவதாக இந்த இன்பம் எஃப்எம் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்க அனைவருக்கும் நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். விசேஷமாக தொடர்ந்து கிறிஸ்டியன் ஸ்போர்ட்ஸ் ஃபெலோஷிப் மூலமாக இருக்கிற ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களையும் அழைத்து இன்டர்வியூ எடுத்து கொண்டிருப்பீர்கள். ஸோ அதற்கு பெருதுணையாக இருக்கிற ஜான் விஜயன் அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட பேசும்படியாக ஒரு வாய்ப்பை கொடுத்த திரு ஜோசப் அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன்.
1: ஜான் மோகன பிரகாஷ். ஓகே, நீங்கள் சிஎஸ்எஃப்.
2: அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன கேள்விக்கே வருகிறேன். என்னுடைய பாடல்கள் என்பது நான் பெருசாக எங்கேயும் போயிட்டு வந்து கிளாஸ் எல்லாம் போல, அம்மா நல்லா பாடுவாங்க. ஸோ அந்த ஜீன் வந்து உண்மையிலே எங்கள் வீட்டில் வந்து அம்மாவுக்கு அடுத்து வந்து அண்ணன் தான் ரொம்ப அழகாக பாடுவார். ஸோ அக்காவும் பாடுவாங்க, நான்லாம் வந்து சுத்தமாக ஒரு துளி கூட எனக்கு வந்து இந்த சென்ஸ் இல்லை. ரொம்ப நாளாக வந்து விளையாட்டு விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ஒரு நாள் வந்து என்னென்னா சும்மா பாத்ரூமில் பாடுற எல்லாருமே பேரில் தான் பாத்ரூம் பாடுகள் தான். ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு வந்து இந்த ஓப்பனில் வந்து பாடுறதுனுக்கு வந்து ரொம்ப கூச்சமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து வந்து ஜபம் பண்ணும்போது நான் ஒரு அறியாததுக்கு முன்னாடி வந்து இந்த பாடலெல்லாம் வந்து நான் எங்கேயுமே பாடுந்தில்லை. ஸோ ஆண்டவரை அறிந்த பிறகு வந்து நிறைய வந்து பாடல்கள் நிறைய பேர் பாடத்தை பார்க்கும்போது அந்த இன்ஸ்பிரேஷனில் வந்து நம்மளும் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணேன், பாடினேன். கர்த்தர் கிருபையாக இந்நாள் வரையிலும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக அழைத்து கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு நன்றி.
1: எக்ஸலன்ட், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ நீங்கள் பிறந்து வளர்ந்தது எங்கே, எப்படிப்பட்ட பின்னணி, எப்படி ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார்? ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்படி பிறக்கும் பொழுதே தெய்வ குழந்தையாக இருப்பாங்க, நீங்கள் அப்படி தான் இருந்தீங்களா?
2: இல்லை, அதுக்கு நேராக ஆப்போசிட்.
1: ஏன்னா நீங்கள் பேசுகிறதுமே ரொம்ப கம்போஸ்டாக.
2: இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா நாங்கள் வந்து பிறந்தது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நார்த் மெட்ராஸில் புளியந்தோப்புன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேஎம் கார்டன் ஒரு பகுதி. ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் பிறந்தோம். உங்களுக்கு அந்த நார்த் சென்னையினாலே நிறைய முறை ஏற்கனவே இதுக்கு முன்பாக வந்து என்னுடைய அருமை நண்பர் சரவணன் சொல்லியிருப்பார் நிறைய அங்கே இருக்கிற விஷயங்களை பறித்து. ஸோ அங்கே
1: சென்னையை பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்லணும், வட சென்னை, தென் சென்னை. வட சென்னை வந்து பல ஆண்டுகளாக இருக்கிற ஒரு இடம்.
2: நிச்சயமாக
1: சென்னையில் பல பகுதிகள் இப்போ தான் டெவலப் ஆகிட்டு வருது. ஸோ வட சென்னை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான பகுதினே சொல்லலாம். அதுவும் புளியாந்தோப்பெல்லாம் சொல்லுங்கள்.
2: அங்கே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் வந்து இந்த உதாரணத்துக்கு நம்ம லோக்கல் மெட்ராஸ் தமிழில் சொல்லணுன்னா ஸ்லம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பகுதியிலே தான் நாங்கள் வந்து பிறந்து வளர்ந்தோம். ஆனால் அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு முழுக்க முழுக்க சிறு வயதுலேருந்தே பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து எல்லாருமே வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் விளையாட்டில் வந்து அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அங்கே வந்து கால்பந்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார்கள். கால்பந்து மற்றும் பாக்ஸிங், கேரம்போர்டு, ஸோ இந்த மாதிரி விளையாட்டுகளை வந்து நார்த் சென்னையில் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கும். ஸோ அதிலேருந்து தான் வந்து நல்ல நல்ல விளையாட்டு வீரர்கள் வந்து இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நார்த் சென்னையில் வந்து ஐடென்டிஃபை பண்ணாத ஒரு நல்ல பிளேயர்ஸுங்களாம் இருக்காங்க. ஸோ அங்கே வந்து இந்த விளையாட்டுனத்து வந்து எங்கே தொடங்குச்சுன்னா அங்கேருந்து தான். ஸோ அதற்காக அந்த ஏரியாவில் கடவுள் வந்து எங்களை கொண்டு போயிட்டு பிறக்க வைத்தார். ஸோ அதன் மூலமாக அங்கே இருக்கிற விளையாட்டு வீரர்களோடு சேர்ந்து நாங்கள் விளையாட்டை கற்றுக்கொண்டோம் என்று சொல்லலாம்.
1: நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது சென்னையில் இந்த பாக்ஸிங், ஃபுட்பால் இதெல்லாம் ரொம்பவே பிரபலமாக இருக்குது. இன்னும் எனக்கு பல ஆண்டுகள் பின்னாடி திரும்பி பார்க்கும் பொழுது, நான் சின்ன பையனாக, அதாவது நான் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இருக்கும் பொழுது எங்கள் அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு இந்த பாக்ஸிங் மேட்சுக்கெல்லாம் போன ஞாபகம்.
2: கண்டிப்பாக.
1: ஸோ பாக்ஸிங்கிறது ரொம்ப பிரபலமான ஒரு விளையாட்டாகவே இருந்தது சென்னையில், அண்ட் நிறைய பேர் அதுக்கு ஃபேன்ஸாக இருந்தாங்க. ஸோ ஃபுட்பாலும் இருந்தது. ஏன்னா பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விளையாட்டு என்னென்னா கிரிக்கெட், அது மட்டும்தான் தெரியும். பட் சென்னையில் கிரிக்கெட் மட்டும் இல்லை, நல்ல ஃபுட்பால் பிளேயர்ஸும் இருக்கிறாங்க, நல்ல பாக்ஸர்ஸும் இருக்கிறாங்க இல்லையா?
2: கண்டிப்பாக இருக்காங்க. நிறைய பேர் வந்து என்னென்னா அவங்களோட பிறவி ஜீன்லேருந்தே வந்து அந்த ஸ்போர்ட்ஸோட டேலண்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து நார்த் சென்னையில் இருக்குது. ஆனால் அதை வெளிக்கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளும், அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேருக்கு வந்து எங்கே போயிட்டு யார் அணுகி வந்து நம்மளோட டேலண்ட்டை காட்டலாம் அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாமல் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து நாங்களெல்லாம் உண்மையாகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், எங்களை அவர் தெரிந்து கொண்டு அநேக இடங்களுக்கு பிரயோஜனமுள்ளவர்களாக மாற்றிருக்கிறார். நான் அதை எப்படி என்பதை தொடர்ந்து பேசுவோம் அப்பொழுது நான் சொல்கிறேன்.
1: நிச்சயமாக, நிச்சயமாக. அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க டேலண்ட் இருக்குது. இப்போ டேலண்ட் முக்கியமாக, கடின உழைப்பு முக்கியமாக, இது ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கு இல்லையா? இப்போது நல்ல டேலண்டட் பிளேயர்ஸ் கூட பார்த்திங்கன்னா சரியாக ப்ராக்டிஸ்க்கு வர மாட்டாங்க, டயட்டில் இருக்க மாட்டாங்க, சில பழக்க வழக்கங்கள் இருக்கும், ஆனால் நல்லா விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் கடினமாக உழைப்பாங்க, அந்த அளவுக்கு ஷைன் பண்ண முடியும். இது ரெண்டுத்தில் எது முக்கியம்னா, நீங்கள் இப்போ ஒரு கோச்சாக இருக்கிறீங்க,
2: ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிசிப்ளின். ஸோ அதுதான், ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து எவ்வளோ பெரிய டேலண்ட் இருந்தாலும் சரி, அந்த கீழ்ப்படிதல் இல்லைன்னா ரொம்ப காலத்துக்கு வந்து அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து நம்மளால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு வந்து நீங்கள் நார்த் மெட்ராஸில் வந்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து டேலண்ட்டோடு இருக்காங்க, நாட் ஓன்லி ஃபுட்பால், நிறைய ஸ்போர்ட்ஸில். பட் ஆனால் என்னென்னா ஸ்போர்ட்ஸோடு கூட அவங்களோட
1: ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு டேலண்ட்ஸ் கூட இருக்கலாம்,
2: வேறு
1: நிர்வாக திறமை இருக்கலாம், பாடுறது.
2: ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்னா நிறைய பேருக்கு அந்த டேலண்ட் இருந்தாலும் தனி மனித ஒழுக்கன்றது வந்து அவங்களுக்குள்ளே இல்லை. ஏன்னா இது ஏன் சொல்கிறேன்னா வந்து நிறைய பேர் வந்து விளையாடி முடித்த உடனே போயிட்டு வந்து சில போதை காரியங்களை வந்து எடுத்துக்கொள்வார்கள். ஸோ அது வந்து அவர்களுக்கு வந்து ரொம்ப லாங் லைஃபுக்கு வந்து நம்மளோட ஸ்போர்ட்ஸ் கேரியரை கொண்டு போகும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து அப்போ தோணாது. அதனாலே கொஞ்ச காலத்திலே, குறுகிய காலத்திலே அவங்க வந்து அந்த விளையாட்டை விட்டு தூரமாக போயிடுவாங்க. ஸோ ஒரு நல்ல விளையாட்டு வீரனுக்கு வந்து திறமையோடு கூட ஹார்ட் ஒர்க்கும் வேண்டும், அண்டு ஒழுக்கமும் வேண்டும். இது மாத்திரம் இருந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து அச்சீவ் பண்ண முடியும்.
1: இது விளையாட்டு துறைக்கு மட்டும் பொருந்தாது, வாழ்க்கைக்கு பொருந்தும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் எல்லாருக்குமே தாளந்துகளை கொடுத்துருக்காரு. நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு சிலர் சொல்லலாம், ஐயோ தரணி மாதிரி என்னால் ஃபுட்பால் விளையாட முடியாது, கோச் பண்ண முடியாது, இல்லை அவரை மாதிரி பாட முடியாது. பரவாயில்ல, ஆண்டவர் நம்ம எல்லாருக்குமே கொடுத்துருக்கிற ஒரு தாளந்து என்னென்னா இந்த 24 மணி நேரம்.
2: கண்டிப்பாக
1: டைம்ன்றது ஒரு பெரிய கிஃப்ட். இங்கே கண்ணை மூடிட்டால் எல்லாமே முடிஞ்சது, ஆனால் உயிரோடு இருக்க வரைக்கும் உங்களுக்கும் 24 மணி நேரம், எனக்கும் 24 மணி நேரம், பட்சபாதம் இல்லாமல் எல்லாருக்கும் அதை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஒரு சிலர் அதை பயன்படுத்துகிறாங்க, ஒரு சிலர் அதை பயன்படுத்துறதில்ல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நேரத்தை ஒரு தாளந்துன்னு சொல்லலாமா?
2: நேரம் என்பது கடவுள் எல்லோருக்குமே கொடுக்குற ஒன்று. அது தமிழில் இப்படி ஒரு வரிகள் சொல்லுது எப்படின்னா, பணத்தை கூட நாளைக்கு செலவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சேர்த்து வைக்கலாம், பட்டு நாளைக்கு வாழ்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு எந்த நேரத்தையும் நம்மளால் சேர்த்து வைக்க முடியாது.
1: உண்மை.
2: ஸோ அந்த மாதிரி வந்து நேரம் என்பது இன்றைக்கி இந்த செகண்டு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை உண்மையும் ஒழுக்கமாக செய்கிறதுல தான் வந்து நம்மளோட வெற்றியே தொடக்க புள்ளியே ஆரம்பமாகுது. நம்ம நேரத்தை வந்து நாளைக்குன்னு வந்து தள்ளி போடும் போது அங்கேயே நம்மளோட ஃபெயிலியர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து நேரம் என்பது எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட ஒன்று, அதை சரியாக யார் பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள்.
1: நீங்கள் சொல்கிறது இந்த தள்ளி போடுறது, இங்கிலீஷில் ப்ரோக்ராஸ்டினேஷன், போஸ்ட்போன்மெண்ட் இப்படி சொல்கிறோம் நம்ம, இப்போது ஒரு வேலையை செய்யணும்னும் போது அன்றைக்கே செய்து முடிக்கணும்னு சொல்கிறீங்க. அதாவது அந்த தருணம், அந்த வாய்ப்பு இருக்கும்பொழுது அதை தள்ளி போடக்கூடாது. ஸோ இது எல்லாத்துக்குமே பொருந்தும், விளையாட்டு மட்டும் இல்லை, படிப்பு
2: கண்டிப்பாக,
1: வாழ்க்கை
2: கண்டிப்பாக.
1: நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும் ஒவ்வொரு வாய்ப்பையும் ஆண்டவர் கொடுக்குறாருன்னு. அதை நம்ம உண்மை உத்தமமாக செய்யும் பொழுது அதில் நம்ம வெற்றியை பார்க்குறோம். சொல்லுங்கள்.
2: கடந்த காலகட்டங்களில் வந்து எங்களை மாரி ஆட்கள் வந்து எவ்வளோ நேரங்களை வீண் அடிச்சிருக்கோன்னு வந்து நாங்கள் இன்றைக்கி பின்னோக்கி பார்க்கும்போது தெரியும். ஏன்னா வந்து பல நாட்களை வந்து வீணாக கழித்திருக்கிறோம். ஸோ இப்போ இருக்கிற அப்கமிங் பிளேயர்ஸுக்கு சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் எதை செய்யணும்னு நினச்சாலும் அதை நாளைக்கு அப்படின்னு சொல்லும் போது அங்கே உங்களோட ஃபெயிலியர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்னோடய வாழ்க்கையில் வந்து ஒரு சில காரியங்களை நான் உங்களோட கூட சொல்ல
1: விரும்புகிறேன்.
2: சிறு வயதில் இப்போ வந்து 1998 இருக்கும். ஸோ அப்போ வந்து ஸ்கூல் படிக்கும்போது 9th 10th அந்த கேட்டகரியில் படிக்கும்போது வந்து ஒரு சாதாரண ஒரு கார்ப்ரேஷன் ஸ்கூலில் வந்து படிக்கும்போது என்ன ஆச்சுன்னா, எங்களுக்கு வந்து ஃபுட்பால் டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து உருவாச்சு அந்த ஸ்கூல் ஜோனுக்குள்ளே வந்து. அப்போது எப்படியாப்பட்ட பிளேயர்ஸுங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வட சென்னையில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஏரியாங்க, வேஷார்படி, பிகே காலனின்ற புளியந்தோப்பு, கேஎம் கார்டனு, இப்படி எல்லா இடத்துலேருந்தும் உதிரி உதிரியாக ஒரு நல்ல நல்ல பிளேயர்ஸுங்களை வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த பள்ளியில் படிக்கும் போது நாங்கள் ஒரு 11th செட் பண்ணோம். எங்களோட பிடி சார் வந்து ஒரு கிராமத்து ஆள், அவருக்கு வந்து ஃபுட்பாலை பற்றி ஒன்றும் தெரியாது, மற்ற எந்த ஸ்போர்ட்ஸும் தெரியாது அவருக்கு. உண்மையாகவே அவருக்கு வந்து ஃபுட்பால் வந்து மேலே ஆடணும், மேலே போய் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆப் சைடில் போய் ஆடு, நீ ஆப் சைடில் போய் ஆடுன்னு வார், பொசிஷன் கூட அவருக்கு சொல்ல தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபுட்பால் பிடி சாரை வந்து நாங்கள் வச்சுட்டு என்ன பண்ணோம்னா, இந்த 11 பேரும் சேர்ந்து ஸ்கூல் ஜோன்ஸ் ஒவ்வொரு படிப்படியாக ஒவ்வொரு இடங்களிலும் போயிட்டு ஆடும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அங்கே தொடர்ந்து வந்து நாங்கள் ஒரு 15 கண்டினியூவாக வெற்றிகளை கிட்டத்தட்ட வந்து வெஸ்ட்லி, பிடிலி ஸ்கூல்ஸ், டான் பாஸ்கோ, இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்கூலில் போயிட்டு நாங்கள் ஒரு சாதாரண கார்ப்பரேஷன் ஸ்கூல் ஃபேர் போட்டுன்னு வெறும் காலில் விளையாடி வந்து நாங்கள் வெற்றி பெற்றோம். ஸோ அந்த
1: அழகான
2: அந்த வெறும் காலில் நாங்கள் ஆடி வெற்றி பெற்ற போது தொடர்ந்து என்ன ஆச்சுன்னா, நீங்கள் ஜோனுக்கு செலக்ட் ஆகிட்டீங்க, டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் வந்து நேரு ஸ்டேடியத்தில் வந்து விளையாட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 1998 வருஷம்னு நினைக்கிறேன் நான். நேரு ஸ்டேடியத்தில் நாங்கள் விளையாட போகும்போது HBO சொல்லிட்டு அண்ணா நகரில் இருக்கிற ஒரு பெரிய ப்ரைவேட் ஸ்கூல். ஸோ அவங்க வந்து பஸ்ஸில் வந்து இறங்கினாங்க மொத்தம் டீம்மே. அவங்க எல்லாருமே பூட்டு போட்டுன்னு ஃபுல் கிட்டோடு வந்து இறங்கும் போது எங்கள் கிட்ட வந்து முறையான ஒரு ஜெர்சி ஷார்ட்ஸ் கூட யாருக்குமே இல்லை. வெறுங்காலில் விளையாடக்கூடாதுன்ட்டாங்க. இப்படி தானே 15 நாங்கள் ஜெயிச்சுட்டு வந்தோன்னும் போது இங்கே நீங்கள் வெறுங்காலில் ஆடக்கூடாது, எப்படியாவது ஷூ ரெடி பண்ணுங்கள், போயிட்டு பூட்டோ இல்லை கேன்வாஸோ ஏதாவது வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எங்கள் 11 பேர் கரெக்டாக அந்த 11 பேர் தான், சப்ஷூட் கூட யாருமே இல்லை. என்ன பண்ணுதுன்னு தெரில, அதில் ஒரு 3 பேர் வந்து பூட்டு போட்டு இருப்பாங்க. எங்களுக்கு என்ன பண்ணு தெரில, சுற்றி பார்க்குறோம், மற்ற ஏதாவது ஒரு டீம் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கு கிடைச்சிது. எனக்கு வந்து அந்த ஷூ கிடைக்கல. ஆடியன்ஸில் ஒருத்தர் இருந்தார், இந்த பசங்க இந்த மாதிரி சுற்றின்னு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தர் என்னை கூப்பிட்டு வந்து, தம்பி நான் உனக்கு ஷூ தரேன், நீ ஒன்று செய்வே எனக்காகனார், என்ன நீ வந்து அந்த டீமை வந்து கோல் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது வந்து,
1: உங்களுடைய பொசிஷன் என்ன?
2: என்னோட பொசிஷன் ஸ்கூலில் வந்து ஃபார்வேர்ட் ஆடுவாடு. ஸோ ஃபார்வேர்டில் விளையாடும் போது வந்து நீ வந்து அந்த ஸ்கூலில் கோல் அடி. எனக்கு அப்போ ஒன்றுமே புரியல, பூட் ஷூ கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஷூவை வாங்கி போட்டுட்டு விளையாடும் போது என்ன ஆச்சுன்னா, எல்லாருக்கும் ஷூ கிடைச்சிது. ஆடியன்ஸ் கிட்ட எல்லாம் பரவாயில்ல கேட்டு ஷூ வாங்கி போட்டு நாங்கள் நேர்ஸ்ட் இடத்துல, இன்றைக்கி வந்து நேர்ஸ்ட் இடத்துல விளையாடுதுன்னு வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அன்றைக்கி முதன் முதலாக வந்து நேரு ஸ்டேடியத்தில் வந்து ஒரு சாதாரண ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல் வந்து அந்த ஸ்கூலோட டீமை தலைமை தாங்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அப்பொழுது விளையாடும் போது வந்து மேட்ச் தொடங்கின ஒரு 10 முதல் கோல் ஆண்டவர் அடிக்க உதவி செய்தார். ஸோ அது
1: கர்த்தர்னா உங்களுக்கு அப்பா ஆண்டவரை தெரியாது?
2: தெரியாது. அப்போ வந்து சுத்தமாக வந்து எனக்கு வந்து ஆண்டவரை பற்றி தெரியாது. அம்மா கூட 95 வந்து சர்ச்சுக்கெல்லாம் போவோம். அது எப்படின்னா வந்து அம்மா இப்போ
1: போகிறதுனால சும்மா
2: அம்மா விட்டு போனால் அழுதுட்டு போவோம் இல்லையா, அம்மா கூடவே போகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் போவோமே காண்டி இப்படி ஒரு சர்ச்சுக்கு போகணும் இப்படி ஒருத்தர்
1: உணர்வு இல்லை
2: ஒரு விஷயங்கள் எனக்கு எதுவும் தெரியாது. விளையாடும் போதும் அதே தான். ஸோ முதல் முறையாக வந்து அந்த நேரு ஸ்டேடியத்தில் வந்து கோல் அடிக்கும் போது வந்து 2-2 என்று சொல்லிட்டு ட்ராவாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து டைப்ரேக்கருக்கு போனாங்க. ட்ரைபேக்கில் போயிட்டு வந்து நாங்கள் வந்து 4 அவங்க 5 சொல்லிவிட்டு வந்து அவங்க வின் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து டிஸ்ட்ரிக்டில் வந்து ரன்னராக வந்தோம். ஸோ ஆனால் அங்கே இருக்கிற மொத்த ஆடியன்ஸும் வந்து எங்களுக்காக கிளாப்ஸ் பண்ணாங்க, நீங்கள் ரொம்ப நல்லா விளையாடுனீங்கன்னு சொல்லிவிட்டு. ஸோ ரொம்ப ஃபேர் கேம்னு சொல்லிவிட்டு. ஸோ முதன் முதலாக வந்து அந்த தருணத்தில் தான் நம்மளாலேயும் வந்து ஒரு வெளியே அதான் சொல்லிட்டு எதாவது சொல்லிட்டு வெளி இடங்களில் போயிட்டு விளையாடக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்ததுன்னு அப்போயே வந்து பெரிய இடங்களில் வாய்ப்பு கிடைச்சிருன்னு சொல்லிட்டு அதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ அதன் மூலமாக தொடர்ந்து வந்து ஏரியாவில் வந்து விளையாடும்படியாக ஒரு ஆர்வம் அதிகமாக வந்தது. ஸோ தொடர்ந்து என்ன பண்ணுவோன்னா ஒரு கேன்வாஸ் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே போனாலும் அந்த கேன்வாஸை போட்டு விளையாடுறதுக்கு வந்து கம்ஃபர்ட் இருக்காது. வெறுங்காலில் ஆடுற அந்த ஸ்பீடு வந்து ஷூ போட்டு ஆடும்போது வராதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் வந்து காலையிலேருந்து கிட்டத்தட்ட மதியம் நைட்டு கூட 7 மணி வரைக்கும் சோறு தண்ணி இல்லாமல் கிரவுண்டில் தான் சுற்றிட்டு இருப்போம். ஸோ அது ஒரு என்ன சொல்றது, எங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பொற்காலம்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸை நேசிக்கிற அளவுக்கு வந்து நாங்கள் ஒரு 15-20 பேர்கிட்ட தொடர்ந்து விளையாடிட்டுருந்தோம். பட் ஆனால் எங்களுக்கு என்னென்னா அந்த ஸ்கூல் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸுக்காக ஒரு ஸ்கூலில் சேரணுன்ற எண்ணமும் எங்களோட பேரண்ட்ஸுக்கும் இல்லை எங்களுக்கும் யாருக்கும் இல்லை.
1: அவேர்னஸ் இல்லை அந்த ஒரு நாலேஜ்.
2: கண்டிப்பாக அந்த அவேர்னஸ் இல்லாததால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா தொடர்ந்து வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து பெருசாக வீட்டாண்டை மட்டும் விளையாடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இது தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது 2001 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காலகட்டத்தில் வேர்ல்டு விஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்தாபனம் வந்து எங்கள் ஏரியாவுக்குள்ளே சேவை செய்ய வந்தார்கள். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்களை வந்து லீக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலெக்ஷன் மாதிரி சாய் கிரவுண்டில் வந்து
1: சாய்னா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா
2: அங்கே வந்து சேட்பட்டில் இருக்கிற சாய் கிரவுண்டில் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு மேட்ச் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போனாங்க. அங்கே ஒரு ட்ரையல்ஸ் வச்சாங்க. எல்லாருமே வந்து போயிட்டு வந்து ஒரு ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்னை 12 முழுவதும் இல்லை ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற எல்லா விளையாட்டு வீரர்களுக்கும் வந்து அவங்க வந்து தெரியப்படுத்தி வர வச்சுருந்தாங்க. அதில் குறிப்பாக வந்து ஒரு 30 பேரை வந்து செலக்ட் பண்ணாங்க. அந்த 30 பேரில் 15-16 பேர்கிட்ட வந்து எங்களோட ஏரியாவோட பிளேயர்ஸுங்க வந்து செலக்ட் ஆனாங்க. தொடர்ந்து வந்து அன்றைக்கி தான் முதன் முதலாக செலக்ட் ஆன பிறகு நாளையிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் இங்கே ஸ்பெஷலாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதுதான் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரையல்ஸில் செலக்ட் ஆகிட்டு ஒரு டீமுக்குள்ளே ப்ராக்டிஸுக்கு போகணும்னு சொல்லிட்டு வந்து நடந்த தருணம். அங்கு தான் முதன் முதலாக நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அது எப்படி என்றால் யார் மூலமாக என்றால் நாங்கள் மறுநாள் நீங்கள் வரணும் இங்கே ப்ராக்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அங்கே போகும்போது சிஎஸ்எஃப்ஐ சார்ந்த கிறிஸ்டியன் ஸ்போர்ட்ஸ் ஃபெலோஷிப் அதில் இருக்கிற விளையாட்டு வீரர்கள்
1: திரு இடத்துல நிச்சயமாக நம்ம சிஎஸ்எஃப் பாராட்டணும்.
2: கண்டிப்பாக
1: அற்புதமான ஒரு ஊழியத்தை செய்கிறார்கள். ஸ்போர்ட்ஸ் அப்படின்னும் பொழுது வெறும் ஸ்போர்ட்ஸாக தான் பார்க்குறோம், பட் அதை ஒரு பெரிய பணித்தளமாக ஊழியத்தின் ஒரு இடமாக அவங்க பார்த்து செய்கிறதுனால இன்னைக்கு எத்தனையோ பேர் உங்களைப் போல வாழ்க்கை மாறி இருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேச போகிறோம், ஆனால் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. அன்பு நேர்களை, மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நாம் தரணி அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறோம். எப்படி ஒரு சென்னையில் பின்தங்கின ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்து பெரிய வசதி வாய்ப்புகள் இல்லைனாலும் அவர் விளையாட்டில் இருந்த ஈடுபாட்டினால் ஆர்வத்தினால் பெரிய அளவில் வாய்ப்புகளை பெற்று விளையாடி எப்படி தேவன் அவரை சந்தித்தார் என்பதை பேசி கொண்டிருக்கிறார். அதற்கு முன்பதாக துவங்கும் பொழுதே ரொம்ப அழகாக சொன்னார், டிசிப்ளின். டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அது ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலையும் மிக அவசியம். எந்த ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணணுன்னாலும் இந்த ஒழுக்கம், தனி மனித கட்டுப்பாடு, இந்த செல்ஃப் டிசிப்ளின், இது மிக அவசியம்னு சொன்னார். ஸோ நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். அதற்கு முன்பதாக ஹியர் இஸ் எ பியூட்டிஃபுல் சாங்.

0: மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இன்றைக்கும் தரணி அவர்களை சந்தித்து பேசி கொண்டிருக்கிறோம். ஒரு அற்புதமான கால்பந்தாட்ட வீரர், இப்பொழுது ஒரு பெரிய கோச். அவருடைய வாழ்க்கையில் தேவன் செய்த காரியங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நம்ம ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப அழகாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அவர் சொன்ன காரியம், செல்ஃப் டிசிப்ளின், தனி மனித கட்டுப்பாடு அவசியம்னு சொன்னார். ஸோ தொடர்ந்து அவரோட பேச போகிறோம். ஸோ தர்ணி, ரொம்ப அழகாக ஆண்டவருங்களை சந்தித்த விதத்தை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அதை நம்ம பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம தொடங்கின அந்த இடத்துக்கே வருவோம். இந்த தனி மனித ஒழுங்கு அல்லது கட்டுப்பாடு இன்றைக்கி எந்த அளவுக்கு இருக்குது? அதை சொல்லும் பொழுது சின்ன பிள்ளைங்க அதை ஏற்றுக்கிறாங்களா, இல்லை அவங்க கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறாங்களா, எப்படி இன்றைக்கி இருக்குது, அது எப்படி வளர்த்து கொள்வது?
1: இல்லை, அது எங்கேருந்து தொடங்குதுன்னா வந்து முதலாவது வந்து பேரண்ட்ஸ் சைட்லேருந்து தான் வந்து அது தொடங்குது. ஏன்னா வந்து தனி மனித ஒழுக்கம் எடுத்து வந்து அங்கேருந்து தொடங்கி அவங்களோட பள்ளி ஆசிரியர்கள் மூலமாகவும் அதன் பிறகு தான் வந்து கிரவுண்டில் வந்து அவங்கள நம்ம பார்க்க முடியுது. தனி மனித ஒழுக்கம் எடுத்து வந்து ஏன் அதை சொன்னேன்னா, எங்களோட ஏரியாவில் வந்து முறையான அந்த தனி மனித ஒழுக்கம் அப்படின்னு வந்து ரொம்பவுமே வந்து அப்படி ஒரு விஷயம் இருக்கான்னுதே தெரியாத அளவுக்கு முறைகெட்டு வாழ்ந்த வாழ்க்கைகள் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களோட சிறு வயசில், அதாவது வந்து ரொம்ப திடதாத்திரமாக இருந்தவங்கெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே வந்து மரித்து போனார்கள். எதனாலன்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னா, இந்த இப்போது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற நிறைய போதை பொருட்கள் வந்து அந்த நாட்களிலே வந்து ரொம்ப ஃப்ரீயாக வந்து அதை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. விளையாட்டும் ஒரு பக்கம் விளையாடுவாங்க, ஆனால் இது வந்து தொடர்ந்து வந்து நடந்துருக்கத்தால் வந்து அப்பாவை போல புள்ள, அம்மாவை போல பிள்ளை, அந்த மாதிரி தான், எங்கள் அப்பா குடிக்கிறார் அதனால் வந்து நாங்களும் குடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன வயசுலேயே ஒரு 18 வயசு.
0: இதுதான் இப்போ இங்கே வந்து எது நமக்கு பெஞ்ச் மார்க். இப்படி சொல்கிறேன், நான் ஸ்கூல் பள்ளியில் ஜாயின் பண்ணும்பொழுது முதல்ல எங்கள் பள்ளியில் வழக்கம் என்னென்னா, யார் ஸ்கூலில் ஜாயின் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு டைரின்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த டைரியில் என்ன இருக்கும்னா, எல்லா ஸ்கூல் ரூல்ஸ் இருக்கும். காலையில் வரும்பொழுது இப்படி இருக்கணும், இப்படி இந்தந்த இது இருக்கணும், இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும், இத்தனை மணிக்கு வரணும், அசம்பிளி கண்டிப்பாக வரணும், வராமல் இருக்கக்கூடாது. அதை ரூல்ஸை பிரேக் பண்ணும்பொழுது அதுக்குரிய தண்டனை. இப்போ வந்து நமக்கு தெரியுது, ஓகே இது வந்து செய்யணும், இது செய்யக்கூடாது. இப்போ இது வந்து எங்கே நமக்கு இது வந்து கிடைக்குது? ஒருத்தர் வாழ்க்கையை பார்க்குறோம், குடித்து இறந்து போகிறாரு, இன்னொருத்தர் 90-95 வயசுலேயும் குடிக்கிறவர் இருக்கார்.
1: கண்டிப்பாக
0: இப்போ எப்படி வகை இருக்கிறது, இதுதான் சரி இதுதான் தவறுன்னு?
1: இல்லை, ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம பார்க்கும் போது என்னென்னா, ஏன் நான் வந்து ஆரம்பத்தில் வந்து பேரண்ட்ஸை முதல் காரணமாக நான் சொல்லியிருந்தேன்னா, இப்போ நாங்கள் வந்து சிறு வயசில் பள்ளியில் படிக்கும் போது வந்து ஸ்கூலில் டீச்சர் வந்து அடித்தாலே என்ன பண்ணோன்னா, எங்கள் ஏரியாவில் வந்து வீட்டுக்கு போயிட்டு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஆளை கூட்டணும் வந்து டீச்சர்ஸில் அடிக்கிறதுக்கு வந்து கொண்டு வருவாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் போயிட்டு சொல்லும் போது அங்கே வந்து பேரண்ட்ஸ் தான் கைட் பண்ணும். அவங்க டீச்சர் நம்ம தப்பு செய்தால் அடிப்பாங்க, நீ என்ன பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டு அவங்களுக்கு கீழ்ப்படையணுன்னு வந்து அங்கே ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து அவங்க சொல்லி வளர்த்துருந்தாங்கன்னா, ஓகே இதுதான் ஒழுக்கம் அப்படின்னு வந்து அவங்க அன்னையிலேருந்து வந்து அந்த டீச்சருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. எங்கள் ஏரியாவில் வந்து சில இடங்களில் வந்து சில நேரங்களில் ஒரு சிலர் அதை கடைப்பிடிக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, யார் உன்னையும் அடித்தாங்க வான்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் கொண்டு போக வேண்டியது, அந்த சாரையோ யாரையோ டீச்சர்ஸையோ வந்து ஒரு ரூமில் வந்து கதவை பூட்டிட்டு மற்றவங்க பஞ்சாயத்து பண்ணுவாங்க. இல்லை மற்ற சாரோ டீச்சர்ஸோ வந்து இல்லை அவர் வந்து கண்டித்தார், அடிக்கலாம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகிடும்னா, ஸ்கூலில் வந்து இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து தெரியாது. என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்கோ அதை பிரேக் பண்ணணும், எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து டான் அப்படின்னு நம்ம இந்த ஏரியாவிலேருந்து வரோம் அப்படின்னு தான் அந்த ஸ்கூலில் இருக்கிற மற்ற பிள்ளைங்க பயப்படணுன்ற முறையில் தான் வந்து நாங்கள் பள்ளிக்கு போகும்போது அப்படி தான் எங்களை காட்டிப்போம். ஸோ எங்களுக்கு எங்கேருந்து வந்து அது தொடங்குச்சுன்னா, வந்து நம்ம ஏரியாவில் நம்ம ஏரியா பேரை சொன்னாலும் நம்ம பேரை சொன்னாலும் பயப்படுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ளே வந்து தோணும் போது என்ன ஆகிடும்னா, எந்த ரூல்ஸையும் வந்து மதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு வந்து கண்டிப்பாக ஒரு உறுதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையாக.
0: ஆமாம், உண்மை, அது ரொம்ப உண்மை. ஒரு முறை ஒரு டிபேட் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் நாத்திகன், அதாவது கடவுளை அறியாத, கடவுளே இல்லைன்னு சொல்லுகிற ஒரு நபர். இப்போ அவர் என்ன சொல்கிறார்னா, கிறிஸ்தவம் மட்டும் இல்லைன்னா, கிறிஸ்தவம் இல்லைன்னா ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற அந்த ஐடியாவே உலகத்தில் இருக்காது. கொஞ்சம் இதை சிந்திச்சு பார்த்தோம்னா எவ்வளோ உண்மை. நம்ம வேதம் இல்லைன்னா ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன், இந்த ஒரு ஒழுக்கம், இந்த ஒரு கட்டுப்பாடு வந்து சொசைட்டிலே இருக்காது. சொசைட்டியே வந்து தாறுமாறாக இருந்திருக்கும்னு கூட நம்ம தைரியமாக சொல்லலாம். இன்றைக்கி ஒருவேளை இது பைபிள்லேருந்து வந்ததுன்னு சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதனுக்குள்ளே இருக்கிற பல ஒழுக்க நெறிகள் அது வேதத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. இப்போ நம்ம குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறத கூட வேதத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறோம். ஸோ நமக்கு ஒரு பெரிய வழிகாட்டி வந்து வேத புத்தகம் இல்லையா, என்ன சொல்கிறீங்க?
1: கண்டிப்பாக வேதம் சொல்கிறது. பைபிளில் நிறைய வசனங்களில் ஒரு சில வசனம் சொல்கிறேன். அவருடைய வேதம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது.
0: அப்போ நம்ம எங்கே நடக்கணுன்ற வெளிச்சத்தை அந்த வேதம் கொடுக்குது.
1: உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ தெளிவுபடுத்துகிறார் நிறைய இடங்களில். இந்த வேதம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக இன்று இங்கு வந்து நான் வந்து உட்கார்ந்துருக்க முடியுமான்னு தெரியாது. சீர்கெட்ட நிலையில் எங்கோ ஒரு சூழ்நிலையில் வாழ்க்கை வந்து திக்கு தெரியாத ஒரு இடங்களில் வந்து வாழ்ந்து கொண்டு இருந்திருப்போம். நிச்சயமாக அது நரகத்துக்கு போகக்கூடிய வழியாகவே இருந்திருக்கும். ஆனால் இன்று இந்த வேதம் வந்து எங்கள் வாழ்க்கைக்குள்ளாக வந்ததோ நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டோம். எங்கள் மூலமாக எங்கள் பகுதியில் உள்ள அநேக இளைஞர்களுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த வேதத்தின் ஆசீர்வாதத்தை நாங்கள் எடுத்துரைக்கவும் அவர்களும் ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதற்கும் நாங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரவும் ஆண்டவர் உதவி செய்தார். தொடர்ந்து அதை பற்றியும் நான் உங்கள் இடத்துல சொல்லுகிறேன். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசு,
0: ஒரே ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி நம்ம இதை சொல்லி ஆகணும். வேதம் வந்து ஒரு ரூல் புக்காக பார்க்கக்கூடாது. ஏன்னா நான் அதை சொன்னேன், ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி ரூல் புக் தருவாங்கன்னு. வேதம் வந்து ஒரு ரூல் புக், ஏதோ தேவன் வந்து நம்ம இப்படி தான் வாழணும், ஒரு ஒரு அது ஒரு கட்டுப்பாடான்னு நினைக்காம நமக்கு ஒரு வழிகாட்டியாக பார்க்கணும். இந்த பக்கம் போகாதப்பா, இங்கே ஒரு முள்ளுக்காடு இருக்குது, அங்கே துஷ்ட மிருகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஏதோ நம்முடைய தீமைக்காக அல்ல. என்னை வந்து என் ஆசையெல்லாம் இவங்க வந்து இல்லை, நீ அங்கே போனால் உனக்கு வந்து மரணம் நேரிடும், உன் காலில் முள்ளு குத்தும், ரத்தம் வரும், உனக்கு தான் அது வலி வேதனைன்னு சொல்கிறது வந்து நல்ல ஒரு காரியம், அக்கறை இருக்கிறதுனால சொல்கிறாங்க. ஸோ வேதம் வந்து பல காரியங்களை நமக்கு காண்பிக்கிறது. அதை ஒரு வழிகாட்டியாக நம்ம எடுத்து அனுதினமும் வாசிக்க வேண்டும். அனுதினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும். இதை வந்து வலியுறுத்தி சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிப்பதை பழக்கமாக நாம் கொள்ள வேண்டும்.
1: நிச்சயமாக
0: ஏதோ நான் சண்டே போகும்போது பைபிள்லாம் தூசி தட்டி எடுத்துகிட்டு போகிறேன்றது இல்லை. தினமும் பைபிளை வாசிக்கணும். அதில் நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு ஜபத்தோடு வாசிக்கணும். ஆண்டவரே என்னோட பேசுங்க, எனக்கு வழியை காண்பீங்க, இந்த வாழ்க்கையில் நான் உமக்காய் வாழணும், எனக்கு உதவி செய்யுங்க. அப்போ நிச்சயமாக அந்த வேதம் நம்மோடு பேசும். தேவன் வேதத்தின் மூலமாய் பேசுவார்.
1: நிறைய முறை வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஆண்டவருக்குள்ள ரட்சிப்புக்குள்ளே வந்த பிறகு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான் வேதத்தை எப்படின்னா, ஒரு மூடி இருக்கிற வேதத்தை ஒரு பக்கத்தை திடீர்னு திறப்போம், அதில் என்ன வசனம் வருதோ அதை படிப்போம், ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். இதே அந்த பக்கத்தை திரும்ப நீ சாவவே சாவாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா உடனே மூடிடுவோம். திரும்ப வந்து வேறு ஏதாவது திறப்போம், நமக்கு ஏற்ற மாதிரி வந்து வார்த்தை வருமானு சொல்லிட்டு அந்த ஒரு காலகட்டம்லாம் இருக்குது. ஆரம்ப நாட்களில் வந்து வேதத்தை வந்து அப்படியாகத்தான் படிக்க ஆரம்பித்தோம். அதன் பிறகு மெல்ல மெல்ல வந்து ஆண்டவர் வந்து எங்களோட கூட பேச ஆரம்பித்தார். ஸோ அப்படி என்ன தான் இருக்குது, நாம் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் வேதத்தை வந்து 3 முறை வந்து முழுவதுமாக முடிக்க ஆண்டவர் வந்து உதவி செய்திருக்கிறார். ஸோ அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு ஆராதனை வீரனாக இருக்கும்போது வேதத்தை பற்றியும் தெரிந்திருக்க வேண்டும். என்னுடைய பகுதியில் ஆண்டவருடைய ஊழியங்களை வாலிபர் மத்தியிலே சொல்லும்போது நிறைய குவஸ்டின்ஸ் எழுப்புவாங்க. ஸோ அதில் வந்து நாங்கள் நுணுக்கமாக வந்து வேதத்தை வந்து நான் அவர்களோட கூட ஷேர் பண்ணுறதுக்கு வந்து நாம் எதை தெரிவிக்கிறோம் என்பதில் கவனமாகவும் ஜாக்கிரதையோடும் இருக்க வேண்டும் என்பதற்காக படித்திருக்கிறோம். ஸோ ஆரம்ப நாட்களில் நானும் அப்படியாக படித்த ஒரு ஆடல் தான்.
0: ஸோ 3 முறை வேதத்தை படிச்சிருக்கிறேன்னு சொல்கிறீங்க, உண்மையிலேயே இது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ எனக்கு ஒருத்தர் சொன்னார், ஒரு சில நம்பிக்கையில் இருக்கிறவங்க அவங்க புத்தகத்தை வாசித்து முடித்த உடனே கடவுள் கொடுத்த இந்த புத்தகத்தை நான் வாசித்து முடித்து நம்ம பெருசாக கொண்டாடுவாங்க. நம்ம நம்ம கையில் கடவுள் கொடுத்த புத்தகம் இருக்கிறது, இதை எத்தனை பேர் நம்ம வேல்யூ பண்ணுறோம், எவ்வளோ வாசிக்கிறோம் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. மூன்று முறை நீங்கள் வேதத்தை வாசிச்சுருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஓகே, இந்த இந்த மூன்று முறை வாசித்ததுலேருந்து என்ன சொல்ல உங்கள் உங்கள் இருதயத்தை தொட்ட ஒரு காரியம் என்ன?
1: இல்லை அது என்னென்னா இப்போவும் வாசித்துனா இருக்கேன். அது வந்து என்னென்னா தொடர்ந்து வாசிக்கும்போது அதுக்கு ஒரு எல்லையே இல்லை. அந்த மொத்த புக்குமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா அன்பு, ஸோ லவ். ஸோ அதை குறித்து வந்து ஆண்டவர் வந்து தெளிவாக சொல்லுகிறார். பழைய ஏற்பாடு காலகட்டங்களிலும் சரி, புதிய ஏற்பாடு, நான் புரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், உதாரணத்துக்கு வந்து பழைய ஏற்பாடு காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து வார்த்தையின் மூலமாக பேசினார். ஒரு ஒளி வரும், வார்த்தையாக பேச வேண்டும் என்று. உதாரணத்துக்கு என்னவென்று சொல்லுவோம் என்றால், ஆண்டவர் திடீர்னு வந்து நம்ம கூட இந்த இடத்துல வந்து பேசுகிறாரு, ஆனால் அவரை நம்ம பார்க்க முடியாது, வார்த்தையை மட்டும்தான் கேட்க முடியும். அப்படியாக தான் பழைய ஏற்பாடு எப்படி இருந்தது என்னோட புரிதலுக்கு நான் சொல்கிறேன், மற்றவர்கள் எப்படின்னு தெரியாது. ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக இதுவரைக்கும் நான் பார்க்காத ஒரு விஷயம், ஒரு பைக்குன்னு எனக்கு எப்படின்னே தெரியாது, ஆனால் வந்து ஆண்டவர் வந்து என்னை வரைய சொல்கிறார், இப்படி ஒரு கட்டம் போடு, இப்படி ஒரு கோடு போடு, இப்படி ஒரு வீல் போடு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, வீல்னா எப்படி போடணும். நான் ஒரு வேளையில் என்ன பண்ணுவேன்னா தப்பாக வரையலாம், சரியில்லாமல் வரையலாம், ஒரு சில நேரத்தில் கரெக்டாக வரைஞ்சினே போய்ட்டு தப்பாக வரையலாம். ஆனால் இது இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டில் நிறைய பேர் வந்து ஆண்டவருக்கு செவி கொடுத்தும் சில நேரங்களில் தவறுதலாக தவறான வழியில் போயிட்டு அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார்கள். அதனால் வந்து என்ன பண்ணார்னா புதிய ஏற்பாட்டில் வந்து அவரே ஒரு மாதிரியை கொடுத்தார். அதாவது இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து வாழ்ந்து காட்டினார். இப்போ இந்த பைக்கு வரைஞ்ச ஒரு ஃபோட்டோவை நான் உங்ககிட்ட காட்டுறேன், இதை பார்த்து நீ வரை அப்படின்னும் போது அது இன்னும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆனாலும் அதை பார்த்து வரையறதும் நமக்கு கஷ்டமாக இருக்குது. அதாவது வந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து நாம் வாழ வேண்டும் என்பதை அவர் முன்மாதிரியாக காட்டிவிட்டு போன பிறகும் நம்மால் வாழ்வது என்பது ரொம்ப கடினமாக இருக்கிறது. வார்த்தையின் மூலமாக சொல்லும் போது செய்வது என்பது நம்மளுடைய ஞானத்துக்கு எட்டனா பேர் தான் செய்வோம், அதில் சம் மிஸ்டேக்ஸ் நடக்கலாம். ஆனால் அவரே வந்து வாழ்ந்து காட்டி அந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்து விட்டு போன பிறகும் வந்து அதை வாழ்வதிலே தான் நாம் எல்லோருமே முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம்.
0: நிச்சயமாக அதை பலத்தினால் முடியாது, ஆனால் தேவ ஆவியானவர் வரும் பொழுது அவர் நம்மை நடத்துவார். நான் எப்பவுமே சொல்லுவேன், கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஒரு செடி மாதிரி, நம்ம பலத்தில் முயற்சி செய்கிறது கிடையாது. ஆனால் வேத வசனமும் தேவ ஆவியும் உள்ள நிரம்ப நிரம்ப நிரம்ப கனிகள் போல குணாதிசயங்கள் மாறும், சுபாவங்கள் மாறும், வார்த்தை மாறும். ஸோ இந்த மாற்றங்கள் வரணும்னா உள்ள வந்து வேத வசனம் செல்ல செல்ல செல்ல மாற்றம் வரும். ஒரே நைட்டில் வந்து மாற்றத்தை எதிர்பார்க்கிறது
1: முடியாத காரியம்,
0: கஷ்டம். ஸோ அதனால் வேத வசனம் உள்ள விதைக்கப்பட பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரம்ப நிரம்ப நமக்குள்ளே இருந்து அந்த மாற்றங்கள் தானாக வரும். நம்ம முயற்சி செய்து நம்ம செய்கிறதுக்கு அது நிச்சயமாக மனிதன் தோற்று போவான்
1: கண்டிப்பாக.
0: ஏன்னா காலாகாலமாக மனிதர்கள் முயற்சி செய்து தான் வராங்க. அதனால தான் இங்கேருந்து நெடுந்தூரம் பிரயாணப்பட்டு உடலை வருத்தி எப்படியாவது நான் ஒரு நல்ல மனிதனாக மாறணும், என்னுடைய சுபாவங்கள் மாறணும்னு முயற்சி ரொம்ப சின்சியராக முயற்சி செய்கிறவங்க உண்டு, ஆனால் அவங்களால முடியாது. ஸோ துன்மார்க்க ஜீவியத்தில் இருக்கும்போது கூட ஒரு புது வருஷம் வரும்போது இந்த புது வருஷத்தோடு சிகரெட் பிடிக்கிறத விட்டுறணும், தண்ணி அடிக்கிறத விட்டுறணும், இப்படி யோசிக்கிறவங்க முயற்சி செய்கிறவர்கள் உண்டு. பட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் வராமல் இப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படவே முடியாது. மனிதனுடைய சுபாவமோ குணாதிசயமோ மாறவே முடியாது இல்லையா?
1: கண்டிப்பாக. ஏன்னா பைபிள் அதை தான் சொல்லுது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று. நாம் எல்லோருமே பரிசுத்தமாக இருப்பதற்காக முயற்சித்து கொண்டிருக்கிறோம். அவர் வரும் நாள் வரையிலும் நாம் அந்த முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து அவரோடு கூட ஓட நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை தான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பல வேளைகளில் வந்து நாம் ஜெபிக்கிறோம், அது ஆண்டவரோடு நாம் பேசுகிறது. வேதம் என்பது நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். ஸோ அதற்காகவே அந்த வேதம் என்பது நமக்காக கொடுக்கப்பட்டது. அது முழுவதும் ஆண்டவருடைய வார்த்தைகள். நாம் நிறைய சூழ்நிலைகளில் நம் வேதத்தை திறந்து வாசிக்கும்போது அவர் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். ஆகையால் வந்து வேதம் என்பது ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் ஆண்டவர் அவர்களோடு பேசக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது.
0: அது ஒரு பெரிய பொக்கிஷம்.
1: கண்டிப்பாக
0: ஆண்டவர் நம்மை ஆற்றி தேற்றுகிறது ஒரு பக்கம், ஆண்டவர் வழியும் காட்டுகிறார். வேதத்தில் சில நேரம் ஆண்டவர் வந்து சில நேரம் இல்லை எல்லா வேளைகளிலும் ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார். ஸோ தொடர்ந்து பேச போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை. அன்பு நேயர்களே, மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நாம் தரணி அவர்களோடு பேசி கொண்டு இருக்கிறோம். ஒரு சிறந்த ஃபுட்பால் பிளேயர், ஒரு டி லைசன்ஸ் கோச். தொடர்ந்து அவருடன் பேசும் முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை இதுவும்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி இன்பம் FM @gmail.com.

0: கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பமே FM.
1: மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இன்றைக்கும் தரணி அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிறந்த கால்பந்தாட்ட வீரர், ஒரு டி லைசன்ஸ்ட் கோச், அநேகரை கோச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோடு நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுதே அவர் சொன்ன ஒரு காரியம், செல்ஃப் டிசிப்ளின், தனி மனித ஒழுக்கம். அதை தொடர்ந்து தேவன் அவரை எப்படி சந்தித்தார் என்பதை பேசி கொண்டிருக்கிறார். அதில் நம்ம வேத வசனம் எவ்வளவு முக்கியம். வேதம் மூன்று முறை முழுவதுமாக வேதத்தை படித்து முடித்த ஒரு நபர். வேத வசனம் நமக்கு மாற்றங்களை கொண்டு வருகிறது. வேத வசனம் நம்முடைய சுபாவங்களை மாற்றுகிறது என்பதை நம்ம பார்த்தோம். ஸோ தொடர்ந்து அவருடன் பேசப்போகிறோம். ஸோ தரணி, சொல்லுங்கள், எப்படி ஆண்டவர் உங்களை சந்தித்தார் அப்படின்றத நீங்கள் விவரித்து சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. விளையாட போனீங்க, அப்போ அங்கே சிஎஸ்எஃப்லேருந்து பல நண்பர்கள் வந்திருந்தாங்க. என்ன நடந்துச்சு?
2: ட்ரையல்ஸ்க்கு செலக்ட் ஆகிட்ட பிறகு வந்து அடுத்த நாள் வந்து ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, அந்த 30 பேருக்காக மாத்திரம். அப்போது பார்த்திங்கன்னா சிஎஸ்எஃப்லேருந்து வந்து ஜோசப் அண்ணன் ஒருத்தரும் அண்டு ராபின் அண்ணன் ஒருத்தரும் இன்னொருத்தர் ஜேம்ஸ் அண்ணன் சொல்லிட்டு மூவரும் வந்து எங்களோட கூட கலந்து கொண்டு அந்த ப்ராக்டிஸ் செக்ஷனில் வந்து கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க மூணு பேர் தான் எங்களுக்கு கோச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு 30 டேஸ்க்கு வந்து 1 மந்த்துக்கு இங்கே தான் நடக்கும், தொடர்ந்து நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு அது இல்லாமல் மாத்திரம் உங்கள் எல்லாருக்கும் வந்து கேன்வாஸ் வந்து நீங்கள் போட்டுட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு வேர்ல்டு விஷன் வந்து எங்களுக்கு வந்து கேன்வாஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. நாங்கள் எல்லாருமே போயிட்டு கேன்வாஸை வந்து வாங்கிட்டு ஒரு கடையில் அடுத்த நாள்லேருந்து தொடர்ந்து வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா ப்ராக்டிஸ்க்கு போயிருந்தோம். ஸோ அப்போது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ப்ராக்டிஸில் வந்து எப்படி விளையாடணும், என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு சில காரியங்களை சொல்லிவிட்டு, தனிப்பட்ட முறையில் வந்து விருப்பம் இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் இந்த மாதிரி வந்து ஃப்ரைடேயில் வந்து ஈவினிங்கில் ஒரு 7 o'clockல வந்து மாறனாதான்னு சொல்லிட்டு ஒரு இடம் நம்ம பசுவாலத்தில் சர்ச் இருக்குது, அங்கே வாங்க, நிறைய ஸ்போர்ட்ஸ் மேன் உங்களை போல் வருவாங்க, அவங்களோட கூட நீங்கள் வந்து ஒரு ஐக்கியத்தில் உருவாகலாம், நீங்கள் வந்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சரின்னு சொல்லிவிட்டு நானும் என்னுடைய நண்பர்கள் விஜி சரவணன் சொல்லிட்டு எல்லாருமே வந்து நாங்கள் போனோம். ஸோ அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்போ தான் முதல் படியே வந்து எடுத்து வைக்கலாமான்ற அளவில் வந்து ஸ்டேஜில் வந்து ஒரு ப்ராக்டிஸ் போகிறோம். ஆனால் அங்கே வந்து நிறைய வந்து சாதித்தவங்க வந்து அங்கே உட்காந்துருக்கும் போது எங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருந்தது. உதாரணத்துக்கு வந்து செபாஸ்டியன் சொல்லிட்டு அத்லெட் பிளேயர் இங்கே வந்திருப்பார் முன்னாடி, அவர் வந்து கோல்டு மெடலிஸ்ட்டு. ஸோ அவர் அங்கே இருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஏஜிஎஸ் பிளேயர்ஸ், நம்ம ஜோசப் அண்ணனாக இருக்கட்டும் அண்டு சேவியர் அண்ணா இருக்கட்டும், நிறைய பேர் இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் மோசஸ் அண்ணன். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்விம்மர்னு சொல்லிட்டு ஜான் அண்ணன், நிறைய பேர் வந்து அங்கே இருந்தாங்க. அத்லெட்டில் எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் பார்க்கும்போது வந்து ரொம்ப சாதாரணமாக இருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களோட கூட பேச மாட்டோமா, நல்ல பழக்கம் கிடைக்காதான்னு சொல்லிட்டு அவங்களோட கூட பேசுவோம், பழகுவோம், தொடர்ந்து அங்கே போகிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆண்டவரை பற்றியும் சில காரியங்களை சொன்னாங்க. இது எல்லாமே எல்லா இடத்துலையும் சொல்லுது தானேன்னு சொல்லிட்டு வந்து அந்த சுவிசேஷத்தை பெருசாக நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் அவங்கள பார்க்குறதுக்கோசமே நாங்கள் வந்து தொடர்ந்து போக ஆரம்பித்தோம்.
1: ஸோ நாளடைவில் நீங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டீங்க.
2: ஆமாம்,
1: ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க. ஸோ இப்போது நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் அதை செய்கிறீங்க, அது என்ன செய்கிறீங்க?
2: இல்லை, ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த லீக் வந்து டிவிஷன் விளையாடிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து தொடர்ந்து வந்து அந்த பகுதியில் விசேஷமாக புளியந்தூர் கேஎம் கார்டன் பகுதியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 15 பேர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வந்து ஒரு லீக்கில் வந்து, அதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் வெளியில் போயிட்டு தனித்தனியாக
1: விளையாடுறது ஒரு பெரிய
2: லீக் அப்படின்னு வந்து சென்னை கார்ப்பரேஷன் லீக்கில் வந்து நம்ம விளையாடுறதுன்னு வந்து ஒரு பெரிய விஷயம். அதில் ஒரு டீமாக போயிட்டு நாங்கள் விளையாடுறோன்னு வந்து எங்களுக்கே ஒரு பெரிய சார்.
1: ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய காரியங்களை நான் இந்த ஃபீல்டில் இல்லாதவங்களுக்கு தெரியாது. லீக் ஓகே, ஏதோ ஒரு டீம் அப்படின்னு நினைப்பாங்க, பட் இது ஒரு பெரிய சாதனையாகவே நம்ம சொல்லலாம்.
2: கண்டிப்பாக அதில் வந்து தொடர்ந்து நாங்கள் விளையாடும் போது என்னாதுன்னா, அது 4th, 3rd, 2nd, 1st சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து லீக்கோட டிவிஷன் வந்து ப்ரமோஷன் ஆகிட்டு விளையாடிட்டு போயிட்டு இருக்கும்போது, நாம் நம்மளோட இந்த விளையாட்டு வந்து நம்ம சந்ததி கொண்டு போனோமா இல்லை நம்மளோட முடிஞ்சிடணுமா அப்படின்னு வந்து நாங்கள் யோசித்தோம். அப்போது நானும் என்னுடைய நண்பர்களும் பேசணும். ஸோ நான் அங்கேயும் அந்த சிஎஸ்எஃப்லேயும் அதை தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க நிறைய விஷயங்களை. அதாவது வந்து விளையாட்டு வீரர்கள் வந்து ஊக்குவி ஊக்குவிக்கிறதுக்கு வந்து எக்ஸ்பெஷலி வந்து இந்த மே மாதங்களில் வந்து சம்மர் கேம்ப்புன்னு ஒரு விஷயங்களை வந்து அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. உங்கள் பகுதியிலையும் நீங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த லீக் சைன் பண்ண எல்லாருமே வந்து சின்ன பிள்ளைங்களை தொடர்ந்து வந்து நாம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல் முதலாக ஒரு 12 வயதுலேருந்து ஒரு 16 வயதுக்குள்ளாக இருக்கிற ஒரு 12 வாலிபர்களை வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா கேம்பில் கொண்டு வந்தோம் 2008. அது காலப்போக்கில் தொடர்ந்து நாங்கள் அந்த கேம்பில் அவங்களுக்கு வந்து வருடா வருடம் வந்து சொல்லிக் கொடுக்க
1: கிட்டத்தட்ட ஒரு ஃபீஸ் வாங்கி அப்படி
2: இல்லை கிட்டத்தட்ட என்னென்னா அங்கே இருக்கிற எங்களை போல் ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் இருக்கிற எந்த விதமான பொருட்கள் வாங்கக்கூடிய வசதியும் இல்லாத ஆட்களுக்கு திறமை உள்ளவர்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த ஃபுட்பாலை நம்மளோட நிறுத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
1: உண்மையிலேயே ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம், உன்னதமான நோக்கம். ஏன்னா இது வந்து பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் செய்கிற ஒரு காரியம்,
2: கண்டிப்பாக
1: அவங்க டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி கவர்மெண்ட் செய்கிற ஒரு காரியம், அவங்களுக்கு தேவையான வசதிகளை உண்டு பண்ணி பிளேயர்ஸை உருவாக்குறது. ஆனால் இது நீங்கள் வெறும் ஒரு பிளேயராக இருக்கிறதுனால மட்டும் வரலன்னு நினைக்கிறேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறதுனால அந்த ஆண்டவருடைய இயேசுவினுடைய அன்பினால் நிறைந்து இருக்கிறதுனால இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஒரு கம்பேஷன்னு சொல்லலாம்.
2: கண்டிப்பாக
1: இல்லைன்னா நீங்கள் ஒரு அகாடமி ஆரம்பித்து நீங்கள் பணம் அதிகமாக வாங்கி சம்பாரிச்சிருக்கலாமே, ஆனால் நீங்கள் ஃப்ரீயாக செய்கிறீங்கன்னும் போது வெறும் அந்த விளையாட்டில் இருக்கிற ஆர்வம் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. ஆண்டவருடைய அன்பினால் நிறைஞ்சு இந்த வசதி இல்லாமல் வாய்ப்பு இல்லாமல் திறமை நிறைஞ்ச பிள்ளைங்களை எப்படியாவது மேலே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு உயரிய நோக்கம்.
2: கண்டிப்பான அது வந்து என்னென்னா அந்த 12 பேரோடு நிறுத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வருடா வருடம் அதை தொடர்ந்து செய்தோம். நாங்கள் லீக் விளையாடின ஒரு 16 பேர் வந்து என்ன பண்ணோன்னா அதில் எக்ஸ்பெஷலி ஒரு கோச்சாக நாங்கள் வந்து எங்களுக்குள்ளேயே ஃபார்ம் பண்ணிவிட்டு நாங்கள் முதல்ல வந்து ஏதாவது ஒரு ஃபண்டை வந்து எங்களுக்குள்ளே நாங்கள் எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாலேயோ நாங்கள் முதல்ல வந்து என்ன பண்ணோன்னா பணத்தை போட்டு அந்த கேம்ப் வந்து நடத்த ஆரம்பித்தோம். அதன் பிறகு வந்து எங்களுக்கு சிஎஸ்எஃப் மூலமாகவும் மற்ற நாங்கள் போகிற சபை மூலமாகவும் எங்களுக்கு வந்து உதவிகள் வந்தது. தொடர்ந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா அதை விட்டுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு செஞ்சோம். அந்த 12 பேரில் ஸ்டார்ட் பண்ணது வந்து அது மெல்ல மெல்ல மெல்ல 6-7 வருஷங்கள் போன பிறகு வந்து ஒரு 10 வருடத்தில் வந்து 250 பிள்ளைகளாக வந்து தொடர்ந்து அதில் கலந்து கொள்ளும்படியாக அந்த சம்மர் கேம்ப் அட்டன் பண்ணும்படியாக வந்தார்கள். அப்போது யோசித்து நான் நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் எந்த உரிமையில் பண்ணுறீங்க, உங்களில் யார் வந்து என்ன முடிச்சிருக்கீங்க, வேற லீக் விளையாடிருக்கீங்க, நாளைக்கே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு வந்து ஒரு இல்லீகலாக இருக்கும், நீங்கள் எந்த உரிமையில் பண்ணுறீங்கன்னு தெரில, ஏதாவது ஒரு ஆத்தரைஸ்டு கோச் யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போது எனக்குள்ள தோணுன ஒரு காரியம் என்னென்னா எப்படியாவது வந்து சி லைசன்ஸ் முடிக்கணும், அப்போ டி இல்லை, ஸோ சி மட்டும்தான் இருந்தது அந்த காலகட்டத்தில், கிட்டத்தட்ட 2014-15 நினைக்கிறேன். ஸோ அப்போ சி மட்டும்தான் இருந்தது. நான் வந்து சிக்கு வந்து சி லைசன்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபார்ம்லாம் போட்டிருந்தேன். பட் வந்து ஃபார்ம் வந்து போட்டது அப்புறம் வந்து எதுவும் ரெஸ்பான்ஸ் இல்லை, எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கடைசி சி லைசன்ஸ் வந்து நேரு ஸ்டேடியத்தில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேயும் கலந்து கொள்றதுக்கு வந்து ஃபார்ம்லாம் போட்டிருந்தோம், அப்பயும் வந்து பெருசாக வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்போது எப்படியாவது வந்து நம்ம முடிக்கணும், என்னோடய ஒரு நோக்கம் என்னென்னா நம்ம ஒரு ஆத்தரைஸ்டு கோச்சாக மாறிட்டு இங்கே இலவசமாக என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நாளைக்கு யாருமே வந்து இதை வந்து கேள்வி கேட்கக்கூடாதுன்னுக்காக இத்தோட சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஐயோ என்ன இது, நம்ம முடிக்கலாம்னு நினச்சி நிறைய முறை இப்போ ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அதன் பிறகு வந்து டி லைசன்ஸுன்னு ஒன்று உருவாச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. முதல் டி லைசன்ஸ் உருவான முதல் பேட்சில் வந்து நான் போயிட்டு கலந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். அதை ஃபார்ம் போட்டு அப்போ எனக்கு வந்து ஏர்லைன் கிராக் ஆகிட்டு காலில் அடிபட்டிருந்தது. பட் இருந்தாலும் வந்து அங்கே இன்னொருத்தர் அருமையான அண்ணன் ஒருத்தர் ஜேவியர்னு சொல்லிட்டு, ஸோ அவர் மூலமாக டி லைசன்ஸ் கோச்சுக்கு வந்து நான் போக ஆயத்தமானேன். அந்த டி லைசன்ஸ் கோச்சுக்கு நாங்கள் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 40 பேர்கிட்ட அங்கே கலந்து கொண்டோம். அங்கே வந்து நிறைய பேர் வந்து நிறைய பெரிய பெரிய லெவலில் விளையாடினவங்கெல்லாம் வந்து சீக்கு தான் வந்தேன் நான், ஆனால் சி முடிஞ்சிச்சு டீக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவர்கள் மத்தியிலும் சிறப்பாக செய்து நல்ல முறையில் வந்து, அதாவது வந்து 40 out of 40 மாதிரி வந்து ஒரு மார்க் எடுத்து,
1: அதாவது இந்த ஹேர்லைன் கிராக்லையும்,
2: ஆமாம் ஹேர்லைன் கிராக்லையும் வந்து அந்த அவருக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா காரியங்களும் சிறப்பாக செய்து நிறைய பேர் கோச் வந்து சொல்லிக் கொடுக்குறாரு.
1: உங்களுக்கு வலி இல்லையா? ஏன்னா எல்லாரும் கேட்குறவங்களுக்கு அந்த ஒரு கேள்வி வரும்ல.
2: இல்லை நம்மளோட
1: கிராக்ன்றாரு, வலி இருந்திருக்கு.
2: இல்லை அது வந்து என்னன்னா, நாங்கள் புத்தூர் கட்டு போட்டு அப்போ தான் வந்து ரெடி ஆகிட்டு கொஞ்சம் நடக்கிற ஸ்டேஜில் தான் வந்து நான் போனேன். பட் ஆனால் என்னென்னா, என்னோடய நோக்கமெல்லாம் என்னென்னா, போகிறோம் நம்ம வந்து இவ்வளோ காசு செலவு பண்ணி போகிறோம், நம்மக்கிட்ட வசதி இல்லை, திரும்ப நம்மளால் வந்து பணத்தை செலவு பண்ண முடியாது. அப்போவே அதோட மதிப்பு வந்து 8000 ரூபாய் இருந்தது. ஸோ அப்போ என்னால் முடியாதுன்ற சூழ்நிலையில் வந்து கண்டிப்பாக வந்து இதை விட்டுறக்கூடாது, நாம் 10 வருஷமாக சொல்லி கொடுக்குற காரியங்களை நம்ம செய்ய போகிறோம். கோச்சின்னத்து வந்து அங்கே என்ன வந்து நமக்கு வந்து அவங்க சொல்லி கொடுக்க போகிறாங்களோ அதை செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அங்கே போயிட்டு வந்து தியரியாகவும் ப்ளஸ் ப்ராக்டிக்கலாகவும் நிறைய விஷயங்களை வந்து ஒவ்வொருத்தரையாக வந்து செய்ய சொன்னாங்க. ஸோ அங்கே செய்யும் போது நீங்கள் ஏற்கனவே இதெல்லாம் செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டு அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு முதல்ல 5 பேர் லிஸ்ட்டில் வந்து என்னோடய பேரையும் சேர்த்து எழுதினார். ஸோ நீங்களாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகிடுவீங்க. என் கூட இருக்கிற நிறைய பேர் ஒன்றா போனோம் இல்லையா, அவங்க எல்லாருமே கொஞ்சம் பயந்துட்டு இருந்தாங்க, நம்மளாம் செலக்ட் ஆகுமா, நம்மளை பாஸ் ஆக்குவாங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் என்னை கூப்பிட்டு அவர் வந்து முன்கூட்டியே சொல்லிட்டார், நீங்களாம் ரெடி ஆகிடுங்க உங்கள் ஏரியாவில் ஆத்தரைஸ்ட் கோச்சாக பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா முடிகிறதுக்கு முன்னாடி ரிசல்ட் வரும்போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை எப்படியாவது முடிக்கணுன்ற ஒரு நோக்கம் என்னென்னா, என் பகுதியில் என்னோடய பிள்ளைகளுக்கு வந்து இலவசமாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ நான் தொடர்ந்து ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வந்தேன். ஆனால் ரொம்ப பேர்கிட்ட வந்து நான் சொல்லிக்கவே இல்லை. ஈவன் சிஎஸ்எஃப்பில் கூட நான் வந்து யாருக்கிட்டையும் டி லைசன்ஸ் முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, முதல் பேட்சில் போயிட்டு முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வந்து யாருக்குமே தெரியாது. ஏன்னா அது வந்து அந்த முடித்ததுக்கப்புறம் வந்து நிறைய இடங்களில் வந்து ஆஃபர் வந்தது, இந்த பள்ளிக்கூடங்களில் போயிட்டு பண்ணலாம், காலேஜில் போயிட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எடுத்தவுடனே சேலரி வந்து 20000 ரூபாய் தராங்க, வெறும் ஜஸ்ட்டு மார்னிங் 2 hours ஈவினிங் 2 hours தான் உங்களுக்கு சேலரி வரும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வரும்போது எனக்குள்ளே இருந்த ஒரே ஒரு நோக்கம் என்னென்னா, ஆண்டவர்கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், என்னோடய பிள்ளைகளுக்கு எங்கே செஞ்சாலும் இலவசமாக செய்யணும், இதுக்காக வந்து இதற்காக மாத்திரம்தான் இந்த டி லைசன்ஸுக்கே போயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து நல்ல நல்ல இடங்கள்லேருந்து வந்திருந்து, பெரிய பெரிய ஸ்கூல்லேருந்துலாம் வந்து, நான் போயிருந்தால் எனக்கு பர்மனன்ட் ஸ்டாஃபாக கூட மாறியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஸ்கூல்லலாம் வரும்போதும் என்னோடய நோக்கம் ஒன்றா இருந்தது, நாம் ஜெபிச்சது இந்த பிள்ளைகளுக்கு இலவசமாக பண்ணித்தரணும், அதுக்காக என்னை எப்படியாவது வந்து இந்த டி லைசன்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு. ஆண்டவர் அதை முடித்த பிறகு வந்து நம்மளோட நோக்கமும் வழியும் மாறிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ அன்னையிலேருந்து முடிவு பண்ணிட்டு தொடர்ந்து எனக்கு பிறகு வந்து நிறைய பேர் வந்து ஈவன் சிஎஸ்எஃப்லேயும் கூட டி லைசன்ஸ்லாம் போனாங்க. ஸோ அவங்கெல்லாம் டி லைசன்ஸ் முடிச்சது எல்லாருக்குமே தெரியும், பட் ஆனால் வந்து ஃபஸ்ட் பேட்சில் முடித்தோன்னு வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அங்கே அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. அதன் பிறகு நாங்கள் வந்து எங்களோட பகுதியில் வந்து ஆத்தரைஸ்ட் கோச் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கோச் இருக்காரு,
1: ஒரு பெரிய கை,
2: ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. இனி யாரும் வந்து நம்மளை எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது, என்ன உரிமையில் பண்ணுறீங்கன்ட்டு. ஏன்னா அந்த ஒட்டுமொத்த கேஎம் கடனில் முதல் முதலாக ஒரு விளையாட்டு வீரனாக இருந்தது மாத்திரம் இல்லாமல், முதல் முதலாக ஒரு ஆத்தரைஸ்டு கோச், அதாவது வந்து AIFF அந்த ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷனோட டி லைசன்ஸ் கோச் அப்படின்ற ஒரு ஆத்தரைஸ்ட் கிடைச்சது வந்து கத்தருக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லக்கூடிய ஒரு காரியம்,
1: பெரிய காரியங்கள். ஸோ நீங்கள் செய்கிற அந்த பணிக்கு வாழ்த்துக்கள். இன்னும் அது வளரணும், இன்னும் அது பெருகணும். ஸோ நீங்கள் 3 முறை பைபிளை முடிச்சிருக்கிறீங்க, உங்கள் உள்ளத்தை கவர்ந்த ஒரு நபர் யார்?
2: இல்லை பைபிளில் வந்து என்னென்னா, இவர் நம்மளோட ரோல் மாடல், அவர் நம்மளோட ரோல் மாடல் அப்படின்னு
1: நான் கேட்குறேன்.
2: நான் அதை தான் சொல்கிறேன், எனக்கு வந்து நபர் அப்படின்னத விட எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஸோ அவரை வந்து தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய காரியங்களை தான் பைபிளில் வந்து நிறைய சொல்லியிருக்குது. முன்னாடி இருக்கிற பழைய ஏற்பாடுகள்லையும் தேவன் வந்து நிறைய காரியங்களை வந்து பைபிளில் வந்து இப்படி இருங்க இப்படி இருங்கன்னு சொல்லும்போது, அதை அவர்கள் செய்ய தவறிய தருணங்களை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து வந்து சரியாக செய்து முடித்தார். ஸோ அவர் செய்து முடித்த காரியங்களை மாத்திரம் நாம் பின்பற்றினால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஸோ அந்த வழியும் அந்த சத்தியத்தையும் நாம் அறிந்து கொண்டாலே போதும், அவரோடு கூட ஜீவ ஜீவியமாய் நம் பரலோகத்தில் வாழ முடியும் என்பது நிச்சயமாக இருக்கிறது. அதனால் வந்து இந்த நபர் இவரோட கேரக்டர் நிறுத்தி எல்லா மனிதர்களும் ஒரு கட்டத்துக்கு மேலாக தவறு செய்தவர்களும் தேவ மகிமையாற்றவர்களாகவும் மனம் திரும்பி கதறி அழுது பிறகு மீண்டும் ஆண்டவர் மன்னிக்கிறார், மீண்டும் ஆண்டவர் அவர்களை கொண்டு செல்கிறார், நடத்துகிறார். பட் ஆனால் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர் பூமிக்கு வந்தால் நமக்கு வந்து இவ்வளோ காரியங்களில் வந்து நம்ம பூமியில் கஷ்டப்படுறோம், அவர் மேலேருந்து ஈஸியாக சொல்லிடுவாருன்னு சொல்லுவாங்க அப்படின்னு வந்து பழைய ஏற்பாடு காலங்களில் ஒன்றா இருந்திருக்கலாம். நிறைய பேர் வந்து புலம்பி கதறி இருக்கிறான் இங்கே சூழ்நிலை இப்படி இருக்குன்னு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து அவை எல்லாவற்றையும் வாழ்ந்து முடித்து எல்லா காரியங்களும் சிறப்பாக ஒரு தீர்க்க தரிசனங்களும் குறைந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டு அவர் சிலுவையிலே மரித்து நமக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்தார். ஸோ அதனால் வந்து அவரை மாத்திரமே ரோல் மாடலாக நான் வைத்திருக்கிறேன்.
1: எக்ஸலண்ட், ரொம்ப அழகாக நீங்கள் சொன்னீங்க. ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒரு பெரிய ரோல் மாடல் இல்லை
2: கண்டிப்பாக
1: அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதுவும் இல்லாமல் ஆண்டவர் நமக்காக சிலுவையில் பாடு அனுபவித்து தன் ஜீவனை கொடுத்தார். அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது வாழ்க்கை மாறுகிறது, புது வாழ்வு உண்டாகிறது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார், உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்து வருகிறார். இன்றைக்கி நீங்கள் ஒரு பேங்க்கில் ஒரு ஸ்டாஃபாக இருக்கிறீங்க, பட் ஆனால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது? ஏன்னா நீங்கள் வளர்ந்து வந்த பின்னணி வித்தியாசம். ஸோ இன்றைக்கி ஒரு உயரமான இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார், எப்படி இந்த உயர்வு வந்தது?
2: சொல்லப்போனால் வீட்டில் வந்து பெரிய வசதி இல்லை, அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு, அப்பா வந்து ஒரு கூலி வேலை தான், அது ஸ்டீல் பட்டர்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதில் வேலை செஞ்சுட்டு இருந்தால் அவருக்கு அப்போத்திய ஊதியம் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு வந்து அவருக்கு வந்து ஒரு 800 ரூபாய் கொடுத்துருந்தாங்க.
1: பட் அந்த நாட்களில் அந்த 800 ரூபான்றது நல்ல பணமா இல்லை?
2: நான் சொல்லக்கூடிய காலகட்டங்களும் எனக்கு நினைவு தெரிஞ்ச காலங்கள் வந்து இந்த 90க்கு பிறகு தான் சொல்கிறேன் நான்.
1: எனக்கு பெரிய பணம் இல்லை தான்.
2: ஆமாம், 90 காலகட்டங்களில் அப்போ வந்து எங்கள் குடும்பத்துக்கு தேவையான காரியங்களை செய்வதற்கு அவர் ஒருவர் தான் வேலைக்கு போவார். அப்பா தான் ரொம்ப கஷ்டமான வேலை தான் அது, அந்த ஸ்டீல் பட்டரன்னு சொல்லிட்டு. ஸோ அதன் பிறகு வந்து அந்த குடும்ப பாரங்களை சுமப்பதற்காகவே என்னுடைய அண்ணன், எனக்கு வந்து ஒரு அண்ணன் ஒரு அக்கா இருக்காங்க, அதன் பிறகு தான் நான் மூன்றாவது. என்னுடைய அண்ணன் வந்து SSLC முடித்த பிறகு வந்து அவரும் வந்து என்ன பண்ணார்னா வேலைக்கு அவரோட கூட செல்ல ஆரம்பித்தார். இல்லை நீ தொடர்ந்து படின்னு சொல்லுறதுக்கோ பெரிய வசதியோ எதுவுமே இல்லை, தொடர்ந்து மேல் படிப்பு படிங்க நான் இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கும் வந்து பின்புலமான பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது வந்து அவரும் வந்து கிட்டத்தட்ட வந்து நான் வந்து எங்கள் அண்ணன் வேலைக்கு போகும்போது வந்து ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பேன். ஸோ அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நான் BA படிக்கிற வரைக்கும் வந்து அவர் தான் வேலைக்கு போயிட்டு இருந்தார். அவரும் சேர்ந்து அந்த குடும்ப கஷ்டத்தை பார்த்து கொண்டு இருந்தார். எனக்கு அப்போ அதெல்லாம் பெருசாக தெரியாது. அதன் பிறகு நான் வந்து வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது சின்ன வயசில் நிறைய வேலைகளை வந்து செய்வேன், ஆனால் வந்து ஒரு மாதம் கூட எங்கேயுமே தாக்கு பிடிக்க மாட்டேன். உதாரணத்துக்கு எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன், நிறைய வேலைகளை, இந்த கொசு மருந்து பெஸ்ட் கண்ட்ரோல் கொசு மருந்து அடிக்கிற வேலை அதையும் செஞ்சுருக்கேன். ஒரு வீட்டை க்ளீன் பண்ணோமா, ஏதாவது வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வேலைகள்லாம் போயிட்டு செஞ்சுருக்கணும். சரவணன் சொன்ன மாதிரி பல வேலைகளை வந்து நான்
1: வாய்ப்பு கிடைக்கிற எல்லா வேலையும்
2: செய்வோம். அதில் என்ன காசு வருதோ அதை வந்து வீட்டில் கொடுக்க மாட்டோம், அதை வச்சு ஏதாவது வந்து பூட்டு வாங்கிறதுக்கோ ஜெசி வாங்கிறதுக்கோ ஏதாவது திங்ஸ் வாங்கிறதுக்கோ பர்சனலுக்கு வீட்டில் கஷ்டப்படுறாங்க நம்ம வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில காரியங்களை செய்து தான் ரொம்ப வீட்டுக்கும் தெரியாது. நிறைய ஆரம்ப நாட்களில் வந்து வேலைக்கு போன புதுசில் வந்து சம்பளம் தர மாட்டாங்க சரியாக, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வோம். பட் ஆனால் வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா கண்டிப்பாக தரேன் தொடர்ந்து செய்யுங்கன்னுவாங்க. நமக்கு பேசின சேலரி ஒன்றா இருக்கும், ஆனால் கொடுக்குற காரியங்கள் வேறு ஒன்றாக இருக்கும். நாம் அப்போ கேட்கும் போது என்ன பண்ணுவோம்னா இனிமேல் உனக்கு வேலை இல்லைன்னு வாங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு 1500 ரூபாய் வந்து எனக்கு சேலரியாக பேசுவாங்க, ஆனால் அங்கே கொடுக்கும்போது 500 ரூபாய் கொடுப்பாங்க. அதை கேட்கும் போது வந்து சரிப்பா நான் தரம்பா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்த நாள் போகும்போது அவர் இருக்க மாட்டார், சார் வந்து அவர்கிட்ட பேசிட்டு வேலைக்கு வர சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா சொல்லும் போது அதுதான் சொல்லுவாங்க, நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி வந்து சம்பளம் குறைவாக கிடைக்கிற வேலைகள்லாம் போயிட்டு செய்து அந்த ஒரு மாதம் கடின உழைப்பு செஞ்சாலும் ஏமாற்றிடுவாங்க. சோர்ந்து போகாமல் சில காரியங்களை வந்து அப்போல்லாம் எனக்கு என்ன தோணும்னா, இது எல்லாமே ஆண்டவருக்கு ஆகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பிறகு விளையாடும்போது அப்போ என்ன சொன்னோன்னா, ஒரு புதுசாக ரசிக்கப்பட்ட போது ஒரு பெரும் நம்பிக்கை இருக்கும், ஆண்டவருக்காக உண்மையாக இருக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. தவறே நடந்தாலும் நம்ம பரவாயில்ல, ஆண்டவர் சொல்லியிருக்கார் நல்லதை செய்வார்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லா இடங்கள்லையும், நாங்கள் போகிற இடங்கள்லாம் சரி, தாழ்மையை தரிச்சிக்கணும் தாழ்மையை தரிச்சிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இடங்களை வந்து எங்களை வந்து நாங்கள் முன்குறித்து எந்த விஷயங்களும் நாங்கள் சொல்லவில்லை. இன்றைக்கும் வந்து சில இடங்களில் வந்து என்னென்னா, ஆங்கிலம் பேசுனா ரொம்ப ஒரு சிறந்த ஊழியக்காரன்ற மாதிரி நினச்சின்னு இருக்கேன். ஆங்கிலம் என்பது ஒரு மொழி தான், அது அறிவல்ல, அது அறிவல்ல. தேவ பிரசன்னம் யார் இடத்துல இருக்கிறது, தேவன் யாரை கொண்டு நடத்துகிறார் என்பதை நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை. நிறைய இடங்களில் என்னென்னா,
1: ஆவிக்குரிய பகுத்தறிவு
2: இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு. என்னென்னா மல்டி லாங்குவேஜ், என்றைக்கும் வந்து ஒரு வெள்ளைக்காரன் இங்கே வரும்போது வந்து நமக்குன்னு நம்ம தமிழ் கற்றுன்னு வரணும்னு அவன் யோசிச்சதே இல்லை. ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க கூட இங்கிலீஷில் தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கேருந்து ஒருத்தர் போக
1: இல்லை, அதாவது வந்த மிஷினரிகள் பார்த்தீங்கன்னா இந்த ஜீகன் பால்,
2: ஆமாம் அவர் வந்து
1: தமிழ் கற்றுக்கொண்டு வந்த
2: கண்டிப்பாக அது வந்து உண்மையிலே வந்து 1715
1: சரித்திரத்தை வாசித்தேன். அப்போ டென்மார்க்கில் பார்த்தீங்கன்னா அவர் ஜெர்மனியிலேருந்து வந்தவர், ஜெர்மனி டென்மார்க் இவங்கெல்லாம் வந்து இணைந்திருந்த ஒரு வேலை. இங்கே இந்தியாவுக்கு வரணும், தென்னிந்தியாவுக்கு வரணும்னா அங்கேயே அவங்க தமிழ் கற்று யூனிவர்சிட்டி லெவல் வரைக்கும் அவங்க முடித்தாதான் இங்கே மிஷினரியாக வரவே முடியும். ஸோ அப்படி வந்து தமிழுக்கு தொண்டாற்றின மிஷினரிகள் உண்டு, கிறிஸ்தவ மிஷினரிகள். சீத்தலை சாத்தனார் அப்படின்றது தமிழில் ஒரு பெயர் பெற்ற ஒரு நபர். அப்போது அவரெல்லாம் தமிழ் இலக்கியங்களில் தொண்டாற்றினவர்கள். ஸோ கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்ததுனால நம்முடைய சமுதாயத்தில் பெரிய மாற்றம், நம்ம மொழிக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒருவேளை இன்றைக்கு வித்தியாசமாக இருக்கலாம்,
2: கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற இது வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நடந்த காரியங்கள். சிகன் பால் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம வந்து பைபிள் வந்து தமிழில் வந்து வாசிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இதை தான் செய்திருந்தாங்க. ஆனால் அதுக்கும் முன்னாடி பல நூற்றாண்டுகளுக்கு நீங்கள் நோக்கி போய் பார்த்தீங்கன்னா, சீசர்கள் இந்த உலகம் முழுவதும் போய் பறைசாற்றினார்கள். அவர்களுக்கு எந்த லாங்குவேஜும் தெரியாது, ஆவியானவர்.
1: ஒருவேளை இந்த இடத்துல நம்ம இதை சொல்லணும், பிஸ்னஸ்க்காக வந்தவங்க வேணா தமிழை கற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம்,
2: கண்டிப்பாக.
1: பட் ஆனால் நம்ம சுவிசேஷத்தை சுமந்து வந்த மிஷினரிகள் நம்ம சமுதாயத்தின் மேலே, நம்ம மொழியின் மேலே கரிசனையும் பற்றையும் தான் காண்பித்தாங்க. உதாரணமாக உடன்கட்டை ஏறுதல் அப்படின்றது அன்னைக்கு இருந்தது. சின்ன வயசுலேயே திருமணம் பண்ணிடுவாங்க, சின்ன வயசுனா சைல்டு மேரேஜ். அப்போது அந்த 8 வயசில் ஒரு அந்த கணவனாக இருக்கிற அந்த பையன் மறைச்சிட்டான்னா அந்த பெண்ணும் உடன்கட்டை ஏறணும். ஸோ இப்படி இருந்ததையெல்லாம் மாற்றுவதற்கு சமுதாய சீர்திருத்தங்களில் கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு பெரிய பங்கு இருந்தது. ஸோ நிச்சயமாக இதை வந்து நம்ம இந்த இடத்துல சொல்லி ஆகணும்,
2: கண்டிப்பாக சொல்லி ஆகணும்.
1: சொல்லுங்க.
2: இல்லை, அது எப்படின்னா வந்து கிறிஸ்தவம் என்பது வந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து முதல் முதலாக அவர் போதித்த ஒரு காரியம் என்னவென்றால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நிறைய பேர் வந்து மதம் மாறுவற்று அப்படின்னு தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க. மனம் திரும்புதலை குறித்து தான் அவர் பேசி கொண்டு இருந்தார். நிறைய காரியங்களை வந்து நம்ம வந்து இன்றைக்கும் இன்றைக்கே வந்து நிறைய பேர் வந்து நம்ம வந்து தவறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு பார்த்துட்டு இருக்கும்போது, அன்னைக்கு காலகட்டங்களில் வந்து இவர்களுக்கு நாம் எப்படி இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பது அப்படின்னு யோசிக்கும் போது, இவர்கள் மொழியை நாம் கற்றால்தான் இவர்களோட கூட நாம் சேர்ந்து பயணிக்க முடியும், இவர்களுக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவங்க மொழியை கற்றுக்கொண்டு அதன் மூலமாக இங்கே வந்து ஊழியங்களுக்காக தன்னையே ஒடுக்கி, அதாவது வந்து அந்த காலத்து மிஷினரிஸ் எப்படின்னா, அவங்க ஊரில் என்னெல்லாம் சொத்து பத்தெல்லாம் வச்சுன்னு இருக்காங்களோ அது எல்லாத்தையும் விற்று இங்கே கொண்டு வந்து ஊழியம் செய்தார்கள். ஸோ அவர்கள் வந்து மேன்மையான ஊழியங்கள் என்பது அந்த காலகட்டங்களில் அவர்கள் செய்த ஊழியங்கள் தான். அதன் மூலமாக ஒருவனாவது ரட்சிக்கப்படக்கூடாதா என்பதற்காக தான் அவர்கள் அந்த ஊழியங்களை சிறப்பாக செய்தார்கள். அப்படி இருக்கும் போது இந்த மன மாற்றத்தை குறித்து தான் அதிகமாக அவர்கள் போதித்தார்கள். இயேசு கிறிஸ்து வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியவர், இயேசு கிறிஸ்து வந்து நித்திய நித்தியமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தரப்போகிறார், அவரோடு கூட நீங்கள் வந்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது இப்படியாகப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து பல இச்சையான பாவ காரியங்களை குறித்தோ இதையெல்லாம் வந்து செய்து தப்பு தவறுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம் தனி ஒழுக்கத்தில் வந்து ரொம்ப சிறப்பாகவும் கர்த்தரை கரம் பிடித்து கொண்டால் உண்மையாகவே அந்த ஒரு பயம் அவரோடு கூட இருப்பது வந்து இப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் அவரோடு கூட நம்மளால் இருக்க முடியும்னு வந்து அவர்கள் வந்து சொல்லியும் வாழ்ந்தும் செய்தும் முடித்து சென்றார்கள். ஸோ அவர்கள் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம இந்த ஊழியங்களை வந்து தொடர்ந்து செய்வது என்பது முடியாத காரியமாக இருக்கும். ஏனென்றால் இது வந்து ஒரு பெரிய இந்து தேசம். இங்கே வந்து மிஷனரிஸ்கள் வந்து வந்து ஆண்டவருடைய அன்பை சொல்வதற்கு எப்பேற்பட்ட பாடுகளை பட்டிருப்பார்கள் என்பதை வந்து நாம் யோசித்து பார்க்கணும். ஸோ அவர்கள் மொழி மாத்திரமல்ல மற்ற எல்லா காரியங்களையும் கற்றுக்கொண்டார்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிகேன் பால் அவர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராமணர்களோடு சேர்ந்து சில காரியங்கள் அந்த சமஸ்கிருதங்களெல்லாம் கற்றுக்கொண்டார். ஸோ அவர் கற்றுக்கொண்ட பிறகு தான் வந்து பிறகுதான் அந்த தமிழாக்கத்துக்கான வேத காரியங்களை எல்லாம் அவர் எழுத ஆரம்பித்தார். ஸோ அங்கே வந்து தமிழ் காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு நம்ம பிராமணோட சேரும்போது அவங்க சொல்லி கொடுக்குற விதங்களே வேறு இருக்கும்.
1: ஆமாம், பட் ஆனால் இவங்க எல்லாவற்றையும் கற்று இன்றைக்கி ஒரு பெரிய ஊழியத்தை செய்திருக்கிறார்கள். ஸோ நான் எப்போவுமே சொல்வது உண்டு, தொடர மனம் உண்டு ஆனால் நேரம் இல்லை, நம்ம முடிக்க வேண்டிய ஒரு வேலை வந்து விட்டது. ஆனாலும் நீங்கள் ரொம்ப அழகாக இன்றைக்கி சொன்னீங்க, நமக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின், எந்த ஒரு கோல் அச்சீவ் பண்ணுனாலும் ஒரு செல்ஃப் டிசிப்ளின் அவசியம். தேவன் உங்கள் வாழ்க்கையை தொட்டார். இன்றைக்கு அநேக சிறுவர்களுக்கு நீங்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் இந்த கலை தாளந்தையும் வளர்த்து ஆண்டவருடைய அன்பையும் அவர்களுக்கு சொல்லி வருகிறீர்கள். ஸோ இந்த நாளிலே உங்கள் நேரத்தை எடுத்து எங்களோடு இந்த காரியங்களை பகிர்ந்து கொண்டதற்காக இயேசு இன்ப மூழியங்கள் சார்பாகவும் இன்பம் எஃப்எம் நேயர்கள் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகள். தேங்க்யூ,
2: ரொம்ப நன்றி. என நிச்சயமாகவே இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும் இதை தொகுத்து பணியாற்றி கொண்டிருக்க அனைவருக்கும் நான் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரமே உயர்ந்திருப்பதாக. ஆமென்,
1: ஆமென், தேங்க்யூ. இந்த இடத்துல நாங்கள் கிறிஸ்டியன் ஸ்போர்ட்ஸ் ஃபெலோஷிப்க்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிஎஸ்எஃப்காக யூ ஆர் டூயிங் எ கிரேட் ஜாப். பிரியமானவர்களே, மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருந்தீர்கள். இன்றைக்கும் தரணி அவர்களோடு நாம் பேசி கொண்டிருந்தோம். அற்புதமான ஆசீர்வாதமான ஒரு வேளை. நாம் முடிக்கும் முன்பதாக ஒரு சிறு பிரார்த்தனை செய்து நாம் முடிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளைக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் குடும்பத்திலும் நீர் அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும், ஒவ்வொருவருடைய துக்கமும் சந்தோஷமாய் மாறட்டும். ஆண்டவரே, வியாதியில் இருக்கிறவர்களுக்கு ஒரு சுகம் உண்டாகட்டும், பற்றாக்குறை கடனில் இருக்கிறவர்களுக்கு ஒரு செழிப்பு உண்டாகட்டும். ஒவ்வொருவருடைய முகத்தையும் பிரகாசிக்க பண்ணும். குடும்பங்களில் சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாருமப்பா, நன்றாய் கவனம் செலுத்தி படித்து வாழ்க்கையில் முன்னேற உதவி செய்யும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், தொடர்ந்து வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். மீட்பரேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு இன்று மதியம் 2 மணி அளவிலும், அதைத் தொடர்ந்து 9 மணி அளவிலும், அதைத் தொடர்ந்து அதிகாலை 2 மணி அளவிலும் இருக்கும். அஃப்கோர்ஸ் ஆன் யூடியூப் யூ கேன் ஆல்வேஸ் வாட்ச் இட் எனி டைம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இன்னொரு மாற்றங்கள் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். காட் பிளஸ் யூ. பை பை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி இன்பம் எஃப்எம் @gmail.com.

0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் மிக விசேஷமான ஒரு நாள். தேவனை நாம் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு விசேஷமான நாளாய் அமைகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. இந்த நிகழ்ச்சி உங்களில் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி எங்களுக்கு இமெயில் மூலமாக, தொலைபேசி வாயிலாக, SMS மூலமாக நீங்கள் தெரியப்படுத்தி வருகிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டுமே சகல துதி கன மகிமையும் செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே அநேகரை நாம் சந்தித்து பேசி வருகிறோம். அவர்களுடைய வாழ்விலே ஆண்டவர் செய்கிற காரியங்கள் நம் விசுவாசத்தை பலனடைய செய்கிறது. நம்ம அநேகரை தேவனுடைய பாதையிலே நடக்க ஒரு வழிகாட்டியாக அமைகிறது என்று எழுதியிருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கும் பாருங்க, நம்ம அத்தியிலே ஒரு வாலிபன், தேவனால் வல்லமையா பயன்படுத்தப்பட்டு வருகிற ஒரு வாலிபனை தேவன் கொண்டு வந்திருக்கிறார். And we are so glad to have him, Leonard. Welcome to Inbam FM Studios.
1: Welcome, thank you.
0: So glad to have you with us, Leonard.
1: My pleasure.
0: Nama, we are going to worship God. Before we go any further, Anbanergale, Leonard has a great testimony. Nama adai thodandhu pesa pogurana, adarku munbadhaga we are going to worship God. Neenga endha time zone la irundhalum sari, eppadi patta soonnilaiyil irundhalum sari, you know, let us unite our hearts. Nammude irudhayangalai orumugapaduthi nama aandavarai aaradhippom. Yes, Leonard, it's all yours.
1: Amen, amen. We're going to worship God with all our hearts. The Bible says, worship the Lord with all your heart, with all your soul, with all your might. This day, wherever you're sitting, whatever be your situation, just look at your situation and say, our God is an awesome God. Our God is a marvelous, a miracle-working God. People who believe it, I believe that wherever you are, you're looking up to the heavens and saying, God, you are awesome. God, you are awesome. We thank you. We praise you, Father, for you are awesome. You are mighty than our problems, oh Father. You are mighty than our problems. Deva janame, nee enga irundhalum seri, whatever situation, enna prachnala irundhalum seri, devane paathu appa nee arpudar endru solluvoma. Jesus.

தேவனை நோக்கி, அப்பா உம்மை போல யாரும் இல்லை, எவரும் இல்லை தகப்பனே. இந்த உலகத்துல தாய் தகப்பனைங்களை விட்டு போனாலும் உம் அன்பு என்றும் மாறாதது தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனமே, தேவனை உன்னை பார்த்து சொல்லுகிறார், பெரிய காரியங்கள் உன்னை விட்டு விலகாத தேவன் சொல்லுகிறார், பெரிய காரியங்களை உமக்காக வைத்திருக்கிறேன் என்று. The Lord says, greater things I have in store for you. Open up your hearts.

ஓ தேவ ஜனமே, உன் சரீரத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, தேவ பிரசனம், தேவ தூய ஆவி உன் மேல் இறங்குகிறது. Jesus, we thank you, Father, for your mighty move, for your mighty move of your spirit, oh Father, for people who are waiting for the healing. God is giving you the healing, for his presence is mightier, for his presence is awesome. Just tap into his presence and you will feel, you will receive your healing that you are waiting for. People who have been waiting for great revival in your places, God is going to speak to you. God is going to move in your place. People who are praying for people to be saved, they will be saved. அனேக ஜனங்கள் ஒரு ரட்சிக்கப்பட வேண்டிய உன் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் ரட்சிக்கப்பட வேண்டிய ஜபிக்கிறீங்க. தேவன் சொல்லுகிறார், ரட்சிப்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு, என்னை தேடி வாருங்கள். தேவ பிரசனம் நீ ஜபிக்கிற அந்த ஜபத்து மேல இறங்குகிறது. The presence of God is falling upon the prayer that you are praying. For God is going to answer your prayers. He is not a deaf God. He is not a deaf God. He is having his ears wide open, his arms wide open to come. He is waiting to run through you. Call upon the name of Jesus. Devanai nokki koopidu. Jesus. Thank you, Father. Thank you, Father, for greater things are yet to come. Greater things are still to be done in our cities, oh Father. We thank you for the cities, for the countries which are hearing this, Father. We pray that revival will happen in that land. For greater things are yet to come. Father, greater things will soon be done in those cities, oh Father. Greater things, Father. ஒரு பெரிய காரியங்களை அந்த தேசத்துல தேவன் செய்ய போகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஓ, வி தேங்க் யூ ஃபாதர், வி தேங்க் யூ தேவனை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம், யுவர் பிரசன்ஸ் இஸ் மோர் தென்

0: Fudi aroma hai Shikarama Rivala Dashada. Father, we thank you. We thank you, Father, for we are lost without you. Daddy, we are lost without you. Devere Nilamal Nangilapa. Without you, we are nothing in this world. We thank you, Holy Spirit. Father, you are a good shepherd. Pani nalla medparaga irukkirir thagappane. Adhukkaga umai stotthirukkirom thagappane. We thank you, we thank you, we thank you, Father, for being our good shepherd, for coming after us, O Father. For coming after us to save us, O Father. We thank you. For one day we are there, going to breathe, going to be the breath of air in heaven with you, O Father. For we are going to commune with you, Father. We thank you. We thank you and we praise you for all the good things you have in store for us. In our land, in our places, in our workplace, Father. We thank you, Father. For use us mightily in the days to come. Use us, O Father. Use us, Lord Jesus. In your name I pray. Amen. Amen.
1: Amen. Amen. நீதிமொழிகள் 25. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மனுஷர் பேரெழுதின சாலமோனுடைய நீதிமொழிகள். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களின் இருதயங்களும் ஆராய்ந்து முடியாது. வெளியே நின்று களிமை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். ராஜாவின் முன் நின்று துஷ்டரை நீக்கிவிடு, அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் நீதியினால் நிலை நிற்கும். ராஜாவின் சமூகத்தில் மேன்மை பாராட்டாதே, பெரியோர்களுடைய ஸ்தானத்தில் நில்லாதே. உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல. அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்வதே உனக்கு மேன்மை. வழக்காட பதற்றமாய் போகாதே. முடிவிலே உன் அயலான் உன்னை வெட்கப்படுத்தும் போது நீ என்ன செய்யலாம் என்று திகைப்பாயே. நீ உன் அயலானுடனே மாத்திரம் உன் வியாஜியத்தை குறித்து வழக்காடு.

0: மற்றவனிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே. மற்றபடி அதை கேட்கிறவன் உன்னை நிந்திப்பான், உன் அவமானம் உன்னை விட்டு நீங்காது. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்சி பூஷணத்திற்கும் சரி. கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான். அவன் தன் எஜமான்களுடைய ஆத்மாவை குளிர பண்ணுவான். கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் மழையில்லாத மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரி. நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். இனிய நாவு எலும்பை நொறுக்கும். தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டாய் சாப்பிடு. மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய். உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காதே. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுகிற மனுஷன் தண்டாயுதத்துக்கும் கட்கத்துக்கும் கூர்மையான அம்புக்கும் ஒப்பாவான். ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழி புரண்ட காலுக்கும் சமானம். மன துக்கம் உள்ளவனுக்கு பாட்டுக்களை பாடுகிறவன் குளிர்காலத்தில் வஸ்திரத்தை களைகிறவனை போலவும் வெடியுப்பின் மேல் வார்த்த காடியை போலவும் இருப்பான். உன் சத்ரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு. அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய். கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார். வடக்காற்று மழையையும் புறங்கூறுகிற நாவு கோபமுகத்தையும் பிறப்பிக்கும். சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்குவதே நலம். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலங்கின கிணறுக்கும் கெட்டுப்போன சுனைக்கும் ஒப்பாகும். தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல. தற்புகழை நாடுவதும் புகழல்ல. உன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான்.
1: காஃபி உதின்பம் எஃப்எம் என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கும் லெனார்ட் அவர்களோடு நாம் பேசவிருக்கிறோம். லெனார்ட் ஹஸ் காட் எ வண்டர்ஃபுல் டெஸ்டிமனி. தொடர்ந்து அவருடன் பேசும் முன்பதாக இதோ நமக்கு

ஒலித்த பாடல் என் ஆத்ம நேசர் என்ற இசை தொகுப்பில் வந்தது. காஃபி விதன் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் சகோதரன் லெனார்டோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அற்புதமான ஒரு சாட்சி, தேவனால் கூட அந்த காரியம் ஒன்றுமில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டான ஒரு சாட்சி. வேதத்தை வாசிக்கும் பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பூமியிலே உலாவின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊமையரை பேச வைத்தார் என வாசிக்கிறோம். இன்றைக்கும் லெனார்டு அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை பெற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கான ஒரு பெரிய அத்தாட்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். தொடர்ந்து லெனார்டோடு பேசும் முன்பதாக இதோ இன்னொரு பாடல் நமக்கு.

தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கும் உங்கள் வாழ்விலே தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்காக நீங்கள் காத்துக் கொண்டிருக்கலாம். சோர்ந்து போகாதீர்கள். உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. அவர் பொய்யுரையாத தேவன், வாக்கு பண்ணினவர். நிச்சயமாய் அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். ஒலித்த பாடல் எழுப்புதலின் வாசனை என்ற இசை தொகுப்பிலிருந்து.

0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒருவரையும் மீண்டும் ஒரு விசை வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். காஃபி விதின்மம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் நாம் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வருகிற ஒரு வாலிப தம்பியுடன் பேசவிருக்கிறோம். We have Leonard in the studios with us. Leonard, praise the Lord. Wonderful having you, as I mentioned earlier.
1: It's my pleasure.
0: Leonard, நீங்க சொல்லுங்க. நீங்க worshipல லீட் பண்ணீங்க. Worship was amazing. So, let us begin. I think there's no better way to begin than by asking you, what is worship? Worship na enna?
1: Worship is something to me, personally, that going directly into the presence of God, letting Him take control of all that you have, more than yourself, having God put in the center of your worship.
0: So, appa neenga solradhula irundhu na enna purinjikkirena, letting God be the center of everything, na, you even don't need songs to worship. Is that what you're trying to say?
1: You just need words. Words is more than enough. God just puts it in your mouth. When you just surrender yourself to Him, automatically words come out which you even didn't think about. Your talents will just come out of it.
0: Beautiful. Beautiful. So, நீங்க என்ன சொல்றீங்கன்னா, it's not about using the talents, but நம்ம surrender பண்ணும்போது, the talents come out in praise and worship to God. Very beautiful. All of us experienced a beautiful presence of God as you worshipped. உங்க லைஃப்ல எப்படி, how did this encounter with God happen?
1: I was born in Chennai in a small family which my family is basically a Roman Catholic background. My dad, but my mom was baptized when she was young, so she accepted the Lord. My mom's side are all believers. My dad's side are Roman Catholics. But still, God was faithful enough to put my mom and dad together, and finally our family has become as believers, and we are still together and doing God's work. And I present thank God for picking me up and using my family for letting me to worship Him.
0: But neenga piranda bodhu, when you were born, something was not right with you.
1: Yeah, I was basically a cleft palate patient, which I had a big cut in my mouth when I was a baby.
0: Adhaadhu cleft palate en sonna உங்க அப்பர் லிப்ல வந்து பிக் கட்ல அந்த உதடு வந்து ஸ்பிளிட் ஆயிருந்தது, ரெண்டா
1: சின்ன நாக்கு வந்து ரெண்டா இருந்தது. சோ இட் வாஸ் லைக் மை ஸ்மால் டங் வாஸ் கைண்ட் ஆஃப் ஸ்பிளிட் இன்டு டூ அண்ட் ஐ குடன்ட் ஈட் ஐ குடன்ட் ட்ரிங்க்.
0: சோ யுவர் டங் வாஸ் ஸ்பிளிட், யுவர் லிப் வாஸ்
1: மை லிப் வாஸ் ஓகே, பட் மை இன்சைட் யா மை ஸ்மால் டங் வாஸ் டூ. வென் ஐ வாஸ் எ பேபி ஐ குடன்ட் இன்டேக் ஃபுட் ஓ மில்க் ஓ எனிதிங். இட் யூஸ் டு ஜஸ்ட் கம் அவுட் த்ரூ மை நோஸ். அண்ட் வென் தே ரஷ் மீ டு த டாக்டர், த டாக்டர் செட் ஐ ஹேவ் டு டு அ சர்ஜரி. And praise and thank God that the cleft palate was inside. It was not a cleft lip, so it would make my face this figure or something. God was so gracious.
0: இவ்வளவு வேதனையான ஒரு காரியம். நீங்க குழந்தையா இருக்கும் பொழுது உங்க நாவு ஸ்பிளிட்டா இருந்ததை கவனிச்சாங்க, ஆனா நீங்க அதன் விளைவா நீங்க குடிக்கிற பால் எல்லாமே மூக்கு வழியா வெளியே வந்துட்டு இருந்ததுன்னு சொன்னீங்க. பட் தென் டங் வந்து ஸ்பிளிட்டா இருந்ததுன்னு சொன்னா ஸ்பீச் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்திருக்கும்ல. ஸ்பீச்சே இருந்து இவ்வளவு அழகா பேசி இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன்.
1: ரொம்ப இட் வாஸ் ரியலி டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் காட் ஹெல்ப் மீ. I faced a lot of problems in my school days.
0: என்னாச்சு லெனார்ட், can you explain what exactly happened?
1: School days la vandha my friends ella, they used to make fun of me and when I used to speak. என் சின்ன நாக்கு வந்து பேசும்போது ட்விஸ்ட் ஆகும். ஸோ ட்விஸ்ட் ஆகும்பொழுது ரொம்ப வார்த்தைக்கு வந்து கிளியராக வராது. இப்போ பேசுகிற மாதிரி வார்த்தைக்கு கிளியராக வராது. பட் பை கிரேஸ் ஆஃப் காட் ஹி கேவ் மீ தி ஸ்ட்ரென்த் டு கோ த்ரூ த ட்ரையல்ஸ் ஆஃப் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ.
0: யா, அப்போ ஒரு பெரிய ஷேம், ஒரு ஹியூமிலியேஷன் இருந்திருக்கு.
1: இட் வாஸ் அ லாட், இட் வாஸ் அ லாட்.
0: ஸோ எப்படி, வாட் வாஸ் யுவர் அவுட்லெட்? ஏன்னா எல்லா இடத்துலையுமே அந்த அக்செப்டன்ஸ் இல்லை, ஒரு ஹியூமிலியேஷன், ஒரு ரிஜெக்ஷன், ஒரு நார்மல் லைஃபை லீட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்.
1: இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் திங். எவ்ரி டைம் வென் ஐ கோ டு ஸ்கூல், மை ஃப்ரெண்ட்ஸ் மேக் ஃபன் ஆஃப் மீ. வென் ஐ கெட் பேக் ஹோம், ஐ வோன்ட் டெல் எனி ஒன், ஐ ஜஸ்ட் கோ டு மை பெட்ரூம் அண்ட் கிரை. ஐ கிரை டு காட், காட் வாட் கைண்ட் ஆஃப் கிரியேஷன் ஆம் ஐ? Am I good for nothing? Am I something?
0: But it's amazing. You cried out to God.
1: Yeah.
0: You didn't get angry with God.
1: Nothing. Because I knew He had a plan and purpose for me. Without, if I hadn't to have this problem in me, I wouldn't have found the real true one who's still with me.
0: Yeah, but that's now. But on the problem learning a face panni, when you were going through the problem, it was a painful experience.
1: Yeah, it was a painful thing. But my mom and grandma said, just keep praising God. God has created you for a plan and purpose, and do not ever go against God's word. And just keep clinging on to His promise and just keep walking.
0: So that gave you the hope.
1: Yeah, that gave me the hope.
0: Wow, that's amazing. So, நம்ம வீட்ல பெற்றோரும் பெரியவங்களும் பிள்ளைங்க கிட்ட பேசுற வார்த்தைங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லையா? That's what I understand. நிறைய நேரம் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை பார்த்து No, they just carelessly utter words and it can really have a lasting impact on the children.
2: அன்பு நேர்களே, லெனார்ட் அவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு ஸ்பிளிட் டங்கோடு பிறந்த லெனார்ட், பால் குடிக்க முடியாத ஒரு குழந்தையாக தவித்துக் கொண்டிருந்த லெனார்ட், பேச்சு சரியாக பேச முடியாத இருந்த லெனார்ட், எல்லாருடைய இழிவு சொற்களுக்கும் கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாயிருந்த லெனார்ட், அந்த துன்ப வேளையிலே அக்கினியினுடைய நடக்கிற அந்த அனுபவத்தின் மத்தியிலும் தேவன் மேல் கோபம் கொள்ளாமல், தேவன் பேரில் ஒரு கசப்பை வளர்த்து கொள்ளாமல் இருக்க உதவியது அவர்களுடைய தாய் பாட்டி இருவருடைய சொற்களும். பாருங்க, பிள்ளைங்க கிட்ட நம்ம என்ன பேசுறோம்ன்றது ரொம்ப முக்கியம். நம்முடைய வார்த்தைகள் பிள்ளைகளுடைய இருதயத்துல விதைகளாய் விழுகின்றன. லெனார்ட் இன்றைக்கு இஸ் எ வர்ஷிப் லீடர். தொடர்ந்து நம்ம லெனார்டோடு பேச போறோம், ஆனால் அதற்கு முன்பதாக இதோ நமக்காக ஒரு இனிமையான பாடல்.

இயேசு என்ற நாமத்திலே விடுதலை உண்டு, சுகம் உண்டு, ஜெயம் உண்டு, பலன் உண்டு. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். At the name of Jesus, every knee shall bow and every tongue shall confess. Philippians 2:10. Yesu enna naamathile mulangaalgal yaavum thangum, naavugal yaavum Yesuve kattarin mariyarikke seiyum. Anbin vallamai endra isai thogupil irundhu paadalai kettom. Coffee with Inbam FM endra nigazhchiyil inaindhirukkireergal. We are talking with Leonard. Pilavu naakkodu piranda oru kuzhandhai Leonard. He was born with a split tongue. Paal kudikka mudiyaamal thavitha oru kuzhandhai. மூக்கின் வழியாய் பால் வெளியே வந்தோம்னு சொன்னார். பேச்சு சரியாய் பேச முடியாத ஒரு நிலை. இப்படிப்பட்ட நிலையில் இருந்த லெனார்ட் இன்றைக்கு ஒரு சிறந்த பாடகர், வண்டர்ஃபுல் வர்ஷிப் லீடர். வார்த்தைகளில் தெளிவு, எப்படி இது உண்டானது, தொடர்ந்து லெனார்டோடு பேச போகிறோம். அதற்கு முன்பதாக இதோ இன்னும் ஒரு விசேஷத்தை பாடல்.

ஜீவிக்கிறார். அவரை விசுவாசியுங்கள். அவர் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நம்ம இருக்கிற கெட்ட காரியங்கள் எல்லாம் எடுத்து போட்டு புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய இருக்கிறார். முந்தினவைகளை நினைக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதே. இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். மெய்யாகவே இயேசு ஜீவிக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய வழியில் நடக்கும் பொழுது அவர் நமக்கு வெளிச்சமாக இருந்து சரியான பாதையை நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கரம் நம் மேல் இன்றைக்கு இறங்குவதாக, நமக்கு புதிய புதிய காரியங்களை செய்து நம்மை இன்றைக்கு மகனாகவும் மகளாகவும் ஏற்றுக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவரை நேசித்து பாடுங்கள் என்று சொன்னால் இயேசு

0: வெல்கம் பேக் டு காஃபி வித் இன்பம் எஃப்எம். லெனார்டோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஸ்பிளிட் டங், பிளவு நாக்கோடு பிறந்த லெனார்ட் அவர் பட்ட வேதனைகளை எல்லாம் கூறிக்கொண்டிருந்தார். பால் குடிக்கும் பொழுது பால் மூக்கு வழியா வெளியே வருமா, பெற்றோர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. வளர்ந்து ஸ்கூலுக்கு போகும் பொழுது சரியா பேச்சு வரல, அதனால நண்பர்களுடைய கிண்டல் கேலி, உடைந்த ஒரு நிலை. இப்படி இருந்த லெனார்ட் இன்றைக்கு ஒரு மிக சிறந்த வர்ஷிப் லீடர், அருமையாய் பாடுகிறவர், பேச்சில எந்த ஒரு தடுமாற்றமோ தெளிவற்ற நிலையோ இல்ல. His words are very clear. தொடர்ந்து நம்ம லெனார்டோடு பேச போகிறோம். லெனார்ட், உங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா காரியத்தையும் நீங்க சொன்னீங்க. ஒரு காரியம், உங்க அம்மாவும் உங்க பாட்டியும் தொடர்ந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க, தேவன் உனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், நீ ஒரு நாளும் தேவனுக்கு விரோதமாய் போக கூடாது என்று சொல்லி. ஒருவேளை உங்க தாயும் உங்க பாட்டியும் இப்படி பேசலனா உங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? What would have been your state when you went through all these troubles?
1: It would have been really difficult for me, which I love to go and bash up people and get really wild with what God has did for me. I would have really went back against God to say, Lord, I would have just questioned God. But thank God for he has taught me through these two souls that he is still there for me, helping me to overcome everything, and he has a plan and purpose through me, and not for me not to question him.
0: Wow, wonderful. So neenga sonninga indha mari bedroom la poi used to cry out to God. What age was that? Edhavadhu nyabagam iruka?
1: From small, I've been, from the time I joined school, I used to just go, because from small, I haven't, till fourth standard, I was like, okay, friends, and they were like, okay, kids, style. But at the time when I entered into high school, it was like from sixth upwards, there was a lot of problem, and I faced a lot of difficulties.
0: Let's say 11 years onwards.
1: Yeah, yeah, 11, 12. 11, from 11.
0: So, under age, Lena, all teenagers, they look for attention and want to be recognized. But under time, la rejection or more they, I know it's very hard, it's very difficult. And because of the seed, unga amma, grandma, ulla vedachirunda, and the vedaigal vandu it gave, you know, yield, and you were kept on the right track. So what would happen? Neenga room la poi, you would cry out to God, enna nadakkum?
1: I just cry out and I just feel God speaking to me. I just heard some voices, that's it. But I that time I couldn't recognize who was it. I just thought, okay, somebody's talking out there, that murmuring sound. But finally, God proved it through my parents that God has something for me, and do not worry about any of your body health, nothing, because I've been through a lot of sickness because of this. And every time when I used to drink milk, from after I started eating on my own, the milk used to just come out through my nose, and I felt like when my mom used to pack milk for me to take it to school, if I don't have it at home, if I drink it in front of my friends, it used to come out, and all my friends would be like, see, they used to make fun of me, and I feel really kind of one sort of way. But finally it was like God gave me a thing that I should cling on to him, and I should just go into my bedroom, because that was a time which I kept praying. That was the time, because I believe that when trouble comes, that's when we look on God. So he taught me this lesson that when your trouble is there, seek to me and I will give you help. And it helped me.
0: Definitely, Bible or vasana or kino. Call unto me in the day of trouble and I will deliver you. ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் விடுவிப்பேன். வெல், இந்த இடத்துல ஐ ஹாவ் டு ஆட் திஸ் திங், ஆபத்து வர்ற வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. வி கேன் கால் ஆன் தி லார்ட் எனி டைம் அண்ட் ஹீ வில் ஆன்சர் அஸ். எரேமியா 33:3 ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்து, கால் ஆன் டு மீ அண்ட் ஐ வில் ஆன்சர் யூ. ஒரு டெஃபினட்டிவ் ஆண்டவர் சொல்ல, நான் நிச்சயமா உனக்கு பதில் தருவேன். சங்கீதம் 65:2, ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் என்று தேவனை குறித்து அந்த பகுதி சொல்கிறது. God answers to all those who call upon him. ஒரு பிரச்சனை வர்ற வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அனுதினமும் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது, அனுதினமும் ஜெபத்தின் மூலமாக, வேத வாசிப்பின் மூலமாக தேவனோடு சஞ்சரிக்கிற பழக்கம் இருக்கும் பொழுது, வரப்போகிற காரியங்களை தேவன் நமக்கு துல்லியமாய் வெளிப்படுத்துவார். God will reveal to us and guide us. என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் சொல்லியிருக்கிறார். பொய்யுரையாத தேவன். God never lies. But what is amazing is, Leonard, you have not mentioned anything about your family visiting doctors on your behalf. You know, usually in the mari time la vandu பெற்றோர் வந்து பிள்ளைங்களை டாக்டர்ஸ் கிட்ட கொண்டு போய் எப்படியாவது அதை சரி பண்ணணும்னு பார்ப்பாங்க. பட் யூ மென்ஷன் த சிக்ஸ்த் அப்வர்ட், ஸோ ஆல் திஸ் வைல் டாக்டர்ஸ் யாரும் பார்க்கலையா இல்ல பார்த்து எதுவும் செய்ய முடியலையா? வாட் எக்ஸாக்ட்லி?
1: யா, வி டிட் கோ டு த டாக்டர்ஸ், பட் எவ்ரி டைம் தே ஃபிக்ஸ் அ டேட் ஃபார் த சர்ஜரி, ஃபார் த லாஸ்ட் சர்ஜரி ஐ ஹேட் அ ஸ்மால் பின்ஹோல் இன் மை மவுத். ஈவன் தோ தே கம்ப்ளீட்டட் த சர்ஜரி, தேர் வாஸ் அ பின்ஹோல் கேவ் அப், அ சர்ஜன் கேவ் அப், and we kept going to the hospital.
0: So on the pinhole nala enna?
1: Yeah, because of the pinhole, just a small pinhole, my milk used to come out through my nose and there was a lot of problems.
0: But see, this is very surprising, you know, tongue la na ungalku and the split irundhadu you are saying, but then how come the milk came through the nose?
1: It was not just a problem of milk coming out through my nostrils, but it was even my ears, which it used to start passing a lot, and it affected my eardrum. And doctor said if the surgery is not been completed, the automatically your eardrum will give up, it'll tear. So it's already gone weak. I used to have severe ear pain, especially when winter comes. It used to be really terrible for me to bear up the pain of the ears, given the drum was about to tear. But thank God that he has sustained me till the last surgery.
0: But I can understand ear la pasana naturally. Stinking will be there, right?
1: A lot. Nobody wanted to ever come next to me, even in school. When they see this kind of a creamy thing in my ears, everybody used to run away from me. Nobody used to come and be friends. Only people who had some problems would come to me. Otherwise, they'll be like, okay, he's like some other different guy of the world. It was like that.
0: Wow, that should have been terrible. பாருங்க, லெனார்ட் என்ன சொல்றாருனா, அவர் மூக்கு வழியா மட்டும் பால் வராதான், காதுகளிலையும் அது கசிந்து வெளியே வருமா. சோ அதனால காதுகளில சீழ் வந்து அதிகமான வலி வேதனை. காதுல சீழ் வந்ததுனாவே பெரிய வேதனை, நாற்றம் எடுக்கும், பக்கத்துல யாரும் இருக்க முடியாது. எவ்வளவு வேதனையான ஒரு பாதை. அதுவும் ஒரு சிறு பிள்ளைக்கு அது நேரிடும் சொன்னா நிச்சயமா அந்த சைல்டுஹுட்டே டெஸ்ட்ராய் ஆயிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம லெனார்டோடு பேச போகிறோம். பிரியமானவர்களே, தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். காஃபி வித்இன் மம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து நாம் லெனார்டோடு பேசும் முன்பதாக இனிமையான பாடல்கள்.

0: have it. And when I just prayed, Lord, you give me the strength to bear the pain now, which I'm going to, this is going to go down my throat. And when I just put that in my mouth and I just pushed it in, and after 1-2 days, I don't know from where my voice came out. And thank and praise God for the voice that came out. One of the sisters came and she just said, you had something. I was like, I couldn't even speak out too loud. It was like, okay, something, at least my voice, I could hear my voice coming out. And I was like, at least that uttering of yes came out of my mouth, and which was just holy air. And I finally heard a voice out of myself. I was like, okay, this is one that God just brought out from my mouth. Yes, the word yes came out, and I was literally satisfied. Okay, Lord, you brought out my first voice. Yes, so it's going to be yes for your word now.
1: Well, I'm sure it must have been a great shock to your family. உங்க ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருந்திருக்கும். லெனார்ட் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பெரியமானவர்களே, பிளவு பட்ட ஒரு நாக்கோடு பிறந்த அவர் ஸ்பிளிட் டங், டாக்டர் சர்ஜரி மூலமா கரெக்ட் பண்ணலாம்னு சொல்லி சர்ஜரியை பண்ணாங்க. ஆனா சர்ஜரி முடிஞ்ச உடனே டாக்டர்ஸ் வந்து அப்பாலஜைஸ் பண்ணாங்கன்னு சொல்றாரு. வி வெரி சாரி, வி மேட் அ மிஸ்டேக். அவருடைய குரல் இல்லாமல் போனது. வோக்கல் கார்ட்ஸ் இருக்க ஏரியால இருந்து சதை எடுத்து நாக்க அவங்க ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணாங்க, டு மெண்ட் தட் பார்ட் ஆஃப் த டங். ஆனா அதன் விளைவாக லெனார்டுக்கு குரல் இல்லாமல் போனது. எனக்குரிய அந்த 6 மாதங்கள் குரல் இல்லாமல் ஒரு ஊமையாக அவர் இருந்தார். வெறும் சைகையில பேசிக் கொண்டிருந்து சாப்பிட முடியல, சாப்பிட்டா தொண்டையில வலி, பரிதாபமான ஒரு சூழ்நிலை. ஆனா இதுல என்ன ஆச்சரியம்னா, நம்பிக்கையோடு தேவன் எனக்கு அற்புதம் செய்வார் என்றவர் தேவனை பற்றி கொண்டிருந்தார். அதற்கு காரணம் அவருடைய பாட்டி, அவருடைய தாய். பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளுடைய இருதயத்தில் என்ன விதைக்கிறோன்றது மிக முக்கியம். கடினமான சூழ்நிலைகளின் வழியாக பிள்ளைகள் கடந்து செல்லும் பொழுது விசுவாசத்தை அவங்க இருதயத்தில் நம்ம பேசுறோமா, என்கரேஜ்மெண்ட்டை பேசுறோமா, இல்ல இருள பேசுறோமா? பிள்ளைகள் நம் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற களிமண். பாருங்க, லெனார்டுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதம் நடந்தது. அவருடைய குரல் மீண்டுமாய் வந்தது. தொடர்ந்து நம்ம லெனார்டோடு பேச போகிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை.

ஒலித்த பாடல் இடி முழக்கம் இசைத்தொகுப்பிலிருந்து காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் லெனார்ட் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து லெனார்டோடு பேசும் முன்பதாக உயர்த்துவா பாகம் இரண்டிலிருந்து பாஸ்டர் லூகா சேகருடைய குரலிலே இதோ இன்னொரு அற்புதமான பாடல்.

0: காஃபி வித்இன் எம் எஃப் எம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் லெனார்ட் அவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அற்புதமான ஆச்சரியமான ஒரு சாட்சி, பிளவு நாக்கோடு பிறந்த லெனார்ட் இன்றைக்கு ஒரு வண்டர்ஃபுல் வர்ஷிப் லீடர். தன்னுடைய வேதனைகளை எல்லாம் விவரித்து கூறிக்கொண்டிருந்தார். ஆனாலும் கர்த்தர் அவருக்கு ஒரு அற்புதமான சுகத்தை அளித்திருக்கிறார். இன்றைக்கு அவர் சொன்னால் ஒழிய மற்றவர்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையின் வழியாய் அவர் கடந்து வந்தது. தொடர்ந்து லெனார்டோடு பேசுவோம். Your favorite passage in the scriptures.
1: And my sickness time, God gave me a verse from Isaiah which says, I will make kings your nursing fathers and the queens your nursing mothers. I was like, really, I was so happy that God has answered my prayers when I didn't have anyone around me except my mom and my grandma. It was like, really, Lord, where am I going to go? I had a lot of sickness in my life, which started with my cleft palate, then it ended up with typhoid, malaria, then it ended up with swine flu. That was the last. And I thought the swine flu was going to kill me. That was the last stage. And I praise and thank God that He protected me from all the harm and dangers. And that's the time when I just prayed and said, Lord, give me your promise for the sickness time to end. I want the sickness time to finish. It's enough, which I've been seeing doctors, I've been seeing nurses, I've been seeing all the injections and stuff. So I just prayed, Lord, you know, you're going to give me a good promise. And I just prayed and I found a verse from Isaiah which says, I will make kings your nursing fathers and queens your nursing mothers. So I love that verse in the Bible.
0: Who's your favorite Bible character apart from Jesus?
1: Apart from Jesus, I have a lot, but for me, David and Jeremiah, these two. David, I saw, even though he had sinned, God showed favor to him. God made him a chosen person to lead the people. And I really admire the Psalms which he has written. And in every part of life, he's written a psalm which praises God. So that gives me, I just look at the life of David and I say, wow, even in sickness, even though in health, in wealth, he still worships God. So the heart of worship that God found in him, that's what he is. That, as we all know, he's after God's own heart. And I'm amazed of how God created David and used him. And Jeremiah, of course, he's a great prophet. And we know that greater things, whatever God had in store for the people, he showed it out to Jeremiah. And a lot of prophets are there. But these two characters are, and as well as Samuel, God spoke to him and it was really a lovely thing. So everybody out there, the youngsters out there, it's a great thing to be like Samuel, to just wait upon the Lord, to hear his voice. And everybody needs to open up their ears to listen to God's word.
0: That's very beautiful. I can understand when you said both, all three of them. You know, any young person, you know, all three of them fit into that. David, as a young person, he pursued God. ஒரு வாலிபனாக தாவீது ஆண்டவரை பின்பற்றி சென்றான். And God lifted him up. Jeremiah was again a young person, ஒரு வாலிபன். And Samuel, a child, you know, and a wonderful prophet again. So I think as we wind up, you've given three marvelous characters from the Bible for all of us to be inspired. I think any young person should aspire, you know. All these three were young people, David, Jeremiah, and Samuel, and God used them mightily. Great, Leonard, it was indeed great having you. And thank you for, you know, spending your time with us. And it was lovely having you with us.
1: Pleasure, Anna.
0: God bless you. And the nearly very coffee within my family, Nigel Chilean, Leonard Oda Pesi Kundarano, Marpuda Manavartig. ஆசீர்வாதமான வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுத்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக அற்புதமான மூன்று நபர்களை கூறி இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறோம். எரேமியா, தாவீது, சாமுவேல். வாலிபர்களாக இவர்கள் தேவனை பின்பற்றினார்கள். தேவன் அவர்களை மிக வல்லமையாக உயர்த்தினார், அற்புதமாக உயர்த்தினார். இன்றைக்கும் தேவன் அதை நமக்கு செய்ய காத்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பல அற்புதமான நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. மீண்டும் இன்னொரு காஃபி வித்இன் எம் எஃப் எம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். காட் பிளஸ் யூ.